0: இல்லையே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா இல்லையா? உயிரோட யார் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கா? ஏனோக்கி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க. ஒன்று குறைஞ்சர் புஸ்தகம் 15:51.
1: இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே
0: ஒரு இமை பொழுதிலே
1: நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்.
0: நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷத்துல நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த உலகத்தில் இந்த சரீரத்தோட நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறதில்ல. இதை என்ன செஞ்சிருவாங்க? விதைச்சிருவாங்க. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒரு நிமிஷம், ஒரு இமை பொழுதில் கர்த்தர் என்ன செய்ய நம்மளை எல்லாரையும் எப்படி மாற்ற போகிறாரு? மறுமாக்க போகிறாரு. அல்லேலூயா. அதுக்கு தான் நான் நீங்கள் நானும் இந்த உலகத்தில் இவ்வளவோ கர்த்தருக்கு எப்படியாவது கர்த்தரை அறிஞ்சிக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் ஆயத்தத்தோடு இருக்கோம். அல்லேலூயா. உயிரோடு எழுத்துக்கப்பட்ட ஏனோக்கு என்ன செஞ்சார் பாருங்க. அவர் எப்படி இருந்தாரா? அவர் உயிரோடு எழுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எப்படி உலகத்தில் இருந்திருக்கார் பாருங்க. ஆதியாம் புஸ்தகம் 5:24.
1: ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான்.
0: ஏனோக்கு என்ன செஞ்சாரா? தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவர் ஏனோக்கு என்ன செஞ்சாரு? காணப்படாமல் போனார். தேவன் அவர் என்ன செஞ்சார்? அவரை எடுத்துக்கொண்டார். அப்போ அந்த உலகத்தில் இருக்கும்போது சும்மா 10 நிமிஷம் 5 நிமிஷம் சேவம் பண்ணுறது வேற. அவர் என்ன செஞ்சார்? அவரோடு என்ன செஞ்சாரா? சஞ்சரித்து கொண்டு அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இத்தரோடு என்ன செஞ்சார்? எனக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார். நம்மளை மாதிரி பாடு உள்ள மனுஷன்தான், உங்களை மாதிரி குடும்பத்துலலாம் இருந்த ஒரு மனுஷன்தான். ஆனால் என்ன செஞ்சிருக்கார்? கர்த்தரோடு அவர் என்ன செஞ்சார்? சஞ்சரித்து கொண்டிருந்தார். சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவருக்கு என்ன செய்யிருக்கா? எனக்கு காணப்படாமல் போலான் தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். என்ன அருமையாக ஒரு வாசனம் பாருங்கள். உங்களை மாதிரி குடும்பத்திலாம் இருந்து தான் அவர் கெதிச்சார், காணப்படாமல் போனார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். எல்லா நாட்கள்லையும் இயேசுக்காக ஒப்பு கொடுத்து கர்த்தரோடு இருந்தார். அதனால் அவர் என்ன செய்யினார்? கர்த்தர் அவர் எடுத்துக்கொண்டார். முதலாக பார்க்குறோம் ஈனோக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் ஈனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறோம் ஆதியாம புஸ்தகம் 5:22.
1: ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்து.
0: எத்தனை வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தாரு? 300 வருஷம் சஞ்சரித்து கொண்டு இருந்து
1: குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்.
0: பாருங்க, ஏனோக்கோட எவ்வளவு, ஏனோக்கு தேவனோட 300 வருஷம் சஞ்சரித்து கொண்டு குமாரிகளையும் குமாரத்தையும் பெற்றார். அப்புறம் குடும்பத்தில் இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்து தான் தேவனோட அவர் என்ன செஞ்சார்? சஞ்சரித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்களும் அப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா? குடும்பத்தில் இருந்தாலும் கர்த்தரோட சஞ்சரித்து கொண்டிருக்கணும். கர்த்தருக்காக 10 நிமிஷம் 5 நிமிஷம் 1/2 நேரம் வகுல் அப்படிலாம் இல்லை. அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குமாரர் குமாரத்திகள் எல்லாமே இருந்திருக்காங்க. ஆனால் அவர் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதே போல் நம்மளும் என்ன செய்யணும்? தேவனோட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்கணும். தேவனோட வாழணும். தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி வாழ வேண்டும். அவர் தான் கர்த்தர் மரத்தில் விரும்புகிறாரு. அல்லேலூயா. அப்போ நம்மளையும் கர்த்தர் என்ன செய்யற? உயிரோட எடுத்துக்கொள்வாரா இல்லையா? ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மரணமாக்கப்பட போகிறோம். இப்போ இந்த உலகத்தில் இருக்கும்போது சஞ்சரித்தால் தான் தேவனிடத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் வந்து இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு நம்மளை எடுத்துக்கொள்வார்னு சொல்கிறது நம்மளை ஏமாற்றிக்கொள்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழும்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நம்ம சஞ்சரிக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? தேவனோட சஞ்சரிக்க வேண்டும். தேவன் என்ன சொல் தேவனோட சஞ்சரிக்க என்ன அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி அவர் நடந்திருப்பார். அதனால தான் தேவன் ஏனோக்கு என்ன செஞ்சார்? உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டார். சரி, மொதல் வாசிப்போம் ஆதியாம் புஸ்தகம் 5:22.
1: ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
0: அப்ப அவர் குடும்பம் இருந்தா இருக்கா இல்லையா? குடும்பம் இருந்துச்சு. இந்த உலகத்துல வாழ்ற நீங்களும் கூட என்ன செய்யலாம்? தேவனோட சஞ்சரிக்க முடியவே முடியாதா? முடியும். நம்மளே ஆண்டவர் உயிரோடு எடுத்துக்கொள்வாரா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாரா? எடுத்துக்கொள்வார். நம்மளையும் ஒவ்வொரு நாள் நம்ம தேவனோடு நம்ம சஞ்சரிக்கும் போது நம்மளையும் கர்த்தர் எடுத்துக்கொள்வார். அதுக்கு இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னார். குடும்பம் இருந்தாலும் தேவனோடு சஞ்சரிக்க முடியுங்கிறது நமக்கு ஏனக்கு மூலமாக ஒரு பாடத்தை கத்தர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமோஸில் வாசிக்கிற 3:3
1: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய,
0: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
1: ஒருமித்து நடந்து போவார்களோ,
0: ஒருமித்து நடந்து போவார்களோ. அப்ப ஏனக்குக்கும் ஆண்டவருக்கு என்ன செஞ்சது? ஒரு மனது இருந்தது. அல்லேலூயா. ஏனக்கு என்ன செஞ்சார்? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவரு செய்தார். ஒருமனப்பட்டிருந்தா தான் முன்ன நடக்க முடியும். அதே போல் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ நடக்கும்போது தான் நமக்கும் தேவனுக்கும் ஒற்றுமை ஒரே மனதா இருதய கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்கு சொல்வாரு. நம்ம அதன்படி செய்யும் போது இன்னும் அநேக காரியங்களை சொல்லி தருவாரு. நம்ம என்ன செய்ய அவரோட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க முடியும். அல்லேலூயா. இது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். இம்மா நம்ம இப்பொழுது செவம் பண்ண போறோம். செவம் பண்ணலாமா? எங்களை அன்பாது இயேசித்து வழி நடத்துற எங்கள் பரிசுத்த பிதாவை நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரை. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் சொன்ன வாக்குத்தின்படி ஒவ்வொரு சந்தோஷத்தையும் சமானத்தையும் கட்டளிட முடியாத செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்க முடியாத செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியாது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் சொன்ன எங்கள் பரலோக பிதாவையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயாமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் பசுத்தாவில் நிரப்புங்கப்பா, தேவாவில் நிரப்புங்க, தேவ அக்கில் நிரப்புங்க ஆண்டவரே. பூமி மேலே அக்கினை போட வந்து இப்பொழுதே பத்தியறி விரும்புறேன்னு சொன்னீரே. ஒவ்வொரு மேலையும் பசுத்தாவியானவர் அழுகவே அளவு இல்லாமல் நிரப்ப முடியாது செபிக்கிறோம். முடி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா, அவன் சந்திக்க தகுதிப்படுத்துங்க அப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும். கடன் பிரச்சனை கஷ்டங்களை எல்லாம் மாற்றிருங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரச்சனை கூட இருக்கட்டும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா, சந்திங்கப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். உன் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியாது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கு சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க சப்பா, எந்த மந்திரம் செய்வதாலும் அழித்து நிர்மணமாக்கி போடுங்க சப்பா. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வித்து வியாதி ஒன்றிலிருந்து விளக்க வேண்டும் சொன்னீங்களே, அப்படியா நீர் விளக்க வேண்டுமா செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்காக ஆண்டவர் எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடு காத்திருக்காங்களப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குழந்தை பாக்கியத்தை தர வேண்டுமா ஆண்டவர் அப்பா. இயேசுவின் கருத்துல அப்பா நம்ம சபையில எத்தனை பேர் அப்பா குழந்தை இல்லாமல் இருக்காங்களப்பா. குழந்தை பாக்கியத்தை தாங்கே சப்பா, தாங்கே சப்பா, தாங்கே சப்பா. மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய. ஆண்டவரே இறக்க செய்யப்பா, இறக்க செய்ய. அன்பின் ஆண்டவரே இறங்க வேண்டுமப்பா, இறங்க வேண்டுமப்பா. திருமணம் ஆகலேன்னு சொல்லி கலைஞர்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்தை ஆயத்தப்படி தாங்க, சமானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, பிரச்சனையெல்லாம் மாற்றிருங்க சப்பா. குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் இருக்கவே கூடாதப்பா. எல்லா குடும்பங்களிலும் தேவை சமாதானம் சம்பூர் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அமை துதிக்கிறோமே. தேடக்கூடிய மக்களாய் மாற்றுங்க. கத்தை தேடுற இதயம் வாழும் என்று சொன்னீரே. உமை தேடணும், பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா, மண்டி கொள்ளணும் அப்பா. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிர்வீங்க, வியாபாரம் செய்கிற மக்களை ஆசிர்வீங்க, கேசில் இருக்கிற மக்களை வெற்றி தாங்க, பிரிந்து கொடுமை அணைக்க வேண்டும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராச்சா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. கத்தாவேமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பண்டிஸ் வயிற்றில் வயிற்றுலினால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்க ஐசப்பா. அன்றுவரே வீசிங்கனால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. தலைவலினால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க ஏசப்பா. ஐயா இதோ மாம்சம் பண்ணி யாருக்கணும் தேவனாய் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. உம்மால் எல்லாம் முடியுமாண்டவரே. உம்மால் முடியாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லைப்பா. தீபாலா கரவா தப்பனே நீங்கள் சொன்னீங்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்களப்பா. உங்களை நோக்கி பார்க்குறான்டவரே. வேலைக்காரன் கண்கிளேசமானே நோக்கி பார்க்க போலும், வேலைக்காரருடைய கண்கிளேச மாட்டி நோக்கி பார்க்க போலும். உண்மை நோக்கி கெஞ்சுகிறோம் ஐயா. கடன் கஷ்டத்தில் இருக்க மக்கள் ஒவ்வொரு கடனை அடைச்சித்தாங்க, கடன் அடைச்சித்தாங்க ஏசப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமென். கத்தரம் ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கத்தரின் கிருபியால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address acvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: பரலோகத்திலே வாசமாயிருக்கிறவரே, உமக்கு நன்றி. இரக்கம் நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அனுகுணமான நல்ல துணையே, உமை ஸ்தோத்திரிக்கிறோம். கோட்டையே, அரணே, ஜீவனே, தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா இயேசுவின் ஆவி ஆத்மா உடல் முழுது ராஜா கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. நீ தந்திருக்கிற இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுது மகிமையின் பரிசுத்த பிரசனம் நடுவில் இறங்கி வருவதாக ஆண்டவரே, இந்த வல்லமை கடந்து வருவதாக. ஆவியானவர் எங்கள் நடுவில் இறங்கி அசைவாடுவீராக. தேவனை பிரசனம், தேவனை கிருபை எங்கள் நடுவில் இறங்கி மூடுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும் இந்த ஆராதனை குரோதமாக எலும்புற ஆயுதங்கள் எல்லாம் நசனா இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. பிசாசன் கிரி அழிக்கும்படிக்கு தேவக்குமான் வெளிப்பட்டீரின் ஆண்டவரே. இதோ சர்வங்கத்தை மிதிக்கவும் சத்துருவன் சகல வல்ல மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீங்களே. இந்த கூட்டணி புரதமாக எலும்புற பொல்லாதவைகளாம் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. புதிகன மகிமேல உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்திலே தாழ்மையை ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. 33 சங்கீதம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். நீதிமான்களே, கர்த்தருக்குள்ளே களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடைய வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். ஆகவே தேவன் நமக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு கைகளை தட்டி அவரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம்.

0: தேசத்தை ஆண்டவரே கர்த்தர் பாதுகாக்கணும், ஆசீர்வதிக்கணும். தேசத்திற்காக போராடி ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபக்குறி சொல்லுவாங்க. இணைந்து ஜெபிக்கலாமா?
1: சில குடும்பத்தை பார்த்தா பண கஷ்டங்கள், சில குடும்பங்களை பார்த்தா கடன் பிரச்சனை, சில குடும்பங்களை பார்த்தா வீட்டில் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்குது. இந்த நிலவெல்லாம் மாறணும். எல்லா குடும்பங்களையும் தேவை சமான சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும். குடும்ப குடும்பமா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அதுக்காக
2: துதிக்கிறோம் ஏசப்பா. பரிசுத்த ராஜாவே, மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. அப்பா, எத்தனையோ குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், பிரச்சனைகள். ஆண்டவரே, தேவனே, நீங்க மனம் இறங்க வேண்டுமா? இங்க சமூகத்துல கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களை பார்த்தாலும் ஒவ்வொரு காரியத்தினால ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க, பிரச்சனையோடு இருக்கிறாங்க ஏசப்பா. அந்த குடும்பங்களுக்கு நல்ல சமாதானத்தை தயவாய் நீங்க தர வேண்டுமா? கெஞ்சி செபிக்கிற ஏசப்பா. எந்தெந்த குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாங்களோ தகப்பனே, உங்களோட சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு தயவாய் நீங்க தர வேண்டுமா? எங்க சமூகத்துல கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா குடும்பம் குடும்பமாக ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. குடும்பம் குடும்பமாக கர்த்தரை தேடக்கூடிய அந்த இருதயம் உள்ளவர்களாக தேவரீர் மாற்ற வேண்டுமா? கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம். துதிகன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி செபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: எங்களுக்கு நல்ல மழை தரணும், நல்ல ஆசீர்வாதமான மழையா இருக்கணும் ஐயா. தண்டனை மழை வேண்டாம். எங்கள் எல்லா பகுதியும் நம்ம நீலகிரி மாத்திரல, எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு தரணும். எங்கேயும் உயிர் சேதம் பொருள் சேதம் வரக்கூடாது. அதுக்காக சாப்பிடல
3: அழிவுக்குறை மழை இல்லாதபடி ஆசீர்வாத மழையாய் தாங்க ஏசப்பா. எல்லாரையும் உங்க ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே அப்பா, நீங்க தேவ தூதர்களை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. யாருக்கும் எந்த ஆபத்து வரக்கூடாது ஏசப்பா. அப்பா, இம்மட்டுமா எங்களை காத்து நல்ல சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து நடத்தி வந்தீங்க ஏசப்பா. கர்த்தாவே, ஆசீர்வாத மழையை தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்க வல்லமை உள்ளக்கார அந்த பகுதி முழுதும் இறங்கட்டும் ஏசப்பா. ஆறு தாலுக்கா மீது இறங்கட்டும் ஏசப்பா. கர்த்தாவே அப்பா, கிருபையாய் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு வீடுகள் மேலும் அது கரம் இறங்கட்டும்ப்பா. ஒவ்வொரு வீட்டுமெண்டுகள் மீதும் அது கரம் இறங்கட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு மரங்கள் மீதும் அது கரம் இறங்கட்டும்ப்பா. ஒவ்வொரு கரண்ட் கம்பியின் மீதும் அது கரம் இறங்கட்டும் ஏசப்பா. எது கீழே விழுந்து சரிந்து யாரும் ஆண்டரே உயிரிழந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. உங்க வல்லமை உள்ள கரத்தினால் ஒவ்வொருத்தரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொருத்தரையும் ரட்சித்துக் கொண்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த பொருட்காக நன்றி ஏசப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெப கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
1: விவசாயிகள் நல்லா ஆசீர்வதிக்கப்படணும். எங்க விவசாயிகளுக்கு நஷ்டம் வரக்கூடாது. எல்லா விவசாயிகளும் தேவனை தேடணும், ரட்சிக்கப்படணும். யாருக்குமே நஷ்டம் வராதபடிக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம தேசத்திலையும் பஞ்சம் வரக்கூடாது.
4: விவசாய குடும்பத்தில் எந்த ஒரு ஆபத்து விபத்தில் வரக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே, எங்க தேசத்துல பஞ்சங்களை வராதபடிக்கு எங்க தேசத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ள மாட்டேங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க மனம் இறங்க மணிக்க நாங்களும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, மழைன்னு மழைனால தகப்பனே வெள்ளாமல் எதுவுமே தண்ணியில முழுகி போயிடக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே, தண்ணியில அடிச்சு போயிடக்கூடாது ஏசப்பா. ஒவ்வொரு விவசாய நிலங்களை நீங்க பாதுகாத்துக்கணும் தகப்பனே. எல்லா ஆண்டவரே, இந்த வெள்ளாமைகளும் நல்ல வழியத்தக்கதாக ஏசப்பா நீங்க இறக்கம் செய்ய முடிக்க நாங்களும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒருபோதும் ஏசப்பா அந்த வெள்ளாமைகளை ஆண்டவரே தண்ணியில மூழ்கி போகாதபடி கேசப்பா. எல்லா வெள்ளமையும் நீங்க காத்துக்கொள்ள முடிக்கும் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துல பஞ்சங்கள் வரக்கூடாதுப்பா. ஆண்டவரே, பொருளாதார விஷயம் எங்க தேசத்துல வராதபடி காத்துக்கொள்ள முடிக்கும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரையும் திதிக்கிறோம், கண்ணீர் செலுத்தணும் ஏசப்பா. ஒவ்வொரு விவசாய குடும்பம் ஆசுரதி ரட்சித்துமோடு இணைத்துக்கணும். நம்முடைய வரையை காயத்து போட்டோம் கேசப்பா. எந்த விவசாய குடும்பமும் தகப்பனே யாருமே தற்கொலை பண்ணாதபடி காத்துக்கொள்ளும் கேசப்பா. எல்லா துதிகணமாக்கையும் உமக்கு செலுத்தணும் ஏசப்பா. மூலம் ஜபத்தேற்ற குழந்தைகள் பரிசுத்த பிதாவே.
5: இப்பொழுது வேத பாடங்களை வாசிக்க போகிறோம். முதல் வேத பாடமாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 24
6: மத்தேயு 24 இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரிந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவறுப்புகளை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும். சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இலக்கிளைகள் தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரின் வருங்காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜல பிரயலத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரயலம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இரண்டு ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகளே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டாள். அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பட்கரிப்பும் உண்டாயிருக்கும் என்பதே ஆமீன். வாசிக்க முடியாத கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று.
7: பாடவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு தந்தந்த கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி. ஆண்டவரே படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதித்து நீர் அங்கீகரித்தபடிக்காக கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே உற்சாகமாக கொடுத்த எல்லா குடும்பங்களையும் அபரீதமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வெள்ளாக மாற்றி ஆசீர்வதிங்க. நீங்க அப்படி செய்ய போற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
1: திருடன் வருகிற விதமாய்
8: கர்த்தருடைய
1: நாள் வரும் என்று
8: நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். தேவன் எப்படி வருவாரா எப்ப வருவார் யாருக்கோ தெரியாது. அதான் சொல்றது, திருடன் வருகிற விதமாய் கர்த்தர் வருவார். எப்ப வருவார் யாருக்குமே தெரியாது.
9: For you yourselves know perfectly that the day of the Lord so comes as a thief in the night. Yes, we do not know when the Lord will come. So the Lord says here, you do not know the day when the Lord will come. The Lord so comes as a thief in the night.
8: திருடரு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனால் அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவரை இயேசுகிறது நம்ம நினையாத நேரத்தில் கத்தர் வருவா. அவரை எப்பயுமே நம்ம நினைச்சணும், சந்திக்க நம்ம எப்போதும் ஆயத்தம் இருக்கணும்.
9: Nobody knows when the thief will come.
8: லூக்காவின் சுவிசேஷம் 17:34.
9: அந்த ராத்திரியில்
8: ஒரே படுக்கையில்
1: படுத்திருக்கிற
8: இரண்டு பேரில்
1: ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்
8: மற்றவன் கைவிடப்படுவான். பார்த்தீங்களா, ரெண்டு பேர் ஒரே படுக்கையில ஒரே கட்டில படுத்திருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுறவங்க ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஏற்றுக்கொள்றவங்க வந்து செபத்தோட துதியோட அவங்க இருதயம் இயேசுகத்தோடு இணைக்கப்பட்டிருந்தா ஏற்றுக்கொள்வாங்க. சும்மா கடமைக்காக சர்ச்சை போயிட்டு வந்து கடமைக்காக தேவனை தேடுறவங்க கைவிடப்படுவாங்க.
9: I tell you that in that night there will be two men in one bed. The one will be taken and the other will be left. See this verse. Bible says that one will be taken and one will be left, because the one will be taken is often praying and be with the Lord, but another is live according to his own will and ways. So we must be prepared to meet the Lord when he comes.
8: கர்த்தருக்கோடு எண்ணிக்கப்பட்டிருக்கவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாரும் பரலோகத்துக்கு போறாங்கன்னு சொல்ல முடியாது. கர்த்தரோடு எண்ணிக்கப்பட்டிருக்கிறவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு வர முடியும்.
9: All the people who joined with the Lord Jesus Christ will be taken in the heaven, but those who are not joined with the Lord will not be taken from this earth. So we must be prepared to meet the Lord.
8: Matthew 24:27.
1: மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும்.
9: For as the lightning comes from the east and flashes to the west, so also will the coming of the Son of Man be.
8: கிழக்கில் தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறியா? அதே போல தேவன் வரும்போது அவருடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர் என்ன செஞ்சார்? கூட்டி சேர்ப்பார்.
9: As the lightning comes from the east to flashes to the west like this, the Lord will take the people of himself, will take with him when he comes from the people wherever they.
8: அவரால முடியாத காரியம் ஒண்ணு இல்ல.
9: It is possible with him. All things is possible with him.
8: ஒரே ஒரு காலங்களம தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலருக்கு வயசு 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், 90 இருக்கலாம், இல்லாட்டு பிள்ளைகள் 5 வயசு 10 வயசு வாலி வயசுல இருக்கலாம். ஆனா அந்த வாலி வயசுக்கு நாட்களை கர்த்தர் நம்ம கொடுத்த நாட்களை யார் என்ன செஞ்சிடக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அந்த நாள் திரும்ப வரவே வராது.
9: We have only one life in this world. We may be 60 years, 90 years or 80 years or 5 years, 6 years. But we must use this time very usefully because the time is very precious before the Lord.
8: எங்க காலங்களில பார்த்தீங்கனா எவ்வளவு காலங்கள் வேஸ்டா போயிடுச்சு. அப்ப எங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு சொல்றதுக்கு யாருமே இல்ல.
9: Our days are wasted, many times are wasted because nobody was for us to preach about Jesus Christ. But we have more time.
8: இப்ப பாத்தீங்கன்னா கத்தர் எல்லா எந்த இடத்துல பார்த்தாலும் கத்தருடைய சத்தம் கேட்கறது. யூடியூப்ல பார்த்தாலும் சரி, டிவியில பார்த்தாலும் சரி, சர்ச்சை போனாலும் சொல்லி, எங்க பார்த்தாலும் கத்தருடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது.
9: But in these days we are hearing the verses of the Bible and the sound of the voice of the messengers through YouTube, through radios, through many preachers. We are hearing the gospel of Jesus Christ from all above the medias.
8: நல்ல நினைச்சணும், கர்த்தர் கொடுத்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடாதபடியே காத்துக்கொள்ளணும்.
9: So we should not waste the day with the, which the Lord gave us. So we must use the days very usefully.
8: வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 3 வசனம்.
9: Revelation chapter 3 verse 3.
6: ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து.
8: கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை என்ன செய்யணும், நினைவு கூர்ந்து.
6: அதை கை கொண்டு மனம் திரும்பு.
8: கை கொண்டு மனம் திரும்பு.
6: நீ விழித்திராவிட்டால்.
8: நீ விழித்திராவிட்டால்
6: திருடனை போல் உன்மேல் வருவேன்.
8: திருடனை போல் உன்மேல் வருவேன்.
6: நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பான்.
8: நான் உன்மேல் வருகிற வேலையை என்ன செய்ய மாட்டேன், அறிய மாட்டேன். என்ன செய்யணும், மனம் திரும்பி அந்த வசந்தம் இதயத்தில் பெற்று கொண்டிருக்கிறோம் அந்த வகையை நெறித்து.
6: அதை கை கொண்டு மனம் திரும்பு.
8: அதுக்கு மனம் திரும்ப மாத்திரல, அது என்ன செய்யணும், கை கொண்டு மனம் திரும்பணும். ஒவ்வொரு வசந்தம் நம்ம கேட்கற மாத்திரல, கை கொண்டு மனம் திரும்பணும்.
9: Remember therefore how you have received and heard, hold fast and repent. Therefore if you will not watch, I will come upon you as a thief and you will not know what hour I will come upon you. Yes, according to the Bible, we have many verses from the Bible. We heard many verses and from the Bible. How we received, how we hear the verses, and we should keep all the verses and repent to the Lord. The Lord wants this. We must repent to the Lord and be watchful, and we must be aware to receive Him.
8: மனம் திரும்பாம பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்போமானா அதனால நமக்கு என்ன லாபம்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்போ நம்ம சவம் பண்ணுவோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துகிறவங்க பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், அப்பாமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷித்தாரு ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையினால் முடிச்சுட்டி காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனை கூட இருக்கட்டும், என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க. காய்ச்சலை குணமாக்குங்கப்பா, கொரோனாவில் கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்க, குணமாக்குங்க சப்பா. அன்றுவரையே நீங்கள் குணமாக்கம்மால முடியுமையா, வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். தேவ பிரசனை மூடட்டுமையா, நரவு மண்டலத்தில் சுகமாக இல்லாத மக்களுக்கு நரவு மண்டலத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம், கழுத்து வலியை குணமாக்குங்கப்பா, கழுத்தில் பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க சப்பா. கை கால் வலியை குணமாக்குங்கப்பா, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. மஞ்சக்காமலை வியாதியை சுகமாக்குங்க சப்பா, மஞ்சக்காமலை வியாதியை சுகமாக்குங்கப்பா. மஞ்சக்காமலை வியாதி இருக்குது நீ செபிக்க சொல்கிறீங்க ஆண்டு. மஞ்சக்காமலை கஷ்டப்படுற மக்களை என் தேவனை கருத்தர் குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, உங்கள் நாம ஒன்றே மகிப்படட்டும் ஐயா. பலத்த காரியத்தை செய்யுங்க சப்பா, கருத்துடைய கரம் தாங்கட்டுமப்பா. அப்பா செபிக்க முடியாத மக்களுக்கு நல்ல செபிக்க கிருபை செய்யுங்க, துதிக்க முடியாதவங்களுக்கு துதிக்க கிருபை செய்யுங்க ஐயா. பைபிள் வாசிக்க முடியலன்னு சொல்லி கலங்குற மக்கள் பைபிள் வாசிக்க கிருபை தர முடியாது, செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா, நன்மையினால் முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியாது, செபிக்கிறோம். தகப்பனே, தகப்பனே, என் அப்பன் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க சப்பா, சாக்கியத்தை கொடுங்க சப்பா, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க சப்பா. நன்மையினால் முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியாது, பார்த்தல கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம். என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார்னு சொல்லி பாக்குத்தின்படி நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஒவ்வொருவர் தேவை நீர் அறிந்திருக்கிற உள்ளத்திலும் வெளியிடங்கமாக அற்புதம் செய்ய முடியாது, செபிக்கிறோம். உண்மை அண்டிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறப்பா. நம் நன்மையினால் நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா.
1: அப்பா நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளும் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது மார்பில் வேற்றுமேனு எந்த நிழலின்னு சொன்னீரே அப்பா நிழலில்லைன்னு சொல்ற தேவநாய் கத்தர் ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்ச எத்தனையோ பேர் வேலை இழந்திருக்காங்கப்பா அவங்களுக்கு திரும்ப அந்த வேலை தர வேண்டுமே சப்பா பரலோக பிதாவே வேலை இழந்திருக்கிற மக்களுக்கு வேலை தர வேண்டும் ஐயா வேலையில் எத்தனையோ பேர் அப்பா பிரச்சனையோடு கலங்கியிருக்காங்கப்பா வேலையில் பிரச்சனையெல்லாம் மாற்றி போடுங்க வேலை சில இடத்துல எல்லார் கண்களும் தாய்வும் இறக்கம் கிடைக்க கிருவை செய்ய கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா ஐயாமை துதிக்கிறோம் திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும் சமான் இல்லாத மக்களுக்கு சமானத்தை தரணும் கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடனை தரும் குடும்பத்தில் சமான சந்தோஷத்தை கட்டளடுங்க ஆண்டவரே எத்தனை குடும்பங்களை பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவரே எல்லா குடும்பத்திற்கும் பிரச்சனைகள் போராட்டத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே ஐயாமை துதிக்கிறோம் தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க கேஸில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா அத்துமா நேசரையும் அண்டிக்குழுக்களி உன்னதமான பாக்கியத்தை தர வேண்டும் படி செபிக்கிறோம் ஐயாமை துதிக்கிறோம் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கப்பா சிறுப்பிள்ளை நல்லா படிக்கணும் ஞானத்தை கொடுங்க போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய கிருபை அவங்களை தாங்க வேண்டும் படி செபிக்கிறோம் கத்தர் வீடை கட்டாவிட்டால் கற்றங்கள் பிரயாசங்கள் விருதா கத்தர் நகரத்தை காக்காவிட்டால் காவலர் விழித்திருக்க விருதான்னு சொன்னீரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பாதுகாக்கணும் பராமரிக்கணும் எங்கு சென்றாலும் நீ தேவாதி தேவன் கூடிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் படி செபிக்கிறோம் அப்பா எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கை பாழாகி போகிறதப்பா அப்படிப்பட்ட காரியங்களை வரவே கூடாது ஏசப்பா எங்களை ஆண்டவராகி இயேசுவே எங்கள் வாழை பிள்ளைகளை பாதுகாக்கணும் ஐயா பராமரிக்கணும் ஐயா தேவ கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க காத்துக்கோங்க வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தாங்க கடன் பிரச்சனை மாறணும் கண்ணீர் துடைக்கணும் ஐயா பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா குழந்தை பாய்க்கலாம் சகுல குழந்தை பாய்த்தை தாங்கே சப்பா தாங்கே சப்பா அதிசயங்களை செய்யுங்கே சப்பா ஆசீர்வத்தை உயர்த்துங்கப்பா ஐயாமை துதிக்கிறோம் கத்துடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருணு சென்னீரை ஆசீர்வத்தை உயர்த்துங்க பொறுப்படுத்தி காத்துக்கோங்க சப்பா எல்லா துதி கணம் மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம் எங்களை அன்புரட்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிக்கிறோம் பரம பிதாவே ஆமே கத்திர நாம் சேவத்தை கேட்டாரு கலங்காதீங்க
10: அன்பானவர்களே எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
11: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள் மாத்திரமல்ல இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக
12: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்
13: எங்கள் முகவரி இயேசுவின் கரம் 12-80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 643-101 நீலகிரி மாவட்டம் தென்னிந்தியா எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435 இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் 12-80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் கூனூர் 643-101 நீலகிரி சவுத் இந்தியா செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435 அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com அவர் வெப்சைட் handofjesus.in God bless you

0: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598111-2435.

0: எப்ரேயும் புஸ்தகம் 10:37 வசனம்.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
0: இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
1: தாமதம் பண்ணார்,
0: தாமதம் பண்ணார். வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார், என்ன செய்ய மாட்டாரு, தாமதம் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறிச்சு. பஞ்சங்கள், கொள்ளை நோய், யுத்தங்கள் எல்லாமே சொன்னார். எல்லாமே என்ன ஆயிடுச்சு, நிறைவேறி கொண்டு இருக்குது. இப்ப பாருங்க, உலகத்தை எங்கேயாவது அன்பை பார்க்க முடியுது? அன்பான உண்மையான அன்பு எங்கேயுமே பார்க்க முடியல இல்லையா? ஆண்டவர் சொன்னார், மத்தேயு சுவிசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 24:13 வாசித்து பாருங்க.
1: அக்கிரமம் மிகுதியாவதினால்,
0: அக்கிரமம் மிகுதியாவதினால்
1: அநேகருடைய அன்பு தணிந்து போகும்.
0: உலகத்துல பார்த்தாலும் எங்கேயும் பாவம் பெருகி கொண்டிருக்கு, எங்க பார்த்தாலும் அக்கிரமம் பெருகி கொண்டிருக்குது. அதனால என்ன செய்யும், அன்பு என்ன செய்யும், தணிஞ்சு போச்சு. முந்தியெல்லாம் இருந்த அன்பு இப்ப நிறைய பேர்ட்ட இல்ல, அன்பு இப்படியே தணிஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தராகிய தேவன் இணைஞ்சு வருகிற இன்னா கொஞ்ச கால் தருவா, அவர் என்ன செய்ய மாட்டாரு, தாமதம் பண்ணவே மாட்டார், வரப்போறாரு. நம்ம என்ன செய்யணும், அவரை சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்கணும். அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். மற்றவங்களை பார்க்க வேண்டாம், நம்ம இயேசுவை பார்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் முகத்தை பார்த்து அவரை நோக்கி நம்ம ஓட வேண்டும், அவரை நோக்கி நம்ம கடந்து வர வேண்டும். அவர் மெல்லிசத்தை கேட்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவரோடு இருக்கணும். மற்றவங்களை பார்த்தா நம்ம சோறு வரும், மற்றவங்களும் பார்க்க கூடாது. யார பார்க்கணும் சொல்லுங்க, யார பார்க்கணும் சொல்லுங்க, ஏசப்பா தான் நம்ம பார்க்கணும். நம்ம மற்றவங்கள பாக்குறதுக்கு நம்ம வரலையா இல்லையா, வரல. நம்ம யார பார்க்க வந்திருக்கோம், ஆண்டவராகிய இயேசுகிட்ட பாக்குறோம். அவரை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: லூக்கான் சுவிசேஷம் 21 வாசிக்க கேட்ட வசனத்துல 9-11 வரைக்கும் வாசிப்போம்.
1: யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து,
0: கலகங்களையும் குறித்து
1: நீங்கள் கேள்விப்படும் போது,
0: நீங்க கேள்விப்படும் போது. இப்ப யுத்தங்கள் எங்க, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நம்ம நாட்டுல கலகம்,
1: பயப்படாதிருங்கள்.
0: யுத்தங்களையும் கலகங்களையும் பார்த்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதிருங்கள்.
1: இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது,
0: இவைகளை முன்னதாக சம்பவிக்க வேண்டியது. இப்ப எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, முன்னாலேயே சம்பவித்து கொண்டிருக்கிறது. யுத்தங்கள், கலகங்கள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், இப்ப எல்லாம் என்ன செஞ்சிருக்குது, இதெல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது.
1: ஆனாலும் முடிவு உடனே வராது.
0: எந்த முடிவு? உலகத்தின் முடிவு உடனே வராது என்றார்.
1: அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி,
0: அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் சீஷர்களை நோக்கி,
1: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும்,
0: ஜனத்துக்கு விரோதமாய் பாருங்க, கூட பிறந்தவங்க குடும்பத்து, ஒரு குடும்பத்துல கூட பாருங்க, கூட பிறந்தவங்களுக்குள்ள அன்பு இல்ல. நிறைய குடும்பத்துல, நிறைய குடும்பம், கொஞ்சம் குடும்பம் அன்பா இருக்காங்க, நிறைய குடும்பத்துல அன்பு இல்லை. ஏன்னா சனத்துக்கு விரோதமாய் சனம், ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் பார்த்தா பிடிக்கிறது இல்லை, ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் பிடிக்கிறது இல்ல. அப்படி சனத்துக்கு விரோதமாய் சனமும்,
1: ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்,
0: ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்.
1: பல இடங்களில் மகாபூமி அதிர்ச்சிகளும்,
0: மகாபூமி அதிர்ச்சிகள் பாருங்க, ஒரு வாரத்துல எங்கேயாச்சும் பூமி அதிர்ச்சி இல்லாத நாளே கிடையாது இல்லையா? மகா பூமி அதிர்ச்சிகளும்,
1: பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும்.
0: பாத்தீங்களா, கொள்ளை நோய், இப்ப பாத்தீங்களா கொள்ளை நோய், பஞ்சங்கள், சிறிலங்கால பஞ்சம்ன்றாங்க, ஆப்கானிஸ்தான்ல பஞ்சம், நமக்கு இன்னும் எத்தனையோ நாடுகள் நமக்கு தெரியாது, எவ்வளவு நாடுகள்ல பஞ்சம் இருக்க தெரியாது. இதெல்லாம் பஞ்சங்களும், பூமி அதிர்ச்சி, பஞ்சங்கள், அப்புறம் என்னதான், கொள்ளை நோய், எல்லாத்திலும் கொள்ளை நோய். பாத்தீங்களா, கொள்ளை நோய் உலகம் முழுவதுமே வந்துருச்சு, கொள்ளை நோய் உண்டாகும்.
1: வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும்.
0: பெரிய அடையாளம், வானத்திலிருந்து கல்லெல்லாம் உழுதுன்றாங்க, எத்தனை அடையாளம் தோன்றுன்னு சொல்றாங்க, நமக்கு தெரியல. இத்தனை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவராக இயேசுக்கு வருக ரொம்ப சமீபம். ஆனா உலகத்தின் முடிவு வராது, முதல்ல ஆண்டவராக இயேசுக்கு ரகசிய வரும். அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம கத்தர் வரும்போது கைவிட பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, உலகம் என்னதான் வாழ்ந்தாலும் உலகம் ஒரு நாள் நம்மளை கைவிடும். அதனால நம்ம என்ன செய்ய, இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தில் அல்ல, இப்போ அல்லாதவர்களை போல ஆண்டவரை நோக்கி அதிகமா நம்ம செவிக்கவும் துதிக்கவும், ஆண்டவரை நம்ம வெள்ளிசத்தை கேட்கவும், பைபிள் வாசிக்கவும், ஆராதிக்கவும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது எல்லாருமே 2 மணி நேரம் 24 நிமிஷம் செவிக்கணும். ஏன்னா தசமா காணி கொடுத்தாலும் செபத்துல உறுதியா இருக்கணும், செபிக்கணும், குடும்பச்சம் பண்ணணும், குடும்பம் பண்ணணும், செபிக்கணும், ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும், தனிப்பட்ட முறையிலும் நம்ம செபிக்கணும். செபிக்கும் போது கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். லூக்கான சுவிசேஷம் 21 வாசிக்க கேட்டார், 21:25 வசனம்.
1: சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும்,
0: சூரியனிலும் சந்திரங்களிலும் நட்சத்திரங்களிலும்
1: அடையாளங்கள் தோன்றும்.
0: அடையாளங்கள் தோன்றி சந்திரன் ரத்தம் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க, அப்ப நட்சத்திரங்களும் கீழே உதிருதுன்னு சொல்றாங்க. இது அடையாளங்கள் தோன்றும்.
1: பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்.
0: பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு என்னது, தத்தளிப்பும் இடுக்கங்களும் உண்டாது. நிறைய பேருக்கு வேலை இல்ல, கொள்ளை நோயினால எத்தனை பேருக்கு வேலை இழந்துட்டாங்க, எவ்வளவோ கஷ்டங்கள், தத்தளிப்பும் இடுக்கங்களும் உண்டாகும்.
1: சமுத்திரமும்
0: அலைகளும்
1: முழக்கமாயிருக்கும்.
0: பாத்தீங்களா, சமுத்திரம் அலைகள் எப்படி இருக்குமா, முழக்கமா இருக்கு. அடிக்கடி பாருங்க, தண்ணி வெளியே வந்துருச்சு, கன்னியாகுமரியில நிறைய இடத்துல இப்படி நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் பாருங்க சமயமா இருக்குது. ஆனா முதல் அருகே முடிவு வரனே வராது, ஆனா கர்த்தர் ரகசியம் வர கட்டாயம் முதல் சீக்கிரமா இருக்கும். நம்ம ஒரு நாள் என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்கணும். எப்போ வருவார் நமக்கு தெரியாது, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கணும். ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகாம எப்போதும் ஜபத்துல உறுதியாக தரித்திருக்கணும், ஜபத்துல உறுதியா இருக்கணும். அதே போல வேத வாசிப்பிலையும் தேவனை தியானிக்கிறதுலையும் எல்லாவற்றையும் உறுதியா இருக்கணும். சர்ச்சைக்கு வந்து சபை கூடியது என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் கூட விட்டுறவே கூடாது. கல்யாணம் நல்லது போலாம் பின்னால, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் பாருங்க, வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 6:33 வசனம்.
1: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்,
0: தேவனுடைய ராஜ்யத்தையும்
1: அவருடைய நீதியையும் தேடுங்கள்,
0: அவருடைய நீதியையும் தேடுங்கள்,
1: அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: அப்பொழுது இவைகளை உங்களுக்கு என்ன செய்வாராம், கூட கொடுப்பாரு. 100 பைபிள் படுக்க இவையெல்லாம் சேர்த்து கொடுப்பாருன்னு சொல்லி போட்டிருக்குது. அப்ப நம்ம முதலாவது தேவன் ராஜ்யம், ரெண்டாவது தான் என்ன செய்யணும், இந்த பங்கன்ல ரெண்டாவது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு சபை கூடுவது யாரும் தயவு செய்து விட்டுறாதீங்க. விட்டுட்டா நமக்கு இந்த நாள் இன்னொரு நாளைக்கு வராது, கடைசி காலத்துல கடைசி வினாடியில இருக்கும். கடைசி காலங்குடையில கடைசி வினாடி இருக்கும். நீங்க பைபிள் எல்லாம் முழுவையே வாசித்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க. அதனால நம்ம சபை கூடுவது விட்டுறக்கூடாது, சபத்தை விட்டுறக்கூடாது, துதி விட்டுறக்கூடாது, வேத வாசிப்பை விட்டுறக்கூடாது. பரிசுத்தவன் நிறைஞ்சிருக்கணும், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவன் நிறையணும். மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்க, நம்ம வெக்கப்படக்கூடாது. பரிசுத்தாவின் இருந்தா தான் நமக்குள்ள வந்தா தான் நம்ம வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் மாற்ற முடியும். அதான் பரிசுத்தாவின் வரும்போது பலனடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறார். பரிசுத்தாவின் வந்தா தான், நம்ம உள்ளத்துல வந்தா தான் வாழ்க்கை மாற்ற முடியும். நமக்கு பருகைக்கு ஆண்டோடைய வருகைக்கு நம்மள ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். பரிசுத்தாவின் அவர் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டு வாழ்க்கை ரொம்ப சமயமாயிடுச்சு. நம்ம வாசிக்க கேட்ட சங்கீத புஸ்தகத்துல வசனம் 50:3 வசனம்.
1: நம்முடைய தேவன் வருவார்,
0: நம்முடைய தேவன் வருவார்,
1: மௌனமாயிரார்.
0: அவர் என்ன செய்ய மாட்டாரு, நம்முடைய தேவன் வருவார், என்ன செய்ய மாட்டாரு, மௌனமா இரார்.
1: அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும்,
0: அவருக்கு முன்னால் என்ன பட்சிக்குமா, அக்கினி பட்சிக்கும்.
1: அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும்,
0: சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். கர்த்தர் வரும்போது முதல்ல வரும்போது குழந்தையா வந்தாரு இல்லையா, குழந்தையா வந்தார். பாவியாக நம்ம ரட்சிக்கிறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையா வந்தார். இப்போ வரும்போது என்ன சொல்லுவாங்க, அக்கினி, அவர் சுற்றிலும் அக்கினி பசல் கொந்தளிப்பா இருக்குமா, அவர் வரப்போறாரு. அப்போ அவர் வரும்போது அவர் முகத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா, அவர் முகத்தை பார்க்கணும். அவரை அவரோட நம்ம பறந்து போகணும்னு சொன்னால் நான் இப்போ ஆயத்தப்பட்டதை இப்பயே நம்ம ஆயத்தப்படணும். இன்னொரு அந்த வசனம் சரி, 50:3.
1: நம்முடைய தேவன் வருவார்,
0: நம்முடைய தேவன் வருவார்,
1: மௌனமாயிரார்,
0: மௌனமாயிரார்.
1: அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும்,
0: அவருக்கு முன் என்ன பண்ணி பட்சிக்குமா, அக்கினி பட்சிக்கும்.
1: அவரை சுற்றிலும்,
0: அவரை சுற்றிலும்
1: மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும்.
0: மகா போயில் என்ன செஞ்சுமா, கொந்தளிப்பாயிருக்கும். அப்ப நம்ம அதுக்கு பாருங்க ஆயத்தப்படணும். அதனால நம்ம இப்படிதான் இருக்கணும் தான். நம்ம கர்த்தர் வருகை பத்தி தான் நமக்கு இப்ப பேச சொல்லியிருக்காரு. 5-6 வரியை பத்தி தான் பேச கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. அவரை சந்திக்கணும், நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு தான் நம்ம தியானிக்க போறோம். முதலாவது வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 வசனம்.
1: இதோ திருடனை போல் வருகிறேன்,
0: இதோ திருடனை போல் வருகிறேன்,
1: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
0: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
1: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
0: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
1: விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்,
0: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் எப்படி வரப்படுறாரா, எப்படி வருவாரா? திருடனை போல எப்ப வர்றாரு யாருக்கும் தெரியாது. மார்க்கில் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், குமான் கூட அவர் வருகை

0: பிரி வஸ்திரம், கத்தர் கொடுத்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். அந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ளாம நம்ம அசதியாவோ நிர்வசரமா இருந்தா நம்ம அந்த வஸ்திரம் தெரிஞ்சிடணும், பிசாசு நம்மளை விட்டு திருடிட்டு போயிடுவோம். அதனால தான் அங்க நம்ம ஒரு நாள் சொல்றோம், கத்தர் பிள்ளைக்கும் கத்தரோட ஐக்கியமா இருக்கணும், கத்தருடைய பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கணும். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் நூற்றாண்டு விசேஷம் 10:30
1: இயேசு பிரதியுத்தரமாக,
0: இயேசு பிரதியுத்தரமாக
1: ஒரு மனுஷன்,
0: ஒரு மனுஷன்
1: எருசலேமில் இருந்து,
0: எருசலேமில் இருந்து
1: எரிகோவுக்கு போகையில்,
0: எங்க போனாரு எருசலேமில் எங்க போனானா, எரிகோவுக்கு போகையில்
1: கள்ளர் கையில் அகப்பட்டான்,
0: கள்ளர் கையில் அகப்பட்டான்.
1: அவர்கள்
0: அவர்கள்
1: அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு,
0: எதை எதை உரித்துட்டு போயிட்டான், வஸ்திரங்களை உரிந்து போட்டு
1: அவனை காயப்படுத்தி,
0: அவனை காயப்படுத்தி
1: குற்றுயிராக விட்டு போனார்கள்.
0: காயப்படுத்தி நம்ம மனசு காயப்படுறான், குழப்பத்தை உண்டாக்குறோம், சோறு உண்டாக்குறான், நம்ம மனசு அப்படியே குத்துவிரா வருது, உள்ளத்துல செவிக்க முடியாது, துதிக்க முடியாது. நம்மளுக்கு கொடுத்த கத்தர் கொடுத்த வஸ்திரத்தை எடுத்துக்கொள்றான். அது மாத்திரம் இல்ல, மனசு என்ன செய்யறோம், குழப்பி குத்துவிரா விட்டு போயிடறான், செவிக்க முடியாம துதிக்க முடியல. சரி நிறைய பேர் சொல்றல, நிம்மதியே இல்லை எனக்கு, சபி செவிக்கவே முடியல, துதிக்க முடியல, மனசுல ஒரு பெரிய போராட்டமா இருக்குது, எனக்குள்ள ரொம்ப போராட்டம் இருக்குது, எப்படி இருக்குது என்ன செய்யறேன் தெரியல, ரொம்ப போராட்டமா இருக்கு, செவிக்க முடியல, துதிக்க முடியல, ரொம்ப மனசு போராட்டமா இருக்குது, கத்தோட சன்னியத்துல உட்காரவே முடியல அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அப்ப என்ன செய்ய, ஏன் அப்படி போறேன்னா, அந்த சகோதரர் என்ன பண்ணாரா, எங்க போனாரு, எருசலேமில இருந்து எரியோக்கு, எல்லாம் சொல்லுங்க எங்க போயிட்டு, அந்த சகோதரன் எருசலேமில இருந்து எரிகோ. எருசலேம் எதை குறிக்குது, தேவனுடைய தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் அங்க, தேவனுடைய ஆலயம் இருக்குது, தேவனுடைய பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு அவன் என்ன பண்ணிட்டான், எரிகோக்கு போயிட்டான். எரிகோங்கிறது சாபம் நிறைந்த இடம். அப்படி போகும்போதுதான் என்ன செய்யறான், பிசாசு நம்ம வஸ்திரத்தை நம்ம விட்டு எடுத்துடுறான். அதனால நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய பிள்ளைகளை ஐக்கியத்தை விட்டு நம்ம போகக்கூடாது. இந்த உலகத்துல எத்தனையோ ஐக்கியம் இருக்கலாம், எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், எத்தனையோ உறவினர் இருக்கலாம், எத்தனையோ மக்கள் நமக்கு இருக்கலாம். இருந்தாலும் முதல் என்ன செய்யணும், கர்த்தருடைய பிள்ளைகளோட நம்ம ஐக்கியம், முத கர்த்தரோட ஐக்கியம் இருக்கலாம். யோவான் சொல்றாரு, எங்களை ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம் இருக்குன்னு சொல்றாரு. வாசிங்க 1 John 1:3
1: நீங்களும்,
0: நீங்களும்
1: எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி,
0: எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி
1: நாங்கள் கண்டும்,
0: நாங்கள் கண்டும்
1: கேட்டும் இருக்கிறதை,
0: கேட்டும் இருக்கிறதை
1: உங்களுக்கும் அறிவிக்கிறோம்,
0: உங்களுக்கும் அறிவிக்கிறோம்.
1: எங்களுடைய ஐக்கியம்,
0: எங்களுடைய ஐக்கியம்
1: பிதாவோடும்,
0: பிதாவோடும்
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது.
0: எங்கள் ஐக்கியம் எங்க இருக்கு, யாரோட இருக்கணும், ஐக்கியம் யாரோட இருக்கணும், பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கணும். நிறைய உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நிறைய சொந்தக்காரங்கள் இருக்கலாம், நல்ல உறவினர் இருக்கலாம், நல்ல நிறைய மக்கள் உங்களுக்கு நல்ல தெரிஞ்சவங்களா இருக்கலாம். இருந்தாலும் அண்ணா யோவான் சொல்றாரு, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்குது. அந்த ஐக்கியத்தை விட்டு நம்ம போகக்கூடாது. போகும்போதுதான் அங்க பிசாசு என்ன செய்யறான், அவங்க திருட யாரை குறிக்கிறது, வாசி பாருங்க யோவான் சுவிசேஷம் 10:10
1: திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி,
0: திருடன் என்ன செய்ய, திருடவும் கொல்லவும் அழிக்க, நம்மளை அழிக்கத்தான் வருகிறான் அன்றி
1: வேறொன்றுக்கும் வரான்,
0: வேறொன்றுக்கு வரான்.
1: நானோ,
0: நானோ
1: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்,
0: அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
1: அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
0: நமக்காக ஜீவன் உண்டாயிருக்க, ஜீவனே சொந்த ஜீவனே நமக்காக கொடுத்தார். அதான் நானும் ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்பட வந்தேன். ஆண்டவராக இயேசுக்கு நமக்காக ஜீவன் கொடுத்தாரு, நமக்கு நம்ம எப்படி வாழணுமா, பரிபூர்ணம் அடை வந்தாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், பேசு பாருங்க, நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், நிறைய சொந்தக்காரங்க இருக்கலாம், நிறைய நிறைய உறவினர் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், முதலாவது என்ன செய்யும், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும், இவைகள்லாம் கூட கொடுப்பேன்னு சொல்றாரு. அதாவது ரெண்டு பேர்ல வாசிக்கிறோம், 2 John 1:5 எல்லாரும் பைபிள் தயவு செய்ய பைபிள் பரட்டுங்க, பைபிள் பரட்டா தான் உங்களுக்கும் தெரியும், சும்மா உட்கார்ந்துருக்க கூட, பைபிள் வசனத்தை கேட்கணும், கேட்கறது மாத்தால் நீங்க வாசிக்கணும்.
1: இப்படி இருக்க,
0: இப்படி இருக்க
1: நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய்,
0: அதிக ஜாக்கிரதை உள்ளவராய்
1: உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தை,
0: நமக்கு என்ன முதல்ல என்ன வேணும், விசுவாசம், தைரியம்,
1: தைரியத்தோட ஞானத்தையும்,
0: தைரியத்தோட ஞானத்தையும்,
1: ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும்,
0: ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும்,
1: இச்சை அடக்கத்தோட,
0: இச்சை அடக்கத்தோட
1: பொறுமையையும்,
0: பொறுமையையும்
1: பொறுமையோட தேவ பக்தியும்,
0: பொறுமையோட தேவ பக்தியும்,
1: தேவ பக்தியோட,
0: தேவ பக்தியோட
1: சகோதர சிநேகத்தையும்
0: பாத்தீங்களா, என்ன வேணும், சகோதர சிநேகம் வேணும். எத்தனை தான் நீங்க உலகத்துல உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு நிறைய பேர் இருக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கலாம், இருக்கட்டும், அதோட

0: சகோதர சிநேகம் பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளைகளோட சகோதர சிநேகமா இருக்க வேண்டும். அதைத்தான் ரோமர்லையும் சொல்றாரு, 12:10 பாருங்க. சகோதர சிநேகம் நமக்கு மிக மிக அவசியம். ஆண்டோட பிள்ளைகளோட நம்ம சிநேகிதான் இருக்க வேண்டும். வாசுங்க.
1: சகோதர சிநேகத்திலே,
0: சகோதர சிநேகத்திலே
1: ஒருவர் மேல் ஒருவர்,
0: ஒருவர் மேல் ஒருவர்
1: பச்சமாயிருங்கள்.
0: பாத்தீங்களா, சகோதர சிநேகத்தில் எப்படி இருக்கணுமா? ஒருவர் ஒருவர் பச்சமா இருக்கணும். கோபமா இருக்க கூடாது, பச்சமா இருக்கணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் பச்சமா இருக்கணும், அன்பா இருக்கணும். அந்த அன்பு இருந்தா தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாள் கத்துற விட்டு பிரிய மாட்டோம். அப்ப நம்ம பச்சமா இருக்கணும், எல்லாரும் அன்பா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் அன்பா இருக்கணும். எங்கெங்கயோ பிறந்தோம், கர்த்தர் நம்மள எப்படி மாத்திருக்காரு, ஒரே குடும்பம் மாத்திருக்காரு. ஹலேலூயா,
1: ஹலேலூயா.
0: எங்கெங்கயோ பிறந்த எங்கெங்கயோ வளர்ந்தோம், கர்த்தர் நம்ம எப்படி மாத்திட்டாரு, ஒரே குடும்பம் மாத்திரு. சபைங்க என்பது ஒரே குடும்பம். அந்த ஐக்கியம் சமாதானம் நமக்குள்ள வரணும். ஹலேலூயா. அப்ப நம்ம சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கணும். அப்ப என்ன செய்யணும், அப்ப நம்ம அந்த சகோதரர் என்ன பண்ணிட்டாரு, எங்க இருந்து எங்க போயிட்டாரு, எருசலேமில் இருந்து எரிய கோட்டை. எரிய எதை குறிக்குது, சாபம் நிறைஞ்ச இடத்துக்கு போயிட்டாரு. அதனாலதான் வாஸ்தரம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேண்டி வேற ஒன்றுக்கும் வரான். வந்துட்டு என்ன பண்ணிட்டு எதை திருடிட்டு போயிட்டான், வஸ்திரத்தை திருடிட்டு போயிட்டான். பாத்தீங்களா, வஸ்திரத்தை திருடிட்டு போயிட்டான். வஸ்திரம் தான் நம்ம மிக மிக அவசியம். வஸ்திரத்தை திருடிட்டு போயிட்டான். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, அவன் பிசாசுகள் மேடம் கொடுக்கவே கூடாது. வஸ்திரத்தை திருடிட்டு போயிட்டு, வஸ்திரம் தான் மிக மிக அவசியம். என்ன வஸ்திரம், வாசித்து பாருங்க. ஏசாயின் புஸ்தகம் 61:10.
1: கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன்,
0: கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன்.
1: என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது,
0: என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது.
1: மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாளன் தன் ஆபரணங்களினால் அலங்கரித்துக் கொள்கிறதற்கும்,
1: மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாட்டி நகைகளால் சிங்காரித்துக் கொள்கிறதற்கும்
1: ஒப்பாக,
0: ஒப்பாக
1: அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி.
0: நமக்கு என்ன கொடுத்திருக்காரு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம இழந்து போக கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட வந்த போது, ஆண்டவர் இறுதியத்தில் ஏற்றுக்கொண்ட போது, ஆண்டவர்கிட்ட வரும்போது நமக்கு என்ன கொடுக்கறாரு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறாரு. நம்ம நாளுக்கு நாள் நாளுக்கெல்லாம் என்ன செஞ்சிடா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருக்கோம். எப்படின்னா, பிசாசு வந்து நம்மளை வந்து அங்க போ அங்க போ இப்படி போ அப்படி செய்ய நம்மளை ஏமாற்றி குழப்பிட்டு நம்ம ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருக்கோம். அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருந்தேன், எனக்கு இன்னைக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் தாங்க ஐசப்பா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருக்கேனப்பா. ஆண்டவர் என்ன சொன்ன, வெளிப்படுத்தின விசேஷம் 16:15.
1: இதோ
0: இதோ
1: திருடனை போல் வருகிறேன்.
0: எப்படி நம்ம ஆண்டவராக இயேசுகிட்ட எப்படி வருவாரா, திருடனை போல். திருடனை ஏன் திருடன் கூப்பிட்டு இருக்காருன்னா, திருடன் வர்றது யாரும் என்ன செய்ய முடியாது, தெரியவே தெரியும், யாருக்கும் தெரியாது, திடீர்னு வருவான். நான் இதோ திருடனை போல வருகிறேன்.
1: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
0: தன் மானம் காணப்படத்தக்கதாக
1: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
0: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
1: விழித்துக் கொண்டு,
0: விழித்துக் கொண்டு
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவன். என்ன வஸ்திரங்கள், ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்துட்டோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது, கர்த்தர் வருகைக்கு போக முடியாது. பாருங்க, ஆதாமும் ஏவாளையும் பாருங்க, கர்த்தர் அவர் வந்து ஆண்டு மகிமையா படைச்சிருந்தார், மகிமையா படைச்சு எல்லாமே அவர் நல்லா வச்சிருந்தார். என்ன சொன்னாரு, இந்த கனியை சாப்பிடாதீங்க, இந்த சனி கனியை சாப்பிட்டா சாகவே சாப்பி, இந்த கனியை மட்டும் சாப்பிடாதீங்க, இந்த கனியை சாப்பிடுங்க, சாப்பிட்றதுனால சாவே சாவேன்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருந்தார். இவங்க பாம்பு என்ன வந்துச்சு, பாம்பு வந்து கர்த்தர் நீ சாப்பிடண்டான்னு சொன்னாரா, இந்த கனியை நீ புசி, புசிக்கிறப்ப உனக்கு நான் நன்மை தீமை எல்லாம் தெரிஞ்சுக்கும், இந்த கனி புசின்னு சொல்லி அவனை ஏமாத்தி ஏபாலை சாப்பிட வச்சான். ஏபாலை என்ன செஞ்சிட்டாங்க, ஆதாமுக்கும் கொடுத்துட்டாங்க. அதனால என்ன ஆச்சேன் பாருங்க, அவங்க வஸ்திரங்க இழந்துட்டாங்க, இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் மகிமின் வஸ்திரத்தை இழந்துட்டாங்க. வாஸ்து பாருங்க, ஆதியம் புஸ்தகம் 3:10.
1: அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு,
0: நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு,
1: நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து,
0: நிர்வாணமாய் இருப்பதினால் பயந்து
1: ஒளிந்து கொண்டேன் என்றான்.
0: ஒளிந்து கொண்டேன் என்ன, ஏன் காரணம் என்ன, அந்த ஏபாலன் வந்து பிசாசு வஞ்சிச்சான் அந்த பழத்தை சாப்பிடுன்னு சொன்னா, சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கலாம், தன் கணவனுக்கும் கொடுத்தாப்ல, ரெண்டு பேருக்கும் என்ன ஆயிடுச்சு, நிர்வாணமா இருக்குன்னு சொல்லி கத்துடைய சத்தத்தை கேட்டு கத்துக்கிட்டு வர முடியல அவங்களால. ஏன்னா கத்தர் கீழ்படியாம ஆண்டர் சொன்னாரு, அந்த கனியை சாப்பிட வேண்டான்னு சொன்னாரு. இவங்க ஏவாள் சாப்பிட்டது மூலமா தன் கணவனுக்கும் கொடுத்து என்ன செஞ்சாங்க, கத்தரை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை. அப்ப கத்தர் சத்தத்தை கேட்க முடியாம என்ன செஞ்சுட்டாங்க, ஒளிஞ்சு கொண்டிருந்தாங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது என்ன செய்யக்கூடாது, நான் திருடரை போல வருவேன், தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். ஆசிப்பா இருக்க,
1: இதோ திருடனை போல் வருகிறேன்,
0: திருடனை போல் வருகிறேன்,
1: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
0: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
1: நிர்வாணமாய் நடவாதபடி,
0: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
1: விழித்துக் கொண்டு,
0: விழித்துக் கொண்டு,
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: தன் வஸ்திரங்களை என்ன செஞ்சிடணும், காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இந்த சகோதரன் பார்த்தோம், எரிகோல இருந்து எருசலேம் இருந்து எரிகோக்கு போனான். ஆனா என்ன செய்தான், பிசாசு என்ன பண்ணிட்டான், அந்த வஸ்திரத்தை உறிஞ்சி அவனை காயப்படுத்தி எப்படி எப்படி விட்டுட்டு போயிட்டானா, குத்தூரா விட்டு போயிட்டான். கத்தர் விட்டு நம்ம பிரிஞ்சு வாழும்போது நம்ம மனசுல நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, உள்ளத்துல குழப்பம் சோர்வு தான் இருக்கும். ஆனா நம்ம இந்த நிலைக்கு தள்ளப்படாத விடிக்கு நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும், நான் செவிக்கணும், துதிக்கணும், எந்த நேரமும் செவ்வன் துதியில இருப்பேன், எப்பொழுதும் பைபிள் வாசிப்பேன், எப்பொழுதும் பரிசுத்தாலும் நிறைஞ்சிருப்பேன். நீங்க வேலை செஞ்சாலும் உங்களுக்கு இருந்த கத்தரோடு இருந்தா உங்களை எந்த பிசாசும் தொட முடியாது, எந்த இதுவும் தொட முடியாது, எந்த வியாதியும் தொட முடியாது, எந்த விளைவையும் நம்ம தொட முடியாது, எந்த குழப்பமும் நமக்குள்ள வர முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நமக்கு சமாதான குலைச்சல் வராது. நம்ம ஆண்டவர் இருக்க வேண்டும், ஆண்டவர் அதைத்தான் விரும்புறாரு. அதுதான் யோவான் சொல்லின் ஐக்கியம் பீதா போடும் அவருடைய குமாரனாகிய இயேசுக்கு எந்த பாவமும் நம்ம மேற்கொள்ள முடியாது. நம்ம கர்த்தர் விட்டு எப்ப பிரியறமோ அப்பதான் பாவம் நம்மளை மேற்கொள்ளும். பிசாசு ஒவ்வொரு பாவத்தையா நம்மளை கொண்டு வந்து நம்மளை வந்து பாவம் செய்ய வைப்பான். ஆனா நம்ம கர்த்தரோடு இருந்தோம்னா எந்த பாவம் எதுவுமே நம்ம மேற்கொள்ள முடியாது. உலகத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்ம பாதுகாவலா இருப்பார். அதான் சொன்னார், உலகத்துல ஒருத்தர் உண்டு ஆனாலும் திடன்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 16:33. நீங்கள எல்லாம் தயவு செய்ய எடுத்துக்கோங்க பைபிள, அப்பதான் உங்களுக்கும் புரியும்.
1: என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு,
0: என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு
1: இவைகளை உங்களுக்கு சொன்னேன்,
0: இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
1: உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு,
0: உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு,
1: ஆனாலும் திடன் கொள்ளுங்க.
0: நீங்க என்ன செய்யுங்க, உலகத்தில் உபத்திரம் பார்த்து சார்ந்து சோர்ந்து போகிறீங்க, ஆனாலும் திடன் கொள்ளுங்க.
1: நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார்,
0: நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆனா நம்ம எந்த சேலஞ்சும் வந்து எந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொள்ளை நடந்தால் வரட்டும், பஞ்சம் வந்தால் வரட்டும், என்ன செய்யணும், இன்னும் பூமியை வந்தால் வரட்டும், யுத்தங்கள் இருந்தாலும் வரட்டும், நம்ம கர்த்தரோடு இருந்தால் எதை பற்றி நம்ம என்ன செய்ய மாட்டோம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் தாவீதுராஜா சொல்றாரு, கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிற அவர் வலது வருஷத்தில் இருக்கிறப்ப நான் என்ன செய்ய போறதில்லை, அசைக்கப்படுவதில்லை. வாசிங்க 16:8. நம்ம எதை பார்த்து நம்ம அசைக்கப்பட வேண்டாம், நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பைபிள் நிறைய வாசிக்கணும், செவிக்கணும், துதிக்கணும், சபக்கொடி விட்டுறக்கூடாது. எப்பவுமே தேவனோடு இருந்தா எந்த குழப்பம் நமக்கு வராது. வாசிங்க,
1: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
0: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
1: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால்,
0: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால்
1: நான் அசைக்கப்படுவதில்லை,
0: அசைக்கப்படுவதில்லை. அந்த அளவுக்கு நம்ம கர்த்தர்ட்ட நெருங்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அதான் சொல்றது, தன்னை திருடனை போல வருவேன், தன் மானம் காணப்படாத விடிக்கு, தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறான் பாக்கியவான். அப்ப நம்ம வஸ்திரத்தை காத்துக்கொள்ள, என்ன வஸ்திரம், நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம நினைச்சிருக்கோம் ஆண்டோடைய பிள்ளைகளை விட்டு ஐக்கியத்தை விட்டு நம்ம உலக ஐக்கியக்குள்ள போகக்கூடாது. அப்ப போகும்போது தான் பிசாசு நம்ம வஸ்திரத்தை திருடுவான். வஸ்திரத்தை பத்திரமா நம்ம காத்துக்கொள்ள வேண்டும், பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ரெண்டாவதாக ஆண்டு வருகை இருக்கு, நம்ம ஆயத்தமா இருக்குன்னு சொன்னா ரெண்டாவது என்ன செய்யணும், முதல் நம்ம வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும், ரெண்டாவதாக நம்ம என்ன செய்யணும் பாருங்க. 2 பேதுரு 3:14.
1: ஆகையால் பிரியமானவர்களே,
0: ஆகையால் பிரியமானவர்களே,
1: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்,
0: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்,
1: கரையற்றவர்களும்.
0: நம்ம எப்படி இருக்கோம், ஆண்டவர் வரப்போ காத்திருக்கோம், எப்போ ஆண்டவர் வருவார்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இதயத்தில் காத்திருக்கோம், எப்போ வருவார் எப்போ வருவார்னு சொல்லி நம்ம காத்திருக்கோம். இதயத்தில் என்ன செய்யணும், கரையற்றவர்களும்
1: பிழை இல்லாதவர்களும்,
0: பிழை இல்லாதவர்களுமாக
1: சமாதானத்தோடு,
0: சமாதானத்தோடு
1: அவர் சன்னதியில் காணப்படும்படி,
0: சன்னதியில் காணப்படும்படி
1: ஜாக்கிரதையாயிருங்கள்,
0: ஜாக்கிரதையாக கரை பிழை இல்லாம என்ன செய்யணும், அவர் நம்ம உள்ளத்தில் எப்படி இருக்கணுமா, சமாதானத்தோடு இருக்கணும். சமாதானம் இல்லைன்னா ஆண்டு வரைக்கும் நம்ம போக முடியாது, கத்தோடைய குரலை கேட்க முடியாது. ஆண்டு நம்ம பக்கத்துலேயும் நின்று பேசினா கூட நம்மளுக்குள்ள ஆண்டோட சத்தத்தை கேட்க முடியாது. அதான் சொல்ல, கரையற்றவர்களாகவும் பிழை இல்லாதவர்களாகவும் கத்து வரும்போது என்ன செய்யணும், நம்ம இதயத்தில் சமாதானம் சந்தோஷம் சமாதானம். ஆண்டுகிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இது சமாதானத்தாங்கப்பா, சந்தோஷத்தாங்க, எனக்காகத்தானப்பா ரத்த சிந்தனைங்க, எனக்காகத்தானே படிக்கப்பட்டுன்னு ஒருக்கப்பட்டீங்க, எனக்கு ரத்தத்தால் என்னை கழுவுங்க, எனக்கு சமாளித்து கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டு கேட்கணும். ஆண்டு சொன்னார் கொலோசியர் 1:20 பாருங்க,
1: அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே,
0: சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே
1: சமாதானத்தை உண்டாக்கி
0: பாத்தீங்களா. அவர் சிலுவையில அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக நீங்கள் நானும் சமானமா இருக்கணும் தான் என்ன செஞ்சிடும். சிலுவையில சிந்த ரத்தத்தினால சமானத்தை உண்டாக்கி ஏசப்பா உங்க ரத்தத்தினால என் கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்கும் பா, எனக்கு சமானம் இல்லாம இருக்கப்ப, உள்ளத்துல குழப்பமா இருக்கு, என் சோர்வு எடுத்து படுங்க, எனக்கு சமானத்தை கொடுங்க ஏசப்பான்னு நம்ம கேட்போம். அவர் தான் சமானத்தை கொடுக்க முடியும். அதுக்காகத்தான் நமக்காக அவரை தன்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார. வாசித்து பாருங்க, எபேசியன் புத்தகம் 5:27.
1: கரை திரை முதலானவைகள்
0: பாருங்க, கரை திரை முதலானவைகள்
1: ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும்
0: பிழையற்றதுமான
1: மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
0: பாத்தீங்களா எப்படி இருக்கணுமா, கரை திரை பிழை ஒன்றுமில்லாமலும் அவருக்கு முன்பாக மகிமுள்ள சன்னிதானத்தில் நிறுத்துறதுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குறது தான் ஆண்டவராக இயேசுக்கு நமக்காக தம்மை தாமே சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தார். கரை தரை பிழை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்ற சரீரமாக தமக்கு முன்பாக மகிமுள்ள சன்னிதானத்தால் நிறுத்திக் கொள்ளத்தக்கதாக நமக்காக தம்மை தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே உங்க ரத்தத்தால் எனக்கு கழுவுங்க, எனக்காக தன் ஆண்டவரே உண்மை ஒப்பு கொடுத்தீரே, உங்க ரத்தம் என்னை கழுவுன, எனக்கு சமாந்து தாங்க என்றவரே, எனக்கு சந்தோஷத்தாங்க, உலகத்தில் எனக்கு எல்லாமே இருக்கின்றவரே, எனக்கு சமாதானம் மாத்திரம் இல்லப்பா, எனக்கு சமான் தாங்க, சந்தோஷம் தாங்க. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் சமான் தர முடியும். ஏன்னா அவர் தான் நமக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தி சமானத்தை உண்டாக்கி இருக்கிறார். இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே என் உள்ளத்தில் வாங்கப்பா, உங்க ரத்தத்தினால நீ கழுவுங்க, எனக்கு சமாந்தை தாங்கப்பா. என்ன சமான் தர்றாரு ஆண்டவர் சொன்னாரு, உலகம் கொடுக்குற சமான்தால என்னுடைய சமான்த்தை உங்களுக்கு வைத்து போயிரு. வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 14:27.
1: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
0: சமானத்தை வைத்து போகிறேன்,
1: என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
0: என்னோட சமானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்,
1: உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை,
0: உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை,
1: உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக.
0: அன்று சொல்ற உலகம் கொடுக்கிற சமான், உலகம் என்ன, கொஞ்ச நேரம் உலக ஆசை பாசங்கள், உலகத்தில் சிட்டி இன்பங்கள், உலக காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அதுல இருந்து கொஞ்ச நேரத்தை சமானத்தை கொடுக்க முடியும். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் என்னோட சமாதானம் எப்படி, நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. அது மாத்திர ஏசாயின் புத்தகத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீர்களா, 53:5.
1: நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம்,
0: நம்முடைய மீறுதல் நிமித்தம்
1: அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்,
0: நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம்
1: அவர் நொறுக்கப்பட்டார்,
0: அவர் நொறுக்கப்பட்டார்,
1: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை,
0: நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும்
1: ஆக்கினை அவர் மேல் வந்தது.
0: பாத்தீங்களா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ற ஆக்கினை யார் மேல் வந்தது, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல், அவருடைய பிள்ளைகளாக நமக்காக அவர் சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்துச்சு. அதனால இயேசுவே உங்க ரத்தத்தால என் கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, சமாதானத்தை கொடுங்க, எனக்கு சந்தோஷம் கொடுங்க, எனக்கு நல்ல சமாதானம் தாங்கப்பா, நான் கரை தேர பிழை ஒன்று இல்லாம நான் உங்களை சன்னிதானத்தில் எப்போதும் சமானத்தோடு இருக்கணும். ஏன் நீர் எப்போ வந்தாலும் ராஜ்யத்துக்கு வரணும்னு கேளுங்க. அதுக்காக தான் அவர் தம்மை தம்மை நமக்கு ஒப்பு கொடுத்தார். குலோசியன் புத்தகம் 3:15.
1: தேவ சமாதானம்,
0: தேவ சமாதானம்
1: உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது.
0: தேவ சமாதானம் எங்க இருக்கணும், நம்ம இருதயத்தில் இருக்கணும். எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் எங்க இருக்கணும், நம்ம இருதயத்தில் இருக்கணும். அந்த சமாதான திறமை கத்துட்டு கேட்டு போயிட்டு, அதான் கத்து சொன்னாரு. அவர் வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், கரை திரை கரை பிழை ஒன்றுமில்லாமலும் சமாதானத்தோடு சன்னிதானத்தில் காணப்படணும். அப்போ நம்ம சமாதானத்தோடு இருந்தால் தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அதுக்காகத்தான் தம்மை தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாங்க. முதல் நம்ம பார்த்தோம், முதல்ல என்ன செய்யணும், நம்ம இந்த நம்ம கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பிசாசு திருடாத வடிக்கே நம்ம காத்துக்கொள்ளணும். தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது ஆண்டு வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், கரை தெர பழை ஒன்றுமில்லாம என்ன செய்யணுமா, சமானத்தோட காக்கணும். இங்க சொல்றாரு சந்தோஷத்தாங்க, எனக்கு கரை தெர பழை ஒன்றுமில்லாம பரிசுத்தமும் பிழையற்ற சரிமா உமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளத்தக்க எனக்காக தம்மை தம்மே உப்பு கொடுத்தீரே, உங்க ரத்தத்தால் நீ கழுவுன்னு கேளுங்க, கர்த்தனை சமானத்தை தருவார். மூன்றாவது நம்ம எப்படி இருக்கணும் பாருங்க, 2 பேதுரு புஸ்தகம் 3:18.
1: நம்முடைய கர்த்தரும்
0: இரட்சகருமாகிய
1: இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள்.
0: நம்ம என்ன சொல்லி இயேசு கிருபையிலும் அவர் அறிகிற அறிவில என்ன செய்ய நாளுக்கு நாள் வளர வேண்டும். அவர் அறிகிற அறிவில் வளர வேண்டும். இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில் நாம் நாளுக்கு நாள் வளர வேண்டும். எப்படி வளர வேண்டும்? நாம் பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும். ஆண்டு பார்த்து அதிக நேரம் காத்திருந்தா அவர் அறிகிற அறிவை நம்ம போதிப்பார். அவர் அறிகிற அறிவில் நம்ம வளர வேண்டும். இதங்கு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், குலோசியர் புஸ்தகம் 1:10.
1: சகலவிதமான நற்கிரியுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து.
0: இங்க என்ன சொல்றாரு? தேவனை அறிகிற அறிவில் கிருபையிலும் தேவனை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும் சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு? என்ன செய்யணுமா சொல்லுங்க, வாசிக்க சொல்லுங்க.
1: தேவனை
0: அறிகிற அறிவில் என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். வாசிப்பா.
1: கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து.
0: தேவன் அறிகிற அறிவில் என்ன செய்ய நம்ம விருத்தி அடைய வேண்டும். நம்ம வளரணும். நாளுக்கு நம்ம அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். அண்டவே எனக்கு உதவி செய்யப்பா, உண்மை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். எப்ப அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைய முடியுமா? வாசித்து பாருங்க, சங்கீத புஸ்தகம் 46:10.
1: நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பீர்கள்.
0: நம்ம என்ன செய்யணும்? நம்ம அமர்ந்து கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருந்து தேவனை அறிஞ்சு கொள்ளணும். ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவு எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து அமர்ந்திருந்து தேவனை அறிஞ்சு கொள்ள வேண்டும். அதனாலதான் இங்க தாவீசர் சொல்றாரு, 62:1 வாசிங்க.
1: தேவனையை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது.
0: பாத்தீங்களா என்ன சொல்ற? தேவனையை நோக்கி என்ன செய்ய என் ஆத்மா அமர்ந்திருக்கிற ராஜா. 40 வருஷம் 6 மாசம் இஸ்ரவேல் ஆண்டாரு. அப்படிப்பட்ட ராஜா தான் சொல்றது, என் ஆத்மா தேவனையை நோக்கி அமர்ந்திருக்கிறது. நம்ம அமர்ந்திருந்து அவரை முழுமையா அறிந்து கொள்ள வேண்டும். முதல் என்ன செய்யணும்? நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை பீசா திருடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது அங்கே என்ன செய்யணும்? நம்ம வந்து கரை தரை பிள ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் சமாதானத்தோடு அவர் சன்னிதானத்தில் காணப்படணும். மூன்றாவதாக என்ன செய்யணும்? அவர் அறிகிற அறிவியல் நாளுக்கு நம்ம என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். எப்படி விருத்தி அடைய முடியும்? பரிசுத்த பவுல் சொல்றாரு, அவர் அறிகிற அறிவியல் நாளுக்கெல்லாம் என்ன செஞ்சாரா? விருத்தி அடைந்தார். இங்க பரிசுத்த பேதுரு எழுதுறாரு, கிருபையிலும் அவர் அறிகிற அறிவிலும் வளருங்கள்னு சொல்றாரு. இங்க பரிசுத்த பவுல் சொல்றாரு, சகலமான அறிக்கைகளையும் கனிகள் தந்து அவர் அறிகிற அறிவில விருத்தி அடையுங்கள். நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். நீங்க வளர்றது மற்றவங்களுக்கு தெரியணும், நான் வளர்றது மற்றவங்களுக்கு தெரியணும். இந்த எப்படி தாங்க இன்னைக்கு பாருங்க, எவ்வளவு ஆண்டர்களை எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்காங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியணும். அப்ப நம்ம நாளுக்கு நான் அவர் அறிகிற அறிவில விருத்தி அடைய வேண்டும். நான்காவதா என்ன செய்யணுமா? யாக்கோபின் புஸ்தகம் 5:8.
1: நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது.
0: வருகை எப்படி இருக்குதா? சமீபமா இருக்கிறது. நம்ம இருதயத்தை செய்யணும், நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயத்தை செய்யுங்க, ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தர் வருகை சமீபமாயிருக்கிறது. என்ன செய்யணும்? நம்ம பொறுமை. பிரச்சனைகள் போராட்டங்கள் வரதான் செய்யும். பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும், சோர்வுகள். அதான் ஆண்டு சொன்னார்ல, உலகத்துல எங்களுக்கு என்ன உண்டு? உங்களுக்கு உத்தரம் உண்டு, திடன் கொள்கு. நான் உலகத்தை ஜெயித்தேன். பிரச்சனைகள் போராட்டங்கள் உத்தரம் வரத்தான் செய்யும். அதை பார்த்து நம்ம சோர்ந்துடக்கூடாது. அதான் சொல்லி நீடிய பொறுமை இருங்க. உங்கள் இருதயத்தை திறப்படுத்துங்க. நம்ம இருதயத்தை திறப்படுத்தணும். யோசுவா 1:8-9.
1: இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாத இருப்பதாக
0: இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம்
1: நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாய்.
0: என்ன செய்யணும்? எப்படி இருக்கணும்? வசனத்தை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. பழங்கொண்டு திடமானது வேணும். நமக்குள்ள கத்திர கைவிட மாட்டார். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கத்திரியை கைவிட மாட்டேன்னு சொல்லி பலன் கொண்டு திடமானதா இருக்கும். நமக்குள்ள குழப்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர் குறை சொல்லிடுவோம். சரி என்னடா சர்ச்சி போய் என்ன கிடைச்சிச்சு, கேஸ் அமைக்கும் என்ன கிடைச்சி நம்ம சொல்லிடுறோம். அதான் சொல்றாரு, எப்படி இருக்குமா? நீடிய
1: பொறுமையா
0: பொறுமையா அந்த இருதயத்தை சிறப்பெடுத்து கத்தர் பாருங்க என்னாச்சு சமயமா இருக்குது. நம்ம நீடிய பொறுமையோட மாத்துமா காத்துக்கொள்ளணும். நமக்கு பொறுமை வேணும், பொறுமை தான் ஆண்டவரே. அந்த பொறுமை எப்படி வருமா பாருங்க. இங்க ஆண்டு நம்ம வாசிக்க கேட்ட லூக்கா சுவிசேஷம் 21:19
1: உங்கள் பொறுமையினால்
0: உங்க பொறுமையினா
1: உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க.
0: உங்க பொறுமையில நினைச்சீங்க, உங்க ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். நமக்கு ஆத்துமா காத்துக்கொள்ள பொறுமை வேணும். நம்ம ஏதாவது ஆண்டவர் பொறுமை தரக்கூடாது, குறை சொல்லி இருக்கக்கூடாது. ஆண்டவர் எந்த வசதியிலும் நம்ம குறை சொல்லாம நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் குறை சொல்லக்கூடாது. அவர் தான் நம்ம இந்த அளவுக்கு ஆசீர்வித்து நம்ம உயர்த்தி இருக்கிறாரு. நம்ம இந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் ஆசீர்வச்சிருக்காரு. ஆண்டவருக்கு வர்றதுக்கு முன்னாலே எப்படி இருந்தோம், இன்னைக்கு வந்த பிறகு எப்படி வச்சிருக்கிறாரு. நம்ம வந்து அவர் குறை சொல்லாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட பொறுமையா நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். பொறுமையானு வர மாட்டேங்க என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கிறீங்களா, பரிசுத்த ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா பொறுமை தந்துருவாரு. அதான் வாசிக்கிறோம் கலாத்தியர் புஸ்தகம் 5:22
1: ஆவியின் கனியோ,
0: ஆவியின் கனியோ
1: அன்பு,
0: அன்பு
1: சந்தோஷம்,
0: சந்தோஷம்
1: சமாதானம்,
0: சமாதானம்
1: நீடிய பொறுமை,
0: நீடிய பொறுமை. ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தருவார். நமக்குள்ள பரிசுத்தன் வரணும். அதான் ஆண்டவர் சொன்னார். பரிசுத்தன் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும், சம்பூர்ணமா பெற்றுக்கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, சம்பூரம் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தன் அபிஷேகம் சம்பூரம் பெற்றுக்கொள்ளணும். அவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா நீடிய பொறுமை தருவார். நம்மளை மாத்திடுவாரு. அப்படியே ஒவ்வொரு நாள் மாத்தி மர்வமாக்கிடுவாரு. நம்ம பரிசுத்தாவின் நமக்குள்ள வந்தா தான் நம்ம வாழ்க்கை என்ன செய்ய முடியும், மர்வமாக்க முடியும். அவர் தான் மர்வமாக்க முடியும். அவர் நம்ம குலத்தில் ப்ரூவ் பண்ணும். அது மாத்திர இப்போ ரெண்டாவது பொறுமை எப்படி வருவோம் பாருங்க. ரோமர்கள் நிறுவோம் 15:4
1: தேவ வசனத்தினால்,
0: தேவ வசனத்தினால்
1: உண்டாகும் பொறுமையினாலும்.
0: தேவ வசனத்தை வாசிக்கும் போது தான் உண்டாகும் பொறுமை. தேவ வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். வாசித்து வாசித்து வாசிக்கிறது மாத்திர தியானிக்கணும். தியானிச்சா நமக்கு அது தேவாசனத்தால உண்டாகும் பொறுமையினால. நம்ம பொறுமை எப்படி வரும், பரிசுத்தாவின் நமக்குள்ள வந்தாருன்னா நமக்கு பொறுமை வரும். ரெண்டாவது பரிசுத்தாவின் இந்த வசனத்தை நமக்கு ஒரு நாள் வாசிக்கனால பொறுமை நமக்கு வரும். இந்த பொறுமையினால நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். ஏன்னா கத்திர வருக சமீபம். முதல் என்ன செய்யணும், நம்ம வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். ரெண்டாவதுக்கு நம்ம கரை தேர பிழை இல்லாம நம்ம காத்துக்கொள்ளணும். ஆண்டு வரும்போது நமக்கு நம்ம உள்ளத்துல பெரிய சமாதானம் இருக்கணும். மூன்றாவது என்ன செய்யணும், ஆண்டு அறிவில அறியிற அறிவில அவர் கிருவியிலும் அறியிற அறிவிலும் வளரணும். அது மாத்திரம் நாளுக்கு நம்ம நம்ம என்ன செய்யணும், நற்கிரியை தந்து சக நற்கிரியில் கனி தந்து தேவன அறியிற அறிவில விருத்தி அடையணும். அது மாத்திரம் நான்காவது நம்ம ஆத்துவம் பொறுமையோடு காத்துக்கொள்ளணும். கத்தர் வரப்போறார், நிச்சயமா நம்மளை ஆண்டு ஆசீர்வதிப்பார். நம்ம அதிக நேரம் செவ நேரத்தை கூட்டிக்கொள்ளலாம், பைபிள் வாசிக்கிறதை கூட்டிக்கொள்ளலாம். பரிசுத்தால் நிறைஞ்சி அன்னி பாச நிறைய செவம் பண்ணுங்க. எல்லார் வீட்லையும் குடும்ப செவம் பண்ணுங்க. யாருமே குடும்ப செவம் பண்ணாமல் இருக்காதிங்க, செவம் பண்ணணும். அப்போ நம்ம குடும்பத்தை கட்டாயம் ஆசீர்வித்து உயிர்த்தார். இந்த உலகத்திலேயும் நம்ம கத்தர் கைவிட மாட்டார். பரலோகத்திலே அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அதான் தாவீர சொல்ற கத்தரை எப்போதும் எனக்கு முன் வைத்திருக்கிற அப்படின்னு நான் என்ன செய்யறதில்ல, அசைக்கப்படுவதில்லை சொல்ற சங்கீதம் 16:8 பாருங்க.
1: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
0: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
1: அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா,
0: அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா
1: நான் அசைக்கப்படுவதில்லை.
0: அவர் நம் பக்கத்தில் வலது பக்கத்தில் முன்னால அவர் எல்லா காரியத்துக்கும் அவர் முன்வைத்து நீங்க வளசிங்க. எதை செய்தாலும் என்ன செஞ்சாலும் கர்த்தரை கேட்டு கேட்டு செய்யுங்க. அதான் தாவீது சொல்ற கர்த்தர் எப்போதும் எனக்கு முன்பாக. முன்பாக என்ன, எல்லா காரியமும் அவற்றை கேட்டு கேட்டு கேட்டு செஞ்சீங்கன்னா ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படுவதில்லை. என்ன செஞ்சாலும் எந்த காரியம் செஞ்சாலும் நீங்க சேவம் பண்ணுங்க. எங்க தான் வந்து கேட்கணும் இல்லை, நல்லா சேவம் பண்ணுங்க. கண்ணீரோடு சேவம் பண்ணுங்க. ஆண்டவரே இது உங்க சித்தமா, இந்த காரியம் உங்களுக்கு சித்தமானு சொல்லி எல்லாமே ஆண்டவர் கேட்டு கேட்டு செய்யுங்க. கர்த்தர் உச்சியமா நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. அவர் வரும்போது நம்ம தான் என்ன செய்வோம், பரலோகத்துக்கு நம்மள ஆண்டு வரும்போது நம்ம பரலோகத்துல பறந்து போய் அவர் ராஜ்யத்துல அவரோடு இருப்போம். ஆனால் கர்த்தர் வர காரியங்கள் ரொம்ப சமயமா இருக்கு. நம்ம ஒரு நாளும் சேவம் பண்ண வேண்டும், பைபிள் வாசிக்க வேண்டும், பரிசுத்தால் நிறைஞ்சிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன அறியிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். அப்போ கர்த்தருடைய பாத்திர அதிக நேரம் நம்ம காத்திருந்து செவிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துறது உறுதி.

0: அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவராகிய தேவன், கர்த்தர் வருவார், அவர் மௌனமாக இருக்க மாட்டார். நம் தேவன் வரப்போகிறார். அவர் வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த நாளிலே நம்மை நாம அர்ப்பணம் செய்வோமா? தேங்க்யூ லார்ட், நன்றி ஆவியானவரே. எங்களோடு கூட நீங்கள் பேசுனீங்களே ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆம், தேவன் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார், மௌனமாயிரார், வரப்போக்கிறார். வருகையின் அடையாளங்கள் தேசம் முழுதும் உலகம் முழுதும் தோன்றி இருக்கிறது. அந்த மகிமையான வருகையை பங்கு பெறுவதற்கு தான் நான்கு காரியங்களை தேவன் நம்மளுக்கு கூட பேசினார். நம்முடைய வஸ்திரங்களை தேவன் கொடுத்து நாம் தேவனிடம் மனம் திரும்பி வரும் பொழுது, அவரை நம் வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேவன் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு ரட்சிப்பு கொடுத்து, ரட்சிப்பு என்ற ஒரு வஸ்திரத்தையும் கொடுத்து நம்மை அலங்கரித்து பாதுகாத்து வருகிறார். நாம் தேவனுடைய ஐக்கியத்தையும் தேவ பிள்ளைகளின் ஐக்கியத்தையும் விட்டு நம் உலகத்திற்குள்ளே பின் மாற்றத்துக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது, பிசாசு நமது ஆவிக்குரிய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு குற்றுயிராக நம்மை விட்டு சமாதானம் இல்லாதபடிக்கு சமாதானத்தை இழக்க செய்து விடுகிறான். ஆகவே தான் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறான், இதோ திருடனை போல வருகிறேன், உன் வஸ்திரத்தை காத்துக்கொள். சொல்லாம ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு என்ற வஸ்திரத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க. சபை கூடி வரதை விட்டுவிடக்கூடாது. தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தை நான் விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. ஜெப ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு கிருபை கொடுங்கப்பா. வாய் திறந்து எல்லாம் கேட்கலாமா? கரை திரை பிழை அற்றவர்களாக சமாதானத்தோடு சன்னிதானத்தில் காணப்படணும். எனக்குள்ளேயும் சமாதானமாக இருக்கணும் ஆண்டவரே. நான் மற்றவர்களோடும் சமாதானமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும். எனக்குள்ள கரை திரை பிழை வராதபடிக்கு இயேசுவின் இரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அறிகிற அறிவியல ஒவ்வொரு நாளும் வளரணும், விருத்தி அடையணும், பாதத்தில் காத்திருக்கணும், வேதத்தை அதிகமாய் வாசிக்கணும். எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. எல்லாரும் கேட்போமா அந்த நாளில், தேங்க்யூ மை லார்ட், எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா உடைய வருகையில் நான் பங்கு பெறுவதற்கு நீர் என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்தும். ஒருபோதும் உடைய வருகையில் நான் கைவிடப்பட்டவனாகவோ, உன் வருகையில் கைவிடப்பட்டவனாகவோ கத்தாவே நான் போய்விடவே கூடாது என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் வாயை திறந்து கத்தை நோக்கி பார்த்து ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. அப்பா என் கரத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. அப்பா அப்பா என் கரத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு போதும் அப்பா என் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. கரை திரை பிழை இல்லாமல் நான் வாழணும், சமாதானத்தோடு எங்கள் சன்னிதானத்தில் நான் காணப்படணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உங்க அறிகிற அறிவில் வளரணும், விருத்தி அடையணும். மாத்திரமல்ல, இந்த பிரச்சனைகள் போராட்டத்தை பார்த்து நான் சோர்ந்து விடக்கூடாது. நீடிய பொறுமையோடு கூட இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசித்து ஆவில் நிரம்பி இந்த பொறுமை என்ற ஆவின் கனியை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க. ஜெபிக்கலாமா எல்லாரும்? தேங்க்யூ லார்ட், தகப்பனே கொடுத்த வாக்குகளுக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஜீசஸ், உன் வருகை சமீபமாக இருக்கிறது. அந்த மகிமையின் வருகைக்கு எங்களை அனைவரையும் நீர் ஆயத்தப்படுத்தணுமே ஆண்டவரே. ஒருபோதும் வருகிறே நாங்கள் கைவிடப்படக்கூடாது, பின்வாங்கிவிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, நீர் கொஞ்ச காலத்தில் வரப்போகிறீர் ஆண்டவரே. மௌனமாக இருக்க மாட்டீங்க, வரப்போகிறீர், தாமதம் பண்ண மாட்டீங்க ஆண்டவரே. நாங்கள் அந்த மகிமின் வருகைக்கு பங்கு பெற எங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள, தேவ ஐக்கியத்தை, தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தை, பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசுவோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டுவிடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு அந்த பாக்கியத்தை நீர் தான் தர வேண்டும் ஐயா. எங்கள் வாழ்க்கையில கரை பிழை வந்து விடாதபடிக்கு எங்கள் உள்ளத்தில் எப்போதும் சமாதானத்தால் நிரம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்தல் காத்திருந்து உண்மை அறிந்து கொள்ள, உண்மை அறிகிற அறிவில வளர, விருத்தி அடைய, வேதத்தை அதிகமாய் வாசிக்க எங்கள் குருவை தாங்க. மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் பொறுமையை அதிகமாய் தாரும். பிரச்சனைகளை பார்த்து அவசரப்பட்டு பின்வாங்கி விடாதபடிக்கு அப்பா, நாங்கள் பொறுமையாயிருந்து எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்த அப்பா, அந்த பொறுமை என்ற ஆவியின் கனியை ஆவியானவர்களுக்குள்ள வைக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். பொறுமையும் ஆறுதலும் அளிக்கிற தேவனே, அந்த பொறுமை ஆறுதல்களை கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, அர்ப்பணிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், வசந்த ஒப்பு கொடுக்கிற ஜனங்களை பொறுப்படுத்த நடத்தும் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், சௌரியன வல்லமையாக பயன்படுத்தும். இப்படி செய்வதற்காக கோடி நன்றிகள் ராஜா. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? கரங்களை உயர்த்தி எல்லாம் கர்த்தர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, ஜீசஸ் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே. வருகைக்கு நாங்கள் பங்கு பெற வேண்டுமே அப்பா. எங்களை அதற்கென்று பிரத்யேகமாக நீ தயார்படுத்த வேண்டுமே. அதற்காக இந்த கடைசி நேரத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் நம்ம இணைந்து ஜெபிக்க போறோம். உங்கள் ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருணு சொன்னீரப்பா. ஆசீர்வதிக்க முடியாது, செபிக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி துதிக்க செபிக்க உம்மோடு ஒப்புறாக உம்மோடு ஒன்றரை கலக்க அந்த கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலையும் பேச வேண்டும்னு கெஞ்சுகிறப்பா தகப்பனே. ஒவ்வொருத்தரும் வெள்ளி சத்தத்தை கேட்டும் அறிந்து கொள்ள மோடி இருக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். சமானத்தை சந்தோஷம் தர முடியாது செபிக்கிறோம். ஆமாண்டவரே சமானத்தை கொடுக்கிற ஒருவர் தான் கொடுக்க முடியும் ஐயா. உலகத்துல பணம் எங்க அப்படியாவது கிடைச்சிடும், பொன் பொருள் எங்க எப்படியாவது கிடைச்சிடும் ஐயா. சமானத்தை கொடுக்கணும், ஒருவருத்தர் மாத்திரம் சமானத்தை கொடுக்க முடியும், சந்தோஷத்தை கொடுக்க முடியும். உமிடத்துல எங்க சமானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அறியிற அறிவில் விரித்திட வேண்டுமா செபிக்கிறோம். உண்மை சார்ந்து கொள்ள உம்மோடு ஒன்றரை கலக்க கிருவ தர முடியாது செபிக்கிறோம். என்ன பலவீனம் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க. எந்த மந்திரம் செய்வனை இருந்தாலும் இயேசுக்கு நாமத்துல உடை தெரிகிறோம் அப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திரும்ப நடக்கணும் சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா. சமாளாத குடும்பத்துல சமாளத்தை தாங்கப்பா. குடும்பத்துல பிரச்சனைகள் மாற வேண்டிய கண்ணீர் துடைக்க வேண்டிய எத்தனை குடும்பங்களை சமாளம் இல்லப்பா. ஆண்டவரே சமாளித்து தானப்பா நீங்க அதிகமா செபிக்க சொல்றீங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் சமாளம் இல்லாம தத்தளித்து கொண்டிருக்காங்கன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்களை சமாளம் இல்ல சந்தோஷம் இல்ல தத்தளித்து கொண்டிருக்காங்கப்பா. அவங்க வாழ்க்கையிலாம் நீர் அற்புதத்தையும் அதிசயங்களை நீ செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம் கத்தாவே கெஞ்சுகிறோம். உம்மோடு இருக்க உதவி செய்ய முடியா செபிக்கிறோம். தாபிதராஜ போல கத்தரை எப்பொழுது எனக்கு முன்பாய்த்திருக்கிற என் வலதுவரசத்தில் இருக்கிறபடினாலும் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் எதை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவர். நீங்க சொன்னீங்கப்பா உலகத்துல உபத்திரம் ஒன்று திடன் கொள்கிற உலகத்தை செய்தேன்னு சொன்னீரப்பா. உலகத்தை செய்த எங்கள் அன்பின் தகப்பன் எங்களுக்குள்ள இருக்கிறபடினாலுமே துதிக்கிறோம். எந்த பிரச்சனையும் யாரையும் மேற்கொள்ள கூடாது ஆண்டவர் எந்த சூழ்நிலையும். அப்ப யாரும் மட்டும் வலதுவரம் இடவரும் சாயாது அடிக்க முடிவறிந்த நிலை நிலைப்போனோ ரட்சிக்கப்படும் சொன்னீரே. முடிவறிந்த நிலைத்திற்க அண்டி கொள்ளமே சார்ந்து கொள்ள உங்களோடு ஒன்றரை கலக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். அண்டு விரையமே நோக்கி கெஞ்சுகிறப்பா கெஞ்சுகிறோம். தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா. சமானத்தை சந்தோஷம் தர முடியாது செபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் சமானம் சந்தோஷம் நிலைச்சிருக்கணும் ஐயா. அண்டு வரை ஒரு குடும்பத்தில் சமானத்தை இழந்து போகக்கூடாதப்பா. ஒரு குடும்பத்தில் கூட பிரச்சனை வந்தால் அது மேற்கொள்ளக்கூடாதப்பா. அண்டு வரையை எல்லாவற்றையும் மேற்கொண்டு உங்களுடைய நாமத்தில் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க கிருப தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளாம் செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் செபிக்கிறோம். துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் செபிக்கிறோம். செபத்தில் உறுதியாய் தரித்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. அருமையான தகப்பனே உண்மை அறிந்து கொள்ள பாக்கியத்தை தாங்கப்பா. செபத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும் ஐயா. ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவியிலும் ஆற்றலையும் சிறந்து வழங்க உதவி செய்யுங்க. உங்கள் பிரியமான பிள்ளைகளை வளைந்து கொள்ளுங்கப்பா. என் பிரியமே பூர்ண ரூபதியே பழுது ஒன்று உனில் இல்லை சொல்லத்தக்கதாக அப்படியாக மாற்றுமையா மாற்றுமையா மாற்றுமையா. நீங்கள் தான் எங்களை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. நீங்கள் தான் எங்களை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லிட்டு சொன்னீரு. ஆலோசனை தந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் அன்பு ரட்சகர் யேசுவா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே.
2: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. our email address aislinkaram@gmail.com, our website handofjesus.in. God bless you.

0: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா எங்களுக்கு பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதி தரலம்மாப்பா. உற்சாகமாக உதாரத்தமாக கொடுத்த எல்லா குடும்பங்களுக்கும் பல மடங்காக திரும்ப தந்து நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் தாமே எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்தனும். ஆண்டவரே, உற்சாகமாக தந்த ஒவ்வொரு மக்களையும் பலப்படுத்துங்கப்பா. கையன் பிரயாசைகளை ஆசீர்வதித்தல்லம்மாப்பா. ஆண்டவரே, எல்லா குடும்பங்களும் செழிப்பாக மாற்றுங்க தகப்பனே. குடும்பங்களில் எந்த குறையும் வரக்கூடாது சாப்பா. ஆண்டவரே கத்தாவே, இந்த மாத ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே கத்தாவே இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே வரப்போகிற மாதம் முழுவதும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. நீங்கள் எப்படி செய்ப்பார தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
1: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா.
3: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192.
2: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.

0: மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 21 வசனம்.
1: ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும்.
0: உலகம் உண்டானது முதல் சம்பவித்திராததும் இனி சம்பவம் அநேக உபத்திரங்கள் உண்டாயிருக்கும். இப்ப காரியங்கள் கடந்து கொண்டே போகுது, அப்படியே காய் நகர்த்தப்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். அப்படி வந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படி இருப்பாரா? யோபேலின் புஸ்தகம் 3:16 வசனம்.
1: வானமும் பூமியும் அதிரும்
0: ஆனாலும்
1: கர்த்தர் தமது ஜனத்துக்கு
0: அடைக்கலமும்
1: இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார்.
0: கர்த்தர் எப்படி இருப்பாரா? இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டைக்கு, தம் ஜனத்துக்கு எப்படி இருப்பாரு?
1: கர்த்தர் தம் ஜனத்திற்கு
0: அடைக்கலமாய் இருப்பார். நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருப்பார், நம்ம தேவைகளை சந்திப்பார், ஒரு குறை வராது. கர்த்தர் சந்திப்பார், யார் நிமித்தமா எவர் நிமித்தமாவது கர்த்தர் சந்திப்பார். உபத்திரம் இருக்கும், பாடுகள் இருக்கும் உலகத்தில், ஆனால் கர்த்தரை தேடுறவங்களுக்கு அவர் எப்படி இருப்பார்? அடைக்கலமாக இருப்பார். ஹலிலூயா. அதனால தான் அவங்களை எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, துதிங்க, எப்போது ஆண்டவரு கூட இருங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் எப்போது ஆண்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறது அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் செபிச்சா எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கூடியிருமா? நீங்கள் செபிக்காட்டே எங்களுக்கு ஆசீர்வாதம் குறைஞ்சிருக்கோம். இல்லை, நீங்கள் பரலோகத்துக்கு வரணும், ஏசப்பா மடியிலிருந்து நீ உட்காரணும், ஏசுக்கிறது அண்டி கொள்ளணும், அதுதான் எங்களோட வாஞ்ச. நீங்கள் செபிச்சா எங்களுக்கு ஆசீர்வாதம் கூட போகிறதில்ல. நீங்கள் செபிச்சிங்கன்னா பரலோகத்தில் ஏசப்பா மடியில் உட்காரணும். அந்த என்ன சொன்னார் மார்க்கடிச்சு விசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அக்கறை போவோம் வாருங்கள் அக்கறைக்கு. இந்த கரையில் நம்ம இருக்கு, இந்த கரையில் அக்கறை போக வேண்டும். அதுதான் நான் சொல்கிறேன், எல்லோரும் நீங்கள் அதிகமாக செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டரோடு இருக்கணும், பரிசுத்தாவில் நிறைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 6:9 வசனம்.
1: நோவாவின் வம்ச வரலாறு.
0: நோவா
1: தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு
0: அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே
1: நீதிமானும்
0: உத்தமனுமாயிருந்தார்.
1: நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்.
0: அந்த இருந்த காலத்தில் மக்கள் மத்தியில் இவர் எப்படி இருந்தாரா? நீதிமானா உத்தமனுமா இருந்தார். எப்படி இருந்தார்?
1: நீதிமான
0: உத்தமனா இருந்தார். ஆனா என்ன செஞ்சிருந்தாரு? தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அதான் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். எத்தனையோ சனங்கள் இருந்தாங்க, ஆனா எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. 8 பேருக்கு மாத்திருந்தான் அந்த பாக்கியம் கிடைச்சது. அவங்க எல்லாம் மக்கள்லாம், அந்த காலத்தில் இருந்த மக்கள்லாம் தேவனை தேடலை. தேவனை தேடாமல் உலகத்து உலகக்கரமான காரியத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்மளும் தேவனை தேடாமல் இருப்போமானால் பரலோகத்துக்கு போக முடியாது. தேவன் அந்த காலத்து மக்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனாக இருந்தார். அது மாத்திர தேவனோடு என்ன செஞ்சுருந்தாரா சொல்லுங்க? சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் நானும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் வாஞ்சிக்கிறார். தேவனோடு எப்போவும் சஞ்சரிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டோடு இருக்கணும், ஆண்டவர் அண்டி கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அண்டி கொள்ள வேண்டும். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்க. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். உலகத்தில் திடன் கொள், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்க. நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னால் ஜெயித்த தேவனை கத்த நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் நம்ம மேற்கொள்ளாது. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, சங்கீத புஸ்தகம் 139:18 வசனம்.
1: நான் விழிக்கும் போது
0: இன்னும் மண்டையில் இருக்கிறேன். அப்போ இரவெல்லாம் செவிச்சிட்டு இருந்திருப்பார். அதான் சொல்கிறாரு, நான் விழிக்கும் போது இன்னும் என்ன செஞ்சேன்? உம்மண்டையில் இருக்கிறேன். இரவெல்லாம் செவிச்சிருப்பார், துவிச்சிருப்பார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்திருப்பார். அதனால தான் சொல்கிறாரு, இன்னும் விழிக்கும் போது நான் உம்மண்டையில் இருக்கிறேன். நிறைய பேர் என்ன செய்வாங்க? சாப்பாட்டுக்கு நாளைக்கு கஷ்டம், நாளைக்கு பணம் இனிமே தேவை சந்திக்கணும், நாளைக்கு எப்படி இந்த கடன் அடைக்கிறது, இந்த கஷ்டத்தை எப்படி மாற்றுறது, ஐயோ நாளைக்கு நம்ம பிள்ளைகளை எப்படி படித்து வருவாங்களா, பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க, இந்த மாதிரி கவலையில் இருக்கிறோமா? தாவீதுராஜர் சொல்கிறாரு, விழிக்கும் போது இன்னும் உம்மண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்குதா? இல்லைன்னா கத்திட்டு கேளுங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், அவருக்கு மட்டும்தான் தேவனாய் கர்த்தர். என்ன சொல்ற, மாம்சமான யாருக்கும் நான் தேவனாய் கர்த்தர். நம்ம தேவனோடு இருக்கக்கூடிய அந்த தேவனோடு சஞ்சிருக்கக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு இருக்குதா? தாபீரச்ச எங்களை மேலே பாடுள்ள மனுஷன், அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாரா? ஏன் உங்களுக்கும் எனக்கும் தரமாட்டாரு? நம்ம கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஆண்டவரே, நான் உம்மோட என்ன செய்யணும்? சஞ்சிருத்துக்கணும். இரவெல்லாம் நம்மோடு இருக்கணும்ப்பா, பகலெல்லாம் உம்மோடு இருக்கணும். நம்ம இரவும் பகலும் உம்மோடு இருக்கணும் சப்பா, மே சார்ந்து கொள்ளுன்னு சொல்லி கேட்கணும். அது மாத்திரம் இல்லை, சங்கீதக்காரர் சொல்கிறாரு, சங்கீத புஸ்தகம் 4:4 வசனம்,
1: உங்கள் படுக்கையிலே,
0: உங்கள் படுக்கையிலே,
1: உங்கள் இருதயத்தில்,
0: உங்கள் இருதயத்தில்
1: பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள்.
0: படுக்கும்போது என்ன செய்யணுமா? பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கணும். இருதயத்தில் யார்கிட்ட பேசணும்? நம்ம இருதயத்தில் கர்த்தர்கிட்ட பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கணும். இருதயத்தில் கர்த்தரோடு பேசிக்கொண்டிருக்கணும். அப்போ தான் கர்த்தர்கிட்ட நல்ல தரிசனம் பார்க்கலாம். நமக்கு நல்ல கர்த்தர் நம்ம அவருடைய பார்த்தை நம்மகிட்ட சொல்லுவார், நம்முடைய பாடத்தை அவர்கிட்ட சொல்லுவார். அவர் எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும், என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி நமக்கு ஆண்டு நிறைய காரியங்களை சொல்லி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 63:6
1: என் படுக்கையின் மேல்,
0: என் படுக்கையின் மேல்
1: நான் உம்மை நினைக்கும் போது,
0: நான் உம்மை நினைக்கும் போது
1: ராஜாமங்களில்,
0: ராஜாமங்களில்
1: உம்மை தியானிக்கிறேன்,
0: உம்மை தியானிக்கிறேன். பார்த்தீங்களா, படுக்கையில் ராஜாமங்களில் நான் உம்மை தியானிக்கிறேன். அந்த அனுபவம் யாருக்காவது இருக்கா? அவர் கொடுத்த பாக்கியத்தை எங்களுக்கும் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. கேட்டால் நமக்கு ஆண்டவர் தருவார். ரெண்டாவது நோவா கால, நோவா முதல்ல பார்த்தேன். நோவா என்ன செஞ்சிருது? அவர் உத்தமனா நீதிமானா தேவனாடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். தாவீதை பார்த்தோம். அதுக்கு ரெண்டாவதாக அவர் என்ன பண்ணாராம் பாருங்க. எப்ரேயன் புஸ்தகம் 11:7
1: விசுவாசத்தினாலே,
0: விசுவாசத்தினாலே
1: நோவா,
0: நோவா
1: தற்காலத்திலே,
0: தற்காலத்திலே
1: காணாதவைகளை குறித்து,
0: காணாதவைகளை குறித்து
1: தேவ எச்சரிப்பு பெற்று,
0: தற்காலத்து ஏசப்பா பார்க்கல, பார்க்காம தேவனுடைய எச்சரிப்பை பெற்று
1: பயபக்தி உள்ளவனாகி,
0: பயபக்தி உள்ளவனாகினார். ஏசப்பா பார்க்கல, தேவனை பார்க்கல, பார்க்காமே என்ன செஞ்சாரா? தேவனால் எச்சரிக்கப்பட்டு விசுவாசத்தினால, தேவனை பார்த்ததே இல்லை, விசுவாசம். தேவனுடைய குரலை கேட்டிருப்பார், தேவனோடு சஞ்சரித்திருக்காரு. ஏன்னா தேவனோடு சஞ்சரித்து கொண்டுறாரு, அதனால் தேவனுடைய குரலை கேட்டிருப்பார். காணாமல் இருந்தும் விசுவாசத்தினால தேவனுடைய எச்சரிப்பை பெற்று என்ன செஞ்சோம்? பயபக்தி உள்ளவனானார்.
1: விசுவாசத்தினாலே,
0: விசுவாசத்தினாலே
1: நோவா,
0: நோவா
1: தற்காலத்திலே,
0: தற்காலத்திலே
1: காணாதவைகளை குறித்து,
0: காணாதவைகளை குறித்து பார்க்கவே இல்லை, அவரு பார்த்ததே கிடையாது. நம்மளுக்கு கூட இப்ப ஆண்டு வராருன்னு சொல்றதுக்கா பார்க்கல. ஆண்டு சொன்ன வசனத்தை வச்சு இப்ப நடக்கிற காரியங்களை வச்சு நம்ம விசுவாசிக்கிறோம். காணாதவர்களை குறித்து
1: தேவ எச்சரிப்பு பெற்று,
0: தேவன் எச்சரிப்பு பெற்று
1: பயபக்தி உள்ளவனாகி.
0: அவன் எப்படி ஆனாரா? மழை அவர் பார்க்கல, மழையை பார்க்கவே இல்லை, மழையை பார்க்கல, மழை வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் மழை பெஞ்சதே கிடையாது, மழை வரும்னு யாருன்னு சொன்னது சொல்லியிருக்காங்க, ஆனால் பார்க்கல. அது பார்க்காம என்ன செஞ்சார்? பேழை செஞ்சார். அல்லேலூயா. பார்க்காம என்ன செஞ்சார்? நோவா பேழை செஞ்சார், விசுவாசத்தோடு பேழை செஞ்சார். எத்தனை பேர் அவர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் கேலி பண்ணியிருப்பாங்க, என்னம்மா மழை வருதா, இவர் பாரு கப்பலை செஞ்சு வச்சுட்டு இருக்காரு, எங்கே மழை வரப்போகுது, மழைனா என்னென்னு நமக்கு தெரியாது அப்படின்னு. இப்போ நம்மளை பார்த்து எத்தனை பேர் கிண்டல் பண்ணுவாங்க, ஏசப்பா வரப்போறாரு, வரப்போறாருங்க, எங்கே வரப்போறாரு. ஆனால் அவர் சொன்ன வாக்கு தத்தங்களெல்லாம் நிறைவேறியிருக்கு, நம்ம நம்புகிறோம் இல்லையா? காணாரை குறித்து விசுவாசத்தினால கப்பலை செஞ்சார், இப்போ என்ன செஞ்சு எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனானார். அல்லேலூயா. நமக்குள்ள பயபக்தி இருக்கா? உலகம் கிண்டல் பண்ணும், கேலி பண்ணும், பரியாசம் பண்ணும், உலகத்தை நம்பி வாழக்கூடாது, நம்ம இயேசு நம்பி வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம யாரை நம்பி வாழணும்? இயேசு நம்பி. அதான் ஆண்டவராகி இயேசுக்கு சொன்னார். லூக்கான சுவிசேஷம் 18:8 ஆகிலும்
1: மனுஷகுமாரன் வரும்போது,
0: மனுஷகுமாரன் வரும்போது
1: பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ?
0: பூமியில என்ன செய்வாரா? விசுவாசத்தை காண்பாரோ? உங்களுக்கு எனக்கு விசுவாசம் இருக்கா? இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி நமக்குள்ள விசுவாசம் இருக்கா? பூமியில் விசுவாச காண்பாரோ, நம்ம விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து வருவார், கட்டாயம் இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி நமக்கு விசுவாசம் இருக்கு. உங்களுக்கு இருக்கா? என கட்டாயம் இருக்கு. இயேசு கிறிஸ்து கட்டாயம் எப்படி வருன்னு சொன்னார், கட்டாயம் வருவார். அல்லேலூயா. நம்ம இந்த விசுவாசத்தோடு நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். விசுவாசம் குறைய மறுக்குமானால், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா. விசுவாசம் தொடங்குறவரும் முடிக்கிறவரும் யாரு? இயேசு கிறிஸ்து தான். விசுவாசம் தாங்கப்பா, எனக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்க, எனக்கு விசுவாசம் தாங்கன்னு கேட்கணும். ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும். அதே போல் சீசல் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க சீசல்? என்ன கேட்டாங்க? லூக்கா சுவிசேஷம் 17:5
1: அப்பொழுது கர்த்தரை நோக்கி
0: எங்கள் விசுவாசத்தை
1: வர்த்திக்க பண்ண வேண்டும்
0: என்றார்கள். எங்கள் விசுவாசத்தை என்ன செய்யணும்? வர்த்திக்க பண்ண வேண்டும். கேட்பீங்களா? விசுவாசம் இல்லாதவங்க கேளுங்க. விசுவாசம் இல்லைன்னா அவங்ககிட்ட கேளுங்க. அப்படியே அசதியாக உட்காந்துடாதீங்க. கர்த்தர் வரப்போகிறார். அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹலேலூயா. விசுவாச சீசர் கேட்டாங்க, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இயேசுவே எனக்கு விசுவாசம் வர்த்திக்க பண்ணும். நம்ம கேட்க வேண்டும். அதுதான் பரிசுத்த பவுல் சொன்னார், 2 கொரிந்தியர் 4:13
1: விசுவாசித்தேன்
0: ஆகையால் பேசினேன்
1: என்று எழுதியிருக்கிறபடி
0: நாங்களும்
1: அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து
0: விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசன் ஆவியை பெற்றிருக்கீங்களா? எங்க சோத்திரம் பண்ணவே மாட்டேன்றீங்க. விசுவாசன் ஆவியை பெற்றிருக்கீங்களா? ஒரு நாள் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கலன்னு கண்ணீர் ஓடிக்கக்கூடிய நாட்கள் வரும். அதுக்குள்ளாக விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. முதல் நோவா என்ன செஞ்சார்? தேவனோட நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார். தேவனோட சஞ்சரித்து கொண்டார். ரெண்டாவது எப்படி இருந்தார்? விசுவாசம் இப்போ காணாதவர்களை குறித்து விசுவாசித்தார். தேவை எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாக இருந்தார். ஹல்லேலூயா. மூணாவது என்ன செய்யறாராம் பாருங்க, 2 பேதுரு 5:5
1: பூர்வ உலகத்தையும்
0: தப்ப விடாமல்
1: நீதியை பிரசங்கித்தவனாய்

0: நீங்க தேவனை பத்தி எல்லாருக்கும் சொல்றீங்களா? நான் ஆண்டவர் பத்தி சொன்னாரு. இன்னொரு வாசிமா,
1: பூர்வ உலகத்தையும்.
0: பூர்வ உலகம், அத்தனை உலகத்துல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு யாருமே தப்பு விடாமல்
1: நீதியை பிரசங்கித்தவனாகிய
0: நோவா முதலான
1: எட்டு பேரை காப்பாற்றி.
0: அவர் நீதியை பிரசங்கித்தார், அவங்க குடும்பத்தை எட்டு பேரை மாத்திரம் தேவன் காப்பாத்தினார். யாரெல்லாம் இயேசு பத்தி மற்றவங்களுக்கு சொல்றீங்க, சொல்லாம இருந்த பிரயோஜனமே இல்லை, சொல்லணும். நம்ம ஆண்டவர் சொல்லணும். என்ன சொல்லணும்? எங்க தெய்வம் தான் தெய்வம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? லூக்கான் சுவிசேஷம் 24:47.
1: அன்றியும் மனம் திரும்புதலும்.
0: மனம் திரும்பணும்,
1: பாவம் மன்னிப்பும்.
0: எல்லாருக்கும் என்ன சொல்லணும்? மனம் திரும்புதலும்,
1: பாவ மன்னிப்பும்.
0: பாவ மன்னிப்பும்
1: எருசலேம் தொடங்கி
0: சகல தேசத்தாருக்கும்,
1: அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது.
0: அவர் நாமத்தினால பிரசங்கப்பட வேண்டிய என்னது? பாவ மன்னிப்பும், மனம் திரும்பணும். பாவ நம்ம முதல்ல தாயின் வயிற்றுல பிறந்தப்ப பாவமான காரியத்தில் இருந்தோம், இப்ப மனம் திரும்ப வேண்டும். நம்ம தாயின் கற்பத்தில் பிறந்த பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும். அந்த பாவத்தை தான் நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் பரலோத்து போக முடியாது. அதான் பாவம் மன்னிப்பும் மனம் திரும்புதலும் எங்க சொல்லி இஸ்லாமிய தொடங்கி எல்லா இடங்களிலும் தேவனை பற்றி பிரசங்கம் பண்ண வேண்டும். என்ன பிரசங்கம் பண்ணணும்? மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை ருசி பார்த்துருக்கிறாரு. அவர் தான் நமக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருந்துருக்கிறாரு. அவர் நம்புங்க. இதுதான் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நமக்காக மரணத்தை ருசி பார்த்தாரு, நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தினாருன்னு சொல்லி இது தான் சொல்லணும். அதான் சொல்லி எருசலேமை தொடங்கி எல்லா இடங்களிலும் என்ன சரி பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் எல்லாருக்கும் நம்ம கோர வேண்டும். சொல்கிறோம்மா, சொல்லாமல் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் வரப்போகிறார், ரொம்ப சமீபம். சொல்லுங்க, சொல்லாமத்தீங்கன்னா கர்த்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்பார். பா மன்னிப்பையும் மனம் திரும்புதலும். தாயின் வயிற்றுல பிறக்கிறதுக்கு முன்னால் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்ம சொல்கிறதான் கரெக்டு, நான் தான் சொல்ல கரெக்டு இருந்தோம். இப்போ என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். பாவ மன்னிப்பு நம்ம முதல்ல நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கணும், பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், மனம் திரும்பணும். பாவமான காரியத்திலிருந்து மனம் திரும்பணும் நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே, இது வரைக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்போ ஜெபிக்க போகிறோம். எங்களை அன்பை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமையா. உங்களுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வியாதியை சுகமாக்குங்க, நோய் சுகமாக்குங்க, பலனத்தை குணமாக்கப்பா. அப்பாமி துதிக்கிறோம், கட்டுகளெல்லாம் உடைச்சி போடுங்க, கண்ணியெல்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாற்றிருங்க, பிரச்சனை நீக்கிருங்க, அதிசயங்களை செய்யுங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, கண்ணில் பல இருந்தாலும் குணமாக்குங்க, காது கேட்காத மக்கள் காது கேட்கட்டும், வாய் பேசாத மக்கள் வாய் பேசட்டும், நரம்பில் பலவீனம் மற்ற மக்களை குணமாக்குங்க, ஆத்துமா கண்களை திறந்து விடுங்க, செவிக்கக்கூடிய மனசை கொடுங்க, துதிக்கக்கூடிய மனசை கொடுங்க, ஆன்றோடு இணைந்து வாழ தாகத்தை கொடுங்க. இயேசுவே இயேசுவே, நீர் கூப்பிட்டதெல்லாம் அப்பா தாகமாக இருக்கிற எல்லாரும் எண்ணத்தில் வாருங்கன்னு சொன்னீர். வருத்தப்பட்டு பாரசமக்கிற எல்லாரும் எண்ணத்தில் வாருங்க, நானும் உனக்கு இளைப்பருவத்தேன்னு சொன்னீரே. ஆண்டவரே, வருத்தப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற மக்கள்லாம் மரத்தில் ஓடி வரட்டும் ஆண்டவரே. பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, கற்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கற்பத்தின் கனியில் என்ன பலம் இருந்தாலும் சுகமாக்குங்க, பலவீனம் இருந்தாலும் சுகமாக்குங்க. மந்திரம் சிவனை உடைத்துப்படுங்க, பிசாசின்கள் அழித்துப்படுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க, சமம் இல்லாத மக்கள் சமான் தாங்க, கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க, கஷ்டப்படுற குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்து மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்தில் வெளியிறங்கமாக இருப்பது செய்யுங்கப்பா, காத்துக்கோங்க. எல்லா குடும்பங்கள்லையும் வேதத்தை வாசிக்கணும், பய அப்பாமை ஸ்தோத்திரம் அரியர் அறிவில் நிரப்பப்படணும், தேவனை அண்டிக்கொள்ளணும், தேவனோடு இருக்கணும் ஐயா, ஓடி ஓடி முடி ஊழியத்தை செய்யணும், பலன் தரும், காத்துக்கொள்ளும். எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துகிறோம், இயேசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சொல்றதை கேட்டாரு, சந்தோஷமா இருங்க.
1: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர

0: ஜப எண் 81 44 192 192, 81 44 192 192, 8144192192, 8144192192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற நன்றி நல்ல கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி பரிசுத்தப்படுத்தும். இந்த நாளிலே கூட உங்கள் மகிமை எங்கள் நடுவிலே கடந்து வருவதாகப்பா. எங்கள் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று எழுதியிருக்கிற அப்படி வார்த்தையை நாங்கள் நினைவு கூர்ந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும். இதோ சர்ப்பங்களும் தேலி மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையில் மேற்கொள்ளும் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொன்னீரேன். இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புகிற எல்லாம் பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கடிந்து கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்பா இறங்கி அசைவாடுங்கப்பா. எங்கள் பலத்தினால பராக்கிரமத்தினால ஒன்றும் இல்லை, எல்லாம் தேவனுடைய ஆவியானவரால் தான் ஆகும் ஆண்டவரே. வாங்க ஆவியானவரே, உங்கள் மகிமை எல்லாரையும் மூட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் திடமுள் தெளிக்கப்படுவதாக இந்த கூட்டணிக்கு விரதமாக எழும்பி வருகிற பொல்லாத ஆவிகள் கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் பிதாவே. ஆ

0: தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக பாதுகாப்புக்காக பக்கம் என்ன குறிப்பெல்லாம் சொல்றாங்களோ அவளோடு இணைந்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கல முன்பா வந்து ஜெபிங்க.
1: போதை பொருட்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை தரணும். கஞ்சா குக்கா என்னமோ சொல்றாங்க, அதுல இருந்தெல்லாம் கர்த்தர் விடுதலை தந்து மக்களுடைய மனது மாற்றி கர்த்தருடைய பக்கமா அவங்க திரும்பிக் கொள்ளணும். அதுக்காக வச்சு போடலாம்.
2: எசப்பா எசப்பா எசப்பா குடிக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். எசப்பா எசப்பா எசப்பா எசப்பா கடையெல்லாம் சாத்துப்படணும். எசப்பா எசப்பா மதுபான கடையெல்லாம் சாத்தப்படணும். எசப்பா எசப்பா குடி அடிமையா இருக்கிறவங்கள விடுதலையாக்கப்படணும். எசப்பா எசப்பா குடினால் எத்தனை குடும்பம் எசப்பா எசப்பா எத்தனை குடும்பம் கஷ்டப்படுது. எசப்பா இந்த நிலைமையை மாற்றி போடுங்க. எசப்பா எசப்பா குடிக்கு கஞ்சாக்கள் அடிமையா இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க விடுதலை ஆக்குங்க.
3: குடும்பங்களும் போகும்போது வரும்போது கூட கரம் தகப்பனே ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியோடு தங்குமடிக்காம பார்த்தோம் செபிக்கிறோம். எசப்பா உங்க சோத்திரே சப்பா நீங்க அப்படி செய்ய போறக்காய் நன்றி செலுத்துறோம். அப்போல ஆண்டவரையும் துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். எசப்பா நீதி துறையில வேலை செய்யற ஒவ்வொரு நீதிபதிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நீதிபதிகளும் நீங்க காத்து கொள்ளும்படிக்காம செபிக்கிறோம். எசப்பா அவங்களோட வேலைகளை நீதியோடும் தகப்பனே உண்மையோடும் செய்யக்கூடிய கிருபிய ஒவ்வொருத்தருக்கும் எசப்பா நீங்க தருமடிக்காம செபிக்கிறோம் தகப்பனே. அவ என்னவரே கிருபியாக இறங்கும். எசப்பா சுப்ரீம் கோர்ட்ல வேலை செய்யற ஒவ்வொரு நீதிபதியும் காத்துக்கொள்ளும். ஹைகோர்ட்ல வேலை செய்யற ஒவ்வொரு நீதிபதியும் காத்துக்கொள்ளுங்க எசப்பா. அதுபோல தேசத்தில் எங்கெல்லாம் தகப்பனே நீதிபதிகள் இருக்காங்க ஏசப்பா எல்லா நீதிபதிகளும் காத்தோளும் யாரும் லஞ்சம் வாங்காதபடிக்கு ஏசப்பா நீங்க பாதுகாத்துக்கொள்ளும் தகப்பனே. அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பை தந்து ஏசப்பா நீங்க ஆசீர்வதிங்க. எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்படணும் தகப்பனே. நீங்க கிருபையாக இறங்கி இயேசு சாமி அவங்களை ஆசீர்வதிக்க முடியும் செபிக்கிறோம். அப்பா நீங்க அப்படிக்காக செய்ய போறக்காய் நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கனமாக்கியமே உமக்கு செலுத்துறோம். ஏசப்பா மூலம் ஜெபத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே.
1: எல்லா சபையிலையும் எழுப்புதல் உண்டாகணும். அதுக்காக சொல்லணும்
4: மகிமையானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முற்றில நீ பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஏசப்பா. ரத்தத்தை நிறுத்தி முற்றிலும் கழுவிருங்க ஏசப்பா. இந்த வேலை கூட நம்ம இந்திய தேசம் முழுதும் ரச்சிப்பி கட்டளிட வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மரியாதை எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. அந்த ஜனங்களா அறிந்து கொள்ளணுமேப்பா ஆண்டவரே. மீ துதிக்கிறோம் ஏசப்பா ஏசப்பா. ஒருத்தருக்கு கிறிஸ்தேசு உருவாக வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மீ துதிக்கிற எத்தனை தகப்பன்மார்களும் அறியலப்பா, தாய்மார்கள் அறியலப்பா, எங்க சகோதர சகோதரிமார்கள் சிறு பிள்ளைகளும் அறிந்து கொள்ள முடியல ஆண்டவரே. உலகத்தில் உலக காரியங்கள் மூழ்கி இருக்கிறாங்க உதவி செய்ய. அதே போல எல்லா திருச்சபைகளுக்குள்ள ஒரு எழுப்புதலை தயவாய் தர வேணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப புது புது உபதேசங்கள் ஆண்டவரே, புதுவிதமான ஆராதனைகள் ஆண்டவர், வேதத்துக்கு புறமான காரியம் நடைபெற்று வருதுப்பா ஆண்டவரே. நானும் எங்க ஜனங்களும் விழிப்புள்ளவர்களா இருக்கத்தக்கதாக எங்களுக்கு அந்த கிருபைகளை தயவாய் தர வேணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பார்த்தாலும் கள்ள போதகங்கள் ஆண்டவரே, அதுக்கு நாங்க அடிமை ஆகக்கூடாது. எங்க திருச்சபைகள் அடிமை ஆகக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஏசப்பா எங்க திருச்சபை மக்களை பாதுகாத்துக் கொள்ள வேணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சபையிலும் ஆண்டவரே ஒரு பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்திக்கிறோம். ஏசு கிறிஸ்துவளை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
0: மல்கியா மூன்றாம் அதிகாரம், சகோதரர்கள் யாராவது முன் வந்து வாசிக்கலாம். மல்கியா மூன்றாம் அதிகாரம்.
5: மல்கியா மூன்றாம் அதிகாரம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையையும் எருசலேமின் காணிக்கையையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையெல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியிலுள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னை என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள்? தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்கிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
6: படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதித்து பல மடங்காக குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கணும் கத்தாவே. தியாகமா உதாரத்தமா கொடுத்த எல்லா குடும்பங்களையும் செழிக்க செய்ய முடிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் கத்தாவே. இந்த குடும்பத்திலும் எந்த குறைவும் வராதபடி பாதுகாத்துக்கோங்க. எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து காத்துக்கோங்க, பலப்படுத்துங்க, பொறுப்படுத்துக்கோங்கப்பா. நீங்க இப்படி செய்யப்போற தைக்காக கிருபைக்காக இறக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுக்கு தின் வலமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
1: ஒன்னு தெசலின் புஸ்தகம் 4:16-17.
4: ஏனெனில்
1: கர்த்தர் தாமே
4: ஆரவாரத்தோடும்
1: கர்த்தர் எப்படி ஆரப்பறாரு? ஆரவாரத்தோடும்
4: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்
1: என்ன செய்வோம் கர்த்தருடனே கூட இருப்போம் கர்த்தர் வரப்போறார் ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவக்கால சத்தத்தோடும் வருவாரு அப்ப வரும்போது என்ன செய்வோம் கிறிஸ்துக்குள்ள மரிச்சவங்க எல்லாரும் மரிச்சவங்க இல்ல யாருக்குள்ள மரிச்சவங்க கிறிஸ்துக்காக வாழ்ந்து கிறிஸ்துக்காக மரிச்சு கிறிஸ்துக்காக உலகத்தில வெறுத்து இயேசுதான் எனக்கு வேணும் எந்த சூழ்நிலையும் நம்ம வீட்டு பலதரம் எதுவும் சாய மாட்டேன்னு சொல்லி அப்படி மரிச்சவங்க கிறிஸ்துக்கள் மரிச்சவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க ரெண்டாவது உயிரோடு நாமோ எடுத்துக்கொள்ளப்படும் அப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ன செய்யணும் எப்போது நம்ம எங்க எங்க இருக்க போறோம் கத்தருடனே கூட இருப்போம் அந்த பாக்கியத்தை நம்ம யாரும் இழந்து போக கூடாது அல்லேலூயா இதுவரைக்கும் யாராவது உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் எலியா உயிரோடு எழுத்துக்கொள்ளப்பட்டார் வாசிக்க கேட்போமா ரெண்டாட்சிகள் புஸ்தகம் 2:11
4: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும்
1: அக்கினி ரதம் அக்கினி குதிரைகள் அப்ப குதிரைகள் எத்தனை தெரியாது அக்கினி குதிரைகளும்
4: அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார்
1: பாத்தீங்களா பேசிட்டே போயிருக்காங்க யாரு எலியாவோ எலிசாவோ பேசிட்டு போகும்போது அக்கினி ரதமும் குதிரைகள் வீரர் வந்து என்ன செஞ்சிட்டாங்க ரெண்டு வரையும் பிரிச்சு எலியா எலியா என்ன செஞ்சிட்டாரு சுழல் காத்துல எங்க ஏறி போனாரா பரலோகத்துக்கு ஏறி போனார் அப்ப நம்மளும் இந்த உலகத்துல இருந்து ஒரு நாள் உயிரோட கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக வேண்டிய நாட்கள் நெருங்கிருச்சு அதுக்கு நம்ம ஒரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்கணும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆயத்தம் பட்டோம் அது இல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தம் மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாலும் சொல்லி வேதத்தில் வாசிக்க கேட்கிறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும் ஆயத்தமா இருந்தாதான் அவர் ராஜ்யத்துக்கு உயிரோட எடுத்துக்கொள்ள பட முடியும் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 2:11
4: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில்
1: அப்ப எப்படி இருந்திருக்காங்க அவங்க பேசிட்டு கர்த்தரை பத்தி பேசிருப்பாங்க என்ன பேசினாங்களோ பேசிக்கொண்டு நடந்து போகையில்
4: இதோ அக்கினி ரதமும்
1: அக்கினி குதிரைகளும் அவர்கள்
4: நடுவாக வந்து
1: எலியாவும் எலிசாவும் பேசிட்டு போறாங்க பேசிட்டு போகும்போது அவர் நடுவில் வந்து
4: இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார்
1: பரலோகத்து போயிட்டாரு அவர் எப்படி இருக்காரு இப்ப உயிரோடு இருக்கிறார் ஹலேலூயா அவர் உயிரோடு இருக்கிறாரு அதுதான் மேத்தூர் வாசி கட்டோம் 16:17 என்ன சொன்னாங்க முத கிறிஸ்துக்கள் மரித்தவங்க ரெண்டாவது உயிரோடு நாமும் வாழத்துக்கு என்ன செய்வோம் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் கர்த்தருடைய கூட இருப்போம் ஹலேலூயா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு வாஞ்சிருந்தா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்கணும் அதுக்குத்தான் வேற இந்த உலகத்துல என்ன இருக்குது கர்த்தர் கேட்ட இந்த உலகத்திலயும் நம்ம ஆசீர்வதிப்பாரு பரலோகத்துல பெரிய சந்தோஷம் தருவார் ஹலேலூயா அந்த ராஜ்யத்தை நம்ம யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது எழுந்து போயிடக்கூடாது எலியா வந்து சுழல் காத்துல பரலோகத்துக்கு ஏறி போனார் அப்ப எலியாட்ட என்ன நல்ல குணம் இருந்ததை நம்ம பார்க்க போறோம் முத என்ன சரி பார்க்க வாசிக்க கேட்போம் 1:17
4: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்
1: பாத்தீங்களா எப்ப என்ன செஞ்சாராம் என்ன செய்யிருக்காரு இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் நின்று சும்மா நின்றுப்பாரு செவிச்சுட்டே இருந்திருப்பாரு ஹலேலூயா அப்ப நம்மளும் என்ன செய்யணும் செவிச்சுட்டே இருக்கணும் அப்ப நின்று என்ன செஞ்சிருப்பா சும்மா நின்றுப்பாரா செவிச்சுட்டே இருந்திருப்பாரு அப்ப நம்மளும் செபிக்கணும் போராடி செபிக்கணும் ஆண்டவரே எனக்கு அந்த செபாவியை தாங்கப்பா எலியா போல நானும் செபிக்கணும் செபாவியை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் செவிச்சுட்டே இருக்கணும் எதனா செபிக்க நம்ம குடும்பத்துக்காக நம்ம பிள்ளைகளுக்காக செபிக்கிற மாத்திரல அது நம்ம செபிக்கணும் அதோட என்ன செய்யணும், தேசத்துக்காக நம்முடைய குறைகள் குற்றங்களை ஆண்டுட்டு அறிக்கையிட்டு கர்த்தராகி இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்க என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, என் ஜபமும் கேட்கப்படணும், எனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். யாக்கோபின் புஸ்தகம் 5:17
4: எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும்.
1: எலியா எப்படி இருந்தாரா? நம்மை போல பாடுள்ள, அவர் பெரிய எங்கேயோ இருந்து வரல, நம்மளை போல இந்த உலகத்துல பிறந்து நம்மளை போல பாடுகளா இருந்தும்
4: மழை பெய்யாதபடி,
1: மழை பெய்யாதபடிக்கு
4: கருத்தாய் ஜபம் பண்ணினார்.
1: எப்படி ஜபம் பண்ணாரா? மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினார். நம்மளும் அதுதான், கருத்தாய் செபிக்கணும், ஏதோ செபிக்கணும் இல்ல, கருத்தாய் செபிக்க வேண்டும். மழை பெய்யாதபடிக்கு அவர் எப்படி செபித்தாரா? கருத்தாய் செபித்தார். எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்றாரு, எப்படி செபிச்சாரா? கருத்தாய் செபித்தார். நம்மளும் செபிக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு, எனக்கும் செபாவை தாங்கப்பா, நானும் செபிக்கினேன் சப்பா, செபிக்கக்கூடிய கிருவை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 1 Timothy 2:2 1:2
4: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
1: பிரதானமாய் முக்கியமா, பிரதானமான என்ன முக்கியமாய் புத்தி சொல்லுவது என்னவென்றால்,
4: எல்லா மனுஷருக்காகவும்,
1: எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். நம்ம உலகத்துல, நம்ம இந்த உலகத்துல இருக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கணும். எல்லா மனிதருக்காகவும்
4: விண்ணப்பங்களையும்,
1: விண்ணப்பங்களையும்,
4: ஜபங்களையும்,
1: ஜபங்களையும்,
4: வேண்டுதல்களையும்,
1: வேண்டுதல்களையும்,
4: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்,
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்.
4: நாம் எல்லா பக்தியோடும்,
1: நம் எல்லா பக்தியோடும்,
4: நல்லொழுக்கத்தோடும்,
1: நல்லொழுக்கத்தோடும்,
4: கலகம் இல்லாமல்,
1: கலகம் இல்லாமல்,
4: அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு,
1: அமைதியுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு,
4: ராஜாக்களுக்காகவும்,
1: ராஜாக்களுக்காகவும்,
4: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்,
1: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
4: அப்படியே செய்ய வேண்டும்,
1: அப்படியே செய்ய வேண்டும். யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்? நம்ம எல்லா மனிதருக்காகவும், ராஜாக்களுக்காகவும், அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபிச்சிட்டோம்னா நம்ம தேசம் பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், மாநிலம் பெரிய ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னும் நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, தினந்தோறு வீட்டுல ஜெபிக்கிறோமா? நம்மளே நம்ம கேட்டு பார்த்தா தெரியும் நம்ம ஜெபிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி. இப்ப நம்ம ஜெபிக்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவதாக யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும் பாருங்க, 2 Thessalonians 3:2
4: துர்க்குணராகிய,
1: துர்க்குணராகிய,
4: பொல்லாத மனுஷர் கையில் நின்று,
1: பொல்லாத மனுஷர் கையில் நின்று
4: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்,
1: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்
4: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்,
1: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். யாருக்காக? யாருக்காக செபிக்கணும்? ஊழியக்காருக்காக செபிக்கணும். யார் கையிலிருந்து? பொல்லாத மனிதர் கையிலிருந்து அவர் விடுவிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக்கலாம். அப்ப ஊழியர்க்காக நம்ம கட்டாயம் செபிக்கணும். என்ன செய்யணும்? ஊழியர்க்காக கட்டாயம் நம்ம செபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஊழியராகிய நாங்க உங்களுக்காக செபிக்கணும், கண்டிப்பா செபிப்போம். ஏன்னா உத்தரவாதம் கெடுத்து நாங்க செபிக்கணும். நாங்க உங்களுக்காக உத்தரவாதம் செபிக்கட்டா, கத்தர் ஒரு நாள் எங்கிட்ட கேட்பாரு. நீங்களும் எங்களுக்காக என்ன செய்யணும்? ஊழியர்க்காக செபிக்கும். எதுக்காக?
4: துர்க்குணராகிய,
1: துர்க்குணராகிய,
4: பொல்லாத மனுஷர்,
1: பொல்லாத மனுஷர்
4: கையில் நின்று,
1: கையில் நின்று
4: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்,
1: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்
4: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்,
1: எங்களுக்காக வேண்டிக்கு. பாத்தீங்களா, எத்தனையோ தீய மக்கள் இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் பார்த்தாலும் ஊழியர்க்கெல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கு. அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். அப்ப உங்களுக்காக நாங்கள் செபிக்கணும். நீங்க எங்களுக்காக செபிக்கணும், நாங்கள் உங்களுக்காக கட்டாயம் செபிக்கணும். ராஜாக்களுக்காக, அதிகாரங்களுக்காக செபிக்கணும். மூன்றாவது யாருக்காக செபிக்கணும்? ஊழியருக்காக செபிக்கணும். நான்காவது பாருங்க, நீங்க யாருக்காக செபிக்கணும்? நம்ம எல்லாரும் எபேசியர் புத்தகம் 6:18
4: எந்த சமயத்திலும்,
1: எந்த சமயத்திலும் சரி, என்னைக்கு எனக்கு வந்து முடியலங்க, செவிக்க முடியல, அதனால செவிக்கலன்னு சொல்ல முடியாது. கர்த்தருங்க சொல்லிட்டாரு, எந்த சமயத்தில் துன்பமானாலும் இன்பமானாலும் எந்த சமயத்திலோ
4: சகலவிதமான வேண்டுதலோ,
1: சகலவிதமான வேண்டுதலோடோ,
4: விண்ணப்பத்தோடும்,
1: விண்ணப்பத்தோடோ,
4: ஆவியினாலே ஜபம் பண்ணி,
1: ஆவியினாலே ஜபம் பண்ணி,
4: அதன் பொருட்டு,
1: அதன் பொருட்டு
4: மிகுந்த மன உறுதியோடும்,
1: மிகுந்த மன உறுதியோடும்,
4: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்,
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவோ
4: பண்ணும் வேண்டுதலோடும்,
1: பண்ணும் வேண்டுதலோடும்
4: விழித்துக் கொண்டிருங்கள்.
1: விழித்துக் கொள்ள சகல பரிசுத்தவன்கள், எத்தனையோ பரிசுத்தவன்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம செபிக்கணும். ராஜாக்களுக்கு, அதிகாரிகளுக்கு செபிக்கணும், ஊழியக்காருக்கு செபிக்கணும், பரிசுத்தவர்களுக்கும் நம்ம செபிக்கணும். அவங்களுக்கு பாதுகாவலுக்காக, அவங்களுக்கு எந்த ஆபத்து வித்து வரக்கூடாதுன்னு நம்ம செபிக்கணும். எலியா அப்படி தான் செபிச்சாரு. அதனால தான் எலியா வேலை செஞ்சாரு. கத்தர் சோழர் காத்துல எங்க எடுத்துட்டு போயிட்டாரு? பரலோகத்துக்கு எடுத்துட்டு போனாரு. கத்தர் பிரியமானவர்களே, ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம சவம் பண்ண போகிறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துகிறங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமின் தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்தும்ல ராஜாவையுமே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. கால்வலினால் கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் தொடுங்கப்பா, சுகமாக்குங்க சுகமாக்குங்க அப்பா. கால்வலினால் கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் தொடுங்கப்பா. வாய்வினால் கஷ்டப்படுற மக்களை சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க. எங்கெல்லாம் வாய்வினால் கஷ்டப்படுறாங்களோ அந்த மக்களெல்லாம் குணமாக்கிருங்கப்பா, குணமாக்கிருங்க ஏசப்பா. கர்த்தருடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும்னு செபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. தகப்பனேமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. யூரின் பிராபலத்தினால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. காய்ச்சலை குணமாக்குங்கப்பா, காய்ச்சலை குணமாக்குங்கப்பா. தகப்பனே இப்படி வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் அப்பா. கர்த்தருடைய மகி மூடட்டும், அக்கினி மூடட்டும், தேவப்பிரசனை மூடட்டும். வியாதி சுகமாக்குங்க, நோய் சுகமாக்குங்கப்பா. அப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனேமே நோக்கி கெஞ்சிரும் அப்பாமே நோக்கி நாங்கள் கெஞ்சிரும் அப்பா. காதில் சீல் ஓடுற மக்களை குணமாக்க குணமாக்க குணமாக்குங்க. அன்பின் ஆண்டவரே, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. கர்த்தாவே, காதை தொடுங்க, காதை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க. அப்பாமே நோக்கி கெஞ்சிரும். கிட்னி ப்ராப்ளத்தை மாற்றி போடுங்கப்பா, குணமாக்குங்கப்பா. அந்தகர சக்தி எல்லாம் அழித்து போடுங்கப்பா. சாத்தானை ஜெயிக்கணும் ஏசப்பா, உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும் ஐயா. எல்லாருக்கும் இந்த ஜெயங்கொள்கிற வாழ்க்கையை கொடுங்கப்பா. உலகத்தை ஜெயிக்கணும் ஏசப்பா, மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், மரணத்தை ஜெயிக்கணும்ன்றவர். நம்மை அண்டி கொள்ளணும் ஐயா, நம்மை சார்ந்து கொள்ளணும், உம்மோடு இருக்கணும் ஐயா. வேலையில்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க. சமம் இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும். ஆத்துமா கண்களை திறந்து விடுங்கப்பா. அவன் அறியக்கூடிய அறிவை தாங்கப்பா. தேவனே, உலகத்தில் படித்து படித்து என்னென்னமோ அது எதோ அறியும்னு நினைக்கிறாங்க. என்னை ஆண்டவராக இயேசுக்கு அறியக்கூடிய மனதை எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரை. கிணால் நிரப்பி காத்து கொள்ளுங்கப்பா. வண்டி வச்சுருக்க மக்களை ஆசிருவீங்க, தேவைகளை சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. ஜீவனுள்ள பிதாவையும் அறியிற அறிவில் நிரப்ப வேண்டும்னு செவிக்கிறோம். பழத்த காரியத்தை செய்யுங்கப்பா. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக இருப்பது செய்யுங்கப்பா. அப்பா, நெஞ்சில் பலவீனத்தை குணமாக்குங்கப்பா, ஆட்டில் பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, சரீரத்தில் காணப்படுற எல்லா பலவீனத்தையும் நீக்கிப்படுங்க ஆண்டவர். உங்கள் நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதிக்காக நாம் மகிமுக்கு செலுத்துகிறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமி கத்தர் நம்ம சேர்த்து கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
7: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: தங்களின் எழுத்தின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.

0: ஒன்னு தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5:23
1: சமாதானத்தின் தேவன் தாமே,
0: சமாதானத்தின் தேவன் தாமே
1: உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக,
0: உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக,
1: உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும்,
0: உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும்
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது,
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது
1: குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக,
0: குற்றமற்றாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்ம ஆவி ஆத்மா சரீரம் நம்மளை ஆண்டு வரும்போது நம்மளை என்ன செய்ய குற்றமற்றவா இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்ம இந்த உலகத்துல ஒரே வாழ்வு வாழ்க்கை சமான் தேவையா நம்ம எப்படி மாத்து வரா, முற்றிலுமா நம்மள பரிசுத்தமாக்குறாரு. நம்ம ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவராக இயேசுக்கிட்டு வரும்போது நம்ம என்ன செய்யணும், குற்றமற்றதா இருக்கும்படி கர்த்தர் நம்மளை காப்பாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும், ஆண்டவரே என்னை குற்றமற்றவள் வாழ்க்கை வாழ உதவிச்சிங்கப்பா, எனக்கு உதவிச்சிங்க, குற்றமில்லாத வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா. எவ்வளவு நாட்கள் வேஸ்டா போயிடுச்சு, இனிமேல் நாட்களையாவது நான் குற்றமற்றதா வாழணும்னு சொல்லும்போது கர்த்தரியன் மதுரை மாசத்தோம் சமான்தின் தேவன் தான் என்ன செய்யறாரா, முற்றில் நம்மள என்ன செய்வாரு, பரிசுத்தமாக்குவாரு. நம்மளை பரிசுத்தமாக்கிறோம், அவர் கையில நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கும்போது நம்ம பரிசுத்தமாக்குவார். ஆண்டு வரும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி காப்பாடுற நம்மள, ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்க கடவுது. நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டு கையில ஒப்பு கொடுக்க வேண்டும். குலோசின் புஸ்தகம் 1:21
1: முன்னே அந்நியராயும்
0: அந்நியராகவும்
1: துர்க்கிரியைகளினால்
0: மனதிலே
1: சத்துருக்களாயும் இருந்த உங்களையும்,
0: சத்துருக்களாய் இருந்த உங்களையும்
1: பரிசுத்தராகவும்
0: பரிசுத்தராகவும்
1: குற்றமற்றவர்களாகவும்
0: குற்றமற்றவர்களாகவும்
1: கண்டிக்கப்படாதவர்களாகவும்
0: கண்டிக்கப்படாதவர்களாகவும்
1: தமக்கு முன் நிறுத்தும்படியாக,
0: தமக்கு முன் நிறுத்தும்படியாக
1: அவருடைய மாம்ச சரீரத்தில்,
0: அவர் மாம்ச சரீரத்தில்
1: அடைந்த மரணத்தினாலே,
0: அவர் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே
1: இப்பொழுது ஒப்புரவாக்கினார்,
0: இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எப்படி நமக்காக அவர் மாம்ச சரீரத்தில் கைகள் ஆணி கார்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுகுலாம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உழுகப்பட்ட நிலத்தை போல எனக்காக உங்களுக்காக நம்மளுக்காக ஒவ்வொருத்தருக்காக பாடுபட்டார். நம்ம அந்நீராக இருந்தோம், ஆண்டவர் அறியாமல் வாழ்ந்திருந்தோம், ஆனால் கர்த்தர் நம்மளை சேர்த்து கொண்டு அவர் அடிக்கப்பட்டு அவர் நொறுக்கப்பட்டதுனால தான், அவர் மாம்சத்தில் அடைந்த கஷ்டத்தினால தான் நம்மளை நினைச்சு அவருக்கு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறார். நம்ம இது ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. இயேசுக்கிறது எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார், எனக்காக ரத்தத்தை சிந்தினார், எனக்காக மரண ஆக்கினை ஏற்றுக்கொண்டாருங்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்து போகவே கூடாது. நீங்களும் எடுத்து வாசிங்க, இன்னொரு கூட வாசிக்கலாம். குலாசியர் 1:21
1: முன்னே
0: நீங்களும் தயவு செய்து எல்லாரும் எடுத்துக்கோங்க. முன்னே
1: அந்நியராயும்
0: நம்ம ஆண்டவர் அறியாம என்ன, ஆண்டவருக்கு அந்நியராயும் ஆண்டவர் அறியாம எப்படியோ வாழ்ந்திருந்தோம், அந்நீராயும்
1: துர்க்கிரியைகளினால்
0: துர்க்கிரிகளால் ஆண்டு பிரிமில்லாத கிரிகளினால்
1: மனதிலே சத்துருக்களாயும்
0: மனதில சத்துருக்களாகியும்
1: இருந்த உங்களையும்
0: பரிசுத்தராகவும் நம்மளை எப்படி மாத்திட்டாரு ஆண்டவரு, பரிசுத்தராயும்
1: குற்றமற்றவர்களாகவும்
0: குற்றமற்றவர்களாகவும்
1: கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக.
0: எதுக்காக நம்மளை மாத்தினாரா, தமக்கு முன்பாக ஆண்டவராகி இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிறுத்தும்படி
1: அவருடைய மாம்ச சரீரத்தில்
0: அடைந்த மரணத்தினாலே
1: இப்பொழுது ஒப்புரவாக்கினார்.
0: இப்பொழுது நம்ம என்ன செய்ய, அவரோட நம்மள ஒப்புரவாக்கியிருக்கார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும், இனிமேல் நம்ம பாவம் செய்யாதபடிக்கு குற்றமற்றவர்களை வாழ ஒவ்வொரு நாளும் ஆண்டு கருத்தில் நம்ம அர்ப்பணித்து செவிக்க வேண்டும். ஆண்டவரை நீர் தான் ஆண்டவரை என்னை எல்லாம் மாற்ற முடியும், என் வாழ்க்கை உமக்கு பிரியமான பிள்ளை வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, எவ்வளவு நாட்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம், இனிமேல் நாட்கள் ஏவது என்ன செய்யணும், உமக்கு பிரியமானதை வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். 1 Corinthians 1:8
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால்
0: இயேசு கிறிஸ்துவின் நாளிலே
1: நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களா இருக்கும்படி
0: கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாளில அவர் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, குற்றம் சாட்டப்படாது இருக்கும்படி
1: முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்,
0: அவர்கள் ஸ்திரப்படுத்துவார். முடிவு பரியந்தம் குற்ற அவர் வாரி நாளில் குற்றமற்றவங்களா இருக்க இராதபடிக்கு நம்ம என்ன செய்யறாரு, நம்மளை இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அதுதான் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டோட பாதத்துல காத்திருக்கணும், ஆண்டோடு எப்போது இருக்கணும். ஒவ்வொரு நாளும் செவிச்சு துதிச்சு நம்ம இளவிராம செவிக்கணும், ஸ்தோத்திரத்தோடு செவம் பண்ணணும். நீங்கள் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். எப்பொழுது ஆண்டவரோடு உங்கள் உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், இறுதி தினம் செய்வார், அவர் ஸ்திரப்படுத்துவார். அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் செவிக்கணும், துதிக்கணும். ஆண்டவரோடு எப்போதும் நம்ம இறுதி இருக்கணும். ஆண்டு பிரிமலாவது காரியம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஒரு மணி நேரமாவது கத்தடி பார்த்து நம்ம ஒப்பு கொடுத்து செவிக்கணும். ஆண்டவரே நான் பிரியமான பிள்ளைய வாரன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ங்க, எப்போதும் செவிச்சிட்டும் துவிச்சிட்டுமா இருக்கணும், எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேட்ட கத்தர் நிச்சயமா நம்மளை மாற்றுவார். அவர் கத்தராகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தாரு பாருங்க. எப்ரேயின் புஸ்தகம் 7:26.
1: பரிசுத்தரும் குற்றமற்றவரும்
0: கத்தர் எப்படி இருந்தாரு பாருங்க. பரிசுத்தரும் குற்றமற்றவரும்
1: மாசில்லாதவரும்
0: அவற்றை குற்றமுள்ள பரிசுத்தர் குற்றமற்றவர் மாசில்லாதவரும்
1: பாவிகளுக்கு விலகினவரும்
0: பாவிகளுக்கு விலகி பாவிகள் நேசிக்கிறாரு. நம்ம திரும்ப திரும்ப பாவம் செய்யும் போது நம்மளை விட்டு என்ன செஞ்சாரு விலகிறாரு. முதல்ல நம்ம நேசிக்கிறாரு. அவர் எப்படி இருந்தார், மாசில்லாதவரும் பரிசுத்தரும் குற்றமற்றவருமா இருந்தாரு. பாவியில பார்க்கும்போது விலகிறாரு. ஆனா அங்கே என்ன சொல்றாரு, என்ன இடத்துல வர ஒருவரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், பரம்ப தள்ள மாட்டேன். பாருங்க யோபான் சுவிசேஷம் 6:37 பாருங்க.
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும்.
0: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும்.
1: என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
0: நான் புறம்பே தள்ள கத்த பாவி நேசிக்கிறாரு. நம்ம திரும்ப திரும்ப பாவிஞ்சும் போது நம்மளை விட்டு என்ன செஞ்சாரு விலகிறாரு. 7:26.
1: பரிசுத்தரும் குற்றமற்றவரும்
0: அவர் எப்படி இருந்தாரு, பரிசுத்தரா இருந்தாரு, குற்றமற்றவரா இருந்தாரு,
1: மாசில்லாதவரும்
0: மாசில்லாதவரா இருந்தாரு,
1: பாவிகளுக்கு விலகினவரும்.
0: நம்ம திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப பாவம் செய்யும்போது நம்மளை விட்டு விலகிறது. ஆண்டவர் சொன்னார், ஒன்னு விட்டு விலகுதும் இல்ல உன்னை கைவிடுதும் சொன்னார், உண்மைதான். ஆனா நம்ம திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப பாவம் செய்யும்போது நம்மளை விட்டு என்ன செஞ்சிடறாரு விலகிடுறாரு. அதனால மாத்துமாவ ரொம்ப குற்றமற்றதான் நம்ம ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள, ஆண்டவுடைய பலன் கேட்டு நம்ம காத்துக்கொள்ளணும். ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதா நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, முதலாவது நம்ம பார்க்குறோம் நம்ம எப்படி வாழ வேண்டும்னு சொல்லி தானியலை பார்க்குறோம். தானியல் புஸ்தகம் 6:4.
1: அப்பொழுது பிரதானிகளும்
0: தேசாதிபதிகளும்
1: ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க
0: அவர்கள் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்கிற
1: அவர்களால் கூடாதிருந்தது.
0: குற்றத்தை கண்டுபிடிக்கிற சரி யாராலையுமே கூடாதிருந்தது. பார்த்தீங்களா, அவற்றை ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியல. அவர் அந்த அளவுக்கு இருந்தார். நம்ம வாழ்க்கையிலையும் கூட நம்மளும் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எப்படியே வாழ்ந்த இனம்லாம் செஞ்சிட்டோம். இனிமேல் நாளுக்கில் நம்ம வாழ்க்கையிலையும் குற்றம் கண்டுபிடிக்க கூடாதுபடிக்கு நம்ம வாழ வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை நம்ம பாடினது கேட்டோம். இதுதான் நம்ம தரணும், வருவாய் ஒன்று தரணும். இதுதான் ஒரு நாள் நமக்கு இதுதான் இந்த தரணும். இந்த தரணத்தை நம்ம யாரும் விட்டுறக்கூடாது. பாருங்களா மணி, அதே போல் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த நாட்கள் விட்டக்கூடாது. கொடுக்கப்பட்ட நாட்களை கத்திற்காக பிரயோஜனப்படுத்திக்கணும். அல்லேலூயா. இந்த தருண பயிற்சி இன்னொருத்தர் நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி நம்மளால யாருக்குமே சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்கார், பூவுக்கு புல்லு கூப்பிட்டுருக்காரு, பூவுக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் குற்றமற்றவர்கள் வாழ நம்ம ஒவ்வொரு நாளும் தானியில் குற்றமற்றவரை வாழ்ந்தார். நம்மளை போய் பாடுள்ள மனுஷன் தான், அரசாங்கத்தில் இருந்தார், பெரிய பிரதமராக இருந்தார். ஆனால் அவர்கிட்ட ஒரு குற்றம் கூட இல்லாதபடிக்க கத்தர் அவளுக்கு பாலக்கிருவை கொடுத்தாரு. அதாங்க சொல்ற தானியல் புஸ்தகம் 6:22.
1: சிங்கங்கள்
0: என்னை சேதப்படுத்தாதபடிக்கு
1: தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார். அது என்னென்றால்
0: அவருக்கு முன்பாக
1: நான் குற்றமற்றவனாய்.
0: கர்த்தருக்கு முன்னால் அவர் எப்படி இருந்தாரா, குற்றமற்றவராய் காணப்பட்டார். அருமையான சகோதரன் சகோதரி, நம்ம வாழ்க்கையிலும் கூட ஒரே ஒரு வாழ்க்கை குற்றமற்ற வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே குற்றமற்ற வாழ்க்கை வாழ எனக்கு பலன் கொடுங்க. அதுதான் ஸ்தோத்திரம் செவன் துதி எப்போதும் நம்ம ஆயில் இருக்கணும். வேத வாசிக்கணும், வேதத்தை வாசித்து தியானிக்கணும். ஆதி பக்தர்களை போய் வாழ்ந்தாங்களா, ஆண்டவர் எனக்கு இந்த கிருபை எனக்கு தாங்க, சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். கேட்டால் நம்ம கர்த்தர் நிச்சயமா நம்மளை மாற்றுவார். அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னொரு வாசிமா, தானியல் புஸ்தகம் 4:4.
1: அப்பொழுது பிரதானிகளும்
0: தேசாதிபதிகளும்
1: ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவராய் இருந்தபடியால்,
0: தானியேல் எப்படி இருந்தாராம் பாருங்க, உண்மையுள்ளவராய் இருந்தபடினால
1: அவன் மேல்
0: போதும். அவர் எப்படி இருந்தாரா? உண்மையுள்ளவரா இருந்தாரு. நம்ம ஆளுக்களையும் கூட உண்மையுள்ளவராக இருக்குன்னு தான் கர்த்தர் விரும்புறாரு. நம்ம ஒவ்வொருத்தரும் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். நம்மளால முடியாது. பலத்தினால அல்ல, பராக்கத்தினால, தேவ ஆவியினால ஆகும். நம்மளால முடியாது, உண்மையுள்ளவராக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் அதை தான் விரும்புறாரு. வாசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கை கேட்ட சங்கீத புஸ்தகம் 51:6.
1: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன்.
0: உள்ளத்துல என்ன செய்யணும்? உண்மை இருக்கணும். ஆண்டவரே, உண்மை உள்ளதா என்னை மாற்றும். ஆண்டவரே, என்னால முடியல, எனக்கு இதை மாற்றுங்க, எனக்கு பலன் கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க தான் என்ன மாற்ற வேண்டும் ஆண்டவரே. என்னை வாழ்க்கையை மாற்றுங்க. என்னால முடியாத பொம்மால முடியும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். தானியல்கிட்ட பாருங்க, 3:6.
1: இப்படி இருக்கையில்
0: தானியேல்
1: பிரதானிகளுக்கும்
0: தேசாதிபதிகளுக்கும்
1: மேற்பட்டவராய் இருந்தார்.
0: தானியேலுக்குள்
1: விசேஷ ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார்.
0: அவருக்குள்ள என்ன இருந்தது? விசேஷ ஆவி இருந்தது. நீங்க அதுதான் பரிசுத்தாவியவருக்கு செவிச்சா யாரும் நிறைய மாட்டேன்றீங்களே. பரிசுத்தாவியை வந்தாத்தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். பரிசுத்தாவி நமக்குள்ள வரலன்னு வச்சுக்கோங்க, மாற்றவே முடியாது. நம்ம என்னதான் பலத்தினால ஒன்று நம்ம நினைச்சாலும் முடியாது. அதே பலத்தினால அல்ல, பராக்கத்தினால. யாரால தான் முடியும்? தேவ ஆவியினால தான் முடியும். அதான் காண்டவராக இயேசுக்கிட்ட சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 1:8 பாருங்க.
1: பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது,
0: பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது
1: நீங்கள் பலனடைந்து,
0: நீங்கள் என்ன செய்வீங்க? பலனடைந்து. பரிசுத்தாவினர் வந்தாதான் நம்ம என்ன செய்வோம்? பலனடைந்து
1: எருசலேமிலும் யூதேயா முழுவதும்
0: சமாரியாவிலும்
1: பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார்.
0: எனக்கு சாட்சியா இருப்ப எப்ப நம்ம கர்த்தருக்கு சாட்சியா வாழ முடியும்? பரிசுத்தாவி நமக்குள்ள வரும்போது பலனடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரைந்தமும் அவருக்கு சாட்சியா இருக்கும்னு சொன்னா நம்ம பரிசுத்தாவியான தேவை. பரிசுத்தாவி வந்த மாத்திரம் நம்ம வாழ்க்கை மாற்ற முடியும். அவர் நமக்குள்ள தேவை. பரிசுத்தாவினுக்கு தாரும். ஆண்டவரே, கண்ணீரோடு கேளுங்க. ஆண்டவர் சொன்ன மாம்சமணி யாவர் மேல் நாவிய ஊற்றுவேன்னு பாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம கேட்க மாட்டேன்றோம், துதிக்க மாட்டேன்றோம், சத்தமா கூட துதிக்க மாட்டேன்றோம். துதிக்கணும். கர்த்தருடைய பார்வையில் பரிசுத்தாவிலே இருக்கு. தானியேலுக்குள் இருந்தார். அதான் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். அவரத்துல ஒரு குற்றம் காணப்படவில்லை. நம்ம வாழ்க்கை அப்படி வாழணும்னு சொன்னா, உண்மையுள்ளவரா குற்றம் இல்லாதவங்களை வாழணும்னு சொன்னா பரிசுத்தாவின தேவை. விசேஷாவியை பெற்றிருந்தார். தேசம் முழுவதும் அதிகாரி ஆக்க ஆச்சை நினைத்தாராம். நம்ம வாழ்க்கையில் உயிர் வரணும்னு சொன்னா, இன்னும் அதிகமான உயிர் வரணும், நல்ல ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை. அதுதான் சொன்னார். பரிசுத்தாவின் வரும்போது பலனடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரிந்து எனக்கு சாட்சியில் இருப்பாங்க, சாட்சியில் இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் நமக்குள் வந்தாதான் அவர் நம்ம சாட்சியா மாற்ற முடியும். அவர் தான் மாற்ற முடியும். அதுதான் சொன்னார். பூமி மேல கீழே போடந்து அது இப்படியே பற்றியறிய விரும்புறேன்னு சொன்னார். ஏன் மேல அக்கறி போடுமாண்டவர். லூக்கா சுவிசேஷம் 12:49 சொல்றாரு, பூமி மேல அக்கினிய போட வந்தால் இப்பொழுதே பற்றிய விரும்புறீங்க.
1: பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
0: ஆண்டவர் போட விரும்புறாரு. ஆண்டவரே, ஏன் மேல அக்கினியை போடுமா? ஆண்டவர, நமக்கு சாட்சியா வாழணும். அபியா, நான் வாழ்க்கை மேல வாழ்ந்த வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவர, நான் இமேல ஒரு புதிய வாழ்க்கை வாழணும். அபிஷேகம் எனக்கு தாருமப்பா. தானியல் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதுனாலதான் அவர் குற்றமற்றவராய் உண்மையுள்ளவராய் வாழ்ந்தார். உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தவர் வந்தார்னா சொல்லி பூமியை கடைசி எனக்கு சாட்சியெல்லாம் இருப்பீங்க. ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சாட்சியாக நிறுத்துவார். பரிசுத்தவர் மக்கள் இல்லைன்னா நமக்கு சாட்சியை வாழ முடியாது. அவர் நமக்குள்ள வந்துட்டார்னா பூமி கடைசி வரைந்தும் அவருக்கு சாட்சியாக இருப்போம். அதுக்கு தான் பரிசுத்தவனை தேவை. இதுதான் ஜெபமன் இடவிடாமல் ஜெபிக்கணும்னு சொன்னால் தேவை நமக்குள்ள இருந்தால் தான் ஜெபிக்க முடியும். பரிசுத்தவன் நமக்குள்ள இருந்தால் தான் ஜெபிக்க முடியும், துதிக்க முடியும். போராட்டத்தெல்லாம் கத்தர் நம்ம கூட இருப்பார். எங்கே போனாலும் கூட இருப்பார். எங்கே வந்தாலும் அவனோடு கூட இருப்பார். நம்மளை கரம் பிடிச்சு நடத்துவார். அதுக்கு தான் பரிசுத்தவனை தேவை. ரெண்டாவதாக தாவீதை பார்க்கிறோம். ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 24:11 வசனம்.
1: என் தகப்பனே பாரும்,
0: என் தகப்பனே பாரும்,
1: என் கையில் இருக்கிற,
0: என் கையில் இருக்கிற
1: உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும்,
0: சால்வை தொங்கலை பாரும்,
1: உம்மை கொன்று போடாமல்,
0: உம்மை கொன்று போடாமல்,
1: உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக்கொண்டே,
0: உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக்கொண்டே,
1: என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும்,
0: என் கையிலே பொல்லாப்பும் விரோதமும் இல்லை என்றும்,
1: உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும்,
0: உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும்
1: அறிந்து கொள்ளும்,
0: அறிந்து கொள்ளும். தாவீது சொல்றாரு. சவுல் வந்து தாவீது கொல்றதுக்காக தேடி தேடி அலையறாரு. எத்தனையோ ராணுங்களை கூட்டிட்டு போய் தாவீது எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி அலையறாரு. தேடி தேடி தேடி பாக்குறாரு. ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீது கையில சவுலை உப்பு கொடுத்தாரு. இவர் என்ன செஞ்சாரு, அபிஷேகம் பண்ண பட்ட மேல நான் கையை போடக்கூடாதுன்னு சொல்லி மெதுதா போய் சால்வை மட்டும் அறுத்து எடுத்துட்டு வந்துட்டாரு. அப்பதான் சொல்றாரு, தகப்பனே நீ பாரு, உங்க சால்வையிலிருந்து அறுத்து கொண்டு இருக்கு, இதான் உங்க சால்வை, நீங்க வேணா பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு. என் கையில ஒரு குற்றம் என் இடத்துல காணல. இன்னொரு வாசிப்பா,
1: என் தகப்பனே பாரும்,
0: என் தகப்பனே பாரும்,
1: என் கையில் இருக்கிற உடைய சால்வையின் தொங்கலை பாரும்,
0: என் கையில் இருக்கிற உடைய சால்வையின் தொங்கலை பாரும்,
1: உமை கொன்று போடாமல்,
0: உமை கொன்று போடாம தாவீதை கொல்லணும்னு சொல்லி அவர் எத்தனையோ காலங்கள் தேடிட்டு இருந்தாரு. ஆனா தாவீது கையில் வந்து இயேசு கிறிஸ்து சவுலை உப்பு கொடுத்தாரு. ஆனாலும் அவர் என்ன செய்யல, கொன்று போடாமல்
1: உம்முடைய சால்வையின் தொங்கலை,
0: உம்முடைய சால்வையின் தொங்கலை
1: அறுத்து கொண்டே,
0: அறுத்து கொண்டே,
1: என் கையிலே,
0: என் கையிலே
1: பொல்லாப்பும்,
0: பொல்லாப்பும்
1: துரோகமும் இல்லை என்றும்,
0: பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்று,
1: உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும்,
0: உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும்
1: அறிந்து கொள்ளும்,
0: அறிந்து கொள்ளும். பாத்தீங்களா, சத்துரு வந்து கையில கொடுத்து கூட அவர் என்ன செய்யல, கொல்லலை. பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்று நீர் அறிந்து கொள்ளும். உங்க சால்வை வந்து நான் அறுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தாவீது குற்றமற்றவர் வளர்ந்துருக்கிறாரு. மதை பார்த்தவன் தானியல் குற்றமற்றவர் வளர்ந்தாரு. ரெண்டாவது யார் குற்றமற்ற வளர்ந்தா, தாவீது. தாவீது பார்த்து ராஜா சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. மண்ணு சாமியல் புஸ்தகம் 29:3.
1: இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல்,
0: இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல்
1: இந்நாள் வரைக்கும்,
0: இந்நாள் வரைக்கும்
1: ஒரு குற்றமும்,
0: ஒரு குற்றமும்
1: நான் இவனிடத்தில் கண்டுபிடிக்கவில்லை என்றான்.
0: நான் இவனிடத்தில் என்ன செய்யல, ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கவில்லை சொல்லி வேற ராஜா தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அருமையான சகோதரே, சகோதரியே, நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம வாழ்க்கையிலும் குற்றமற்றெல்லாம் வாழ கர்த்தர் உதவி செய்யணும். ஆவி ஆத்மா சரீரம் முழுதுமாய் குற்றமற்ற வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. முதல் தானியில பார்த்தவர், ரெண்டாவது தாவீது குற்றமற்றவராக வாழ்ந்திருக்கிறாரு. அதனால அவர் செபிக்கிறார் பாருங்க. தாவீது செபிக்கிறாரு. சங்கீத புஸ்தகம் 19:12.
1: தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்,
0: தன் பிள்ளையின் மற்றவங்களே நமக்கு வர சொல்லக்கூடாது, தன் பிள்ளையை உணர்கிறவன் யார், நம்ம பிள்ளையார் உணரணும். மற்றவங்க நம்ம என்ன செய்யறோம், அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க அவங்களாலதான் இப்படி ஆயிட்டோம். ஆதாம் என்ன செய்யணும், நீங்க உண்டாக்குன நீங்க உண்டாக்கி கொடுத்தே துணையா கொடுத்தீங்களா, அந்த மனைவிதான் அந்த பழத்தை பறிச்சு கொடுத்தேன்னு ஏவாள் என்ன சொன்னாங்க, இந்த பிசாசு என்ன வந்து கொடுத்துட்டான், அதனாலதான் நான் சாப்பிட்டேன்னு சொல்லி. அதுதான் அங்கு தானே தாவீது சொல்றாரு, தன் பிழையை உணர்கிறவன் யார், என்னுடைய தப்பு தான், நான் தாண்டவரே மன்னிச்சுக்கோங்க ஸ்பா நீ கேட்காம, அதுதான் சொல்றாரு அவரு, தன் பிழையை உணர்கிறவர்.

0: யாருக்கும் தெரியலேன்னு சொல்லி நான் குற்றம் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. மறைவான குற்றங்களுக்கு நீங்களுக்கும் ஆண்டவரே. யாருமே என்னை பார்க்கலன்னு சொல்லி தக்குற்று பண்ணிடக்கூடாது. மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்குன்னு சொல்லி செவிக்கிறாரு. அதனால தான் மற்ற ராஜா தாவீதை பற்றி சாட்சி கொடுக்கிறார். வந்த நாள்லேருந்து இவனத்துல ஒரு குற்றத்தையும் நான் காணேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே நான் குற்றமற்ற ஆவி ஆத்மா சரீரம் முழுமையாக குற்றமற்றார வாழ எனக்கு உதவி செய்யமாப்பா. குற்றமற்றால வாழன ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும் கேட்டா கர்த்தர் நம்மளை மாத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் அல்லேலூயா. கர்த்தருக்கு அல்லேலூயா சொன்னா தான் பரலோகத்துக்கு போய் அல்லேலூயா சொல்ல முடியும். இங்கே நம்ம அல்லேலூயா சொல்லின்னு வச்சுக்கோங்க, பரலோகத்துக்கு போய் அல்லேலூயா எப்படி சொல்ல முடியும்? இங்கே பழகணும். அல்லேலூயா,
1: அல்லேலூயா
0: நம்ம அல்லேலூயா சொல்லணும். கர்த்தர் வர போறாரு, கர்த்தர் வருகிற ரொம்ப சமீபம். ஹலேலூயா. சொன்ன வாக்கு தத்தங்களை எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டு வரப்போறாரு, ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. அதுங்க தாவீது சொல்றாரு சங்கீதத்துல 26:7.
1: நான் குற்றம் இல்லாமையிலே,
0: குற்றம் இல்லாமையிலே
1: என் கைகளை கழுவி,
0: என் கைகளை கழுவி
1: உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன்,
0: பீடத்தை சுற்றி வருகிறேன். பத்தி குற்றம் இல்லாமே அவர் என்ன செய்றான், கைகளை கழுவி தேவனுடைய பீடத்தை சுற்றி வர்றான். தாவீது சொல்ல முடிஞ்சிச்சு. அதனால தான் தாவீது பார்த்து ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், தேவனாய் கர்த்தர் சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 13:22.
1: தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி,
0: ராஜாவாக ஏற்படுத்தி
1: ஈசாயின் குமாரனாகிய தாவீதை,
0: ஈசாவின் குமாரனாகிய தாவீதை
1: என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன்.
0: அவர் குற்றமற்றார் வாழ்ந்ததுனால்தான் தாவி ஆண்டவராக இயேசுக்கு தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், தாவீது என்ன சரி, ஈசாவி மாமன் என்ன சரி, எனக்கு என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டே,
1: எனக்கு சித்தமானவைகளை எல்லாம்
0: அவன் என்ன செய்வாரா, எனக்கு சித்தமானவைகளை செய்வான் என்று
1: அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார்.
0: அவனை குறித்து என்ன செய்ய, தாவீது குறித்து என்ன செஞ்சார், யார் சாட்சி கொடுத்தார், வானத்தையும் பூமியும் படைத்தவர், சமுத்திரத்தையும் நீர் ஊற்றையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தை படைத்தவர் சொல்றாரு. அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். என்ன சாட்சி கொடுத்தார், என்ன சாட்சி கொடுத்தார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வார்னு சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா தயவுசு எல்லாம் சொல்லலாம். அல்லேலூயா இங்க சொன்னாதான் நீ பரலோகத்துல சொல்ல முடியும். இங்க சொல்லட்டா பரலோகத்தை எப்படி சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்ற யாருக்கு, கர்த்தர் தான் மகிமை, கர்த்தர் மகிமையை செலுத்துறோம். அல்லேலூயா. முதல் யார் குற்றமற்ற வாழ்ந்தா, தானியேல். ரெண்டாவது தாவீது குற்றமற்றார் வாழ்ந்தார். மூன்றாவதாக பார்க்கிறோம் பவுலை, பார்க்கிறோம் பவுல் குற்றமற்றார் வாழ்ந்தார். 1 Corinthians 4:4.
1: என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன்.
0: பவுல் சொல்றார் என்னிடத்தில் யாதொரு குற்றமே இல்லை, நான் குற்றமில்லாம வாழ்றேன்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில குற்றமில்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரு நீர் குற்றமெல்லாம் வாழ்ந்தீரே, எனக்கும் இந்த குற்றமெல்லாம் வாழ உதவி செய்யும் சொல்லி நம்ம கேட்கிறோம். கொலோசியின் புஸ்தகம் 1:9.
1: இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல்,
0: உங்களுக்காக
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம்.
0: குற்றமலை வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன, அவர் என்ன செஞ்சாரா, இடைவிடாம ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். அதுதான் சொல்றேன், நீங்கள் நாள் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் வேலை செஞ்சாலும் வண்டியில போனாலும் எங்க போனாலும் நம்ம இடம் செய்யணும், இடைவிடாமல் ஜெபிச்சுட்டே போகணும். பொல்லாங்க நிறைந்த உலகத்தில் வாழ்றோம், இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம எப்பயுமே கர்த்தர் பிரியமான பிள்ளையில வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இடம் விடாம ஜெபம் பண்ணாராம். அதனால தான் நான் என்னுடைய யாதொரு குற்றத்தையும் காணேன் என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்றாரு. குற்றமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தார். அது இங்கேயும் சொல்றாரு பாருங்க, எபேசியர் புத்தகம் 1:16.
1: இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி,
0: பாருங்க இங்க சொன்னாரு இடைவிடாமல் ஜெபம் பண்றேன்னு சொல்லு, பாருங்க இடைவிடாம உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி
1: என் ஜபங்களில் உங்களை நினைத்து,
0: என் ஜபங்களில் உங்களை நினைக்கிறேன், என் ஜபங்களில் உங்களை நினைக்கிறேன். அல்லேலூயா. பாத்தீங்களா, இடைவிடாம உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜபங்களில் உங்களை நினைக்கிறேன்னு சொல்றாரு பரிசுத்த பவுல். அதனால தான் சொல்றாரு என் இடத்துல ஒரு குற்றத்தையும் நான் காணேன், ஒரு குற்றம் கூட நடத்தல இல்லை அப்படின்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையிலையும் கூட குற்றமில்லாத வாழ்க்கை வாழ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டாம், ஆண்டவரே எனக்கு குற்றமில்லாத வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யமாப்பா. ஆண்டு வரும்போது அதுதான் பரிசுத்த பவுல் செவி.

0: வாசித்தார் இல்லையா? ஒன்று தேசங்களுக்கு 5:23. சாமான்தின் தேவன் தாமே என்ன செய்யற, முற்றில உங்களை பரிசுத்தமாக்கவராக ஆவி ஆத்மா சரீரம் அவர் வரும்போது குற்றமற்ற காக்க கடவுது. அப்போ நம்ம காக்கணும்னு சொன்னால் நம்ம ஜெபம் பண்ணணும், சோத்திரம் பண்ணணும், பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும். அப்போ நம்ம குற்றமற்றலாக கர்த்தர் வரும்போது நம்ம காத்து கொள்வார். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: பரிசுத்த பவுல் குற்றமற்றார் வாழ்றதுக்கு என்ன செய்ய, இடைவிடாமல் ஜெபம் பண்ணார், இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணார். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நம்மளும் இடைவிடாமல் ஜெபிக்கணும், கர்த்தர் வரப்போறாரு. பிலிப்பியர் புத்தகம் 3:7.
1: ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ,
0: லாபமாயிருந்த எவைகளோ அவைகளை
1: கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன்.
0: நஷ்டம் எண்ணினேன் கிறிஸ்துவுக்காக என்ன செஞ்சாராம், எல்லா லாபம் இருந்தது எல்லாத்தையும் நஷ்டம் எண்ணினேன். ட்ரிபிள் எம்ஏ படிச்சிருந்தாரு, அந்த காலத்துல 9.25 கோடி பணம் அவர் கையில இருந்துச்சான், எல்லாத்தையும் விட்டுட்டாரு கிறிஸ்துக்காக. அதுவும் சொல்றது வாசமென்னா இருக்க,
1: ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவை எவைகளோ,
0: எனக்கு லாபமான எவைகளோ
1: அவைகளை
0: கிறிஸ்துவுக்காக, வேற எதுக்காக இல்ல, கிறிஸ்துவ அடைஞ்சிக்கணும் சொல்லிட்டு கிறிஸ்துவுக்காக
1: நஷ்டமென்று எண்ணினே.
0: நஷ்டமென்று எண்ணினே 10:11 படிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தர் திட்டமா சொல்ற பாருங்க. 10:11 படி,
1: இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும்,
0: அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அடைவதற்கு,
1: அவருடைய மரணத்திற்கு ஒப்பான,
0: அவர் மரணத்துக்கு ஒப்பான
1: மரணத்துக்குள்ளாகி
0: எப்படியாயிலும்
1: உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி,
0: தகுதியாகும் மரித்தோலிருந்து எழும்பதற்கு தகுதியாகும்படி,
1: அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்,
0: பார்த்தீங்களா, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டார், குப்பையுமா என்றார். என்ன உயிர் தள்ளணும், பரலோகத்தில் அவரோடு மடியில் உட்காரணும், அவருக்காக வாழணும், அதுக்காக லாமான் எல்லாத்தையும் நஷ்டம்னு விட்டுட்டார். செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை விட்டுருணும். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்கோ, நீங்கள் பைபிள் வாசித்த உங்களோட ஆண்டு பேசுவார், உங்களுக்குள்ள என்னென்ன இருக்கோ, எனக்குள்ள என்னென்ன இருக்கோ கர்த்தர் பேசுவார். அதில் நம்ம என்ன செய்யணும், லாபமான இருக்க எல்லாரும் நஷ்டம்னு விட்டுருணும். எனக்கு இயேசு தான் வேணும்னு சொல்லி நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உயர்த்தி ஆசீர்வதிக்கிறது உறுதி. கர்த்தர் நிச்சயமாக உங்களை பெரிய காரியம் உங்களை கொண்டு செய்வார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் புத்தகம் 20:33.
1: ஒருவனுடைய வெள்ளியாகிலும்
0: பொன்னையாகிலும்
1: வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை.
0: பொண்ணு இச்சிக்கல, வஸ்திரத்தை இச்சிக்கல, வெள்ளி இச்சிக்கல, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் புத்தகம் 20:33.
1: ஒருவனுடைய வெள்ளியாகிலும்
0: பொன்னையாகிலும்
1: வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை.
0: பொண்ணு இச்சிக்கல, வஸ்திரத்தை இச்சிக்கல, வெள்ளி இச்சிக்கல, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் புத்தகம் 20:33.
1: ஒருவனுடைய வெள்ளியாகிலும்
0: பொன்னையாகிலும்
1: வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை.
0: பொண்ணு இச்சிக்கல, வஸ்திரத்தை இச்சிக்கல, வெள்ளி இச்சிக்கல, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் புத்தகம் 20:33.
1: ஒருவனுடைய வெள்ளியாகிலும்
0: பொன்னையாகிலும்
1: வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை.
0: பொண்ணு இச்சிக்கல, வஸ்திரத்தை இச்சிக்கல, வெள்ளி இச்சிக்கல, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் புத்தகம் 20:33.
1: ஒருவனுடைய வெள்ளியாகிலும்
0: பொன்னையாகிலும்
1: வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை.
0: பொண்ணு இச்சிக்கல, வஸ்திரத்தை இச்சிக்கல, வெள்ளி இச்சிக்கலை,

0: வேலைக்கிழமை செவிச்சிட்டு இருக்கப்ப ஆண்டு சொன்னாரு உபத்திரத்தின் நாட்கள் தொடங்க போகுது அப்படி சொன்னாரு. அதனால அந்த உபத்திரத்தின் நாட்கள் நம்ம எப்படி எல்லாம் செவிக்கணும் ஆண்டு நமக்கு பேச சொல்லி இருக்கிறாரு. சபைக்கும் உபத்திரம், மற்ற காரியங்களுக்கு உபத்திரம். பாருங்க இப்ப எல்லாம் பெண்கள் வந்து வெளியே போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு பயங்கரம். சிறு பிள்ளைகளுக்கும் பயங்கரம் தான், வாலிபர்களுக்கும் பயம், பெரியவங்களுக்கும் பயங்கரம். எல்லாருமே வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்டுக்கு வந்தா தான் நிச்சயம். அந்த மாதிரி பயங்கரமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்ம பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் கடத்தி கொண்டு போயிடுறாங்க, எவ்வளவு பிரச்சனை. அதான் ஆண்டு சொல்ற பத்திரம் தொடங்குறது அப்படி சொன்னாரு. மத்தியலுசு விசேஷம் 24:21-22.
1: ஏனெனில் உலகம் உண்டானது முதல்
0: இதுவரைக்கும்
1: சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள்
0: குறைக்கப்படாதிருந்தால்
1: ஒருவனாயிலும்
0: தப்பி போவதில்லை.
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும்.
0: அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட என்ன செய்வாங்க? கர்த்தருடைய பாதத்துல கண்ணீரோடு கேட்பாங்க. இப்ப நம்ம தான் பாக்குறோம், எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் உபத்திரங்கள், பாடுகள். எத்தனையா இருந்தாலும் நம்ம செபிக்கும் போது கர்த்தர் நம்ம செபத்தை கேட்கிறாரு. அதே போல இந்த உபத்திரம் அதிகமா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க செவிக்கும் போது கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? எல்லா பிரச்சனையும் மாற்றிடுவாரு. மார்க்கு விசேஷம் 13:19-20.
1: ஏனெனில்
0: தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல்
1: இதுவரைக்கும் சம்பவித்திராததும்
0: இனிமேலும்
1: சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை. தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார்.
0: அப்ப அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க? கர்த்தருடைய பாதத்தில் அடியோ கண்ணீரோடு செவிக்கும் போது கர்த்தர் அந்த நாட்களை என்ன செஞ்சிருவாரு? உபத்திரத்தை குறைப்பாரு. ஆனா உபத்திரம் தொடங்கதான் போகுது, இப்பதான் தொடங்க போகுதுன்னு சொன்னாரு. ஆனா தொடங்கத்திலே பாருங்க எத்தனை பேர் படிச்சு வேலை இல்லாம இருக்கிறாங்க. நான் பாக்குறேன் எவ்வளவோ பேர் படிச்சிருக்கிறாங்க, ஆனா வேலையில் இன்ஜினியர் படிச்சவங்க நிறைய பேர் வேலை இல்லை. நிறைய பேர் பிரச்சனைகள் வீட்டில், எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, பணப்பழக்கம் கம்மியா இருக்குது. இதெல்லாம் தொடக்கம் தான் சொன்னாரு. அப்படியானா நம்மள என்ன செய்யணும்? அன்று சொன்ன தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும்? கர்ச்சடி பாலத்துல நம்ம செபிக்கணும். உபத்திர வருமானம் எல்லாம் செய்யணும். அதுதான் பார்க்க போறோம். 91:15.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்.
0: அவனை தப்புவித்து என்ன செய்வான்? தேவன் கனப்படுத்துற அவை நோக்கி கூப்பிடான், மறு உத்தரவு அருளி செய்வேன். கூட இருந்து நினைச்சு தப்பித்து அவர் என்ன செய்றான்? கனப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நம்ம அவர்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிடுறது எதை குறிக்கிறது? ஜெபம் என்றதை குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டுமா பாருங்க. நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான் லூக்கா சுவிசேஷம் 21:36.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். விழிப்புன்னு சொன்னா தூக்கத்தை விட்டு விழிக்கிறது இல்ல, அது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் ஆத்மத்தில் விழிப்பு வேணும். நமக்கு என்ன நடக்கு நம்மளே ஒரு பாருங்க. நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா நிறைய பேர் நம்ம கையில வச்சு விளையாண்டுட்டே இருக்கோம். நம்ம என்ன செய்ய நமக்கே தெரியாது. இதை விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படி இந்த பாய் பீச்சு போடுவோம், அந்த சுவரில் அப்படியே வச்சு கிறுக்குவோம். அது நமக்குள்ள என்ன இல்லை, ஆத்மத்தில் விழிப்பு இல்லாதனால தான் இப்படிலாம் செய்யறோம். விழிப்பா இருந்தா ஐயோ நம்ம இந்த பாய் எவ்வளவுக்காக இருந்த கஷ்டம் நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஆத்மாத்தில் விழிப்பில்லாத இருக்கிறனால்தான் நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதுதான் ஆண்டு சொல்றாரு, எப்பொழுதும் செவமணி என்ன செய்யணுமா? விழித்திருங்க. மார்க்கு விசேஷம் கூட 13 வாசிக்கிற கடைசியில் நினைச்சிருங்க, விழித்திருங்கள். கடைசியை பாருங்க, அது ஆண்டவர் அதுதான் சொன்னாரு.
1: நீங்கள் நினையாத வேளையிலே,
0: நீங்க நினையாத வேளையிலே
1: அவன் வந்து உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு
0: விழித்திருங்கள்.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன்,
0: உங்களுக்கு சொல்றது எல்லாருக்கும் சொல்லுகிறேன்,
1: விழித்திருங்கள் என்றார்.
0: விழித்திருங்கள் என்றார். நம்ம தூங்காம விழித்திருப்போம்ல, ஆத்மத்தில் விழிப்பிலா இருந்தா நம்ம என்ன செய்யறோம் எனக்கு நமக்கே தெரியாது. நம்ம அறியாம அதுக்கு இருக்கோ இதுக்கு இருக்கோ, என்ன யோசிக்கிறோம் என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அந்த ஆத்மத்தில் நமக்கு விழிப்பு மிக மிக அவசியம். தூங்குறமோ தூங்கலையோ ஆத்மத்தில் விழிப்பு அதிகமாக வேணும். ஆத்மத்தில் விழிப்பில்லாத என்ன செய்யறது நமக்கே தெரியாது, என்ன பேசுற நமக்கே தெரியாது. அந்த ஆத்மத்தில் விழிப்பை நம்ம ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் எப்பொழுதும் சேவம் பண்ணி என்ன செய்யுங்க, அவருக்கு முன்பாக நிற்க பார்த்தவனா என்னப்படும்னா எப்பொழுதும் சேவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், எப்பொழுதும் செவம் பண்ண வேண்டும். ஆத்மத்தில் விழிப்பில்லாதனாலதான் நம்ம செவத்துக்கு வர கஷ்டப்படுறோம், நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுறோம். நம்ம கத்துக் கொடுக்குற நேரத்தை என்ன சரி, ஏதாவது இது இந்த நேரத்தில் ஏதாவது பண்ணலாமே, வீட்டில் அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு நம்ம கூட வர்றது எது இயேசு கிறிஸ்துவே. நீங்க எந்த அளவுக்கு அவரோட உறவாடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கத்து வரும்போது அவனவன் கிரியை தகுந்த பலன் என்னோட வருதுன்னு சொல்றாரு இல்லையா. அநேக மக்களுக்காக போராடி கண்ணீரோடு செபிக்கிற பலன் தான் கத்தர் வரும்போது நம்ம கொண்டு வருவார். நம்ம எல்லாரும் செவிக்கணும். அதான் சொல்ற எப்போ வருவார் இயேசு கிறிஸ்து யாருக்குமே சரி வாசிக்க கேட்டிருந்தாரு, யாருக்குமே என்ன செய்யாது எப்போ வருவாருன்னு யாருக்கும் தெரியாது. என்ன செய்யணும், அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரனானா என்னப்படுனா எப்பொழுது என்ன செய்யணும், செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம எப்பொழுதும் செவம் பண்ணாம இருந்தோம்னா விழுப்பு இல்லாம இருந்தோம்னா அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான என்ன முடியாது. நம்ம என்ன அவருக்கு முன்னால் நிற்க முடியாது, ஐயோ நாட்கள்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்மளே என்ன மறைஞ்சிக்கிறோம், நம்மளே மறைஞ்சிடும். ஐயோ நான் கத்துட்டு நிக்க தகுதி இல்லை, நாட்கள்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம அவர் பக்கத்தில் நிக்க முடியாம நம்ம ஆத்மாக்களை வீண் பண்ணிடுறோம். அதான் சொல்லி இனி சம்பவிக்க போற இவங்களுக்கெல்லாம் தப்பி இனிமேல் என்னென்ன காரியம் சம்பவிக்குமோ தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. வர வரதான் ஒன்னும் தெரியும். இப்பதான் பாருங்க எங்க பார்த்தாலும் பிரச்சனை போராட்டம், எவ்வளவு கஷ்டங்களை பாருங்க. இனி சம்பவிக்க போற இவங்களுக்கெல்லாம் தப்பணும்னு சொன்னா எப்பொழுது என்ன செய்யணும், செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரோட என்னப்படணும்னா, நான் அவருக்கு முன்னால் நிற்க பாத்திரம் நம்ம செவிச்சா தான் அவருக்கு முன்னால் நிற்க முடியும். இங்கே அரை மணி நேரம், கால் மணி நேரம், முக்கால் மணி நேரம், அஞ்சு நிமிஷம், பத்து நிமிஷம் செவிச்சாலாம் அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. அதான் சொல்லி எப்பொழுதும் செவம் பண்ணி அவருக்கு முன்பாக பாத்திரம் என்ன பண்ணி எப்பொழுதும் செவம் பண்ணி என்ன செய்யணுமா, விழித்திருக்கணும். நம்ம எப்படி செவம் பண்ணால் நம்ம தான் யோசிக்கணும், செவிக்கணும். செவிக்கிறதுக்கு கத்துட்ட பலன் கேட்கணும். ஆண்டவரே நான் செவிக்கணும், ஆண்டவரே எனக்கு செவிக்க உதவி செய்யுங்க, செவிக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இதில் பைபிளில் சும்மாவே ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, ஏன் எப்படி வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லி விட்டுருக்கலாமே. ஏன் அவருக்கு கூட நம்ம இருக்கணுங்கிறது தான் கத்த சொல்லி வச்சிருக்கோம். எப்பொழுதும் செவம் பண்ணி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ணுவேன்னு சொல்லணும், எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், ஆத்மத்தில் விழித்திருக்க வேண்டும். நிறைவேற சொல்ற தூக்கத்தில் தூங்காம விழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் சொல்லலை. ஆத்மத்தில் நமக்கு விழிப்பு வேணும். அதை இங்கே சொல்றாருல உன்னத பாட்டில் வாசித்து பாருங்க, அஞ்சாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம்.
1: நான் நித்திரை பண்ணினேன் இதயமோ விழித்திருந்தது.
0: நம்ம நித்திரை பண்ண ஆத்மா நம்ம இருதயம் என்ன செய்யணும், விழிப்பா இருக்கணும். அப்போதான் அவருடைய எக்கால சத்தத்தை கேட்க முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும், ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியும், ஆண்டரோடு இருக்க முடியும். நம்ம தூங்கினாலும் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆத்மா என்ன செய்யணும், இது நம்ம இறுதியா விழித்து நானும் நித்திரை செய்தேன் இறுதியா விழித்திருந்தது. விழிப்பு இல்லாமல் இருந்த பிரயோஜனம் இல்லை அருமையானவர்களே, நீங்கள் தான் அதை யோசித்துக்கிட வேண்டும். பிறகு வந்து நாளைக்கு எனக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. நம்ம விழித்திருக்க வேண்டும், விழித்திருந்து எப்போதும் செவம் பண்ண வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் நம்ம இடத்துல கேட்கிறாரு. சங்கீத புஸ்தகம் 145 சங்கீதம் 18 வசனம்.
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாயிருக்கிறார்.
0: கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, எப்படி கூப்பிடணுமா, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடணும். கொலக்கொலான்னு ஏதோ சேவம் பண்றோம் அப்படி இருக்கக்கூடாது. ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்க அந்த வார்த்தை, சும்மா சேவம் பண்றவங்கன்னு சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்றாரு, உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு தான் கத்திர என்ன செய்யறாரு, சமயமா இருக்கேன்னு சும்மா சொல்லியிருக்கலாம்ல, செவம் பண்றவங்களுக்கு சமயமா இருக்குன்னு சொல்லுங்க. என்ன சொல்றாரு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடணும். நம்ம சும்மா ஏதாவது செவம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழுகிறத்தோடு நம்ம செவிக்கணும். உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, நீ உண்மையாக நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சமயமாக இருந்தோம் கண்ணீரை துடைப்பார். அவரால் தான் முடியும், மற்ற யாராலையும் முடியாது. அவர் ஒருத்தர் தான் நம்ம கண்ணீர் துடைக்க முடியும். இங்கே சொல்கிறார் பாருங்க, 119:145
1: முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன்.
0: எப்படி கூப்பிடணுமா? முழு இருதயத்தோடு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாகத்தோடு இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவேன் ஜெபத்தை கேட்கணும் சொல்லி முழுகிரியத்தோடு நம்ம கூப்பிட வேண்டும். கர்த்தர் அதுதான் விரும்புறாரு. முழுகிரியத்தோடு அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவர் அது விரும்புறாரு. நம்ம எத்தனை உபத்திரம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் ஆண்டவர் சொல்ற தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். நம் முழுகிரியத்தோடு கூப்பிடணும். இனி சம்பவிப்பெல்லாம் தப்பிக்குன்னு சொன்னா எப்படி ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது எப்படி கூப்பிடணும்? அவரை உண்மையாய் கூப்பிடணும். இங்க என்ன சொல்றாரு? முழுகிரியத்தோடு கூப்பிடணும். சங்கீத புஸ்தகம் 188:1
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பாத்தீங்களா, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிட முடியாத பிரச்சனைகள், பலவீனங்கள், சோர்வுகள் வந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிட்டாதான் நமக்கு விடுதலை, வேற எங்கேயுமே விடுதலை இல்லை. அவர் நோக்கி கூப்பிடணும் இரவும் பகலும். அவரை நோக்கி கூப்பிடணும். எந்த உபத்திரம் வந்தாலும் கர்த்தர் நம்ம உபத்திரத்தை விடுவிப்பார். செவிக்க கற்றுக்கொள்ள வேண்டியார் மேனவர்களே. எப்படி செவிக்கணும்? இனி சம்பவிப்போர்களை வீடுகளுக்கெல்லாம் தப்பி அவருக்கு முன்பாக பாத்திரனா நிக்க, பாத்திரனா என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக பாத்திரம் நிக்க என்ன பண்ண, என்ன செய்யணும்? இரவும் அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கணும். கண்ணீரோடு கூப்பிடணும், அழுகணும். இயேசுவே எனக்கு இறங்குவோம், என்னை கைவிடாதீங்கப்பா. என்னோட குரலை கேட்கணும். ஏதோ ஏனோ தானே ஒருத்தர் என்ன செய்யறாங்க.

ஜெபம் செய்வோம். அவரது நின்று கர்த்தருடைய கரத்திலே இந்த ஜெப நேரத்தை நாம் அர்ப்பணம் செய்தவர்களாக ஆண்டவராகிய கர்த்தர் தாமே இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தரும்படியாக கர்த்தருடைய கரத்திலே நாம் அர்ப்பணம் செய்து நமது இணைந்த ஜெபத்தை எடுப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடுமே துதிக்கின்றோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிறதான அன்பின் தகப்பனே, நீ தந்திருக்கிறதான இந்த புதிய நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்து போன வினாடி வரையிலும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவராக இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. நீர் தாமே தலைவராக இருந்து நடைபெறப் போகிற இரண்டு ஆராதனையும் பொறுப்பெடுத்து நடத்தி தாரும். ஆராதனைக்கு விரதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போகட்டும். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லம் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீரேப்பா. இந்த கூட்டணிக்கு விரதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டு போவதாக. பிள்ளைகளை தேவன உண்டாந்தவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்னீர். இந்த கூட்டணி குரதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. பாடப்போம் பாடல்கள், துதி ஆராதனைகள், எடுத்து போகிற ஜபங்கள், கேட்கப்போற தேவ செய்திகள், திருவிருந்த ஆராதனை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும் அப்பா. நிறத்தை சுற்றி உங்க ரத்தத்தினால், உங்க நாமத்தினால், அக்கினியால், ஆவியானவரால், தேவ தூதரால், உங்க பரிசுத்த பிரசனத்தினால் வேலையடைத்து கத்து நடத்தும். இந்த கூட்டணி குரதமாக எழும்புகிற அந்தகார ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். பாடப்போம் பாடல்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் ஆசீர்வாதமாக மாற்றும். ரெண்டு ஆறுதையும் பொருட்படுத்தி நடத்துங்க. மின் கருவிகள், இசை கருவிகள் ரத்தம் தெளிங்க. இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இன்டர்நெட்ல, சர்வர்ல, கேபிள் செட்டப் பாக்ஸ்ல, மின்சாரத்தை எல்லாம் ரத்தம் தெளிங்கப்பா. தங்க தடையில்லாமல் வார்த்தைகள் எல்லாம் மக்களை சென்று அடையவும் குறைவைத்தார். நீ கொண்டு வந்திருக்கும்படி ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். துதிகரண மகிமையெல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே தாழ்மை ஜெபிக்கின்றோம் பிதாவே. கலந்து கொள்ளலாம், சேர்ந்து பண்ணலாமா? உன்னதமானவர்

நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதத்தை இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். 147 சங்கீதம். சங்கீதக்காரன் சொல்கிறார், 147 சங்கீதம் முதல் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதிதிலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஏற்றது என்பது என்ன? கர்த்தரை நாம் துதிப்பது தான் சொல்றாரு. துதித்தலே இன்பமும், அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம் கர்த்தரை துதிக்கிறோமோ அதுதான் கர்த்தருக்கு ஏற்றது என்று திருமறையில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். பார்த்தீங்களா, ஆண்டவரை கர்த்தரை என்ன செய்யணும்? துதியுடன் பாடி கொண்டாட வேண்டும். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தினாலே கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆகவே எல்லாம் இணைந்து ஸ்தோத்திரம் துதி பாத்திரா என்ற பாடலை பாடி கர்த்தர் நமக்கு பாராட்டியிருக்கிற எல்லா விதமான நன்மையில நினைவுக்கு வந்தவர்களாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து பாடலாமா? ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உமை இன்றும் என்றும் துதித்திடுவேன் என்ற பாடலை எல்லாரும் நம்ம பாடி இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.

யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம். யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்க, யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு கர்த்தரின் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். யாரெல்லாம் கர்த்தரை நம்பியிருக்கிறோமோ சொல்ற, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே கர்த்தரின் சமூகத்தை நோக்கி பார்ப்போம். 34வது சங்கீதம் அப்படித்தான் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. 34வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? பிரகாசம் அடைந்தார்கள், கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் அது ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்த ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படாது என்று சொல்லியிருக்கீங்க. ஏதோ இந்த காலை நேரத்தில் நோக்கி பார்க்கிற என்னையும் என் குடும்பத்தையும் பொறுப்பிடுங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்க்கலாமா? புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். தெரிஞ்ச பரல் சேர்ந்து பண்ணலாமா?

ஜெபிக்கலாமா? தகப்பனே, புதிய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே, ஒரு புது பலத்தை எனக்கு தாரும். கர்த்தாவே, வாய் திறந்து கேளுங்க பார்க்கலாம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. வாய் திறந்து சொல்லுங்க, புது பலன், புது கிருபை, புது அபிஷேகம் என நிரப்பட்டும் அப்பா. ஆமென். கேட்கலாமா? ஆமென். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தரை ஆராதிப்பு கொண்டதாக நம்மை நாமே அலசி பார்க்கலாமா? தேவனுக்கும் நமக்கும் இடையே எங்கெல்லாம் பிளவுகள் இருக்கிறதோ, பிரிவுகள் இருக்கிறதோ, கர்த்தருக்கும் நமக்கும் இடையே எங்கெல்லாம் இடைவெளி இருக்கிறதோ, கர்த்தாவே மாற்றி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை கழுவுங்கப்பா. உங்க ரத்தம் என்னை முழுமையாய் மாற்றட்டும் ஆண்டவரே. கேட்கலாமா? உங்க ஜீவன் எனக்குள்ளே வரட்டும் அப்பா. என் பழைய வாழ்க்கையெல்லாம் மாறட்டும், என் பழைய சுபாவங்கள் எல்லாம் மாறட்டும். எனக்குள்ளே நீங்க தங்கிருங்க.

ரகசியங்களை பேசுகிறார். இதுவேளை பாடுதல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லாவில் நிரம்பி சத்தத்தை உயர்த்த நல்லாவில் நிரம்பி துதிங்க துதிங்க துதிங்க துதிங்க துதிங்க. ரிகாபோ ஷகலாபா தோ ரகலாபா ரீபலாபா ரீபலாபா. அப்படியே ஆவியார வாஞ்சியோடு கூப்பிடலாம். அப்படியே வாஞ்சியோடு கூப்பிடலாமா? நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. கூப்பிடுங்க பார்க்கலாம் கூப்பிடுங்க பார்க்கலாம். ஓ ரிகாபோ ஷகாதா ராபா லாபா ராபா ராபா ராபா ராபா. நிரப்புங்கப்பா சொல்லுங்க சொல்லுங்க. அவன் அமைதியா இருக்கக்கூடாது. ஆவியன் இல்லைன்னா உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஆவியன் இல்லைன்னா எதுவுமே செய்யவே முடியாது. ஆவியனவர் தான் நம்மை பலப்படுத்துகிறவர். ஆவியனவர் தான் உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.

0: காலை அனை வாசல கத்திரை வாங்கி பொறுத்த ரிகாலா துஷா பலபா ஓ ரிகாரபாதரபாலபாரபா.
1: நன்றி ஆவியானவரே, இந்த குருபை மகிமை அபிஷேகம் உன்னத பலன் ஆண்டவரே எல்லாரையும் நிரப்ப வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையா ஜெபிக்கின்றோம் பிதாவே. தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்திருக்க இந்த நாட்களுக்காக நம்ம கர்த்தராகிய தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். சில குறிப்புகளுக்காக நாம் இப்பொழுது ஜெபங்கள் எடுக்க போகிறோம். புதிதாக பதவியேற்க போகிற அரசாங்கத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நேரத்திலே புதிதாக இந்த 10:30 அளவிலே புதிதாக அரசாட்சி செய்ய போகிற பதவியேற்க போகிற நம்முடைய புதிய அரசாங்கத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். முதலமைச்சர் ஆண்டவராய் கர்த்தர் தமது ஆவியினாலே நிரப்ப வேண்டும், தமது வல்லமையினால நிரப்ப வேண்டும், தமது அபிஷேகத்தால் நிரப்ப வேண்டும். கர்த்தர் அவரை வல்லமையாக பயன்படுத்த வேண்டும். அவரோடு கூட இன்றைக்கு பதவியேற்க போகிற ஒவ்வொரு அமைச்சர்களையும் தேவன் தமது ஆவியானவரால் நிரப்ப வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், உன்னதமானவர் ராஜ்யத்தின் மேலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அந்த ராஜ்யத்தின் மேலே என்ன கொடுக்கிறாரா, ஆளுகை தருகிறார். ஆகவே இன்றைக்கு இப்பொழுது இந்த நேரத்திலே பதவியேற்க போகிற நம்முடைய புதிய அரசாங்கத்திற்காக நம்ம எல்லார் கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். யாருக்கோ இல்லை, நமது அரசாங்கம், நமது நாட்டிற்காக, நாம் வாழ்கின்ற நம்முடைய தமிழகத்திற்காக, தமிழகத்திலே புதிய பதவியேற்க போகிற நம்முடைய முதல் அமைச்சருக்காக, அவரோடு இணைந்து பணியாற்ற போகிற மற்ற அமைச்சர்களுக்காக, அவருடைய ஞானத்திற்காக, அறிவுக்காக, புத்திக்காக, தேவன் அவர்களை பயன்படுத்துவதற்காக நாம் எல்லா ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் கரங்களை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? தேவனே, இந்த அரசாங்கத்தை பொறுப்பெடுங்கப்பா. தேவனே, கையில் எடுங்கப்பா. தேவனே, உன் நாமத்தை மகிழப்படுத்துங்க. பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோமா?
2: சோத்ரம் அண்டரே, துதிக்கிறோம் இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காமக்கு நன்றி சப்பா. அண்டரே சோத்ரம் அப்பா, ஞானம் ஜெபிக்க பரிசான எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவனே, இந்த நாளில் கூட அண்டரே சோத்ரம் எங்கள் தமிழகத்துல புதிதாய் பதவியேற்க போகிறதானே அண்டரே சோத்ரே சப்பா. தேவனே, முதலமைச்சருக்காகவும் மந்திரிமார்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சப்பா. எங்கள் தமிழ்நாடை சுற்றி நீர் வேலையடைங்க. தமிழ்நாட்டில் நம்முடைய தூதர்களை வைங்க சப்பா. தேவன், இந்த பதவியேற்கிற நாளில் கூட சப்பா எந்த கலவரங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்துடக்கூடாது சப்பா. கொண்டாட்டம் பேர்ல சப்பா யாருக்கும் எந்த உபத்திரமும் வந்துடக்கூடாது சப்பா. என் தேவன், நம்முடைய தூதர்களை வைத்து நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். பதவியேற்கிறதான சப்பா. தேவனே, முதலமைச்சராய் அப்பா அம்மை சோத்திரம் நியமிக்கப்பட்டிருக்கிறதானே சகோதரனுக்காக நாங்கள் செபிக்கிறேன் சப்பா. தேவனே, நீங்க பொறுப்பெடுங்க. உன்னத ஞானத்தையும் அறிவன் தெளிந்த புத்தியும் அவருக்கு கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறேன் சப்பா. உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க அன்றுவரே சோத்திரம் இயேசுவே அப்பா. எங்கள் அப்பா தமிழ்நாட்டை ஆளும்படியான ஞானத்தை நீங்க கொடுங்க சப்பா. பரிசாவினர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். முற்றிலுமாய் நீர் அவரை ஆளுகை செய்யுங்க சப்பா. தேவனே, தேவனே அண்டவரே சோத்திரம் உடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளை தேவன் அண்டவரே பொறுப்பெடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ரத்த கொட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்வீராக கூட அப்பா. பொறுப்பெடுக்கிறதான ஒவ்வொரு மந்திரிமாருக்கும் நாங்கள் செபிக்கிறோம் அண்டவரே சப்பா. ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்பெடுங்க. உம்முடைய ஆளுகை அவர்கள் மீது இறங்க வேண்டுமாய் கெஞ்சுகிற சப்பா. எங்கள் மீது ஆளுகை செய்யும்படியாய் நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க சப்பா. நீங்க அப்பா பொறுப்பெடுங்க சப்பா. உங்களுடைய பாதுகாப்பை தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் அண்டவரே. எங்கள் தமிழ்நாட்டில் நல்லாட்சி அமையும்படியாய் அவரை நீங்க பயன்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறேன் சப்பா. தேவனே, இறங்குங்க, இறங்குங்க சப்பா. அவருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அகற்றுங்க. உம்முடைய அப்பாவின் சோத்திரம் தூதர்களை அவர்கள் பக்கத்தில் வைக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் சப்பா. நல்ல ஆலோசனைகளை கொடுத்து இந்த அப்பா தமிழ்நாட்டை நல்ல ஆட்சி செய்யும்படியான ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே துதிக்கிறேன் சப்பா. ஞானத்தை அப்பா பெற்ற ஆண்டவரே அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளை அவர் பக்கத்தில் வைக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். முற்றிலுமாய் நீங்க பொறுப்பெடுங்க சப்பா. இந்த நாளில் அண்டவரே சோத்ரே சப்பா. தேவனே, தேவனே மனம் இறங்கி தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அவர் மூலமேகள் தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படணும். உம்முடைய கர அவரோடு கூட இருக்கணும் சப்பா. பரிசானர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். முற்றிலுமாய் நீங்க பொறுப்பெடுங்க. எங்கள் குறை குற்றங்களை மன்னிச்சு எங்கள் தேசத்தை அப்பா எங்கள் தமிழ்நாட்டை ஆளும்படியான அண்டரே சப்பா. ஞானத்தை அவருக்கு நீங்க தர வேண்டுமாய் செபிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுங்க. உம்முடைய கையில எடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நீங்க அப்படியாய் செய்ய போறதற்காக நன்றி. துதிக்கிற துதிகனமாகவே நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசப்பா மூல சப்தர்களை பரிசுத்தாவே.
1: ஆமென். கர்த்தர் ஜெபங்களை கேட்டதற்காக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே போல நம்முடைய எல்லா திருச்சபைகளிலும் கர்த்தர் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எழுப்புதலையும் உணர்வை கொடுக்குவேன். இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே இந்த உணர்வுகள் கம்மியாய் கொண்டு வருகிறது. தேவன் இந்த உணர்வை கொடுக்கும்படியாக எல்லா திருச்சபைகளிலும் எழுப்புதலை கொடுக்கும்படியாக அன்பு ஐக்கியத்தை ஒற்றுமை ஜபாவை ஊற்றும்படியாக அதற்காக ஜபம் பண்ணலாமா?
3: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த வேளையில கூட ஆண்டவரே எங்கள் அப்பா உலகம் முழுதும் இருக்கிறதான ஒவ்வொரு திருச்சபைகளுக்கு வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையில காணப்படுகிறதான இந்த உணர்வற்ற நிலைமையை மாற்றி எல்லா உணர்வை அப்பா ஒவ்வொரு திருச்சபைகளுக்குள்ளாய் தருவீராக. எல்லா திருச்சபைகளுக்குள்ளாய் ஆவில அனல் உள்ளவர்களாய் மாற்றுவீராக. ஒவ்வொரு திருச்சபைகளில் காணப்படுகிறதான அப்ப கருத்து வேறுபாடுகள், அப்ப பிரிவினைகள், அப்ப போட்டிகள், பொறாமைகள் எல்லாம் மாற்றுவீராக. ஒவ்வொரு சபைகளுக்குள்ளாய் உங்களுடைய ஆளுகை இறங்கட்டும் அப்பா. சபைகளுக்குள்ள கடைசி கால அபிஷேகத்தில் ஒவ்வொரு சபைகளை நிரப்புவீராக. ஒவ்வொரு சபையிலும் அப்ப எழுப்புதல் தீ பற்றி எறியும்படியாக நாங்கள் கெஞ்சு கேட்கிறோம் அப்பா. ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கக்கூடிய சபைகளாய் ஒவ்வொரு சபைகளை மாற்றுவீராக. அப்போ ஒவ்வொரு சபைகளுக்குள்ளாய் உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொரு சபைகளுக்குள்ளாய் தருவீராக அப்பா. ஒவ்வொரு சபையிலும் உமக்கு ஏற்ற அப்பா அப்ப சபைகளாய் மாறும்படியாக தேவனாய் கர்த்தர் அனுகிரம் பாராட்டுங்க அப்பா. கடைசி கால எழுப்புதல் தீ ஒவ்வொரு சபைகளையும் பற்றி எறியும் வேண்டுமா நாங்கள் கெஞ்சு கேட்கிறோம். நீங்களே மகிமுள்ள காரியங்களை செய்யுங்க. சபைகளை சுற்றிலும் உங்களுடைய பாதுகாவலை வைப்பீராக அப்பா. சபைகள் உங்களுடைய அக்கினி அப்பா ஸ்தம்பத்துக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்வீராக. நீங்களே மகிமுள்ள காரியங்களை செய்யுங்க. சபைகளுக்குள்ளாய் ஓநாய்களுக்குள்ள நுழையாதபடிக்கு தேவனாய் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுபடைய நாமத்தில் கெஞ்சுறோம் பிதாவே.
1: ஆமென். கர்த்தன் ஜெபங்களை கேட்டதற்காக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா எல்லாரும்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்திலே போதைப் பொருள் கலாச்சாரம் மாற வேண்டும். எங்கே பார்த்தாலும் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர் என்று சொல்லி போதைப் பொருளுக்கு நிறைய பேர் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் நம்முடைய தேசத்தை விட்டு மாறும்படியாக, அதற்கு அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்கள் ரட்சிப்புக்குள் வரும்படியாக ஒருவர் யாராவது முன்வந்து ஜெபிக்கலாமா? போதைப் பொருள் கலாச்சாரத்தை எங்கள் தேசத்தை விட்டு மாற்றி தாரும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணலாமா?
4: ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே இறங்கும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க தேசத்துக்கு இறங்குங்கப்பா. ஆம் தகப்பனே, போதைப் பொருளுக்கு ஆண்டவரே சிறியவர்களும் பெரியவர்களும் அடிமைப்பட்டிருக்காங்கப்பா. தகப்பனே நீங்க இறங்கும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க தேச ஆண்டவரே அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் எல்லாம் ரச்சிங்கப்பா. ஆம் தகப்பனே அப்பா, அவர்கள் செய்யற பாவத்தை அவர்களுக்கு நீங்க உணர்த்தும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த போதைப் பொருளை ஆண்டவரே விற்பனை பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ரட்சிக்கும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே தயவா இறங்குங்க. எங்க போதைப் பொருளை எங்க தேசத்தை விட்டு நீங்க அகற்றும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜெபிக்கிறோம் அப்பா. இதை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் நீங்க ரட்சிங்க, குணமாக்கும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜெபிக்கிற சப்பா. அப்படியா நீங்க செய்ய போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக நமக்கு மெமுக்கே செலுத்துறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென். கர்த்தரின் ஜெபங்களை கேட்டதற்காக கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அதே போல ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், லெபனான், ரஷ்யா, உக்ரைன், யுத்தங்கள்லாம் மாறணும். எவ்வளோ ஜனங்கள் இந்த போர்னால பாதிக்கப்படுகிறார்கள். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். தேவனே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இந்த யுத்தங்கள் மாறணும். ஒவ்வொரு தேசங்களிலே தோன்றுகிற கலவரங்கள் மாறணும். ஒரு சமாதானத்தை தேசங்களிலே தாரும் என்று சொல்லி யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தரை நோக்கி ஒருவர் யாராவது ஜெபம் பண்ணலாமா? யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே, எங்க தேசத்தில் யுத்தங்கள் மாறணும், உலகத்தில் யுத்தங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி பாரத்தோடு ஜெபங்களை ஏறெடுப்போமா?
5: நல்லாண்டு வரை மீண்டுமாக முகம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ கர்த்தாவே ஜெப குறிப்பில் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறீங்களப்பா. இயேசுவே ஜெபத்துக்கு செவி சாய்த்து கொண்டிருக்கிறீங்களே தகப்பனே. இயேசுவே ஸ்தோத்தரிக்கிற நன்றியோடு துதிக்கிறப்பா. இயேசப்பா யுத்தங்கள் எல்லாம் ஓய பண்ணுங்க தகப்பனே. கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே தகப்பனே. இயேசுவே ஸ்தோத்திர போர் நிறுத்த தீர்மானம் உடனடியாக உண்டாக வேண்டும் தகப்பனே. இயேசுவே ஸ்தோத்திரம் இறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. உலக நாடுகள் முழுவதும் தகப்பனே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடுமே துதிக்கிறோம். போர் நிறுத்த தீர்மானம் கத்தாவே தலைவர்களுக்கு நடுவில் உண்டாக வேண்டும் என்று அடிமை ஸ்தோத்திரமே நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. நாங்கள் சபை ஒன்று கூடி ஜபிக்கிறோம் தகப்பனே. கத்தாவியானவர் ஸ்தோத்திரம் கத்தாவே இறங்கி கிரிய செய்யும்படியாக தகப்பனே. இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா போர் நிறுத்த தீர்மானம் அன்றுவரை உடனடியாக உண்டாகும்படியாக தேவனுடைய வல்லமிழ கரம் இறங்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக நீ செய்ய போறதான கிருவைகளுக்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், துதிய கனமகிமே செலுத்துகிறோம், இயேசப்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே.
1: ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி உங்களையும் உங்க பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தரின் கரத்திலே ஒப்பு கொடுங்கள். தகப்பனே உம்மை துதிக்கின்றோம். நீர் கொண்டு வந்திருக்கிற சபை மக்கள் எல்லாருக்காகவும் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய கண்ணீரை மாற்றும், கவலைகளை மாற்றுங்க. எல்லாருக்கும் தெய்வீக சுகத்தை கர்த்தர் தாருமப்பா, ஆரோக்கியத்தை தாங்கப்பா, எல்லா குடும்பங்களின் சந்தோஷத்தை தாங்கப்பா, சமாதானத்தை தாங்கப்பா. கடன் பிரச்சனைகளை மாற்றி தாரும். நிறைய பிள்ளைகளை இந்த முறை பாஸ் பண்ண வைத்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் தேர்வுகளை வெற்றி பெற கிருபை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய வகுப்புகளுக்கு போகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தாரும். தேவைகளை சந்திக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அவர்கள் பண தேவையை சந்திப்பீராக. நல்ல இடங்களில் அவர்களுக்கு இடம் கிடைக்க ஒவ்வொரு படிக்கிற எங்கள் அன்பு தம்பி தங்கைகளுக்கு வழிவாசலை திறந்துள்ளோம். அதற்காக பெற்றோர் எடுக்கிற முயற்சியிலே கர்த்தர் கூட இருந்து நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல திருமண காரியங்களை கர்த்தர் ஒழுங்குபடுத்துவீராக, அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. அதே போலப்பா குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் தாங்கப்பா அப்பா. அதே போல அப்ப எவ்வளவு பிரசவத்திற்காக எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள் சுக பிரசவத்தை தாரும் ராஜா. எத்தனை வீட்டுல சண்டை எல்லாம் இருக்கிறதுப்பா, சமாதானம் இல்லையப்பா. எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆனால் சமாதானம் இல்லையே. கண்ணீர், கவலை, ஏக்கம், வேதனை, இந்த நிலைமைகள்லாம் எங்கள் குடும்பங்களை விட்டு மாற வேண்டுமாய் ஜெபிக்கின்ற ஆண்டவர். எல்லாம் இருக்கிறது, சமாதானம் இல்லை என்று புலம்புகிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கர்த்தர் தந்துள்ள ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை தாங்கப்பா, தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா. அதே போல கடை வைத்திருக்கிற கடையில ஆசீர்வாதம் தாங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, தொழில்களையும் ஆசீர்வதிங்க. உங்க பிரசனை எல்லா குடும்பங்களிலும் இருந்து நடத்தணும் ஆண்டவரே. சிறு குழந்தைகளை காப்பாற்றும். எந்த குழந்தைகளுக்கு எந்த பலவீனமோ நோய் நொடிகளோ தொடாந்து பிடிக்க கர்த்தர் ஒவ்வொரு குழந்தைகளை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. போதை பொருள்களுக்கு அடிமையா இருக்கிற மக்களுக்கு விடுதலையும் தாரும். விட முடியவில்லையே என்று கலங்குற பிள்ளைகளுக்கு அவற்றை விட்டு வெளியே வர கர்த்தராகிய தேவன் இரக்கம் பாராட்டும் அப்பா. உங்க பிரசனம் எல்லா குடும்பங்களிலும் இயேசுவை நாமத்தினாலே இறங்க வேண்டுமாக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி நன்றி நன்றி அப்பா. வேலை இல்லாத வேலை கொடுங்கப்பா, தொழில் கொடுங்கப்பா. அப்ப இந்த கடைசி காலங்களிலே சம்பாத்தியம் இல்லை என்றால் எவ்வளோ கஷ்டம் ஆண்டவரே. குடும்பம் நடத்துறது எவ்வளோ கஷ்டம் அப்பா. ஆசீர்வதி வாகனம் வைத்து சம்பாத்தியம் பண்ணுறவர்களுக்கு அந்த வாகன திருமண ஆசீர்வாதங்களை தாரும் ராஜா. எல்லா குடும்பங்களும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்க வேண்டுமா இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வியாதியோடு பலவீனத்தோடு நோய்களோடு போராடி கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளை இடுவீராக என்று இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. சொந்த வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுங்க. எல்லா குடும்பங்களும் கர்த்தாவே நீங்க தயவு கூர்ந்து கிருபையாக தயவாக ஆசீர்வதித்தரலும் என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. அப்பா இயேசுக்கிற நம் ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதிப்பீராக. ஊழியங்கள் மூலமாய் மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. அக்காவை பலப்படுத்துங்க. நல்ல சரீர சுகமும் ஆரோக்கியமும் பலமும் தீர்க்காயினவர்கள் கொடுத்து வல்லமையாக பயன்படுத்துங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நீங்கணும், உங்க ஜீவன் இறங்கணும். வல்லமையாக பயன்படுத்தணும் ஆண்டவரே. அப்பா மகிமையாயவர்களை பயன்படுத்துங்க. வசந்தியாக்க பலப்படுத்துங்க. அவர்களுக்கும் நல்ல சரீர சுகமும் பலம் ஆரோக்கியம் தந்து பாதுகாத்தலும் ஒவ்வொரு உடன் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சபையில் இருக்க எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பெரியவர்களுக்காக முதியவர்களுக்காக ஜெபிக்கின்ற எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. ஆலை ஆராதனைக்கு வர முடியாத விடைக்கு வீட்டில் இருந்த வண்ணமாய் பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் மீது கத்துடைய கரம் இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கின்றோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி. அதே போல இயேசுங்கிற ஊழியர்கள் அன்போடு தாங்க நீங்க கொடுத்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லா குடும்பங்களையும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்ட நன்மைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கிடைக்கிற வருமானத்தில் ஒரு பகுதியை முந்த ஊழியத்திற்காய் கொடுக்கிற அந்த மனதை கொடுத்தீர். முந்த பிள்ளைகளை எல்லாரையும் ஆண்டவராகிய தேவன் கிருபையாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஜெனிதாவுக்கு நல்ல சுகம் கொடுங்க. வல்லமை ஜெனிதாமை இறங்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். திலக்கு மீது கத்தோடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. பலவீனமா இருக்கிற பிள்ளை எல்லாரையும் கத்த தொடுவாராக. இயேசுவின் ஜீவன் இறங்கி வருவதாக ஆண்டவரே. எல்லாரையும் பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இயேசுங்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க, பத்திரிகை ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதிங்க. தடைகள் வராதபடிக்கு காத்துக்கொள்ளும். நாளை கூட இந்தி, ஆங்கிலம், மலையாளம், அப்பா கன்னடம், தெலுங்கு பத்திரிகை போஸ்ட் பண்ணும்போது கத்தர் ஆசீர்வதிப்பீராக. தமிழ் மொழி பத்திரிகை ஆசீர்வதிப்பீராக. அதற்காக உதவி செய்யற குடும்பங்களை எழுப்புவீராக. பத்திரிகை படிக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. எந்த தடையும் வரக்கூடாதப்பா. டிவி, நம்ம டிவி நிகழ்ச்சிகளுக்கு தடை வரக்கூடாது. டிவிக்கு தடை வரக்கூடாது ராஜா. அப்பா டிவி மூலம் அநேக ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிக்கணக்கான மக்கள் கர்த்தர் பக்கம் திரும்பணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஜனங்களுமே அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். அப்பா அதில் எந்த தொழில்நுட்ப கோளாறுகள் வரக்கூடாது, எந்த ஹேக்காரையும் நடைபெறக்கூடாது, யாரும் ஹேக்கிங் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். வெளிச்சன் டிவி மூலமாய் அப்பா நம்முடைய கிருபையார் ஒளிபரப்பாக நம்ம நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டிவி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு மணி டிவியும் கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே. வெப் ஸ்ட்ரீமிங் நிறைய பேர் பார்க்கணும் ஆண்டவரே. மொபைல் மூலம் பார்க்கணும் ஆண்டவரே. சமூக வலைத்தளம் மூலமா பார்க்கணும். இன்னைக்கு நடக்கிற சண்டை கிளாஸ் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நிறைய சிறுபிள்ளைகளை கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராக. ஆசிரியமார் எல்லாரையும் மறைத்து, ஆசிரியமார் மறைத்து வெளிப்படுவீராக. மருத்துவமனை ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. வெளிக்கிற உபவாச கூட்டங்களை ஆசீர்வதிங்க. டெலிபோன் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. வீட்டு ஜப கூட்டங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு கூட்டங்கள் வழியாக கோடிக்கணக்கான மக்களும் பக்கம் ஈர்த்து கொள்ளுங்க. அப்ப எஃப்எம் ரேடியோ ஆசீர்வதிப்பீராக. அப்ப இப்போது ஆஃப்லைன் மூலமாக, ஆன்லைன் மூலம் எஃப்எம் மூலம் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கார்கள், இப்போது கர்த்தருடைய வல்லமை என்பது இறங்குவதாக. கர்த்தர் இப்போது ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். செய்வதற்காக நன்றி. துதி, கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கலந்து கொள்ளலாம். திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்கப் போகின்றோம். முதலாம் திருமறை பாடமாக ஆதியாகம புஸ்தகம் 18வது அதிகாரம். ஆதியாகமம் 18வது அதிகாரம். சகோதரிகள் யாராவது முன் வந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 18வது அதிகாரம்.
6: வாசிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 18வது அதிகாரம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சம பூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாரரிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும், அவனுக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும், அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும், நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அளிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அளிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவரோடு பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக, 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோடு பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான் என்பதே ஆமேன். வாசிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாவது வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று.
1: இரண்டாவது திருமறை பாடமாக 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம். சகோதரர்கள் யாராவது முன் வந்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம்.
7: வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டு இரண்டாம் வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமதிகமாய் தீரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்துருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவது இல்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்களே. அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோகியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்பதே ஆமீன். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட 2 வேத பகுதி வாசித்தாயிற்று.
8: சபையார் எழுந்து நின்று 84வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 84வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 84வது அதிகாரம். கித்தித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க, கோராகின் புத்தரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும் நீர் அபிஷேகம் பண்ணினோரின் முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார், உத்தமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்பதே. ஆமென். கலந்து கொள்ளலாம். பழுதும் காணிக்க நேரம். ஒரு பாடல் பாடப்படும் பொழுது காணிக்க சேகரிக்கப்படும். வருகின்ற வாரம் நமக்கு மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை, ஆகவே மூன்றாவது வாரம் மிஷினரி காணிக்கை சேகரிக்கப்படும். நமது ஊழியத்தின் மூலமாக கத்திருக்கிறவையால் 6 மிஷினரிமார்கள் தாங்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஆகவே உங்கள் உதாரத்தமான காணிக்கை படைக்க அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். வருகின்ற வாரம் மூன்றாவது வாரம், ஆகவே உங்கள் உதாரத்தமான காணிக்கை படை 2 ஆறுதலிலும் மிஷினரி காணிக்கை சேகரிக்கப்படும். ஆயத்தத்தோடு கடந்து வர உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகின்றோம். இப்பொழுதும் காணிக்க நேரம். நாம் யாவரும் சேர்ந்து ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருளுகிறார். சேர்ந்து பாடலாமா?

0: காணிக்கை படைத்தவர்களுக்காக வசந்தி அக்கா அவர்கள் செதுப்பார்.
1: பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிற தகப்பனை, பாடவும் ஆராதிக்கவும் ஜபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு தந்தந்த கிருபைக்காக இறக்கத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா மிஸ் ஸ்தோத்தரிக்கிறோம். உற்சாகமாக உதாரத்தமாக கொடுத்த எல்லா குடும்பங்களுக்கும் பல மடங்காக திரும்ப தந்து நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. ஆண்டவரே எல்லா குடும்பங்களுக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. பலவீனங்கள் யாவற்றையும் நீர் அகற்றுங்க, உம்முடைய பலத்தால் இடைகட்டுங்க தகப்பனே. சப்பா ஓடி உழைக்க பலன் தந்து நீர் ஆசீர்வதித்து குடும்பங்கள் செழிப்பாக மாற்றப்பட உதவி செங்கப்பா. நீங்கள் இப்படி செய்ய போகிற தயவுக்காக கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமே.
0: தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிறதான அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம் அப்பா. சற்று நேரம் நாங்கள் உம்முடைய திருவசனத்தை தியானம் செய்யும் பொழுது எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. இந்த வேத தியானத்துக்கு விரதமாக எழும்புகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவே நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும். திருவசனம் செல்லும்படியான வாசலை கர்த்தர் திறந்தருளும் ஐயா. இந்த வேத வசனங்களை கவனிக்கும்படியாக ஒவ்வொரு இருதயத்தையும் வசனத்துக்கு நேராக திறந்தருளும். இதற்கு விரதமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவை நாமத்தில் கட்டப்படுவதாக கர்த்தர் பொறுப்பெடுத்து கிரியை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் தாழ்மையை ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்துடைய பரிசுத்தமான நாமம் மகிமையடைவதாக. கூடி வந்திருக்க உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். இன்றைக்கும் நமது தியானத்திற்காக ஆதியாகம புஸ்தகம் 18 அதிகாரம் பதினேழிலிருந்து 19 வரை இருக்கின்ற வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 18 அதிகாரம் 17-19 வரை சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த இடத்தில் ஒரு அருமையான காரியத்தை பார்க்கின்றோம். ஆபிரகாம் அவன் பெரிய பலத்த ஜாதியாக மாறப்போகிறான். ஆபிரகாமை குறித்த ஒரு பெரிய திட்டம் கர்த்தருக்கு இருந்தது. ஆபிரகாம் ஒரு பெரிய மாமனிதர். ஆபிரகாமுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் மெசபத்தோமியா நாட்டிலிருந்து கர்த்தருடைய அழைப்பை பெற்று கானானை நோக்கி செல்வதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். கர்த்தர் அவரை அழைத்த பொழுது அவர் புறப்பட்டு வந்தார் என்பதாக மாத்திரம்தான் நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். இதை குறித்த ஆழமான காரியங்களை வேதாந்தம் சேர்க்கப்படாத ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது, யாசேர் என்ற புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் ஆபிரகாமை குறித்த ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. இந்த ஆபிரகாம் சிறுவயதிலேயே அவர் கொல்லப்படுவதற்காக தேடப்பட்டவர். அவர் கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பதனாலே அவரை கொல்வதற்காக தேடினார்களாம். ஆபிரகாமோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் நோவாவுடைய அண்டரில் அவர் வளர்க்கப்பட்டு வந்தார். அவர் பாதுகாப்பாக இருந்தார். ஒரு குறித்த காலம் வரும்பொழுது இந்த ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி அந்த நாட்டு ராஜாவை கெட்டின போது இந்த ஆபிரகாமை கொல்வதற்காக வகை தேடினார்களாம். அப்பொழுது ஆபிரகாமை அவர்கள் கொண்டு போய் நிறுத்தினார்கள். ஒரு பெரிய நெருப்பு கனல் எரிந்து கொண்டிருந்து அதிலே இந்த ஆபிரகாமை தூக்கி போட்டதாக அந்த புத்தகத்தில் குறிப்பிடுகிறார்கள். 3 நாட்கள் இந்த ஆபிரகாம் அந்த நெருப்புக்குள்ளே எரிக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு எந்த சேதமும் வரவில்லை. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆபிரகாம் அதனால தான் கர்த்தர் மேல அவருக்கு அவ்வளவு அன்பு. கர்த்தரும் அவரை நேசித்தார், ஆபிரகாம் கர்த்தரை நேசித்தார். அதான் இங்க சொல்றாரு, நான் ஆபிரகாம் செய்ய போகிறதே ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஏன்னா ஆபிரகாம் எப்படி இருக்கிறாரா, அவன் பெரிய பலத்த ஜாதி ஆவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். ஆம் பிரியமானவர், இன்றைக்கும் நீங்களும் பெரிய ஜாதியாக மாற வேண்டும். நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு துறையிலே, ஒவ்வொரு விதங்களிலே, ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமை குறித்த ஒரு நம்பிக்கை தேவனுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை என்ன? 19 வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் ஆபிரகாம் அவன் என்ன செய்யறார், தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஒரு நம்பிக்கை ஆபிரகாம்.

அவருடைய பிள்ளைகளுக்கும். அப்படின்னா உதாரணம் எடுத்து எப்படி எடுக்கலாம்? அது ஆபிரகாம், அவருடைய மகன் யாரு? ஈசாக்கு. அப்ப அவங்க பிள்ளைகள் யாரு? யாரு? ஈசாக்கோட பிள்ளைகள் யாரு? யாக்கோபு, ஏசா. அப்போ கர்த்தருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் சொல்ல போகிற ஒரு காரியத்தை என் மகனாகிய ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு போதிப்பான், அதன் பிறகு அவனுடைய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கும் போதிப்பான், மூன்றாம் தலைமுறை வரைக்கும் நான் சொல்ல காரியத்தை அவர்களுக்குள்ளே கொண்டு போவான் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா ஆபிரகாமின் தேவன் எப்படி கொண்டு போக விரும்புறாரு? பலத்த ஜாதியாக மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் பெரிய பலத்த ஜாதியாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது, அந்த விஷயம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவன் நான் சொன்ன காரியத்தை அறிவிப்பான். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பொதுவாக பிரச்சனைகள் வருவதும், இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்களுக்கு பொதுவாக காரியம் வருவதும், அவர்கள் கஷ்டம் வருவதும் காரணம் என்ன தெரியுமா? என்ன காரியம் அப்படின்னா, அவர்கள் கர்த்தரை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு செய்த காரியங்களை அவர்கள் அறியாமல் போவதனால தான் உங்க பிரச்சனை வருகிறது. இன்றைக்கு உங்க நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க மாத்தப்பா நம்ம உதாரணத்துக்கு ஒரு உதாரணமா சொல்றோம் பாருங்களேன். இப்ப நம்ம நம்ம டீம்ல எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணமா சொல்லாம, இப்ப பெரியவர்கள் ஏறக்குறைய நம்ம குரூப்ல சும்மா ஒரு கணக்கு போட்டு பார்த்தா எப்படியும் ஒரு 20-25 பேருக்கு மேலாக கர்த்தருக்குள்ள இணைத்து எழுந்து போயிட்டாங்க. அவங்க முதியவர்கள். இப்ப அந்த மக்களுக்கு நம்ம கேட்டோம்னா, அவங்க ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டீங்க, எப்படிங்க நீங்க ஆண்டுக்குள்ள வந்தீங்கன்னு கேட்டு பாருங்க. அவங்க ஒரு பெரிய கதை வச்சிருப்பாங்க. ஆமாங்க, நான் ஒரு நாள் வியாதியில் இருந்தேன், நான் ஒரு நாள் மருத்துவமனையில் இருந்தேன், நான் ஒரு நாள் குழந்தை இல்லாமல் இருந்தேன், நான் ஒரு நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன், பிசாசின் போராட்டத்தில் இருந்தேன், நான் இப்படிலாம் இருந்தேன், இப்படி நான் துன்பப்பட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் இந்த இயேசுங்கர் ஊழியர்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன், அப்பொழுது சகோதரிமார் குறித்து கேள்விப்பட்டேன். அப்போ அவங்க எனக்கு ஜெபித்தாங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது. அன்றைக்கு இயேசுவை என் வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அது முதல்ல என்னை இயேசு ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் என்று அந்த பெரியவர்கள் சொல்லுவாங்க. அந்த பெரியவர்கள் யாருக்கு சொல்லுவாங்க? அவங்க யாருக்கு சொல்லுவாங்க? அவங்க பிள்ளைகளுக்கு. அப்ப அவங்க அவங்க இந்த டீம்ல வரும்போது எப்படி இருந்திருப்பாங்க? ஒரு 40 வயதுல இருந்திருப்பாங்க, ஒரு 30 வயதுல இருந்திருப்பாங்க, ஒரு 45. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு 25 வயது, ஒரு 30 வயது இருக்க அவங்க அந்த பெரியவங்க தன் பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்ப இவங்க அப்படியே அவங்க நாட்கள் கடந்து போக வயதாகி போகும் பொழுது 25-30 வயது இருக்க அவங்களே வளர்ந்து வராங்களா? இப்ப அவங்களுக்கு பிள்ளைகள் பிறப்பாங்க, அவங்களுக்கும் பிள்ளைகள் பெறும். அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, எப்படி அவங்க ஆண்டுக்குள்ள வந்தாங்க, எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அவங்க எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கன்ற அந்த உண்மை அவர்களுக்கு தெரியாது. தெரியாதபடியினால தான் என்ன வருகிறதுனா, அவங்களுக்கு ஒரு அறியாமை வருகிறது. இன்றைக்கு வேதத்துல பார்க்கும் பொழுது இதை தான் நம்ம வேதத்துல பல இடங்களிலே நம்ம பார்க்கிறோம். வாஸ்து பாருங்க, யாத்திரா ஆகம புஸ்தகத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகம் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் என்ன சொல்லுது பாருங்க. யாத்திராகம் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் 8 வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே அவன் தோன்றினான். பாருங்க, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அங்கே தோன்றினான். அந்த யோசேப்பு செய்த காரியங்கள், அந்த தேசத்துக்கு என்ன செய்தார் யோசேப்பு? பஞ்சம் வந்து அந்த எகித்தே காலியாக போகிற ஒரு நிலைமை, அந்த பஞ்சம் வந்து அந்த எகித்தே இல்லாமல் போகிற ஒரு நிலைமை வந்தது. ஆனால் குறித்த நேரத்திலே ஆண்டவராய் கர்த்தர் இந்த யோசேப்பை அவர் எங்க கொண்டு போறாரு? அவர் எகிப்திற்கு கொண்டு போகிறார். எகிப்துக்கு கொண்டு போன அந்த யோசேப்புக்கு அங்கு ஒரு சொப்பனத்தை விளக்கம் செய்கிற ஒரு வரம் இருக்கிறது. அதன் மூலமாக அந்த யோசேப்பு என்ன செய்கிறார்? அந்த பார்வோனுக்கு, பார்வோன் ராஜாவே, நம்முடைய நாட்டிற்கு இப்படி பெரிய ஆபத்து வருகிறது, ஆகவே நீங்கள் இப்படிலாம் செய்யணும், இந்த மாதிரிலாம் செய்யணும், 7 செழிப்பான காலம் வரும், அதற்கு பிறகு ஒரு பஞ்ச காலம் வரும், இப்படிலாம் செய்யுங்க என்று சொன்ன உடனே அந்த பார்வோன் ராஜா தேவ ஆவியை பெற்ற இந்த மனிதனை போல் ஒரு நிற்கிறானா என்று சொல்லி யோசேப்பை 80 அந்த எகிப்தில் ராஜாவாக மாற்றி வைக்கிறான். அவர் காலத்தில் எகிப்து மிக செழிப்பாக வாழ்ந்து வருகிறது. யோசேப்பினாலே எகிப்து அந்த இடத்துல காக்கப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, அப்படியே நாட்கள் கடந்து போக போக போக போக போக போக போக யோசேப்போடு கூட எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. யோசேப் இறந்து போயிடுறாரு. இப்ப வசனம் சொல்லுகிறது, யார் எழும்புறா சொல்லுங்க, வாசிங்க பார்க்கலாம். மீண்டும் ஒரு வசனம், அந்த வசனத்தை வாசிக்கலாமா? யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்து

தோன்றினான். இப்ப அவனுக்கு தெரியும், யோசேப்புனா யாருன்னு தெரியாது. யோசேப்பு எகிப்து மக்களுக்கு செய்தது தெரியாது. அவன் எலும்பு என்ன செய்தான் போட்டிருக்கு, அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் புத்திரர் புத்தராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்கள் பலத்தமா இருக்கிறார் சொல்லி அந்த மக்களுக்கு துன்பம் கொடுக்க ஆரம்பித்தான். இன்றைக்கு பொதுவாக தேசத்திலே இப்ப ஏன் இப்ப கத்தோடி பிள்ளைகள் யார் என்று தெரிந்தால் தேசத்திலே கிறிஸ்துவை துள்ளப்படுத்துவார்களா? இன்றைக்கு மிஷினரிமார்கள் சீகன் பால்கு போன்ற பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் நம்முடைய தமிழகத்திலே வந்து முதல் முதலாக ஓலை சோடியில எழுதி கொண்டிருந்த நமக்கு அழகான ஒரு பிரிண்டர் ரெடி பண்ணி கொடுத்தாரே, ஒரு அச்ச அந்த எழுத்துக்கள் எல்லாம் அச்சடிப்பதற்கு ஒரு இயந்திரத்தை செய்து கொடுத்தாரே சீகன் பால்க். அந்த அந்த பெரிய ஒரு பரிசுத்தவானை அறிந்திருந்தால் இன்றைக்கு கத்தோடி பிள்ளைகளுக்கு விரோதமா யாராவது எழும்புவார்களா, யாராவது பேசுவார்களா? சிந்தித்து பாருங்க. ஏன்னா அவங்களை அறியாதவர் எழும்பியிருக்கிறார்கள். இன்றைக்கு மிஸ்லீமார்கள் செய்த நன்மைகள், கிறிஸ்துவ பாதிரியார்கள் கிறிஸ்துவ ஸ்கூல்ஸ்ல செய்த மருத்துவ பணிகள், அவர்கள் செய்த கல்வி பணிகள் எல்லாம் தெரியாதவர்கள் இருப்பதனால என்ன செய்யறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, தெரியாதனால அவங்க ஆண்டோடி பிள்ளைகளுக்கு விரோதமாய் இன்றைக்கு பலர் எழும்புறாங்க. ஆனா நம்ம ஒரு காரியம் செய்தவன், இங்க யோசேப்பு தெரியாத ஒருவன் தோன்றினான், அவன் இஸ்ரேல் மக்களை உபத்திரப்படுத்த ஆரம்பித்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதான் ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாம் குறித்து கர்த்தருக்கு நம்பிக்கை இருந்தது. அவன் என்ன செய்வான், தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்வான், அவன் இன்னும் பேர பிள்ளைகளுக்கு சொல்வான். இன்றைக்கு நீங்களும் கூட நானும் கூட அப்படி இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, இப்ப வர புது ஜெனரேஷனுக்கு தெரியாது. இப்ப நீங்க உங்க அம்மா உங்க அப்பா உங்க தாத்தா பாட்டி இங்க ஜபத்துக்கு வந்திருப்பாங்க, எப்படி அவங்க ஆண்டை ஏற்றுக்கொண்டாங்க, என்ன அற்புதம் அவர் வாழ்க்கை நடந்தது. அன்றைக்கு அருமையான சகோதரி அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்தார்கள், எனக்கு இந்த அற்புதம் நடந்தது, எனக்கு அவர்கள் ஜெபித்தார்கள் இந்த விளைவினம் மாறியது, அன்று இயேசுவை ஏற்றுக்கொண்ட என்று அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பின்னால் வந்து சந்ததியா இருக்கிறது தெரியாது, ஜெனரேஷனுக்கு தெரியாது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தெரியாதபடினால் அவங்க அவங்க என்ன தெரியல, அவங்களுக்கு அவங்களுக்கு ஊழியான என்னன்னு தெரியல, சபையின என்னன்னு தெரியல, இயேசுனுக்கிற ஊழியன என்னன்னு தெரியல, இது மூலம் செயல்படுற கர்த்தரை பற்றி தெரியல, அவங்களுக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த யோசே பெரியாத ஒரு ராஜன் தோண்டினான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும், எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, நீங்க பெற்றுக்கொண்ட அற்புதங்களை சொல்லணும். நீ இந்த உலகத்தில் வந்தது இவர்கள் ஜபமா என்று சொல்லணும். நீ இந்த உலகத்தில் வந்து தம்பி இந்த ஆசீர்வாதம் நீ இந்த பாஸ் பண்ணது காரணம் இந்த ஜபம் இவர்கள் ஏறெடுத்த ஜபம் என்று சொல்லணும். நீ மரண தருவாயில் இருந்த அன்னைக்கு அவங்க கண்ணீர் வடிக்கலன்னா நீ உயிரோடு இருக்க மாட்டப்பா என்று சொல்லணும். இன்றைக்கு நிறைய பேருக்கு அது தெரிவதில்லை. யோசேப்பு அறியாத ஒரு ராஜன் தோன்றது போல இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் மொழி திருமூலமாய் செய்கின்ற காரியங்களை அறியாத புதிய தலைமுறை எழும்புகிறது. அதனால அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. சிந்திச்சு பாருங்க, அப்படி இருக்கக்கூடாது. அதனால அந்த ராஜனுக்கு தெரியல, இஸ்ரேல் மக்களால் தான் நம்ம இந்த எகிப்து வாழ்ந்துன்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. அவன் எல்லாரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பித்து விட. இன்றைக்கு கிறிஸ்துக்கள் அருமையான திருச்சபை மக்களே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. நீ இன்றைக்கு உயிரோடு இருப்பது காரணம் என்ன, முதலாவது தேவன் கிருபை. அந்த கிருபை யார் மூலம் கிடைத்தது உனக்கு, என்னையா சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு அதை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாய் என்பது சொல்லியிருக்கீங்களா? சிந்திச்சு பாருங்க. நம்ம பிள்ளைகளுக்கு வாட்ஸ்அப்பு குறித்து யூடியூப் குறித்து போதிக்கப்பட்ட தவிர, எப்படி நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாய், எப்படி நீ ரட்சிக்கப்பட்டாய், எப்படி நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய், எப்படி நீ ஆண்டோர்கள் வந்தாய் என்ற காரியத்தை சொல்லுகிறையா? சிந்திச்சு பாருங்க. உக்கா தூங்க தான் செய்கிறோம், சிந்திச்சு பாருங்க. ஜபத்தில் உக்கா தூங்கிட்டு இருக்கீங்க, எப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க? அப்போ நல்லா சிந்திச்சு பாருங்க. அப்போ இதை நீ உன் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், அப்போதானே உங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்கே மறந்து போனார்கள். ஆகவே ஆபிரகாம் குறித்து ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம் ஆண்டவருக்கு? அவன் ஆபிரகாம் எப்படி மாறப்போறான், அவன் பலத்த ஜாதியாக மாறப்போகிறான், அவன் ஆசீர்வதிக்கப்பட போகிறான் என்ற ஒரு திட்டம் கருத்திருக்கிறது. ஆனா அவர் நோக்கம் என்னன்னு என்ன செய்யணும், அதை போய் உன் பிள்ளைகளுக்கு சொல்லு, அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு சொல்லி நீ கர்த்தருக்குள்ள ரெடி பண்ணி கொண்டு வரணும். இதை அநேகர் அறிந்து கொள்ளாதபடியினால்தான் இன்றைக்கு சபை வளராமல் இருக்கிறது, ஊழியங்கள் வளராமல் இருக்கிறது, கத்தோடு நாமதி ஜனங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. நீ உன் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், நீ எப்படி ரட்சிக்கப்பட்டாய், நீ எப்படி ஆசிரதிக்கப்பட்டாய், நீ இன்றைக்கு இந்த இடத்துல அமர்ந்திருப்பதற்கு, நீ உயிரோடு வாழ்வதற்கு, நீ இந்த இடத்துல சுகமாக இருப்பதற்கு, நீ இப்படி இருப்பதற்கு காரணம் முதல் ஆண்டர் கிருபை. அந்த கிருபையை ஆண்டர் கொண்டு வந்தாரே, இவர்கள் மூலமாக கொண்டு வந்தார் என்ற அந்த செய்தியை நீங்கள் சொல்லி பிள்ளைகளை கர்த்தருக்குள் கொண்டு வர வேண்டும். மறந்துவிடக்கூடாது.
இன்றைக்கு ஜனங்களுக்கு பார்த்தா புதிய புதிய ஊழியங்களை பார்க்கிறாங்க, புதிய பாடல்களை பார்க்கிறாங்க, பாடல்களை பார்க்கிறாங்க, பாடல் பாடுகிறவர்களை பார்க்கிறாங்க, ஆடுகிறவர்களை பார்க்கிறார்கள், புதிய ஊழியங்களை பார்க்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த பழதை பழச மறந்து விடுகிறது. எப்படி நாம் ஆண்டுக்குள்ள வந்தோம், இயேசுனா யாருனே தெரியாதே, எப்படிலாம் இருந்தோம், எப்படி இந்த ஊழியத்தின் மூலமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம், இயேசுவை காண்பித்தார்களே, நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த அந்த காரியம் நிறைய பேருக்கு மறந்து விட்டது. இன்றைக்கு நிறைய புதிய ஊழியர்கள், புதிய திருச்சபைகள், புதிய மக்கள் இன்றைக்கு புதிய கர் அறிமுகம் ஆகும் பொழுது என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் செய்து மறந்து விடுகிறார்கள். மறக்க கூடாது. சொல்றார்கள், என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே கத்தரை பரிசுத்தாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, கத்தர் செய்த உபகாரங்கள் என்ன செய்யாது, மறந்து விடாதே. இந்த எகித்து மறந்தது, யோசேப்பை மறந்தனாலதான் அந்த பிரச்சனை. ரெண்டாவது பாருங்க, இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு சொல்ல சொல்கிறார்னா, யோசுவாவின் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் எடுத்து பாருங்க, யோசுவாவின் புஸ்தகம் கடைசி அதிகாரம், சரி, நியாயாதிபதிகள் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நியாயாதிபதிகள் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் வாசிக்கலாமா? யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளையும் கிரியெல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் என்ன செய்தாங்களா, கர்த்தரை சேவித்தார்கள். இந்த யோசுவாவுடைய நாட்களிலே யோசுவா 31 ராஜாக்களை அவர் இஸ்ரேல் மக்களுக்காக என்ன செய்யறாரு, இப்ப என்ன செய்யறாரு, யுத்தம் பண்ணி அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க. கானானில் கானானுக்குள்ள கொண்டு போய் அந்த தேசத்தை பங்கிட்டார் யோசுவா. சூரியனின் சந்திரனையும் அவர் என்ன செய்யறாரு, நிற்க வைக்கிறார். யோர்தானை கர்த்தர் நாமத்தினாலே அவர் பிரிக்கிறார், எரிக்கோ மதில்களை எல்லாம் உடைக்க செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு யோசுவா, யோசுவாவுக்கு பின் இருந்த மூப்பர்கள் அவங்க நாட்கள் எல்லாம் மக்கள் என்ன செய்தாங்களா பாருங்க, என்ன செய்தாங்க, அவங்களாம் கர்த்தரை சேவித்தார்கள். அதற்கு பிறகு என்னன்னா, அவங்க அப்படியே கர்த்தரை விட்டு என்ன செய்தாங்க, அந்த மக்கள் அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க, மறந்து விட்டார்கள். ஏன்னா அந்த தேவன் செய்த காரியத்தை வசனம் இன்னும் தெளிவா வாசித்து பாத்தீங்கன்னா, ரெண்டாம் அதிகாரம் 10 வசனத்தை வாசித்து பாருங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடனே சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. பார்த்தீங்களா, அப்ப அவங்களுக்கு யார பத்தி தெரியாது, புதிய ஜெனரேஷனுக்கு கர்த்தரை பத்தியும் தெரியாது, புதிய தலைமுறை மக்களுக்கு கர்த்தர் செய்த நன்மையும் தெரியாது. அவங்க ஏதோ ஒன்று பார்க்க புதுசா எழும்புறாங்க, அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில் அப்படித்தான் இருந்தது. ஆகவே மக்கள் என்ன செய்தாங்க, கர்த்தரை விட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, விலகி போகிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதனால தான் கர்த்தர் திட்டமாய் சொல்லும் பொழுது ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கும், அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் சொன்னதெல்லாம் கட்டளையிடுவான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இப்படி உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டும். நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்ட உங்களுடைய சாட்சி, நீ ஆசிரிக்கப்பட்டது, உங்கள் பழைய நிலைமை, நீ இருந்த நிலைமை, நீ இருந்த கஷ்டம், நீ இருந்த ஏழ்மை, நீ இருந்த பலவீனம், நீ இருந்த கஷ்டம் எல்லாவற்றையும் நீ அவர்களுக்கு சொல்லி, தேவன் உங்களை எப்படி தொட்டார், எப்படி ஆசீர்வதித்தார், எப்படி இயேசு ஏற்றுக்கொண்டார், நீங்கள் இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் போதிக்க வேண்டும். இதை நிறைய பேர் மறந்து விடுகிறார்கள். இப்படிதான் இங்க நடந்த யோசுவாவை மறந்து விட்டார்கள். யோசுவாவுக்கு பின்னர் இருந்த மூப்பர்களே மறந்து விட்டார்கள். அவர்களுக்கு பின்னர் இருந்த பெரியவர்களை மறந்து விட்டார்கள். அவர்கள் எல்லாம் அறியாத புதிய தலைமுறை எழும்பதுனால அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அவங்க பார்க்கற ஏதோ சர்ச்சைக்கு போனோம், ஏதோ ஒரு புதிய பார்க்கிற ஏதோ புது காரியத்தை பார்க்கறாங்க, மறந்து விடுறாங்க. அப்படி இருக்கவே கூடாது. அதனாலதான் கர்த்தர் அற்புதங்களை செய்யும் போதெல்லாம் ஒரு காரியத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றாரு பாருங்க,
யோசுவாவின் புஸ்தகத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, பாருங்க யோசுவா புஸ்தகம் 3வது அதிகாரம் நீங்க வாசித்து பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. அந்த அற்புதம் என்ன, என்ன அற்புதம் நடக்குது அங்க? யோர்தான் என்னாகுது சொல்லுங்க. யோசுவா 3வது அதிகாரம் வாசித்து பார்த்திருக்கீங்களா? யோர்தான் என்னாகுதுங்க? அவர் ரெண்டாக பிரிகிறது. அது பெரிய அற்புதம் நடந்து விட்டது. இப்ப பின்வரும் சங்கதிக்கு அது எப்படி தெரியும், எப்படி தெரியும்? அதனால தான் ஆண்டவர் ஐடியா கொடுக்கிறார். பாருங்க யோசுவா 4வது அதிகாரம் எடுத்து பாருங்க. யோசுவா 4வது அதிகாரம் 18 வாசிக்கலாம். 17 வாசிக்கலாம். சத்தமா இல்ல எடுத்துட்டீங்களா? யோசுவா 4:17 வாசித்து பாருங்க. அதிலிருந்து வாசிங்க. யோசுவா யோர்தானிலிருந்து கரையேறி வாருங்கள் என்று ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் நடுவிலிருந்து ஏறி அவர் உள்ளங்கால்கள் கரையிலே ஊன்றின போது யோர்தானின் தண்ணீர் தங்களிடத்திற்கு திரும்பி முன்போல அதன் கரையெங்கும் புரண்டது. இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10வது தேதியிலே ஜனங்கள் யோர்தானில் இருந்து கரையேறி எரிக்கோவுக்கு கீழ் எல்லையான கீழ்காலிலே பாலை பெறுகினார்கள். இப்ப ஆண்டு என்ன சொல்ற, நல்லா கவனிச்சு பாருங்க. அவர்கள் யோர்தானில் எடுத்து கொண்டு வந்த அந்த 12 கற்களை யோசுவா கீழ்காலிலே நாட்ட சொல்லி என்ன சொல்றார் பாருங்க. இஸ்ரேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கல்கள் ஏதென்று தங்கள் பிதாக்கள் கேட்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும், நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனை கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும், உங்கள் தேவனை கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை தாங்கள் கடந்த தீர்மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாய் கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து திருமலும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவர்கள். பாத்தீங்களா, ஒரு கல்ல நாட்ட சொல்றாரு, 12 கல்ல நாட்டு. மக்கள் கேட்பாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாதுல்ல, இப்ப சின்ன பிள்ளையார்களுக்கு தெரியாதுல்ல, அப்போ இது என்ன டேடி, என்னப்பா, என்ன தாத்தா, என்னம்மா, என்னம்மா, என்ன அக்கா என் கேட்டா, நீ உங்களுக்கு சொல்லணும். அன்னைக்கு நாங்க அங்கிருந்து வரும் பொழுது, எகிப்திலிருந்து வரும் பொழுது யோர்தான் எங்களுக்கு குறுக்கே இருந்தது, சிவந்த சமுத்திரம் குறுக்கே இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்து எங்களை அதிலிருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார். அதுக்கு அடையாளம் தான் இந்த கல் என்று சொல்ல. அப்ப அந்த மக்களுக்கு என்ன, அப்படியா, அப்போ மோசே யோசுவா போன்ற அவர்கள் மூலமாக தேவன் இவ்வளவு அற்புதம் செய்து நம்மை காப்பாற்றினாரா என்ற சங்கதி யாருக்கு தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அதை சொல்ல சொல்ற இன்றைக்கு கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். அப்படித்தானே வேதம் சொல்லுது. 105வது சங்கீதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, 105வது சங்கீதம் ஒரு அருமையான வசனம் சொல்லுது. 105வது சங்கீதம் எடுத்து பாருங்க. அதுல 2வது வசனத்தை வாசிக்கலாமா நம்ம எல்லாம்? 105:2 அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். முதல் அவசரம் சொல்லுது பாருங்க, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செயல்களை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து. பாத்தீங்களா, அந்த கள்ள நாட்ட சொல்றாரு. நாளைக்கு பாக்குறாங்க, சின்ன புது தலைமுறை வருது, அவங்களுக்கு தெரியாதுல்ல என்ன அந்த கல்லு சொன்னார். இந்த கல் எதுக்கு தெரியுமா? இந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கை நடந்தது, நீ மறந்துவிடக் கூடாது. தேவன் உனக்கு செய்த அற்புதம் தான் இதுன்னு சொல்லி அவங்க சொல்லணும்னு சொல்றாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அருமையான சகோதரே, சகோதரியே, ஆபிரகாமை பெரிய ஜாதியாக மாற்ற தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறாரு. இப்ப இருப்பதை போல 1000 மடங்கு தேவன் உயர்த்த சித்தம் வைத்திருக்கிறாரு. பிரச்சனை காலம் தான், கஷ்டங்காலம் தான் எல்லாம், ஆனா கத்தரி பிள்ளைகளுக்கு சகாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோமா? பஞ்சம் வரும், ஆனால் 33வது சங்கீதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை பஞ்சத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றுவார், உங்களை என்னையும் கர்த்தர் காப்பாற்றுவார், மரணத்திலிருந்து காப்பாற்றுவார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது மறந்து விடக்கூடாது.
தேவன் உனக்கு செய்ததை மறந்து விடக்கூடாது. பெரியவர்கள் இன்னைக்கு பாருங்க, எவ்வளவு பெரியவர்கள் கடந்து போயிட்டாங்க. அந்த பெரியவர்களை கூப்பிட்டு விசாரிச்சீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, பா நீ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இயேசு தான்ப்பா. இப்ப உங்களுக்கு கேட்டா அவங்க பேசுற கதை பாத்தீங்களா, அப்பா ஒரு புக்கை எழுதல அப்படி பேசுவாங்க. ஆனா அந்த பெரியவர்கள் போய் கேட்டு பாருங்க, ஐயோ நீ இன்றைக்கு உயிரோடு இருப்பது காரணமே இயேசு தான்ப்பா. ஒரு நாள் உன பலவீனமா தூக்கிட்டு வந்தேன், நீ நடக்க முடியாம உன தூக்கிட்டு வந்தேன், வியாதி பெருக்கில் கூட்டிட்டு வந்தேன், நீ மறுத்தி விடுவேன் தான் நினைச்சோம், ஆனா கொண்டு வந்து இந்த ஜப வீட்டில் போட்டோம். அக்கா கண்ணீரோடு உனக்கு ஜபித்தாங்க, அந்த கண்ணீரில் பிறந்தவன் தான் நீ. அந்த கண்ணீரை ஆண்டவர் கேட்டார், இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் செய்திருக்கிறார், இன்றைக்கு நீ உயிரோடு இருக்கிறாய். அதற்கு காரணம் கர்த்தருடைய கிருபை, ஆண்டு அன்பு. அது யார் மூலம் வெளிப்பட்டது? அவர்கள் ஜபித்தார்கள்ப்பா. இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு தெரியாது, அவங்க அப்படி நேரம் மேல குச்ச மாதிரி பண்ணுவாங்க. அந்த பெரியவர்கள் எல்லாம் தான் பாருங்க, யோசுவாவும் அதற்கு பின்னருக்கு மூப்பல் நினைச்சு ஒவ்வொருத்தர் அவங்க கடந்து போயிட்டே இருக்காங்க. பின்னால் இருக்க ஜெனரேஷனுக்கு யார் என்ன நடந்ததுன்னே தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே அதனாலதான் பார்க்கிறோம், ஆபிரகாம் குறித்த நம்பிக்கை வந்த பிறகு ஆபிரகாம் நிச்சயமாக அவர் ஈசாக்கு சொல்லுகிறார். அப்படியே சந்ததி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாளில் கூட சிந்தித்து பாருங்கள், நாம் ஏதாவது மறந்து விட்டோமா, எப்படி இருக்கிறோம் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்ப்பது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது நலம் என்று கருதுகிறேன். ஆனால் தேவன் உங்களை பெரிய ஜாதியாக மாற்ற விரும்புகிறார். நாம் ஆபிரகாம் செய்வதை மறைப்பேனோ என்று சொல்கிறார், ஆனால் நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் இப்பொழுது நம் கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எடுத்து வாசித்து பாருங்கள், 2 நாளாகம் புஸ்தகம் எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 24வது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகின்றோம். வாசிக்கலாமா? அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். சிந்திச்சு பாருங்க, இந்த யோவாஸ் அவன் 7 வயதுல, 7 வயசு பிள்ளை யாராச்சிருக்கீங்களா? 7 வயசுல ஒரு பையனை ராஜாவாக மாற்றுகிறான். அவனுக்கு எதிர்ப்பாய் எலும்பி ராஜவம்சத்தெல்லாம் கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவனுடைய அத்தை எல்லாரையும் கொன்று போட்டு விடுகிறாள், எல்லாரும் அழித்து விடுகிறார். அப்ப யோய்தா என்ற ஒரு ஆசாரியர் இந்த சின்ன பையனாகிய யோவாஸ் என்பவனை குழந்தையா எடுத்துட்டு போய் மறைத்து வைத்து வளர்த்து இப்போ எத்தனை 7 வயசுல ராஜாவை மாற்று, 7 வயசு குழந்தைக்காவது ராஜாவை மாற்றுவாங்களா? சிந்திச்சு பாருங்க. இப்போ நம்ம பதவியேற்பு நடந்துட்டு இருக்குது, நம்ம தமிழகத்தில் புதிய முதலமைச்சர் பதவியேற்று கொண்டிருக்காங்க. சிந்திச்சு பாருங்க, அப்போ 7 வயசுல ஒருத்தர் போய் ராஜாவை யாரும் வைப்பாங்களா? அப்போ 7 வயசு பையனை கொண்டு வந்து ராஜாவை மாற்றி அவன் கூட இருந்து எல்லாம் செய்து அவன் பெருசாகிற வரைக்கும் வளர்த்து எல்லாம் செய்து அவனுக்கு ஆண்டவரை பற்றி பொதிச்சு குறிப்பிட்ட வயது வந்து அவனுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சு அவனுக்கு எல்லாம் செய்து வந்து விடுகிறான். இப்போ யோய்தா மரணம் அடைந்து விடுகிறான். ஆனா இந்த யோவாஸ் என்ன செய்ய தெரியுமா? யோய்தா செய்ததை அவன் மறந்து விட்டான். அவனுடைய மகனாகிய சகரியாவை பிரித்து அவன் கொன்று விடுகிறான். ஏதும் சொல்லுகிறது, யோய்தா தனக்கு செய்த தயை அவன் மறந்து போனான். இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சந்ததி எழும்புகிறது. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், சபையில் இருக்கிறவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், இயேசுங்கிறவர்களிடம் ஆசிரிக்கப்பட்டவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தரை மறந்து விடக்கூடாது. கர்த்தர் தான் ஊழியர்களை கொண்டு உங்களுக்கு செய்ததை மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு அவருடைய கால்கள் தள்ளாடலாம், வயது முதிர்ச்சினால் ஒருவேளை அவங்க பலன் இழந்து இருக்கலாம், அவர் ஒருவேளை பல சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அவங்க பலவீனமாக இருக்கலாம், அது ஏதோ ஒரு காரியம் நடக்கலாம். ஆனால் தேவன் உனக்கு செய்ததை மறந்து விடாத. இன்னைக்கு நீ இருப்பது, நீ வாழ்வது, நீ ஆசீர்வாதமா இருப்பது, நீ இந்த நிலைக்கு வந்தது எல்லாம் எப்படி என்பதை கொஞ்சம் ஒரு காரணம் நிமிஷம் கண்ணை மூடி சிந்தித்து பார்த்தீங்கன்னா நீ ஆண்டவருக்கு சாட்சியா இருப்பாய், நீ மறந்துவிட மாட்டாய். இந்த யோய்தா செய்ததை யோவாஸ் மறந்து போனான்.
சிந்தி அதுக்கு பின்னால் வரதான் நீங்களே வீட்டில் வாசி பாருங்க. ஆகவே கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, ஆபிரகாமை போல உங்களை என்னை தேவன் ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் உன்னை ஒரு இடத்துல நாட்டியிருக்கிறார். நீ அந்த இடத்துல கனி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். பிளைன்ஸ் எல்லாம் போய் பாக்குறீங்களா? பாத்திருக்கீங்களா? நிறைய வீட்டில் இந்த வீட்டில் தினமரம் நட்டிருப்பாங்க, அது எங்க போய் பழம் கொடுக்க தெரியுமா? பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்க? என்ன செய்யாது வளைஞ்சிக்கலாம் செய்யல போய் மற்ற வீட்டில் அது அங்க போய் தேங்காய் கொடுத்துட்டு இருக்கோம். வளர்கிறது இங்க, கொடுக்கிறது அங்க. எப்படி இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? சபையில் நாட்டப்பட்டிருக்கீங்க. நீ சபையில் வளர வேண்டும், சபையிலிருந்து கத்தரை மற்றவர்களுக்கு கொண்டு போக வேண்டும். அதை நிறைய பேர் மறந்துடுறாங்க. நீ இருப்பது இங்கு, ஆனால் வந்து பிளேஸில் போய் பாருங்க, அப்படியே மறந்துட்டு வளர்ந்துட்டே இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கும். கொஞ்ச காலம் வந்த உடனே நேராக போகணும், எப்படி போயிருப்போ வளைஞ்சிரு. அப்படித்தானே இருக்குது பாருங்க. நேரம் கொஞ்சம் தேவர் அப்புறம் பார்த்தா அது ஒரு டேன் ஆயிரும். இப்படி வளைஞ்சி போய் அவங்க வீட்டில் போய் கனி கொடுத்துட்டு இருக்கு. இப்போ நிறைய வீட்டில் பாருங்க, இப்போ இந்த பீச்சஸ் மரம் பிளம்ஸ் மரம்லாம் வளர சீசன் தானே, போய் பாருங்க. அது மற்ற வீட்டுக்கு அவனுக்கு கஷ்டமே இல்லை, அவன் பறிச்சு பறி சாப்பிட்ருப்பார், ஜாலியாக அவர் சாப்பிட்ருப்பார். ஏன்னா வளர்க்குற கொடுக்கறது அங்கே பறி சாப்பிடும். பிளம்ஸ் சாப்பிட்றது, பீச்சஸ் சாப்பிட்றது, பேரி சாப்பிட்றது, மாதுளை பழம் சாப்பிட்றது. சிந்திச்சு பாருங்க, வளருவது எங்கே, கனி கொடுப்பது எங்கே? மறந்துவிடக்கூடாது. தேவன் செய்து மறந்துவிடக்கூடாது. யோசுவா கடைசி வரையும் அவன் மோசை கூடையே இருந்தார். ஹலேலூயா. யோசுவா எந்த அளவுக்கு ஆண்டு ஆசீர்வதிச்சார் பாத்தீங்களா? மோசை கூட செய்யல, ஆனா யோசுவா என்ன செய்தாரு? சூரியன் நிறுத்தினாரு, அப்புறம் சந்திரன் நிறுத்தினாரு. அந்த மோசை கூட பவுல் கூடையே இருந்த தீமேத்தை பவுலை போலவே அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். என்னை போல கிரி நடப்பிக்கிறானே என்று சொன்னார். தேமா பவுலை விட்டு அவன் உலகத்தை பார்த்து பெண் வாங்கிப்பான். வேத்த நிறைய காரியம் இருக்கு. ஆகவே இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக உங்களை ஆண்டோர் பெரிய ஜாதியை மாற்ற விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், பெருக பண்ண விரும்புகிறார். ஆனால் ஒரு கட்டளை கொடுக்கிறார், நீ உன் பிள்ளைகளுக்கும் தேவன் சொன்னதை நீ சொல்ல வேண்டும், நீ மறந்துவிடக்கூடாது. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா தோன்றினான். பாருங்க, யோசேப்பு எங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு எகிப்தில் இருக்கிற அத்தனை பேரையும் காப்பாத்தி தன் பிரயாசத்தை கொடுத்து 80 வருஷம் அவர்களுக்கு எல்லாம் செய்யணும் பார்த்தா கடைசியில் ஒரு ராஜா எலும்பினா யோசேப் மறந்துட்டான். இப்ப அவன் சந்ததியை துன்பப்படுத்த ஆரம்பிச்சான். யோசே அந்த எகிப்து மாதிரி நீங்க மறந்துடக்கூடாது. இஸ்ரேல் மக்கள் பாருங்க, எகிப்தா அப்படி இஸ்ரேல் மக்கள் பாருங்க, எவ்வளோ நன்மை செய்த ஆண்டவர் அவங்களை அடிமை தனத்திலிருந்து அந்த அவங்க இவங்க அடிமை தனத்திலிருந்து அவங்க செங்கல் சொல்லிலிருந்து அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவரில் அவங்கள பார்த்தாலும் இது அந்த ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்ல முடியாது. ஃபுல்லாக வேஷம் போட்டிருப்பாங்க. வேஷம் என்னது? கையிலிருந்து ஃபுல்லாக மண்ணுத்து அவங்க காலை துவைக்க மாலை வரைக்கும் மண்ணில் இருக்கிற ஆட்கள். அந்த ஆட்கள் எங்கே கொண்டு வந்தார் போது? பாலும் தேனு ஓடுகிற கானானுக்கு கொண்டு வர்றாரு. அவங்க செஞ்சதெல்லாம் மறந்துட்டாங்க. தேவன் செஞ்சதை மறந்துட்டாங்க, மோசையை மறந்துட்டாங்க, யோசுவை மறந்துட்டாங்க. அவர்கள் அறியாத ஒரு பெரிய புதிய சந்ததி தோன்றியது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவங்க கர்த்தரை சேவிக்க அவங்க அப்படியே குறைந்து போய்விட்டாங்க. இந்த யோகிதாவை எடுத்துக்கொள்ளுங்க. யோமாஸ் 7 வயசில் போய் யாராவது உட்கார வைப்பாங்களா? ராஜாவாய் உட்கார அவன் அந்த அந்த பெரிய அந்த ஆசாரியன் செய்ததை, யோகிதா செய்ததை யோவாஸ் மறந்து போன. இன்றைக்கு அப்படி யாரும் இருக்காதீங்க. ஒரு நாள் ஒரு நாள் ஒழித்தும் ஆசிரியப்பட்டிருப்பீங்க. ஒரு நாள் ஒரு நாள் சபையின் மூலம் நீங்கள் தொடப்பட்டிருப்பீங்க. ஒரு நாள் இல்லைனால் ஒரு நாள் கண்ணீரெல்லாம் நீங்கள் ஆசிரியப்பட்டிருப்பீங்க. மறந்துடாதீங்க. ஆசிரியப்பட முடியாது, மறக்கவே கூடாது. நீங்க என்னை பொறுத்த நான் சொல்வேன், கண் அவர் கண்ணீரில் நான் பிறந்திருக்கிறேன் என்று தான் சொல்லுவேன். ஒரு கிருபையினால் முதல் கத்தர் கிருபை கத்த நேரம் வந்து தொட்டாரா? சிந்திச்சு பாருங்க. நம்ம இருக்க வீட்டில் வந்து நேரம் கதவு தட்டி மகனே மகளே நான் தான் ஜீசஸ் வந்திருக்க வாமான்னு சொல்லி அவனை தூக்கிட்டு போனாரா? இல்லையே. அதுக்கு ஒரு தேவைப்பட்டாங்க தானே? சிந்திச்சு பாருங்க. செங்கல் தான், செங்கல் பிரிஞ்சு தான். அந்த செங்கல் பிரிச்சு விடுறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்ல? யாரு செஞ்சாத? மோசேஸ். மோசே உன் கோலை ஓங்கி, உன் கோலை ஓங்கி அந்த தண்ணீரை பிரித்து விடு. அதுக்கு ஒரு மோசை வேணும். அங்க இஸ்ரேல் மக்கள் ஜெயிக்கணும். மோசேனி கைய தூக்க ஒரு ஆள் வேணும். நேரம் ஆண்டு செஞ்சிட மாட்டாரு. அதுக்கு ஒருத்தர் வேணும். அல்லேலூயா. ஆண்டு குரலை கேட்கிற ஒருத்தர் வேணும், அறிவுறுத்துற ஒரு ஆட்கள் வேணும். அதை நிறைய பேர் மறந்துடுறீங்க. மறக்காதீங்க, மறக்க கூடாது.
அப்படி மறக்காம இருந்தா உங்களுக்கு தொடர்ந்து தேவன் உன் நடத்துவார். மறந்துட்டா என்ன சொல்ல முடியும்? ஆபிரகாம் மறக்கல. அதனாலதான் ஆபிரகாமை தேவன் தன் சிநேகிதன் என்று அழைத்தார். ஆபிரகாம் புதிய ஏற்பாடு தொடங்க முடியும் தொடங்குது பாத்தீங்களா, வாசித்திருக்கீங்களா? புதிய ஏற்பாடு எப்படி ஆரம்பிக்க தெரியுமா? வாசித்து பாருங்க, ஒன்றாம் அதிகாரம் வாசித்து பாருங்க, வாசித்து பாருங்க சத்தமா. ஆபிரகாமின் குமாரனாகி ஆபிரகாம் நினைச்சார் ஆண்டவர் பாருங்க. புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போது ஆபிரகாம் கொண்டுதான் ஆரம்பிக்கிறார். பரலோகத்தை பத்தி மக்களுக்கு அறிவுறுத்தும் சொல்றாரு, அந்த லாசுரு மரித்து எங்க புகப்பட்டா? மோசை மடியிலன்னு சொல்ல, ஆபிரகாம் மடி அது பரதேசி இலை பாருடா. அப்ப ஆபிரகாம் இவ்வளவு முக்கியப்படுத்துறாரு பாருங்க ஆண்டவர். ஆபிரகாம் ஆபிரகாம் ஆபிரகாம் நாளைக்கான ஆசையா இருந்தார், என்னை பார்த்தான் சொல்றாரு இயேசு. ஆபிரகாம் அவ்வளோ நெருக்கம், காரணம் என்னன்னா அந்த ஆபிரகாம் அப்படி இருந்தார். இன்றைக்கு உங்களை என்னை ஆண்டவர் மறக்க கூடாதுன்னா, கர்த்தரை மறக்காதீங்க, கர்த்தர் செய்த கிரியை மறக்காதீங்க, கர்த்தர் செய்த நன்மையை மறக்காதீங்க, கர்த்தர் அதுக்கு பயன்படுத்தின சபையை மறக்காதீங்க, ஊழியர்ல மறக்காதீங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அப்படிலாம் இந்த பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் எப்ரேயர் 13 மாதத்தை சொல்லுவோம், நடத்துறோம் என்ன செய்ய நீ வாசிக்கலாமா? எப்ரேயர் 13 ஒரே வசனம் வாசித்து நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணம் செய்ய போகின்றோம். ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் மக்குள்ள நீ செய்ததை நாங்கள் நினைக்கணும் ஆண்டவரே, நம்மை பின்பற்றி வர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்கணும். எப்ரேயர் 13 அதிகாரம் 17 வசனத்தை வாசித்து பாருங்க. நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களா, துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடைய இதை செய்யும்படி அவர்கள் கீழ்ப்படைந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு எப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. சிந்திச்சு பார்த்தீங்களா, உங்களை ஒருத்தர் ஆண்டுக்குள் வழி நடத்தி வந்திருப்பாங்க, உன் ஆசீர்வாதத்துக்கு ஒருத்தர் கண்ணீர் வடித்திருப்பாங்க, நேராக ஆண்டவன் தொட்டுறல, என்னைக்குமே நீங்கள் நினச்சி பார்க்கணும், நேராக கதவு தட்டி நான் தான் ஜீசஸ் வந்திருக்கப்பா வா உன்னை தொடரலாம் அப்படி ஆடலாம், யாருக்கு அப்படிப்பட்ட அற்புதங்க நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆண்டவர் உன்னை தொட்டிருப்பார், ஒரு ஊழியர் மூலமாய் கண்ணீரை துடைத்திருப்பார், ஒரு ஜபத்தை கேட்டிருப்பார், உன்னை ஆசீர்வதித்திருப்பார். இன்றைக்கு இந்த அளவுக்கு நீ இருக்கிறேன்றா அதுக்கு ஒருத்தர் கண்ணீர் தான் காரணம், அவர் கிருபை. அதெல்லாம் மறந்துடக்கூடாது. மறக்காம ஏசப்பா நான் மறந்ததை எனக்கு மன்னியும். பாருங்க, கல்லை கொண்டு போய்க்க சொல்றாரு ஆண்டவர். கல் எதுக்குங்க அவன் கேட்கறான், எதுக்கு யோசுவா கல் எதுக்கு? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த கல்லை பத்தி உங்க பிள்ளைகள் கேட்பான், இவ்வளவு பேர் கல்லை வச்சு எதுக்குன்னா, ஏன் தெரியுமா, இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குதுப்பா, இப்படிலாம் எங்களை ஆண்டவர் வழிநடத்தி வந்தார் என்பதை உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்ல வேண்டும் என்பதை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, கடந்த காலத்தை நீ பிள்ளைகளுக்கு சொல்லணும், பெரியவங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, பேர குழந்தைக்கு சொல்லுங்க, அப்படித்தான் நம்ம அம்மா அப்பா எல்லாம் நம்மளை வளர்த்தாங்க. இப்ப பாருங்க, நல்லா நினைச்சு பாருங்க, இப்ப நம்ம முன்னால போன பெரியவங்க அவங்க பாருங்க, நல்லா அவங்களுக்கு இருக்கிறது வாஞ்சையெல்லாம் பாருங்க. நல்லா ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன், அந்த பெரியவங்களை பாருங்க, எவ்வளவு 25 பேர் கிட்ட போயிட்டாங்க, அவங்க எல்லாம் நீங்க யார வேணா கொண்டு வாங்க, எந்த அம்மாவையோ அந்த ஐயாவையோ யார வேணா இப்ப மனசுல நினைச்சு பாருங்க, அவங்க சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம் இருக்கும், இயேசு பத்தி சொல்லுவாங்க. ரெண்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அக்காங்கிட்ட போய் ப்ரேயர் பண்ண, அக்காங்கிட்ட போய் கேளு, அவங்கள கனம் பண்ணு. அந்த பெரியவருடைய வாஞ்சல்லாம் அப்படி இருக்கும், யார் வேணா நீ எடுத்துக்கலாம், எந்த பெரியவர் வேணா எடுத்துக்கலாம். ஒரு முறை ஒரு ஐயா வந்து என்கிட்ட சொன்னாரு, என்னங்க இவரு, அவர் ஒருத்தரை சொல்லி ஒரு நம்ம ஜப, என்னங்க இவரு எப்ப பார்த்தாலும் பைபிள்ன்றாரு, இவர் என்னங்க இவர் எப்போ பார்த்தாலும் பைபிள்ன்றாரு, இயேசுன்காரன்றாரு, என்னங்க சபைன்றாரு, என்னங்க இது என்ன இவருக்கு என்னங்க ஆயிடுச்சு? சில அவருக்கு ஒன்றும் ஆகலை, அவருக்கு பேரை என்ன வச்சுட்டாங்க, தன்னை கடைசியில் பைபிள் மாமான்னு வச்சுட்டாங்க. அந்த பெரியவர்களை போய் கேட்டு பாருங்க, அவங்க அத்தை தான் சொல்லுவாங்க இயேசு ஒளியும். அதுக்கு அடுத்த வந்து ரெண்டாவது சந்ததி கேட்டு பாருங்க, அவங்களும் செய்வாங்க, இல்லை நம்ம ஊழியம் நம்ம சபை. அந்த பெரியவங்களுடைய பிள்ளைகளை கேட்டு பாருங்க, நம்ம சபை நம்ம ஊழியம் நம்ம. அதுக்கு வர மூணாவது சந்ததியை பாருங்க, இது மூணாவது சந்தா கேள்விக்குறி. இப்போ கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரியாது. இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு பாருங்க தெரியாது. அது முன்னால் இருக்க அம்மா மாரி ஐயா மாரி யாரை வேணா எடுத்து பாருங்க, எல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க, யாரை வேணா சொல்லுங்க, சொல்லுவேன் எத்தனை பேர் சொல்லுவேன். நம்ம குரூப்ல போனோம் எல்லாரும் லைனா சொல்லலாமா, அண்ணாலாம் எடுத்துக்கிறீங்களா, எல்சம்மா எடுத்துக்கிறீங்களா, நகோமியம்மா எடுத்துக்கிறீங்களா, பேட்ரிக்கா எடுத்துக்கிறீங்களா, நம்ம எங்க அம்மா இருந்தாங்க அவங்களை எடுத்துக்கிறீங்களா, எத்தனை பேர் சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருத்தையும் என்ன பாருங்க, எடுத்து பாருங்க, எல்லாரையும் அவங்க வாழ்க்கையை பாருங்க, அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, தரிசனங்களை பார்ப்பாங்க, ஊழித்தின் வாஞ்சா இருப்பாங்க. அந்த அந்த ஜெனரேஷன் இப்ப இருக்க ஜெனரேஷன் அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த வாஞ்சிருக்கான்னு பாருங்க, டோட்டலா பாதியா குறைஞ்சிருக்கும்.
வின்சென்ட் நடக்க முடியாமல் வருவார், அப்படியே வருவாரு வந்து சொல்ல, பிரதர் இந்த ஜப குறிப்பில் எனக்கு பெரிய எழுத்துல எழுத சொல்லி கொடுங்க, நான் வீட்டில் ஜபிக்கிறேன். அந்த பெரியவர்கள் வாஞ்சேன். இப்போ நம்ம இந்த உலகத்துக்கு கடந்து போன எல்லாரும் பத்தி சொல்றேன், அவங்க பிள்ளைகளுக்கு எடுத்து போற அந்த வாஞ்ச அப்படியே பாதியா குறைஞ்சிருக்கும். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? சிந்திச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகளை பாருங்க, அந்த பாதிலிருந்து இன்னும் குறைஞ்சிருக்கும், ஒண்ணுமே இருக்காது. அவங்க பிள்ளைகளை பாருங்க, டோட்டலா இனி ஆண்டவருக்கு தாமதிக்கணும் ஒரு 5 வருஷம், ஆனா யாருன்னு இயேசுக்காரன் என்னன்னு தெரியாது, ஏன் இயேசுக்கு வரனே தெரியாது. இப்ப ஊழியக்காரன் யாருன்னு தெரியாது, ஜீசஸ் தெரியும், அது யாரோ ஒரு ஊழியக்காரன் அவங்க சொல்லுவாங்க, அங்க அப்படியே போய்கிட்டு இயேசுக்காரன் என்ன தெரியாது, ஊழிய என்ன தெரியாது, எப்படி ஆசிரியப்பட்டு தெரியும், எப்படி வந்தோனே நிறைய பேருக்கு அந்த சந்ததி மறந்து மறந்து மறந்து மறந்து மறந்து போய்விடுகிறது. ஆனா இதற்கு இதுவரையில் இருந்த எல்லாரையும் பத்தி நான் சொல்ல முடியும்னா, 25 பேரை எண்ணி பார்த்தீங்கன்னா அத்தனை பேரோட அம்மா மாரும் ஐயா மாரும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, நம்ம சபைக்கு போங்க. இருந்தும் கூட பேசி கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் சில இறந்த நம்முடைய சபை மக்களை குறித்து பேசி கொண்டிருக்கும் போது அவங்க இலைப்பாதல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அவங்க போய் கேட்கிறாங்களா, ஆண்டவரே ஏண்டவரே எங்க ஜப வீடு மாத்த இருளா இருக்குது, ஏங்காண்டவரே எங்க இடம் மாத்திரை வித்திரண்டா இருக்குது, அப்பா எங்க ஊழியக்கார ஆசீர்வதிங்க, அப்பா எங்க ஜெபம் கூட்டம் வளரட்டும். ஆண்டவரே பாருங்க, இறந்தும் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்ல. இதுதான் அந்த பெரியவர்கள், யோசுவா காலத்து மக்கள் மாதிரி அவங்கலாம். அதுக்கு பிறகு அவங்க பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு விசாரிச்சு பாருங்க, டோட்டலா குறைஞ்சிருக்கும் பாதி. அந்த வாஞ்சல் கொஞ்சம் இருக்கும், ஊழியம் இருக்கும், ஊழியக்காரர் மேல் இருக்கும், ஆண்டவர் பத்தி செய்வாங்க, சபை ஊழியம் காணிக்க இதெல்லாம் கொஞ்சம் இருப்பாங்க. அவங்க பிள்ளைகளை பார்த்து டோட்டலா அதோட காலா இருக்கும். இனி அவங்க பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க பாருங்க, எல்லாம் குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி ஒன்றும் இல்லாமல் இருக்கும். சிந்திச்சு பாருங்க. இப்போ இறந்து போனவங்களை பத்தி சொல்லலாம், அவங்க பிள்ளைகள் யாராச்சும் ஊழியம் செய்றீங்களா? அவங்க பிள்ளைகள் யாராச்சும் ஊழியம் செய்றீங்களா? அந்த வாழையடி வாடகை அது வருதாச்சும். அதனால்தான் கர்த்தர் திட்டமா சொல்றாரு, ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு சொல்வான் நம்பிக்கை, அவன் தன் பிள்ளைகளுக்கு சொல்வான் ஒரு நம்பிக்கை, அவன் தன் பிள்ளைகளுக்கு சொல்வான் நம்பிக்கை. உங்களுக்கு என்ன குறித்து ஆண்டவர் நம்ப முடியுமா? இன்றைக்கு அருமையானவர்களே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பைபிள் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தாலும் நம்ம குடும்பத்தார், நம்ம கண்ணெதிரே வாழ்ந்த கத்தோடைய பிள்ளைகள், நம்முடைய அம்மா மாருங்க ஐயா அவங்களாம் வாழ்ந்து அவங்க வாழ்க்கையை நினைச்சு பாருங்க, ஊழியத்தின் மீது அவங்க கொண்ட அந்த தாகத்தை பாருங்க, அவங்க சூழ்நிலை பாருங்க. கமல் அம்மாலாம் பார்த்து நடக்க முடியாது அவங்களால, அப்படி இப்படிதான் நடப்பாங்க. அவங்க மேலே அந்த படிக்கட்டேறி வந்து அவங்க நின்னுக்குவாங்க, தம்பி போய் கூப்பிட்டு வருவார். இப்படி அவங்க சில முறை கீழே விழுந்தாலும் வர்றதில்லை, சபைக்கு வரணும் சபைக்கு வரணும். பாருங்க அவங்க வாஞ்சேன் ப்ரையர் வாக்கு கடைசி ஒரு ஊழியம், கடைசி இப்போ ஒரு டிசம்பர் மாதம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே ப்ரையர் வாக்கு ஊழியம், அவங்க சொன்னாங்க நான் கட்டாயம் ப்ரையர் வாக்கு போவேன், காலை தூக்க முடியாதுங்க. அப்போ மெதுவாக அவங்கள தூக்கி வேனில் உட்கார வச்சா ஜெபிச்சுட்டு வர்றாங்க. அந்த வாஞ்சை இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குது? அண்ணா நம்ம எடுத்துக்கொள்ளுங்க, முதலாவது ப்ரேயர் வாக்கு பண்ண முதல் வந்து அவங்க தான் அவங்க ஆஃபரிங் கொடுப்பாங்க, என்னோட தான் முதல் இருக்கணும்ப்பான்னு சொல்லுவாங்க, எல்லா கூட்டத்துக்கும் வருவாங்க. இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, வின்சென்ட் ஐயா எடுத்துக்கோங்க, நம்ம எல்சம்மா எடுத்துக்கோங்க, நகமை அம்மா எடுத்துக்கோங்க, பேட்ரிக்கை எடுத்துக்கோங்க, நம்முடைய குடும்பங்கள் இருக்க எல்லாரையும் எடுத்து பாருங்க, ஒவ்வொருத்தரும் எடுத்து பாருங்க, எல்லாருக்குள்ளயும் அந்த வாஞ்சம் இருந்திருக்கும். நமக்கு நம்ம கண்ணெதிரே இருக்கிறவங்க நினைச்சு பாருங்க, அப்புறம் பைபிளுக்கு போவோம், பைபிள் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல. இந்த வாஞ்சை நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் வரணும், வந்தா ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமீன் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஆகவே எழுதுன்று நம்ம நோக்கி எப்படி இருக்கிறோம், நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது சிந்தித்து பார்த்து ஜபம் பண்ணுவோமா? யோசேப்பு அறியாத ஒரு ராஜானை போல வெளியே இருக்கிறோமா? யோசுவாவையும் அந்த அவருக்கு பின்வரும் சந்ததியும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த நன்மையை மறந்த சந்ததியை எழுந்திருக்கிறோமா? அல்லது யோவாஸ் யோய்தா அவனுக்கு பாராட்டின நன்மையை மறந்த சந்ததியா இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம் சிந்தித்து பார். இல்ல ஆண்டவரே, நான் என் பெற்றோரை போல இயேசுக்கான எலும்புவேன், என் முதியோரை போல ஆண்டோருக்கான எலும்புவேன், பைபிள் இருக்கிற நீ காண்பித்திருக்கிற பரிசுத்த வாணலி போல இயேசுக்கான எலும்புவேன்னு சொல்ற கூட்டமாய் நம் மாறுவோம். நம் எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணுவோம்.

அர்ப்பணிக்கலாம் ஆண்டவரே. எங்களை மாற்றம் ஆண்டவர், ஆபிரகாமை போல எங்கள் சந்ததி மகாரட்டம். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க, அர்ப்பணம் பண்ணுங்க, அவர் ரத்தத்தை நல்ல கழுவப்படுங்க. தேவன் உன்னை இடத்து வைத்த இடத்தை மறந்து விடாத, தேவன் உங்களை நாட்டின் இடத்தை மறந்து விடாதீர்கள். அர்ப்பணம் செய்யுங்க. தேவனே என்னை மாற்றம் ஆண்டவர், அர்ப்பணிக்கலாமா? அவ்வியானவரே எங்களை தகுதிப்படுத்தும் ஐயாலேலூயா. அர்ப்பணிக்கலாமா? அர்ப்பணம் பண்ணுங்க தகப்பனே. ஆமா ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு ஏதோ நம்பிக்கை இருந்தது. ஆபிரகாம் கர்த்தரின் வழி நடவுகள் என்று சொல்லி தன் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கு அறிவிப்பான் என்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுப்பா. அப்ப நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்கு, அவர்கள் பிள்ளைகளுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, எல்லாருக்கும் உம்முடைய மகத்துவத்தையே சொல்ல, நீர் எங்களுக்கு பாராட்டின காரியங்கள், நம்முடைய ஊழியத்தின் மூலமா நீ செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கர்த்தர் செய்ததை மற்றவர்களுக்கு அறிவிக்க எங்களை தகுதிப்படுத்தும். என் ஆத்மாவுக்கு தேவன் செய்து சொல்லுவேன் என்று சொன்னது போல நாங்கள் சொல்லத்தக்கதான ஒரு கிருபை அடியார்களுக்கு கர்த்தர் தயவாய் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் கரம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் கிருபை இறங்கட்டும். தன் அர்ப்பணிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே மாற்றங்களை உருவாக்கி தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு காமாண்டவரே, யோசாப்பாத்து 12 கற்களை நாட்டு என்று சொன்னீர். ஆம் வந்து அதை இப்ப பிள்ளைகள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நான் செய்த நன்மைகள், நான் செய்த காரியங்கள் தெரிய வர வேண்டும் என்று சொல்லி அது அதற்காக நீர் அந்த காரியத்தை செய்ய சொன்னீர். அப்ப நாங்களும் கூட அப்ப எங்கள் சந்ததிக்கு ஆமா பின்வரும் தலைமுறை மாறிக்கொண்டே இருக்கிறதுப்பா. இப்ப ஒரு பிள்ளைகளுக்கு தெரியவில்லை ஆண்டவரே. அப்பா நம்மள அப்ப நீர் இயேசுங்கிற உலகத்திலும் செய்கின்ற நன்மைகள் அவர்களுக்கு தெரியவில்லை அப்பா. அப்பா ஒவ்வொரு அப்படியே விலகி போய் கொண்டிருக்கிறார்கள் அப்பா, கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. தேவனே நாங்கள் உமக்குள்ளாகவும் கர்த்தாவே ஊழியத்திற்குள் நிலைத்திருந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு அந்த கிருபையே அதிகமாய் தாரும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு செய்த அதிசயங்கள் தியானித்து பேச எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்ல எங்கள் குடும்பங்களை கொண்டு வர அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காக நன்றி அப்பா. பின்னோட போகின்ற திருவிருந்து பகுதி எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும் ஆண்டவரே. நாம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையை ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. திருவிருந்து இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க, ஒரே நிமிஷம் பாருங்க. இப்படிலாம் ஆபிரகாம் ஒரு நல்ல மனிதனாக இருந்தபடினாலே ஆபிரகாமுக்கு நடந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம இங்க பார்க்கின்றோம். வாசித்து பாருங்க, ஆதியாகம் புஸ்தகம் 14வது அதிகாரம், ஆதியாகம் புஸ்தகம் 14 அதிகாரம் 18 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆதியாகமும் 14 அதிகாரம் 18 வசனம் வாசிக்கலாமா? அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமேன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியுடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா சொல்லாமா? சிந்திச்சு பாருங்க, ஜெயித்து வந்த ஆபிரகாமுக்கு அங்க ஒரு திருவிழா நடக்கிறது. ஹல்லேலூயா. மெல்கிசேதேக்கின்ற ஒரு ஆசாரியன் வந்து என்ன என்ன கொடுத்தாராம் பாருங்க, அவருக்கு என்ன கொடுத்தாரு பாருங்க, அப்பமும் அந்த புதிய ஏற்பாட்டுக்கு. அந்த மெல்கிசேதேக்கு எபிரேயர் 7:8 வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக ஒப்பிடப்படுகிறார். அந்த ஆபிரகாமுக்கு அங்க என்ன கொடுக்கப்படுகிறது, என்ன கொடுத்தாரு, அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தது போல இப்பொழுது நமக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்பமும் திராட்சரசமும் திருவிருந்து வழியாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் ஆபிரகாமை போல உங்கள் பிள்ளைகளுக்கு, அவர்கள் பிள்ளைகளுக்கு, அவர்கள் பிள்ளைகளுக்கு நீ கர்த்தரை குறித்து பேச, கர்த்தர் செய்த நன்மைகளை பேச நீங்கள் தயங்க கூடாது. அந்த ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் எதிர்கொண்டு போய் மெல்கிசேதேக்கு என்ற ஆசாரியன் அனுப்பி திராட்சரசம் அப்பவும் கொடுத்தது போல புதிய ஏற்பாடு காலத்தில் நமக்கு திருச்சபை மூலம் என்ன கொடுக்கிறார், இப்போ திருவிருந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கொடுத்து என்ன சொன்னார பாருங்க, அது அந்த அப்பவும் திராட்சரசம் கொடுத்து நம்ம நிறைய பேர் திருவிருந்து எனச்சு ஓடிடுறோம். லேட் ஆயிடுச்சுங்க, போயுங்க, போய் சமைக்கணுங்க, இன்னைக்கு போய் சிக்கன் செய்யணும், மட்டன் செய்யணும், அதை செய்யணும், எதை செய்யணும், இன்னைக்கு உருண்டைக்கறி செய்யணும், அதை செய்யணும், போகலாம், டைம் ஆச்சு, டைம் ஆச்சு, போனால் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கலாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது பாருங்க, அன்றி உன்னதமான தேவனுடைய ஆசாரியெல்லாம் இருந்து சாலைமீன் ராஜாவை மெலுக்க சேர்த்துக்கு அப்பவும் திராட்சரசம் கொண்டு வந்து அவனை என்ன செய்தாரா, ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு. நீ திருவிருந்து பங்கு பெற்றவன் என்ன கிடைக்கும், உன்னதமான தேவன் என்ன கிடைக்கும் உங்களுக்கு,
ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப திருவிதில் பங்கு பெறுகிற மனிதனுக்கு அந்த உன்னதமான தேவனா என்ன கிடைக்குது? நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஓடிடாதீங்க, திருவிழா பங்கு பெறணும். பங்கு பெற்றாதான் இயேசு சொன்னார், ஒரு மாம்சத்தை பூசி ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது கடைசி நாளில் அவனை உயிரோடு நான் எழுப்பேன். சொல்லுங்க, ஆமேன் சொல்லுவோமா? உயிரோடு எழுப்ப ஆண்டவர் எழுப்ப போகிறார். அப்ப அது திருவிருந்து, திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது ஆயுதத்தோட, ஐயோ நான் ஆயத்தமா வரலீங்க, அதுக்கு தான் அஞ்சு நிமிஷம் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போ. ஐயோ நான் ஆயத்தமா வரலையே, எனக்கு யாராவது சொல்லியிருந்தா, நான் போன வாரத்துல இருந்தே ஆயத்தமா. சில அபிலேசமா ஏதாவது சாக்கு சொல்லுவாங்க. இப்ப அதுதான் டைம், இந்த ஓட வேண்டாம், முழங்கால் போடுங்க, முழங்கால் போல் நின்னுக்குங்க, கொஞ்சம் நின்று ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்த, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்த. ஜெபிக்கலாமா? அது சொல்ற, தன்னைத்தான் நிதானித்து பார்க்கிறவன் அவன் நியாயம் தீர்க்கப்பட மாட்டான். ஆகவே அபாத்திரமா மாத்திரம் புசிக்காதீங்க, சும்மா மன்னிப்பு கேட்காத அப்படி அப்படி நம்ம ஏதாவது தன விட்டு வந்துடக்கூடாது. அதுக்கு தான் டைம் அஞ்சு நிமிஷம் முழங்கால் போட்டு, ஆண்டவரே என்னை மாற்ற, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, அப்ப எனக்குள்ள நீங்க வாங்கப்ப கூப்பிடுங்க, திருவிருந்தில் பங்கு பெற்று பாருங்க. உன்னதமான தேவடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்துக்கு தரும். இதான் இதை எதிர்பார்க்க நீங்க ஓடனே என்ன சம்பாதிச்சாலும் நிக்காது கையில, எங்கேயாவது கொண்டு போய் தான் கொட்டணும். அப்புறம் கத்துடைய ஆசீர்வாதம் என்ன கொடுக்கும் உங்களுக்கு? ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதனுடைய ஒரு வேதனை கூட்டாரோ கூட்ட மாட்டாரா? வேதனை கூட்டார். அப்ப திருவிருதனை பங்கு பெறும்போது உன்னதமான தேவனை ஆசீர்வதிக்கிறார். உன் உள்ள ஆவி ஆத்தம் அவரு உள்ளார்ந்த அற்புதம், வெறியார்ந்த அற்புதம். மெட்டீரியல் பிளஸ்ஸிங்கும் கிடைக்கும், உனக்கு பரலோகத்திற்கு எவ்வளவு பிளஸ்ஸிங்கும் கிடைக்கும். ஆண்ட ஒரு ஆசீர்வாதத்திற்காக நம்ம தலைவணங்கி கொஞ்ச நேரம், ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து தப்பு இல்லையே. அஞ்சு நிமிஷத்துல போய் என்ன சம்பவம், 100 ரூபா சம்பாதிச்சிருவீங்களா? ₹500 சம்பாதிச்சிருவீங்களா? என்ன கிடைச்சிட போகுது? எவ்வளவு என்ன அப்படி கறியை அதுக்குள்ள பிரட்டிடுவீங்களா? கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும், எல்லாரும் டைம் எடுக்கும் தானே, சொல்லுங்க டைம் எடுக்கும் தானே? ஒரு அஞ்சு நிமிஷம் தப்பு இல்லை. ஒரு காந்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க. அந்த மெல்கிசேத்தை கொடுத்தா இன்னைக்கு உங்களுக்கு டைம் இருக்குமோ, நம்ம சேனல்ல பாருங்க, மெல்கிசேத்துக்கு இவரை குறித்த ஒரு படம் இன்னைக்கு போடுறோம் பாருங்க. மெல்கிசேத்துக்கு என்ற ஒரு படம் இன்னைக்கு உங்களுக்கு திரையிடப்படுது. மெல்கிசேத்து எப்படிலாம் வாழ்ந்தார்ன்ற ஒரு சரித்திரம், அது நீங்க இதுவரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. மெலுக்கு சேத்தக்கு அப்படின்ற ஒரு படம் தமிழ்ல இன்றைக்கு திரையிடப்படும். அப்புறம் மத்தியானத்துக்கு மேல ஒரு 4 மணிக்கு மேல அதை பாருங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. மெலுக்கு சேத்துக்கு எப்படிலாம் வாழ்ந்தாரு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு உங்களை தேவன் ஆசீர்வதிக்க போறாரு. எல்லாரும் கொஞ்ச நேரம் இருக்காங்க, ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தும், சோம் பண்ணுவீங்க, அவசரப்பட்டு ஓடிடாதீங்க. நான் ஆயத்தம் வரல நினைக்க, இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயத்தப்படுங்க, உங்க பாவங்களை அறிக்கை செய்யுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. முடிச்சு முடிச்சு பார்த்துட்டு இருக்க கூடாது, கண்ணம் ஓடி நீங்களும் இயேசுவோம். ஆமேன். ஜெபம் பண்ணலாமா? வேற 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு எல்லாம் ஆயத்தம் பிடிச்சிடும். நீங்களும் அதுக்குள்ள உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. அம்மேன். எல்லாரும் அப்படியே கத்தை நோக்கி பார்த்து ஜவன சத்தமா ஜபிக்கிறோம் ஜபிக்கலாம், மௌனமா ஜபிக்கிறோம் ஜபிக்கலாம். கண்ணத்தில மாத்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது, நல்லா நீங்களும் ஆண்டு வரும் உறவாடி கொண்டே இருக்கலாம். ஹாலேலூயா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ மை லார்ட், நன்றி நன்றி நன்றி. சத்தமா ஜபிக்கணும், ஸ்டார்ட் பண்ணிடுங்க.

எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, தெரிந்து கொள்றவங்களுக்கு எவ்வளவோ பெரிய பாக்கியம். அதுக்கு நம்ம இழந்து போகாதபடி பிசாசன் எத்தனையோ வஞ்சனையை கொண்டு வருவான். அவனுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. எந்த நிலையில வஞ்சித்தாலும் அவன் நமக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நாம ஒவ்வொரு நாளும் செபித்து செபித்து நம்ம என்ன செய்யணும், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு செபிக்கணும், அன்னிப்பாசு நிறைஞ்சு செபிக்கணும், ஆவியில் நிறைய செபிக்கணும். செவிச்சு செவிச்சு எல்லாவற்றையும் ஜெயம் பெற வேண்டும். செவிச்சாதான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா.

0: அல்லேலூயா. செபிச்சா தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு செபிக்கணும். சாத்தனை மேற்கொள்ளக்கூடிய வல்லமே கொடுங்கன்னு சொல்லி செபிக்கணும். அவர் சொந்த பிள்ளையை வச்சிருக்கிறாரு, அவர் சுதந்திரமான மாற்றிருக்கிறார், அவர் பிள்ளையா மாற்றிருக்கிறாரு, அவருக்கு ஒப்பா மாத்த போறாரு. சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளாவிடிக்கு பிசாசுகள் அதிகமான பிரச்சனை போராட்டத்தை கொண்டு வரும். அவனுக்கு இடம் நம்ம ஒரு நாள் என்ன செய்யல, பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. மத கத்திரம் எதுக்காக தெரிஞ்சு கொண்டார், ரட்சிக்கிறதுக்காக தேவன் தெரிந்து கொண்டார். இரண்டாவது அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக தேவன் தெரிந்து கொண்டார். மூன்றாவதாக அன்பில பரிசுத்தமும் குற்றமற்றவராக இருக்கிறதுக்காக கர்த்தர் நம்மள தெரிஞ்சு கொண்டார். நான்காவதாக அவர் சொந்த பிள்ளையாக அவர் சுதந்திரமாக அவர் பிள்ளையாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அது மாத்திர அவர் வரும்போது அவருக்கு ஒப்பா நம்ம இருக்க போறோம். அல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். கடைசியாக யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: தாம்
1: வாக்குத்தத்தம்
0: பண்ணின
1: ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா.
0: சுதந்திரிக்கிறவர்களும் தெரிந்து கொள்ளவில்லையா. நம்ம என்ன எதை சுதந்திரித்துக் கொள்ள போறோம், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள போறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள போறோம். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை தெரிஞ்சிருக்கிறார். நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நம்மளே இந்த உலகத்துக்குரியவங்க அல்லவே அல்ல, பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. எல்லாரும் மகிழ்ச்சியா இல்லையா, அமைதியா இருக்கீங்க. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன செய்ய போறோம், சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். அதான் சொன்னாரு, வருவேன்னு சொன்னவர் கொஞ்ச காலத்துல வருவா, பின்வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. எபிரேயின் புஸ்தகம் 10:37-38
1: பின் வாங்கி போவானா அவன் மேல ஆத்மா பிரியமாயிராது என்கிறார்.
0: அவர் மேல ஆத்மா பிரியமா இராது. வருவேன்னு சொன்னவர் கொஞ்ச காலத்துல வரப்போறாரு. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பின் வாங்கி போயிடக்கூடாது. விசுவாசனால் நீதிமான் பிழைப்பேன்னு சொன்னாரு. நமக்கு விசுவாசம் கற்று வரப்போறாரு. நிச்சயமா ராஜ்யத்தில் என்ன சேர்த்துக் கொள்வார்னு நம்ம அந்த விசுவாசத்தோட இருக்கணும். கற்று தெரிந்து கொண்டு நமக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுக்க, அந்த ராஜ்யத்தை நம்ம சுதந்திரமா கொடுக்கதான் தேவன் நம்மளை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்ச காலத்துல வரப்போறாரு. அவர் வரிகள் நம்ம எல்லாம் அவரோடு இருக்க போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எதுக்காக தெரிஞ்சு கொண்டார், அந்த நோக்கத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து போகவே கூடாது. கொலோசியர் புஸ்தகம் 1:12-13
1: ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய
0: சுதந்திரத்தில்
1: பங்கடைவதற்கு
0: ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு
1: நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும்
0: நம்ம எங்கேயோ இருந்தோம், கர்த்தர் என்ன செஞ்சிட்டார், நம்மள தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும்
1: இருளின் அதிகாரத்தில் நின்று
0: பிசாசின் கையிலிருந்து இருளின் அதிகாரத்தில் இருந்து
1: நம்மை விடுதலையாக்கி
0: தமது
1: அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு
0: உட்படுத்தினருமாயிருக்கிற
1: பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம்.
0: பிதாவை ஸ்தோத்திருப்போம். பிதா தான் அவர் அன்பின் குமாரனுக்கு இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறாரு. பிதாவை நம்ம ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணும். அதுக்கு தான் தேவன் தெரிந்து கொண்டார். நம்ம தெரிந்து கொண்ட நோக்கத்தை கத்துட்டு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே என் வாழ்க்கையில் இழந்து போயிடக்கூடாதப்பா. யூதாசி இழந்து போனான். ஆண்டவர் என்ன செஞ்சாரு, 12 தெரிந்து கொள்றதுக்கு என்ன செஞ்சாரு, இரவெல்லாம் செவ்மணி தான் தேவன் தெரிஞ்சிட்டாரு இல்லையா. லூக்கான விசேஷம் 6:12 பாருங்க.
1: அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி
0: ராம் முழுவதும்
1: தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்.
0: பொழுது விடிந்த போது
1: அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 தெரிந்து கொண்டு
0: பாத்தீங்களா, 12 தெரிஞ்சு கொண்டார். அதுல ஒருத்தர் என்ன செஞ்சிட்டான், யூதாசு ஆண்டவர் காட்டி கொடுத்துட்டான் இல்லையா. கடைசியா

0: அறிவிக்கணும். அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த புண்ணியங்கள் எல்லாருக்கும் அறிவிக்கணும். மூன்றாவது, அன்பில பரிசுத்தமா இருக்கணும், குற்றமட்டப்படாது இருக்கணும். உண்மையாக நான் அன்பு கூறணும், உண்மையான உள்ளத்தோடு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறணும். என ஒரே ஒரு வாழ்க்கை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலை செய்யணும். உண்மையான அன்புல எல்லாரும் உண்மையான உண்மையா அன்பு கூறணும். நான்காவதாக, தேவனுடைய சொந்த பிள்ளையா நம்மளை தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. அவர் சுதந்திரமா தெரிஞ்சுக்கிறார், அவருக்கு சொந்த பிள்ளையா நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. அவர் வெளிப்படமா நம்ம எப்படி இருப்போம், அவருக்கு ஒப்பா இருப்போம். ஐந்தாவதாக, தேவன் ராஜ்யத்தை நம்ம கொடுக்கறதுக்காக தான் தேவன் நம்மள தெரிஞ்சிருக்கிறாரு. ஒளிவுள்ள சுதந்திரத்துல பங்கடையதுக்காக, அல்லேலூயா, அவரோடு ராஜ்யத்தில் இருக்குதுதான் தேவன் நம்ம தெரிஞ்சிருக்கிறாரு. அதனால இந்த சிலாக்கியத்தை யாரும் எழுந்து போகாதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும், தேவன் நோக்கி நம்ம செவிக்க வேண்டும்.
1: நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இயேசு இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார். நாமாக அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, பக்தியுள்ளவர்களை கர்த்தர் தமக்காய் தெரிந்து கொண்டு இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது குறித்து கேட்டோம். கர்த்தரால் இரவெல்லாம் ஜெபமணி தெரிந்து கொள்ளப்பட்டவராகிய யூதாஸ் வஞ்சிக்கப்பட்டு போனார். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க நாம், வஞ்சிக்கப்படாதபடிக்கு எந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து வஞ்சிக்கப்படாதபடிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இப்பொழுது கேட்டோம். தேங்க்யூ லார். ஏன் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசியிருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்தும், பாவ குணங்களிலிருந்தும், எல்லா பழைய சுபாவங்களிலிருந்தும் விடுதலையாகி ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டும் அல்லவா? பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்று நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். வாய் திறந்து சொல்லமா, ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே நான் முழுவதுமாக ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே எல்லாம் சொல்லமா, நான் முழுவதுமாக ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா பாவங்களில் இருந்து, சாபங்களில் இருந்து, என் மீறுதலில் இருந்து ஐயா நான் முழுமையாக ரட்சிக்கப்பட எனக்கு நீங்க இப்பொழுது கிருபை தர வேண்டுமே என்று சொல்லி நம் கர்த்தர் நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை, இயேசு கிறிஸ்து குறித்து மற்றவர்களுக்கு அவருடைய அன்பை, அவருடைய புண்ணியத்தை நாம் சொல்லும்படிக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்க சொல்றோமா? மற்றவங்களுக்கு இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள், எப்படி சொல்ல வேண்டும்? அற்புத அடையாளங்கள் மூலமாக இயேசு இன்றும் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கத்தக்க வகையிலே பேய்களை துரத்தி, நோய்களை குணமாக்கி, அவர் வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்வதற்காகத்தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாய், கர்த்தர் நம்மோடு பேசினார், அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டப்படாதலமாய் இருப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆம், அந்நியர்களுக்கும் சகோதரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நாம் காண்பிக்கிற அன்பு மெய்யான அன்பாக இருக்கிறதா சிந்தித்து பாருங்க. இங்க இங்க இருக்கிற நமக்குள்ளேயே எத்தனை கசப்புகள், ஒருவரை பார்த்தால் ஒருவருக்கு பிடிக்காத தன்மைகள், ஒருவரை ஒரு நேசிக்காத தன்மைகள், ஒருத்தர் குற்றத்தை ஒருத்தர் மன்னிக்காத அன்பு சிந்தித்து பாருங்க. இங்க இருக்கிற சின்ன கூட்டத்துக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசுவோ அன்பிலே பரிசுத்தமுள்ளவளாய் நாம் இருப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாராம். கேட்போம், ஆண்டவரே அந்த பரிசுத்தமான மெய்யான அன்பை தாரும், ஒருவரை ஒருவர் மன்னிக்க கூடிய அன்பை தாரும். ஆண்டவரே ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்கிறதில்ல, ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறதில்ல, எப்படி நம்ம ஜெபத்தான் கேட்பார்? சற்று சிந்தித்து பாருங்க. கர்த்தர் கேட்போம், ஆண்டவரே அந்த மெய்யான அன்பை எனக்கு தாரும். ஆண்டவரே அந்த ஒரு கலங்கமற்ற அன்புள்ளவர்களாய் நாம் இருப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த காலத்து நினைவே மக்கள், ஒருவேளை யோனாவின் காலத்து மக்கள், நோவாவின் காலத்து மக்கள் எழுப்பி, ஆண்டவரே எங்களுக்கு இப்படிலாம் நீங்க செய்தி சொல்லி நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்போம், இந்த ஜனங்களுக்கு இவ்வளவு சொல்லியும் இப்படி இருக்கிறார்களே என்று சொல்லி நியாய தீர்ப்பினாலே குற்றம் சுமத்து வரலாம். எனவே குற்றம் சாட்டப்படாதெல்லாம் இருக்கும்படிக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். வாய் திறந்து கேளுங்க, ஆண்டவர் எனக்கு உண்மையான அன்பு இல்லப்பா, அந்த அன்பை எனக்கு தாங்க, சத்துருவை நேசிக்கிற அந்த அன்பு எனக்கு இல்லையே ஆண்டவரே, இன்னும் நான் ஒரு கசப்போடு தானே இருக்கேன், இன்னும் ஒரு வெறுப்போடு தானே இருக்கிறேன், என்னை மாற்று ஆண்டவரே என்று சொல்லி தயவுசெய்து ஜெபிங்க. நம்மளுக்கு இந்த 50 பேரே முதல் சரியானதான், இன்னும் நிறைய பேர் நம்ம கர்த்தருக்குள்ள கொண்டு வர முடியும். வாய் திறந்து ஜெபிக்கலாமா? கசப்பை எடுத்து போடும், ஒருத்தர் நேசிக்கிற அந்த அன்பை

0: விசித்தாரும் எத்தனையோ செய்திக்கடி இன்னும் நான் மனம் திரும்பாம இருக்கிறேன். ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, நான் உங்க புண்ணியத்தை அறிவிக்கணும், அன்பில பரிசுத்தம் உள்ளவன இருக்கணும். வாய் திறந்து கேளுங்க பிரியமானவர்களே. நான் கதை சொன்னார், அவர் சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டாராம். பிள்ளைகளானால் அவர் சொந்தமாமே. ஆம், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால பிதாவான நமக்கு பாராட்டு அன்பு எத்தகைய பெரியது பாருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு ஒப்பா இருப்போம், அவரை போலவே நாம் மாறுவோம், அவர் சாயலாகவே நாம் இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. அதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாராம். எல்லாவற்றுக்கும் கூடமாக ஒரு ராஜ்யத்தை சுந்தரிக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த பரலோக ராஜ்யத்தையே நம் சொந்தமாக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பாவம் இல்லை, சாபம் இல்லை. அந்த நாட்டிற்கு நாம் போக, அந்த நாட்டை சுதந்திரித்துக் கொள்ள இயேசு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இத்தகைய வாக்கியங்களை பெற்றுக் கொள்ள முடியும். வாய் திறந்து சொல்லுங்க, நீங்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகளே கூப்பிடும் என்று சொன்னார். வாய் திறந்து சகோதரி ஜெபிங்க, சகோதரனே ஜெபிங்க. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டோம். வாய் திறந்து ஜெபிக்கலாம் எல்லாரும்.
1: வல்லமை தாங்கோடு, வல்லமை தாங்கோடு, வல்லமை தாங்க, கிருபை தாருமாண்டவரே. வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, அக்கினி, அக்கினி, அக்கினிகை தோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியை தேவனை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். வல்லமைக்காய் செபிக்கிறவை அக்கினிக்காய் செபிக்கிறோம். மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை. அக்கினி போடுங்காண்டவர், அக்கினி போடுங்காண்டவர், அக்கினி போடுங்காண்டவர். தேவண்ட வல்லமை தாங்காண்டவர், தேவண்ட வல்லமை தாங்க, தேவண்ட அக்கினி போடுங்காண்டவர். வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், தேவனை அக்கினி போடுங்கப்பா. கணேசன அபிஷேகம் ஊற்றி மாண்டவரே, தீர்க்கதரிசன அபிஷேகம் ஊற்றி மாண்டவரே, தீர்க்கதரிசனம் ஊற்றுமையா, தர்சனம் பார்க்கட்டும் ஐயா, தீர்க்க தரிசனம் ஊற்றுமையா, பிரகாசம் அணக்கல்வ தந்தரல் மாண்டவரே. வல்லமைக்காய் தோத்தரிக்கிறோம், கிருபைக்காய் தோத்தரிக்கிறோம். வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, சீச்ச, சீச்ச, தொடு, தொடு, தொடு, தொடுங்க, தொடுங்க. அக்கிரி போடுங்கப்ப, அக்கிரி போடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. ஆவி ஆத்மா சரீரத்தை தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. ஒவ்வொரு ஆத்மா ஆவி சரீரத்தை புதுப்பியுமையா, புதுப்பியும் ராஜா. ஆத்மத்தை புதுப்பி, ஆவி புதுப்பி, சரீரத்தில புதுப்பியும் ஆண்டவரே. தொடுங்க, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, ஐயா தொடுங்க, ஏசையா தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. ஆத்மா உயிர்ப்பிக்கப்படட்டும், எங்க ஆத்மா உயிர்ப்பிக்கப்படட்டும் ஐயா. எங்க ஆத்மாத்துல எழுப்பல உண்டாக்குங்க, ஒவ்வொரு ஆத்மாத்துல எழுப்பல உண்டாக்கு ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்மாத்துல எழுப்பல உண்டாக்குங்க, எழுப்பல உண்டாக்குங்க, எழுப்பல உண்டாக்கு. ஒவ்வொரு உள்ளத்துல எழுப்பல உண்டாக்குங்க, உள்ளத்துல எழுப்பல உண்டாக்குவையா. ஒவ்வொரு உள்ளத்துல எழுப்பல உண்டாக்கு ஆண்டவரே. ஒவ்வொரு மனதை புதிதாக்கி மர்றமாக்குவையா, மர்றமாக்குவையா, மர்றமாக்குவையா. மனதை புதிதாக்கு, மனதை புதிதாக்கும். ஆத்மாத்துல உள்ளங்களை எழுப்பல உண்டாக்குங்க, எழுப்பல உண்டாக்குங்க.
0: நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவும் இந்த அக்கா ஜெபம் பண்ண போறாங்க, அவரோட இணைந்து நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட்.
1: இயேசுவே, இயேசுவே தொடுங்காண்டவரே. ஒரு வசனத்தை போடுங்காண்டவரே, வெண்வசனத்தை போடுங்காண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்யாண வசனத்தை போடுமாண்டவரே, வெண்வசனம் போடுங்காண்டவரே. வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை. இன்னும், இன்னும், இன்னும், இன்னும், இன்னும் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, இன்னும், இன்னும், இன்னும், இன்னும். அக்கினி, அக்கினி, மனுரோபாக்கு, மனுரோபாக்கு, மனசை புதிதாக்கு, மனுரோக்கு. உள்ளத்துல எழுப்புற உண்டாக்குங்க சப்பா, உள்ளத்துல எழுப்புற உண்டாக்குங்க சார், உள்ளத்துல எழுப்புற உண்டாக்குங்க சார், உள்ளத்துல எழுப்புற உண்டாக்குங்க. மறுமாக்கு, மறுமாக்கு, மறுமாக்கு.
2: பசுத்தேன் அபிஷேகத்தின நிரப்பி இருக்கட்டும் ஆண்டவரே. ஆவியில அனலா இருக்கட்டும், ஆவியில அனனாக்கும் ஐயா, ஆவியில அனனாக்கும் ஐயா, ஆவியில அனனாக்கும் ஐயா. ரச்சனை சந்தோஷத்தார் உற்சாகத்தில் ஆவி தாங்க முடிச்சீங்க. உன்னத பலத்தாலே எடக்கட்டுங்க, அக்கினி போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்திலே புதிய இருத்தையும், புது பலத்தை, புதிய சீவனை வைங்க ஆண்டவரே. அப்பாமி ஸ்தோத்திரம். என்ன வியாதியானால் சுகமாக்குங்க ஆண்டவரே, என்ன பிறந்தால் குடமாக்குங்க. மந்திர சேவனை உடைத்து போடுங்க, பிசாசின் அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணம் ஆக்காத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமம் இல்லாத மக்கள் சமான் தரணும், கடனோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, குடிக்கிற குடும்பங்களை விடுதலை செய்யுங்க. அப்பாமி ஸ்தோத்திரம். சாபத்திரையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. அப்பாமி ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. அப்பா பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. ஐயாமி துதிக்கிறோம், துதிக்கிறோம். கேசல மக்கள் வெற்றி தாங்க. கட்டாவே உங்க நாம ஒன்றே மகிழ்ப்பிடட்டும் ஐயா. சிறுபிள்ளைகள் தொடுங்க, வாலிபர்ல தொடுங்க, எல்லாரும் அணக்கண்ண திறந்து பார்க்கட்டும், அறிந்து கொள்ளட்டும், அண்டிக் கொள்ளட்டும், இயேசுவோடு இணைந்து வாழட்டும். அப்பா அன்று வரையில் வரப்போ நாங்க யாரும் பிசாசுக்கு இடம் கொடுக்காத விடிக்கு ஜபத்துல உறுதியாய் தரித்திருக்க கிருபை தாரும். ஒவ்வொரு பேரையும் சீஃப் போஸ்ட் எழுதிக்கோங்க. எல்லா துதி கனமாக்கி முக்கி சொல்றோம். தாழ்மையா கேஜுருவோ பரவத்திதாவே. ஆமே.
3: கர்த்தர் என் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு அற்புதத்தை இந்த வேலையில உங்களுக்கு நான் ஒரு சாட்சியா சொல்ல ஆசைப்படுறேன். நான் கன்சீவ் ஆன 3வது மாசத்துல இருந்து எனக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருந்தது. அந்த இன்ஃபெக்ஷன்னால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என்னால நடக்க முடியாது. யூரின் போகும்போது ரொம்ப பெயின் ஆகும். ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டாக்டர்கிட்ட போய் நான் கன்சீவ் ஆகும் டெஸ்ட் பண்ற டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு யூரின்ல பாக்டீரியாவோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவு பார்த்தா மில்லியன்ல அளவுல இருந்தது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா அது டெலிவரி டைம்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும். அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக கூடாது, கம்மி ஆகணும். பாக்டீரியாவோட அளவு கம்மி ஆகணும். இல்லைன்னா அது வந்து ஜாஸ்தி இருந்ததுன்னா கிட்னிக்கு இல்லைன்னா யூட்ரஸ்க்கு ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னாங்க. ரொம்ப வலியில கஷ்டப்பட்டேன். அந்த இன்ஃபெக்ஷன் மாறுறதுக்காக டாக்டர் எனக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. டேப்லெட் சாப்பிட்டும் எனக்கு அந்த வலி நிக்கல. என்னால நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ அக்காங்கிட்ட வந்து நான் ஜெபிக்க வந்திருந்தேன். அக்காங்கிட்ட சொன்னேன். அக்காங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஜெப எண்ணெயும் ஜெப தண்ணியும் ஜெபிச்சு கொடுத்தாங்க. இதை நீ வந்து டெய்லி யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. அக்காங்க சொன்ன மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஜெபிச்ச எண்ணெயும் அந்த தண்ணியும் நான் யூஸ் பண்ணது வந்து எனக்கு அந்த வலியும் அந்த எரிச்சலும் இல்ல, நல்லா இருந்தது. ஆனா எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டினியூவா இருந்தது. டாக்டர் வந்து யூரின் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த டெஸ்ட்ல பார்த்தா எனக்கு அந்த பாக்டீரியா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இன்ஃபெக்ஷனுக்கு. அதனால ரொம்ப வலியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டாக்டர் அப்ப வந்துட்டு ஒரு டைமும் ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. ஒரு 10 டேஸ் சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டு மறுபடியும் நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மறுபடியும் அந்த 10 டேஸ் நான் அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு போகும்போது கூட அதுல அதே அளவு தான் பாக்டீரியா இருந்தது. கம்மியாகவே இல்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் நான் வந்து எனக்கு இப்ப அந்த மாதிரி வலியெல்லாம் இல்ல, எனக்கு பெயின் எதுவுமே இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா டாக்டர் சொன்னாங்க, இல்ல இல்ல உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு. இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பா கிளியர் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு அது பின்னாடி ப்ராப்ளம் ஆகும். டெலிவரி கூட கண்டிப்பா சிசரியன் தான் பண்ற நிலைமை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் டாக்டர் வந்துட்டு வேற ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்கல, அதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு 5-6 டைம் டாக்டர் வந்து டேப்லெட் மாத்தி மாத்தி எனக்கு எழுதி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வாரம் சாப்பிட சொல்லுவாங்க, மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்ல பார்க்கும் போது அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகவே கிடையாது, அதிகமாயிட்டு தான் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். 8 மாசம் வரைக்கும் நான் இப்படிதான் மாத்திரைங்களை மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னோட குழந்தையோட வளர்ச்சிக்கு நான் மாத்திரை சாப்பிட்டதை விட இந்த இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும்னு தான் அதிகமா மாத்திரை சாப்பிட்டேன். 8வது மாசம் ஆகும்போது ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமா தான் அந்த ரிப்போர்ட்ல காமிச்சது. அப்ப டாக்டர்கிட்ட போய் நாங்க கேட்டோம், டாக்டர் இப்படியே வந்து இன்ஃபெக்ஷனுக்காகவே நாங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதனால வந்து குழந்தைக்கு ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு கேட்டேன். ஆனா டாக்டர் வந்து அவங்க சிவியரா சொன்னது என்னன்னா, இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும், அப்பதான் வந்து டெலிவரி ஈஸியா இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும், கண்டிப்பா சிசரியன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப நான் கலங்கி போயிட்டேன், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு என்ன பயம்னா, நான் டேப்லெட் ஜாஸ்தி எடுக்கிறதுனால குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவாயிடுமா அப்படின்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா டாக்டர் அதை அவங்க கேர் பண்ணிக்காம வந்து அந்த கிளியர் ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் டேப்லெட் ஜாஸ்தி எழுதி கொடுத்தாங்க. ரொம்ப கலங்கி போயிட்டு நான் வந்து அக்காங்கள்ட்ட வந்து ஜெபிக்கலான்னு சொல்லி வந்தேன். அப்ப வந்து பிரதர் இருந்தாங்க. பிரதர் எனக்கா என்கிட்ட கேட்டாங்க, நான் இதெல்லாம் சொன்னேன் அவங்கள்ட்ட. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு மெடிக்கல்ல ஒர்க் பண்ற ஒரு சிஸ்டர் கிட்ட கேட்டு பாக்கலாம், இது என்னதுன்னு கேட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட எனக்காக போன் பண்ணி அந்த சிஸ்டர்கிட்ட பேசினாங்க. அவங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நீ என்ன டேப்லெட் சாப்பிட்டமா அப்படின்னு சொல்லி எல்லா டீடைல் கேட்டாங்க. நான் 5 டைம் அப்படி சாப்பிட்டு டேப்லெட் எல்லாம் சொன்னேன். அவங்க நான் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. அவங்க அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு மறுபடியும் எனக்காக போன் பண்ணி பேசினாங்க, இந்த டேப்லெட் வந்து நீ ஜாஸ்தி எடுத்திருக்க, கண்டிப்பா இது வந்து பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் ஆகும், அதனால நீங்க வந்து வேற யார்ட்டையாவது போய் நல்ல டாக்டரா பாருங்க, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. ரொம்ப நாங்க கலங்கி போயிருந்தோம். அப்போ மறுபடியும் அக்கா கிட்ட வந்து நான் ஜெபிச்சேன். அக்கா வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எப்படியாவது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து மாறும், ஏசப்பா சுகப்பிரசவம் ஆகணும், நார்மல் டெலிவரி தான் ஆகணும், சிசரியன் எந்த நாள்லயும் ஆகக்கூடாது, அது இல்லாம குழந்தைக்கோ இல்லாக்கோ எந்த தொந்தரவும் வரக்கூடாது, யூட்ரஸ்க்கோ கிட்னிக்கோ எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அக்கா ரொம்ப எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பாரப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு டைம் எனக்காக வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. வீட்டுக்கு வரும்போது கூட எனக்காக சுகப்பிரசவத்துக்காக அக்கா போராடி ஜெபம் பண்ணாங்க. அவங்களோட ஆலோசனைப்படி நாங்க வேற ஒரு டாக்டர்கிட்ட கூட நாங்க போய் பார்த்தோம். கரெக்டா நான் போய் பார்க்கும் போது 8வது மாதம் அக்கா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க போனோம். அங்க போய் பார்த்தோன்னா அந்த டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இதை நம்ம கிளியர் பண்றதுக்கான வழி என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்ட கொடுத்த டேப்லெட் நான் ஒரு 3 நாள் தான் எடுத்தேன். அந்த டேப்லெட்க்கு அப்புறம் எனக்கு அது கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த இன்ஃபெக்ஷனும் குறைஞ்சிருச்சு. அது அக்கா வந்துட்டு தொடர்ந்து எனக்காக ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. கரெக்டா 9வது மாதத்துல எனக்கு ஒரு நல்ல சுகப்பிரசவம், எசப்பா வந்து நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கொடுத்தாரு. நான் பயந்த மாதிரி எனக்கு சிசேரியன் ஆகல, நல்ல நார்மல் டெலிவரி ஆச்சு. பாப்பாக்கு கூட எந்த தொந்தரவும் இல்ல, நல்லபடியா நல்ல ஆரோக்கியமான குழந்தைய கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. கர்த்தர் பெரிய அற்புதத்தை என் வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. நான் ஒவ்வொரு டைமும் சோர்ந்து போனப்போ ரொம்ப பாரப்பட்டு எனக்காக அக்காங்க ஜெபிச்சாங்க. சுகப்பிரசவத்தை கொடுத்த கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துறேன்.
4: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான இரண்டாவது ஆராதனைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த கூட்டங்களை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணம் செய்து ஜெபித்து ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிறவரே, பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா இயேசுவின் ரத்தம் எங்களாவே ஆத்துமா உடல் முழுதும் மறுவிசு கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. இந்த ஜெப நேரத்தின் அன்பின் கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்த நடத்துங்கப்பா. இது குரதமாய் எலும்பெருகிற அந்தகார வல்லமைகள் எல்லாம் இயேசுவை நாமத்தில் கட்டப்படுவதாக. சர்வங்களின் தேரில் மிதிக்கவும் சத்துவின் சகல வல்ல மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீரேன். இந்த கூட்டங்கள் குரதமாய் எலும்பெரு எல்லா அந்தகார ஆவிகளும் இயேசுவை நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கின்றோம். பிசாசின் கிரி அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டீரே அப்பா. இந்த கூட்டங்களுக்கு உரமாய் எலும்பெரு எல்லா அந்தகார ஆவிகளும் இயேசுவை நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை சுற்றி உரத்தினால் உங்க நாமத்தினால் நக்கினியால் ஆவியானோரார் வேலியடைத்து நடத்தும். மின் கருவிகள் இசை கருவிகளும் ரத்தம் தெளிங்கப்பா. இருக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளுங்க. சர்வர்ல இன்டர்நெட்ல கேபிள் செட்டப் பாக்ஸ்ல எல்லாம் ரத்தம் தெளிங்க. மின்சாரத்துட்டு ஆசிர்வீங்க. உங்க மகிமை வெளிப்படட்டும். ஆவியானங்களை உங்க அன்பின் திருக்கிறத தாழ்த்து கொடுக்கிறோம். இது கொண்டு வந்திருக்க அனைத்து ஜனங்களையும் ஆசிர்வதிங்க. உன் நாம ஒன்றே இந்த ஆறுதல் மூலமாய் மகிமை அடையிட்டோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துறோம். இயேசுவை நாமத்திலே தாழ்மை ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமென். இதெல்லாம் சேர்ந்து பண்ணலாம். உன்னதமானவர்

ஹல்லேலூயா. 66 சங்கீதம், சங்கீதங்கள் புஸ்தகம் 66 அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். 66 சங்கீதம் எடுத்து பாருங்க. முதல் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 66 சங்கீதம் முதல் வசனம், பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். ஹல்லேலூயா சொல்லாமா? தேவனுக்கு முன்பதாய் நம்ம கம்பீரமாய் பாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். எந்த கண்மலை ஆனவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சேர்ந்து பாடலாமா?

சாமுவேலின் புத்தகம் 7:12 இவ்விதமாக சொல்கிறது. அப்போது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி என்ன செய்யலாம், அதற்கு எபினேசர் என்று பெயர். கர்த்தர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்தபடியினால் அவருக்கு என்ன பெயரு, எபினேசர் என்று பெயர் வைத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே அந்த எபினேசராகிய தேவனை நாம் யாவரும் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எபினேசரே, ஆராதனை துணையாளரே, உமக்கு ஆராதனை. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நம்ம எல்லாம் இணைந்து இந்த பாடலை பாடி இம்மட்டும் நம்மை வழி நடத்தி வந்த எபினேசராகிய அன்பின் கர்த்தரை நாம் எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். எபினேசரே, உமக்கு ஆராதனை.

அப்படி இருந்து கத்திர ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து வந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருக்கும் நமக்கும் இடையே சரியான உறவு இல்லை என்றால் தேவனே என்னை புதுப்பித்துக் கொள்ளும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை மாற்றுங்க, என்னை உமோடு இணைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி கர்த்தரும் நம்மை அர்ப்பணிக்கலாமா? பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, கூப்பிடுங்க பாக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அது நம்மை சுத்திகரிக்கும். இந்த கல்வாரி ரத்தத்தினால் என்னை கழுவுவீராக, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை ஒருமுகப்படுத்துங்கப்பா. உன் நாமத்திற்கு பயந்திருக்கும்படிக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியா என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும், ஜெபிக்கும்படியா என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். எல்லாரும் கேட்போமா? நீ பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே.

0: ஸ்தோத்திரம் சப்பா. மனம் இறங்குமையா, எங்க மேல இறங்குமையா, இறங்குமையா, நம்முடைய அபிஷேகத்துல நிரப்புமாப்பா, நம்முடைய பிரசன்னத்தை நிரப்பும் ஆண்டவரே, வல்லமையில் நிரப்பும் தேவாக்கில் நிரப்பும் தேவ பிரசன்னத்தை நிரப்பும் ஆண்டவரே, வல்லமை வல்லமை பரிசுத்தாவின் அபிஷேகம் சம்பூர்ணம் எங்களை பொழிந்தருளும் ஆண்டவரே. தேவாதி தேவனையும் அபிஷேகத்துக்காக நாங்கள் ஏங்குற ஆண்டவரே, எங்களுக்கு தாங்கப்பா தாங்கப்பா தாங்கப்பா தாங்கப்பா. ரீக்கரபால் அக்கரபால் அக்கரபால் அக்கரபால் அக்கரபால் அக்கரபர் சபலபர் ரபலபர் ரபலபர் ரபலபா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம். அக்கில் நிரப்போம், தேவல்லமே நிரப்போம், தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே. பரலோக பிதாவே இறங்கட்டும் அப்பா இறங்கட்டும். தேவாதி தேவனே சக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கரபர் அக்கரபரமா. மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மூடட்டையா, உடைய பிரசனைங்களை மூடட்டும், அக்கினி மூடட்டும், தேவ கிருபைங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா. தேவாதி தேவனே வாங்க வாங்க வாங்க. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. உங்களுக்குள்ள ஆவி ஆவி அனுப்பி அப்பா அற்புதங்களை செய்கிற தேவ நீங்க எங்களவரே. தகப்பனே சோத்திரம் சோத்திரம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா. சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற ரீக்க பலபா. பர்சால் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம் அப்பா நிரப்போம். உன்னதாவில் நிரப்போம், உன்னதாக்கில் நிரப்போம். உடைய பருக சமயம் ஆண்டவர சிக்கப்பல சிக்கப்பல சிக்கப்பல சிக்கப்பல சிக்கப்பல சிக்கப்பல ரீக்கலபா. பொறுப்படுங்க எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம்.
1: தொடர்ந்து ஜெபிக்கலாமா? தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக பக்க ஜெப கருவி சொல்லுவாங்க, முன்பா வந்து ஜெபம் பண்ணுங்க.
0: முதலாவது நம்ம பண்ணிக்கு இந்த விஜய் முதலமைச்சர ஏற்றிருக்கிறாரு கர்த்தர். அவர் மறைச்சி நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாட்டை செயலாற்றணும், பெரிய காரியத்தை செய்யணும், எந்த குழப்பம் வரக்கூடாது, எந்த பிரச்சனை வரக்கூடாது. தேவாதி தேவனை கூடியிருந்து நடத்தணும், ஆண்டவர் நாம மகிழ்ப்படணும். அதுக்காக நம்ம சம்பளமா
2: பரலோகத்தில் வாசிக்கிற பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்தணும் கர்த்தாவே. இந்த ஆராதனை வழியில் ஆண்டவரே சொல்லப்பட்ட ஜப குறிப்புக்காக நன்றியுடைமை துதிக்கணும் தகப்பனே. நாளிலே ஆண்டவரே தமிழகத்திலே ஆண்டவரே முதலமைச்சராக பதவியேற்றுள்ள சி ஜோசப் விஜய் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும் கர்த்தாவே. முதலமைச்சராய் அவர் பதவியேற்றுள்ளார் ஆண்டவரே. நாளிலே அவர் கையெழுத்திட்டு இருக்கிற எல்லா ஃபைல்களையும் ஆண்டவரே தொடர்ந்து செயலாக்கும்படியாக தேவர் தேவையான அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டணும்படியாக நாங்கள் ஜெபிக்கணும் தகப்பனே. ஆண்டவரே தமிழ்நாட்டை ஆளுச்சிய தக்கதான சகல ஆசீர்வாதத்தாலும் சகல ஞானத்தாலும் சகல கிருபிகளால் நிரப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் கூட செயல்படுகிற ஒவ்வொரு அமைச்சர்களையும் அந்த கருத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தங்கள் பணிகளை செவனே செய்யத்தக்கதான கிருபையை தந்திருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எல்லா கோரிக்கைகள் நிறைவேற்றத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கி தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த பதவியை ஆசீர்வதிக்கினா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா அமைச்சர்களையும் ஆசீர்வதிக்கினா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதில் பொருட்படுத்தும் ஆசீர்வதிப்பிராக தொடர்ந்து நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
0: ஆமென். நம்ம தேசத்துல ஊழல் இருக்க கூடாது, லஞ்சம் இருக்க கூடாது, அதுக்காக சொல்லலாமா?
3: ஸ்தோத்ரே சப்பா, மீன் அன்றையோடு கூட துதிக்கிறமே சப்பா. பரிசுத்த ராஜாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியான தேவனே மே துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த வேலையில கூட ஏசப்பா எங்க தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே மே துதிக்கிறோம். எங்க பார்த்தாலும் ஊழல்கள் நடந்து கொண்டிருக்குதப்பா அப்பா, மே துதிக்கிறோம். எங்க பார்த்தாலும் ஜனங்கள் ஒரு சின்ன காரியத்து கூட லஞ்சத்தை எதிர்பார்க்கிறாங்க ஏசப்பா. தேவனே ஐயா லஞ்சம் இல்லாத ஆண்டவரே தேசமாக எங்க தேசத்தை தயவாய் மாற்றுங்கப்பா. அவர்களுக்குன்னு கொடுக்கிற ஆண்டவரே அந்த சம்பளத்திலேயே அவங்க ஆண்டவரே அப்பா மன நிறைவடையக்கூடிய அந்த கிருபைகளை தயவாய் தாங்கப்பா. எத்தனை ஏழை ஜனங்களுக்கு ஆண்டவரே லஞ்சம் கொடுக்க முடியாதனால எத்தனையோ அப்பா நன்மைகள் வர முடியாமல் தடை செய்யப்படுகிறது ஏசப்பா. தேவனே நீங்க மனம் இறங்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. லஞ்சம் வாங்குற ஒவ்வொருத்தரையும் தேவரி ரட்சிக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அமை துதிக்கிறோம். லஞ்சம் வாங்காதவர்களாக அவங்க உள்ளங்களை தயவாய் மாற்ற வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம். இந்த எங்க தேசம் அப்பா லஞ்சம் இல்லாத ஒரு தேசமாய் ஊழல் இல்லாத ஒரு தேசமாக தயவாய் நீங்க மாற்ற வேண்டுமாய் உங்க சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்க தேசத்தை நீங்க முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து நீங்க நடத்த வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம். நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை செலுத்துறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
0: கட்டாவை எங்கள் செபத்தை கேட்டுக்கா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திர நம்ம தேசத்தில் இருக்கப்பட்ட விவசாயிகளை ரட்சிக்கப்படணும். விவசாயிகளை ஆண்டு தேடணும். நல்ல வெள்ளை மனசில் தரணும். மழை போதுமான மழை தேவன் தரணும். விலவாசிலாம் குறையணும். எல்லா விலவாசி அதிகமாயிருச்சு பார்த்தீங்களா. விலவாசிலாம் குறையணும். அதுக்காக வச்சாம் பண்ணலாம்.
4: பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, எசப்பா இந்த கிருபையுள்ள ஆராதனை வேலைக்காகவும் இந்த ஜப குறிப்பை கத்தர் கொடுத்ததுக்காகவும் நாங்கள் நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளிலும் ஏசப்பா எங்கள் தேசத்தில் உள்ள விவசாயிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். விவசாயிகளை கத்தாவே நீங்கள் தொடுங்க ஏசப்பா. அவர்கள் ஈடுபடுகின்ற இந்த விவசாயமான காரியங்களிலே ஏசப்பா விவசாய நிலங்களிலே அவங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஏசப்பா. அவங்க எதையெல்லாம் வேளாண்மை செய்கிறாங்களோ எல்லாவற்றிலும் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா ஆண்டவரே எங்களுடைய தேசம் விவசாய நாடாக இருக்கிறது. விவசாயத்தில் பெருகுகிற நாடாக இருக்கணும் ஏசப்பா. அப்படிப்பட்ட விவசாயிகளை கத்தர் நீங்கள் தொடுங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்களுடைய பெருக்கம் இன்னும் அதிகமாக இருக்க கத்தர் கிருபை தாங்க. அவங்க என்னென்ன காரியங்களிலே அப்பா நிலங்களிலே விதைக்கிறாங்களோ எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வாதமாக வைத்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய கரத்தில் எல்லா விவசாயிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்களை ஏற்று நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் அவ்வாறு செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென்.
0: கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்டுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. உங்க திருரத்தை நீ கழுவி என்னை பரிசுத்தப்படுத்த உண்மை நோக்கி செபிக்கிறையா ஆண்டவரே. இந்த நாளிலையும் கூட அப்பா எங்கள் நாட்டில் பூமி முழுவதிலையும் நாங்கள் பார்க்குறோம் எத்தனையோ தேசங்களில் சண்டை குழப்பங்கள் அப்பா. விசேஷமாக அப்பா இஸ்ரேலுக்கும் அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அந்த அமெரிக்காவுக்கும் அப்பா ஈரானுக்கு நடக்கிற பிரச்சனைகளை மாற்றித்தர வேண்டும்னு செபிக்கிறையா. நீங்கள் தான் மாற்ற வேண்டும் ஐயா. அந்த பிரச்சனையை மாற்ற வேண்டும் தேவனே தேவனே. இந்த பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டுமா கெஞ்சிரம் ஐயா. ஆண்டவரே சண்டையை உண்டாக்குற பொல்லாத அசுத்தாவிய இயேசுக்கு நாமத்தை சுட்டெடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. சண்டை வேண்டாம் ஏசப்பா, சண்டை வேண்டாம் ஏசப்பா. பிரச்சனை மாட்டும். யுத்தத்தை ஓய பண்ணுற எங்கள் சர்வல்லமுள்ள தேவனே, யுத்தத்தை ஓய பண்ணுமையா. யுத்தத்தை ஓய பண்ணுங்க ஆண்டவரே, யுத்தத்தை ஓய பண்ணுங்க ஆண்டவரே. சண்டை சச்சரவு எங்கள் தேசத்தில் உண்டாக வேண்டாம் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய முடியா ஜெபிக்கிறோம். எப்படியா சண்டையிலிருந்து விடுதலை தாங்கப்பா. அப்போ சண்டை வரவே கூடாப்பா. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கு இருக்க பிரச்சனை மாற வேண்டும் ஆண்டவரே. ஈரானுக்கும் அப்பா அமெரிக்காவுக்கு இருக்க பிரச்சனை மாற வேண்டும் அப்பா. எந்தெந்த அப்பா அதே போல் மணிப்பூரில் இருக்கப்பட்ட பிரச்சனை மாற வேண்டும் ஆண்டவரே. மணிப்பூரில் நடக்கிற பிரச்சனைகள் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. கெஞ்சுகிறோம் அப்பா கெஞ்சுகிறோம். நான் பூமி முழுவதும் பார்த்தேன், எங்கெல்லாம் சண்டை எங்களுக்கு தெரியலப்பா. அங்கெல்லாம் நீங்கள் தான்ப்பா மாற்றித்தர வேண்டும்னு செபிக்கிறோம். பிரச்சனை மாற்றும் ஐயா. உங்கள் நாமத்தை மகிப்படுத்துங்க. நீர் சொல்லாக நீர் கட்டளடி நிற்கும் ஐயா. உம்மால் மட்டும்தான் முடியும் ஐயா. தேவனே தேவனே, கிருபை செய்ங்க கிருபை செய்ங்க கிருபை செய்ங்க. பிரச்சனை வேண்டாம், குழப்பங்கள் வேண்டாம் ஆண்டவரே. மே ஸ்தோத்திரம். எல்லா குழப்பத்தையும் மாற்றி போடுங்க. மணிப்பூரில் இருக்க பிரச்சனை மாற்றி போடுற வீணா ரத்தம் சிந்துதப்பா. ரத்தை சிந்தும் போது அப்பாமை ஸ்தோத்திரம். அப்பா தேசம் அப்பா பாழாக்கப்படுமப்பா, சாமாக்கப்படுமப்பா. ரத்த சிந்த வேண்டாம் ஆண்டவரே. எந்த நாட்டிலையுமே ரத்த சிந்த வேண்டாம் ஆண்டவரே. அப்பா அப்பா ரத்தம் சிந்தும் போது தேசம் பாழாக்கப்படுமே ஐயா. ஆண்டவரே ரத்தம் சிந்த வேண்டாம் ஏசப்பா. சண்டை வேண்டாம், குழப்பங்கள் வேண்டாம். அப்பா அப்பா யார் மறிக்க வேண்டாயேசப்பா, பெரிய காரியத்தை செய்ய முடியாய், மன்றாடி கெஞ்சரேசப்பா கெஞ்சரேசப்பா. ஐயா நீங்க இறங்க வேண்டும், நீங்க இந்த பொறுப்பு எடுக்க வேண்டும் ஆண்டவர, நீங்க இதை கையில் எடுக்க வேண்டும் ஆண்டவர், உங்க பார்த்து பிடிச்சு கெஞ்சிரும், சண்டை வேண்டாப்பா, குழப்பங்கள் வேண்டாண்டவர், அப்பாவை நோக்கி கெஞ்சிரும். லெவலானுக்கும் இஸ்ரேலுக்கு இருக்க பிரச்சனை மாற்றும் ஐயா, மாற்றும் ஐயா. இஸ்ரேல் பேசும், லெவனோட பேசும் ஆண்டவர், அதே போல ஈரானோட பேசும் அப்பா, அப்பா அமெரிக்காவோட பேசுங்க ஆண்டவர, எல்லா பிரச்சனையும் மாற்றுங்க, குழப்பங்களை மாற்றுங்க, அவங்க நாம் வகிப்பிடட்டும் அப்பா. மணிப்பூரில் இருக்கப்பட்ட எல்லா பிரச்சனையும் மாற்றி போடுங்க, அவங்க நாம் வகிப்பிடட்டும். எல்லா துதி கனமாகியுமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம், எங்களை அன்பு ரச்சகர் ஏசப்பா நாம் செலுத்த ஆழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: உட்கார்வோம். இப்பொழுது வேத பாடங்களை வாசிக்க போகிறோம். முதல் வேத பாடமாக யோவான் எழுதிய சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 21 அதிகாரத்தை சகோதரிகள் யாரோ வாசிப்பார்கள். யோவான் 21 அதிகாரம்.

0: வாசிக்கப்படியே கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யோவான் 21 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதுமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபிதேவின் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடி கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவர் இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தன் வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 மைல் தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்களுள்ள வலைகளை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலைகளை கரையிலே இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும், நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீன்களையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனகே சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2வது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனகே சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3வது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனகே சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயதுடனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுடன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாக சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருவளவும் இவனிருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீஷன் மரிப்பது என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவனிருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன என்று சொன்னார். அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். அவனுடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறோம். ஆமீன். வாசிக்க முடிய கொடுக்கப்பட்ட முதலாம் வேத படம் வாசித்து முடிந்தாயிற்று.
1: இரண்டாம் வேத பாடமாக கொலோசேயர் நான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இதனை சகோதரர்கள் யாரது ஒருவர் வாசிப்பார்கள். கொலோசேயர் நான்காம் அதிகாரம்.

0: வாசிக்க கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி கொலேசையர் 4 அதிகாரம். எஜமான்களே, உங்களுக்கு பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தள்ளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவன் அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறி மேறினதுமாய் இருப்பதாக. பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாய் இருக்கிற தீகிக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும் உங்களில் ஒருவனாயிருக்க உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரராகிய ஓனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். இஸ்து என்னப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாயிருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள். எப்பாபிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இவன் உங்களுக்காகவும் சுவாதிகேயருக்காகவும் எரா போலியாருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறான். பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். லவோதிகேயாவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையையும் வாழ்த்துங்கள். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிகேயா சபையிலையும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிகேயாவில் இருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். அர்க்கீப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாகவென்று சொல்லுங்கள். பவுலாகிய நான் என் கையினால் எழுதி உங்களை வாழ்த்துகிறேன். நான் கட்டப்பட்டிருக்கிறதை நினைத்துக் கொள்ளுங்கள். கிருபை உங்களோடு இருப்பதாக என்பதே ஆமேன். வாசிக்க கொடுக்கப்பட்ட 2 வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று.
1: இப்பொழுது 101 சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். இதனை எழுந்து நின்று நாம் எல்லோரும் மாறி மாறி வாசிக்கப் போகிறோம். நூற்று 101 சங்கீதம், தாவீதின் சங்கீதம். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உமை கீர்த்தனம் பண்ணுவேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. என்பதே ஆமேன்.
2: காணிக்க நேரம். அடுத்த வாரம் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆகையால் நம் சபையின் சாரம் மிஷனரி காணிக்க சேகரிக்கப்படும். நமது ஊழியத்தின் மூலமாக 6 மிஷனரிமார்கள் தாங்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஆகவே உங்கள் உதாரணமான காணிக்கையை படைக்க அடுத்த வாரம் ஆயத்தமாய் நீங்கள் கடந்து வரும்படி அன்போடு உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். மிஷனரி காணிக்க சேகரிக்கிறனால் அடுத்த வாரம் ஆயத்தத்தோடு கடந்து வர அன்போடு உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். இப்பொழுதும் காணிக்கிறோம் சர்காவின் ஒரு பாடல் பாடும்போது காணிக்க சேகரிக்கிறோம்.

0: காணிக்கை படைத்தவர்களுக்காக வசந்தி அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை அக்கா நம் நடுவிலே இப்பொழுது கொண்டு வருவார்கள்.
1: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பாடவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அவட கரங்களிலே பெற்று உங்களுக்கு கரங்களிலே கொடுக்க கர்த்தத்தாமே எங்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியத்திற்காக ஸ்லாக்கியத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உற்சாகமாக உதாரத்தமாக கொடுத்தவர்களிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. குடும்பங்களை எல்லாம் செழிப்பாக மாற்றுங்க தகப்பனே. குடும்பங்களிலே எந்த குறையும் வராதபடி பாதுகாத்துங்க தகப்பனே. குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருடைய தொழில்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவரே நிலை நிறுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா. நீங்கள் அப்படி செய்ப்போற தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
0: தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிறத அன்பின் கர்த்தாவே, சற்று நேரம் திருவசனங்களை நாங்கள் தியானம் செய்யும் பொழுது எங்களோடு கூட கர்த்தர் பேசுங்க அக்கா, மறைத்து பேசுங்க, அவர்களை பலப்படுத்துங்க. உன்னத பலன், உன்னத ஜீவன் இறங்கட்டும் ஐயா. எங்களை பலத்தால் இடைக்கட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்க கர்த்தனீர். ஒருவர் மாத்திரம்தான் என்னை பலப்படுத்து கிறிஸ்துவினாலே. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனும் என்று பவுல் முழங்கியது போல நாங்கள் ஜெபிக்கின்றோம் அக்கா. மறைத்து பேசுவது வேத தியானத்துக்கு விரதமாக எலும்பர் பொல்லாதாவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. திருவசனம் செல்லும்படியின் வாசலை கதை திறந்தள்ளும். அப்படி செய்ய போதற்காய் நன்றி அப்பா. துதி கன மகிமன் நிறைவேற்றுக் கொள்ளும் இயேசுவின் நாமத்திலே தாழ்மை கொண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கோரஸ் எல்லாம் இணைந்து பண்ணலாமா? என்ற வண்ணமா இந்த கோரஸ் பாடி பேர் உட்கார்ந்து கொள்ளலாம். எழுந்து நின்று பாடி பாடி பாடி பேர் உட்காரலாம்.

0: எங்கள் அன்பானே எங்கள் அன்பால் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம், சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே மே போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்த முடிய பார்த்து வச்சு வைக்கிறோம். எஸ்ஸப்பா என்னை மறைச்சி பேசுங்கப்பா, கெஞ்சிறப்பா கெஞ்சிறோம், என்னை மறைத்து பேசுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க எஸ்ஸப்பா. ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம், சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க, உண்மை போல எங்களை மாற்றுங்க. கருணை கடலே, கருண சமுத்திரமே மே துதிக்கிறோம். இதுக்கு விரோதமாக கிரீச்சர் எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. நானே நல்ல மேய்ப்பேன்னு சொன்னீரே, நீரே நல்ல மேய்ப்பனாக இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க சப்பா, நீங்கள் வாங்க சப்பா, எங்களை மறைத்து செயலாட்டுங்க. உங்கள் நாம மட்டும்தான் மகிமைப்படுனே சப்பா, நீங்கள் தான் எங்களை மறைச்சி செயலாட்டணும். உங்கள் நாம மட்டும்தான் மகி பண்ணே சப்பா. இது சபை மக்களையும் அப்பா நேரலையாக கேட்குற மக்களையும் ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா. அதே போல் அப்போ அந்த யூடியூப்லேயும் அப்பா எஃப்எம் ரேடியோலையும் கேட்குற மக்களையும் உடைய கரங்களை கொடுக்குறோம். நீர் மறைத்து பேசுங்க, உங்கள் நாமத்தை மகிப்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துகிறோம், யாஸ்பா நாமத்தை தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே கர்த்தடி பரிசுத்தை நாம் மகிழ்படுவதாக. வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் கொடுத்த வசனம் நீதிமொழியின் புஸ்தகம் 8:17.
1: என்னை சிநேகிக்கிறவர்களே,
0: என்னை சிநேகிக்கிறவர்களே,
1: நான் சிநேகிக்கிறேன்,
0: நான் சிநேகிக்கிறேன் என்று சொல்றாரு. என்ன, யாரை சிநேகிக்கிறாரா? என்ன சிநேகிக்கிறவர்களை செபி சிநேகிக்கிறேன்றாரு. இந்த உலகத்தில் பாருங்க, யாரா ரொம்ப அன்பை பேசி என்ன சொல்லுவான், அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும், என்னதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், அதிகமாக மேன்மை பாராட்டுவோம். நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வானத்தை படைச்சவர், பூமியை படைச்சவர், சமுத்திரத்தை படைச்சவர், நீர் ஊற்றுக்களெல்லாம் உண்டாக்கினவர், சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினவர் சொல்லுகிறாரு, என்னை சிநேகிக்கிறவங்கள நானும் அவர்களை சிநேகிக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஆண்டவரை சிநேகிக்கணும், ஆண்டவரை சிநேகிக்க கற்றுக்கொள்ளணும். சிநேகிக்கிறேன்னா நம்ம செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டோடு இருக்கணும். ஆண்டோடைய பாரம்பரியம் இப்போ என்ன தெரியுமா, பூமியில் உள்ள ஜனங்களாம் அறியாமல் இருக்காங்களே, எங்கே பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும், எங்கே பார்த்தாலும் திருடும், எங்கே பார்த்தாலும் பாவமான காரியம் இருக்குதே, எனக்காக யார், என் பிள்ளைகள் எனக்காக யார் செவிப்பாங்க, யார் என்னை தேடுவாங்க, எனக்காக யார் செவிப்பாங்கன்னு சொல்லி அவள் கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. நிறைய பாருங்க, முன் நல்ல ஆண்டுக்குள்ளே இருந்தவங்க எத்தனையோ பேர் இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டுருக்காங்க. எத்தனையோ பேர் ஆண்டுக்காக வாழ்வேன்னு சொல்லி பொறுத்துற பண்ணி தீர்மானம் பண்ணி வாழ்ந்தவங்களாம் இப்போ பின்வாங்கி போய்கிட்டுருக்காங்க. அருமையான சகோதரி சகோதரி, நம்ம அவங்களுக்காக போராடி செவிக்க வேண்டும், கண்ணீரோடு செவிக்க வேண்டும். நமக்கு தெரியும் யாரெல்லாம் நல்லா ஆண்டுக்காக வாழ்வேன், ஆண்டுக்காக வாழ்வேன்னு சொல்லி எத்தனையோ சனங்கள் சொன்னாங்க, அவங்களாம் இன்றைக்கி என்ன செய்யணும், பின்வாங்கி போயிட்டுருக்காங்க. சினிமாலையும் டிவிலையும் இன்னும் பலவிதமான செல்போனுக்கு அடிமையாக இருக்காங்க. செல்போனு தான் எப்பப்பா, செல்போனு தான், செல்போனு தான், செல்வோட பார்க்குறவங்க கற்றுட்டு கட்டாயம் செவிக்க முடியாது. செல்போனு செல்போனு செல்போனு என்ன வருது, என்ன வருது, இதே தான், என்ன வருது பார்க்கல, என்ன அடுத்து என்ன வருது, அடுத்து என்ன இருக்குது, அடுத்து என்ன பார்க்கலாம், இந்த மாதிரி பார்க்குறவங்க ஆண்டவரை தேட முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், என்னை சிநேகிக்கிறவங்க நான் அவர்களை சிநேகிக்கிறேன். யார் இயேசு கிறிஸ்தை சிநேகிக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் சிநேகிக்கிறார். நம்ம எங்கே இருக்கிறோன்னு சொல்லி செல்போனை சிநேகிக்கிறோமா, சினிமாவை சிநேகிக்கிறோமா, இல்லை நட உலகத்தில் அவங்க நல்லா பேசுவாங்க, இவங்க நல்லா பேசுவாங்க, அவங்க வீட்டில் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, என்னை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேம்மா. எப்படி இருக்கோம் நம்ம வாழ்க்கை இயேசுக்கு, மனிதர் முகத்தை பார்க்குறா, கர்த்தர் என்ன பார்க்குறாரு, இருதயத்தை பார்க்குறார். நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத கர்த்தர் பார்க்குறார். கர்த்தரை நம்ம முழு மனதோடு சிநேகிக்க வேண்டும். என்னை சிநேகிக்கிறவங்கள நான் சிநேகிக்கிறேன். அது புள்ள வாசியோட
1: என்னை சிநேகிக்கிறவர்களை
0: நான்
1: சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள்
0: என்னை
1: கண்டடைவார்கள்
0: நீங்க எப்படி எப்படி இருக்கீங்க? சிநேகிக்கீங்களா? உலக சிநேகிந்தா? ஐயோ, அவங்க என்ன பார்த்தா என்ன அன்பா இருப்பாங்க, ரொம்ப அன்பு, என் மாதிரி தான் ரொம்ப அன்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கம்மா. உலக சிநேகிதான் அதுங்க சொல்ற பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 6:24
1: இரண்டு எஜமான்களுக்கு
0: ஊழியம்
1: செய்ய
0: ஒருவனாலும் கூடாது,
1: ஒருவனை பகைத்து மற்றவனை நேசிப்பான்
0: அல்லது
1: ஒருவனை பற்றி கொண்டு
0: மற்றவனை அசட்டை பண்ணுவான்
1: தேவனுக்கும்
0: உலக பொருளுக்கும்
1: ஊழியம் செய்ய உங்களால் கூடாது.
0: தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் உங்களால கூடாது. அவங்களையே அன்பு பிரியப்படுத்தணும், மனிதர்கள் எல்லாம் பிரியப்படுத்தணும், தேவனை பிரியப்படுத்தணும். அது என்ன செய்யுது? உங்களால கூடாது. நல்லா ஒரு காலம் அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்டே இருப்பாண்டவரே, என் மனிதர் பிரியப்படுத்துற எண்ணத்தை வந்து எடுத்து போடும் ஆண்டவரே. மனிதரை பிரியப்படுத்துற காலங்கள் இருக்கு. வேண்டாம் ஆண்டவரே, எசப்பா நான் உண்மை மட்டும்தான் நான் பிரியப்படுத்தணும். என் வாழ்க்கையில நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, எங்கள் ஊர்லெலாம் பார்த்தா இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பு, சென்னை போனாலுமே எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பு, எல்லாம் இருந்தாங்க. வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு உலக சென்னையும் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லியிருக்கீங்க, அது எனக்கு வேண்டாம். நீர் மட்டும் எனக்கு சென்னையாக இருக்கணும் ஆண்டவரே சொல்லி கேட்டே இருப்பேன். இது நம்மளால் முடியுமா? இது நம்மளுக்கு இது முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரால் மட்டும்தான் நம்மளை மாற்ற முடியும். யாரால முடியும்? கத்திரால் மாற்ற முடியும். நம்ம கேட்டால்தான் அவர் மாற்றுவார், கேட்காட்ட மாற்ற மாட்டார். இங்கே இதுலேயும் சொல்கிறார் பாருங்க, யாக்கோப்பு 4:4 சொல்கிறார் பாருங்க.
1: விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா?
0: உலக சிநேகம் யாரு பகை? தேவனுக்கு விரோதமான பகை. நான் பரலோகத்தில் அவரோடு தான் எப்போ கூட இருக்க போகிறோம். இந்த உலகத்துல இருந்து நம்ம எப்ப நம்ம ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும் நமக்கு தெரியாது. இந்த உலகத்துல இருந்துன்னா கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும், 70 வருஷம் இல்லாட்டி 80 வருஷம், அவ்வளவுதான். அதுக்கு மேல பரலோகத்துக்கு போகணும். அதனால இந்த என் தேவனாய் கர்த்தர சிநேகனாய் நமக்கு கொள்ள வேண்டும். தேவன் தான் என்னை சிநேகிதன், அவரு தான் எனக்கு எல்லான்னு சொல்லி அவர் அண்டி கொள்ள வேண்டும். அவரோடு இருந்த அந்த உலகத்திலையும் அவர் நம்மளை ஆசீர்விப்பார், பரலோகத்திலையும் ஆசீர்விப்பார். யாரெல்லாம் தேவனை சிநேகித்தாங்க தான் பார்க்க போறோம். யாக்கோபின் புஸ்தகம் 2:23
1: அப்படியே
0: ஆபிரகாம்
1: தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது
0: என்கிற வேத வாக்கியம்
1: நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான்.
0: யாரு? ஆபிரகாம் என்ன பண்ணாரு? தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டார். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எடுத்தார். அதனால கர்த்தர் அவர் எப்படி ஆசீர்வித்தார்? தேவன் சகலத்தையும் ஆசீர்வித்தார். கஷ்டப்படல. போகம் ஆதியாகமம் 24:1 வாசித்து பாருங்க.
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்.
0: சகல காரியத்தை என்ன செஞ்சாரு? ஆசீர்வித்து வந்தார். கர்த்தருடைய சிநேகிதம், கர்த்தர் நம்மை சிநேகிக்கும் போது கர்த்தர் நம்ம சகல காரியத்தை நம்ம ஆசீர்வதிப்பார். சிநேகிதா இருக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சார பாருங்க. யாக்கோபின் எபிரேயர் புஸ்தகம் 11:8
1: விசுவாசத்தினாலே
0: ஆபிரகாம்
1: தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி
0: அழைக்கப்பட்ட போது
1: கீழ்ப்படிந்து தான் போகும் இடம்
0: ஏசப்பா சொன்னார், உன் தாயை உன் தகப்பனை விட்டு உன் இனத்தாரை விட்டு நீ என்ன செய்ய புறப்பட்டு போ என்று சொன்னார். அதனால அவர் போற இடம் எங்க போறோம், எங்க இருக்கோ என்ன செய்வேன்னு அவர் தெரியாது. போற இடம் என்னதுன்று ஆசிப்பா,
1: தான் போகும் இடம் இன்னதென்று,
0: தான் போகும் இடம் இன்னதென்று
1: அறியாமல் புறப்பட்டு போனான்.
0: அறியாமல் புறப்பட்டு போனான் சொன்னார். உன் தாயும் தகப்பனையும் உன் இனத்தாரை விட்டு நான் காமிக்கும் தேசத்துக்கு நீ போயின்னு சொன்னார். உடனே போனார் கர்த்தர். அவர் நிமித்தமாக தான் இஸ்ரேல் சனங்கள் முஸ்லீம் சனங்கள் நம்பலாம் இன்னைக்கு அவர்கள் நிமித்தமாக வந்தவங்க தான். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்காக இந்த நாளில் கர்த்தருக்காக எதை விட்டு கொடுக்குறோமோ, கர்த்தருக்காக விட்டு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை எந்த குறையுமே வைக்க மாட்டார். இந்த உலகத்திலே ஆசீர்வதிப்பார், பரலோகத்திலே ஆசீர்வதிப்பார். அவரோடு தான் நம்ம இருக்க போகிறோம். இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் இருப்போம். அவரோடு தான் நித்தி நித்தி காலமாக இருக்க போகிறோம். அவரை நம்ம சிலைக்க வேண்டும். ஆதியம புஸ்தகம் 22:12.
1: அப்பொழுது அவர்,
0: பிள்ளையாண்டன் மேல்,
1: உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே,
0: நீ
1: அவனை, உன் புத்திரன் என்றும், உன் ஏகசுதன் என்றும் பாராமல், எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால்,
0: நீ
1: தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று, இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: பாத்தீங்களா, ஒரே ஒரு மகன் எத்தனை வருஷம் ஆண்டுட்ட குழந்தைக்க காத்திருந்தாரு, 75 வருஷம் காத்திருந்தார். 25 வருஷம் காத்திருந்தாரு. 25 வருஷம் காத்திருந்த பிறகு கொடுத்த குழந்தை. ஆண்டு சொல்றாரு, நீ வந்து அபரகாமே நான் காமிக்கிற இடத்துக்கு கொண்டு கூட்டிட்டு போய் மகனை எனக்காக பலியிடு அப்படின்னு சொன்னாரு. கூட்டிட்டு போனாரு. அந்த மகன் கேட்குறாருப்பா, எல்லாம் இருக்குது, பழையடு ஆட்டுக்குட்டி இல்லையப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, அதை தேவன் பார்த்து கொள்வாருன்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பழிவிடுத்து மேலே படுக்க வச்சு கட்டையெல்லாம் குளி எல்லாம் சரியாக வச்சு அந்த குழந்தைய பழிவிடுத்து மேலே படுக்க வச்சு வெட்ட ஆபரகம் கையை போகும்போது தான் அவன் பிள்ளாண்டு மேலே, நீ என்ன செய்யாத, கையை போடாத, நீ உண்மையாக எனக்கு பயந்துருக்கேன்னு சொல்லி அறிந்திருக்கிறேன்னு சொன்னார். அதனால தான் ஆபரகாம தேவன் ஆசீர்வித்தார். நம்ம கத்திருக்க என்ன செய்யறோம், ஒரு மணி நேரம் மிடிச்சு ஜெபிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். ஐயோ நான் தூங்கணும், தூங்காட்டே உடம்பு நல்லா இருக்காது, ஐயா தூங்கணும், யார் எப்பெல்லாம் கிடைக்கிறோம் அப்போல்லாம் நம்ம தூங்குறோம், அப்போல்லாம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம், அப்போல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம், நேரம் எவ்வளோ நேரம் பேசுகிறோம், எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுறோம். ஆனால் ஆபரகாம அப்படி செய்யவே இல்லை. அதனால தான் அவருக்கு அம்மை தேவன் சொன்னது என் சென்னை கீதனேன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை பார்த்து, தேவன் அவருக்கு பார்த்து சென்னைன்னு சொன்னார். சகல காரியத்தை ஆசீர்வித்தார் அவருக்கு அம்மை தேவன், சகல காரியத்தை ஆசீர்வித்தார்.

0: வந்த பிறவே மற்றவங்களை மதிக்கிறது இல்லை. நம்ம வந்து ஆசீர்வாதமாக இருக்குன்னு மற்றவங்களை அற்பமாக நினைக்கிறது, பட்டு பட்டு பட்டுன்னு பேசுறது எவ்வளவோ இருக்கு. அப்படிலாம் நம்ம மன்னிப்பு கேட்கணும், ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டு ஏசோடு ஒப்புறாகணும். கர்த்தருக்குள்ளே இருந்தால் தான் கர்த்தர் நமக்குள்ளே இருப்பார். அவர் தேடினார் உங்களுக்கு வெளிப்படார், விட்டுட்டீங்கன்னா அவர் என்ன செஞ்சிருவாரா, என்றைக்கோ விட்டுடுவார். தேவனை தேடி பாருங்க, தேவன் உங்களை ஆசீர்விப்பார். நம்ம யாரையும் நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் நம்ம அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளணும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் அன்பாக இருந்தார், நம்மளும் அன்பாக இருக்கணும். அன்பு இல்லாதவன் ஆசிங்க. ஒன்று யோவான் 4:8
1: அன்பில்லாதவன்
0: அன்பில்லாதவன்
1: தேவனை அறியான்.
0: அன்பில்லாட்டா என்ன செய்ய முடியும், தேவனை என்ன செய்ய முடியும், நம்ம அறியவே முடியாது. நம்ம நினைச்சிக்கல நான் அன்பா தான் இருக்குன்னு, யாரையும் மதிக்கிறது இல்லை, யாரையும் இது பண்றது இல்லை. நம்ம தான், நமக்கு தான் எல்லாம் தெரியும். நம்ம என்ன, அவன் நம்மளோட அவங்க என்ன அப்படின்னு நினைக்கிறோம். அன்பில்லாட்டா தேவனை என்ன செய்ய முடியாது, நிச்சயமா நீங்க அறியவே முடியாது. அன்பு இருந்தவர் அன்பு தான் தேவனை அறிய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பா இருக்கணும். முதல் ஆபிரகாம் தேவன் சிநேகித்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவன் என்ன செஞ்சாரு, சிநேகித்தார். ஆபிரகாம் தேவனை சிநேகித்தார். சகல காரியத்தை தேவன் என்ன செஞ்சார், அவரை ஆசீர்வித்தார். அவர் சிநேகித்து விட்டுருவார். யார் வரையும் ஆசீர்விக்கிறாரு அவர், நம்ம அதிகமா செபிக்குமோ நம்மளை விட்டுருவாரா, விடவே மாட்டார். எந்த குறையுமோ வராம நம்ம காத்துக்குவாரு. ரெண்டாவது பாருங்க, கர்த்தர் யாரை சிநேகித்தாரா, நெகேமியன் புஸ்தகம் 13:26
1: அவன் தன் தேவனாலே சிநேகிதன் எண்ணப்பட்டவனாய் இருந்தான்.
0: அவன் தன் தேவனாலே எப்படி இருந்தாரா, சிநேகன் எண்ணப்பட்டவனாய் இருந்தான். பாத்தீங்களா, தேவனாலே அவர் எப்படி இருந்தாரா, சிநேகனாய் எண்ணப்பட்டவராய் இருந்தார்.
1: அவன் தன்
0: தேவனாலே
1: சிநேகிக்கப்பட்டவனா இருந்தான்.
0: சிநேகிக்கப்பட்டவனா இருந்த தேவனால என்ன செஞ்சாராம், சாலமோ சிநேகிக்கப்பட்டவரா இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா பயப்படாம சொல்லுங்க. கர்த்தர் ராஜ்யத்தில் அவர்தான் அல்லேலூயா தான் பாட போறோம். அல்லேலூயா, கர்த்தர் அல்லேலூயா சொல்லும். தேவனால சிநேகிக்கப்பட்டவரா இருந்தார் யாரு, சாலம். காரணம் என்ன, 1:3
1: சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து,
0: சாலமோன் என்ன செஞ்சார், கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து
1: தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான்.
0: அன்பு கூர்ந்து என்ன செய்வோம், நம்ம தேவனுடைய கட்டளையின்படி நடப்போம். அவர் சாலமோன் ராஜா என்ன செஞ்சாரு, அன்பு கூர்ந்தாரு, தாவீது கொடுத்த கட்டளையின்படி நடந்தாரு. நம்ம அன்பு கர்த்தர் அன்பு கூர்ந்தா கர்த்தர் சொன்னபடி நடப்போம். அவர் கர்த்தரத்தில் அன்பு கூர்ந்தாரு, தாவி சொன்ன கட்டளையின்படி நடந்தார். நம்ம இப்படி இருக்கோம், ஆண்டு கட்டளை கை கொள்றோமா, ஆண்டு சொன்ன காரியத்தை நம்ம செய்கிறோமா, பைபிள் வாசிக்கிறோமா, பைபிள் வாசிக்க விட்டுறோமா, நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோமா, சினிமாலேயும் டிவிலேயும் போன்லேயும் நேரத்தை பிசாசு களவாடுறானா. அருமையான சகோதரியே, சகோதரியே, இதை அன்பாக கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் கத்துட்டு அன்பு கூறுங்க. கத்து கொடுத்துட்டு ஒன்னே முடிதான் கேட்கிற, ஆண்டுட்டு அன்பு கூற வேண்டும் சொல்லி எதிர்பார்க்கிறார். 4
1: அப்படியே ராஜா
0: பலியிட
1: கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது,
0: அந்த
1: பலிபீடத்தின் மேல்
0: சாலமோன்
1: 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்.
0: 1000 சர்வாங்க பலி என்ன செஞ்சாரா, செலுத்தினார். நம்ம கர்த்தர் எத்தனை ஸ்தோத்திர பலி ஒரு நாள் சொல்றோம், எவ்வளவு நேரம் சொல்றோம், ஏதோ நம்ம தெரிஞ்சாலும் ஸ்தோத்திரப்பா இல்லை, 1000 சர்வாங்க பலியை செலுத்தினார். நம்ம கத்திற்கு எத்தனை ஸ்தோத்திர பலியை செலுத்துறோம். அருமையான சகோதரிய, சகோதரிய, சிந்தித்து செயல்படுவோம். கத்தர் வருகை ரொம்ப சமீபம். இன்னைக்கு நம்ம ஆண்டரை தேடினாதான் அவருக்கு முன்னால் நம்ம நிற்க முடியும். இன்னைக்கு அவருக்கு நம்ம தேடாமல் இன்னைக்கு பைபிள் வாசிக்காமல் நம்ம உலக காரியத்தில் மூழ்கி இருப்போமானால் கத்தர் வரும்போது அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. இன்றைய ரச்சினால், இன்றைய அனுக்கிற நாள், இன்றைக்கு ஆண்டவர் தேடுவோம். ஆண்டு வருகிற ரொம்ப

0: சமயமா இருக்கு. நம்ம ஒருத்தர் பேசாம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க முகத்துல ஏதாவது அவங்க கிட்ட போய் உதவி கேட்கணும்னா நான் பயப்படுற. ஐயோ அவங்க முகத்துல எப்படிதான் மொழிக்கிறோம், நான் இப்படி பேசிட்டேனே, அவங்களுக்கு இப்படி சொல்லிட்டேன், அவங்க முகத்துல எப்படி மொழிக்கிறோம் நினைக்கிறோம். நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறது கூட தான் நம்ம வந்து யூக யுகமாக வாழப்போகிறோம். அவரோட தான் கோடி கோடி ஆண்டு முழுவதுமா அவரோட வாழப்போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவரோட தான் நம்ம வாழப்போகிறோம். அதனால என்ன செய்யணும், அவரோடு நம்ம எப்போது இருக்கணும். ஆண்டவர் பெரிய காரியம் நம்ம செய்வார், அதான் ஆண்டவர் சொல்றாரு. அவர் சாலம் எத்தனை பள்ளி செலுத்தினாரா, ஆயிரம் பள்ளி. இங்க சொல்றாரு ஏசாயின் புஸ்தகம் 43:21.
1: இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.
0: பாத்தீங்களா, எதுக்காக நம்மள இந்த உலகத்துல படிச்சிருக்காரா, என் துதிய சொல்லி வருவார்கள். எத்தனை நேரம் நீங்க துதிக்கிறீங்க, ஆண்டு எவ்வளவு நேரம் துதிக்கிறீங்க, யோசித்து பாருங்க. எதுக்கு எவ்வளவு நேரம் இடம் கொடுக்கணும், துதிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் இடம் கொடுக்கிறோம். துதிக்கு சனத்து எனக்கென்று ஏற்படுத்த இவர்கள் என்ன செய்வாங்க, என்னுடைய துதிய சொல்லி வருவாங்க. ஆண்டு சொன்ன சிநேகிக்கிறவனை சிநேகிக்கிறேன். முதல்ல பார்த்தா ஆபரகாம்பு தேவனை சிநேகித்தார், ரெண்டாவது சாலம்புராஜ தேவனை சிநேகித்தார், மூன்றாவது யோபாடு சுவிசேஷம் 15:16-17.
1: அவர்கள்
0: போஜனம் பண்ணின பின்பு
1: இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும்
0: அதிகமாய்
1: நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார்.
0: அதற்கு அவன்
1: ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார்.
0: இவர்களிலும் சும்மா கேட்டுக்கலாம், சீமோனே அன்பா இருக்கேன் அப்படி கேட்டுக்கலாம். என்ன கேட்டாரு, இவர்களிலும் அதிகம் என்னிடத்துல அன்பாய் இருக்கிறாயா என்றார்.
1: என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார்.
0: என்னது மேய்ப்பாயின், என்னது ஆண்டரை பத்தி, சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டரை பத்தி சொல்லுவாயா, என் ஆட்டுக்குட்டி மேய்ப்பாய் என்றார்.
1: இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி
0: யோனாவின் குமாரனாகிய சீமோனே
1: நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன்
0: ஆமாண்டவரே,
1: உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார்.
0: அவர்
1: என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார்.
0: ஆட்டுக்குட்டி மேய்க்க சொல்ற, ரெண்டாவது என்ன சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று. எத்தனை பேர் உள்ளத்தில் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார், சுவிசேஷம் சொல்லு, காய்பறி குடு, எத்தனை பேர் இதயத்தை கடினப்படுத்திட்டு இருக்கோம். அருமையான சகோதரிய சகோதரியே, யூடியூப்ல பாக்குற எல்லாரையும் தான் சொல்றேன், நேரில் பாக்குற மக்களையும் தான் சொல்றேன், இங்க வந்திருக்க மக்கள் தான் சொல்றேன், கத்திர ஊழித்தன்மை எப்படி செய்யறோம், சின்ன ஊழியமா செஞ்சாதான் பரலோகத்தில் இடம் இருக்க முடியும். ஆடுகள் மேய்ப்பாய் என்றார்.
1: மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி
0: யோனாவின் குமாரனாகிய சீமோனே
1: நீ என்னை நேசிக்கிறாயா என்றார்.
0: என்னை நேசிக்கிறாயா என்று
1: அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே
0: பேதுரு துக்கப்பட்டு
1: ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்.
0: உமக்கு தெரியாது ஒண்ணு இல்லப்பா, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்.
1: நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர்
0: என்றான்
1: இயேசு. என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார்.
0: என் ஆடுகளை மேய்ப்பாக. அப்ப யார் ஆண்டவர் சிநேகிக்கிறார், மூன்றாவது ஊழியக்கார சிநேகிக்கிறார். உண்மையா நம்ம கர்த்தரை பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். கர்த்தரை ஊழியத்தை பெற்றிருக்க உண்மைதான், அந்த ஊழியத்துல கொஞ்சம் கூட அசதியா இருக்கூடாது. எங்களுக்கு ரவிப்பா சொல்லிக்கிறது, ஆவியோடு உண்மையோடு உண்மை தொழுதுகள்னும் இல்ல உண்மை உத்தமா ஒளித்து செய்யணும், பயத்தோடு நடுக்கத்தோடு ஒளியும் செய்யணும், கண்ணும் கருத்துமா ஒளியும் செய்யணும், ஒழுங்கும் கிருமமா ஒளியும் செய்யணும். ஊழியத்தை பெற்றது முக்கியம் இல்ல, ஊழியத்தை வந்து உண்மை உத்தமா ஒளியும் செய்யணும், பயத்தோடு நடுக்கத்தோடு ஒளியும் செய்யணும், கண்ணும் கருத்துமா ஒளியும் செய்யணும், ஒழுங்கும் கிருமமா ஒளியும் செய்யணும். செய்யறோமா ஊழியத்தை? எப்படி செய்யறோம்? அருமையானவர்கள், அவர் கூட தான் பிரம்ம நாள் இருக்க போறோம். இந்த உலகம் கொஞ்ச நாள் தான், உலகத்தின் வேஷம் கடந்து வரும், உலகம் கைவிட்டுரும். அவரோட தான் நம்ம ரொம்ப நாள் இருக்க போறோம். அவருக்கு நம்ம என்ன ஊழியம் செய்யறோம், என்ன செய்யறோம், யோசித்து பாருங்க. எவ்வளவு நேரம் ஊழியம் செய்யறோம்? அதங்க சொல்றாரு நீதிபதியின் புஸ்தகம் 27:23.
1: உன் ஆடுகளின் நிலைமையை,
0: உன் ஆடுகள் நிலைமையை
1: நன்றாய் அறிந்து கொள்,
0: நன்றாய் அறிந்து கொள்.
1: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
0: உன் கையில கொடுத்த ஆத்து மாதிரி என்ன செய்யணும், கவனமாயிருக்க. நம்மளே எடுத்துக்கோங்க, முள்ளார் ஊழியரையும் எடுத்துக்கலாம். ஊழித்து போயிட்டு வந்துடுறான், அதோட விட்டுறான், செபிக்கிறது இல்ல. அன்னைக்கு போய் செபிக்கிறா விட்டுற, மத்தவங்கள அதுப்புறம் விட்டுறே விட்டுரு. என்ன இருக்கவங்களா, அவங்க எப்படி இருக்கவங்களா, அதெல்லாம் இல்ல. நிறைய பேர் செபிக்கிறதே இல்ல விட்டு வந்த மக்களுக்கு. உன் மந்த வேலை எப்படி இருக்கணும், நீயே கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஆண்டு வர போறார், ஒரு நாள் கணக்கு கேட்பார். இப்பயே நம்ம சரிப்படுத்திக்கலாம், கணக்கு கேட்பார். அதனால் வாசிக்க கேட்ட வேதாகம் பகுதியில் குலோசியர் புஸ்தகம் 4:17.
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாய் இருப்பாயே என்று சொல்லுங்கள்,
0: கவனமாய் இருப்பாயாக என்று சொல்லுங்கள். கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நம்ம எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். செபிக்க மாட்டோம், எத்தனையோ ஆத்மாக்களை சந்திச்சிருக்கோம், செபிக்க மாட்டோம், துதிக்க மாட்டோம், அப்படியே விட்டுறோம். கர்த்தர் அர்ப்பிக்கை கண்டு கர்த்தர் என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ பெற்ற ஊழியத்தை ஆசி பண்ண இருக்க.
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: கர்த்தர் நம்ம ஊழியத்தை யார்ட்ட பெற்றிருக்கோம், கர்த்தரிடத்தை பெற்றிருக்கோம், மனிதனிடத்துல பெறல. நீ கர்த்தரிடத்தை பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றி முடி, எப்படி இருக்கணும், கவனமா இரு. ஊழிய நம்ம யார்ட்டையும் பெறல, கர்த்தரை பெற்றிருக்கோம். அவர் நம்மளை ஒவ்வொரு வினாடியும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறார். நம்ம எப்படி செய்கிறோம், என்ன செய்கிறோம், கவனத்தை பார்த்துட்டே இருக்கார். நிறைவேற்றும்படி கவனமாக இரு. இந்த உலகத்தில் நல்லா ஊழியம் செஞ்சா என்ன தருவார்? மத்தேயு சுவிசேஷம் 25:21.
1: அவனுடைய எஜமான்,
0: அவனுடைய எஜமான்
1: அவனை நோக்கி,
0: அவனை நோக்கி,
1: நல்லது
0: நல்லது,
1: உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே,
0: உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே,
1: கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தா,
0: கொஞ்சத்துல உண்மையா இருந்த, கையில கொடுத்த பொறுப்புல கொஞ்சத்திலே உண்மையா இருந்தா,
1: அநேகத்தின் மேல்,
0: அநேகத்தின் மேல்
1: உன்னை அதிகாரியாக வைப்பேன்,
0: அநேகத்தின் மேல் உன்னை என்ன செய்வ, அதிகாரியாய் வைப்பே.
1: உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார்.
0: உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் என்ன செய்ய, பிரவேசி. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்வாரா, நம்ம இப்படி இருக்கோம், எத்தனை பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பின்வாங்கி போயிருக்கோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா, உத்தம உண்மையான ஊழியக்காரனே என்ன செய்ய, இன்னொருத்தர் வாசிப்பா.
1: அவனுடைய எஜமான்,
0: அவனுடைய எஜமான்
1: அவனை நோக்கி,
0: அவனை நோக்கி,
1: நல்லது
0: நல்லது,
1: உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே,
0: உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே,
1: கொஞ்சத்திலே உண்மையா இருந்தா,
0: கொஞ்சத்தில் தான் உண்மையா இருந்தா, புல்லாங்க செய்யல, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா,
1: அநேகத்தின் மேல்,
0: அநேகத்தின் மேல்
1: உன்னை அதிகாரியாக வைப்பேன்,
0: அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன்,
1: உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான்.
0: உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு என்ன செய்ய, பிரவேசி. நம்ம எப்படி இருக்கோம், உத்தமா ஒளிஞ்சிரமா, உண்மையா ஒளிஞ்சிரமா? ஊழியத்துக்கார கஷ்டப்பட்டு ஏதாவது சாக்கு போய் சொல்லி வீட்டில் இருந்துடுறோமா? நம்ம வானாதி வானவர் கூலிக்கார ஒளிஞ்சிரோம். யாருக்கு? வானத்தையும் பூமியும் படைத்தவர் ஒளிஞ்சிரோம், மனிதருக்கு அல்ல. தேவனாய் கர்த்தர் வானத்தை படைச்சவர், பூமி படைச்சவர், சமுத்திரத்தை படைச்சவர், நீர் ஊற்றுகளை உண்டாக்கினவர் ஒளிஞ்சிரோம். அந்த ஊழியத்தை எப்படி செய்யறோம், எப்படி அதை நிறைவேற்றுறோம்? அலட்சியமா இருந்தோம்னா ஆண்டவர் ஒரு நாள் கேட்பார். இப்ப கேட்க மாட்டா, ஞாயிற்றுப்படி கேட்பான். அன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப நம்ம இன்றைக்கே ரச்சினால் இன்றைய அனுக்கிற நாள் ஞாயிற்றுப்பல நம்ம கணக்கு கேட்கமா, நம்ம எங்க போவோம்? ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் ஒழித்துக்காக வராம இருந்தரலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். உங்களை அழைச்சவர் யாரு? ஏசப்பா, நீங்களே வரல. ஒரு வசனம் இருக்கு பாருங்க, எபிரேயர் 4:5 நீங்களே ஒழித்துக்கு வரல, கர்த்தர் உங்களை அழைத்தார். அழைத்த வீட்டு பின்வாங்கி போயிருக்கிறோம். பாருங்க வாசிங்க.
1: மேலும்
0: ஆரோனை போல
1: தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய
0: ஒருவனும்
1: இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுகிறதில்லை.
0: தானா ஏற்படுறதில்லை. நம்ம இஷ்டம்னா ஊழியம், இல்லைன்னா விட்டுறோம். நம்மளே ஏற்படுறதுல, கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஊழித்து ஒப்பு கொடுத்து பின்வாங்கி இருக்கிறோம். இத கேட்டுக்கொண்டிருக்க சகோதரன் சகோதரியே, எங்க தூரத்திலிருந்து கேட்டிருந்தாலும் நீங்க ஒப்பு கொடுத்திருப்பீங்க. இப்ப பின் வாங்கிருக்கீங்க, அந்துட்டு ஒப்பு கொடுங்க. இன்றைய ரட்சணை நாள், இன்றைய அனுக்கிற நாள். முதல்ல என்ன செய்யணும்? கத்திர சொல்ற என்ன, சென்னைக்கிறவங்கள யார் சென்னைக்கிறார் முத? அவர். ரெண்டாவது சாலமன். மூன்றாவது ஊழிக்கார சென்னைக்கிறார். கடைசியாக உன்னத பாட்டின் புஸ்தகம் 1:4
1: என்னை இழுத்துக்கொள்ளும்,
0: உமக்கு
1: பின்னே ஓடி வருவோம்.
0: ராஜா,
1: ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார்.
0: நாங்கள்
1: உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சரசத்தை பார்க்கலாம், உமது நேசத்தை நினைப்போம்.
0: உத்தமர்கள்
1: உமை நேசிக்கிறார்கள்.
0: யார் நேசிப்பாங்க? உத்தமர்கள் கர்த்தரை நேசிப்பாங்க. நீ உத்தமா வாழ்ந்தீனா கர்த்தர் நேசிக்க முடியும். உங்களை அறியாமையே நேசிக்க முடியும். உத்தமர்கள் கர்த்தர் நேசிப்பார்கள். நம்ம வாழ்க்கையில் உத்தமா இருக்கமா? கர்த்தர் நேசிக்க முடியும். உத்தமர்கள் கர்த்தர் நேசிப்பார்கள். கடைசி வினாடியில் இருக்கிறோம். உத்தமரா இருந்தா நீ கர்த்தரை விட்டு போக மாட்டீங்க, பின்வாங்க மாட்டீங்க. உத்தமர்கள் கர்த்தரை நேசிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 26:1
1: கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன்.
0: தாவீராஜ சொல்றது, கர்த்தாவே என்ன நியாயம் விசாரியும், நான் உத்தமத்திலே நடக்கிறேன். நீங்க சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? என்ன நாய் விசாரியும் ஆண்டவரே, நான் உத்தமத்திலே நடக்கிறேன். என் நாய் விசாரியும், நான் உத்தமத்திலே நடக்கிறேன்னு சொல்றாரு. 18:1
1: என் பெலனாகிய கர்த்தாவே,
0: உமில்
1: அன்பு கூறுவேன்,
0: சொல்றாரு. என் பெலனாகிய கர்த்தாவே, நம்ம இடத்துல என்ன செய்வேன்? அன்பு கூறுவேன். நீர்தான் எனக்கு அன்பு. நீர்தான் அன்பு கூறுவேன். அன்பு கூறுறமா? நம்ம ஆண்டவர்கிட்ட தூரமா போயிருக்கோமா? பின்வாங்கி இருக்கோமா? ஆண்டவருக்கு நமக்கு ஒரு நாள் கூட இடைவெளி வரலையா? நம்ம இருக்கிறது அங்கதான். இங்கே நினைச்சுக்காதீங்க, இது கொஞ்ச நாள், நம்மளை உருவாக்குற இடம். இந்த உலகம் வந்து நம்ம உருவாக்குறாரு. நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லி அந்த நம்ம எப்படியோ ஆண்டவருக்கு தூரமா இருந்தோம், நம்மளை உருவாக்கி அவர் பக்கமா இழுத்து கொள்ளுகிறாரு. அதான் இந்த மத வாஸ்தம், என்னை இழுத்து கொள்ளும் பின்னே ஓடி வருவோம். உருவாக்குறாரு கர்த்தர் இந்த உலகத்துல. நான் எங்கேயோ கடந்தேன். கர்த்தரை கொஞ்சமா உருவாக்கி இருக்கிறார். உருவாக்கிட்டே இருக்காரு. இப்ப கடுகளவுக்கு உருவாக்கி இருக்காரு. இன்றும் உருவாக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டே இருக்கிறாரு. இந்த உலகம் நம்ம சொந்த இல்ல பெரியமானவளே. நீ கண்ண மூடினா கர்த்தர் ராஜ்யத்தில் நம்ம இருக்கணும். அவரோடு எப்பவுமே இருக்கணும். அதுதான் இந்த உலகம். வயச உலகத்தின் வயசு என்ன ஆயிரும்? கடந்து போயிரும். சங்கீதம் 116:1
1: கர்த்தர் என் சத்தத்தையும்
0: என்
1: விண்ணப்பத்தையும் கேட்டதினால்
0: என் சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டதினால்
1: அவரில் அன்பு கூறுகிறேன்.
0: அவர்கள் அன்பு கூறுகிறேன். கர்த்தர் என் சத்தத்தையும் விண்ணப்பத்தை கேட்டதினால் அவர்கிட்ட என்ன செய்ற அன்பு கூறுறேன். தாவீராஜா சொல்றார் அவர் அன்பு கூர்ந்தார். அதனாலதான் கர்த்தர் அவரை பார்த்து சொன்னார், என் இதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்ல முடியுமா? அப்போ நடவடி புஸ்தகம் 13:22 அருமையான சகோதரி சார், தூரத்திலிருந்து கேட்டுக்கிட்டுறேன், உங்களுக்கும் தான் ஆண்டு உங்களோட தான் பேசுறாரு, உங்களோட தான் பேசுறாரு. கர்த்தருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஐக்கியம் இருக்குது?
1: பின்பு அவர் அவனை தள்ளி
0: தாவீதை
1: அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன்.
0: கர்த்தருடைய இருதயத்துக்கு எப்படி இருந்தார் அவரு? ஏற்றவனாய் கண்டாரு. இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டே
1: எனக்கு சித்தமானவைகளை எல்லாம்
0: கர்த்தரே சாட்சி கொடுக்கிறாரு. எனக்கு சித்தமான
1: அவன் செய்வான் என்று
0: அவனை
1: குறித்து சாட்சியும் கொடுத்தார்.
0: உங்களை குறித்து என்ன குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? இல்லாட்ட இப்ப நம்ம கேட்போம், ஆண்டவரே எங்களையும் இதயத்த தாவீத மாத்தினீரப்பா, எங்களையும் மாத்துங்க, ஒரு இதயத்துக்கு ஏற்றவளாக மாற்றுங்க, சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்ங்க, என்னை மாற்றுன்னு சொல்லி கேட்போம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8:7
1: திரளான
0: தண்ணீர்கள்
1: நேசத்தை அவிக்க மாட்டாது.
0: கர்த்தர் மேல இருக்கிற நேசத்தை அவிக்க மாட்டாது.
1: வெள்ளங்களும்
0: அதை
1: தணிக்க மாட்டாது.
0: ஒருவன்
1: தன் வீட்டில் உள்ள
0: ஆஸ்திகளை எல்லாம்
1: நேசத்திற்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும்.
0: அதுதான் இங்க அந்ததான் பரிசுத்த பவுல் சொல்றாரு. ரோமர்கள் நிர்வாகம் 8:36-37 நிர்வாணமானாலும் பசியானாலும் சொல்ற பாருங்க.
1: கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவந்தாலும்
0: நம்ம பிரிக்க முடியாது. உபத்திரமோ
1: வியாகுலமோ
0: துன்பமோ
1: பசியோ
0: நிர்வாணமோ
1: நாசமோசமோ
0: பட்டயமோ
1: இவை எல்லாவற்றிலேயும்
0: நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே
1: முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே.
0: அவர்கள் அன்பு கூர்ந்தா நம்ம முற்றிலும் என்ன வந்தாலும் நம்ம ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர் இருக்கிறோமே, அது ஆஸ்தி. எல்லாம் இருந்தாலும் அசட்டை பண்ணப்படும். இயேசு என போதும், என்ன வந்தாலும் சரி இயேசுன்னு போதும்னு சொல்லணும். பரிசுத்த பவுலை போல நாம் அவர் எப்படி சொன்னாரோ அதே போல சொல்லணும். அவர் பின் சென்ற பாதையில் நம்ம செல்லணும். இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் நீ மேலே தான் கஷ்டமான காரியங்கள் என்ன வந்தாலும் கர்த்தருக்காக சாட்சியாக மறிக்கணும். கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமா? தேவன் சொன்னான், சென்னை விற்கிறோம். முதல் யாரை சென்னை வச்சார்? ரெண்டாவது சாலம். மூணாவது ஊழியக்காரை சென்னை வச்சார். நாலாவது உத்தமரை சென்னை வச்சார். நம்ம ஆண்டு கையில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே நம்மளோட கரங்களை கொடுக்குறேன், என்னையும் மாற்றும் ஐயா, என்னையும் மாற்றுன்னு சொல்லி அர்ப்பணிச்சு சாப்பிடணும்.

0: என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிப்பேன். யாரெல்லாம் கர்த்தர் அன்பா இருக்கிறோமோ அவர்கள் கர்த்தர் அன்பாக இருப்பார். ஆபிரகாம் தேவனிடத்தில் அன்பா இருந்தார். பாருங்க, அவர் மகனையே கூட பலியாக கொடுக்க அவர் முன் வந்தார். எல்லாவற்றை விட அவர் கர்த்தரை நேசித்தார். சிந்தித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எப்படி அன்பா இருக்கிறோம். சாலமோன் கர்த்தருக்கு அன்பா இருந்தார். 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினார். தன் தகப்பன் தாவீது கொடுத்த கட்டளை அனைத்தையும் நிறைவேற்றினார். மாத்திரமல்ல, பேதுருவை பார்த்து கர்த்தர் கேட்டார், பேதுருவே என்னிடத்து அன்பா இருக்கிறாயா? அப்படி என்றால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஊழியத்தை கவனமாக செய்வாயாக, உன் மந்தையின் மேல் நீ கவனமாக இருப்பாயாக, நீ கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாக இருப்பாயாக என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னை அழைக்கிறார். ஊழியம் செய்யற்பணிக்கலாமா? கவனத்தோடு கண்ணும் கருத்துமாய் ஊழியம் செய்ய அர்ப்பணிக்கலாமா? Thank you Lord, hallelujah. கர்த்தர் நம்மை தேடுகிறார். மாத்திரமல்ல, கடைசி ஒன்று பார்த்து, உத்தமர்கள் கர்த்தர் நேசிப்பார்கள். தாவீது உத்தமமாய் நடந்தார், தேவனை நேசித்தார். ரெண்டு இடத்துல வாசித்தோம், தாவீது கர்த்தரிடத்தில் அன்பா இருக்கிறேன், உம்மிடத்து அன்பா இருக்கிறேன் சொன்னார். நான் உத்தமனாக உத்தமையாக வாழ, என் கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஒரு வீடு நிறைய பொருள் கொண்டு கொடுத்தாலும் அது அன்புக்கு ஈடாகாது. என்ன வெள்ளம் போல் பிரச்சனை, துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருபோதும் பிரிக்கவே முடியாது. ஹாலேலூயா, அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, மெனேசிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஹாலேலூயா, கண்ண உயர்த்தி அர்ப்பணிக்கலாமா? தகப்பனே, மதியான வேலைக்காக ஸ்தோத்திரம். அந்தி சந்தி மதியான நேரத்திலே உம்மை நோக்கி தியானம் செய்து முறையிடுவேன் தாவி சொன்னது தாவீது. அந்தி சந்தி மதியான நேரத்திலே தியானம் செய்து முறையிடுவேன் என்று சொன்ன அந்த வாக்கின்படி இந்த மதியான வேலை நாங்களும் உம்மை நோக்கி தியானித்து முறையிடுகிறோம். உங்களுக்கு அன்பாயிருக்க அர்ப்பணிக்கிறோம், உம்மை நேசிக்க அர்ப்பணிக்கிறோம். அன்பர் ஆபிரகாமை போல உம்மை நேசிக்க அர்ப்பணிக்கிறோம். சாலமோனை போல தன் தகப்பன் கட்டளையை துவக்கத்திலே அவர் கடைபிடித்து நடந்தார். ஸ்தோத்தரிக்கிற மனிதனாய் துவக்கத்தில் இருந்தாரே, நாங்களும் துதிக்க அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பேதுரு ஆடுகளை மேய்ப்பாயாக என்ற நீர் அன்பின் கடலை கொடுத்த போது கடைசி வரையிலும் அவர் தலைகளாய் சிலுவில அறைகிற வரையிலும் ஊழியத்தை செய்தாரே, நாங்களும் எங்கள் மரண பரியந்தம் ஊழியத்தை செய்ய அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உத்தமர்களும் நேசிப்பார்கள் என்று சொன்னி உத்தமர்களாய் நாங்கள் வாழ அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தாவித்தோமாய் வாழ்ந்தார், தாவீது உத்தமனாக வாழ்ந்தார், உம்மிடத்தில் அன்பாய் இருந்தார், உம்மை நேசித்தார். எல்லாரையும் பார்க்கிலும் உம்மிடத்தில் அன்பாய் இருந்தார். அப்ப நாங்களும் கூட உம்மை நேசிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம், உத்தமர்களாய் எங்களை மாற்றும் ராஜா. கிறிஸ்து அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார் என்று சொன்ன வாக்கின்படி எதுவும் உங்கள் அன்பை விட்டு எங்களை பிரிக்காதபடிக்கு காத்துக்கொள்ளும். எங்களை தாழ்த்தி ஒப்படுகிறோம், கத்தரியே ஏற்று நடத்தும். உங்களை செய்வதற்கு நன்றி. அக்காவின் வல்லமையாக பயன்படுத்தும், நாமத்தை மகிழ்படுத்தும். கடைசியாக இப்பொழுதும் உங்கள் அனைவருக்காக அக்கா ஜெபிப்பாங்க, உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பாங்க. நேரலையாய் நிகழ்ச்சியில் இந்த துதி ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்க நீங்களும் எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: எங்களை அன்பா நேசித்து வழியை நடத்துற எங்களை தகப்பனே, கோடான கோடி நன்றி. அசப்பா கோடி கோடி நன்றி. சர்வல்லமுள்ள தேவனே, மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம். அப்பா இந்த நாளிலையும் கூட ராச்சா மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனே, மை போற்றுகிறோம். அப்பா அவர்கள் போட எங்களுக்கு சிநேகிக்கின்மையா அப்பா. அப்பா அதே போல சாலம் போட மட்டும் சிநேகிக்கிறாண்டவர் அப்பா. மை துதிக்கிறோம் தகப்பனே நாங்களப்பா. அப்பா சீசராக இருக்கு, ஊழியம் செய்யணும் ஐயா. நீர் எதிர்பார்க்குற அளவுக்கு ஊழியம் செய்யணும். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா எவ்வளோ நாட்கள் உங்களுக்கு நீர் எதிர்பார்க்குற அளவுக்கு செய்யலப்பா. நீ எதிர்பார்க்குற அளவுக்கு செய்ய எனக்கு கிருபை தாங்க, சொல்லித்தாங்க அதிகமாக. ஆண்டவரே அப்பா அப்படி சித்தத்தை செய்ய எனக்கு கிருபை தாங்க, பலப்படுத்த முடியாது. ஆண்டவரே எவ்வளோ காலங்களோடு விழித்துச்சாலப்பா, எத்தனையோ காலங்கள் பேசி பேசி நேரத்தையும் காலத்தையும் வீண் பண்ண. ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கோங்க, ரத்தத்தால் என்னை கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தேவனே தேவனே இப்படி விழித்து செய்யணும். ஆண்டவரே நாங்கள் இப்படி விழித்து செய்யணும் ஐயா. உத்தமராய் எங்களை மாற்றும் ஐயா. கத்தரை தாவீதை பற்றி சொன்னீரே, என்னை இருத்து ஏற்றோடு சொன்னீரப்பா, எங்களையும் அப்படி மாற்றுமாண்டவரே, மாற்றுமாண்டவரே அப்பா. நாங்கள் எந்த சூழ்நிலையும் பசுத்த பவளை போல விட்டு பின்வாங்காதபடிக்கு நாங்கள் எங்களால் எங்களை அன்பு குருவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ள எங்களுக்கு இருவை தாரும். உங்கள் நான் மகிழ்ப்பிடட்டுமப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலேயும் அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, வியாதியை சுகமாக்க, நோய் சுகமாக்க. எங்கெல்லாம் வசனத்தை கேட்டாங்களோ அந்த மக்கள்லாம் ஒருத்தர் அர்ப்பணிக்க கிருபை தாங்க. வியாதியை சுகமாக்குங்கப்பா, வியாதியை சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலனத்தை குணமாக்க, மந்திரக்கட்டு செவனக்கட்டு உடைத்து போடுங்க. இயேசுக்கு நாமல பிசாசின் கிரியை அழிக்கப்பட்டு போட்டோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்த பாக்கில்லா சகூலி குழந்தை பாய் தாங்க. கற்பத்தின் கனி கத்தரால கடிக்க சுதந்திரம் நீ தான் கொடுக்குற சுதந்திர ஆண்டவரே. குழந்தை கொடுங்கப்பா, குழந்தை கொடுங்கப்பா. கும்பி உண்டு பண்ணினே அப்பா, அதில் உள்ள மனிதரை சிருஷ்டித்தேன்னு சொன்னீரே. குழந்தைகளுமே எத்தனை பேர் தவிக்கிறாங்க ஏசப்பா, குழந்தை பாக்கி எல்லாமே எத்தனை பேர் தவிக்கிறாங்கப்பா. குழந்தை கொடுங்க ஏசப்பா, குழந்தை கொடுங்க. பிச்சை கேட்குறே சப்பா, உங்க நாமத்துல அன்றாடி கெஞ்சுரே சப்பா. அது மாத்திரல ஆண்டவரே அப்பாமே ஸ்தோத்திரம். கடன் கஷ்டத்தினால் தவிக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க அப்பா. பிரச்சனையினால் கஷ்டப்படுற மக்கள் விடுதலை செய்யுங்க. தொழிற்சிற மக்களை ஆசிரியங்க, ஆவாரஞ்சிற மக்களை ஆசிரியங்க, குடிக்கிற மக்கள் விடுதலை தாங்க. ஏதோ ஒரு போதை பொருளுக்கு வந்திருக்காமப்பா, அது வந்து அப்படியே மூளையை கலைக்கிறதாமாண்டவர் ஐயா. அதுக்கு அடிமையா இருக்கிற சகோதர சகோதரி மீட்டுக்கொள்ளுங்க ஆண்டவரே. கெஞ்சிரோம் கெஞ்சிரோம் ஐயா. அப்பா ஒரு புதுசா ஒரு போதை பொருள் வந்திருக்காமப்பா, மூளையை கலக்குதாமாண்டவர். அப்படிப்பட்ட மக்களை மீட்டுக்கொள்ளுங்க, மீட்டுக்கொள்ளுங்க, மீட்டுக்கொள்ளுங்க ஏசப்பா, மீட்டுக்கொள்ளுங்க ஏசப்பா. அதே போல ஆண்டவரே தொழிற்சிற மக்களை ஆசிரியங்க, ஆவாரம் செய்கிற மக்களை ஆசிரியங்க, வாகனம் வச்சிருக்கிற மக்களை ஆசிரியங்க, படிக்கிற பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க, பிரச்சனை மாற்றுங்க. எல்லா மக்களும் அப்பா நிறைய மக்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க கிருபை தாரும். நிறைய மக்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கட்டும், உண்மை தேடட்டும், அண்டி கொள்ளட்டும், மோடி இருக்கட்டும். பின்வான மக்களை இழுத்துக்கொள்ளு, உங்கள் பின்னே ஓடி வரட்டும் ஐயா. உலகத்தை விட்டுமா பெண்ணை ஓடி வரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வத்தை உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.

0: கடந்த 28ஆம் தேதி பிசினஸ் விஷயமா பாம்பே போயிருந்தேன். 28ஆம் தேதி அங்க போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 29ஆம் தேதி நான் இருந்த இடத்துல இருந்து திரும்ப பாம்பேக்கு வந்திருந்தேன். சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு சாப்பிட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி நாசிக்கின்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது 9:00 இருக்கும், திரும்ப ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லி வண்டியை நிறுத்திருக்கும் போது எனக்கு இந்த ரெண்டு பகுதியிலும் பயங்கரமான வலி வந்துச்சு. பயங்கரமா இருக்கு வலி, என்ன பண்றதுன்னே தெரியல. கூட ஏன்னா பிசினஸ் சம்பந்தமானவங்க தான் இருந்தாங்க, யாரும் வேற யாரும் இல்லை. அப்போ அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல முடியல. அந்த டைம்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மாட்ட இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப வலியா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. அம்மா சொன்னாங்க, அது மம்சா இருக்கலாம், நீ மாத்திரை எதுவும் போட்டுறாத, தைலம் வேணும்னா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு அப்போத்துலேருந்து சாப்பிடவும் முடியல. அப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நான் இருந்த இடத்துக்கு போய் ரூமுக்கு போனால் என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியல, பயங்கரமான வலியினால் கஷ்டப்பட்டேன். அதுக்கிடையில் காலையில் எனக்கு ஃபீவரும் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கை கால்லாம் பயங்கர ஷிவரிங் ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு முக்கியமான வேலை, நான் அன்னைக்கு அந்த வேலையை முடித்து அங்கேருந்து நைட்டு திரும்பி வர்றதுக்காக டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு. ஆனால் எனக்கு அங்கே அவங்க கூட போய் நின்று வேலையும் செய்ய முடியல. அதுக்கிடையில் வேற எங்கேயும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபோன் பண்ணி எல்லாமே ஒரே நெருக்கமாயிருச்சு. எனக்கு அந்த இடத்துல போயிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பலவீனமாக இருக்கேன், ஒரு பக்கம் எனக்கு ஆஃபீஸ் டென்ஷனு, ஒரு பக்கம் குன்னூர் ஆஃபீஸ் டென்ஷனு, எல்லாமே ஒரே நேரத்தில் என்னை போட்டு ரொம்ப படுத்திருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கிடையில் எப்படியாவது வேலையை முடிச்சு அங்கேருந்து கிளம்பி வந்தால் போதும் அப்படின்ற நிலமையில் சாயந்தரம் 4:30 காரில் அங்கேருந்து பாம்பே வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ண முடிச்சு, அதுக்கப்புறம் 100 கிலோமீட்டர் வண்டி நகரவே இல்லை. நைட்டு 9:30 எனக்கு ஃப்ளைட்டு, ஆனால் 9:00 தான் ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்தேன். அங்கே போய் பார்த்தா ஆல்மோஸ்ட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உங்களோட ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த நேரத்தில் நான் தனியாக வேற இருக்கேன், என்ன பண்ணணும், ஒரே ஒரு பக்கம் பலவீனம், ஒரு பக்கம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம், எப்படி போய் வீட்டு சேருவோம், எப்படியாவது வண்டி ஏறி இருந்தால் கிட்டத்தட்ட 11:30 வீட்டுக்கே வந்து சேர்ந்துருப்பேன் நான். அதுக்குள்ளார இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே கலங்கி நின்றுட்டு இருந்த நேரத்தில் அங்கே கவுண்டர்லேருந்து ஒரு மேடம் கூப்பிட்டாங்க, உங்களுக்கு டைரக்ட் ஃப்ளைட் வேணும்னா நாளைக்கு மதியானம் 2:30 தான், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கு சொல்லுங்க அப்படின்னோடனே, வேணா கனெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லி கனெக்ஷன் கொஞ்சம் பேமெண்ட் பண்ண சொன்னாங்க. கர்த்தருடைய கிருபையில் நான் கொஞ்சம் கேஷ் கையில் வச்சுருந்ததுனால அந்த காசை கொடுத்து சென்னை வந்து இறங்கினேன். சென்னை வந்து இறங்கினாலும் என்னால் வெளியில் வரவே முடியல. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அண்ணன் அங்கேருந்து வந்தாப்புல, அவர் வந்து 2 நாள் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே நான் சாப்பிட்டு வந்து அண்ணன் ஒரு காஃபி வாங்கி ஒரு பிஸ்கட் கொடுக்குறாப்புல என்னால் அந்த காஃபியும் அந்த பிஸ்கட்டையும் சாப்பிட முடியல. அந்தளவுக்கு என்னோடய தொண்டையெல்லாம் முகம்லாம் பயங்கரமாக வீங்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏர்போர்ட்டில் வெளியில் 2 பேர் உட்காந்துருந்தோம், அவன் மேலேயே அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து கோயம்புத்தூருக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு, உள்ளே போகிறேன், என்னால் நடந்து போகக்கூட முடியல. உள்ளே போய் செக்யூரிட்டி செக்கிங் முடித்து பஸ்ஸுக்கு போகணுன்னா என்னால் நடக்க முடியல. ஏசுப்பா எப்படி போவேன், எப்படி போய் நான் சேருவேன், தனியாக வேற இருக்கேன் அப்படின்னு அப்படியே ஏசுப்பாவோட கிருபையில் வந்து ஃப்ளைட்டும் ஏறிட்டேன். கோயம்புத்தூர் வந்து இறங்கினோன்னே என் ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு சொன்னேன், அவன் என்னை காரில் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டான். உடனே அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க, டாக்டர் பார்த்துட்டு பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் இந்த மம்சதும் இது இருந்தது, அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனாலும் எனக்கு சுகமாகலை. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, எனக்கு இங்கே வர முடியல. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, வந்து பாரத்தோடு எனக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அந்த நேரத்தில் பலவீனம் சிக்கு மட்டும் இல்லை, வேற ப்ராப்ளமும் இருக்குன்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணி எனக்காக கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான மரண போராட்டமே நடந்துச்சுன்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், கொஞ்ச நேரம் முடியாமாயிரும். அக்காவோட தொடர்ந்து ஜெபத்தினால இன்னைக்கு கர்த்தர் என்னை உயிரோட நிறுத்தியிருக்கிறாரு. அப்படி செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றி. எனக்காக அக்கா வந்து இந்தளவுக்கு ஜெபம் பண்ணி இன்னைக்கு எங்கள் இயேசு பாட்டு இந்த சுகத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் அண்ணனுக்கும் எல்லாருக்கும் நன்றி. சபையார் எல்லாரும் என்னை வந்து பார்த்தீங்க, எனக்காக ஜெபிச்சிங்க, எல்லாருக்கும் நன்றி.
1: கஷ்டத்தின் பெற்று விழித்து நிறைவேற்றிருக்க என்ன செய்யணும், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா ஊழியத்தை கரெக்டா நம்ம செய்யணும். இப்ப சண்டை கிளாஸ் ஒளி செஞ்சாங்கன்னா அவங்க சண்டை கிளாஸ்ல கரெக்டா இருக்கணும். ஹாஸ்பிட்டல் ஒளிஞ்சு செஞ்சாங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒளிஞ்சதுல கண்ணும் கருத்துமா இருக்கணும். எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா இருக்கணும். உள்ளார் ஒளிஞ்சவங்க அந்த ஊழியத்தை எப்படி செய்யணும், கத்திர பிடிக்குமா நான் செய்கிற ஊழியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நாங்கள் எப்படி செய்கிற, கத்திர கொடுத்த பொறுப்பை நான் கரெக்டா செய்யறேனா இல்லைன்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நமக்கே தெரியும் நம்ம கரெக்டா செய்யறோமா இல்லையாங்கிறத. அல்லேலூயா. நம்ம கரெக்டா இருக்குமா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும், நமக்கு தெரியும், யாஸ்பாவுக்கும் தெரியும். நம்ம ஊழியத்தை பெற்ற ஊழியத்தை கரெக்டா செய்யறேனா, அது அசதியா இருக்கிறமா. அவருக்கு ஆபீஸ்ல வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க, ரெண்டு நாள் மூணு நாள் போகாம இருந்தா என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சத்தமா சொல்லுங்க. கண்டிப்பாங்க. அது போல கத்தடி ஊழியத்தை நம்ம செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கத்தர் கொடுத்த பொறுப்பை நம்ம கரெக்டா செய்யணும். அன்று ஒரு நாள் ஒருத்தர் என்ன செய்வார், கணக்கு கேட்பார். அவனுக்கு உள்ளெல்லாம் செஞ்சனே, நீ என்ன செஞ்சிருக்க, எனக்காக என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி நம்ம கர்த்தர் கேட்பார். அந்த கணக்கை நம்ம செய்து முடிக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 13:36.
2: தாவீது
1: தன் காலத்திலே
2: தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு
1: பாத்தீங்களா, தாவீது பெரிய ராஜா, இஸ்ரேலே 40 வருஷம் அரசாண்டாரு. ஆனா அவர் கத்து அவரை குறித்து என்ன சொல்றது, ஊழியத்தை எப்படி எப்படி செஞ்சாரா, தேவனுடைய சித்தத்தின்படியே தேவன் ஊழியம் செஞ்சாரா. நம்ம எப்படி செய்யறோம், நம்ம கத்திரத்த பெற்ற ஊழியத்தை எப்படி செய்யறோம் யோசித்து பாருங்க. நம்ம கத்துக்கிட்ட பெற்ற ஊழியத்தை வந்து நம்ம அசதியா இருக்கிறோமா, நிர்வாசாரமா இருக்கோமா. எவ்வளவு பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, ஆனா கத்து நம்மளை மட்டும்தான் ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டிருக்காரு. எத்தனையோ படிச்சவங்க, எத்தனையோ பட்டம் பெற்றவங்க, எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, ஆனா கர்த்தர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க. பலவீனரும் நம்ம சுகவீனமா இருக்கிறவங்க எல்லாரையும் நம்மளதான் தேவன் தெரிஞ்சிருக்கிறாரு. அது பெரிய பாக்கியம், கர்த்தர் ஊழியது பெரிய பாக்கியம். இந்த ஊழியத்தை வந்து பொறுப்பா செய்யணும். நம்ம இஷ்டம்னா ஊழியத்துக்கு வரோம், இல்லைன்னா விட்டுறோம். அப்படி இல்லை, கர்த்தர் ஒரு நாள் நான் என்ன செய்யணும், நம்மகிட்ட கணக்கு கேப்பாரா கேட்க மாட்டாரா, கேட்பார். 14:12 தன்னை குறித்து நம்ம என்ன செய்யறோம், கணக்கு ஒப்புவிக்கிறவங்களா இருக்கிறோம். நம்ம கையில கத்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையை உத்தமா செய்ய வேண்டும். எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ படிச்சவங்க, எத்தனையோ பேர் அழகானவங்க, எத்தனையோ நல்ல அநேக மொழி தெரிஞ்சவங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கத்தர் ஊழியத்து கலைக்கல, நம்மளே கத்தர் ஊழியத்து கலைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை கத்தரத்தை பெற்று ஊழியத்து நிறைவேற்ற நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்கணும். தாவீது பாருங்க, கர்த்தடி ஊழியத்தை என்ன செய்ய, அவர் சித்தத்தின்படியே செய்தார. நம்மளும் இப்படி செய்யணும். ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க. ஹாஸ்பிட்டல் ஊழியர்களா இருந்தாலும் சரி, சண்டை கிளாஸ் ஊழியர்களை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, உள்நாடு ஊழியர்களா இருந்தவங்க செய்தாலும் சரி, கர்த்தர் ஒரு நாள் மட்டும் கணக்கு கட்டாயம் கேட்பார். ஊழியத்தை கரெக்டா செய்யணும். நம்ம வீட்டில் ஒரு காரியம்னா என்ன பண்ற, அடி ரேஷன் கடை நிறைய இதை புடவையெல்லாம் நிறையா கொடுக்குறாங்க, இல்லை சர்க்கரை அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்க, என்ன செஞ்சிருவோம், அந்த கடை திறக்கிறதுக்கு முன்னாலே நம்ம போய் லைனில் நிற்போம். எண்ணெய் ஊற்றுறாங்க இன்றைக்கி 10 லிட்டர் அதிகமானு சொல்கிறாங்க வச்சுக்கோங்க, என்ன செய்வோம், சீக்கிரமாக போய் நின்றுவோம். ஆனால் கர்த்தடி ஊழியத்தில் மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப அசதியாக இருக்கிறோம். ஊழியத்தில் நம்ம அசதியாக இருந்த கர்த்தர் நம்மகிட்ட ஒரு நாளுக்கு கணக்கு கேட்பார். அல்லேலூயா. 3வது மத்தேயு சுவிசேஷம் 5:3.
2: ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
1: ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
2: பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
1: பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமையா இருக்கும், நம்ம ஒண்ணுமே இல்லை, கத்தர் என்னை நிச்சயமா உயர்த்துவேன், நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம உள்ளத்துல எப்பவுமே அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அதான் சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. ஒண்ணுமே இல்லைங்கிறத நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் சிந்தித்து பார்க்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷம் நம்ம சிந்திக்கணும், ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் என்னை இவ்வளவு உயர்த்தி இருக்கிறாரா, கர்த்தர் என்னை இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாரா, அந்த எண்ணம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கலாம். அப்ப கர்லூர் வச்சு அவர்களுடைய யாரு, ஆவியில எளிமையா இருக்கிறவங்களா அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். அப்புறம் வேற என்ன செய்யணும்? ஆவியில எளிமையா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு எளிமையான உள்ளத்தை தாரு சுவாமின்னு சொல்லி. அதான் தாவீது ராஜா சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 40:17
2: எளிமையானவன் கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார்.
1: கர்த்தரோ என் மேல நினைவா இருக்கிறார். அவர் எப்படி பயங்கரமான பெரிய ராஜா, இஸ்ரேலே 40 வருஷம் 6 மாசம் அரசாண்டாரு. அவர் தான் சொல்றாரு, நான் சிறுமியும் எளிமையான கர்த்தரோ என் மேல நினைவா இருக்கிறார். அப்படி நம்ம தாழ்த்தி ஆவியில் எளிமையா இருந்தோம்னா கர்த்தர் நிச்சயமா நமக்கு இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்படும். பரலோகராஜ்யம் நம்முடைய தான் இருக்கும். அல்லேலூயா. சந்தையுமே இல்லை, பரலோகத்தை யாருமே இழக்கவே மாட்டோம். எளிமையுள்ளவராக இருக்கணும். நம்மளை கொஞ்சம் கூட நம்மளை உயர்த்தாதபடிக்கு ஆவியில் என்ன செய்யணும்? எளிமையுள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எந்த விதமான சந்தையுமே இல்லை. பரலோகராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்லியிருக்கு. நம்ம வந்து எதுலுமே ஒண்ணுமே இல்லை என்பதை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கணும். நினைச்சோம்னா கர்த்தர் நம்மள நம்ம எளிமையான இருக்கும்போது கர்த்தர் பரலோகராஜ்யம் நம்முடையதாக ஆகும். கர்த்தர் நம்மள இந்த பரலோகராஜ்யத்துக்குள்ளேயும் நம்ம பிரவேசிக்க முடியும். இந்த உலகத்துல நம்ம ஆண்டுக்குள்ள நல்ல ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியும். அல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் 4:6
2: அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே.
1: அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே.
2: அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
1: தேவன் என்ன செய்யறாராம்? பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
2: தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது.
1: தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்யறாரா? கிருபி அளிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது சொல்றாரு. தாழ்மையா இருந்த கர்த்தர் நம்ம கிருபி அளிப்பார். நம்ம நிர்மலமாக இருப்பதோ கர்த்தருடைய கிருபை. நம்ம தாழ்மையா இருக்கும்போது கர்த்தர் நம்ம கிருபி அளிக்கிறார். கிருபி இருந்தா நம்ம நினைச்ச மாட்டார். ஒரு நாள் கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். ஆவியில் எளிமையுள்ளவராக இருக்க வேண்டும். நம்ம நம்மளை உயர்த்தாதபடிக்கு நம்ம கர்த்தருக்குள்ள எளிமையா இருக்கும்போது இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வதிப்பார். பரலோகத்திலையும் நம்ம பரலோகம் நமக்கு புரியுதா இருக்கும். யாருக்கு எளிமையா இருக்காங்களோ பரலோகராஜ்யம் அவர்களுடைய இது. தாழ்ந்த போது கர்த்தர் உங்களை கட்டாயம் உயர்த்துவார். அது அன்னை மரியா சொல்றாங்க. லூக்கான் சுவிசேஷம் 1:48
2: அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்.
1: பார்த்தீங்களா, அடிமையின் தாழ்மையே நோக்கி பார்த்தார். அவங்க தாழ்மையா இருந்திருக்காங்க, கர்த்தருக்கு அடிமையா இருந்திருக்காங்க. அவர் அடிமையை நோக்கி பார்த்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க வயித்துல பிறந்தாரு. எத்தனையோ கன்னிகள் அந்த காலங்களில் காத்திருந்தாங்களாம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரை தெரிந்து கொண்டார்? அன்னை மரியாவை தெரிஞ்சு விட. ஏன்னா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அன்றுக்கு அடிமையா இருந்திருக்காங்க, தாழ்மையா இருந்திருக்காங்க. தாழ்மையோடு இயேசுவேன் உள்ளத்துக்களை வரணும், எனக்குள்ள முழுமையான வந்து தங்கணும்னு கேட்கும் போது கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. கடைசியாக 73:24
2: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
1: நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
2: என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன்.
1: என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன்.
2: உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி.
1: உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி.
2: முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
1: முடிவில் என்ன செய்ய? மகிமையில ஏற்றுக்கொள். நம்ம கர்த்தரோடு எப்போது இருக்கும்போது அவர் என்ன செய்யறார்? நம்மள என்ன செய்யறாரா? தாங்குறாரு. கரத்தை பிடிச்சி தாங்குற. எப்போது என்னோட இருக்கிறேன்? வலது கருத்து பிடிச்சு நம்மள என்ன செய்யறாரா?
2: தாங்குகிறேன்.
1: தாங்குறாரு. அது மாத்திரல நம்ம என்ன செய்ய? ஒவ்வொரு நாளும்
2: ஆண்டவர்
1: நமக்கு ஆலோசனை தாராரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை செல்வேன் சொன்னார். ஆலோசனை தருவாரு. நம்ம தப்பு மூலமெல்லாம் நம்ம சரிப்படுத்துவாரு. நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் ஆலோசனை வெளி நடந்தா முடிவில் நம்ம எங்க சேர்க்கிறாரா? அவருடைய மகிமையிலே சேர்க்கிறார். நம்ம அவர் சொல்ற ஆலோசனைபடி நடந்தா நம்மள முடிவில் அவர் மகிமையில சேர்க்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிறோம். இப்போது நம்ம ஜெபிக்க போறோம். என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? ஸ்தோத்திர வண்டி உரிமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை அன்பாரி இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் இறப்புங்க, பக்தி வரத்தாங்க, ஜெபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க. உங்களோட சேர்த்துக்கோங்கப்பா, உங்களோட எழுச்சிக்கோங்க, உங்களோட ஒட்ட வச்சுக்கோங்கப்பா, ஒப்புராக்கிக்கோங்க ஏசப்பா. எங்களை கோதுமணியாக மாற்றுங்கப்பா, உங்களுடைய விழாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சம்பத்தாய் மாற்றுங்கப்பா, மகனே எப்போது என்னோடு இருக்கிறாய், என்னோட எல்லாம் உன்னோடேன்னு சொன்னீங்களே, அந்த வாக்கு தத்தன்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியச்சிங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க, வியாதியை சுகமாக்குங்க சப்பா, நோய் சுகமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா, மந்திரம் சேவனை உடைச்சு போடுங்க, பிசாசின் அழிச்சு போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களை திருமணம் நடக்கணும் சப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்களை குழந்தை பாக்கிட்டே தாங்க, கடன் கண்ணீர் வேதனையில் இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க, குடிக்கிற குடும்பங்களை விடுதலை செய்யுங்கப்பா, தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, நம்பி அப்பாமே ஸ்தோத்திரம் உண்மையை நம்பி ஜீவிக்க உம்மோடு இருக்க கிருபை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாது ஜீவிக்கிறோம். நானே லவ் டீச்சரை கத்தனு சொன்னீரே, நீர் ஆசீர்வதித்து உயர்த்துங்க, தெய்வீக பிரசனம் கொண்டு இருக்கட்டும் ஐயா, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருந்து வழி நடத்துங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, உண்மை சார்ந்து வாழ உண்மை நம்பி வாழ உதவிச்சிங்க, எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம், வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க இசப்பா, எல்லாவற்றையும் இசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரமபிதாவே ஆமே.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம், சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒருவர் நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asmankaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

வாசலை உனக்கு முன்பாய் வைத்தேனே. பறந்து சென்று எனக்காக ஊழியம் செய்வாயே. நான் உனக்கு முன் போய் கோணலை நிராக்குவேன், வெண்கல கதவு உடை

அன்பு சகோதரனே, மை டியர் சிஸ்டர், ஆண்டவரை விட்டு தூர போய்விட்டாயோ? உலக அன்பை நம்பி ஆண்டவரை விட்டு நீ வெகு தூரம் சென்று விட்டாய் அல்லவா? கம் பேக் டு ஜீசஸ். இயேசுவிடத்தில் மறுபடியும் ஓடி வந்துவிடு. உலக அன்பு வேண்டாம், அது மாயை. இயேசு தான் வேணும்னு சொல்றியா?

லார்ட், ஐ வாண்ட் டு லிவ் ஃபார் யூ மாஸ்டர். நான் உமக்காக வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி வாயை திறந்து ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்க மாட்டீங்களா? ப்ளீஸ் மை பிரதர் மை சிஸ்டர், வாலிப தம்பி தங்கச்சி, அவருக்காக ஊழியம் செய்ய உன் வாழ்க்கையை ஏன் ஒப்புக் கொடுக்க கூடாது? Come on, give it up to him. அவர்கிட்ட கேளு, உமக்காக நான் வாழணும்பா. உமக்கு

சுந்தர மைந்தன் உயிர்வி.

0: கர்த்தரம் தந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 15:16.
1: நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
0: பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, வானாதி வானவர் ராஜாதி ராஜா சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிஞ்சு கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிஞ்சிட்டேன். யார் நம்மளை தெரிஞ்சிட்ட? வானத்தையும் பூமியும் படைத்தவர் நம்மள அவரு பிள்ளையா தெரிஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, ஆண்டவர் நமக்கு நம்மளை தெரிஞ்சிட்டாரு. யாரெல்லாம் கர்த்தர் தெரிஞ்சு கொள்றாரு பாருங்க, 4:3.
1: பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
0: பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிஞ்சு கொள்றாரு. யாரெல்லாம் கர்த்தர் பக்தியா இருக்கோ, நிறைய நெருங்கி ஜீவிக்கணும், வாஞ்சியா இருக்கணும், அந்த வாஞ்சி நம்மள அறியாமே வரும். ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். என்ன இருந்தாலும் இல்லாம போனாலும் கர்த்தர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அறியாமே இந்த வாஞ்சி வரும். செவிக்கணும். பக்தி உள்ள கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம அறிஞ்சிக்கலாம். நமக்குள்ள அந்த வாஞ்சி வருதா? ஐயோ செவிக்கணுமே, நம்ம செவிக்கிறோமா? நம்ம அறியாமே வரும். ஐயோ யாராச்சும் ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லிட்டா நம்ம அறியாமே அவங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுவோம். ஐயோ அவங்க கஷ்டம் மாறணும், அவங்க கண்ணீர் துடைக்கணும், அவங்களுக்காக செவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள அறியாமே அந்த பாறை நமக்குள்ள வரும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, பக்தி உள்ள கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை கூட சாக்கிரதை இருக்கணும். பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் வஞ்சிக்கிற காலம். யோவான் சுவிசேஷம் 6:70.
1: இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ள எப்படி? இரவெல்லாம் பாச்சிங்க இருந்து ஜெபம் பண்ணி தான் கர்த்தரிச்சாரு. 12 பேரையும் கர்த்தர் தெரிஞ்சிட்டாரு.
1: உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான்
0: பாத்தீங்களா. கர்த்தர் செஞ்சாரு, இரவெல்லாம் செவித்து தான் தேவன கர்த்தர் என்ன செஞ்சாரு? சீசர்களை தெரிஞ்சு கொண்டாரு. அவங்க செஞ்சிருக்கா? பிசாசா இருக்கு. ஏன் பிசாசா? அவனுக்கு என்னாச்சு? அவன் வந்து பொருளாசை, படம். அப்ப அது மாத்திர கர்த்தருடைய இருக்கிறப்ப தேவனோடு இருப்பான். தேவனை விட்டு பிரிஞ்சு போட உலகத்துல மக்கள்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி உலகத்திலே இருந்தா கொஞ்சம் யேசுபாவுக்குள்ளயும் இருந்தான். அதனால பிசாசு என்ன செஞ்சான்? அவனை முதல்ல என்ன செஞ்சான்? காட்டி கொடுன்னு உள்ளத்துல பேசினான். 30 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டுருன்னு சொல்லி பேசி கொஞ்சம் முதல் உள்ளத்தை தூண்டினா திரும்ப என்ன செஞ்சிட்டான்? உள்ளத்துக்குள்ள பூத்துட்டான். அதான் நம்மளுக்கு பிசாசு முதல்ல நம்ம உள்ளத்துல பேசிட்டே இருப்பான். நீ ஏன் இப்படி இருக்க? நீ சும்மா நல்லா ஜாலியா இருக்கலாம். நீ ஏன் இப்படி இருக்க? நீ இப்படி இருக்க? நீ கடவுளுக்கு நல்லா நீ இருக்கிறதோட பேசாம உலகத்திலே இருக்கலாம்ல. என்ன கருத்துக்குள்ள இருந்தோ உனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மள உள்ளத்தை என்ன செய்வான்? தூண்டுவான். நமக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும் போது அவனுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன நம்ம உள்ளத்துக்குள்ள பூந்துருவான். அதான் நமக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதை கர்த்தருடைய வேதம் சொல்லி அவரு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க, கொடுக்க கூடாது. அவன் என்ன தூண்டாலும் சரி, இயேசு தவிர அந்த உலகத்துல உதவே வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள உறுதியா இருக்கணும். இயேசுதான் என்ன வந்தாலும் சரி, இயேசு தவிர அவர் விட்டு வாழ்தூரமும் நம்ம சாயக்கூடாது, அவர் விட்டு இடபுறமும் சாயவே கூடாது. அப்ப கடைசி நாள் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 24:24.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி கூடுமானால்
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக
1: பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கதை பெரிய அற்புதங்களையும் அடையாளம் செய்வாங்க. அப்ப என்ன செய்வாங்க? உனக்கு அதை தர இதை தர தீர்க்கு தர, உனக்கு இப்படி இருக்கும் அப்படி இல்லாம பேசுவாங்க. அது மட்டும் ஏமாந்து போற அளவுக்கு என்ன செய்வாங்க? பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்க. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் அற்புதங்களை செய்வான். நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. என்ன வந்தாலும் கேசுதான் அப்படின்னு சொல்லி அவர் பாதத்தை நம்ம பற்றி பிடித்துக்கொள்ளணும். நம்ம இயேசுக்கு நம்ம உள்ளத்துல இருந்தா பெரிய சமாதானம் சந்தோஷம் இருக்கும். உள்ளத்துல நம்ம குழப்பம் வராது, சோறு வராது. சோறு வந்தாலும் அது மேற்கொள்ள தேவன் பலன் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அதுக்குள்ள இயேசு கிறிஸ்துவே இருந்த பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்குள்ள இருக்கும்போது பிரச்சனை வரும், குழப்பம் வரும், ஆனால் வெற்றி கொடுப்பார். நமக்கு ஒரு பெரிய சமாதானம் இருந்துட்டே இருக்கும், சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வான். நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அங்க இது நடக்குது, அங்க இது நடக்கு, அங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம போயிடக்கூடாது. நம்ம ஏசு விட்டு ஒரு நாள் கூட வலதுறவு இடவரை சாயாத வடிக்கு நம்ம காத்துக்கலாதான். ஆண்டர் சொல்றாரு உபாக்கம் புஸ்தகம் 5:32 பாருங்க, அவர் விட்டு வலதுறவும் சாயக்கூடாது, அவர் விட்டு இடதுறவும் சாயக்கூடாது.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே
0: செய்ய இருங்கள்.
1: வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கற்பித்தபடியே செய்ய எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் கர்த்தர் ரட்சிக்கிறார். 2 Thessalonians 2:13.
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும்
0: ரட்சிப்படையும்படிக்கு
1: ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே.
0: நான் ரட்சிப்படையதான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆதி முதலே தெரிஞ்சிட்டு. ஆதியில இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நேத்து நம்ம தெரிஞ்சு கொள்ள எப்ப தெரிஞ்சிட்டாரு? ஆதி முதல். அதனாலதான் நம்ம சத்தியத்தை விசுவாசிக்க முடியுது. நிறைய பேர் பாருங்க, சத்தியத்துல நிறைய பேர் விசுவாசிக்க முடியும். இப்ப எல்லாம் என்னன்னா கட்டுக்கதை, எங்க என்ன சொல்றாங்க, அதை சொல்றாங்க. சத்தியத்து மேல நிறைய பேர் விசுவாசம் இல்லாம விசுவாசம் வஞ்சிச்சிட்டு இருக்கிறான். ஆதி முதல் தெரிந்து கொள்ள நம்ம என்ன செய்யற? தேவன் நம்மள ரட்சித்து இருக்கிறாரு. ரட்சிக்கப்படாம இருப்போமானா? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்ன ரட்சிக்க பண்ணப்பா, இந்த ரட்சிப்பின் அருமை எனக்கு வேணும். ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டதான் கர்த்தத்தை உறுதியா நினைச்சிருக்க முடியும். நம்ம செவத்துக்கு வந்தனாலும் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கலாலும் இல்ல. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா நம் வாழ்க்கையில் ரட்சிப்பு வரும். எபேசியன் புஸ்தகம் 2:5.
1: கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள்.
0: கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை, தேவனுடைய கிருபையினால என்ன செஞ்சாரு? ரட்சித்தறாரு. ஆண்டவரே எப்படியாவது ரட்சிமையா, கிருபையினால என்னை ரட்சித்தள்ளும், நான் ரட்சிக்கணும் ஐயா, நீ முழுமையா என்னை ரட்சித்தள்ளும் கேட்கணும். 8 2:8.
1: கிருபையினாலே,
0: கிருபையினாலே
1: விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
0: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
1: இது உங்களால உண்டானதல்ல,
0: உங்களால உண்டானதல்ல,
1: இது தேவனுடைய ஈவு.
0: தேவனுடைய ஈவு. நம்ம கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம இதுவரைக்கும் செய்த பாவங்களை எல்லாம் தேவன் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நமக்குள்ள ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அதான் தேவன் தந்த அது ஒரு ஈவு. நமக்கெல்லாம் கர்த்தர் கிருபையா ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாம ரட்சிப்பு கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். தீத்தின் புஸ்தகம் 3:5. தீத்தின் புஸ்தகம் 3:5.
1: நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம்,
0: நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம்
1: அவர் நம்மை ரட்சியாமல்,
0: அவர் நம்மை ரட்சியாமல்
1: தமது இரக்கத்தின்படியே,
0: தம்முடைய இரக்கத்தின்படியே
1: மறு ஜென்மம் ஒழுக்கினாலும்,
0: மறு ஜென்மம் ஒழுக்கினாலும்
1: பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும்,
0: பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலாலும்
1: நம்மை ரட்சித்தார்.
0: நம்ம ரட்சித்தான். நம்ம நம்ம செய்த நீதினால, நம்ம அதை செய்த இதை செய்ய அப்படி இல்ல. அவருடைய கிருபினால அவர் என்ன செஞ்சாரு? மறுச்சன் மெழுக்கினால நம்ம கர்த்தர் என்ன செஞ்சாரு? நம்மள ரட்சித்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு குறித்து கவலையற்றுப்போமான வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அந்த ரட்சிப்பை பெற்ற ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. பட்டு புடவை கட்டிருக்கணும் வச்சுக்கோங்க, அந்த புடவை எத்தனை பாதுகாக்கிறோம் இல்லையா? அழுக்கு ஒட்டாம அப்படி பாக்குறோம். நம்ம ஆத்தம ரட்சிப்பு மிகவும் வெளியேறப்பட்டது. அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். எபிரேயின் புஸ்தகம் 2:4.
1: அடையாளங்களினாலும்
0: அற்புதங்களினாலும் அற்புதங்களினாலும்
1: பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி
0: பகிர்ந்து கொடுத்த
1: பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும்
0: தேவன் தாமே
1: சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற
0: இவ்வளவு
1: பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
0: ரட்சிப்பா கேட்கணும். ஆண்டவரே நீ ரட்சிக்க மாட்டவரே, எப்படியாவது ரட்சித்தனும், எனக்கு முழுமையா பாவமன்னிப்பு நிச்சயம் வேணும். முதல்ல கர்த்தர் நம்ம சந்திச்சவள முதல்ல ரட்சிக்கிறாரு, ரெண்டாவது நமக்கு அபிஷேகம் கொடுக்கிறாரு. நம்ம ரட்சிப்பட்டிருக்கிறோமா படலையான்னு நம்ம உள்ள தலைச்சி பார்த்தா நமக்கு தெரியும். பழைய பாவத்துல வெற்றி இருக்கா? பரிசுத்தவனை பெற்றிருக்குமா இல்லைன்னு எப்படி தெரியும்? பரிசுத்தவன் வந்து என்ன, பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நாய்த்திருப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தார். பரிசுத்தவனை பெற்றிருக்கிறோமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கா? நம்ம நம்ம என்ன செய்யணும்? உள்ளத்தை ஆராய்ஞ்சி அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்க முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தர் என்ன செய்யறாரு? ரட்சிக்கிறார். இரண்டாவதாக ஒன்னு பேதும் புஸ்தகம் 2:9.
1: நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு
0: வரவழைத்தவருடைய
1: புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு
0: தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இரண்டாவது என்ன செய்ய முதல் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். இரண்டாவது ஆண்டுடைய புண்ணியங்களை எல்லாருக்கும் சொல்லணும். ஆண்டு செய்த நன்மைகளை, ஆண்டு செய்த கிருபைகளை, ஆண்டு வாழ்க்கையில் செய்த எல்லா ஆசீர்வாதத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்க நம்மள தெரிஞ்சிருக்கிறாரு. மற்றவங்களுக்கு சொல்றோமா, நம்ம வாழ்க்கையில் செய்த அன்பு, நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்த பாராட்டின கிருபைகள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லாம நம்ம அமைக்க வைக்கவே கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை ரெண்டாவது முதல் ரட்சிக்கப்படணும். ரெண்டாவது தேவனுடைய தேவனை பற்றி தேவன் செய்த நன்மைகள் எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லணும். அதுதான் தேவன் நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 3:14-15 வாசித்து பாருங்க.
1: அப்பொழுது ஒரு 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்,
0: நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தரோடு இருக்கவும்,
1: பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும்,
0: நம்மளை அனுப்பவும்,
1: வியாதிகளை குணமாக்கி,
0: வியாதி நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், மற்றவங்க வியாதிய குணமா கொடு. செவத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வரங்கள் வேணும், வல்லம் வேணும், குணமாக்குற வல்லம் வேணும் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை அதுதான், அவ்வியாதியை குணமாக்கவும்,
1: பிசாசை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவெல்லாம் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
0: அதிகாரம் நம்மள சும்மா சாதாரண ஏற்படுத்தல, தேவன் எதுக்கு ஏற்படுத்திருக்காரு, நம்மள அதிகாரம் உடையவுல இருக்கிறதுதான் தேவன் நம்மள ஏற்படுத்திருக்கிறாரு. இதற்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க போறோம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமே துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனே, நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்டிருந்த ஒரு ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, ஜெபிக்க உதவி செய்யுங்க, துதிக்க உதவி செய்யுங்க, உம்மோடு இருக்க உதவி செய்யுங்க, உண்மை அண்டி கொள்ள உதவி செய்யுங்க, உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, கேட்கிற மக்கள் உள்ளத்துல விசுவாசி தாரும், பரிசுத்தை தாரும். தகப்பனே, உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம் செய்வனைகள் பெல்லிசுனிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். கட்டுகளை எல்லாம் உடைத்து போடுகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலை இல்லாத குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். வேலை கொடுங்க சப்பா. திருமணமாகாத குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. வேலையில ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்காக செபிக்கிற, வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிற, வேலை கன்ஃபார்மாகணும். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க, கண்ணீரை துடைங்க. குடிக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை ஆக்குங்கப்பா. கடனால தவிக்கிற மக்கள் கடன் அடைக்கு உதவி செய்யுங்க, கஷ்டத்தை மாத்துங்க. அன்பின் தகப்பனே, எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்க முடிவாக்கி எஞ்சுகிறங்க தாவே. சாபத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. பாவத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. தகப்பனே, உண்மை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. குடும்பத்தில் பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஐயா. அறியிற அறிவில் வளரணும் ஏசப்பா. கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. தெய்வீக பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது. செவிக்கிற மகத்தான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துக பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க இப்படி செய்ப்பதுக்காய் கோடான கொடி நன்றி. எங்க செவத்தை கேட்டிருக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யேசுவா நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு மணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். ஹார்வெஸ்ட் பாம்ஸ் இஸ் an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: இந்த பூமியில எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறவர் கடவுள். எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறார். கிறிஸ்டினா இருக்கிறவங்களும் நான் கிறிஸ்டினா இருக்கிறவங்களுக்கும் ஒளி கொடுக்கிறார். எனக்கும் நான் முதல்ல நான் கிறிஸ்டினா தான் இருந்தேன், அப்பயும் ஒளி கொடுத்தாரு. ஆனா ஒரு நைட்ல நம்மளுக்கு கரண்ட் இருக்கு. ஒரு ட்ரூ கிறிஸ்டியனா நம்ம இருக்கும்போது கடவுள் நைட்லயும் கரண்ட் கொடுக்கிறாரு. கரண்ட் இல்லாத நேரத்தில் இன்வெர்டரா இருந்து அந்த டைம்லயும் நம்மளுக்கு கரண்ட் கொடுத்து எல்லா நாள் எல்லா நேரத்திலையும் நம்ம ஒளியோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது, எங்க குடும்பத்துக்கு கிடைச்சது. எல்லா எல்லா வழியிலையும் எங்களை முன்னேற்றினார் கடவுள். அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
4: கர்த்தரை அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். என் கணவர் வந்து ஃபர்ஸ்ட் முழுமையாக கல்யாணம் ஆனப்ப முழுமையாக ரசிக்கப்படல. வருஷத்தில் ஒரு வாட்டி சர்ச்சுக்கு வந்தார். அப்புறம் வந்து நாங்கள் பெரியமாட்ட சொல்லி ப்ரே பண்ணோம். மாசத்தில் ஒரு நாள் வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ வார வாரம் சர்ச்சுக்கு போனார். அதுக்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். அதே மாதிரி என் பையன் பிளஸ் டூ படிக்கும் போது அவனுக்கு ரொம்ப அஸ்தாயம் கிரிக்கை வந்துருச்சு, ரொம்ப கவலையாயிருச்சு. அப்ப நான் வந்து அங்க மெட்ராஸ்ல இருந்து என்ன செய்யறதே எனக்கு தெரியல, அவன் படிக்கவே இல்லை. அப்ப ஒரு நாள் என் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, எஸ்தர் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, பெரியமா இது மாதிரி இருக்கானு சரி சொல்லிட்டு அப்பயே பெரியமா போன் மூலமா ஜெபிச்சாங்க. ஜெபிச்ச வேலையில நான் கண்ணால பார்த்தேன், என் பையன் முட்டிக்கால் போட்டு ஜெபிச்சான். பெரியமா ப்ரேயர் தண்ணி அந்த அவங்க ப்ரேயர் கொடுத்தாங்க, அதுலயும் ப்ரே பண்ணாங்க. அந்த தண்ணியை தெளிச்ச வேலை சாத்தா உடனேதான் நான் பார்த்தேன். அவன் கீழே மயங்கி விழுந்து அப்புறம் நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இப்ப நல்ல காலேஜ்ல படிக்கிறான். அதுக்காக நான் ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து நாங்க வீடு கட்டும் போது வீடு கட்ட முடியாம பல தடைகள் வந்துச்சு. அப்ப இவங்கலாம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ராஜா அண்ணன், எஸ்தர் பெரியமா, அவங்க கூட ஜபக்குழுவினரா வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. ஆண்டவர் வீடு ஃபுல்லா கட்டி முடிச்சு எங்க குடும்பத்திலேயே நாங்க தான் ஃபுல்லா வீடு கட்டி முடிச்சு எல்லா வீட்டையும் வாடகைக்கும் விட்டு வாடகை வரவும் ஏசப்பா கிருப செஞ்சாரு. அதுக்காக நான் ஏசப்பாவை அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து என் பிரஸ்ட்ல வந்து கட்டி வந்துச்சு. அதை போய் நான் பார்க்கும் போது இந்த கட்டி வந்து கேன்சரா கூட மாறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கட்டியோட அளவையும் சொன்னாங்க. அப்புறம் நான் அப்ப ப்ரே பண்ணிட்டு போய் திருப்பியும் போய் ஜெபிச்ச வேலையில உங்க கட்டி அளவே சின்னதாயிருச்சு, உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஆண்டவர் அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக ஜெபிச்ச எஸ்தர் பெருமாக்கோ வசந்தி அக்காக்கோ நன்றி. எனக்கு கிரியை செய்த இயேசுப்பாக்காக கோடான கோடி நன்றி.
5: கரங்களை தட்டிக்க நன்றி சொல்லாமா? நன்றி ஆவி ஸ்தோத்திரம். வேற யாரா சொல்றீங்களா?
6: இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க வந்துட்டு எப்பவுமே சர்ச்சுக்கு வந்துட்டு எங்க அப்பாவும் அம்மாவும் தான் போவாங்க. அது கூட எங்களுக்கு ஒழுங்கான சர்ச்சு அமையல. இப்ப கர்த்தர் வந்துட்டு எங்களை நாங்க ஒரு நாள் கூடி ஜபிச்சோம், எங்க குடும்பத்தோட ஜபிச்சோம். கர்த்தர் இப்ப எங்களை வந்துட்டு எல்லா வாரமும் நாங்க தொடர்ந்து 2-3 மாசமா எல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். அதை கிரியை செய்ததால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
7: கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தான் நாங்க சென்னையில இருந்து வந்தோம். அப்ப என் பையன் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறேன்னு சொன்னான். இப்ப 2 மணிக்கு நாங்க இங்க வரும்போது தான் எக்ஸாம் எழுத போறோமான்னு போன் பண்ணி சொன்னான். இப்ப போன் பண்றேன், அம்மா நான் வந்து சென்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எனக்கு வீடு வேணும்னு சொல்லி ரொம்ப ப்ரேயர் பண்ணி அழுது ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். வீடு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. அப்ப ஆண்டவர் அவனுக்கு எல்லா சுகத்தையும் அருளி அவனுக்கு நல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
8: பிரேஸ் தி லார்ட். நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் எங்க பெரியம்மா வீட்டுக்கு. இப்ப 8-9 வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் வந்திருக்கேன். லாஸ்டா வந்தப்ப எதுக்கு நான் ப்ரே பண்ணேன்னா, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் எங்களை ஒரு ஊர்ல அதெல்லாம் சென்னையிலயாவது படிக்க வைக்கணும் அந்த ஆசை மட்டும் தான் இருந்தது. அதுக்காக ப்ரேயர் பண்ணிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களே சொந்தமா ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா இந்த வாட்டி வந்து ஸ்டேட் தேர்ட் எங்க பசங்க வந்திருக்காங்க டென்த்ல. அப்படி வந்து அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர். எங்க ஸ்கூல் நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம்.
9: கத்தோட பஸ்ட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க கடை ஆரம்பிக்கும் போது ரொம்ப தடையா இருந்துச்சு. அப்புறம் பெரியமா வந்து ப்ரே பண்ணி தண்ணி தெளிச்சிட்டு போனாங்க. அடுத்த 10வது நாள்லயே ஆண்டவர் வந்து அங்க கடையை ஓபன் பண்ண கிருபை செய்தாரு. ரொம்ப ஆசீர்வாதமா ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறாரு அந்த கடையை. அது மாதிரி என் பையனுக்கு டெங்கு ஜுரம் வந்துச்சு, 102 டிகிரி ஜுரம். அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பெரியமா ப்ரே பண்ணாங்க அவனுக்காக. அடுத்த நிமிஷத்திலேயே அவனுக்கு அந்த ஜுரம் அவனை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் டெங்கு பாசிட்டிவ்னு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு ஜுரம்ன்றதே வரல. ஆண்டோட கிருபிக்காய் கொடான கோடி நன்றி.
0: கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்திறதுக்காக தேவனை அதி அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப பலவீனமா இருந்தேன். அப்ப இந்த இடத்துல வந்து நான் 3 மாசம் தங்கி இருந்தேன். எனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார். இந்த நாள் வரைக்கும் நல்ல சுகத்தோடையும் பலத்தோடு இருக்கிறதுக்கு எனக்கு தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இங்கு ஜெபித்த பிள்ளைகளுக்கும் அப்பா இந்த ஜபக்குழுவுக்கும் இயேசுங்கிற ஊழியர்களுக்கும் நன்றி உள்ளவளா இருக்கிறேன். என் தேவனையும் அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவுக்காக, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கொடுத்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். என் தேவனுக்கே ஸ்தோத்திரம்.
10: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
11: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கத்தத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
10: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
12: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: ஜபத்தோட்ட ஜெயகீதங்கள் 17 பாகம்.
1: துதிக்கு பாத்திரரும் துதியின் மத்தியில் வாசம் செய்பவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அழாதே, யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குல கொழுந்துமானவர் வெற்றி பெற்றார் என்று திருவெளிப்பாடு 5 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆம், நம் அருள் நாதர் இயேசு வெற்றி பெற்றார். நம் அழ தேவையில்லை, நம் கண்ணீர் துடைக்கப்படட்டும். யூதா என்றாலே துதி என்று பொருள்படும். தன் கணவன் ஜேக்கப்பால் புறக்கணிக்கப்பட்டு அழகு இல்லாதவள் என்று அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை கடவுள் கண்ணோக்கினார். தனக்கு பிறந்த 4 குழந்தைக்கு யூதா என்று பெயரிட்டு இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்றான். ஆம், யூதா என்றான் தேவனை துதிப்பது என்று அர்த்தம். எதிரிகள் கானானியரை எதிர்த்து போரிட யார் முன் செல்ல வேண்டும் என்று மக்கள் அன்று ஜெபித்த பொழுது யூதா எழுந்து புறப்பட கடவன் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். இதை நியாயாதிபதிகள் புத்தகம் 1 வாசிக்கிறோம். அதன்படி யூதா முன் செல்ல எதிரிகள் முறியடிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நம் நாட்டில் பாழாக்கும் எதிரிகளை கானானியரை இனங்கொண்டு விரட்ட யூதாக்கள் தேவை, துதிக்கும் சேனைகள் மிகவும் தேவை. ஆம், துதித்தால் சாத்தானின் கட்டுகள் அறுக்கப்படும், விக்கிரக கோட்டைகள் அசைக்கப்படும், அடைப்பட்டிருக்கிற சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படும். இப்பொழுது ஜெபிப்போம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமான எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம். என் நாமத்தை உயர்த்தும் எல்லா இடங்களிலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே. இதோ எங்கள் தேசத்தில் செயல்படுகிற ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ், அந்தகார இருளின் வல்லமைகள் முற்றிலும் அழிந்து போகட்டும் அப்பா. சாபங்கள் நீங்கி எங்கள் தேசத்தில் ப்ராஸ்பரிட்டி செழிப்பு உண்டாகட்டும் ஐயா. ஆளுகின்ற தலைவர்களுக்கு ஞானம் வேண்டும். மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களையே தீர்மானித்து அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, கேசட்டை கேட்கும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் இன்றைக்கு நடக்க நான் கதறுகிறேன் ஐயா. சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். இடைவிடாமல் துதிக்கும் தாவீதுக்கள் தேசம் எங்கும் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 14:18.
1: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்,
0: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்,
1: உங்களிடத்தில் வருவேன்,
0: உங்களிடத்தில் வருவேன். கர்த்தர் நினைச்ச மாட்டாரா? திக்கற்றவங்களா விடவே மாட்டார். நம்ம நினைச்சுக்கலாம், ஐயோ நான் இந்த உலகத்தில் திக்கற்றவங்களா இருக்கிறேனே, எனக்கு யார் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் சொல்றாரு, அவங்களை திக்கற்றவங்களா விடே, நான் உங்களிடத்துல வருவேன். ஒரு நாள் நம்ம திக்கற்றவங்களும் இல்ல, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் கூட நமக்கு போய் திக்கற்ற விடவே மாட்டார். நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 14:3.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு,
0: நான் இருக்கிற இடத்திலே
1: நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன்,
0: நான் ஒரு ஸ்தலம் ஆயத்தம் பண்ண போறேன், வந்து உங்களை என்னிடத்துல உங்களை சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. 2000 வருஷமா நம்ம கர்த்தர் இணைச்சிருக்கிற ஸ்தலத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆயத்தப்படுத்தின ஸ்தலம் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ஆனா கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. ஆண்டவரை இயேசுக்கு வருகை ரொம்ப சமீபம். சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி வாசித்து பாருங்க. சிவக்கான விசேஷம் 21:25. சூரியனிலும்
1: சந்திரனிலும்
0: நட்சத்திரங்களிலும்
1: அடையாளங்கள் தோன்றும்
0: பூமியின் மேலுள்ள
1: ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும் சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும்.
0: இப்பாருங்க, எப்ப பார்த்தாலும் சமுத்திரத்தை என்ன இருக்கு இப்ப முழக்கம். மீன் பிடிக்க போவாண்டா, சமுத்திரத்துல கோயில் உண்டா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்ப எப்ப அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோம். கர்த்தர் முன்பேதான் சொல்லிட்டாரு, சமுத்திரத்துல என்ன செய்யிருக்கோம், முழக்கமா இருக்குன்னு சொன்னாரு. இப்ப அடிக்கடி சொல்றாங்க, சமுத்திரத்துல கடல் கொந்தளிக்குது. நியூஸ்ல பார்த்தா அடிக்கடி அதுதான் சொல்றாங்க, பாருங்க நிறைய கடல் கொந்தளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சூரியன்லயும் சந்திரனிலும் கூட பாருங்க, சூரியன்ல வெளியே போனா அந்த சூரியனுடைய வெப்பத்தினால மக்களுக்கு என்ன செய்யுது, பலவீனங்கள்லாம் வருது. சின்ன சின்ன அரிப்பு, தோல்ல பலவீனம், இப்படி இந்த காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு. அது மாத்திரல்ல, லூக்கான சுவிசேஷத்துல வாசித்து பார்த்தா 21:11 வாசித்து பாருங்க.
1: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும்,
0: பூமி அதிர்ச்சி அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம், மகா பூமி அதிர்ச்சிகளும்
1: பஞ்சங்கள்
0: வேலை செய்ய எத்தனையோ பேர் பாருங்க, நல்லா படிச்சிருக்காங்க வேலை இல்ல, அது பஞ்சங்களும்
1: கொள்ளை நோய்
0: விதவிதமான கொள்ளை நோய் பாத்தீங்களா, எத்தனையோ விதமான கொள்ளை நோய்களும்
1: உண்டாகும்.
0: டிங்கா காய்ச்சல், அப்புறம் மர்ம காய்ச்சல், சிக்கன் குனியா, எத்தனையோ காய்ச்சல், பன்றி காய்ச்சல், எத்தனையோ காய்ச்சல் வந்து கொண்டிருக்குது. இத்தனை பலவீனங்கள், சொல்ல முடியாத பலவீனங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல் பார்க்கும் போதே நமக்கு பயமா இருக்கு, அவ்வளோ பலவீனங்கள் இருக்கு. பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், ஆண்டர் சொன்னது இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. ஆண்டர் வருக யாருக்கும் தெரியாது, பிதா தவிர யாருமே அறிய முடியாது ஆண்டர் சொல்லிட்டாரு. ஆனா சொன்ன அதுக்கு முன்னால சொன்னதுல என்ன செஞ்சிட்டு இருக்கு, இப்போ நிறைவேறி கொண்டிருக்குது. அப்ப ஆண்டர் வருக ரொம்ப சமயமா இருக்குது. குடும்பத்திலையும் யுத்தங்களையும் கலகங்களையும்
1: குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது
0: பயப்படாதீர்கள். யுத்தங்களையும் என்ன செய்ய, கலகங்களையும் கேள்விப்படும் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. இதெல்லாம் கத்து வருக சமயமாயிருச்சு. நம்ம சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறிக்கு. நீங்க இந்த இன்னும் நிறைய இந்த 2 Timothy 3:3 படிச்சீங்கன்னா அப்படியே ஃபுல்லா நிறைவேறிடுச்சு. கர்த்தர் வருக சமீபம். நம்ம ஆண்டு வருகைக்கு என்ன செய்யணும், ஆயத்தமா இருக்கணும். எப்போ வருவார தெரியாது, நம்ம என்ன செஞ்சிடணும், அவர் எப்போ வந்தாலும் நம்ம ஆயத்தத்தோடு அவரை சந்திக்க ஆயத்தத்தோடு இருக்கணும். முதலா பார்க்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 25:34.
1: அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து
0: வாருங்கள்
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்,
0: நமக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படி துவைத்திருக்கிறார். அந்த ஸ்தலத்துக்கு நான் போறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். மற்ற சுவிசேஷம் 25:40
1: அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு
0: நீங்கள்
1: எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்
0: என்று
1: மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்
0: பாத்தீங்களா. ஒன்றுமே முடியாதவங்களுக்கு சின்ன சிறிய உங்களுக்கு எதை செய்து எனக்கே சரின்னு சொல்றாரு. ஏழை எளிய மக்களுக்கு இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யும்போது யாருக்கு செஞ்ச மாதிரியா? கர்த்தருக்கே செய்த மாதிரி. அந்த மாதிரி செய்யும் போது கர்த்தர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதே போல சங்கீத புஸ்தகம் 41:1-2
1: சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் கர்த்தர் அவனை பாதுகாத்து
0: அவனை
1: உயிரோடே வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவனாயிருப்பான்.
0: பூமியில் எப்படி இருப்பாங்க அவங்க? யார் மேல் சிந்தை உள்ளவங்க? சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவங்க. அவங்களை என்ன செய்வாங்க? கர்த்தர் உயிரோடு வைப்பார்,
1: கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான்.
0: பூமியில் அவங்க எப்படி இருப்பாங்க? பாக்கியவானாயிருப்பான். சிறுமை பெற்றவன் சிந்தைகளை பாக்கியவான் பாதுகாத்து உயிரோடு வைப்பார். அது மத்தியில் அவங்க எப்படி இருப்பாங்களா? பூமியில பாக்கியவான்களா இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அதான் சொன்னார், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன். அந்த ஸ்தலத்துக்கு போனோம்னா என்ன செய்யணும்? சின்ன சிறியவங்களுக்கு எதை செய்தாலும் கர்த்தருக்கே செய்துன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் அவங்கள தான் குறித்து பாண்டர் சொல்றார், செம்மறியாடு அப்படின்னு சொல்றாரு. செம்மறியாடு எந்த பக்கம் நிறுத்தினாரு? வலது பக்கத்தில். அவங்கள பார்த்து தான் என்ன செய்ய, உலகம் உண்டான முதலா இருக்கிறப்பட்ட இந்த ராஜ்யத்தை என்ன செய்வீங்க? சுதந்திரித்துக் கொள்ளுவீங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
0: என்னுடைய
1: கூட வருகிறது
0: பாத்தீங்களா. நீ இவ்வளவுலாம் செஞ்சிருக்க, இவ்வளவுலாம் சின்ன சிறுமெல்லாம் ஐக்கியமா இருந்திருக்கிற அவங்களுக்கு எல்லாம் இப்படி உதவி செய்யிருக்கேன்னு சொல்லி கத்திர இந்த நாள் என்ன செய்வாரு? அந்த பலனை அவனவனுக்கு பலன் என்ன, அந்த ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு இந்த உலகத்திலேயும் கொடுப்பாரு, பரலோகத்திலையும் கொடுப்பாரு, இந்த உலகத்திலயும் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தருவாரு. ஹல்லேலூயா. அதான் சின்னஞ்சிறியவனுக்கு எதை செய்தாலும் கர்த்தருக்கே சரி, சேரவங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலயும் கைவிட மாட்டார், பரலோகத்திலயும் அவர் ராஜ்யத்தில் அவரோட நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. அதான் சின்னஞ்சிறியமா சிந்தை உள்ளவர்களா நம்ம இருக்கணும். ரெண்டாவதாக ஊழியம் செய்யும் போது கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை தர வாசிக்க கேட்டோம். மத்தியில் சுவிசேஷம் 25:21 உத்தமமும்
1: உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தா அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்.
0: கொஞ்சத்தில் உண்மையாக கர்த்தர் என்ன செய்யறாரா? அநேகத்தின் மேல
1: உன்னை அதிகாரியாக
0: வைப்பேன்,
1: உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான்.
0: உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரிவேசி என்றார். பாத்தீங்களா, நம்ம வந்து கொடுத்த தாளந்து கொடுத்த ஊழியம் கர்த்தருக்காக செய்யும் போது நம்ம எங்க பிரவேசிக்க முடியும்? கர்த்தருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். கொடுத்த தாளந்த கர்த்தருக்காக உபயோகிக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? அநேகத்துல அதிகாரி நம்ம மாத்துறாரு. கொடுத்த பொறுப்பு வந்து அசதியா இருந்து நிர்வாசாரமா அது செய்யாம நாளைக்கு செய்யலாம் இன்னைக்கு செய்யலாம் நம்ம அசதியா இருந்தா அது பிரயோஜனமே இல்லை. அதாவது 20 வாசிக்க கேட்கலாம். அத்தியாயம் 25:20.
1: அப்பொழுது ஐந்து தாளந்தை வாங்கினவன்
0: வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து
1: ஆண்டவனே, ஐந்து தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன்
0: என்றான். ஐந்து தாளந்தை கொடுத்தவன் திரும்ப வேற ஐந்து தாளந்தை சம்பாதிச்சிட்டாரு. அதே போல நம்ம கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையும் உத்தமா சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ கர்த்தர் கையில எதை கொடுக்கிறாரோ அதை கட்டாயம் உண்மையா நம்ம செய்ய வேண்டும். வீட்டுல ஏதாவது ஒரு காரியம்னா என்ன செய்யறோம், முழுமையா பொறுப்படுத்தி முக்கியத்துவத்தை செய்து அதுக்காக நம்ம செய்யறோம். ஊழியத்தில் மட்டும்தான் நம்ம நிறைய பேர் ரொம்ப அசதியா இருக்கிறோம். அதனால கர்த்தர் மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவரே என்னை சரிப்படுத்துங்கப்பா, நீ கொடுத்த தாளந்த உமக்காக உபயோகிக்கணும் சுவாமி, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ரோமர்கள் நிறுவம் 12:7.
1: ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன்
0: போதிக்கிறதிலும்
1: புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும்
0: தரித்திருக்கடவன் ஊழியத்தில் தரித்திருக்கணும். ஊழிஞ்சர் ஊழியத்தில் தரித்திருக்கணும். அப்படி தரித்திருக்கும் போதுதான் அந்த உலகத்திலும் காசு இருப்பார். கர்த்தர் பரலோகத்திலும் அந்த பொக்கிஷம் நமக்கு சேர்த்து வச்சிருப்பாரு. இந்த உலகத்துல அந்த கர்த்தர் கொடுத்த பொக்கிஷம் இழந்துடக்கூடாது. கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்காரு. ஊழியர் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதுலயும்
1: புத்தி சொல்றதுலயும்
0: கரித்திருக்க கடவுள். அந்த கரெக்டா நம்ம இருந்தாதான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அந்த ஊழியத்த நேரம் அசதியா இருந்துட்டு ஒரு கடைசியில அது ஒரு பிரயோஜனமே இருக்காது. இந்த ஊழியத்தில் கர்த்தரிடத்தில் பெற்ற அந்த ஊழியத்தை கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்யணும், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ ஊழியத்தை கரெக்டா நம்ம செய்யணும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மீ துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு மக்களை ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருந்து வழி நடத்துங்க. காத்துக்கோங்க. தெய்வீக பிரசன்னத்தால் மூடிக்கோங்க இயேசப்பா. அன்பின் தகப்பனே, இறக்க செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. அன்றைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பீங்கப்பா. கண்ணை தொட்டு சுகமாக்குங்கப்பா, கண்ணை தொட்டு சுகமாக்குங்க. கண் பறவை தாரும் நீர், புதிய கண்ணை வைக்க முடியுமையா? சகலத்தின் புதிதாக்குறவர் நீங்க தான் ஆண்டவரே. அப்பா அமை ஸ்தோத்திரம். பிபி நார்மலாகித்தாங்கப்பா, கொலஸ்ட்ரால் நார்மலாகித்தாங்க. அப்பா அமை ஸ்தோத்திரம். சுகரை குணமாக்குங்க ஏசப்பா, சுகர்லாம் குணமாக்கிருங்க ஏசப்பா. எத்தனை பேர் சுகர்னால் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. அஞ்சாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுருவன் மனது உருகிற தேவன், இறக்கமும் மனது உருக்கமும் நீடி சாந்தம் மிகுந்த கிருவுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்கப்பா, தொடுங்க. கர்த்தருடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும் செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா. தகப்பனே இறக்க செய்யுங்க. உங்க நாம மாத்திரம் மகிழ்படட்டும் ஐயா. வேண்டி கொடுத்திருக்கும் அனைப்பதற்கும் அதிகமாய்க்கிறீச்சிற தேவன். வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க. வேலையில ப்ரமோஷன் இல்லாத மக்கள் வேலை ப்ரமோஷன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்கள் வேலை கன்ஃபார்மாகணும். அப்பாவை துதிக்கிறோம். திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்தாங்க. சம்மா இல்லாத மக்கள் சம்மானிட்டாங்க. கஷ்டத்தை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பிரச்சனையை நீக்கிருங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய்க்கு ரீச்சிங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரஞ்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க ஆண்டவர். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவர். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ஏசப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. ஒருவரும் சேரக்கூடாது ஒளியில வாசம் பண்ணுறேன் எங்கள் தகப்பனே. ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க ராஜா. தகப்பனே இறக்கச்சிங்க ஏசப்பா, இறக்கச்சிங்க ஏசப்பா. எத்தனை குடும்பங்களை சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவர். பெரிய காரியத்தை செய்யுங்க. நானே லவ் டீச்சர் கர்த்தன்னு சொன்னீங்க, நீங்க தான் செய்யப்படுற தயவுக்காய் இறக்கத்துக்காய் நன்றி. மகத்தான காரியத்தை செய்யுங்க, பொறுப்படுத்திக்கோங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க தகப்பனே. வெள்ளியும் பொண்ணு என்னுடையன்னு சொன்னீங்க தானே ஏசப்பா. ஒவ்வொரு கஷ்டங்களையும் கண்ணீர் நீக்கிருங்கப்பா. பண கஷ்டத்தை மாத்துங்க. கடனால கஷ்டப்படுற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நீயோ கடன் வாங்காமல் அநேக ஜனங்களை கடன் கொடுப்பாயின்னு சொன்னீரே, அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுங்க. வீடு கட்டுற மக்கள் வீடு கட்டித்தாங்க. உங்க நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரை அஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கேஜுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் செவத்தை கேட்டார், கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய
4: ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா? ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்ட் போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் உழைத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்ட் போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியம் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் தேசியம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443 0
8: 780-19 and 7598-112435. Our email address is asinkaram@gmail.com. Our website, handofjesus.in.
9: இந்த பாடல்கள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மேலும் எமது இணை வெளியீடுகளான பரிகாரி பாகம் 1 மற்றும் நீங்கள் அனுதினமும் ஆலயங்களிலும் வீடுகளிலும் வேலை ஸ்தலங்களிலும் கேட்டு தேவ பிரசன்னத்தில் நிறைந்து மகிழத்தக்கதான ஒரு மணி நேர இடைவிடாத துதி கீத ஒலிப்பேழை சுகந்த வாசனை பாகம் 1.
10: தூயவரே ஸ்தோத்திரம்.

பரிசுத்தாவின் அக்கினிகள் வந்திருக்கிறது, அதை அனுபவியுங்கள். அது எங்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ரிசீவர், ரிசீவர்.

0: மார்க்கலூசு விசேஷம், நம்ம வாசிக்க கேட்ட மார்க்கலூசு விசேஷம் 13:27.
1: அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமல்ல நாலு திசைகளில் இருந்து கூட்டி சேர்ப்பார்.
0: யார கூட்டி சேர்ப்பாரா? கத்ரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை, கத்திரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கள நான்கு முனையிலையும் கத்திர என்ன செய்யறார்? கூட்டி சேர்ப்பார். கத்திர தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாருன்னு பாருங்க, பக்தி உள்ள கத்திர எனக்கு தமக்காக தெரிந்து கொண்டார். சங்கீத புஸ்தகம் 4:3.
1: பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
0: கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பக்தி உள்ளவனை செபத்தோடு துதியோடு சோத்திரத்தோடு மனசு நம்ம ஆண்டு தொழுது கொள்ளும் போது கத்திர மேலே செய்யறாரு, நம்மள தெரிந்து கொள்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நான்கு திசையிலையும் நான்கு மூலையில எல்லா இடத்துலயும் இருக்கிறவங்களையும் கத்திர நினைச்சு குட்டி சேர்க்கிறார். அப்ப நம்மளும் கத்திர கேட்கணும், ஆண்டவரே என்னையும் தெரிந்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்மளும் செவிக்கணும், துதிக்கணும், நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், எப்படியாவது தூச்சிட்டே இருக்கணும். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவங்கள என்ன செய்வாங்க பாருங்க. யோவான் சுவிசேஷம் 15:16.
1: நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்,
0: நீங்கள்
1: என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக
0: நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும்
1: உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன்.
0: கர்த்தர் நம்ம எதுக்காக தெரிஞ்சிருக்கிறாரு? கனி குடிக்கும் முடிக்கும் நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருக்கிறதுக்காக கர்த்தர் என்ன செஞ்சிருக்க, நம்மள ஏற்படுத்தி இருக்கிறாரு. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் தான் நம்மளை தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. எதுக்குன்னு சொல்ல நம்ம என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். அந்த நம்ம கனி கொடுக்கற மாத்திரம் இல்ல, நம்ம என்ன செய்யணும்? அவர்ல நிலைச்சிருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் தேவனாய் கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு. கனி கொடுக்க வேண்டும். கனிங்கும் போது அன்பு சந்தோஷம் கலாத்தியர்ல வாசித்த பாத்தீங்கன்னா 5:22-23, அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சோடக்கு இந்த கனிகள், இந்த கனிகளை நம்ம கொடுக்கணும். அதுக்கு தான் நம்மளை கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. நம்ம கனி கொடுக்கறவங்களாக மாற்றணும். அன்றோட்டு கேட்கணும், அன்றவர் நான் கனி கொடுக்கணும். நிறைய கனி இருக்கு. ஆவியின் கனி, நீதியின் கனி, மனந்திரும்பல் கட்ட கனி, நிறைய கனியெல்லாம் இருக்கு. அந்த கனியை நம்ம கொடுக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நம்ம அந்த கனி கொடுக்க ஆண்டவர்ல நிலைத்திருக்கிறதுக்கு தான் நம்ம கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு. அதான் சொல்றேன், நீங்க என்னை தெரிந்து கொள்ள, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரு. நம்ம எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், நம்மளையெல்லாம் கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு அவர் ஒரே குடும்பம் நம்மளையெல்லாம் சேர்த்திருக்கிறாரு. அல்லேலூயா. நம்மள வரல, கர்த்தர் நம்மளை தெரிஞ்சு கொண்டு, நம்ம அவரை தெரிஞ்சு கொள்ள, கர்த்தர் நம்ம தெரிஞ்சு கொண்டு தான் எங்கேயோ எங்கெங்கயோ வளர்ந்து எங்கேயோ பிறந்து நீ கர்த்தர் நம்மள ஒரே குடும்பம் சேர்த்து வச்சிருக்கிறாரு. அவர் தெரிந்து கொண்டார். அதன் சொல்லி நீங்க என்ன தெரிந்து கொள்ளல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக? நம்மெல்லாம் கனி கொடுக்கவும் அதுக்குத்தான் பிதாவன தேவன் நம்மளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சுவிசேஷம் 15:8.
1: நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள்,
0: நம் மிகுந்த கனி கொடுக்கனாலும் என்ன செய்ய, பிதா நம்ம இல்ல மகிமைப்படுவார். கர்த்தருக்கு நம்ம இயேசு கிறிஸ்துக்கு நம்ம எப்படி இருப்போம்? சீசரா இருப்போம். அதுக்குத்தான் தேவன் நம்மளை தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. கனி கொடுக்கனாலும் பிதா மகிமைப்படுறாரா? இயேசு கிறிஸ்துக்கு நம்ம எப்படி இருப்போம்? சீசரா இருப்போம். கனி கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு கனி கொடுக்கறவங்களா மாற்றுங்க. ஆவியின் கனி, நீதியின் கனி, மனந்திருமல் கேட்ட கனி, உதடியின் கனி, நற்கனி, ரச்சனிய கனின்னு சொல்லிட்டு எத்தனையோ கனிகள் இருக்கு. இப்ப கனிகள் கொடுக்கறது தான் கர்த்தர். நம்ம மிகுந்த கனி கொடுக்கணும். கர்த்தர் என்ன செய்வார்? நம்மள என்ன செய்வாரா? மகிப்படுவார். எனக்கும் சீசராயிருப்பீர்கள். ஆண்டவரே, கனிவுள்ள வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை, கனிவுள்ளதா வாழணும். எத்தனை வருஷம் வாழ்ந்த இந்த உலகத்துல அப்படி நான் அதை பார்க்கறது இல்லை கத்திர, அதனால மகிழப்படுறது இல்லை. எவ்வளோ வருஷம் வாழ்ந்திருக்கமே அப்படின்னு சொல்லி பீதா மகிழப்பட மாட்டாரு. மிகுந்த கனி கொடுக்கறனால பீதா நம்மளை பார்த்து நம்மையில என்ன செய்வாரு, மகிழப்படுவார். எனக்கும் சீசரா இருப்பீங்கன்னு சொல்றாரு. சீசரா இருப்போம். அல்லேலூயா. யோபான் சுவிசேஷம் 15:2
1: கனி கொடுக்கிற கொடி எதுவோ,
0: கனி கொடுக்கிற கொடி எதுவோ
1: அது அதிக கனிகளை கொடுக்கும்படி,
0: அதிக கனிகளை கொடுக்கும்படி
1: அதை சுத்தம் பண்ணுகிறார்.
0: அசுத்தம் பண்ணுகிறார். நம்ம கனி கொடுக்கறவங்களை என்ன செய்யறாரு, அப்படி சரி கொஞ்சம் கொடுத்துருன்னு விட்டுற மாட்டார். அவர் என்ன செய்யற, அதிக கனிகள் கொடுக்கும்படி என்ன செய்யறாரு, நம்மள சுத்தம் பண்ணிக்கொண்டே இருப்பார். அதிக கனிகளை கொடுக்கறதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்தம் பண்றாரு. இன்னும் பரிசுத்தம் பரிசுத்தம் என்ன அதை கத்துடுவது, இன்னும் பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். அநியாயம் இன்னும் செய்யட்டும், நீதிசரம் இன்னும் நீதி செய்யட்டும். கனி கொடுக்கறவங்க என்ன செய்ய, அதிக கனி கொடுக்கறதுக்கு அவர் என்ன செஞ்சாரு, சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். சின்ன சின்ன காரியம்தான் கூட நம்மளை உணர்த்தி நம்மளை சீர்படுத்துறாரு. மத்தியான சுவிசேஷம் 5:8
1: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
0: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
0: அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இதை பத்தி நம்ம கனி கொடுக்கும்போது, அதிக கனி கொடுக்கிற கொடுக்கும்போது கத்திர நினைச்சாரு, அதிக கனி கொடுக்கிற நினைச்சாரு, சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இங்க சொல்ற சுத்த இதயம் உள்ள கத்த தான் நம்ம சுத்தம் உள்ளவர்களா மாத்துறாரு. நாங்க சுத்த இதயம் உள்ளவர்கள் பாக்கியவாங்க, அவங்க என்ன செய்வாங்க, தேவனை தரிசிப்பாங்க. பரலோகத்தில் அவர் அவர் முகத்தை தரிசிப்போம், அவரை போல இருப்போம். நிறைய காரியம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். அப்ப நமக்கு சுத்த இதயம் வேணும். அப்ப நம்ம கனி கொடுக்கும் போது நம்ம அதிகமா சுத்தம் பண்றாரு. அப்ப நமக்கு சுத்த இதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பாங்க. அவங்க என்ன தேவனை என்ன செய்வாங்களா, தரிசிப்பாங்க. எங்க தரிசிப்போம், பரலோகத்தில் தரிசிப்போம் ஆண்டவர் முகத்தை. அல்லேலூயா. பெரிய பாக்கியம் நம்ம தந்திருக்கிறார். அதை தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள கர்த்தர் என்ன செய்யறாரு, 4 திசையிலும் கூட்டி சேர்க்கிறார். பார்த்தேன், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க, கனி கொடுக்கறதுக்காக. அதுக்குத்தான் நம்மளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு. 2வதாக கர்த்தர் நம்மளை எது தெரிஞ்சிருக்காராம் பாருங்க. மோசேயை பார்க்கிறோம், 106:23
1: ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார்.
0: அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார்.
1: அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே,
0: அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே,
1: அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு,
0: அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு,
1: அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு,
0: அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு,
1: அவருக்கு முன்பாக,
0: அவருக்கு முன்பாக
1: திறப்பின் வாயிலே நின்றான்.
0: திறப்பின் வாயிலே நின்றார். பாத்தீங்களா, தெரிந்து கொள்ளப்பட்ட முத கனி கொடுக்கறதுக்காக கர்த்தர் தெரிஞ்சுக்கொள்றாரு. 2வது எதுக்கு தெரிஞ்சுக்கொள்றாரு, நம்ம ஒவ்வொருவரும் திறப்பில் நிக்கணும். திறப்பில் நிக்கிறதுக்காக கர்த்தர் நம்ம தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. திறப்பில் நிக்கணும், ஒவ்வொரு நாளும் திறப்பில் நிக்கணும். மோசை திறப்பில் நின்னார். அவர் அழிக்காதபடிக்கு மோசை என்ன செஞ்சாரா, அவர் கோபத்தை ஆற்றும் பொருக்கி என்ன செஞ்சாரா, திறப்பில் அவருக்கு முன்பாக திறப்பில் நின்றாரா. நம்மளும் கர்த்தருக்கு முன்பாக நம்ம திறப்பில் ஒவ்வொரு நாளும் நிற்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட நினைச்சாரு, 4 திசையிலையும் கூட்டி சேர்த்து பரலோகத்தில் நம்ம சேர்க்கிறாரு. 2வது அதுக்கு பிறகு என்ன செஞ்சோம், கனி கொடுக்கறதுக்காக தெய்வம் நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரு. 2வது திறப்பில் நிற்கிறதுக்காக தெரிஞ்சிருக்காரு. நம்ம திறப்பில் நிற்கிறோமா, ஒவ்வொரு நாளும் யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம திறப்பில் நிற்கணும். ஆண்டவர் வருக சமயமா இருக்கு, நம்ம திறப்பில் நின்று கண்ணீரோடு செபிக்கணும், ஆத்மபாரத்தோடு செபிக்கணும். செபிக்கிறது தான் கர்த்தர் நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரு. புலம்பலின் புஸ்தகம் 2:19
1: எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு,
0: ராத்திரியிலே முதற் சாமத்தை கூப்பிடு,
1: ஆண்டவரின் சமூகத்தில்,
0: ஆண்டவரின் சமூகத்தில்
1: உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு,
0: தண்ணீரை போல ஊற்றிவிடு.
1: எல்லா தெருக்களின் முனையிலும்
0: பசியினால்
1: மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகள் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு,
0: அவரிடத்துல ஏறிடு. எத்தனை இடத்துல தேவன் இல்லாம பசினால என்ன, ஆத்மா பசி, நிம்மதி இல்லாம சமாதானம் இல்லாம எத்தனையோ ஜனங்கள் மூச்சித்து கிடக்கிறாங்க. கத்தர் இல்லையே, எங்க சமாதானம் இருக்கும், எங்க சந்தோஷம் இருக்கும், எங்க நிம்மதி இருக்கும் சொல்லி எத்தனையோ ஜனங்கள் தாகத்தினால உள்ள உடஞ்சி போயிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கா என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆண்டு இடத்துல அவர் நம்ம கைய ஏறெடுத்து செபிக்கணும். ஆத்ம பசினால எத்தனையோ ஜனங்களை தேவனை அறியாம இருக்கிறாங்க. ஆத்ம பசினால நிம்மதி இல்லாம சமாதானம் எங்க போனா கிடைக்கும், எங்க போன சந்தோஷம் கிடைக்கும் சொல்லி நிறைய பேர் ஆண்டவர் அறியாம உள்ளத்துல உடஞ்சி போய் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அறியாத மக்கள் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம இறுதியை தினச்சு ஆண்டவர் சன்னிதானத்துல ஊற்றி விடணும்.
2: ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரையும் துதிக்கிறோம், மகத்துமுள்ள ராஜாவையும் துதிக்கிறோம், மகிமையின் தேவனையும் துதிக்கிறோம், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரையும் துதிக்கிறோம். நானே லவ் டீச்சர் கத்தன்னு சொன்னீங்க ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான்னு சொன்ன வாக்குத்தாம ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீர் கடந்து வருவீராக. உங்களோட உன்னத பலத்தில் இடக்கட்டுங்கப்பா, அக்கினியினால மூடிக்கொள்ளுங்கப்பா, மகிமையினால மூடிக்கொள்ளுங்க ஏசப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கம்மா, அற்புதம் செய்யுங்க ஏசப்பா, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீங்க ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தினால நிரப்புங்க, காத்துக்கொள்ளுங்க, ஒரு நன்மையும் குறைபடாத இப்படி காத்துக்கோங்க. தகப்பனே இறங்குமாப்பா, ஆசீர்வதிங்க, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா. அப்பா பலவீனப்பட்ட மக்கள் மேல வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. முட்டி வலியை குணமாக்குங்க அப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க அப்பா. மந்திரம்லாம் உடைச்சு போடட்டும் ஏசப்பா, தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா கர்த்த நம்பர்களை கிருபை சூழ்ந்து கொள்ள சொன்னீங்களே ஆண்டவரே, சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வியாதியை குணமாக்குங்க அப்பா. கண் பார்வையில மக்கள் கண் பார்வை தாங்க ஏசப்பா, கத்தாவே கண் பார்வை தாங்க ஏசப்பா, கண் பார்வை தாங்க ஏசப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொரு மாதிரி தேவண்ட வல்லம் இறங்கட்டும் யா. அண்டவரையுமே துதிக்கிறோம், கத்தாவையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா போட்டுல தூரத்துல இந்த போட்டு எழுதி போட்ட கண் பார்வை தெரியலேன்னு சொல்ற மக்களுக்கு கண் பார்வை தாங்கப்பா. நல்ல பார்வை கிடைக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும் ஆண்டவரே. யாருக்குமே கண் பார்வை குறைவு இருக்கவே கூடாது ஏசப்பா. கெஞ்சிரப்பா, கெஞ்சிரும், மகத்தான காரியத்தை செய்யுங்க. காது கேட்காத மக்கள் காதை தொடுங்க ஆண்டவரே, காதை தொடுங்க, காது தொட்டு சுகமாக்குங்க அப்பா. அமை துதிக்கிறோம். கை கால முடியாத மக்கள் கை கால குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்க அப்பா. என் வசனை தானி போய் குணமாக்கி அழிவில் மீட்டுக்கொள்ளேன்னு சொன்னீங்களே, அப்படியா மீட்டுக்கொள்ளுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, பலனை கொடுங்க. கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு பலன் கொடுத்து சமாந்தி அள்ளி ஆசீர்வதிப்பார்னு சொன்னீரே, அப்படி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்கிற மக்களை வெற்றி தாரும், வேலை இல்லாமல் மக்களுக்கு வேலை தாரு, வேலை உயர்வை தாரு, வேலை கன்ஃபார்மாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும் ஏசப்பா. அப்பா அமை துதிக்கிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்து சொல்லத்தக்கதாக அதிசயங்களை செய்யுங்க. கற்பத்தின் கனி கர்த்தரால் கடிக்கு சுதந்திரன்னு சொன்னீரே, குழந்தை பாக்கியத்தை கவுங்க, உங்க நாம ஐக்கியப்படட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, தெய்வீக பிரசனம் கொண்டிருக்கட்டும். நானே லவ் டீச்சரை கத்தன்னு சொன்னீங்க, நீங்க செய்யப்பற அன்புக்காக ரகத்துக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, நன்மையினால முடிச்சு விட்டுங்க கர்த்தாவே. தேவ பிரசனத்தினால மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஐயா ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. பரலோக தகப்பனே நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ளுங்க. ஒரு வாழ்க்கையில ஒருத்தர் வாழ்க்கையிலும் குறை வரக்கூடாது சுவாமி. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஐசப்பா, கட்ட முடியாம இருக்கிற மக்களுக்கு கட்டுறது பணத்தவை சந்திங்க ஐசப்பா. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. பிரிந்த குடும்பம் இணைக்கணும், சமாளம் இல்லாத குடும்பத்துல சமான் தரணும். ஆசீர்வதித்து உயர்த்தணும், நன்மையானாலும் முடிச்சு விட்டு காத்துக்கோங்க. அன்பின் ஆண்டவரே நானே லவ் டீச்சர கத்தன்னு சொன்னீங்க, நீ எல்லா காரியத்தையும் செய்து முடித்தவங்க நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க. எல்லா துதி கண்ணா மகிமையும் மகத்துவத்தி உமக்கு சொல்றோம். எங்களை அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கேஜிக்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்தர் நம்ம சேர்த்தை கேட்டார், கலங்காதீங்க.
1: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா, யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவாங்க, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும், ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். அதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாத மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராஃப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப்ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரர் செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரருடைய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தினை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள்

மற்றும் 7598112435 இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் 12 bar 80 அம்பேத்கர் நகர் டார்லிங் டென்பிரிட்ஜ் கோனூர் 643101 நெல்கிரி சவுத் இந்தியா செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435 our email address aslinkaram@gmail.com our website and

0: வியாதியாக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டுட்டே இருந்தால் கரெக்டாக நமக்கு என்ன செய்வார்? நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். என்னோட சோர்ந்து போகாமல் எப்படி தான் ஜெபிக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நடந்தாலும் உட்கார்ந்தாலும் வேலை செய்தாலும் நம்ம இறுதி அவர் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். அப்போ நம்ம சோர்ந்து போக மாட்டோம். அதான் சொன்ன, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம்லாம் இருக்குன்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அப்போதான் நம்ம அவரை ஆரோக்கியம் போக முடியும். நமக்கு எல்லாம் சொல்லி வச்சிருக்கார் பைபிளில், எதுவுமே நமக்கு சொல்லாத காரியம் இல்லை, எல்லாமே சொல்லி வச்சிருக்கிறார். எப்போதும் ஜெபம் பண்ணணும். ரெண்டாவதாக என்ன செய்யணுமா பாருங்க, எப்படி ஜெபம் பண்ணுமா பாருங்க. யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான், 20வது வசனம்.
1: நீங்களோ பிரியமானவர்களே,
0: நீங்களோ பிரியமானவர்களே,
1: உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்,
0: உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
1: உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு,
0: சபத்தில் நல்ல நம்ம விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு,
1: பரிசுத்தாவிக்குள் ஜபம் பண்ணி,
0: பரிசுத்தாவிக்குள்ள என்ன செய்யணுமா, ஜபம் பண்ணி உறுதிப்படுத்திக்கணும். உறுதி இல்லாம இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. மகா பரிசுத்தின் விசுவாசம் உறுதிப்படுத்தி, இல்ல இயேசுக்கு ஒரு நாள் கைவிடவே மாட்டார், என்னை படைச்சவர் அவர் தானே, எனக்கா ஜீவனை கொடுத்த மீட்டவர் அவர் தானே அப்படின்னு நமக்கு நம்ம வந்து அவருக்குள்ள உறுதியா இருக்கணும். அவங்க அதை பரிசுத்தமான விசுவாசங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, எனக்கு என்னை படைச்சவர் அவர் தான், என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார், இந்த விசுவாசங்களை உறுதிப்படுத்தி கொண்டு
1: பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணு,
0: பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணு. அன்னை பாசத்தில் இறஞ்சி நம்ம ஜெபம் பண்ணு. நம்ம பாரத்தை நம்ம தாய்மொழியிலும் பெற்றாம பண்ணலாம். ரெண்டாவது என்ன, முதல்ல என்ன செய்யணும், தாய்மொழி ஜெபம். ரெண்டாவது என்ன செய்யணும், நம்ம விசுவாசத்தில் நிறைஞ்சிருந்து உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்தாவிக்குள் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணு. அன்னி பாசையில் ஜெபம் பண்ணு. கர்த்த நம்ம தந்திருக்க பாசையில் நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அதுதான் இங்கேயும் சொல்ற ரோமர்கள் இருப்போம் 8வது அதிகாரம் 26வது வசனம்.
1: அந்தபடியே ஆவியானவரும்
0: நமது பலவீனங்களில்
1: நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா ஆவியானவர் தாமே
0: வாக்கு கடங்காத பெருமைச்சலோடு
1: நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
0: பார்த்தீங்க, வாக்கு கடங்காத பெருமைச்சலோடு அன்னி பாசில் நிறைஞ்சி செபிக்க, நமக்கு என்னத்துக்கு செபிக்கனே தெரியாது. எல்லா பக்கம் பிரச்சனை, ஒரு பிரச்சனை நம்ம செபிச்சிடலாம், ரெண்டு பிரச்சனை செபிச்சிடலாம். அதான் சொல்றாரு, வேண்டிக் கொள்வது இன்னதுன்று அறியாம இருக்கணும். என்ன செய்யுங்க, நம்ம என்ன செய்யணுமா, பரிசுத்தாவினால நிறைஞ்சி என்ன செய்யணும். நம்ம எதுக்கு செபிக்கணும் நமக்கு தெரியாது. அன்னி பாசல் நிறைஞ்சி நம்ம செபிச்சிடணும். அது எதுக்கு அவ செய்யணும் சில நேரத்தில் தெரியாது. எந்த பிரச்சனையும் செபிக்கிறது,
1: நாம் ஏற்றபடி எந்த வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது,
0: ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று
1: அறியாமல் இருக்கிறபடி ஆவியானவர் தாமே
0: வாக்கு கடங்காத
1: பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
0: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்யறாரா, வேண்டுதல் செய்யற. எதுக்கு செபிக்கனே தெரியாது. இந்த பிரச்சனை செபிக்கிறா, அதை செபிக்கிறா, இதை செபிக்கிறா, நம்மளே குழம்பி போயிரும். அதுதான் சொல்றாரு, நீங்க வேண்டிக் கொள்வது நின்றுட்டு அறியாத நாளுக்கு என்ன செய்யும், வாக்கு கடங்காத பெருமூச்சோடு பரிசுத்தவர் செபிக்கிறாரு. நம்ம அவர் கையில நம்ம முழுமையா அர்ப்பணிக்கலாண்டவர். எதுக்கு செபிக்கணும் தெரியல, அன்னி பாச என்னை மறைச்சி அன்னி பாசல செவிங்க ஆண்டவர், என்னுடைய கருத்துல என்னை ஒப்பு கொடுக்குறேன், முழுமையான ஆளிகைச்சி என்னை மறைச்சி செவிங்கன்னு சொல்லிட்டா அவர் எதுக்கு செவிக்கணும், அவர் தெரியும், அவர் நம்மளை மறைச்சி செவிப்பார். அதுதான் அன்னி பாச வரங்களை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தில் இறைஞ்சிருக்கணும், எப்போதும் பரிசுத்தல் நிறைஞ்சிருக்கணும், அன்னி பாசல் நிறைஞ்சிருக்கணும். நம்ம செபிக்கிறது என்னன்னு நமக்கே தெரியாது, கர்த்தர் நம்மளை மறைச்சி செபிப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திர இங்கே அதை தான் சொல்றாரு, எபேசியர் புத்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனம்.
1: எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும்
0: விழித்துக் கொண்டிருங்கள். எந்த சமயத்திலும் பரிசுத்தவான்கள் செபிக்கணும், விண்ணப்பத்தினால் செபிக்கணும், வேண்டுதலால் செபிக்கணும். செபிக்கும் போது கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அதுதான் அன்னி பாசல் இறைஞ்சி செபிக்க கத்துக்கணும். அல்லேலூயா. எந்த சமயத்திலும் செபிக்கணும். கர்த்தர் செபிச்சுட்டே இருந்தா நம்மள ஆண்டு நம்ம இறுதி அவரோடு இணைக்கப்பட்டிருக்கணும். மொதல் என்ன செய்யணும், சோர்ந்து போகாம எப்பொழுதும் செபிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணுமா, பரிசுத்தாவில நிரம்பி செபிக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தால் நிரம்பி இருக்கணும். தாவீது சொல்றேன், பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது. 23 சங்கீதத்தில் சொல்றாரு பாருங்க, பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது. அவருக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், ராஜாங்கம், அவர் ராஜாவா இருந்தார். எத்தனை பிரச்சனைகள் இருக்கு, எத்தனை பேர் அவங்களை அவமானம் பேசியிருப்பாங்க, எத்தனை நிந்தனைகள் வந்திருக்கும். ஆனாலும் அவர் சொல்றாரு, பரிசுத்தாவி நிறைஞ்சிருந்தாலும் சொல்றாரு, பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது, என் ஜீவன நாளான நன்மையும் கிருபியும் என்ன தொடரும். நம்ம வாழ்க்கையில் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரே என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபி என்னை தொடரட்டும் ஆண்டவரே, சொல்லிகிட்டே இருக்கணும். முத எப்படி செபிக்கணும், தோந்து போகாம எப்பொழுது. ரெண்டாவது, பரிசுத்தால் நிறைஞ்சி நமக்கு நம்மளை மறைச்சி பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக எப்படி செபிக்கணும், இடவிடாமல் செபிக்கணுமா. கொலோசியர் புஸ்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செஞ்சிருந்தோம், ஜெபத்தில் விழித்திருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபிக்கிறது, நடந்தாலும் ஜெபிக்கணும், உட்கார்ந்தாலும் ஜெபிக்கணும், நீங்க பாத்திரம் வளர்க்கிறாலும் நீங்க ஜெபிக்கணும். உங்க இறுதிமெல்லாம் கத்திற்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளை மறைச்சி அவர் செய்ப்பார். இடைவிடாமல் செய்யுங்க, ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தில் விழித்திருங்கள். ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தில் விழித்திருக்கணும், நம்ம சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்ம இறுதியத்தில் ஒரு விழிப்பு வரும். இடம் விடாமல் செய்யுங்க, ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. 1 Thessalonians 5:17
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: பாத்தீங்களா, பரிசுத்த பவுல் இங்கே பரிசுத்த பவுல் அப்படிதான் சொல்றாரு. என்ன செய்யுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அவர் செபிச்சதுனாலதான் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் செபிக்காம நமக்கு சொல்லியிருக்க மாட்டாரு, அவர் செபிச்சிருக்கிறாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. கொலோசியன் புஸ்தகம் 1:9
1: இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல்
0: உங்களுக்காக
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம்.
0: பாத்தீங்களா, அவர் இடைவிடாமல் செவிச்சதுனால நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார். அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அவர் கேட்ட முதல் இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்றாரு. நம்மளும் இடைவிடாமல் செவிக்கணும். செபிச்சா கத்து நம்ம அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம் நம்மளால நிற்க முடியும். அல்லேலூயா. ஏதோ செபம் பண்ணாம என்னைக்காவது நம்ம செபம் பண்ணிட்டு போய் அவருக்கு முன்னால் நிற்க முடியுமா, கட்டாய் நிற்க முடியாது. நம்ம இடைவிடாமல் செபம் பண்ணணும். பரிசுத்த பவுல் இடைவிடாமல் செபிச்சிருக்காங்க. நம்மள அதனால்தான் சொல்லியிருக்காரு, இடைவிடாமல் செபம் பண்ணுங்கன்னு சொல்லி. முத என்ன செய்யணும், செபம் பண்ணி விழித்திருக்கும். ரெண்டாவது, முத சோர்ந்து போக எப்போதும் செபம் பண்ணும். முத என்ன செய்யணும், சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, ஆவியில் நிறைஞ்சி பெருமூச்சோடு அன்னி பேச நிறைஞ்சி செபிக்கணும். மூன்றாவது, இடைவிடாம செபிக்கணும். பரிசுத்த பவுல் இடைவிடாம செபிச்சிருக்காரு, அதனாலதான் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழித்திருங்கன்னு சொல்லி. 4வது, நம்ம எப்படி செபிக்கணுமா, போராடி செபிக்கணுமா. பாருங்க, ரோமர்கள் நிருபம் 15:32
1: நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் உங்கள் போராடுவது போல் நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும்
0: ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும்
1: உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
0: 4வது, எப்படி ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும். அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் விடக்கூடாது. போராடினா என்ன தெரியுமா, நம்ம காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம் வச்சுக்கோ, அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் விடவே கூடாது, போராடி செபிக்கணும். ஆண்டவரே நீங்க செஞ்சுதான் ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யலான்னு சொல்லி கண்ணீரோட போராடி செபிக்கணும், கண்ணீர் சிந்தி செபிக்கணும். முதல் சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணணும். எப்படி முதல்ல என்ன செய்யணும், சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, பசு தாவியில நிறைஞ்சி செபிக்கணும். மூன்றாவது, இடவிடாம செபிக்கணும். 4வது, எப்படி செபிக்கணுமா, போராடி செபிக்கணும், கண்ணீரோடு போராடணும். காரியம் வெற்றியாவலன்னா அந்த காரி வெற்றியாறு வரைக்கும் போராடணும். ஆண்டுகிட்ட போராடி கேட்கணும், போராடி செபிச்சத்தான் நம்ம கட்டாயம் காரியம் நிறைவேறும். போராடி செபிக்கணும். பரிசுத்த பவுல் செபிச்சிருக்கார், அவர் சொல்ற பரிசுத்தவின் அன்பின் நிமித்தமா உங்களுக்கு சொல்ற. நீங்க என்ன செய்யுங்க, போராடி என்னோடு போராடி ஜெபம் பண்ணுங்க. போராடினா என்னன்னு நினைக்கிறீங்களா, இப்போ ஒரு காரியம் நமக்கு நடக்காம இருக்குது, ஒரு நம்ம உலக பிரபாதத்துக்கோங்களேன், ஒரு காரியம் நம்ம நடக்கல, வக்கீல்கிட்ட என்ன செய்வோம், போயிட்டே இருப்போம், வராத இப்ப வராத அப்படின்னு சொன்னா கூட என்ன பண்ணுவோம், அது போய் வக்கீல் பாக்குற வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம், ஓய்வே மாட்டோம். முக்கியமான ஒரு காரியம், ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண மாட்டோம், வக்கீல் விட்டு போய் வராது, வக்கீல் சொல்றாரு வராதிங்க, சும்மா வந்து தொந்தர பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், எப்படியாவது நம்ம போய் எப்படியாவது வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், போராடுவோம். யாரை பார்த்தாலும் நீங்க கொஞ்சம் செய்யுங்க, உதவி செய்யுங்க, எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி, யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்கள்ட்டாலும் சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோம். அது கிடைக்க வரைக்கும் நம்ம விடவே மாட்டோம். அது போல நம்ம ஆண்டவரை இயேசுக்கு திட்டம் போராடி செவிக்க வேண்டும், போராட்டமான செவ்வோம், போராடி செவிக்கணும். கத்தாவே எங்களுக்கு இந்த காரியத்தை செய்துதான் முடிக்கணும் ஆண்டவரை, உங்களை தவிர எனக்கு யாருமே இல்லைப்பா, கட்டாயம் நீங்க செய்துதான் ஆக வேண்டும் சொல்லி கண்ணீரோடு ஆற்றப்பாரத்தோடு செபிக்கணும். குலோசியன் புஸ்தகம் 4:12
1: எப்பாப்பீராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான்,
0: உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான்,
1: உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன்,
0: உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய இவன்,
1: நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும்
0: பாருங்க எதுக்கு போராடி இருக்காரு பாத்தீங்களா, நீங்க கிறிஸ்துக்கு சித்தமான எல்லாவற்றிலும்
1: தேறினவர்களாயும்,
0: நம்ம ஒரு நாள் என்ன செய்யணும், தேறணும், தேறினாலையும்
1: பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும்,
0: பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும்
1: நிலை நிற்க வேண்டும் என்று ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான்.
0: அவர் என்ன செய்யறார், தங்கள் ஜபங்கள் என்ன செய்யறாரு, எப்பொழுதும் போராடி, எதுக்காக எதுக்காக போராடி இருக்காரு பாருங்க, தேவையான சித்தமான எல்லாவற்றையும் செய்யணும், அதையும் செய்யணும், தேரணும் சொல்றாங்களா, பரிசை வச்சிருக்காங்க, தேர்தல் அடைச்சிட்டாங்களா, எப்பா பேரா இப்ப எது போராடிக்கிறாரு, தேவையான சித்தத்தை செய்யணும், அதுல தேரணும், பூர்ண நிச்சயமா இருக்கணும், அதுல நிலை நிற்கணும் சொல்லி என்ன செஞ்சாரா, மக்களுக்காக போராட, அவருக்கா போராடல, மக்களுக்காக போராடினாரு. அத்திற்குள் பிரியமானவர்களே, இது வரைக்கும் கத்துடைய வார்த்தை கேட்டோம், இப்போ நம்ம செபிக்க போறோம், என் கூட செய்ப்பீங்களா, எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, வல்லமை நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க இயேசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க, மந்திரம் செவனை உடைத்து போடுங்க, பிசாசின்களை அழித்து போடுங்கப்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க இயேசப்பா, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கி தரணும் ஏசப்பா, சமாளாத மக்கள் சமாளித்து தரணும் ஐயா, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே, மே அறிந்து கொள்ள உதவிச்சிங்க, அண்டிக்குள்ள உதவிச்சிங்க ஏசப்பா, வேலையில் அப்பா தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, கேஸில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா, சமாளாத குடும்பத்தில் சமாளி தரணும், படிக்கிற பிள்ளைகளை பாதுகாக்கணும் பராமரிக்கணும், ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவிலும் ஆற்றலும் சிறந்து வழங்கணும் அப்பா, உடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்தணும் ஆண்டவரே, நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம், தகப்பனே பண கஷ்டத்தினாலும் மன கஷ்டத்தினாலும் கண்ணீரோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க ஏசப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்க, சொந்த வீடு இல்லாத மக்கள் சொந்த வீடு தாங்க, அற்புத்தி அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, தெய்வீக பிரசனம் கொண்டு இருக்கட்டும் ஐயா, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, ஒவ்வொரு பேரை நீங்க வைத்திருக்க சீஃப் போஸ்டர் பேர் எழுதி கொள்ளுங்க ஆண்டவரே, ஆசீர்வித்து உயர்த்துங்க, எல்லா நாளும் செவிக்க துதிக்க உம்மோடு இருக்க உதவி செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்பு ரட்சகர் யஸ்பா நாமத்துல தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்காரு, சந்தோஷமா இருங்க.
1: 24 ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம், 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க, 81 44 192 192 இந்த ஜெப என்ன நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா, யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம், 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமார் வெளியே ஒழித்து போயிடுவாங்க, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும், ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும், அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். அதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புல நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 10949001000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331000026024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம்.
4: கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானோ ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காக அந்த பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அது வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களின் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது, மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598 1 1 2 4 3 5. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kurnool, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, asinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கோதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார்.

எப்படித்தான் மனித கரங்களும் புனித தலையினை கொட்ட துணிந்ததோ அப்படியே அவர் கண்ணத்திலறையே எப்படித்தான் பாவக்கரங்கள் எழுந்ததோ ஐயோ கதறுகின்றாரே அவர் கண்ணங்கள்.

0: மெய் சிலிர்த்திடுது.
1: இயேசுவே, இருள் நிறைந்த உலகம் இதில், துன்பம் என்னை நெருக்குதையா, நடக்க சொல்லி தாரும் அப்பா, நடக்க சொல்லி தாரும்.

வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1-0-490-10-0-0-0-0-0-2-2-2-9 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா, நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: நிகழ்ச்சிகளில் எஸ்ரின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
2: பூமி இன்னும் இளம் நிலையில இருந்தது. ஆனாலும் மரணம் ஏற்கனவே மனிதர்களிடையே அமைதியான தீர்ப்பாக நடமாட்டிக் கொண்டிருந்தது. அதெல்லாம் முத குற்றமற்ற இரத்தம் பூமியை தொடுவதிலிருந்து துவங்கியது. அதற்கு பிறகு தலைமுறைகள் பிறந்து காற்றுத தூசி போல் மறந்தன. மனிதர்கள் கட்டிக்கொள்ள கற்றுக்கொண்ட அளவுக்கு அதிகமா அழிக்கவும் கற்றுக்கொண்டார்கள். வெளிப்புறத்துல அது வளர்ந்த போதெல்லாம் உள்ளுக்குள் அது அழகியது. ஆனா இந்த சூழ்நிலையில தான் கடவுள் ஒரு புறக்கணிக்க முடியாத அடையாளத்தை எழுப்பினார். மதுசல அனைத்தோ ஒரு கால துவங்கியது. அப்போது எல்லாம் மாறிவிட்டது. இனோக்கின் மகம் பிறந்தான். மொத அழுக குடிலின் அமைதிய உடைச்சது. குழந்தை மென்மையானவனாக இருந்தாலும் இரவு போன்ற கருமையான ஆழமான கண்களை திறந்தது. இனோக்கு சாதாரணமான பயமல்லாத ஒரு பயத்தை உணர்ந்தார். இனோக்கின் மனைவி இன்னும் மூச்சு தேடிக்கொண்டிருந்த போதும் குழந்தைய மார்பில் அணைத்துக் கொண்டு மௌனமாக கேட்டார், பேர் என்னவா இருக்குவா? இனோக்கு ஒரு நிமிஷம் நின்றார். பிளரும் நெருப்பை தாண்டி ஏதோ ஒன்றை கேட்கிறார் போல. உன் பெயர் மதுசரா ஆகும். அடுத்த நாள் மங்களான பணிக்குள் சிவப்பாக சூரியன் உதயமானது. கிராமம் துருத்திகள் இழுக்கப்படும் கற்கள் என்ற சத்தத்துடன் விழித்தது. வேலைகள் குறித்து வாதாடும் குரல்கள். இனோக்கு குழந்தைய தன்னுடைய கைகளில் பாஞ்சுகிட்டு நடந்தார். தொலைவில் ஆண்கள் கோபமாக வாதாடுவதை பார்த்தார். ஒரு தற்காலிக கத்தியின் ஒளி வெளிச்சத்தை வெட்டியது. வன்முறை இன்னும் சிறியதா இருந்தது. ஆனா அது கொடியா வளர்ந்து கொண்டிருந்தது. இரவில் இனோக்கு கனவு கண்டார். எல்லை இல்லாத நீர் எழுந்து அனைத்தையும் மூடியது. வீடுகள் மறைந்தன, குரல்கள் விழுங்கப்பட்டன. முழு உலகமும் மீண்டும் குழப்பத்திற்கு திரும்பியது போல இருந்தது. இனோக்கு மூச்சு திணறி வீத்தார். வானம் மிக தெளிவா இருந்தது. அவர் வெளியே சென்றார். மென்மையான காற்றில் மரங்கள் முறுக்கும் சத்தத்தை கேட்டார். மனிதர்களால் அல்ல, கடவுளால் கேட்கப்பட வேண்டும் என்பது போல் பேசினார். நீ இன்னும் அருகில் இருந்தா என் அடிகள் செல்லும் பாலைய வரி நடத்தும். மின்னல் இல்ல, இடியோ இல்ல, ஆனா திடீர்னு ஒரு நிலையான அமைதி. கண்களுக்கு தெரியாத ஒரு கை இதயத்தின் மீது வைத்தது போல இருந்தது. இனோக்கு திரும்பினார். இனி அவரது வாழ்க்கை பழையபடி தொடராது என்பதை அறிந்திருந்தார். அந்த இரவுக்கு பிறகு வெளிப்படையில அவர் அதே போல இருந்தார். கையில் மண், விடியற் காலையில முன்னெருப்பு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு புதிய பயணம் தொடங்குச்சு. அவர் விடியற் காலையில வெளியே செல்ல தொடங்கினார் மற்றும் காற்று சுதந்திரமாக வீசும் மலைக்கு ஏறினார். அங்கே எல்லா சத்தங்களில் இருந்தும் தொலைவில் அந்த அமைதி இரவு காட்டிலும் பெரிதாக இருந்தது. இன்னோக்கு காணாதவரிடம் பேசினார். அருகில் யாரோ இருப்பது போல. அங்கு எந்த வெளிப்பாடும் இல்ல, ஆனா ஒரு திசை இருந்துக. காலப்போக்கில் எல்லோரும் உணர்ந்தாண்டு அவர் கடவுளுடன் நடந்தார். இதுதான் அவரை வேறுபடுத்தியது. கிராமத்துல பதற்றங்கள் அதிகரிச்சு நிலம் மற்றும் எல்லைகள் குறித்து வாதங்கள் நடந்து கொண்டிருந்த போது இனோக்கு நீவிய நாரினார். அவர் கூச்சலிடவில்லை, ஆனா வழிகாட்டமர். அவர் படைப்பாளிய ஒரு வதந்தியாக அல்ல, ஒரு இருப்பாகவே பேசினார். சிலர் சிரித்தார்கள், சிலர் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள், சிலர் ரகசியமா வந்து சேர்ந்தார்கள். குற்ற உணர்வால் சோர்ந்து எதிர்காலத்தை பயந்து ஜாரட் அவர் எகிட்டு, இப்படி வாழ்பவர்களை உலகம் விரும்பாது. நான் உண்மையாவே இருக்க விரும்புகிறேன். ஆனா காலம் ஒரு பரந்த நதி போல் நிறுத்த முடியாதபடி நகர்ந்தது. மெதுசலா வளர்ந்து ஒரு ஆணாகி பின்னர் மூதாட்டாராகி இறுதியில் கிராமத்தினர் பெயரிட முடியாத ஒன்றாக மாறினார். அதே வான்கீழ் மக்கள் பிறந்து இறந்தார்கள். அவர் ஒரு அரசனாகவோ போராளியாகவோ இல்லாம ஒரு சாட்சியாகவே இருந்தார். காலம் அவரை சுற்றி நகர்ந்தது. வீடுகளும் சாலைகளும் வளர்ந்தன, ஆசைகளும் வளர்ந்தன. வன்முறை ஒரு விதிவிலக்கா இல்லாம ஒரு முறையா மாறியது. அநியாயம் ஒரு பழக்கமாகிவிட்டது. வலிமைசாலிகள் தங்களுக்கு வேண்டியதை எடுத்துக் கொடுத்தாங்க. வஞ்சகர்கள் தங்கள் ஏமாற்றத்தை புத்திசாலித்தனம்னு அழைத்தனர். பலவீனர்கள் மறைந்து வழக்கத்துக் கொண்டார்கள். ஆசை தேர்வுகளை வழிநடத்த தொடங்கியது. காலியான சொற்கள் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டன. நான் என்ன வேணுமோ அதை எடுத்துக் கொள்கிறேன். நான் அதற்கு தகுதியால, நான் முடியும். ஏனோக்கு எல்லாவற்றையும் பார்த்தார். தொலைவில் வெள்ளம் உருவாகும் போல் இருட்டில் பழகிய கண்களுக்கு ஒளி எவ்வாறு தொந்தரவளிக்குமோ அவ்வாறே அவரது உறுதி தொந்தரவளித்தது. ஒரு கால ஏனோக்கு தனது மகனை மலையேற அழைத்த. அங்கே வரிசையாயிருந்த கற்கள் காற்றால் குலைந்த காலத்தை குறித்தன. இதை நான் நினைவில் வைத்திருக்க வேண்டும். தேவன் நமக்கு தரும் ஒவ்வொரு கணமும் மதிப்பு மிக்கது. நேர முடிவடையலாம். மெதுசேலா கீழே பார்த்தா 10க்கும் மேற்பட்ட தீயிலிருந்து புகை எழுவது தெரிஞ்சது. அவர் சிரிப்பும் வாதங்களும் கேட்டார். நூற்றாண்டுகளின் பாரம் தன்னுள் குடியிருப்பதை உணர்ந்தார். அப்பா, தேவ எவ்வளவு காலம் பொறுமை காட்டினா? தேவப்படும் வர, ஆனா என்றைக்கும் அல்ல. அந்த இரவு மெதுசேலா தொலைவில் ஒரு வாதம் முடிந்து திடீரென அமைதியாகிவிட்டதை கேட்டார். அவர் தந்தையின் கனவு எல்லையில்லா நீர்கள் என்பதையும் முதன்முறையாக தன் நீண்ட ஆயுள் ஒரு வெகுமதி அல்ல, ஒரு எச்சரிக்கை என்பதை புரிஞ்சுகிட்டார். விடியற்காலை முன் அவர் புறப்பட்டார், இருளை எதிர்கொண்டார் மற்றும் மேலிருந்து கேட்கப்படுவோம் என்ற நம்பிக்கையில் மௌனமாக கிசுகிசுத்தார். இன்னும் நேரம் இருந்தா அதை பயன்படுத்துங்க. அதனால அவர் கல்லில் இன்னொரு குறியிட்டார். வானத்தின் கடிகாரம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்தார். காற்று திசை மாற்றம் பெற்றது, அதனுடன் உலகத்தின் ஒளி மாறியது. கிராமம் இனி வெறும் குடிசைகளின் தொகுப்பா இல்ல, அது பல உயிர்கள், விருப்பங்கள் மற்றும் சண்டைகளின் குழப்பமாக இருந்தது. ஒரு காலத்துல அமைதி இருந்த இடத்துல இப்ப சத்தம் இருந்தது. பனியது கத்தல்கள், மிக அதிகமான சிரிப்புகள், குற்ற உணர்வு மூட முயற்சிக்கும் இசை. மெதுசலா வீடுகளுக்கு நடுவே நடந்தார். இது இனி அவருக்கு சொந்தமான நினைவாக இல்லாமல் போனதை போல. அவர் இன்னும் வலுவாக இருந்தாலும் அவரது தோள்களில் இருந்தது வயதின் பாரம் அல்ல, சாட்சியின் பாரம். மலைமேல் இருந்த கற்கள் அங்கேயே இருந்தன. அவர் அப்பப்போ திரும்பி வந்து மற்றவற்றையும் ஒழுங்குபடுத்துவார். தன் கைகளால் கடவுளின் பொறுமையை குறிக்க முடியும் என்பது போல் ஒவ்வொரு குறியீடும் ஒரு எச்சரிக்கையான. அந்த திரும்பும் நேரங்களில் ஒன்றில் தான் அவர் அறிந்தார் அவரது மனைவி கர்ப்பமாக இருந்தா. இந்த செய்தி மகிழ்ச்சியா தர வேண்டியது, அது தரவும் செய்தது. ஆனா அது ஒரு பயத்தையும் கொண்டு வந்தது. ஒவ்வொரு பிறப்பும் ஒரு புதிய நூல், உலகத்தை ஒரு பயங்கரமான எதிர்காலத்துடன் கட்டி வைக்கும் நினைவூட்டலாக இருந்தது. மெதுசேலா அவளது வயிற்றை மெதுவா தழுவுனா ஒரு குழந்தைய மட்டுமல்ல இன்னும் அதிகமானதை பாதுகாக்கும் போல். ஒரு வாய்ப்பை பாதுகாக்கும் கும் குழந்தை பிறந்த போது அவ அழுக வீடெங்கு ஒலித்தது. ஒரு கணம் எல்லாவற்றையும் மூடிவிட்டது. மெதுசேலா அவனை தன் கைகள்ல எடுக்க அவன் தோல் இன்னும் ரத்தமும் பாலும் மணந்தது. சிறிய விரல்கள் காற்றுல மூடிக்கொண்டன, ஏதாவது பிடிக்க முயற்சித்தன. அந்த தந்தை புதிதாக திறந்த கண்கள்ல பார்த்து ஒரு விசித்திரமான உணர்வு அவர் ஆட்கொண்டது. அது வெறும் பாசம் மட்டும் இல்ல, அந்த சிறுவன் யாரும் பார்க்க கூடாத விஷயங்களை பார்க்க போறான் என்ற உறுதி அது. லாமக் செழிப்பான காலத்துல வளர்ந்தோம். அங்க அதிகமான உணவு, அதிகமான இசை கருவிகள், அதிகமான விருந்துகள், அதிகமான வாக்குறுதிகள் இருந்தன. அதே நேரத்துல அதிகமான சுரண்டல், அதிகமான பொறாம, அதிகமான கொடூரமும் இருந்தது. மெதுசேலா இளைஞர்கள் வெற்றி பெறுவதில் பெருமை கொள்வதை பார்த்தார். வெற்றி என்பது ஒரு புனித உரிமை என்று நினைப்பது போல். நான் ஆண்கள் மக்களின் மதிப்பை நிர்ணயிப்பதை பார்த்தேன், அது ஒரு விலங்கின் விலையை நிர்ணயிப்பது போல். அழுது கொண்டு சத்தமாக அழைப்பது ஏற்கனவே ஆபத்தானது என்பதால் பெண்கள் அமைதியாக அழுததை நான் பார்த்தேன். தம் மகனுக்கு ஏனோக்கு கற்றது போல் நேராக நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க முயன்றார். ஆனா கற்றது கடினமான நிலத்தில் விதை விதைப்பது போல இருந்தது. சில நேரங்கள்ல அவை முளைத்தன, சில நேரங்கள்ல முளைக்கவில்லை. ஒரு பிற்பகல்ல லாமைக்கு இன்னும் இள வயதுல இருந்த போது முகத்தில் அடையாளங்களும் உடையில அழுக்கும் கொண்டு வீட்டிற்கு வந்தான். மெதுசேலா அவனை நெருப்பின் ஒளிக்கு பக்கத்துல இழுத்தாள். என்ன நடந்தது? லாம தயங்கினார். ஒவ்வொரு வார்த்தையையும் தேர்ந்தெடுப்பது போல. ஒரு மனிதன் தன் சொந்தமானதல்லாததை எடுத்துக்கொள்ள விரும்பினான். நான் அவரை தடுத்து மெதுசேலா தனது மகனின் கைகள் நடுந்துவதை பார்த்தார். பயம் காரணமாக அல்ல, அடக்கி வச்ச கோபத்தால். அவர் ஆழமா மூச்சு விட்டார். கோபம் எளிது, நியாயம் கடினம். யாரும் நியாயம் விரும்பாத போது கடவுள் என்ன செய்கிறார்? லாம கேட்டார். அவரது குரல் உடைந்து மெதுசேலா அமைதியால இருங்க. உள்ள அதே பழமையான காட்சி கிளம்பியது. தண்ணீர் உயர்ந்தது, குரல்கள் விழுங்கப்பட்டன. கடவுள் சிறிது நேரம் காத்திருக்கிற. லாமெக் தலைய குளிங்க. அந்த செயல்ல ஒரு போராட்டம் இருந்தது. அது கெட்ட மனிதர்களுக்கு எதிராக மட்டுமல்ல, நல்லவனாக இருப்பதை விட்டுவிடும் ஆசைக்கு எதிராகவும் இருந்தது. ஆண்டுகள் கடந்தவர். யார் எது இறந்தார்? பலர் இறந்தார்கள், மற்றவர்கள் பிறந்தார்கள். மெதுசேலா தொடர்ந்த. சிலர் அவரை ஒரு புராணமாவே பார்த்தார்கள், மற்றவர்கள் அவரை ஒரு அபசகுணம் போல தவிர்த்தார்கள். குழந்தைகள் அவரை திரித்து கிசுகிசுத்தார்கள். மூதாட்டிகள் மூதாதையர்கள் அவரை மரியாதையுடன் பார்த்தார்கள். அவருடைய இருப்பே ஒரு உயிருள்ள கேள்வி போல இருந்தது. ஏன் கடவுள் இதை இன்னும் அனுமதிக்கிறா? ஏனோக்கு மாறாக பூமிக்கு குறைவாகவே சேர்ந்தவர் போல தோன்றினார். அவர் நடக்கும்போது மெல்ல நடக்கிறவர் போலவும், பூமி அவர் மீது அதிகாரம் எழுந்துவிட்டது போலவும் இருந்தது. சில சமயம் அவர் நாட்கள் முழுவதும் மறைந்து விடுவார். திரும்புகையில் கண்கள் கசிந்து உலகிற்கு அப்பாற்பட்ட ஒளியுடன் வருவார். அவர் பேசும்போது எளிமையாகவே பேசினார், ஆனால் அதில் ஒரு விதி உணர்வு இருந்தது. உங்கள் கண்கள் ஆசைப்படுவதை நம்பாதீங்க, கடவுள் சொல்வதையே நம்புங்க. சிலர் மட்டும் கேட்டார்கள், பலர் சிரித்தார்கள், சிலர் கோபப்பட்டார்கள். மெதுசேலா உணர்ந்தார், வானமும் மனிதர்களும் இடையே உள்ள தூரம் கடவுளின் குறைபாடல்ல, அது மனிதர்களின் மறுப்பற. காலங்கள் விரைவாக கடந்தன. மக்கள் இனி எதிர்காலத்தை பயத்தோடு பேசவில்லை, அவர்கள் ஆவலோடு பேசினார்கள். கிராமம் வளர்ந்தது. பாதைகள் மக்கள் கூட்டத்தால நிரம்பின. இரவு கொண்டாடல்களால ஆட்சி செய்யப்பட்டது. அவை சந்தைகளிலும் உடைந்த வாக்குறுதிகளிலும் முடிந்தன. மேதுசலா எல்லாவற்றையும் பார்த்தார். ஆரம்பத்தையும் முடிவும் நெருங்குவதை உணரும் ஒருவரின் சோர்வான பொறுமையுடன் ஆனா ஏனோக் மட்டும் வேறுபட்டவராகவே இருந்தார். உலகம் சத்தமாகிக் கொண்டிருக்க அவர் மேலும் அமைதியாகி வந்தார். யாரும் கேட்காத பாத சப்தங்கள் அவர் கேட்பது போல சில நேரங்களில் அவர் நின்று கொண்டிருந்தார். ஒரு கால சூரியன் முழுமையாக உதிக்கும் முன் ஏனோக் மேதுசலாவை அழைத்தார். அது பெரிதாக கூப்பிடுதல் இல்ல, கதவை கவனமா பார்த்து அந்த உரையாடல் நடக்க வேண்டியது உறுதி என்ற உணர்வே இருந்தது. என்னுடன் வா. அவர்கள் கல்மலைக்கு சென்றார்கள். காற்று குளிராக இருந்தது, வானம் சாம்பலாக இருந்தது. மேதுசலாவுக்கு தந்தை இலகுவாக இருப்பது போல் பூமி அவரை பிடித்திருக்கும் வலிமை குறைந்தது போல தோன்றியது. ஏனோக் தனது மகனின் தோள்ல கைவேட்டார். எனக்கு அதிக நேரம் மீதம் அல்ல, யாரும் விரும்பாத போதும் நீ நடக்க தொடரு. உன் பிள்ளைக்கு ஒரு நிலத்துக்காக தங்கள் ஆன்மாவை விற்கக்கூடாது என்று கற்றுக்கொடு. மற்றவர்களுக்கெல்லாம் நேரம் கொடுக்கப்படுவதுதான், எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லைன்னு நினைவூட்டு. அவர்கள் திரும்பி வந்தபோது கிராமம் ஏற்கனவே விழுத்திருந்தது. மக்கள் கூட எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருந்தார்கள். விலைகளை பற்றி பேசிக்கொண்டும் சிரித்தும் இருந்தார்கள். அந்த காலை எவ்வளவு பாரமாக இருந்தது என்று யாரும் கவனிக்கவில்லை. வானம் இன்னும் அருகில் இருந்ததுன்னு யாரும் கவனிக்கவில்லை. அடுத்த நாட்கள்ல ஏனோக் தனியாக நடக்க ஆரம்பிச்சார். அவர் அதிகாலையில கிளம்பி இரவு தாமதமா திரும்புவார், சில சமயம் திரும்பவே மாட்டார். மெதுசலா அவரை பார்த்துக் கொண்டிருந்தார் நிறுத்த முடியாம. அது காற்ற பிடிக்க முயற்சிப்பது போல அவனு. அந்த மதியம் வந்தது, ஏனோக் சென்றார், திரும்பவில்லை. சூரியன் மறைந்தது, நிழல்கள் நீழ்ந்தன, குளிர் இடைவெளிகளில் ஊடுருவியது. ஏனோக்கின் மனைவியா அவரை பற்றி ஒருமுறை கேட்டார், பிறகு இரண்டாவது முறையும் கேட்டார். மெதுசலா அமைதியாக நடித்து பதிலளித்தார். அவர்கள் ஏற்கனவே வருகிறார்கள். ஆனா உள்ளுக்குள் அந்த அமைதியின்மை அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. இரவு வந்ததும் மெதுசலா ஒரு விளக்க எடுத்துக்கிட்டு மலைக்கே ஏறினார். பிறகு அவர் பள்ளத்தாக்கில் இறங்கி உலகம் அவரை கேலி செய்யுமோ என்று பயந்து தந்தைய மௌனமா அழைத்தார். மற்ற சிலர் ஆர்வத்தால் முதல்ல, பின்னர் அசௌகரியத்தால் சேர்ந்தனர். சிலர் சிரிச்சார்கள். நேர்மையானவர்கள் இறுதியில் தங்கள் பாதையை இழந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் அமைதியாயிருந்தார்கள், ஏனெனில் அந்த இல்லாதிருப்பு மரணமாக தோன்றவில்லை. மெதுசலா விடியற்காலை வரை தேடினார். அவர் பாதைகள், கற்கள், புதர்களை ஆராய்ந்தார். ஒரு உடலையோ ரத்தத்தையோ சண்டையின் எந்த சுவடையும் அவர் காணவில்லை. வழி முடிவடையும் இடத்துல முடிந்துவிட்ட பாதச்சுவடுகள் மட்டுமே இருந்தன. அது ஒரு காணாத கதவு வழியாக பாதை துண்டிக்கப்பட்டது போல. விடியற்காலை சோருடன் அவர் திரும்ப, மக்கள் ஒரு எளிய விளக்கத்தை விரும்பினர். மனிதர் வாயில் பொருந்தும் ஒரு கதை வேண்டும் என்று. மெதுசலா உண்மையே சொல்ல முடிங்குது, அது ஒரு செலவு. யாரோ ஒருவர் பதிலளித்தார், அப்போ அவர் இறந்து விட்டாரா? இல்ல, அவர் இறந்திருந்தா நான் அவரை கண்டுபிடிச்சிருப்பேன். அவசூசு பரடியிரு. சிலர் அதை பைத்தியமாக கூறினார்கள், மற்றவர்கள் அதை ஒரு கதையாக கூறினார்கள். ஆனா ஆழத்துல எல்லோருக்கும் ஒரு பழமையான பயம் தோன்றியது, கடவுள் மிக அருகில் வந்து விட்டார் என்று புறக்கணிக்க முடியாத அளவுக்கு. மதியத்துக்கு முன் லாமேக் அவரிடம் வந்தார். முகத்தில் பதட்டம், எல்லோரும் ஏற்கனவே சந்தேகித்தது வெளிப்படையா சொல்ல பயப்படுவது போல. சுற்றிலும் சில ஆண்கள் தீயத தடுக்க சின்னம் காட்டினார்கள். மற்றவர்கள் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. இந்த செய்தி வெறும் இடப்பா மட்டும் இல்ல, அது ஒரு எச்சரிக்கை. கடவுள் ஒருவரை தன்னிட எடுத்துக்கொள்ள முடிஞ்சா உலகத்தையே தீர்ப்புக்காக எடுத்துக்கொள்ளவும் முடியும். அந்த இரவு மெதுசாலா மலை மேல் கற்பல் முன் தனியாக நின்றார். காற்று அவற்றை ஊடறுத்து ஒரு விடைவிரல் கிசுகிசுப்பா ஒழித்தது. அவர் முழங்கால் விழுந்து நிலத்தோட அது நடுங்கியது என்பதை உணர்ந்தார். அது குளிரால் அல்ல, மரியாதையாய். எனோக்கு காணப்படவில்லை என்றால் உயிர் மரணம் இன்றி முடிவடையலாம். அது சாத்தியம் என்றா தீர்ப்பு உண்மை என்பதும் சாத்தியமே. மெதுசலா மெதுவா எழுந்து வானத்தை நோக்கினார். நீங்கள் எங்கிடமிருந்து என்ன விரும்புகிறீர்களே? வார்த்தைகள்ல பதில் இல்ல, ஆனா ஒரு உறுதி இருந்தது. நேரம் வேகமா நகர்ந்து கொண்டிருந்தது. மற்றொரு இடத்துல எதிர்காலம் ஏற்கனவே ஒரு சிறுவனின் பெயரை தயாரித்துக் கொண்டிருந்தது. அவன் ஓய்வுக்கான வாக்குறுதியாய் பிறக்கவிருந்தான். எனோக்காலால் ஏற்பட்ட வெற்றிடம் மூடப்படாகி அது கிராமத்தின் மீது யாரும் கடக்க துணியாத திறந்த கதவாக மிதந்து கொண்டிருந்தது. சிலர் எதுவும் நடக்கவில்லை என்று நடித்து மீண்டும் விருந்துகளுக்கும் ஒப்பந்தங்களுக்கும் நில தகராறுகளுக்கும் திரும்பினார். மற்றவர்கள் மௌனமா பேச தொடங்கினர். ஏனெனில் நீதிமானின் இல்லாமை வானம் இன்னும் கவனிச்சுக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவூட்டியது. மெதுசலா வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அவர் ஒரு புண்ணுடன் வாழ்ந்தார். அது வெறும் ஏக்கம் அல்ல, அது எப்போதும் உள்ள ஒரு முன்னறிவிப்பு போல இருந்தது. தேவ ஒரு மனிதனை எந்த தடயமும் இல்லாம அழைச்சு செல்ல முடிஞ்சா தேவ ஒரு முழு காலத்தையும் முடிவு கொண்டு வரவும் முடியும். அந்த காலம் ஒவ்வொரு தலைமுறையிலையும் சிதைஞ்சு கொண்டிருந்தது. லாமக்கு அதிகப்படியான உலகில பெரியவராக ஆனார். அவர் மனிதர்கள் வன்முறைய ஒரு உரிமையாகவும் பேராசிய ஒரு வெற்றியாகவும் அழைக்கும் காட்சியை பார்த்தார். அவர் பொய் மூல உடன்படிக்கைகள் செய்யப்பட்டதும், பெருமையால் குடும்பங்கள் உடைந்ததும், குற்றமற்றவர்கள் பலவீனமாக கருதப்பட்டதும் பார்த்தார். இருப்பினும் லாமேக்கின் உள்ளத்துல ஒரு போராட்டம் இருந்தது. சுற்றிலும் அனைத்தும் சிதைந்து கொண்டிருக்க அவர் முழுமையாவே இருக்க விரும்பினார். மெதுசேலா அவரை கவனித்தார். சில நேரங்கள்ல தன் மகனில் ஒரு சிறிய ஆனா உண்மையான எதிர்ப்பு ஒளியை கண்டார். அதனால லாமேக் தீமைய ஒரு சுழற்சி போல மீண்டும் மீண்டும் நிகழ்வதை பார்த்து பல ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு அவரது மனைவி கர்ப்பமாகினார். இந்த செய்தி வீட்டுல தீ போல பரவியத. நீண்ட நாட்களுக்கு பிறகு முதன்முறையா மெதுசேலா நம்பிக்கையை போன்ற ஒரு உணர்வை உணர்ந்தார். அது மடமையான நம்பிக்கை அல்ல, ஆனா பாலைவனத்துல தண்ணீர் கிடைத்தது போல ஒரு அவசரமான நம்பிக்கை. பிறப்பு கொண்ட இரவுல வானம் கனமா இருந்தது மற்றும் காற்று சூடாக தூசிய கொண்டு வந்தது. லாமேக்கின் மனைவி கத்தினார். ஒவ்வொரு அலறலும் உலகையே சவால் செய்யும் போல் இருந்தது. குழந்தையின் அழுகை இறுதியாக அறையை நிரப்பிய போது அந்த ஒளி ஒரு பிளவு போலவோ முடிவின் நடுவில் ஒரு தொடக்கம் போலவோ இருந்தது. லாமேக் தம் மகன நடுங்கும் கைகளால பிடிச்சார். அந்த சிறுவன் சிறியவனா இருந்தாலும் அவனில் அமைதியான ஒரு வலிமை இருந்தது. அவனது கண்கள் திறந்தன, விளக்கின் தீய பிரதிபலித்தன. ஒரு கணம் லாமைக்கு அசையாம நின்றார். அவர் இழந்த அனைத்தையும் நினைவு கூறும் போல், மற்றும் இன்னும் இழக்கக்கூடிய அனைத்தையும். மெதுசலா அருகில் வந்தா. அவர் ஏற்கனவே பல பிறப்புகளை பார்த்திருந்தார், ஆனா இது வேறுபட்டலாக தோன்றியது. பார்க்கக்கூடிய ஒரு அதிசயத்தால் அல்ல, சூழ்நிலையால். உலகம் மிகவும் நோயுற்றிருந்ததால் பிறப்பு வெறும் வழக்கமான ஒன்றா இருக்க முடியல. லாமே காழமாக மூச்சை இழுத்து நம்பிக்கையின்மைக்கு எதிராக ஒரு போர் அறிவிப்பு போல் பேசினார். அவனுக்கு நோவா என்று பெயர் வைக்கப்படும். வீடு அமைதியாகிவிட்டது. அந்த பெயர் மிக குறுகியதாக இருந்தாலும் அதில் மிகுந்த பாரம் இருந்தது. லாமேக் தன் மகனை மார்பில் அணைத்துக் கொண்டு இருண்ட மேல் மாடத்தை நோக்கி ஆன்ஷின் நம்பிக்கையில் இருந்து வந்த வார்த்தைகளை பேசினார். நிலம்தானே நிவாரணம் வேண்டி அழைக்கும் போல். இந்த பையன் சபிக்கப்பட்ட நிலம் மனித கைகளுக்கு கொடுத்த கடின உழைப்பும் வலியிலிருந்தும் நிம்மதியை கொண்டு வருவான் என்று. மெதுசலா அதை கேட்டதும் அவனது கண்கள் எரிய தொடங்கின. ஒரு குழந்தை நூற்றாண்டுகளாக உள்ள ஊழலை அழிப்பதாக நம்பியதால் அல்ல, ஆனால் கடவுள் இன்னும் அடையாளங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அவன் அறிந்ததால். அடுத்த நாட்கள்ல நோவா கலந்த பார்வைகளுக்குள் வளர்ந்தான். சிலர் அந்த பேரை கேலி செய்தார்கள். ஆறுதல் என்றதே இல்லை என்று இந்த உலகம் வலிமையுடையவர்களுக்கே சொந்தம் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் சோர்வடைந்தவர்கள் அது உண்மையாக இருந்தால் போதும் என்று விரும்பினார்கள். லாமெக் தனது மகனுக்கு வேலை செய்யவும் கேட்கவும் கொடூரத்துக்கு முன்பாக தலை குனிய வேண்டாம் என்றும் கற்றுக் கொடுத்தார். மெதுசலா ஏற்கனவே நூற்றாண்டுகள் வாழ்ந்தவர். அந்த சிறுவனை மனிதர் அல்லாத கவனத்தோடும் பார்த்தார். ஒரு வறண்ட புல்வெளியில ஒரு தீப்பொறிய பார்த்துக்கிட்டு போற போல, ஆனா சுற்றியுள்ள நிலம் தொடர்ந்து கீழே இறங்கிக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு பருவத்திலையும் தீமை புதிய வடிவங்களை எடுத்துக்கொண்டது போல இருந்தது. அது வெறும் இரத்தம் மட்டும் அல்ல, அது இதயத்தின் விகிதாசாரம். ஆண்கள் பெண்களை பொருட்களை போல எடுத்துக்கிட்டாங்க. கொடுத்த வாக்கு எதுவும் அர்த்தம் இல்ல. வெக்கம் பின்தங்கிய தன்மையாக கருதப்பட்டது. அதைவிட மோசமாக பலர் அதை சுதந்திரம் என்று அழைத்தார்கள். மெதுசலா திருக்களில் நடந்தார். காலியான கண்களை பார்த்தார். அவர் குழந்தைகள் மிக விரைவாக பொய் சொல்ல கற்றுக்கொள்வதை பார்த்தார். அவர் கடுமையான வயதான ஆண்களையும் அகந்தையுடன் இருக்கும் இளைஞர்களையும் பார்த்தார். ஆனா அஞ்சல் எதுவும் இல்லை. சில நேரங்களில் அவர் ஏனோக்கையும் தந்தை கடவுளை பற்றி பேசும்போது அவருக்கு இருந்த ஒளியையும் நினைத்தார். கிராமத்தின் பிரகாசம் பளபளப்பான உலோகத்திலையும் கட்டுப்பாடற்ற ஆசைகளிலும் இருந்து வந்தது. ஒரு பிற்பகலில் மெதுசலா வீட்டின் வெளியே தரையில பார்த்துக் கொண்டிருக்கும் லாமக்கை பார்த்தார். அருகில் நோவா சின்ன கற்களை சேகரித்து விளையாடிக் கொண்டிருந்தான். நோவா ஒரு கல்லை எடுத்து மற்றொன்றின் மீது வைத்தான். ஒரு சிறிய கோபுரம் உருவாக்கினான். அந்த செயல் எளிமையானது, குழந்தை போன்றது. அது போல இருந்தாலும் மெதுசலா ஒரு முன்னறிவிப்பை பார்த்தது போல உணர்ந்தார். குழப்பத்தின் நடுவில் ஒருவன் பொறுமையா கட்டி எழுப்புகிறான். அந்த இரவு எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த போது மெதுசலா மீண்டும் மலைக்கு சென்று பழைய கற்களை தொடினார். அவர் இன்னொரு கல்ல மெதுவா சேர்த்தார். இறுதி எச்சரிக்கையை வழங்குவது போல வானத்தை நோக்கி நெட்டி பார்த்த போது ஏனோ காணாமல் போனது முதல் தன்னை பின்தொடர்ந்த அந்தசுத்த உறுதி அவர் உணர்ந்தார். நேரம் இன்னும் இருந்தது, ஆனா அது விரைவில் முடிவடைய போகிறது. தூரத்துல மழை இல்லாத இடத்துல இடியொலி எதிர்பார்த்தது. மெதுசலா கண்களை மூடிக்கொண்டு புரிந்து கொண்டார். கடவுள் ஒருவர் அழைத்தார். அது அமைதியில நோவாவாக இருக்க போகிறது. தீமை ஒரே நேரத்துல வந்ததில்ல. அவ புகைப்போல் பரவி பிளவுகளுக்குள் நுழைந்து கண்களுக்கு பழகிவிட்டாள். முன்பு அதிர்ச்சி அளித்தது சாதாரணமாகிவிட்டது. முன்பு வெக்கமாக இருந்தது இப்போது ஒரு நகைச்சுவையா மாறிவிட்டது. இரவு விழும்போது இருண்டது வெறும் வானம் மட்டும் அல்ல, அது மனதின் நோக்கம் கூடதான். மெதுசலா தெருக்களை கடந்தார். அதே காட்சி புதிய முகமூடிகளுடன் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்ததை பார்த்தார். வலிமையான ஆண்கள் விதிகளை தீர்மானித்தன. மதுபானத்தில் மயங்கிய குரல்கள் கொடூரத்தை உரிமை என அழைத்தன. குடும்பங்கள் தங்களது மரியாதையை பாதுகாப்புக்காக விற்றன. நிலம் வளமா இருந்தது போல இருந்தது, ஆனா மனிதர்களின் இதயம் மட்டும் அப்படி இல்லை. அந்த நேரத்துலதான் வான அமைதியா படைப்பின் மீது பாரமா இருந்தது. அந்த நேரத்துல நோயா ஏற்கனவே ஒரு பெரிய மனிதராக இருந்தார். மற்றவர்களின் பார்வையில அவர் சிறப்பானவர் இல்ல, ஆனா அவரில் ஒரு அரிய தன்மை இருந்தது. ஒரு எல்லை. எவ்ரி ஒன் அதிகப்படியானது விரும்பும் போது அவர் ஒரு படி பின்னோக்கி நின்றார். எல்லோரும் பயத்தை கேலி செய்த போது அவர் அந்த பயத்தை தக்க வைத்தார். அதனால் அவர் தனிமையில் இருந்தார். ஒரு அமைதியான கால காற்று வயல்களில் தூசியை வீசும் போது நோயா ஓய்வெடுக்கவில்லை, ஆனால் அந்த தாக்கத்தால் நின்றார். ஒரு இருப்பு அவரது மூச்சை பறித்தது போல இருந்தது. அவர் எந்த உருவத்தையும் காணவில்லை, மனித குரலையும் கேட்கவில்லை, ஆனால் கடவுள் பேசுகிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இந்த புரிதல் அவரது முழங்கால்களை வளைக்கும் அளவுக்கு ஒரு பாரத்தை கொண்டு வந்தது. அந்த செய்தி ஆறுதல் அல்ல, அது உண்மை. கடவுள் பார்த்தார், கடவுள் அளந்தார். கடவுள் அவர் தொலைவில் இல்ல, அவர் பார்த்தது முழுமையா அழுக்கடைந்த உலகம், மொழியாக வன்முறையும் எண்ணங்கள் தீங்கிற்கு சாய்ந்திருந்தன. பண்டைய உலகம் உயிர் மலிவாகவும் பெருமை ஒரு பலிபீடமாகவும் இருந்த இடமாக மாறிவிட்டது. நோயா வீட்டிற்கு வெண்மையான முகத்துடன் சென்றார். மனைவி ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தார். ஆனால் அவர் உடனே அதை விளக்க முடியல. ஒரு வாக்கியத்தின் ஒளிய வார்த்தைகள்ல எப்படி சொல்லுவது? ஒருமையின் காலத்துக்கு ஒரு முடிவு தேதி இருந்தது என்பதை எப்படி சொல்லுவது? அந்த இரவு மெதுசலா அவரை தேடி வந்தார். பழைய மனிதர் தன் பார்வையில நூற்றாண்டுகளை சுமந்தார். நோயாவின் முகபாவனையில ஒரு காலத்துல ஏனோக்க எரித்த அதே முன்னறிவிப்பை அவர் அறிந்தார். மெதுசலா ஒரு கணம் கண்களை மூடினார். அவரது ஒரு பகுதி அதை மறுக்க விரும்பியது. மற்றொரு பகுதி மறுப்பு என்பது அவமதிப்பாக இருக்கும் என்பதை அறிந்தது. அவர் கண்களை திறந்து எளிமையாக கேட்டார், கடவுள் என்ன கட்டளையிட்டார் என்று. நோயா ஆழமா மூச்சை இழுத்தார். ஒவ்வொரு வார்த்தையும் கல்ல ஊடறுப்பது போல. ஒரு பெட்டி, அந்த வார்த்தை வித்தியாசமா ஒலித்தது, வேறு உலகத்திலிருந்து வந்தது போல். ஆனா அதே நேரத்துல அது எளிமையானதாக இருந்தது. ஒரு பாதுகாப்பு இடம், நீர்ப்பின் நடுவில் ஒரு ரட்சிப்பு வடிவம். கடவுள் முடிவை மட்டுமல்ல ஒரு வழியையும் வழங்கினார். நோயா அந்த திட்டத்தை உள்ளே பதிவு செய்யப்பட்டதை போலவே விவரித்தார். அளவுகளுடன், பிரிவுகளுடன், மூடிய கதவுடன், ஒளிக்காக ஒரு திறப்புடன் செய்யப்பட்ட ஒரு பெரிய மரக்கட்டிடம். அங்கே எதுவும் மனம் வந்தபடி செய்யப்படவில்லை. எல்லாமே ஒழுங்காக இருந்தது. அந்த ஒழுங்குடன் ஒரு சோகமான வாக்குறுதியும் வந்தது. தண்ணீர் வரும், உலகம் கட்டாயமா கழுவக்கூடும், மனிதர்கள் விதைத்த வன்முறை வெள்ளமாக திரும்புவோம். மதுசலேம் தரையே மறந்து போனதாக உணர்ந்தார். ஒரு கணம் அவர் பழைய காட்சியை பார்த்தார். இப்போது மூடுபணி இல்லாம மூழ்கிய வீடுகள், விளங்கப்பட்ட கத்தல்கள், முழுமையான அமைதி. அந்த நடுவில் தொலைவில் ஒரு தீக்கணல். அதே தீக்கணல் ஏனோக்கு கனவில பார்த்தது. இப்போது அதற்கு ஒரு பெயர் எழுகுது, ஹேரோடு. கடவுள் ஒரு உடன்படிக்கையை பற்றியும் பேசினார். அது கூட்டத்துடன் செய்த ஒப்பந்தமாக அல்ல, உலகம் முழுவதும் சிரிக்க விரும்பும் போது கீழ்ப்படிய தயாராக இருந்த ஒருவருடன் செய்த ஒப்பந்தமாக இருந்தது. நோவா தனக்காக மட்டுமில்ல, அவனது குடும்பத்திற்காக, அவனது மனைவி, பிள்ளைகள் மற்றும் அவர்களது மனைவிகளுக்காகவும் கட்ட வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார். அந்த திட்டத்துல ரட்சிப்பு ஒருவரது முதுகில் நம்பிக்கையை சுமப்பது போல பரிச்சயமாகவும் பாரமாகவும் இருக்கும். பின்னர் வந்த விவரம், அது நோவாவின் நினைவில் பதிவு செய்யப்படவில்லை என்றால் யாரும் நம்ப முடியாத ஒன்று. ஜீவிகள் பாதுகாக்கப்படுவார்கள், எல்லா வகையான விலங்குகளும் உள்ளே நுழைவார்கள். அது சாதாரண உள்ளுணர்வால் அல்ல, ஆனால் கட்டளையால் வழிநடத்தப்படும் ஒரு தர்க்கத்தால். பேரோட்டம் ஒரு பாதுகாப்பிடம் மட்டுமல்ல, கடவுள் தாம் படித்ததை இழக்காம புதிதாக தொடங்க முடியும் என்பதற்கான சாட்சியாகவும் இருக்கும். நோவா கேட்டார் மற்றும் ஏற்றுக்கொண்டார். அந்த ஏற்றுக்கொள்வது வழி அளித்தது, ஏனெனில் அது நீர் வருவதற்கு முன்பே பழைய உலகிற்கு விடை கொடுப்பதை அர்த்தப்படுத்தியது. அடுத்த கால நோவா தொடங்கினார், அதிசயமாக அல்ல, ஆனால் கீழ்ப்படிதலுடன். அவர் மரத்து தேர்ந்தெடுத்தார், நிலத்தை குறித்தார், இடத்தை அளந்தார், முதல் கட்டங்களை எழுப்பினார். ஒவ்வொரு கருவி ஓசையும் ஒரு அறிவிப்பாக இருந்தது. அண்டையவர்கள் வந்து பார்த்தார்கள், முதல் ஆர்வமாக, பின்னர் கேலி செய்தார்கள். அவர்கள் நோவாவ பைத்தியக்காரன், பயபக்தி இல்லாதவன், பழைய கதைகள்ல சிக்கிக்கிட்டவன் என்று அழைத்தார்கள். சிலர் தங்களது இதயத்தின் சத்தத்தை கேட்காம இருக்க சிரித்தார்கள். நோவா வாதம் செய்யவில்லை. அவர் தொடர்ந்தார், மெதுசலா தொலைவில் இருந்து பார்த்தபோது வருத்தத்துடன் புரிந்து கொண்டார். மிகப்பெரிய பிரிவு பணக்காரரும் ஏழைகளும் இடையே இருக்காது, வலிமை மற்றும் பலவீனம். அது தேவனுடைய வார்த்தையை சக்தமாகவே பார்க்கிறவர்களுக்கும் அதை உயிராகவே பார்க்கிறவர்களுக்கும் இடையே இருக்கும். அந்த மாலை கற்கள் மலையில மெதுசலா இன்னொரு குறியை சேர்த்தார். அவரது கை நடுங்கியது பலவீனத்தால் அல்ல, விழிப்புணர்வால். நேரம் குறைந்து கொண்டிருந்தது. முதன்முறையாக அவர் ஏன் இவ்வளவு நாட்கள் வாழ்ந்தார் என்று தன்னைத்தான் கேட்கவில்லை. அவர் புரிந்து கொண்டார், பித்தம் உயிர் பெறுவதை காணவே அவர் வாழ்ந்தார். அந்த வளைவு ஆர்க் மக்களுக்கு சிறியதாக தோன்றியது, ஆனா காலப்போக்கில் அது மிகப்பெரியதாக மாறியது. ஆரம்பத்துல அது வெறும் ஒரு மனித வறண்ட நிலத்துல ஏதோ ஆடம்பரமான ஒன்றை கட்டுகிறான் போலவே தெரிந்தது. பின்னர் கட்டை தூண்கள் உயர்ந்தன, பக்கங்கள் எழுந்தன. அந்த கட்டமைப்பு முன்பு தூசி மற்றும் வெயில் மட்டுமே இருந்த இடத்துல ஒரு நிழலை உருவாக்க தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் நோவா செய்த காரியத்திற்கு மேலும் முக்கியத்துவம் சேர்த்தது அதை பார்த்தவர்களின் அவமதிப்பை ஒரு புதிய அடுக்கு உரித்தெடுத்தது. முதல்ல அணுகியவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் தான். அவர்கள் மெதுவாக அங்கு போனார்கள், அளவுகளை மதிப்பீடு செய்தார்கள், தர்க்கத்தை புரிந்து கொள்ள முயன்றார்கள். சிலர் போலி நிர்பலாதத்துடன் கேள்வி கேட்டாங்க, நோவா நீ என்ன கட்டிக் கொண்டிருக்கிறாய்? மாபெரும் மனிதர்களுக்கான வீடா? அவர் எந்த நாடகமும் இன்றி பதிலளித்தார். ஒரு புகலிடம். எதிலிருந்து புகலிடம்? நோவா ஒரு கணம் தாமதித்தார். நேர்மையையும் கேலி செய்யப்படுவதையும் எடை போட்டு பார்த்தது போல. பின்னர் அவர் சொன்ன, நியாய தீர்ப்பிலிருந்து அந்த ஒரு வார்த்தையவே போதும் தீப்பொறியாக. சிரிப்பு, கூச்சலான சிரிப்பு, கொடூரமான சிரிப்பு, பதட்டமான சிரிப்பு, பயத்தை உள்ளே தள்ள முயற்சிக்கும் அந்த வகை சிரிப்பு பேரோக்கு பேசும் பொருளாக மானியது. முன்பு அவர்கள் அறுவடைய பற்றி பேசின இடங்கள்ல இப்போது அந்த பைத்தியக்கார மரக்காரனை பற்றி தான் பேசினாங்க. முன்பு அவர்கள் வியாபாரம் பற்றி பேசினாங்க, இப்போது நோவாவை கேலி செய்ய கதைகள் உருவாக்கினார்கள். சிலர் அவர் ஒரு கப்பலின் அரசனாக இருக்க விரும்புகிறார் என்று சொன்னாங்க. மற்றவர்கள் அவர் ஓசைகள் கேட்டதாக சொன்னார்கள். இன்னும் சிலர் இது அதிக வேலைக்காரர்களை பெறும் ஒரு தந்திரம் என்று கூறினார்கள். அனைத்திலும் நடுவில் நோவா தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். சுத்தி கயிறு வெட்டு பொறுத்து கீழ்படிதல். மெதுசலா அமைதியா பார்த்துக் கொண்டிருந்தார். மனிதர்கள் எல்லா விதமான கருவிகள், வேலிகள், ஆயுதங்கள் உருவாக்குவதை அவர் ஏற்கனவே பார்த்துவிட்டார். ஆனா வானத்துக்கே பதில் சொல்லும் ஒருவரின் உறுதியுடன் யாரும் கட்டியதை அவர் ஒருபோதும் பார்த்ததில்ல, கேலி செய்தாலும் கூட. காலப்போக்கில் அது துன்புறுத்தலாக மாறியறிய சிலர் வேலைக்கு இடையூறு செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் கருவிகளை திருடினார்கள், கயர்களை அவிழ்த்தார்கள், மரக்கட்டைகளை கீழே தள்ளினார்கள். நோவா எல்லாவற்றையும் திரட்டி மீண்டும் ஆரம்பித்தார். அது சோம்பல் அல்ல, அது விடாமுயற்சி. ஒவ்வொரு தாக்குதலும் உலகம் கடவுளின் நினைவை கொண்டிருக்க முடியாது என்பதை காட்டியது போல இருந்தது. ஒரு முறை மாலை நேரத்தில் ஒரு குடிகாரர் குழு வந்தது. ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு கட்டமைப்பில் சிறிய கற்களை எரிந்தார்கள். அவர்களில் ஒருவர், நோவா அந்த நீர் வந்தால் என்னை கூப்பிடு என்று கூச்சலிட்டார். நான் நீச்சல் போடுந்த. மற்றவர்கள் சிரித்தார்கள். நோவா அசையாமல் நின்று அவர்களை பிழைத்தாள். ஒரு கணம் அவரது அமைதி எந்த உரையையும் விட கனமா இருந்தது. அதனால் அவர் வெறும், நான் பிறகு கூப்பிட முடியாது என்றார். சிரிப்பு குறைஞ்சது, ஆனா அது வருத்தமாக மாறவில்லை, அது எரிச்சலாக மாறியது. ஆண்கள்ல ஒருவர் தரையில துப்பிவிட்டு சென்றான். படகு பெரிதாகிய போது ஒரு விசித்திரமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சது. சிலர் முன்னால் கேலி செய்தவர்கள் மரியாதையால் அல்ல, ஆனால் ஒரு விதமான சங்கடத்தால் அந்த வழியாக செல்ல தவிர்க்க ஆரம்பித்தார்கள். நோவாவும் மாறினார். அவர் மேலும் தெளிவாக குறைவாக பேசினார், குறைவாக தூங்கினார். அவரிலிருந்து சோர்வு உடலிலிருந்து வந்ததல்ல, ஆனால் முழு உலகத்தின் முன்பாக தனியாக கீழ்ப்படியும் பாரத்திலிருந்து வந்தது. அவரது குடும்பம் உதவினர், ஆனா ஆன்மீக தனிமை அவருடையது. இருந்தாலும் அவர் தொடர்ந்து சென்றார். மெதுசலா தனது நீண்ட ஆயுள சிறிய போர்களுக்கும் பெரும் பெருமைக்கும் ஆட்கள் இறந்ததை பார்த்திருந்தார். இப்போது ஒரு ஆள் ஒரு கட்டளைக்காக வாழ்ந்தார். இது எந்த நீண்ட ஆயுளையும் விட அரிதாரமே. படகு உலகிற்கு எதிர்மறையானது. உலக ஆதிக்க செலுத்த கட்டமைக்கப்பட்ட போது நோவா தீமையின் ஆதிக்கத்திலிருந்து தப்பிக்க கட்டமைத்தார். அப்போது அந்த ஒளிகள் வந்தன. வானிலிருந்து வரும் ஒளிகள் அல்ல, பூமியிலிருந்து வரும் ஒளிகள். முன்பு வீடுகளுக்கு அருகே வராத விலங்குகளின் ஒலிகள், காற்று மெதுவான காலடி சப்பன், மாலை நேரத்துல இறக்கைகள் அசையும் சப்பம், தூரத்துல கஜினக. முதல்ல யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அது ஒரு தற்செயலாக நடந்ததுன்னு நினைத்தார்கள். அது மிகைப்படுத்தப்பட்டதாக நினைத்தார்கள். ஆனா அந்த அறிகுறிகள் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டே இருந்தன. மெதுசேலா முதலில் கவனித்தவர்களில் ஒருவராக இருந்தார். மனிதர்கள் கட்டளையிட முடியாத ஒரு ஒழுங்கினால் படைப்பு இயக்கப்பட்டது. உலகம் முழுவதும் கடவுள் மட்டுமே அறிந்த ஒரு நிகழ்வுக்காக ஒத்திசைவாக இருந்தது. ஒரு பிற்பகல்ல அவர் கல்மலைக்கு ஏறி ஹொரைசனை நோக்கி பார்த்தார். வீடுகளிலிருந்து புகை எழுந்தது. மக்கள் வாழ்ந்தார்கள், சிரித்தார்கள், பரிமாறிக்கொண்டார்கள். நேரம் முடிவில்லாதது போல. அவர் உள்ளுக்குள் ஒரு ஆழமான இருக்கத்தை உணர்ந்தார். யாரோ ஒருவர் தன்னறியாம ஒரு பாறை ஓரத்துக்கு நடக்கும் போது பார்க்கும் உணர்வை போல. அவர் கீழே இறங்கும் போது பப்ளின் அருகே சென்றார். அங்கு நோயா அமைதியாக வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு பால் அவரது முகம் கடினமாக இருந்தது. மெதுசேலா அருகில் சென்றார். நீண்ட நாட்களுக்கு பிறகு முதன் முறையாக பேசினார். யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை ஒப்புக்கொள்வது போல. இத பார்க்க நான் மிகவும் நீண்ட நாட்கள் வாழ்ந்து விட்டேன், ஆனாலும் இது சிறிதாகவே தோன்றுகிறது. நோயா நின்று அவரை பார்த்து பதிலளித்தார். நேரம் எப்போதும் போதுமானதாக தோன்றும், அது முடிவடையும் நாள் வரை. மாலை நேரத்துல வானம் ஒரு விசித்திரமான நிறமாக மாறியது, எரிந்த வெண்கலத்தை போல. காற்று நிலத்துடன் பொருந்தாத ஈரமான வாசனையை கொண்டு வந்தது. தொலைவில் இடியொலி கேட்டது.

நாடகமாடும் மிரட்டலாக அல்ல, மெதுவாக மூடப்படும் கதவு போல். பப்பல் கிட்டத்தட்ட தயார் நிலையில் இருந்தது, மற்றும் கேலி இன்னும் உயிருடன் இருந்தாலும் அது மெதுவாக பலவீனமாக ஒலிக்க தொடங்கியது. மக்கள் நம்பியதால் அல்ல, ஆனா காற்றே மாறிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு இடியிடும் இடைவெளியில் நிலவும் அமைதியில் நோயா வெறும் மரத்தை மட்டும் கட்டவில்லை, கடவுளின் பொறுமைக்கு எல்லை உண்டு என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கும் உலகிற்கு கடைசி வாய்ப்பை கட்டிக்கொண்டிருந்தார். உலகம் அதன் வீழ்ச்சியை காண நிற்கவில்லை. கால ஒரு தடையற்ற சடங்கு போல அது தொடர்ந்து வாழ்ந்தது. விருந்துகள் இன்னும் நடந்து கொண்டிருந்தன, ஒப்பந்தங்கள் இன்னும் நடந்து கொண்டிருந்தன, சிறிய காரணங்களுக்காக சண்டைகள் இன்னும் விடுத்துக் கொண்டிருந்தன. ஆனால் பேழ வெறும் ஒரு அமைப்பு அல்ல, அது ஒரு இருப்பு. புறக்கணிக்க முடியாத அளவுக்கு உயரமானது, மறக்க முடியாத அளவுக்கு அமைதியானது. அப்படி இருந்தும் பெரும்பாலானோர் அது வெறும் மரம் என்று பாசாங்கு செய்யவே விரும்பினர். நோமா காயமடைந்த கழிகளா இறுதி வேலைகளை முடித்தார். பேழையின் மேற்பரப்புல வேலை செய்த தடங்கள் புண்கள் போல இருந்தன. ஒவ்வொரு இணைப்பும் மிக துல்லியமா செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பிரிவும் ஒரு காரணத்துக்காகவே இருந்தது. கதவு உறுதியானதாகவும் வெறும் நுழைவாயிலாக இருக்க அதிகமாகவும் இருந்தது. அது இரண்டு இடங்களுக்கு இடையே ஒரு கோடு போல இருந்தது. அந்த நாட்கள்ல காற்று வேறுபட்ட விதத்துல வந்தது. சில நேரங்கள்ல அது ஈரமா மழை வரும் வாக்குறுதி போல வீசியது. சில நேரங்கள்ல அது உலர்ந்தும் சூடாகவும் இன்னும் சாதாரணமா இருக்க முயற்சிக்கும் உலகின் கடைசி மூச்சு போல வீசியது. சில இரவுகள்ல வானம் கீழே வந்தது போல தோன்றியது. சில அதிகால நேரங்கள்ல அமைதித்த மூச்சு பிடிச்சு கொண்டது போல இருந்தது. பிறகு அவர்கள் வர ஆரம்பித்தார்கள். எல்லோரும் ஒரே நேரத்தில் அல்ல, கண்கவர் நிகழ்வாகவும் அல்ல, ஆனா தவிர்க்க முடியாத விதத்துல. விலங்குகள் பாதைகள்ல தோன்றின, வயல்களை கடந்தன, புரியாம பார்த்து கொண்டிருந்த மனிதர்களை கடந்து சென்றன. சில விலங்குகள் சிறியதும் வேகமானதும், சில பெரியதும் மெதுவானதும். சில ஜோடிகள் ஒன்றாக நடந்து வந்தார்கள். அது உள்ளுணர்வில் இருந்து அல்ல, ஆனால் ஒரு கட்டளையில் இருந்து வந்த அழைப்பு போல. மக்கள் முதல்ல ஆர்வத்தா பின்னர் கவலையா கூடினாங்க. சிலர் சிரித்தார்கள், இப்போது நோவா விலங்குகளின் மேய்ப்பனாகிவிட்டார் என்று கூறினார்கள். மற்றவர்கள் அமைதியாக இருந்தார்கள், ஏனெனில் அதற்கு மனிதர்களால் விளக்கம் அளிக்க முடியாத ஒன்று அது. மெதுசலா ஒரு மந்தைய தூளில் தடுமாறாம நேராக பாறைக்கு செல்லும் போது பார்த்தார். அந்த முதியவரின் பார்வை உறுதியா இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் உணராத ஒன்றை உணர்ந்தார். தூய பயம், இறப்பின் பயம் அல்ல, கடமுளின் பயம். அது காணாத தொடுதலை காணக்கூடியதா பாக்குற மாதிரி இருந்தது. லாமிக் ஏற்கனவே பலவீனமாயிருட்டார். வயது இறுதியில அவரை எட்டி விட்டது. அவர் தொலைவில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தார். வெளிப்படையாக கேட்க துணியாத ஒரு கேள்வியை உள்ளுக்குள் மென்று கொண்டிருந்தார். இது உண்மை என்றால் என்ன ஆகும்? ஏனோ கூட நெருக்கமாக வாழ்ந்ததா கடவுள் ஒரு வதந்தி அல்ல என்பதை அவர் அறிவார். ஆனா பயத்திலிருந்து போதுமான தூரத்தில் வாழ்ந்ததா உலகத்தின் சத்தத்துக்கு பழகிவிட்டார். இப்போது அந்த சத்தம் மங்கிக் கொண்டிருந்தது. நோவா தனது குடும்பத்தை சேர்க்கா. அந்த தருணத்துல எந்த மனித மரியாதையும் இல்ல. அது எளிமையாகவும் காய்ந்ததாகவும் இருந்தது. வார்த்தைகள் போதாது, நரந்தடைகள் தான் முக்கியம்னு தோன்றியது. உள்ளே வாருன. மனைவி அவரை கண்ணீர் நிறைந்த கண்களுடன் பார்த்தார். அது வெறும் பயத்தால் மட்டுமல்ல, பாரத்தாலும் கூட. உள்ளே செல்லும் என்பது பழக்கப்பட்ட அனைத்தையும் விட்டு விலக வேண்டும் என்பதை குறிக்கும். அண்டைவர்கள், பாதைகள், இயற்கை காட்சிகள் நினைவரு. மேலும் உலகம் திரும்ப முடியாததாகிவிட்டதையும் ஒப்புக்கொள்வதையும் அர்த்தம் கொண்டது. நோவாவின் மகன்களும் அவர்களது மனைவிகளும் அமைதியாக உள்ளே சென்றார்கள். அவர்களின் முகங்கள்ல எந்த வெற்றி உணர்வும் இல்ல, அங்கு கடமை மட்டுமே உள்ளது. திரும்பி வர முடியாது என்று தெரிந்தும் ஒரு கதவை கடந்து செல்லும் போல் அது இருந்தது. வெளியில் மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்.

இருக்கிறேன். சிலர் இன்னும் கேலி செய்தார்கள், ஆனால் அது மிகவும் பலவீனமான கேலி, தங்களையே நம்பாத ஒருவரின் சிரிப்பை போல. மற்றவர்கள் அசையாம பேசாம நின்றார்கள். மேலும் சிலர் அருகில் வர விரும்பினார்கள், ஆனால் தங்களது வாழ்க்கையை விட்டுவிடும் தைரியம் அவர்களுக்கு இல்லை. அழகு நிரம்பு தொடங்கியது. விலங்குகள், உணவு, பயன்பாட்டு பொருட்கள், அந்த ஒழுங்கு விசித்திரமா இருந்தாலும் அதுதான் ஒழுங்கு. தேவன் அழிப்பதற்கு முன் குழப்பத்தை ஒழுங்குபடுத்துவது போல. மெதுசேலா அந்த கட்டமைப்பை நோக்கி நடந்தார். பின்னர் நின்றார். காற்று அவரது ஆடையை அசைத்தது. அவர் கதவை பார்த்து அந்த தருணத்தின் முக்கியத்துவம் தன் நூற்றாண்டுகளை கடந்துவிட்டதாக உணர்ந்தார். அவரது நீண்ட வாழ்நாள் முழுவதும் அது மனித பெருமைக்காக அல்லாம அந்த இடத்தை நோக்கி செல்லும் ஒரு பாதையாகவே இருந்தது. ஒரு எல்லை வர பொறுமையின் கடைசி கோடு. அவர் உள்ளே செல்லவில்லை. உலகின் வரலாறு அவருடைய உள்ளே சென்ற அடிகளை பதிவு செய்யவில்லை. உலகம் அவர் 1990 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பதையே மட்டும் பதிவு செய்கிறது. ஆனா அந்த தருணத்துல அவர் ஒரு எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்தார். அவர் அந்த காலத்தின் சின்னமாகவே இருந்தார். அது உண்மை. மெதுசேலா படக பார்த்தா பிறகு கிராமத்தின் எல்லைக்கோட்டை கவனித்தார். அங்கே வாழ்க்கை தொடர்ந்தது. புகை எழுந்தது, குரல்கள் வாதாடின, குழந்தைகள் ஓடின. அதுவே இதை இன்னும் அதிகமாக பயங்கரமாக்கியது. உலகம் விரைவில் தொடர் செய்யப்பட இருக்கிறது, ஆனாலும் அது அமைதியாகவே தெரிந்தது. நோவா உள்ளேதான் இருந்தார். கதவும் இன்னும் சிறிது நேரம் திறந்தே இருந்தது. வானம் இன்னும் ஒரு கடைசி வாய்ப்பை வழங்கும் போல். நாட்கள் ஒரு நீட்டப்பட்ட நூலா கடந்து சென்றன. 1, 2, 3 படகு அசையாமல் வந்தது. மக்கள் பார்த்து பார்த்து சோர்ந்தனர். சிலர் தங்கள் வழக்கமான வேலைகளுக்கு திரும்பினர். சிலர் தூங்கிக் கொண்டிருந்தனர். இது அவர்களின் கடைசி தூக்கமாய் இருக்கலாம் என்று கனவிலும் நினைக்கவில்லை. பின்னர் 7வது நாள்ல ஏதோ ஒன்னு மாறியது. காற்று கனமாஜியது. முன்பு போல இல்ல, உண்மையில மிகவும் கனமா இருந்தது. வான விழப்போகும் மாதிரி மேகங்கள் தோன்றின. அவை கலங்கி விடவில்லை. அவை ஒன்று சேர்ந்து தடிமனாகி இருண்டன. காற்று பழமையான நீரின் வாசனையை கொண்டு வந்தது. அது பூமியின் உள்ளார்ந்த பகுதிகளில் இருந்து வந்தது போல ஆழமாக இருந்தது. ஆண்கள் மேலே பார்த்தார். சிலர் சிரிச்சிலர் நிம்மதி அணிதல. ஆனா அந்த நிம்மதி அதிக நேரம் நீடிக்கவில்லை. ஏனெனில் அந்த மேகம் சாதாரணமா தெரியவில்லை. அது உயிரோட இருப்பது போலவும் உறுதியோட இருப்பது போலவும் தெரிந்தது. மெதுசேலா கடைசிய கல்மலைக்கு ஏறினார். அவரது அடிகள் மெதுவாக இருந்தாலும் உறுதியாக இருந்தன. அவர் கீழே பார்த்து பெட்டகத்தை ஒரு பெரிய நிழலாக கண்டார். மக்களை கலக்கமடைந்த எறும்புகள் போலவும் வானத்தை உடைந்து விழும் கூரையாகவும் பார்த்தார். ஒரு கள்ள தொடி கேட்க முடியாத அளவுக்கு மெதுவா அவர் கிசுகிசுத்தார். கடவுள் தாமதித்த அனைத்தும் இப்போது வந்துவிட்டது. தொலைவில் இடியொலி எச்சரிக்கையாக அல்ல, ஆனால் ஒரு தொடக்கமாக எழுந்தது. பழமையான உலகம் அறியாமலேயே அதன் கடைசி சாதாரண நிமிடத்திற்குள் நுழைந்தது. அந்த நாள் நிறமில்லாமல் விடிந்தது. வானம் தெளிவாக இல்லை. இரவு கருப்பிலிருந்து ஒரு தடித்த சாம்பல் நிறமாக படைப்புல சாம்பல் சிதறியது போல் அதன் நிறம் மட்டும் மாறியது. மேகங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. கீழே கனமாக, அவசரமின்றி, இரக்கமின்றி. காற்று ஈரமாகவும் குளிராகவும் வீசியது. அந்த வறண்ட நிலத்திற்கு உரியதல்லாத ஒரு பழமையான நீரின் வாசனையை கொண்டு வந்தது. உலகம் மூழ்குவதற்கு முன் மூச்சை இழுத்துக் கொண்டது போல இருந்தது. பேரோட்டம் அசையாம இருந்தது. ஆனா இப்போது அது வேறுபட்டதாக தோன்றியது. அது மாறியதால் அல்ல, அதை சுற்றியுள்ள காற்று மாறியதா. இப்போது அது வெறும் மரம் அங்க, அது ஒரு எல்லையாக இருந்தது. அது ஒரே அளவில் தீர்ப்பும் இரக்கமும் ஆனது. வெளியில மக்கள் இன்னும் வாழ முயற்சித்துக் கொண்டிருந்தனர். சிலர் பட்டாசு வெடித்தனர். மற்றவர்கள் விலைகளை விவாதித்தனர். மற்றவர்கள் மீண்டும் ஒரு முறை நோவாவை கிண்டல் செய்ய சேர்ந்து நகைத்தனர். அந்த நகைச்சுவை வானத்தை அதன் செயலை நிறுத்த வைக்கும் என்று நினைத்தது போல.
ஆனா அந்த நகைச்சுவையும் தளர்ந்தது. மனித குரல் கூட அந்த கனமான சூழல்ல பலவீனமாவே கேட்டது. அப்போது இந்த சத்தம் வந்தது. அது மெதுவாக விழும் துளிகளின் இனிய சத்தம் அல்ல, அது பூமி உள்ளிருந்து பிளந்தது போல ஒரு ஆழமான இடிமுழக்கம். தூரத்திலிருந்து எழும் அதிகரிக்கும் பூமி கடியில் ஓங்கும் ஒரு கர்ஜன என் காலடியில நிலத்தாதரவைத்தது. மக்கள் நின்று ஒருவரை ஒருவர் பார்க்கிறார். சிலர் இது சாதாரணம் என்று நடிக்க முயன்றனர், ஆனா யாரும் வெற்றி பெறவில்லை. மேலே இடி என்று பெரும் சத்தத்தில் இடிமுழக்கம் எழுந்தது. காற்றே உடைஞ்சது போல இருந்தது. ஒரு மின்னல் வானில் விரைந்து ஒரு கணம் உலகத்தை வெள்ள மட்டும் கடுமையான ஒளியில் ஒளிரச் செய்தது. வீடுகள், முகங்கள், பெட்டகம், காலியான கைகள், குழப்பமான கண்கள். அதற்கு பிறகு தண்ணீர் ஆரம்பித்தது. முதல்ல மழை தடித்தது, குளிர்ந்தது, கனமானது, வானம் திரவ கற்களை ஊற்று மாதிரி. சில வினாடிகள்ல தரை சேற்றாக மாறியது. சில நிமிடங்கள்ல பாதைகள் சிறிய நதிகளா மாறின. கிராமம் ஒட்டுமொத்தமா அடைக்கலம் தேடி ஓடியது. ஆனால் மழை விரைவில் நிற்க போவதில்லை. அவளுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அதோடு யாரும் எதிர்பாராதது அவ கொண்டு வந்தா. கீழிருந்து நீர் மேல எழுந்தது. தர கரகரப்பா ஒலித்தது. கிணறுகள் நிரம்பி வழிந்தன, பிளவுகள் திறந்தன. நூற்றாண்டுகளாக இரத்தம், வியர்வை, வன்முறையை உறிஞ்சி அந்த நிலம் இப்போது தீர்ப்பாக தண்ணீரை திருப்பி கொடுத்தது. முழு உலகமே செதறி விழும் அன்றி இருந்தது. கத்தல்கள் எழுந்தன. அவை போர்க்குரல்கள் அல்ல, ஆனால் ஆச்சரிய குரல்கள். அதற்கு பிறகு பயத்தின் அலறல்கள் கேட்டன. நோவாவை கேலி செய்தவர்கள் எல்லோரும் பெட்டிக்குள் ஓடினார்கள். அவர்கள் ஓடினார்கள் வழுக்கி தடுமாறி, கண்கள் பெரிதாக. ஒரு நாள் சிரித்த அந்த மனிதன் இப்போது நீச்சல் போடுவேன் என்று சொன்னவன் இப்போது கைகளில் இரத்தம் ஒழுக மரத்தில் தட்டினான். நோவா தர தர மற்றவர்களும் சேர்ந்தனர். வேண்டிக் கொண்டு வாக்குறுதி அளித்தனர். தேவனை ஒரு வதந்தி என்று சொன்ன அதே வாய் இப்போது வானத்துடன் பழகர் முயன்றது. ஆனா கதவு அசையவில்லை. உள்ளே நோவா கேட்ட. அந்த தட்டம் சத்தம் இதயத்துல சுத்தியலால் அடிப்பது போல இருந்தது. அவர் தனது கையும் இறுக்கிக் கொண்டார். அவரது குடும்பம் அமைதியாக அவரை சுற்றி நின்று ஒலி இல்லாமல் அழுதனர். அவர்கள் கொண்டாடவில்லை, வெற்றி எதுவும் இல்ல. ஒரு பாரம் இருந்தது, வலி இருந்தது. ரட்சிப்பு என்பது ஒரு கொண்டாட்டம் அல்ல, அது ஒரு தீர்ப்புக்குள் உள்ள ஒரு புகழினம். பிறகு மனித கைகள் இல்லாமல் அந்த தருணம் முடிந்தது. கதவு பூட்டப்பட்டது. வெளியோலவும் வெளியேதான் இருந்தது. தண்ணீர் உயர்ந்தது. அது வீதிகளை ஏறி வீடுகளை ஊடுருவி மரப்பொருட்களை கிழிச்சு மண் சுவர்களை இடிச்சது. அந்த ஓட்டம் சாதாரண பொருட்களை ஒண்ணுமில்லாதது போல இழுத்து சென்றது. மட்பாண்டங்கள், துணிகள், கருவிகள், பொம்மைகள். பண்டைய உலகின் முழு வாழ்க்கையும் மிதக்கும் சிதைவாக மாறியது. மக்கள் கூரைகள், மரங்கள், உயரமான கற்கள் மீது ஏற முயன்றார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பிடித்து வைத்துக் கொள்ள முயன்றார்கள். ஆனால் தண்ணீரின் சக்தி அவர்களை பிடிச்சு விட்டது. மழை நின்றதே இல்ல, அது வேகமாகியதா தோன்றியது. வானம் இரக்கம் இல்லாம பொழிஞ்சது, பூமி கருணை இல்லாம திரும்பியது. கற்கள் மலையில மெதுசலான் நின்ற. காற்று அவர் பள்ளியது. மழை அவருடைய முகத்துல சவுக்கடி போல் பட்டது. கிராமம் விழுங்கப்படுவதை அவர் பார்த்தார். வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்று உணர்ந்தார். அது வெறும் சோகம் மட்டும் அல்ல, அது புரிதல். தேவனுடன் நடந்த தந்தையை அவர் நினைக்கார். அமைதியை நினைத்தார். குறியிட்ட கற்களை நினைச்ச. அவரது வாழ்க்கை எப்போதும் ஒரு இடைவேளை என்பதை உணர்ந்த. 99 ஆண்டுகளாக ஒரு இடைவேளை. மனிதர்கள் மனம் திரும்புவதற்காக வழங்கப்பட்ட காலம். சாத்தியம் இல்லாத அளவுக்கு நீட்டிக்கப்பட்ட காலம். உரிமைய பலவீனம் என்று சொல்லி பலர் வீணாக்கிய காலம். தண்ணீர் ஏற்கனவே மலையடிவாரத்தை தொட ஆரம்பிச்சது. மெதுசலா ஒரு கணம் கண்களை மூடினார். அவரது கடைசி வார்த்தைகளும் அவர் விழுந்ததையும் பற்றிய எந்த பதிவும் இல்லை. ஆவணம் அவர் ஒரு எண் போல எளிமையா குறிப்பிடுகிறது. அந்த எளிமை கொடூரமானது.
அவர் வாழ்ந்தார், இழந்தார். ஆனால் திரைப்படம் கூறப்படாததை உருவாக்காம அந்த சின்னத்தை புரிஞ்சுகிறது. அவருக்கு இறுதியா ஒரு உரை தேவை. நீதிமன்றத்தின் முன் அவர் அமைதியாயிருப்பதே செய்தி. தொலைவில் பெட்டகம் நகர தொடங்கியது. எளிதாக மிதந்து அது தரையிலிருந்து எழுந்தது. அது வேறொரு உயிரினும் போலவே ஆணைய கரைத்தது. உலகம் முழுவதும் மூழ்கிக் கொண்டிருக்க அது நீருக்கு மேல் எழுந்தது. நாட்கள் சூரியன் இல்லாம கடந்தன. அந்நீர் வயல்களை மூடியது, பாதைகளை மூடியது, மலைகளை மூடியது, நினைவுகளை மூடியது, பெருமையை மூடியது, பெயர்களை மூடியது. முன்பு தொலைவில் இருந்த ஆகாயம் இப்போது ஒருவரது மூச்சு போல நெருக்கமா தோன்றியது. கடவுள் மாறிவிட்டார் என்பதற்காக அல்ல, மனிதன் தன்னை திசை திருப்பிக் கொண்டிருந்த அனைத்தையும் இழந்து விட்டதா? பெட்டகம் புயல கடந்து சென்றது. உள்ளே அமைதி, மூச்சு, உயிர் பாதுகாக்கப்பட்டது. அழுக்குக்குள் இழுத்துச் செல்லப்பட்ட படைப்பு இப்போது மரமும் நம்பிக்கையும் காக்கப்பட்டது. பழைய உலகம் நீர்ல மறைந்த போதும் ஒரு உண்மை வெள்ளத்துக்கு மேல இறுதி ஒலியாக தங்கியது. கடவுள் பலவீனம் அடைந்ததால் தாமதிக்கவில்லை. அவர் தாமதித்தது அவர் பொறுமையுடன் இருந்ததார். 9969 ஆண்டுகள் வாழ்ந்த மெதுசலா ஒரு மனித சாதனை மட்டும் இல்ல, வானம் காத்திருந்தது என்பதற்கான உயிருள்ள சான்று அவர்தான். அந்த வெள்ளமே இறுதி சான்று. வானம் முடிவு செய்தா அதை நிறைவேற்றும். அந்த நீர் தொடர்ந்தது. பழைய உலகத்தின் காலம் முடிந்தது. பாராட்டும் இல்ல, விளக்கமும் இல்ல, முழுமையான அமைதியோடு முடிந்தது. அந்த அமைதிக்கு மேலாக மிதக்கும் பெட்டகம் வார்த்தைகள் இல்லாம சொன்னது, கடவுள் இன்னும் புதிதாக தொடங்க முடியும் என்று.

0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானா வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆர் ராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. மாறிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: என்னாலதான் செவிக்கா முற்றிருக்கேன், நான் துதிக்கா முற்றிருக்கேன். என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்ம கர்த்தர்ட்ட சொல்லணும். ரோமர்கள் 12:1
2: அப்படி இருக்க சகோதரரே,
1: நீங்கள் உங்கள் சரீரங்களை
2: பரிசுத்தமும் தேவனுக்கு
1: பிரியமுமான
2: ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன்
1: அப்ப நம்ம என்ன செய்யணும்? சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணும்? சரீரத்தை பரிசுத்தமான பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் சரீரத்தை பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவரே, என் சரீரத்தில் ஒரு சின்ன குறை கூட வந்துடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இங்க பரிசுத்த பவுல் எழுதுறாரு, ஆவி ஆத்ம சரீரம் குற்றமற்றதை காக்கப்படும் சொல்ற. 1 Thessalonians 5:23
2: சமாதானத்தின் தேவன் தாமே
1: உங்களை
2: முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி
1: ஆத்துமா
2: சரீரம் முழுவதும்
1: பாத்தீங்களா? சரீரம் ஒரு இடத்துல எல்லாம் ஆவி ஆத்துமன்னு சொல்றேங்க. இங்க என்ன சொல்ற? சரீரம் முழுவதும்
2: நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக.
1: என்ன செய்யணும்? சரீரத்தை குற்றமற்றதா கத்துக்கொள்ளணும். நம்ம சரீரத்தை முழுமையா ஆண்டவரே, என் சரீரம் ரொம்ப கற்பனிக்கிறாண்டவரை சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ரோமர்கள் 12:1 வாசிப்பா.
2: அப்படி இருக்க சகோதரரே,
1: நீங்கள்
2: உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
1: நம்ம சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? கத்துட்ட பரிசுத்தமும்
2: தேவனுக்கு பிரியமுமான
1: அந்த சரீரம் நம்ம சரீரம் எப்படி இருக்கணும்? தேவன் பரிசுத்தமா இருக்கணும். ரெண்டாவது, தேவனுக்கு பிரியமான
2: ஜீவ பலியாக
1: இந்த சரீரம் வர ஒண்ணுக்கு இல்ல. உங்களுக்கு தான் ஜீவ பலி நம்மளத்துல ஒப்பு கொடுக்கிற. நீர் தான் நீ ஜீவ பலியை ஏற்றுக்கொள்ள. ஜீவ பலியாக
2: ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு
1: உங்களை
2: வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
1: இதுதான் நீங்க செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை. பரிசுத்த பவுல் எழுதுறாரு, நம்ம சரீரத்தை பரிசுத்தமா கத்துட்டு ஒப்பு கொடுப்போமா? அதுதான் நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். ரெண்டாவது, நம்ம என்ன பலியிட முடியும்? சங்கீத புஸ்தகம் 50:23
2: ஸ்தோத்திர பலியிடுகிறவன்
1: என்னை
2: மகிமைப்படுத்துகிறான்
1: அப்ப நம்ம ஸ்தோத்திர பலியிடும் போது யார மகிமைப்படுத்துறோம்? கர்த்தர மகிமைப்படுத்துறோம். முதல் சரீரத்தை நம்ம பரிசுத்தமா ஒப்பு கொடுக்கணும், ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன மகிமைப்படுத்துகிறான். ஓசியன் புஸ்தகம் 14:2
2: வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்.
3: வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்.
2: அவரை நோக்கி தேவரீர்
3: எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி
2: எங்களை தயவாய் அங்கீகரித்தருளோம்.
3: அப்பொழுது
2: நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம்.
3: உதடு காலை என்னது? அதை நம்ம உதட்டில் நம்ம சோத்திரப்படியே செலுத்தணும். அதங்க சொல்றாரு எபிரேயர் புஸ்தகம் 13:15.
2: ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
3: எப்போதும் ஸ்தோத்திர பலியை நினைச்சு அவர் மூலமா தேவனுக்கு செலுத்த இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுக்கு எப்போதும் ஸ்தோத்திர பலி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சின்ன காரியத்து கூட நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டோம். அவர் சின்ன நன்மை செய்தா கூட அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். எப்போது அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். முதல் கொள்ளை நெய் போனா என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணணும், நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? கொள்ளை நோய் போகணும்னா நம்ம சரீரத்தை சீவ பள்ளியை ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? அவருக்கு ஸ்தோத்திர பள்ளி நம்ம செலுத்திட்டே இருக்கணும். ஸ்தாபியர் அதை தான் செஞ்சார். அங்கே கொள்ளை நோயே நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. மூன்றாவது என்ன செய்யணும் பாருங்க, எண்ணாகம் புஸ்தகம் 14:11-12.
2: கர்த்தர் மோசேயை நோக்கி
3: எதுவரைக்கும்
2: இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்?
3: எனக்கு எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் கோபம் உண்டாக்குவார்கள்?
2: தங்களுக்குள்ளே
3: நான் காட்டின சகல அடையாளங்களையும்
2: அவர்கள் கண்டும்
3: எதுவரைக்கும்
2: என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் பாதித்து.
3: பாத்தீங்களா என்ன எதுக்காக நம்ம முதல் என்ன செய்யறோம்? நம்ம கர்த்தரை என்ன செய்யறோம்? கோபமூட்டுறோம். முதல் என்ன செய்யறோம்? கர்த்தரை கோபம் ஊற்றுறோம். அதுக்கடுத்து என்ன செய்யணும்? கர்த்தர் செய்த நன்மை எத்தனையோ நன்மைகளை வாழ்க்கையில் செய்திருக்கிறாரு. எத்தனையோ நன்மைகள், சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு கர்த்தர் போது நமக்கு சின்ன சின்ன ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் நம்ம செவத்தை கேட்கலைன்னா உடனே என்ன பண்ணிடுறோம்? கர்த்தரை ஒருமுறுக்க ஆரம்பிச்சிடறோம். விசுவாசம் இல்லாமல் போயிடுது. அதான் சொல்லுது எத்தனையோ அற்புதங்களை சடங்குகள் செய்து கூட இவங்க என்ன செஞ்சாங்க, விசுவாசம் இல்லாமல் இருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல கொள்ளையினை வருது. அப்போ எது கர்த்தர் கோபம் காரியம் என்ன காரியம்? குலோசேயர் புஸ்தகம் 3:6.
2: இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையிலும்
3: கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல்
2: தேவ கோபாக்கினை வரும்.
3: பாத்தீங்களா யார் மேல கோபாக்கினை வரும்? கீழ்ப்படியாத பிள்ளைகளை. கர்த்தர் எத்தனையோ வசனத்தை, எவ்வளவு வசனத்தை கேட்கிறோம், எவ்வளவு காரியங்கள் கேட்கிறோம், இன்னும் நம்ம கீழ்ப்படியாம நம்ம அன்பு இல்லாம இன்னும் பரிசுத்தம் இல்லாம வாழுவோமானா தேவ கோபாக்கினே வரும். நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது கர்த்தர் கோபம் நம்மளை விட்டு நீங்கிரும். கீழ்ப்படியாம நம்ம வாழும்போது கர்த்தர் கோபாக்கி நம்ம மேல வரும். இப்போ நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே மேல கீழ்ப்படி, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிக்கூடிய இருதயத்தை எனக்கு தாருமையா, வசனத்தை கை கொண்டு நடக்கணும் ஆண்டவரே, வசனத்தின்படி நடக்க என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும். கீழ்ப்படியாம எது எதுக்கெல்லாம் போயிருக்கோமோ நம்ம உள்ள தலைசி பார்த்து கர்த்தர்கிட்ட நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். கீழ்ப்படியாத மக்கள் மேல என்ன செய்யுமா? கோபாக்கினை வரும். ரெண்டாவது என்ன? உங்களுக்கு என்ன மக்களுக்கு என்ன இஸ்ரேல் மக்களுக்கு இன்னொரு வாசிப்பா, எல்லாம் தயவுசெய்து பைபிள் எடுத்து நீங்க வாசிங்க, வாசாதான் உங்களுக்கு புரியும்.
2: கர்த்தர் மோசேயை நோக்கி எதுவரைக்கும் இந்த ஜனங்கள்
3: எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்
2: தங்களுக்குள்ளே
3: நான் காட்டின சகல அடையாளங்களையும்
2: அவர்கள் கண்டும்
3: எதுவரைக்கும்
2: என்னை விசுவாசியாதிருப்பார்கள் நான் அவர்களை கொள்ளை நோயினால் பாதித்து.
3: கொள்ளை நோய் எப்ப வருது பாத்தீங்களா? எப்ப வருது? அவர் கோபமூட்டும் போது. ரெண்டாவது எப்ப வருது? அவர் இடத்துல விசுவாசம் இல்லாத போது. நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபத்தை கர்த்தர் கட்டாயம் கேட்பாரு. நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். அப்படி விசுவாசம் இருந்தால் தான் நம்ம கர்த்தர் நம்ம மேல என்ன செய்வாரு? இந்த கொள்ளையின் வராம காப்பாத்துவாரு. முத அவர் கீழ்படியாம போகும்போது நம்ம தேவனுடைய கோபாக்கியம் நம்ம மேல வருது. ரெண்டாவது நம்ம விசுவாசியாம போனாலும் தேவனுடைய கொள்ளையின் நம்ம மேல வருது. அப்ப ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே இது வரைக்கும் நான் கீழ்படியாம வாழ்ந்தப்பா என்னை மன்னியும், நான் கீழ்படியாம வாழ்ந்த மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்கணும். அதான் எப்ரேயில வாசிக்கிறோம், 11:6 வாசிங்க.
2: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்.
3: என்ன செஞ்ச என்னதான் நம்ம செஞ்சாலும் விசுவாசம் இல்லாத தேவனுக்கு பிரியமா இருக்க நம்மளால கூடாது காரியம். எல்லாம் காணிக்கை செலுத்துறோம், எல்லாம் பண்றோம், எல்லாம் ஊழியம் செய்கிறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா நமக்குள்ள விசுவாசம் இல்லாட்ட தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தை நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, நான் விசுவாசம் இல்லாம இருக்கிறப்பா, எனக்குள்ள இருக்க அவிசுவாசம் நீக்கிருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். உங்களுக்கு விசுவாசம் வேணும் ஆண்டவர் கேட்பேன். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் தாங்க ஆண்டவரே, விசுவாசம் தாங்க ஏசப்பா, என் விசுவாசத்தினால என்னை நிரப்புன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. மார்க்கின் சுவிசேஷம் 5:36
2: அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி
3: பயப்படாதே,
2: விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி.
3: என்ன சொல்றாரு? விசுவாசம் உள்ளவனா இரு. விசுவாசம் எவ்வளவு பெரியதா இருக்கு பாத்தீங்களா? நம்ம விசுவாசம் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே விசுவாசம் நீங்க தான் தரணும்ப்பா, என்ன அவிசுவாசத்தை நீக்கிப்படுங்க, விசுவாசம் தாங்கன்னு கேட்கணும். நமக்கு தேவன் கீழ்ப்படிந்து விசுவாசிக்கும் போது நம்ம உள்ளத்தில் பட்ட நமக்கு கொள்ளைன்னு வந்துச்சுன்னா கத்துறது என்ன செஞ்சிருவாரு, என்ன செய்வாரு? நீக்கி போடுவாரு. அல்லேலூயா. நம்ம கத்தர் கீழ்ப்படிந்து விசுவாசிக்கும் போது கொள்ளை நம்ம தேசத்தை விட்டு என்ன செஞ்சிருவாரு? நீக்கி போடுவார். அப்ப நம்ம கேட்கணும், ஆண்டவரே நம்மளோட வார்த்தைக்கு எது வரைக்கும் கீழ்ப்படியாம போயிட்டப்பா, விசுவாசம் இல்லாம இருந்தப்பா, என்னை மன்னிங்க, உங்களுக்கு வார்த்தை கீழ்ப்படியாம போட மன்னிங்கப்பா, விசுவாசம் இல்லாமல் என்னை மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். அதனால ஆதி அப்போஸ்தலர் கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு கேட்டாங்க. வாசிங்க லூக்கான் சுவிசேஷம் 17:5
2: அப்பொழுது அப்போஸ்தலர்
3: கர்த்தரை நோக்கி
2: எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்.
3: எங்கள் விசுவாசத்துக்கு என்ன செய்யுங்க? வர்த்திக்க பண்ணுங்கன்னு கேட்டாங்க. நம்ம ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. எனக்கு கர்த்தடி வேதம் சொல்லு, விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே என் விசுவாசத்தை தாரும், நம்ம வார்த்தை கீழ்படியணுமாப்பா. 66 புஸ்தத்துல எழுதி வச்சிருக்கீங்களப்பா, அதை வாசித்து நம்ம கீழ்படி எனக்கு உதவி செய்யுங்க. தேவனுடைய வார்த்தை கீழ்படியணும். ரெண்டாவது விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது நமக்கு என்ன கொள்ளை நம்மால வராம தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அவர் உன்னை வேட வேண்டிய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி உன்ன தப்புவிப்பார். எப்போ நம்ம நினைச்சு இந்த சங்கீதத்தை சொல்லிட்டே இருந்தா மாத்திர போகுதுன்னு நினைச்சுக்கிறோம். இல்ல அருமையானவர்களே, சங்கீதத்தையும் சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? செபிக்கிறவங்களா மாறணும். ஹல்லேலூயா. எப்படி செபிக்கணும்? எப்பொழுதுமே சோர்ந்து போகும், எப்போதும் ஜெபிக்கணும். இவங்களுக்கெல்லாம் நீங்க தப்புனோம்னா என்ன செய்யணும்? ஜெபமண்ணி விழித்திருக்கணும். ஹல்லேலூயா. தாழ்மையோடு ஜெபம் பண்ணணும், மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபம் பண்ணணும். நான் ஜெபிச்சிட்டேன்னு சொல்லி நம்ம பெருமையா இருக்கக்கூடாது, நமக்குள்ள தாழ்மை வேணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது கொள்ளையினை போன என்ன செய்யணும்? நம்ம சரீரத்தை சீவப்பள்ளிய உப்பு கொடுக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரப்பள்ளி எப்பவும் கத்துட்டு நம்ம உள்ளத்துல சோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு கொலோசியில சொல்றாரு, இடபடாம செவம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. கொலோசியர் 4:2
2: இடைவிடாமல்
3: நம்ம எப்படி செவம் பண்ணணுமா? இடைவிடாமல் செவம் பண்ணுங்க,
2: ஸ்தோத்திரத்துடன் செபத்தில் விழித்திருங்கள்.
3: ஸ்தோத்திரத்தோட என்ன செஞ்சிடணும்? செபத்துல விழித்திருக்கணும். விழித்திருக்க தெளிந்த புத்தி நம்ம உள்ளத்துல குழம்பிட்டு இருக்க கூடாது. குழப்பரமா நான் என்ன செய்யறேன், ஏன் தெளிந்த புத்தியோட என்ன சொல்றாருன்னு சொன்னா, நம்ம குழப்பரமா நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதான் சோத்திரத்தோட செபத்தில் விழித்திருங்கன்னு சொல்றாரு. மூன்றாவது என்ன சொல்றாரு? தேவனோட வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அப்புறம் என்ன நமக்குள்ள வேணும்? விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா. ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் வேணும் பாப்பா, அவன் கீழ்ப்படிஞ்சிருக்குன்னு கேட்கணும். கடைசியாக கொள்ளையினர் மரம் என்ன செய்யணும் பாருங்க. ஆமோஸ் நமக்கு வாசிக்க கேட்ட புத்தகம் 4:10
2: எகிப்திலே
3: உண்டானதற்கு
2: ஒத்த கொள்ளை நோயை
3: உங்களுக்குள் அனுப்பினேன். அதுல மூணு நாலு இடத்துல சொன்னாரு. அப்ப இத்தனை வந்து கூட இன்னும் திரும்பாமல் போனார்கள். அந்த வசனத்தை வாசிக்கும் போது கவனிச்சீங்களா என்னமோ, அது சொல்றாரு இன்னும் திரும்பாமல் போன என்ன வந்தாலுமே இன்னும் திரும்பலையே. அன்று ஏக்கும் தாகம் எல்லாம் என்ன கேக்குறாரு, இன்னும் திரும்பாமல் கொள்ளைன்னு வந்தாலும் திரும்ப மாட்டேன்றாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் திரும்ப மாட்டேன். மழை ஒரு வயல மழை பெய்ய இன்னொரு வயல மழை பெய்யாது. ஒரு தண்ணி குடிக்கிறதுக்காக மூணு நாலு பட்டணம் அலைவார்கள்னு சொல்லியிருக்காரு. அப்படி கூட என்ன சொல்ற, இன்னும் திரும்பாமல் போனார்ல, இன்னும் திரும்பாமல் போனார்கள் தான் கத்தடி வேதம் வேதனையோடு சொன்னாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், கொள்ளை நோய் எகித்துக்கு உண்டான ஒரு கொள்ளை நோய் உங்களுக்குள்ள அனுப்பேன்னு சொன்னாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், கொள்ளை நோய் அனுப்பும் போது நம்ம என்ன செய்யணும், வாசிங்க எஸ்ஐக்கள் புஸ்தகம் 18:28.
2: அவன் எச்சரிப்படைந்து
3: தான்
2: செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே,
3: செஞ்சிட்டு பாவம் செஞ்சிட்டு மன்னிப்பு கேட்டா சரியாயிரும் அப்படி இருக்க செய்யக்கூடாது. எச்சரிப்பு அடைந்தபடியினால எல்லா மீறுதல் விட்டு திரும்பி
2: அவன் பிழைக்கவே பிழைப்பான்.
3: அப்ப மீறுதல் நம்ம செய்யற பாவங்கள் திரும்ப திரும்ப திரும்ப அதைவே நம்ம செய்யாம நம்ம மீறுதல் விட்டு திரும்பும் போது என்ன செய்வான், நம்ம அவன் என்ன செய்வானா,
2: பிழைக்கவே
3: பிழைப்பான்.
2: சாவதில்லை
3: அவங்க, என்ன செய்யறதில்ல, சாவதில்ல. கொள்ளைன்னு வந்தாலும் சரி சாவ மறதில்ல, நம்ம மீறுதல் விட்டு திரும்பணும். கர்த்தர் பிரியமானவர்களே, கர்த்தர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செபிக்க போறோம். எங்கள் அன்பாடியை சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி உடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சம்மானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, உன்னதாவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. அன்றவரே வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சர் எங்கள் பரம தகப்பனே, ஒரு வாழ்க்கையிலும் அதிசயங்களை ஆசீர்வதித்து நீர் கட்டளட முடியாது செபிக்கிறோம். ஐயாமை துதிக்கிறோம். இந்த மழையினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும் ஐயா. அக்கினி மலாந்து காத்துக்கொள்ளணும் ஐயா. தேவ பிரசனத்தோட மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் அப்பா. பரலோகத்தின் ராஜாவே, உமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே. எத்தனை குடும்பங்கள் அப்பா வீடு இல்லாம தவிக்கிறாங்க இசப்பா, அவங்களுக்கெல்லாம் நல்ல வீடை தந்து அவங்களை பாதுகாக்க வேண்டும்னு கெஞ்சுகிறோம் கத்தாவே. நீர்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, ஒருவரையும் ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்துங்க. கத்தர் வீடு கட்டாவிட்டால் கற்றவங்கள் பிரயாசங்கள் விருதாயின்னு சொன்னீரே. அப்ப வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியாது, கெஞ்சி செபிக்கிறோம், கெஞ்சி செபிக்கிறோம் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க ஐயாமை துதிக்கிறோம். வேலையில் உயிரை தாரும், வேலையில் பரமோசன் கிடைக்காத மக்கள் வேலையில் பரமோசன் கிடைக்கணும், வேலையில் உயிர் இல்லாத மக்கள் வேலை உயர்வை தாரும் ரச்சா. நன்மையான காரியத்தை செய்ய அப்பாமை ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவத்தை இறங்கி வருகிறது மாறுதல் வேற்றுமான எந்த நிலையிலும் சொன்னீரே. அப்படியாக நீர் ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கத்துடைய கரங்களை தாங்க வேண்டும் ஐயா. குளிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே, விடுதலை வேணும் ஆண்டவரே. அப்பா குமாரன் விடுதலையாக்கலாம், மெய்யாகவே விடலாம்னு சொன்னீரே. விடுதலை தரமே நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க, அப்போ எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்களே சப்பா, அவங்களுக்கெல்லாம் குழந்தை கொடுங்க சப்பா, குழந்தை கொடுங்க ஆண்டவரே. ஐயா எஸ் யாசப்பா இறங்குங்க, இறங்குங்க எஸ் ஐயா இறங்குங்க ஐயா. மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுதந்திரம் சொன்னீங்க தானேப்பா. குழந்தை இல்லாத ஒவ்வொருவருக்கும் குழந்தை பகையத்தை தாரும் அப்பா. கற்பத்தின் கனி கற்றால கிடைக்கும் சுகந்திரம் சொல்லியிருக்கீங்க. குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா, குழந்தை பை தாங்க. கடன் அடைக்க உதவிச்சிங்க. நீயோ கடன் வாங்காமல் அநேக சாதியில் கடன் கொடுப்பாயின்னு சொன்னீரப்பா. கடன் கொடுக்கத்தக்கதாக உதவிச்சிங்க. அவங்க கடன் கஷ்டங்கள் மாற்றுமப்பா, கண்ணீரை துடைங்கப்பா. நேசுடைய கரன் தாங்கட்டும், அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருந்து வழி நடத்துங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பேசல இருக்கு மக்களுக்கு விடுதலை தாங்கப்பா. அந்த கொரோனாவில் சீக்கிரமாய் குணமாக்கி அன்றுவரி சீக்கிரமாக எங்களுக்கு அப்பா நம்ம துடிக்கிறோம். சர்ச்செலாம் திறக்கணும் அப்பா, இறக்க செய்யுங்கப்பா. வியாபாரம் செய்கிற மக்களுக்கும் வியாபாரத்தை திரும்பவும் செய்யத்தக்கதாக ஒரு வழி நல்லா உருவாக்கி தாங்கப்பா. சீக்கிரமாக அந்த கொரோனா துரத்தியிருங்கப்பா. கொரோனா அழிந்து போட்டு மேசப்பா. தகப்பனே இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்கப்பா. கொரோனா கொள்ளையினு எங்கள் தேசத்து விட்டு அழிந்து போட்டு மையா. பெரிய காரியத்தை செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. அந்த கொரோனா இல்லாத தேசமாக நீங்கள் மாற்றுங்காண்டவரே, மாற்றுங்காண்டவரே, மாற்றுங்க. அவங்க நம்ம மாத்திரம் வங்கிப்படுட்டு எஸ்அப்பா எஸ்அப்பா எஸ்அப்பா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, அப்பாமையை நோக்கி நாங்கள் கெஞ்சுறோம், எல்லாருக்கும் சொந்த வீடு தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, எல்லாரையும் இப்படி வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா, படிக்கிற பிள்ளைகளையும் ஞானத்திலையும் ஞாபகத்தை தாரும், தேவனை அண்டிக்கொள்ளக்கூடிய பெரிய பாக்கியத்தை தாங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யேசுவா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
3: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 வசனம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரி மாணவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனையார் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனையார் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
4: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
0: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

ஒரு தொடக்கத்தையும் ஒரு முடிவையும் எவ்வாறு விவரிப்பீர்க? நாம் இதை முன்பே உணர்ந்திருக்க வேண்டும், ஆனா உணரவில்லை. நமக்கு என்ன தெரியும் என்று நாம் நினைப்பதால் என்ன ஆகிவிடப் போகிறது? இறுதியில உண்மையை மறுக்க முடியாது.

0: மேலும் உலகம் வரலாற்றிலேயே மிக கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ள நிலையில ஒருவேளை நம்பிக்கை கீற்று தென்படலாம். என் பெயர் பக் வில்லியம்ஸ். நான் இஸ்ரேலிய பாலைவனத்தில் நடுவில் உள்ள ஒரு கோதுமை வயலில் நின்று கொண்டிருக்கிறேன். டாக்டர் ரோசன்ஸ்விக், இது அயோவா போல தெரிகிறது.
1: நாம் உண்மையிலே ஒரு அதிசயத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்.
0: அந்த அதிசயம் நீங்கள் உருவாக்கியது. இப்போது மிகப்பெரிய கேள்வி மீதம் இருக்கிறது. நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? எல்லா நாடுகளும் நிறுவனங்களும் உங்கள் சூத்திரத்தை விரும்புகின்றன. சமீபத்திய பயிரிழப்புகளால் இது மிக முக்கியமாகிறது.
1: இல்ல இல்ல, ஈடன் விற்கப்படுவதற்கல்ல, பணத்துக்காக அல்ல. எனக்கு வேண்டியது இஸ்ரேலுக்கான அமைதியே. அந்த அமைதி
0: ஒருபோதும் தூங்குவதில்லை போல இருக்கிறது.
1: அவை எங்கள் விமானங்கள் அல்ல, அந்த திசையில் இருந்து அல்ல.
0: வாங்க, பாதுகாப்பாக இருக்கலாம்.
1: தயவு செய்து பார்க்கலாம்.

தெளிவாக சொல்கிறேன், உங்களால் நிச்சயமாக இதை தாண்டி கடக்கவே முடியாது. நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களால் இதை ஒருபோதும் கடக்கவே முடியாது. நீங்க இதை கடக்க முடியாது.

0: அதை உணரக்கூட முடியாது. இங்கே ஒரு போர் நடக்குது. நான்கு தளபதிகளும் களத்தில் இருப்பதை அறிய வேண்டும். அனைத்து உயர்மட்ட அதிகாரிகளும் முக்கிய பதவிக்கு செல்ல வேண்டும். என்ன நடக்கிறது?
1: இது முழுமையான விமான தாக்குதல். எந்த எச்சரிக்கையும் இல்ல.
0: யார் செய்வேன்? அது
1: யாராக இருந்தாலும் இருக்கும். இஸ்ரேல அழிக்க விரும்பும் பகைவர்கள் அவளுக்கு அதிகம். இந்த கருவிகள் சரியா இயங்கவில்லை என்றால் கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியவில்லை. நான் சொல்வதை நீங்கள் தெளிவா புரிந்து கொள்கிறீர்களா? இப்போது நம்மால் நம்முடைய விமானங்களை இயக்க கூட முடியாம தவிக்கிறோம். இது மிகப்பெரிய துரோகம். அவ இக்னிஷன் பிரச்சனைகளை தடுக்கும். அவர்கள் ஜெருசலேமின் மீது இருக்கிறார்கள். ஈடன் திட்ட உலகம் முழுவதையும் உணவளிக்க முடிஞ்சிருக்குமே. ஆனா இப்போது பைபிளில் சொல்லப்பட்டவை நம்முடன் இறக்க போகின்றன.

0: ஆமாம், எதிரியின் சிப்பாய்கள் சுடப்படுகிறார்கள். எனக்கு புரியவில்லை. நாம் ஏவுகணைகளை அனுப்ப யாரும் இல்லை. அந்த விமானங்கள் கீழே விழுகின்றன, ஆனால் நாங்கள் ஒரு துப்பாக்கி சுட்டும் இடவில்லை. இது சாத்தியமில்லை. அவர்கள் நம்முடைய கண்காணிப்புகளை தடைக்கிறார்கள். இது ஒரு கொடூரமான வஞ்சம்.
1: தெரிந்து கொள்ள ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது.
0: இல்ல எம்மே,

0: பக் வில்லியம்ஸ் இஸ்ரேலில் நேரலை செய்தி வழங்குகிறேன். நான் ஒரு முழுமையான தாக்குதலில் நடுவில் நிற்கிறேன். சூரியன் மறந்து விட்டது. ஆயிரக்கணக்கான விமானங்கள் மேல பறக்கின்றன. வானிலிருந்து தீமழை பெய்கிறது. இது நம்ப முடியாத உண்மை. பேர்ல் ஹார்பருக்கு பிறகு இதுதான் மிகப்பெரிய அதிரடி தாக்குதல் சொல்ல வேண்டும். பெரிய
1: அங்கிருந்து வெளியே வாப்பா.
0: முக்கிய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தது போல் இஸ்ரேல் தற்காப்புக்காக ஒரு விமானம் கூட புறப்படுத்த முடியல. பக் ஹிரோஷிமாவிலும் இருந்திருந்திருந்தா தரையிலிருந்து நேரில் படம் எடுத்திருப்பார்.
2: ஆமா, அதுதான் நம்ம பக்கு.
0: நான் இங்கே நிற்கும் போது போர் விமானங்கள் நடுவே வெடிக்கின்றன. அவை விளக்கம் இல்லாம தரையில விழுந்து நொறுங்கிக் கொண்டே இருக்கின்றன. ஏன் இது நடக்கிறதுன்னு யாரும் காரணம் சொல்ல முடியவில்லை என்றாலும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. இஸ்ரேல அழிக்க மேற்கொள்ளப்பட்ட இந்த முழுமையான முன்னே போதும் இல்லாத முயற்சி தோல்வியடைவதாக தெரிகிறது.

போர் முடிவு வர தொடங்கும். அழிவுகள் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஏராளமானவர்களுடன் 7 ஆண்டுகளுக்கான உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவீர்கள்.

0: நான் ஒருவேளை முற்றிலும் பைத்தியமாகிவிட்டேன் என்று நீங்கள் உங்கள் மனதில் நினைக்க கூடும். ஆனால் என்னுடைய ஆழமான மனதிற்குள் இப்போது விவரிக்க முடியாத ஒரு விசித்திரமான உணர்வு இடைவிடாமல் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருப்பதை என்னால் தெளிவாக உணர முடிகிறது.
1: இஸ்ரேல் ராணுவத்தின் செய்தியாளர்கள் விமானங்கள் அழிக்கப்பட்டதுடன் தங்களுக்கு சம்பந்தமில்லை என்று மறுக்கின்றனர்.
2: அம்மா, என் கள்ள புத்தகத்தை கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமா. நீ கொஞ்சம் சுத்தம் செய்யவும் இன்னும் சில இந்த கனவாளர்களை ஒட்டவும் எனக்கு உதவினா.
3: வேண்டாம் நன்றி, நான் ஒருபோதும் பிள்ளைகள் பெற மாட்டேன். அவர்களுக்கு அதிர்ஷ்டம்.
4: மூக்கு வளையத்தோட நல்ல ஸ்டைல் ப்ளூயி.
5: தலை முழுக்க கத்திரி வெட்டி விடலாமே, அதோட முடிச்சு விடு.
2: உன் வேலையை பத்தி சொல்லுவேன்னு பார்த்தேன். உன் விமானம் இரவு.
4: அந்த இப்பதான் கூப்பிடுங்க. நியூயார்க் லண்டன் விமானத்துக்கு என்ன விரும்புகிறார்கள்?
2: ராணியின் பிறந்த நாள் விருந்தா என்ன செய்வது?
4: ராண்டிக்கு நான் பக்கிங்ஹாம் பேலஸ்ல வாங்கி தர சொன்ன அந்த வீரரின் தலைக்கவசம் தான் வேணும், சரிதானே?
2: சரி, அல்லது ஒரு வாள், அந்த நீளமான கூர்மையான கம்பிகள் மாதிரி ஒன்று, அதில் தலைகளை வைக்கிறார்கள்.
4: அதுலதான் அதிகமா ஆசைப்படாத. இப்படி எல்லாம் எங்க இருந்து கற்றுக்கொள்கிறான்?
2: ஞாயிறு பள்ளி. ஆனா இப்போ நீ உள்ள போனும்.
4: அந்த ஹெல்மெட் வாங்கணும்னா போகணும்.
2: நிச்சயமா, அப்படியே கலியா.
4: ஹேய் ஹேய், நான் 3 நாள்ல திரும்பி வருவேன், சரியான சாய்.
2: சரியா,
4: பிரச்சனை எதுவும் இல்ல. வணக்கம்.
2: இத பத்தி பேசணும்?
4: வசம் இல்ல. இன்றுதான் விருந்தென்று உனக்கு தெரியும்.
2: உனக்கு இருக்குது, நீ இல்லன்னு சொன்னலாம்.
4: நான் பனிபுரியும் நிலுவனோ கதவு மடி. ஆமா வருகிறது.
6: உள்ள வா க்ளோஸ்.
2: எப்படி இருக்க?
4: என்ன பிறந்த நாள் பையன், எப்படி இருக்க?
2: ப்ரூஸ், ஜென்னா அங்க?
7: ஏய், ஓ, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. நன்றி, பண்டா வீட்டுக்குள் எரியாதன்னு.
8: ஏய், அப்புறம் பாக்கலாம். ரமி, ஏய்,
9: போடு
2: அத உள்ள, போடு ஏறு. நீயே ஒரு காலமா மாக்கன. சரி,
8: மக்கள் இன்னும் பறக்கணும். நியாயத்துக்கிற வேலை கூட. ப்ரூஸ், மன்னிக்கோ.
2: ரே, நான் என்ன பண்ண மே?
8: இன்னும் சில நாள்ல சந்திப்போம், சரியா?
2: சரி.
8: ஆமா, நானும் அதே மாதிரி.
2: அப்பா, நீ எங்க போற?
8: நீ அம்மா விட நான் லண்டனுக்கு போகணும்னு சொன்னதை கேட்டாயே, நான் வேலைக்கு போறோம்.
2: அப்புறம் ரெமி அங்க?
8: உன் பைகள் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுது.
2: தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு தேர்வு இருக்கு, நான் கிளம்புறேன்.
8: நானும் ஒரு விமானம் பிடிக்கலாம், அத வேலைன்னு சொல்லுவாங்க. உண்மையான உலகத்திற்கு வரவேற்க. அம்மா அந்த எல்லா பேரையும் வீட்டுக்கு வர சொன்னதை நான் பார்த்தேன், ஆனா அவங்க பேசுறத நான் கேட்கவே முடியாது.
2: அவங்க எனக்கும் பிடிச்சவங்க இல்ல. நீங்க என்ன தெரிஞ்சுக்கோ, நாம அவளுக்கு கொஞ்சம் ஆதரவு காட்டலாங்க.
8: அவளுக்கு என்ன, எல்லோருடைய முடிவையும் அவ ஏற்பாளா?
2: அவங்களும் வற்புறுத்துறாங்க, ஆனா நான் கேக்குறேன், தெரிஞ்சுக்கோங்க. சில சமயம் நான் ஆர்வம் காட்டுற மாதிரி நடிக்க, அவ யாரையும் காயப்படுத்துவது போல இல்ல.
8: நான் அப்படி சொல்ல மாட்டேன்.
2: தெரியுமா, எப்பவும் ஓடி ஒளிஞ்சுகிட்டே இருக்காம நீ அவகிட்ட பேசிப்பாரு.
8: உன் தேர்வுகளுக்கு வாழ்த்துக்கள். மே,
2: உங்க பையனை பாதுகாப்பா இருக்கட்டும்.
9: அப்பா

0: Grøn, Billens.
1: Dan.
0: Varinger.
1: Benby. Olakam.
2: பக் ரக்பர்டன் வானத்திலிருந்து அந்த விமானம் மேல் விழுவதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும்.
1: ரேர்க்கு நீ என்னது சார்
2: இப்படி திறந்தலாம் இல்ல பேச முடியாது. எப்போது சந்திக்கிற இடத்துக்குவா

0: பக், உலகமே ஆபத்துல இருக்கு, நாம எல்லாரும்.
1: ஓ ஓ ஓ திர்க், சற்று அமைதியாலே, கொஞ்சம் சும்மா இரு, வேகம் குறைச்சுக்கோ. என்ன ஆயிடுச்சு?
0: அதுக்கு அவுத்ரா, நான் அந்த கோப்பையை வாழ்நிக்க அவர் அதை பூட்டி இருக்கிறான்னு நினைச்சா, ஆனா நான் எடுத்துட்டேன், நான் உள்ள நுழைஞ்சிட்டேன். ரோசன் ஸ்வைக் பத்தி உனக்கு என்ன கொய்யா?
1: திர்கே, நீ என்ன பேசுற?
0: நீ பாக்கலையா? ரோசன் ஸ்வைக், அந்த சூத்திரம் வா பார் பார் பார், இது ரொம்ப தெளிவா இருக்கு. பின்னணியில இருந்தாங்க ஆராய்ச்சி நிதிகள், நம்பிக்கை நிதிகள், அதுக்கப்புறம் அந்த நாணயம் இருக்கே, அதுதான் அடுத்தபடி. பாரு, டாலர், பவுண்டு, யென், யூரோ, இதையெல்லாம் ஒரே ஒன்றா மாற்ற போறாங்க, ஒரு நாணயம். பட் நீ பாக்கலையா? நீ பாக்கலையா? எப்போதும் பணத்துக்காகத்தானா இல்லையா? இவ்வாழ்க்கை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வா, ஏதாவது சொல்லு.
1: வா வா,
0: யோசிச்சு பாரு, யோசிச்சு பாரு, பா யோசிச்சு பாரு.
1: நீ கடைசியாக எப்போது தூங்கினாய்?
0: நான் இறந்த பிறகு எனக்கு தேவையான தூக்கம் எல்லாம் கிடைக்கும். ரோசன் ஸ்வைக், வா, ரோசன் ஸ்வைக்க விடு.
1: பார், அவன் ஒரு விஞ்ஞானி, அவன் ஐநா பிரதிநிதி, அவன் என் நண்பன். நல்லவன் தான்.
0: அவன் உலகத்திலேயே நல்ல நோக்கங்களோட இருக்கலாம், ஆனா அவன் பின்னாடி இருக்கிறவங்க இல்ல. அவங்க இல்ல கண்டிப்பா.
1: யாரு?
0: கௌத்ரான் மற்றும் ஸ்டோலிங்கன்.
1: அவங்க எல்லாம் வங்கியாளர்கள்களே, அவங்களுக்கு இஸ்ரேல உள்ள அந்த விமானங்களோட என்ன சம்பந்தம்?
0: 10 நிலப்பகுதிகள் முடுக்கவும், ஆனா அவங்க இன்னும் அதிகமா போக போறாங்க. ஆமா ஆமா, இது தொடர போறது, அவங்க இன்னும் முடிக்கல தெரியுமா? அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, யாருக்கு தெரியும்? அது கற்பனைக்கு கூட எட்டாததான் ஆக போகுது. இதோ இதப்பா, அஸ்ட்ரானிக்கல்ஸ் திட்டமிட்டு இருக்காம.
1: வாத்ரக், இது பழைய கல்லூரி கட்டுரை தானே?
0: தயவு செய்து இங்க கொஞ்சம் இத ஒரு முறை கவனித்து பாருங்க. இத காண,
1: அது என்ன?
0: எல்லாமே அவுத்ராணின் கணினியிலிருந்து நான் வேலை பார்த்த எல்லா விஷயங்களும். இல்ல இல்ல இல்ல, நான் உனக்கு இது கொடுத்து முடியாது. நீ இதை வச்சு கண்டு பிடிபடுவதை ஆபத்துக்கு உட்படுத்த முடியாது.
1: யாரால் பிடிபடுவோம்?
0: என்எஸ்ஏ, சிஐஏ, மோசாட் எல்லாம், இதெல்லாம் எவ்வளவு தூரம் போகும் என்று யாருக்கு தெரியும்? ஆனா
1: நீ ஒரு பைத்தியம், ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன். எப்போதும் நேசிச்சிருக்கேன், எப்போதும் நேசிப்பேன். ஆனா வாடா நண்பா, உன்னிடம் ஏதாவது இருந்தா எனக்கு கூடு சரியா, அல்லது அணிக்க கூடு சரியா, நாங்க உனக்கு இதை முடிக்க உதவுவோம்.
0: எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வேணும், கவலைப்படாத. நான் எல்லா துண்டுகளையும் சரியா அமைத்ததும் நீ கௌதோரனும் ஸ்டோன் ஆகிலேயே முழுமையா வெளியே தூக்கி எறிவாய்.
1: டாக்கு,
0: வாக்குறுதி செய், நீ இத செய்ய போறனே.
1: பாரு, நீ எனக்கு ஒரு கதை கொண்டு வந்தா அத நான் முழுமையாக ஆழமாக விசாரிப்பேன். கொஞ்சம் தூங்கிப்பா. நிஜமாவே

0: அந்த வெடிப்புகள்லாம் நடக்கும்போது நீ எதையாவது கேட்க முடிஞ்சது ஆச்சரியம்தான்.
1: மூன்றாம் உலக நாடுகளுக்கு மட்டும் இருந்த பிரச்சனை இப்ப நம்ம வீட்டு கதவுலயே வந்து நிக்கிறது. மிகவும் வளமான நாடுகளுக்கே கூட மக்கள் பசிக்கும் போது நாம் எப்படி அமைதியை கண்டுபிடிக்க முடியும்?
2: ஃபாதர் தெரேசா, நான் எல்லோரும் கார்பாதியாவை கேட்டிருந்தா நாம் எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமான குடும்பமாக இருப்போம்.
0: அப்படி இருந்தா பயங்கரமா இருக்கும்.
2: குடும்பங்களை பத்தி பேசணும் இல்லையா, இப்பதான் இந்த செய்தி வந்திருக்கிறது. ஐரோப்பா தங்களுடைய நாணயத்தை கொரியாவுடன் ஒரே மாதிரி ஆக்கிவிட்டது. விசித்திரம் உலகளாவிய நாணயத்திற்கு இன்னொரு படி அடிகள். வாச்செல்லாம் எனக்கு நீ தேக. ஐவி ஐவி, ட்ரிக் பட்டனை எனக்காக போன்ல தொடர்பு கொண்டு பாரு.
3: அமெரிக்காவின் ரகசியமான ஏரியா 51 ராணுவ தளம் பற்றி நாம் இப்போது மீண்டும் ஒரு முறை மற்றொரு விரிவான செய்தி தொகுப்பை செய்ய போகிறோமா? உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்த முக்கியமான விஷயங்கள் இதோ. அது எப்போதும் ஒரு கனவாகவே இருந்தது. கைநபில பக்கமாக பார்க்க உங்கள் முயற்சிகளா அது நம்ம எல்லாருக்கும் நிஜமா மாற முடியும்.
1: இது உங்கள் ஆதரவால் மட்டுமே சாத்தியமானது. ஸ்டோனு,
3: உங்களிடம் ஒரு இயல்பான ஆளுமை இருக்கிறது. நிக்கோலே, ஐநாவை வழி நடத்தும் உங்கள் திறமையை நாங்கள் முழுமையா நம்புகிறோம்.
1: நன்றியா. உங்கள் பெருந்தன்மை மிக அதிகமாக உள்ளது.
3: அத பணம் என்பார்கள், அதுதான் இந்த வசதிய நமக்கு தருகிறது. உங்களுடைய முக்கிய கவலை, நீங்க கவலைப்பட வேண்டிய ஒரே விஷயம், அது உலக அமைதி.
1: ஆம், நிச்சயமாக.
3: உங்கள் கருத்துல டாக்டர் ரோசன்ஸ்வெக் நம்முடைய முன்மொழிவை ஏற்க போகிறாரா?
1: அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய முடிவாகும். அவர் மிகவும் நெருக்கமா இருக்கிறார்.
3: இதுவும் அவரை நம்ப வைக்கும்னு நினைக்கிறேன்.
1: இது நம்ப முடியாத ஒன்று. நீங்க எப்படி? ஸ்டோன்கல், எனக்கு இதற்கான அதிகாரம் இருக்கிறதான் தெரியவில்லை.
3: என் நண்பரே, நிகழ்வுகள் உங்கள் விருப்பங்களை பிரதிபலிக்க வேண்டும்னா நீங்கள் உங்கள் கொள்கையை உருவாக்க வேண்டும்.
1: உங்கள் கடந்த வெற்றிகளை பார்த்தா நீங்கள் சொல்வது சரிதான் என்று எனக்கு நிச்சயமாக தெரிகிறது.
3: மேலும் ரோசன்ஸ்வேக் யார நம்பலாம் என்று தெரிஞ்சு கொள்ள வேணும். நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். நிக்கோலே, நீங்க அறிந்திருப்பீர்கள், நான் உங்க வயசுல நான் என்ன பாக்குறேன். உரகளாவிய மனச்சாட்சிக்காக நீங்கள் காட்டும் ஆழமான கவலைய நான் பாக்குறேன்.
1: நான் நீங்கள் மற்றும் திரு கோத்ரன் ஆகியோருக்கு பாதி அளவாவது சாதிக்க முடிஞ்சா?
2: கோத்ரன்,
3: நீங்க சாதிப்பீங்க. நீங்க எங்களை விட முன்னேறுவீங்க, அத நாங்க உறுதி செய்யணும். உங்களுக்காக ஒரு விமானம் காத்திருக்கிறது. அந்த உளிவுக்களையே எங்களுக்காக மீண்டும் கொண்டு வாருங்க. வாய்த்துட்டு

0: இங்க கையெழுத்து போட முடியுமா? வில்லியம் சார், அங்கே இருக்கவே ஒரு கனவு குடும்பம் மாதிரி இருந்திருக்கும்.
1: அந்த கதையை பெற வேண்டி இருந்தது.
2: நன்றி. அமீர் ஹமார், தேமேஷ் அரசோஸ். அவர் என்ன சொல்றார்?
3: போ இம்ஷன் யத் ஹாப்ரிட் ஷெவாஷா மீன்.
0: எனக்கு தெரியாது இல்ல, இது எப்படியே மொழி மாறி ஒழித்ததே.
1: இல்ல, நான் அங்கே இல்ல. நான் அவரை கேட்டேன், அது ஆங்கிலமா

0: இது எனக்கு பிடிக்கவில்லை ஜான்.
1: அவலப்படம் என்ன, நீங்க பாருங்க, மக்கள் அவரை ஒரு வீரரா பாக்குறாங்க. நம்முடைய திட்டங்களை முன்னேற்ற ஒரு வீரர் நமக்கு தேவை.
0: அரபுகளை யார் விடுவிப்பாரு? பிள்ளைகள் பசியால் அழுதனர், இருந்தும் போரை தேர்ந்தெடுத்தனர்.
1: ஆனா நான் சில சரக்குகளை மறுசீரமைக்கல. அவர்களின் பிள்ளைகள் பசிக்காக இருந்தா அரபுகள் சமாதானத்துக்காக அழுவார்கள். எல்லாமும் சிறப்பாக நடைபெறுகிறது. நிச்சயமா நீங்கள் உங்கள் பாதுகாப்பு பிரச்சனைகளை கவனித்திருக்கிறீர்கள் என்று கருதுகிறேன்.
0: ரிக் பேட்டன் என் மேன்ஹாட்டன் அலுவலகத்தில் சேருவதற்கு முன்பு பென்டகானில் ஒரு தகவல் நிபுணராயிருந்தார். துரதிருஷ்டவசமாக தன் தலையிடும் பழக்கத்தை அவர் விட்டுவிட முடியல.
1: நான் சொல்லுவேன், பெரிட்டன் தன் ஓய்வூதியத்தையும் சுகாதார நலன்களையும் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும்.

0: மோசமான அம்பரை பார்.
1: அம்பர் அப்படியே சரிங்க.
0: இந்த சாதனம் இன்னும் சரியா வேலை செய்யவில்லை போல இருக்கிறது. சரி, 287 மீண்டும் தொடங்கலாம்.

உங்கள் கைய உங்க பக்கம் வையுங்கள். கை, இதோ பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கிறது. இன்று இரவு இங்க யாருமே தூங்க போவது கிடையாது. இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு தலையணை தேவையா? அது மிகவும் மோசமாக இருக்கிறது.

0: பாதி பயணிகளுடன் காத்திருக்கிறாய் என்றால் அவர்களுக்கு காஃபி பரிமாற வேண்டியிருக்கும்.
1: மன்னிக்கமா, இந்த பரப்புல நான் கொஞ்சம் தனிமையாக இருந்து விட்டேன் என்று எனக்கு தெரியும். என் பிடித்த விமான பணிப்பெண்ணுக்கு எப்படி இருக்கிறது அது?
0: பரவாயில்ல பக், நீ பெரிய செய்தி ஒன்றில் வேலை பார்க்கும் போது எனக்கு எப்போதும் தெரியும். அந்த முகபாவனையே உனக்கு வந்துவிடும். அந்த தொலைபேசி அழைப்புகளை செய்ததற்கு மீண்டும் நன்றி. நான் வேலை பிச்சு விட்டேன்.
1: நீ பெற்றாயா? அருமை, வாழ்த்துக்கள்.
0: இது பெரிய மாற்றமா இருக்கும்.
1: நீ அவர்களை ஆச்சரியப்படுத்தி விடுவாய்.
0: நான் காத்திருக்க முடியல. நீ
1: ஐயா, அது சுலபமானது இல்ல. இப்ப அதெல்லாம் குறிப்பாங்க.
0: அப்போ இது இன்று இரவு அமைதியா இருக்கும்னு நினைச்ச. காஃபி தயாரா நம்பர்களி?
2: ஆமா கண்டிப்பாக, எனக்கு கருப்பு காஃபி வேணும்.
0: சரியா?
3: ஆமா எனக்கும் அதே மாதிரி. நன்றி ஆட்டி. சோ இது என்ன போறியாம?
2: நீ இப்போது மிகவும் களைப்பா தெரிவதா? சிறிது நேரம் நன்றாக ஓய்வெடுக்க போகிறாயா?
0: நான் ஐநாவில் வேலை இருக்க போகிறேன். இன்று இரவுதான் என் கடைசி விமானம்.
3: ஏன், என்ன நீ மாற்றம் வேண்டுமா நினைக்கிறியா?
0: இப்போது முன்னேறும் நேரம் வந்து விட்டது.
4: என்ன

0: இத பத்தி எனக்கு எப்போது சொல்ல போனீதுங்க?
1: நம்மள ஒருவராவது ஒரு முடிவை எடுக்க வேண்டி இருந்தது.
0: அதனால என்ன அர்த்தம்? எப்போதில் இருந்து
1: நான் காத்திருக்க கலைத்து விட்டேன். அந்த பார்வைகள், அந்த கண்ணோட்டங்கள், நீ என்ன இங்கேயே இருக்க ஒரு காரணம் சொல்லுன்னு என காத்திருக்க கலைத்து விட்டேன்.
0: ஓ, மிக்க மகிழ்ச்சியான வணக்கம் ஹாட்டி. உங்களை இன்று இந்த இடத்துல நேரில் பார்த்ததுல எனக்கு மனமார்ந்த மகிழ்ச்சியை தருகிறது.
2: கண்ணே, நீ எங்க இருக்கிற?
3: அம்மா, எல்லாம் சரியா?
2: அடே, என் கணவர் அவர் காணாமல் போய்விட்டார்.
3: உங்களுக்கு தெரியுமா, நீ தூங்கி கொண்டிருக்கும் போது அவர் வெறும் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்.
2: நீங்க சென்று பார்த்து வர முடியுமா தயவு செய்து?
3: சரி, கண்டிப்பாக.
2: இதையும் எடுத்துக்கொடு.
3: அம்மா,
2: அவர் நிர்வாணமா மேல போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன்.

0: நான் உடனே வந்து சேருவேன்.
1: கண்ணே, நீ குழந்தைங்களை பார்த்தாயா?
0: எங்க
1: அவர்கள்? எங்க என் குழந்தைங்க? எங்க

0: என் குழந்தைங்க. என் குழந்தைகளை காணவில்லை.
1: அந்த மக்கள் எங்க போனார்கள்?
2: அவர்கள் இங்கேயே உட்கார்ந்திருந்தாங்க.

0: இது சரியான நேரத்துல வந்தது.
1: மக்கள் காணாம போயிருக்கிறாங்க, 10க்கும் மேற்பட்ட இருக்கைகள் காலியா இருக்கின்றன.
0: ஆட்டி, இது ஒரு பெரிய விமானம், மக்கள் லெவல்ல இருக்கான்.
1: நான் சொல்றேன், அவர்கள் இங்கே இல்ல, அவர்கள் எங்கும் இல்ல, சரியா? அவர்களின் காலணிகள், உடைகள், வகுப்புகள் எல்லாம் இங்கேயே இருக்கிறது. பைத்திரம் மாதிரி அவர்கள் பின்னால் விட்டு சென்று விட்டார்கள். மக்கள் போய்விட்டாங்க.
0: நான் உடனே வந்து சேர.
1: நான் பைத்தியக்காரன் இல்ல, போய் உயிர் தேட.
0: அவர்கள் தொலைவில் இல்ல, இருக்கையில் அமருங்க, தாடி எனக்கு உதவுங்க. அடுத்தது நான் இல்ல, நான் அடுத்ததாக போக போவதில்லை. தாடி எஞ்சி அணிப்பாரு, இருந்து வெளியே போலாம். நான் இப்போதே இந்த விமானத்தில இருந்து இறங்க போகிறேன்.
2: இல்ல இல்ல இல்ல, பண்ணாத அறப்பாளி. இல்ல இல்ல இல்ல இல்ல.

0: யாரு இறக்க போவதில்ல. சற்று அமைதியாக இருங்க, சற்று அமைதியா இருங்க. சரியா, நீங்க நன்றாக இருப்பீங்க.
1: என்ன
0: நடக்குது கேப்டன்?
2: நான் எனக்கு தெரியவில்லை. சற்று அமைதியாக இருங்கள்.
3: ஹாய் அம்மா, இது நான். இந்த மாலை விருந்துக்கு வர முடியாததற்கு மன்னிப்பு கேட்க வேணும் என்று நினைத்தேன். ஓ இல்ல,
0: தெய்வ அங்க உள்ள டிரைவர் இல்ல. அது சரி, அது சரி.
3: நீங்க அதிர்ச்சியா இருக்கீங்க.
0: டிரைவர் அங்க

0: இல்ல இல்ல, தயவு செய்து செய்யாதீர்கள்.
1: என்ன நடக்குது, என்ன நடக்குது?
0: நீங்க அவனை பாத்தீங்களா? அவன் கார்ல இருந்த சீட்ல இருந்து மறைஞ்சு விட்டான். ஆனா அவன் அவளை அங்கே மூட முடியாது,
2: அவன் நடக்க கூட முடியாது.
0: தயவு தயவு செய்து யாரும் எனக்கு உதவவில்லை. தயவு என் குழந்தை
3: யாராவது
0: தயவு செய்து யாரும் எனக்கு உதவவில்லை.
1: காத்திருங்கள்.
4: அவர்களது திரும்ப வைக்கணும். அவசர நடவடிக்கைகளை தூருங்க.
5: அவர்களுக்கு தெரியாது. உடனே வர.
4: அந்த
5: நான் சொன்ன இப்பதே செய்.
4: எல்லாரும் உங்க இருக்கைக்கு திரும்புங்க. உங்கள் ஆக்சிஜன் முக முடிவாடி என்ன?

0: மேடே மேடே, இது பான்கான் ஹெவி 907.
1: வேணே
2: மே, என்ன நடக்குது?
1: கான்கார்ட் 2701, உங்களுக்கும் பயணிகள் காணவில்லை நினைக்கிறேன்.
2: உறுதி கான்டாக்ட். என்ன நடக்குது? நான்
1: தெரியல, இது எல்லா இடத்துலயும் நடக்குது. திரும்ப சொல்ல.
2: நீங்க
1: வானூர்தி போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் காணவில்லை, விமான பணியாளர்கள் காணவில்லை, விமானங்கள் எல்லா இடத்திலும் கீழே விழுந்துருங்க.
2: அவர்களை திரும்ப கொண்டு வா.

0: எல்லா லைனுங்களும் பிசி. தயவு செய்து பிறகு முயற்சி செய்யமா.
1: கருப்பானது வெள்ளையா, பணக்காரரும் ஏழையும் இங்கும் வெளிநாட்டையும், ஜகத்துல உள்ள தலைவர்கள் பலர் காணாம போனவர்களின் பட்டியல்ல ஜனாதிபதியின் மரணமும் சேர்க்கப்படுகிறது. நிக்கோலாய் கார்பேட்டியா,
2: இந்த நிகழ்வு துரதிருஷ்டவசமாக உலகம் முழுவதும் பரவியுள்ளது போல தெரிகிறது. நாடுகள் தங்களது எல்லைகளுக்குள் உள்ள குழப்பத்தை சமாளிக்கும் போது ஐநா உலகத்தை நிலைநிறுத்தும் தலைமை பொறுப்பை எடுத்துள்ளது. இந்த நேரத்துல எத்தனை பேர் காணாம போயிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனா இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒன்று, அமைதி மிகவும் அவசியம். நாம் நம்முடைய அண்டவர்களுக்கு உதவி செய்து நம்மிடையிலான வேறுபாடுகளை மறக்க செய்ய வேண்டும். அதை நாம் இப்போதே செய்ய வேண்டும்.
3: 200 மற்றும் 250.
0: நீ எங்க போகிறாய்?
2: நான் இப்பவே போனா வெளியேற முடியும்னு அவங்க சொல்றாங்க.
0: போடு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
2: முடியாது, நான் வீட்டுக்கு போறோம்.
0: தயவு செய்து
2: மணிக்கோ. நான் உண்மையில மிகவும் வருந்துகிறேன்.
4: வணக்கம் ஐவி கோயில், ஒரு செய்தி கேட்டிருந்த.
0: ஐவி, இதுடா உலகம் பைத்தியம் ஆகிடுச்சுன்னு தெரியும். நீங்க அங்க இருந்தா உங்க உதவி தேவை. நீ ட்ரக் பார்ட்டனை கண்டுபிடிக்கணும். நான் அவனிடம் பேச வேண்டி இருக்கிறது. அவ ஏதோ முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கலாம் நினைக்கிறேன்.
2: பார்த்திகள், கவனமா இரு. கேப்டன், கேப்டன், நான் நியூயார்க் போகணும். இது ஒரு அவசரம்.
5: இப்போ எல்லாருக்கும் ஒரு அவசரம் தான் இருக்கு.
2: நீங்க புரியவில்லை. பாருங்க, நான் நியூயார்க் போனா சில பதில்கள் கிடைக்கும்.
5: இல்ல, நம்மளுக்கு இங்க வர வாய்ப்பு கிடைச்சது எவ்வளவு அதிர்ஷ்டம் தெரியுமா? மற்ற எல்லா விமான நிலையங்களும் மூடப்பட்டிருக்கின்றன.
2: ஏதாவது வழி இருக்கலாம். இது உண்மையிலேயே முக்கியமான விஷயம் இல்லைன்னா நான் கேட்க மாட்டேன்.
5: இப்ப எனக்கு முக்கியமானது என் குடும்பத்திடம் வீடு திரும்பணும் என்பதுதான். மன்னிக்கவும், தயவு செய்து கவனமாயிரு.
2: இப்போ பா, யோசிச்சுப்பாயா, உனக்கு எனக்கு உதவக்கூடிய யாராவது தெரிஞ்சிருக்கோம்.
5: விமானத்துல என்னை காப்பாற்றியதற்கு நான் உனக்கு கடமைப்பட்டுள்ளேன். எனக்கு தெரிஞ்ச ஒருவருக்கு சார்ட்டர் சர்வீஸ் இருக்கு.
6: இது ராணுவ கைது. பின்னால் நில்.

0: Aileen. Amin. Vamie. Aileen.
1: ஹாய் அம்மா. டாம்னா, நான் பார்ட்டிக்கு வர முடியாதக்கு மன்னிப்பு கேட்கவே வந்தேன்.
2: போடு
0: போய். வேமி மலின,

0: ஆரம்பத்தில் அதுக்கு இப்போ கொஞ்சம் தாமதமாயிடுச்சு.
1: இதற்கு மற்றொரு பெயரும் கூட வழக்கத்தில் இருந்து வருகிறது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும்.
0: மற்றொரு மன்னிக்கோ, நான் விமானத்துக்கு போகணும்.
1: பின்னால் போ.

0: 完璧。阿妹，雷米，阿爸，阿爸，
1: நாம் நம்முடைய சொந்த சிக்கலை சமாளிக்கும் போது இந்த பயங்கரமான தீய செயலுக்கு யார் அல்லது என்ன காரணம் என்பதை கண்டுபிடிக்க ஐக்கிய நாடுகள் அமைப்பு தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து வருகிறார்கள் என்பதில் நாங்கள் மிகவும் நன்றி கூறுகிறோம்.
2: இது நம்முடைய உணவு மறுவிநியோக வலையமைப்பை எப்படி பாதிக்கிறது?
3: விசித்திரமாக, நம்முடைய எல்லா பணியாளர்களும் இன்னும் தங்கள் இடங்களில் இருக்கிறார்கள்.
2: நம்ப முடியல, உலகமே தலைகீழாகி போய்விட்டது. அதாவது
4: ஆமா, இதெல்லாம் வசதியா இல்லையா ஜோஷ்வா? வாய்ப்பு வந்து தட்டும் முறை காத்திருக்காத, கதவை விரித்து திறந்து அதை கத்திக்கொண்டு அடித்துக்கொண்டு உள்ளே இழுத்துவா.

0: அங்கே வச்சோம்.
1: நான் அத
0: என் வீட்டில் நீ என்ன செய்கிறாய்?
2: நீ அந்த குடுவையால என்னை அடிக்கப் போவதில்லை என்று நம்புகிறேன்.
1: என்ன நடக்கிறது?
0: என் அம்மா
1: சகோதர,
2: நீ குளோய் தான் இருக்க வேண்டும். நான் உன்னை பயமுறுத்தி விட்டேன்னு மன்னிக்கமோ?
1: என் அம்மா மற்றும் மீகா அவர்களுக்கு நான் மிகவும் பயப்படுகிறேன்.
2: அறிவே,
0: அவர்கள் இறந்தார்களா அல்லது காணாம போனார்களா என தெரியாது.
1: இது ஒரு கனவு கொனையா இருக்குது.
2: அப்பா எப்படி இருக்காரு?
1: அவர் மேல களைப்பா மயஞ்சு விழுந்திருக்கிறார்.
2: பரவாயில்ல, சரிடா.
1: இல்ல, இது சரியில்ல.
2: இல்ல, இது சரியில்ல. பார், எனக்கு பதில்கள் தேவை என்றா நியூயார்க்கு போக வேண்டும். இப்போ உன் அப்பா ஒரு மனிதரை பத்தி எனக்கு சொன்னார்.
1: அவர் ஒரு தனியார் விமானி.
2: அவரை எப்படி சந்திப்பது என்று சொல்ல முடியுமா?
1: நான் உன்ன அங்கே அழைத்து செல்ல.
2: இல்ல இல்ல, உன்னை வெளியே அனுப்ப முடியாது. வெளியில பைத்தியக்கார நிலைமைதா.
1: இங்கே உட்கார்ந்து எதுவும் செய்யாம இருந்தா நானே பைத்தியமாகி விடுறேன். ஒரு விஷயம், நீ ஏதாவது கண்டுபிடித்தால் எனக்கு தெரியப்படுத்து.
2: நிச்சயமா.

0: அவர் கொஞ்சம் அதிகம் தர விரும்புகிறார் போல இல்லையா? செயின்ட் லூயிஸ்க்கு 2000 டாலர்கள்,
1: என்பருக்கு 3000 டாலர்.
0: மன்னிக்கவும் நண்பர்களே, பணம் மட்டுமே. மறு அறிவிப்பு வரும் வரை அனைத்து வர்த்தக விமான நிலையங்களும் முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளன என்பதை நினைவில் கொள்ளவும்.
2: நாணயம் என்னிடம் பைரமல் உள்ளன.
1: 25,000.
3: 48
1: மணிநேரம்.
0: 25 பெரிய. ஏன் இங்க 30? யாராவது எம்மா, யாராவது யாராவது முடிஞ்சு விட்டதா? ஹே கோரி, நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படியானா இவருக்கு உங்களால் வாக்களிக்க முடியுமா?
2: நான் உன்னிப்பாக பாக்குறேன் கென். அவரே திரு ஜியனன்.
0: ஆமா ஆமா, கால்பந்து போட்டிகளின் போது அந்த ஆள் தானே செய்தி அறிவிப்புகளை செய்கிறா. அழகான முடி. சரி ஐயா, நீங்கள் ஒரு விமானிய வாங்கி விட்டீரு, அலுவலகத்துல பாக்கலாம். சரியா மார்க்க மக்களே,
4: உங்கள் வாக்குறுதியை மறந்து விடாதீர்கள். அத
5: எனக்கு ஏதாவது கிடைத்தோட பயணத்துக்கு நன்றி. நீங்க
4: வரவேற்கிறோம், உங்களுக்கு சில பதில்கள் கிடைக்கும் என்று நம்புகிறேன்.
5: நீங்கள் உங்கள் குடும்பத்தை கண்டுபிடிப்பீர்கள் என்று நம்புகிறேன்.
0: வேற்றுக்கிரக வாசில நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் சின்னஞ்சிறு பச்சை மனிதர்களை பற்றி பேசவில்லை, இது நுட்பம் அளவு. உங்களுக்கு தெரியும், ஏரியா 51 மாதிரியான விஷயங்கள் பொருளை மழைவு செய்யுது.
1: ஸ்டார் ட்ரெக் மாதிரியா? வாங்க.
0: மாயத, நான் சொல்வது அங்கங்கே பரவி இருக்கும் சில விஷயங்களை விட பைத்தியகாரமானது இல்ல. மாற்று பரிமாணங்கள், தீவிரவாதிகள் கடத்தல், நாஸ்டோடாமஸ் கணிப்புகள். மாய, ரேடியோல ஒருவன் பைபிள்ல இருந்து நல்ல ஒன்ன மேற்கோள் காட்டினா. நீங்கள் அந்த இருவர் வயல்ல நின்று கொண்டிருக்கும் கதையை அறிந்திருக்கிறீர்களா? ஒருவனை எடுத்து செல்கிறார்கள், இன்னொருவன் அங்கேயே நின்று கொண்டே இருக்கிறான். இரு பெண்கள் சமையல் அறையில நின்று இருக்காங்க. ஒருவரை எடுத்து செல்கிறார்கள், இன்னொருத்தி பாத்திரம் கழுவிக்கிட்டே இருக்கிறா.
1: ஆனா எல்லா காணாம போனவர்களுக்கும் பொதுவாக என்ன இருக்கிறது?
0: எல்லா பிள்ளைகளும் போய்விட்டார்கள். இது பைட் பை ஃபைபர் கதையை போல இருக்கு. ஆனா பெரியவர்களை எப்படி விளக்க போறீங்க?
1: அப்படின்னா ஏதோ ஒன்று எல்லா பிள்ளைகளையும் சில பெரியவர்களையும் இலக்காக தேர்ந்தெடுத்திருக்கலாம்.
0: அப்போ எளிதா பிடிக்கலாமா?
1: இது ரத்த வகை, மூல அலைகள், டிஎன்ஏ மாதிரியானது இருக்கலாம். யாருக்கு தெரியுமோ? இது பைத்தியகாரத்தனம், மக்கள் இப்படி சும்மா மறந்து விட மாட்டாளே.
0: உண்மையான கேள்வி என்னவென்றால், அவர்கள் போய்விட்டார்களா அல்லது திருப்பி அனுப்பப்படுவார்களா, இன்னும் பலர் காணாமல் போவார்களா, இதுல இருந்து எப்படி தப்பிப்பது?
5: ஒரே காரணி எடுத்துக்கொள்ளப்படாதவர்களில் இருக்கக்கூடாது. அது இங்கே விட்டு வைக்கப்பட்டவர்களிடம் தான் இருக்கலாம்.
6: ஏய் செய்தியாளர்,
1: என்ன?

0: நான் பைத்தியமாகி போயிட்டேன், எல்லா இடமும் ஓடி உன்னை தேடிக்கொண்டிருந்தேன், நீ எங்கே போனாய்?
1: மற்றும் போலீஸோ?
0: மன்னிக்கிறோம்,
1: நம்ம நண்பர்களும் கூட, நான் ரொம்ப பயந்துக்க.
0: நாம் தேவாலயத்துக்கு போய் பாப்போமா?
1: ஆமா, தயவு செய்து ஆரம்பிக்காடு.
0: உன் அம்மா சொன்னது சரியானா இருந்தா அங்க யாரும் இருக்க மாட்டாங்கவே.
1: அவளை கேள்வி செய்யாத, இப்போ இல்ல.
0: நான் அவளை கேள்வி செய்யல, ஆனா சட்டு யோசிச்சுப்ப, அவ அதிக நேரம் எங்க கழுத்தா, அவ எங்க இருந்தா சந்தோஷமாக இருந்த?
1: நீ வீட்டுல இருந்தானா அவ சந்தோஷமா இருந்தா?
0: ரோயி, உன் அம்மா நம்பின விஷயங்கள், அவ பேசின விஷயங்கள், அவ உண்மையா இருந்தா என்ன?
1: நான் வீட்டுக்கு போறேன், அவர்கள் திரும்பி வரும்போது இருக்க நிறைய விஷயங்கள் இருக்கு.

நீங்க இப்போது துருக்கி நாட்டை சேர்ந்த தேக்கினத்தவரை பற்றிதான் கேட்கிறீர்களா? எனக்்கு

நீ தவ உன் செய்தி எனக்கு தெரியும், உன் வார்த்தைகள் எனக்கு தெரியும். நான் இங்கே நின்ற நான் அதை பிரசங்கித்த மற்றும் நான் நன்றாக செய்த. ஆனா அவர்கள் போயிட்டாங்க, அவர்கள் போயிட்டாங்க. மற்றும் ஓ, ஆனா தெரிந்திருப்பதும் நம்புவதும் இரண்டு வேறு விஷயங்கள். நான் பொய் வாழ்க்கை வாழ்கிறேன், நான் ஒரு பொய்யை வாழ்கிறேன்.

ஓ கடவுளே, இப்பொழுதே உன் முன்னால் உறக்க முழக்கமிட்டிருக்கிறேன். இப்பொழுது உன்னிடமே இதை கேட்கிறேன். கடவுளை என் பாவங்களை மன்னிச்சு, நான் உன்னிடம் கேட்கிறேன், இன்னொரு வாய்ப்பு கொடு. உன்னை ஏல்க மன்னிச்சு கடவுளார், என்னை உபயோகப்படுத்து ஆண்டவரே, தயவு செய்து என்னை உபயோகப்படுத்து. அவர் ஏற்கனவே உன்னை உபயோகித்து விட்டார்.

வணக்கம், நான் பாஸ்டர் வண்ணன் பில்லிங்ஸ், நியூ ஹோப் வில்லேஜ் சர்ச்சில் இருந்து. இந்த வீடியோவை நீங்க பாப்பீங்கன்னா சந்தேகம் இல்லாம குழப்பமா இருக்கலாம். நான் உங்களை ஊக்கப்படுத்த விணுகிறேன். உங்கள் அன்புக்குரியவர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் நண்பர்கள், உங்கள் பரிச்சயங்கள் எந்த தீய சக்தியாலும் அல்லது வெளிநிலையிலிருந்து வந்த படையெடுப்பாலும் பறிக்கப்பட்டு போகவில்லை.

0: நீ மறைந்து விட்டாய் என்று நினைத்து நான்
1: மறையாம இருக்க முயற்சிக்கிறேன். வா போலாம்.
2: என்ன நடக்குது?
1: யாரும் இந்த கொல்ல முயற்சிச்சாண்ட?
0: அது காலை உணவுக்கு முன்னா இல்ல பிறகா?
1: எல், இந்த மறைவுகளுக்கு ஒரு தடம் கிடைச்சிருக்கு. அது உறுதி இல்லாதது, பைத்தியக்காரத்தன மாதிரி இருக்கு. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஒரே விஷயம் இதுதான். ட்ரிக் எதற்காக உயிர் விட்டான்னு பாக்க. என்னடா இது? ட்ரிக் இதை எப்படி வாங்கின?
2: இதுல என்ன இருக்கு?
0: இந்த எழுத்துக்கண்
3: DANA7.
1: ஏதோ ஒரு குறியீது போல இருக்கு. அது என்ன
0: எனக்கு தெரியவில்லை, ஆனா கண்டுபிடிப்போம். இது ஒரு அதிசயம், எல்லாமே சரியா பொருந்துகிறது.
4: என் வாழ்நாள்ல இதை நான் எதிர்பார்க்கமல்ல. இதற்காக உன்னை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இஸ்ரேல் உன்னை ஒருபோதும் மறக்காது. ஆண்டுகளாக பல மணி நேரங்கள் நாங்கள் காத்திருமோ. பிறப்புகள் தளங்குகட. இத சாத்தியமாக்கியது நீவா?
0: ஆம் என் நண்பா. இப்ப நாமெல்லாம் தயார். என்ன என்ன ஆயிடுச்சு? அது
4: இது முடியாது. நம்ம சுட்டு எங்கோ எதிரிகள் இருக்கிறாங்க. இவ்வளவு நாட்களாக பலர் காணாம போயிருக்கிறார்கள். அதிகமான குழப்பம் பழக்கம்.
0: உங்கள் எதிரிகள் அந்த சூத்திரத்தை பெற்றவுடன் தங்கள் ஆயுதங்களை வைக்கிறாங்க. நம்முடைய சூத்திரம், நாம அதே செய்ய முடியும். நீயும் நானும் நாம் சாத்தியமற்றதை சாதிக்க முடியும். எந்த சந்தேகமும் இல்ல, இது சாலமோனின் கோயிலின் வரைபடம். அது யூத மதத்துல மிகவும் புனிதமான இடத்தில் இருந்தது.
1: 2000 ஆண்டுகளுக்கு முன் ரோமானியர்கள் இக்கோவிலை அழித்தது முதல் யூதர்கள் அதை மீண்டும் கட்ட முயல்கின்றனர்.
0: இஸ்லாமிய மதத்தின் புனித தலங்கள்ல ஒன்று.
1: ஆரி குவிமாடா, யூதர்களும் அரேபியர்களும் இந்த குறிப்பிட்ட பாறையை மிகவும் புனிதமானதாக கருதுவதாக தெரிகிறது.
5: யூதர்கள் அதை புல்டோசர் கொண்டு இடிக்க முயன்றா அது ஒரு போருக்கு வழிவகுக்கும்.
1: சரி பெண்களே, நமக்கு தேவையானது இதுதான். கோயிலுக்கும் நிலப்பாதைகளுக்கும் அழிந்த சமவெளிகளுக்கும் இடையே ஏதோ ஒரு தொடர்பு. அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஏனோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்டோன்கள் மற்றும் கோத்திரனுடன் தொடர்புடையதாக இருக்கின்றன.
0: சர்வதேச வங்கியில் அவர்கள் எப்போதும் ஒரே மாதிரினா. பணத்தை பின்தொடருங்க கண்ண.
6: ஓய் அன்பே, நான் உன்னிடம் பேச விரும்போ. அம்மாவோ ராமியோ எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும்.
7: என்ன, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்?
6: அவர்கள் கடவுளோடம் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். கண்ணே, தயவு செய்து.
7: அம்மா தேவாலயத்திற்கு போக ஆரம்பித்தது நினைவிருக்கிறதா? பாட்டியா இருந்த போது அப்போது நீ சொன்னதை நினைவிருக்கிறதா? நீயும் அதே மாதிரி செய்கிறாயே. நீயும் கடவுளை ஒரு ஆதரவாகவே பயன்படுத்துகிறாயே.
6: பார், நான் என்ன சொன்னேன் என்று எனக்கு தெரியும். இது கடினம் என்பதும் எனக்கு தெரியும். இது என்னிடமிருந்து வருவது மிகவும் கடினம் என்று எனக்கு தெரியும். உன்னை நான் குறை சொல்லவில்லை. நீ என் வார்த்தையை மட்டும் நம்ப வேண்டியதில்லை என்று விரும்புகிறேன். ஃபாஸ்டர் பில்லிங்ஸ் ஒரு டேப் வைத்து சொன்னார். க்ளோயி, அந்த டேப்பை நீ பார்த்து விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது எல்லாவற்றையும் விளக்குங்களுக்கு.
8: நீ அம்மாவை கேட்டு ஆர்வமாக இருப்பது போல நடிப்பதாக எனக்கு சொன்னது நினைவிருக்கிறதா? நீ அதே மாதிரி எனக்காகவும் செய்வாயா என்பதே என் வேண்டுகோள்.
6: இத பத்தி சற்று யோசித்து பாரு.
9: பல ஆண்டுகளாக நடந்த அணு ஆயுத சோதனைகளால் உருவான கதிர்வீச்சு தான் இந்த மறைவுகளுக்கு காரணம் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளோம். வன்முறைக்கும் போர் ஆசைக்கும் நாம் ஆசைப்படுவதால் நம்முடைய சொந்த பிள்ளைகளை நாமே அழுத்து விட்டோம். இதை இப்போது நிறுத்தப்பட வேண்டும். நான் அனைத்து அணு ஆயுதங்களையும் முழுமையா ஆயுதமற்றும் அழிக்க வேண்டும் என்று முன்மொழிகிறேன். அணு ஆயுத திறன் கொண்ட நாடுகள் இதை செய்ய வேண்டும்.
10: ஆமா, இப்போ யாராவது சரியா பேசுறாங்க போல இருக்கு.
9: நான் என் நெருங்கிய நண்பர் டாக்டர் ஹைம் ரோசன்ஸ்வைக் அவர்களுடன் நெருக்கமா பணியாற்றுக. அழினா அமைதி பணிக்காகவும் பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் உணவு பெற்றிருக்க வேண்டும் என்ற திட்டத்துக்கும் அவர் முழு ஆதரவளிக்க ஒப்புக்கொண்டுள்ளார்.
7: அவன் நல்ல மனது. நன்றி
9: உங்களுக்கு. மிகவும் நன்றி. நன்றி.

0: ரயன்,
1: ஈடி வடக்கோ, நான் போகும் முன் உங்களை பார்த்து சரி இருக்கிறீர்களா என்று தெரிஞ்சு கொள்ள வந்தேன். உங்க குடும்பம் எப்படி இருக்கிறேன்னு? நான்
0: என் மக க்ளோயி மட்டும் இருக்கிறா, ஆனா என் மனைவியும் மகனும்.
1: மிகவும் வருந்துகிறேன்.
0: நீங்க எங்காவது போகிறீங்களா?
1: நான் ஐயனாவுக்கு போகிறேன். எந்த ஒரு நம்பிக்கையும் தர ஒரே இடம் அதுதான். நான் இங்கே இருக்க வேண்டிய காரணம் இல்லை என்றால்.
0: அடிமா இல்ல,
1: நீங்க வேண்டாம்.
0: நானும் தயவு செய்து
1: உங்களை நீங்களே சித்திரவதை செய்யாதீர்தே. நாம் எல்லாரும் தவறு செய்கிறோம். ஆனா புதிதாக ஆரம்பிக்க இன்னும் தாமதமாகவில்லை. புதியதாக தொடர்ந்துங்க. நீங்க என்ன எல்லாம் அனுபவித்தீர்கள் என்று எனக்கு தெரியும். அது யாரையும் உடச்சும் இல்ல, அது எனக்கு புரிகிறது.
0: இல்ல உங்களுக்கு புரியாது. இப்போ நான் வேற ஒரு வரின, நான் ஐரினாவ வார்த்தைய கேட்க வேண்டியிருந்தது. அவ எனக்கு சொல்ல முயற்சித்தா, ஆனா நான் கேட்கவில்லை. அவ சொன்னது சலிதா. நான் கேட்டிருந்தா அதை நான் தெரிஞ்சிருக்கேன். என் வாழ்க்கையில எனக்கு தேவையான எல்லாமும், என் வாழ்க்கைய பூர்த்தி செய்ய தேவையான எல்லாமும் இங்கேதான் இருக்கிறது. அது என் குடும்பத்தோட இங்கேதான் இருக்கிறது. உங்களுக்கு புரியுறதா?
1: என்ன இவ்வளவு மக்களாகவா?
0: அதனாலதான் எனக்கு தேவை. நீங்க என்ன மன்னிக்கிறோம், நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கணும். நீங்க என்ன பேசுறீங்க? நான் தவறு செய்த
1: நம்ம இருவரும் உணர்வது தவறுன்னு நீங்க சொல்றீங்க.
0: இது நம்ம பற்றியதல்ல. இல்ல இது நம்ம பற்றியதல்ல, இது இன்னும் பெரியதும் இன்னும் சிறந்ததுமான ஒன்றை பற்றியதா?
1: நீங்க அதை விட வலிமையானவர் என்று நான் உண்மையிலே நினைச்சா.
0: ஹாட்டி, தயவு செய்வே
1: ஹாட்டி.
0: வீரே ஹாட்டி.

0: அதன் காரணமா தான் அப்படி நடந்ததா?
1: நீங்க எங்களுக்கு நேரம் ஒதுக்கலையா? அது காரணம் இல்ல.
0: அப்போ அது என்னன்னு நீங்க எனக்கு சொல்லலையா?
1: நேர்மையா சொன்னா எனக்கே தெரியுமா என நிச்சயம் இல்ல. ஏன் வேலை இல்ல எனில் வீட்டு கடன் ஏக்கலாம். சில சமயம் வாழ்க்கையில இவ்வளவு மூழ்கி போயிடுறோம், அப்புறம் ஒரு நாள் எழுந்து பார்த்தா நீங்க அதையெல்லாம் தவற விட்டுட்டீங்கன்னு புரியும். வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களை எல்லாம் தவற விட்டுட்டீங்க. நம்மிடம் இருந்தது காதல் தான். க்ளோய், உங்க அம்மா என்னையும் உங்களையும் நான் உணர்ந்ததை விட அதிக நேசிச்சாங்க. அவங்க தேவாலய விஷயங்களையும் வீட்டுக்கு வர்ற அந்த மக்களையும் எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்காகத்தான் அவங்க மேல கோவப்பட்டேன். நான் புரியாததால இல்ல, அவங்க எனக்கு மேல வேற எதுவும் தேவைப்படக்கூடாதுன்னு நினைச்சதாலதான். என்னிடம் எல்லா பதில்களும் இருந்தது. அவங்க அந்த பதில்களை நம்மோட பகிர்ந்து கொள்ளவே விரும்பினாங்க. நான் சொன்ன நகைச்சுவை, அவமதிப்பு, குளிர்ந்த நடத்தை எல்லாம் தாங்கி இருந்தாங்க. நம்ம உதவி ஜாக மாட்டோம். நான் சொல்றேன், இந்த எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி திரும்பி போக முடியும்னா நான் முடிஞ்சிருந்தா சும்மா நான் அந்த கடிகாரத்தை எடுத்துக்கிட்டு தினமும் சில நிமிடங்கள் பின் செல்ல முடிஞ்சா நிச்சயம் செய்வேன்.
0: அப்போ அவங்க இறந்துட்டாங்களா? இனி வரமாட்டாங்களா?
1: அவங்க திரும்ப வரமாட்டாங்க செல்லும். இங்க பார், உன்னுடைய அன்பு தாய் உண்மையிலேயே நம்மை தனியாக விட்டு விட்டு தான் போயிருக்கிறாங்க. இன்னும் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று, அது ஒரு பெரிய அன்பு. அவங்க அதை கண்டுபிடிச்சாங்க. இப்ப அவங்க இங்க இருந்திருந்தா அதைத்தான் உனக்கு சொல்லி இருப்பாங்க.
0: இது உன் நண்பனுக்காக குற்ற உணர்ச்சி அடைஞ்சதால நீ இப்படி பேசுறதா?
1: இது குற்ற உணர்ச்சி பற்றி இல்ல. நான் முடியல, நம்பிக்கை இல்லாம இனிமே வர மாட்டேன், நான் வாழ மாட்டேன்.
0: ஏன்னா கடவுள் உன்னை நரகத்துக்கு அனுப்புவாரா? நீங்க நல்ல கடவுளா இருக்கீங்க. நீங்க பூமியிலேயே நரகத்தை அனுபவிக்கிறீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் நரகம்.
1: கவனிச்சல்லும், இது நரகத்தை பற்றியதல்ல. க்ளோயி, நமக்கு ஒரு வரம் கிடைச்சது, ஆனா அதை வீணடிச்சிட்டோம். அது அவங்க தவறு இல்ல. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அடுத்ததாக வரப்போகும் விஷயத்திலிருந்து தப்பிக்க வாய்ப்பு கிடைக்குது.
0: அடுக்கு என்ன வரப்போகுது?
1: இதை விட இன்னும் மோசமாக போகுது.
0: இதை விட மோசமானது என்ன இருக்க முடியும்?
2: ஏ பாக், இங்க நமக்கு ஏதோ கிடைச்சிருக்கே.
1: அது
2: 10 இடங்கள் அனைத்தும் ஐநா சார்ந்தவை.
3: இது ஆயுத நீக்கம் மற்றும் அமைதி முயற்சியின் ஒரு பகுதியாக ரொம்ப குள்ள இல்லையா?
4: அப்படின்னா அவங்க எல்லாம் ஐநாவுக்கே சொந்தம். அதனாலதான் நீங்க பெரிய சம்பளம் வாங்குறீங்க. இப்போ இதுக்கு ஸ்டோனகோலோட என்ன சம்பந்தம்?
3: இன்னும் இருக்கு, இசைல ஒரு தொழில் ஆராய்ச்சி அறக்கட்டளை தான் இருக்கு.
5: அனைத்தும் ஸ்டோனகோல் நிறுவனம் நிதி அளிக்கலாம்.
2: உங்க நண்பர்கள் ஸ்டோனகோலும் கோட்டலாம்.
4: ஏன் அப்படி? இந்த இருவரும் எப்போதும் நல்லவங்க மாதிரி ஏன் வர்றாங்க?
2: இருக்கலாம் ஆரோன்.
6: ஹலோ
7: ஹேபக்.
4: ஆலன், நீ எங்க இருக்க?
7: சிகாகோல இருந்து விமான நிலையம் போற?
4: சிகாகோவா? ஆமா. இல்ல,
7: என்ன
4: இல்ல, அங்கே இரு, நான் இப்ப வரேன்.
7: சரி, நான்
4: லேன்ல இருந்து கூப்பிடா.
7: சரி.

0: இதோ கொஞ்சம் பழம், முழுக்க நினைப்பிடு.
1: அது போதும்.
2: உன்னை பார்க்க நல்லா இருக்கு.
1: எப்படி இருக்கீங்க நண்பா?
2: நிலையில பார்த்தா சரியாதான் இருக்க.
1: அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது கருதுகோள் இருக்கா?
2: அதிகாரபூர்வமா சொன்னா அது கதிரியக்கம். அதிகாரம் இல்லாம சொன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் ஏஜென்சி பயந்து ஓடுது. பார் ட்ரிக்கின் வீட்டுல நடந்த விஷயத்த பத்தி உன்னை சுட்டவங்க யாருன்னு நீ கண்டிப்பா பார்த்தே இல்லையா? அப்படின்னா ட்ரக்க கொன்றவனும் அவன் தான் நினைக்கணும்.
1: மச்சான், அவன் ரொம்ப கவனமா இருந்தா நம்ம இருவரையும் விட அவன் நீண்ட நாள் வாழ்வான்னு நினைச்சேன்.
2: அட, நீங்க என்ன விஷயத்துல இருந்தீங்க?
1: அதுதான் நீங்க எனக்கு சொல்லுவீங்கன்னு நம்பிங்க.
2: ஆனா அவனிடம் இருந்து எனக்கு இதுதான் கிடைத்தது.
1: அப்படின்னா இதுல இஸ்ரேலில் நடந்த விமான தாக்குதல் பற்றி ஏதாவது இருக்கா?
2: இல்ல, இது நிதி விவகாரம். ஸ்டோனாகலும் கோத்ரனும் பல ஆண்டுகளாக ஐநாவுக்கு பில்லியன்கள் கடன் தந்துள்ளன. பல வருடங்களா இப்ப அந்த கடனை திரும்ப கேட்க போறாங்க.
1: கடன்களை திரும்ப கேட்க போறாங்க?
2: ஆமா. என்ன
1: அவங்க என்ன செய்ய போறாங்க? ஐநாவை திவாலாக்க போறாங்களா?
2: இது பைத்தியமா இல்லையா மச்சா? நான் சொல்றேன், அவங்க என்ன கிடைக்க போறாங்க?
1: பத்து பயனில்லா நிலப்பகுதியாங்கா?
2: ஆமா.
1: ரோசன் சாகின் சூத்திரா அதுதான். அவங்க கார்பேத்தியாவை ஒரு பொல்மை போல பயன்படுத்திட்டாங்க.
2: நீ சொல்றது அது இதெல்லாம் பணத்திட்டாகதானா?
1: வா, இப்போ நீ போடணும். வா, போகலாம். ஒரு இரவுக்கு போதும், நீ ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ட. அதுதான் ட்ரிக் எவ்வளவு பைத்தியமா இருந்ததுக்கு காரணம். அவங்க உலகம் முழுக்க உணவு வளங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாங்க. நான் ஹைமிடம் போனோம்.
2: அது நடக்க போறதில்ல நண்பா. பார், இத ஏஜென்சி பாத்துக்கிட்டோம். நான் இன்னும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அழைச்சு செல்றேன்.
1: கேளு, ஹாய் அங்கதான் கேப்பார்.
2: இல்ல பக்கு, நானும் உன்னை இழக்க விரும்பத. சரிதானே? நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக ரொம்ப நேரம் ஆகாது.
1: நீங்க மட்டும்தான்.
3: என்னிடம்
1: கொஞ்சம் சில்லறை இருக்கு.
3: ஆமா. ஓஹோ, நீங்கள் சொல்வதை பார்த்தால் இது உண்மையிலேயே மிகவும் கடினமான சவாலான விஷயமாக தான் எனக்கு தோன்றுகிறது.
1: இது மிகவும் அருமையாக இருக்கிறது.

0: இங்கு வர மன்னிக்கவும், ஆனா நீங்கள் தான் ஒரே நபர்கள்.
1: அவர்கள் தெரியாது, நண்பர்கள் எல்லாம் இறந்து விட்டாண்டு.
2: உள்ளே வா.
3: நான் ஐநாவுக்கு போகல இன்னும். வான்ஹேம்
4: அவர்கள் உலகின் உணவு வளங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாங்க.
5: அவருக்கு உதவி தேவைப்படுத.
2: சரி, அங்கேயே அழுத்துப்பிடி. நாம் நியூ ஹோப் தேவாலயத்துல ஒரு அவசர நிலையம் அமைக்கிறோம். அவர் அங்கே கொண்டு போமோ? அப்படி என்றால் இந்த மக்களின் காணாம போனதை பற்றி நீங்க ஆராய்ச்சி செய்யறீங்களா? நீங்கள் உண்மையில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிக்க ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். இத பாருங்க, இது உதவியா இருக்கலாம்.
6: நீங்கள் இந்த டேப்பை பாக்குறீங்க ஏனெனில் கோடிக்கணக்கான மக்கள் காணாம போயிருக்கிறாங்க. குழந்தைகள் மற்றும் பிள்ளைகள் கடவுளின் பார்வையில இன்னும் தூய்மையானவர்கள். அவர்கள் மறைந்து விட்டார்கள். பயப்பட வேண்டியவ நிறைய இருக்கின்றன, ஆனா காணாம போனவர்களுக்கு இல்ல. ஏனெனில் அவர்கள் தங்கள் ரட்சிப்புக்காக கிறிஸ்துவில் மட்டும் நம்பிக்கை வைத்திருந்ததா இயேசு அவர்களை சொந்தமாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்றார். முதல்ல தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்ட கடிதம் சொல்கிறது, ஆண்டவர் தாமாகவே வானத்தில் இருந்து ஒரு கூச்சலுடன், பிரதான தூதரின் குரலுடன், கடவுளின் கம்பியுடன் இறங்குவார், மற்றும் கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள். பிறகு நாம் உயிருடன் இருந்து மீதமுள்ளவர்கள் அவர்களுடன் கூடிய மேகங்களில் ஆண்டவரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துச் செல்லப்படுவோம். அவ்வாறு நாம் என்றும் ஆண்டவருடன் இருப்போம்.
2: யாரோ ஒருவர் இந்த காணாம போனதற்கு பைபிளில் விளக்கம் இருக்கிறது நினைக்கிறார். இது உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாக இல்லையா? ஓ, தயவு செய்து, அந்த வேத வசனங்கள் மிகவும் தெளிவில்லாதவை. அவை எதையும் அர்த்தப்படுத்தலாம். நான் உங்களிடம் இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும். ஃபாஸ்டர் பில்லிங்ஸ் மற்றவர்களுடன் சேர்ந்து காணாம போனார். 3 வருடங்களுக்கு முன் இந்த டேப்பை உருவாக்க அவருக்கு நான் உதவினேன்.
7: 3 வருடங்களுக்கு முன்னா? அது சாத்தியம் இல்ல. அவர் எப்படி தெரிந்து கொண்டா?
2: அது எல்லாம் இதுல இருக்கிறத. அதை உட்பட எசேக்கியேல் 38
7: அந்த குறியீடுகள், அவை பைபிள் வசனங்கள்.
2: எசேக்கியேலின் 38வது அதிகாரம், தேவன் இஸ்ரவேல வடக்கு பகைவர்களால் முற்றிலும் அழுவதிலிருந்து காப்பாற்றுவதாக வாக்குறுதி அளித்தார். அற்புதமா? அது எல்லாம் அதுலதான் இருக்காரு. நீங்க பார்த்தது போலவே.
7: இத பற்றி என்ன சொல்கிறேன்?
2: இந்த 10 நிலப்பகுதிகள் ஜொனத்தன் ஸ்டோன்காவுக்கு சொந்தமாக போகின்றன.
7: அதை பற்றி உங்கள் பைபிள் என்ன சொல்கிறது?
2: இது தானியே வேறு ராப்சர், காணாம போனவர்கள். இது எதிர்கிறிஸ்துவின் எழுச்சியின் தொடக்கத்தை குறிக்கிறது. அவன் 10 ராஜ்யங்களை கட்டுப்படுத்துவான், அவை உலகத்தையே கட்டுப்படுத்தும்.
5: ஆனா பயனற்ற 10 பெரிய நிலப்பகுதிகள் எனக்கு ஒரு ராஜ்யம் மாதிரி தெரியல.
7: அவங்க இடம் சூத்திரம் வைத்திருந்தா மட்டும்கா?
2: என்ன
7: ஸ்டோன் கால்? இது உலக உணவு வளங்களை பூட்டி வைக்க ஒரு திட்டம்.
2: இத 2 தெசலோனிக்கேயர் 2, எதிர்கிறிஸ்து தேவாலயத்தில் அமர்ந்து உலகம் எங்கும் தானே தேவன் என்று அறிவிப்பான்.
7: தேவாலயமா? நீ எருசலேமில் உள்ள சாலமோனின் ஆலயத்தை பத்தி தானே பேசுற?
2: ஆமா.
7: இந்த எதிர்கிறிஸ்து யாராக இருந்தாலும் இப்போதே இந்த ஆலயத்தை மீண்டும் கட்ட முயற்சிச்சா அவன் பெரிய போர் ஒன்றை சந்திக்க வேண்டியிருக்கும்.
2: நான் சொல்வத கவனமாக்கு. இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டுவான். நான் உத்தரவாதம் சொல்றேன். ஆனா
7: அரபர்கள் இதை அமைச்சு அமைதியா உட்கார்ந்து பாப்பாங்கன்னு நினைக்க முடியாது. அவங்க
2: இஸ்ரேலோடு சமாதானம் செய்வார்கள்.
7: மத்திய கிழக்குல சமாதானம் ஏற்படும்.
2: தானியேல் 9:27, அவன் பலருடன் 7 ஆண்டுகளுக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவான்.
7: சரி கேள், இந்த விஷயங்கள் ரொம்ப ஈர்க்கும் மாதிரி இருக்கு, சில சமயம் பயமுமா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். நாம இங்க உக்காண்டே இருக்க முடியாது, சரியா? யாராவது ஏதாவது செய்யலன்னா எதுவும் மாறப்போறது இல்ல.
8: பக், 1 நிமிஷம் இரு.

0: இல்ல முடியாது. சரியா, நான் ஐனாவுக்கு போய் ஹைனுக்கு எச்சரிக்கை சொல்லணும்.
1: ஒரு நிமிஷம் இது, நீ எப்படி அவனை எச்சரிக்கை கோர? உனக்கு உண்மை தெரியவே தெரியாது. நீ தேவன்ல நம்பிக்கை வைக்கலனா ஏமாற்றப்படுவா என்று பைபிள் சொல்கிறது. நீங்க இருக்கிறது ஒரு விபத்து நினைக்கிறியா? நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும். நீ அவரை உணர முடியும். உன் மனச தேவன் இழுத்து கொண்டு வர்றதை நீ உணர முடியும். அவரை புறக்கணிக்காத.
2: அனைவரும் கவனிக்கவும், தயவு செய்து உங்கள் கவனத்தை எனக்கு கொடுக்க முடியுமா? அனைவரும், இது அதிகாரப்பூர்வமானது. நிக்கோலே கார்பேதியா நம்முடைய புதிய பொதுச் செயலாளராக இருப்பார். சில நிமிடங்களில் உங்களை பிரதான அரங்கிற்கு அழைத்துச் செல்வோம். மிஸ்டர் கார்பேதியா அறிக்கை அளிப்பார். தொடர்ந்து சில நிமிடங்கள் கேள்விகள் கேட்கலாம். மிகவும் நன்றி.
3: நீங்க எங்களுக்கு இன்னும் எல்லாவற்றையும் சொல்ல முடியுமா?
4: மிஸ்டர் வில்லியம்ஸ், ஊடக அரங்கிந்தாய்
1: நான் ஹைம் ரோசன்பர்க் பாட்டு
5: யான அவரை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது.
1: ஐயா,
0: மிஸ்டர் வில்லியம்ஸ் நான் நேரில் அழைத்து செய்யுங்க. நான்
4: எனக்கு என் உத்தரவுகள் இருக்கின்றன ஐயா.
6: நான் மிஸ்டர் கார்பேதியாவின் சார்பாக செயல்படுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா?
4: நிச்சயமாத. மன்னிக்கவும் மிஸ்டர் வில்லியம்ஸ், மிஸ் தார்ஹாம்.
6: இதற்கெல்லாம் காரணம் நீனதா? நிக்கோலே உங்களுடைய பெரிய ரசிகர். உங்கள் பரிந்துரை கடிதத்தை அவர் பார்த்ததும் அவர் எனக்கு அவரது குழுவில் சேர அழைப்பு விடுத்தார். அவர் ஒரு சிறந்த மதிபர். இது சரியான இடம் என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல.
7: இருவருக்கும் உங்களை இங்க பார்க்க ஆசை எனக்கு இருந்தது. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை சொல்ல உங்களை விட சிறந்தவர் யாரும் இல்லைன்னு நினைக்க முடியல.
1: நீங்க ஒரு பெரிய தவறு செய்யாம இருக்க நான் இங்க வந்துருனே. தயவு செய்து உட்காருங்க.
7: சரி, இந்த அறிவிப்பு உலகம் முழுவதும் செல்லும் வகையில் பார்த்துக் கொள்ளுங்கள். முழு ஊடகங்களிலும் ஒவ்வொரு 30 நிமிடத்துக்கும் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்ப வேண்டும்.
8: ஏற்கனவே செயல்பாட்டுல உணவு.
1: நீங்க பாக்குறீங்களா, ஸ்டோன்கார் மற்றும் கத்தரின் உங்களிடம் பொய் சொல்லி வந்துள்ள ஈடன் அவர்களின் திட்டத்தின் ஒரு பகுதியாகும்.
7: ஆனா என் சூத்திரத்தை ஐநா பிரதிநிதிகள் கூட்டமைப்பிடம் ஒப்படைக்க போகிறேன். இப்போது நமக்கு ஒரே நம்பிக்கை இதுதான்.
1: அது முக்கியம் இல்ல. அவர்கள் ஐநாவை முற்றிலும் நாசமாக்கிய பிறகு ஸ்டோன் கால் மற்றும் கத்தரின் அனைத்தையும் கைப்பற்றுவார்கள். நிலமும் சூத்திரமும். அவர்கள் உலகின் முழு உணவு வளங்களை கட்டுப்படுத்துவார்கள்.
4: நான் கார்பேதியாவிடம் சொல்ல வேண்டும்.
5: இது உண்மையா?
7: நீங்கள் எங்களுக்கு எதிராக கனவுகளை தொடங்கினால் நிக்கோலே,
5: இது சிந்திக்க முடியாததாக தெரிகிறது.
1: இந்த கதை வெளியானதும் உலகம் முழுவதும் உண்மை தெரிஞ்சுவிடும்.
5: அது இவ்வளவு எளிவில்ல. இந்த ஆண்கள் என் வழிகாட்டினா, என் நண்பர்களும் இருந்தார்கள்.
1: ஐயா, அவர்கள் கொலகாதரதில்
5: நீங்க பொய் சொல்ல வேண்டிய எந்த காரணமும் இல்ல. திருமதி டன்ஹாங்,
9: இதை திரு வில்லியம்ஸ் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் அனுப்புங்க. என் சார்பாக சொல்லுங்க, மிக முக்கியமானது என்று. இந்த தகவல் உடனடியாக ஒளிபரப்பப்பட வேண்டும். நன்றி.
1: உங்களுக்கு திரு கார்பேதியா செய்யுங்க.
5: அவலப்பட வேண்டாம். இப்போது நீங்கள் என் பாதுகாப்பிலே இருக்கிறீர்கள்.

0: மன்னிக்கவோ, அது என்ன?
1: ஆஹா, இது இஸ்ரவேல் முழுவதற்கும் ஒரு கனவு நனவாங்கியுள்ளது. நம்முடைய கோவிலை மீண்டும் கட்டும் திட்டங்கள்.
0: கோவில்? ஆனா முஸ்லிங்க அவர்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். இல்ல
1: இல்ல இல்ல இல்ல, மூலக்கோவிலின் உண்மையான இடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது அவர்களது மசூதியின் பக்கத்தில் இருக்கும். சரியான ஒற்றுமா. இது ஒரு அருமையான சின்னம் அல்லவா? நீங்கள் நினைக்கிறீர்கள் நாம் நிலத்தை தோண்ட தயாராக இருக்க போகிறோம்?
2: இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு நாம் முன்னேறுகிறோம். உலகத்துடன் உணவை பகிர்ந்து கொள்வதை அறிவிக்கிறார். இந்த யூதர் கோவிலின் கட்டுமானம் ஒரு சின்னமாகும். யூதர்களுக்கே மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், மனித குலம் முழுவதும் இருக்கும். இது நம் 7 ஆண்டுகள் அமைதியும் தொடக்கமாகும்.
0: இப்போது முடியாது.
1: இப்போது உங்கள் சந்தேகங்களை பொருட்படுத்தாம மார்க், இது ஒரு சிறந்த நாளா இருக்கும்.
3: மேர தயார் ஐயாக.
4: நாம் வரலாற்றை மாற்றுவோம்.
2: நீங்கள் செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி.
0: தானே இது கட்டப்பட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா?
1: ஆம், நிச்சயமாக. இதுதான் நம் தலைவர்களுக்கு அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்திடும் ஊக்கமாகும். இதன் அர்த்தம் உனக்கு தெரியுமா?
0: தெரியும் தான் நினைச்சா. மன்னிக்கமோ,
1: நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
5: அன்பே, நீ நலமாக இருக்கிறாயா?
6: நான் உதவியற்றவனாக உணர்கிறேன். அவர் அவளை அழைப்பார் என எதிர்பார்க்கிறேன்.
5: நன்றாக, அவர் உண்மையை தானாகவே கண்டுபிடிக்க வேணும்.
6: எனக்கு தெரியும், நான் ஏதாவது செய்ய முடியுமான்னு ஆசைப்படுறேன்.
5: அவருக்கு தன் பாதையை கண்டுபிடிக்க கடவுளிடம் உதவி கேட்கலாம்.

0: அது உண்மைதான். ஆமா அது உண்மைடா.
1: நான் ஆசைப்படுகிற மாதிரி எந்த காரியங்களும் ஒருபோதும் என் விருப்பப்படி நடப்பதே இல்லை. இவை எல்லாம் வெறும் என் கனவுகள்ல மட்டுமே சாத்தியமாகிறது. நான் என் இதயத்தை ஒருபோதும் விட்டு கொடுத்து விட தயாராகவே இருந்ததில்லை. அத்துடன் முழுமையான நம்பிக்கையுடன் இருக்கவும் இல்லை. இந்த முறையில உனக்காக அதை சா புள்ளி கொடுக்கறேன்.
2: எனக்கு ஒளிய காணங்கடு.

எல்லாம் வல்ல இறைவனே, இதற்கு முன்னால் ஒருமுறை கூட நான் உம்மிடம் இப்படி வேண்டிக் கொண்டதே இல்லை. நான் என்ன சொல்ல வேண்டும்னு தெரியல. மிகவும் வருந்துகிறேன், தயவு செய்து என்ன மன்னிட்டோம். நான் உன்னை தேவைப்படுகிறேன் என்பதே எனக்கு தெரியும். நான் நம்புகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு காட்டவும்.

0: என்ன ஒரு நம்பிக்கையாளராக்க என் வாழ்க்கையில ஒரு முறை இங்க இப்போது என்னை ஏதோ ஒரு விதத்துல தொடவும், ஏனெனில் நான் விரும்பதில்லை. நம்புவதற்காக யாராவது வேணும்.
1: மிஸ்டர் வில்லியம்ஸ், நீங்க இங்கதான் இருக்கிறீங்க, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
0: ஆமா,
1: வாருங்க. பெரிய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முன் இந்த கூட்டத்துக்குள் நாங்கள் செல்ல போகிறோம். ஸ்டோன்கால் மற்றும் கோத்ரனை எதிர்கொள்வதில் நீங்கள் அங்கே இருக்க வேண்டும். இன்று நீர் நீதியை காண்பீர்கள். கவலைப்பட வேண்டாம். குரல் மிஸ்டர் வில்லியம்ஸ் உடன் அழுகினிடு.
0: நன்றி ஐயாக்களே.
1: உங்களை பார்க்க நல்லடு. வருகைக்கு நன்றி. உங்களை பார்க்க நல்லவ. பெண்களும் ஆண்களும் தாமதத்திற்கு மன்னிக்கவும். தயவு செய்து அமருங்க. தயவு செய்து மிஸ்டர் வில்லியம்ஸ், தயவு செய்து எங்களுடன் சேருங்கள்.
2: மிஸ்டர் கார்பாதினா, இந்த கூட்டத்துல ஊடகம் இருக்கக்கூடாது என்று நாங்கள் ஒப்புக்கொண்டோம்.
1: மிஸ்டர் வில்லியம்ஸ் எங்கள் குழுவின் ஊடக தொடர்பாளரா சேர உள்ளார்.
3: இந்த மாற்றங்கள் முன்பே விவாதிக்கப்பட வேண்டியவை. எங்கிருவன்
1: மிஸ்டர் வில்லியம்ஸ், பத்திரிகை துறையில அவருடைய சான்றுகள் எப்போதும் அவரை உண்மையில் மட்டுமே ஆர்வம் கொண்ட மனிதராக காட்டுகின்றன. அதேதான் நாங்கள் இங்கு ஆர்வம் கொண்டிருப்பதும். உண்மை, நீங்க எல்லாரும் ஒத்துக்கொள்கிறீரா? இந்த பூமிய சில வாரங்களுக்கு முன்பு கற்பனை கூட முடியாத ஒரு சொர்க்கமாக மாற்றப் போகிறோம். 10 ஓயாசிஸ் பகுதிகள், ஒவ்வொரு பிரதிநிதிக்கும் அவரவர் பகுதிக்கு முழுமையான கட்டுப்பாடு வழங்கப்படும். ஒரு உண்மையான உலக சமுதாயம், ஒரு உண்மையான அமைதியின் உலகம். இது எங்கள் 7 ஆண்டுகள் அமைதியின் தொடக்கத்தை குறிக்கிறது. 7 ஆண்டுது.
0: இது எதிர் கிறிஸ்துவின் எழுச்சியின் தொடக்கத்தை குறிக்கிறது. அவன் 10 ராஜ்யங்களை கட்டுப்படுத்துவான், அவை உலகையே கட்டுப்படுத்தும். எதிர் கிறிஸ்து தேவாலயத்துல அமருவான், உலகம் எங்கும் தானே தேவன்னு அறிவிப்பான்.
1: உங்கள் புதிய பதவிகளுக்கு ஏற்ற சக்தி மற்றும் அதிகாரத்தை உங்களில் ஒவ்வொருவருக்கும் வழங்குகிறேன். இப்போது நீங்கள் உங்கள் சொந்த நிலங்களில் அரசர்களும் அரசியார்களும் உங்கள் மக்களுக்கு செழிப்பும் வளமும் கொண்டு வருகிறீர்கள். இவை அனைத்தும் என் பெயர்ல தான்.
2: நிக்கோலே, நீ என்ன சொல்ற? இதற்கு நாங்க ஒருபோது ஒப்புக்கொள்ளவ.
1: தோட்டத்துல ஏவாவை கவர்ந்த ஒரு பாம்பு இருந்தது. அதனால் மனிதன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். அந்த பாம்பு அப்போது முதல் நமக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில நின்றது.
3: இது என்ன விஷயம் கார்பாத்தியா?
1: இது என் தோட்டத்தில் உள்ள நீங்கள் 2 பாம்புகள் பற்றியது. ஒற்றுமையும் செழிப்பையும் உங்கள் சொந்த லாபத்துக்காக பயன்படுத்துறீங்க.
2: நிக்கோல, அது முற்றிலும் அபத்தம் என்று நீயும் அறிவாய்.
1: என்ன பொய் சொல்ல வேண்டாம். எவ்வளவு சிறியது, எவ்வளவு எளிதா வழிநடத்தப்படுகிறீர்கள். சொல் ஜமதன், இங்க யார் பொம்மை? நான் எங்க இருக்கிறேன்னு பாருங்க, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு பாருங்க.
2: உனக்கு ஏதும் புரிகிறதா? நீ யாரை எதிர்கொள்கிறாய் என்று உனக்கு தெரியுமா?
1: உனக்கு தெரியுமா? இந்த பெரிய குழுவில சேர அனைவரையும் வரவேற்கிறேன். என் அழைப்பை ஏற்கிறீர்களா?
3: நாங்க உன்னை உருவாக்கினோம் நிக்கோல. நீங்கள் எங்கள் படைப்பு.
1: அப்படியா? டொனால்டியம் அல்டலஸ்?
4: ஆமா ஐயா, அதுதான் நான்.
1: நியூயார்க், நியூ ஜெர்சி நகரத்தை சேர்ந்தவர். ஏ,
4: ஆமா ஐயா, நான்
1: உங்களை டான் நினைக்கலாமா? டான், உன் அருகில் இருக்கும் அந்த பாய தயவு செய்து என்னிடம் கொடு. இப்போது தலைமைத்துவத்தை பற்றிய ஒரு முக்கியமான பாடம் இங்கே தொடங்க போகிறது.
2: நிக்கோலை, உன் புத்தி போய்விட்டதா? நீ என்ன செய்கிறாய்? நிகோலை
1: உட்கார.
3: பாருங்க, நாமன்னா நாம எல்லாம் ஒரே விஷயத்தை விரும்புறோம் இல்லையா?
1: நீங்கள் சொல்லுவது சரிதான் என்று நம்புகிறேன். திருடாகாம், தயவு செய்து ஒரு படி பின்னால் செல்ல முடியுமா? உங்களுடைய உடை அழுக்காக வேண்டாம் என்று நினைப்பேன். மண்டியை தூக்காருங்க ஜோர்க்க.
5: இல்ல, இப்படி நான் செய்ய மாட்டேன்.
4: யாராவது இதை நிறுத்தம் இல்ல.
1: நான் ஒரே குழுவில் இருக்கணும், நான் செய்ய மாட்டேன். இந்த மக்கள் நான் யாரையும் பயப்படவில்லை என்று தெரிந்து கொள்வார்கள். நான் எதையும் பயப்படவில்லை. நான் என்ன நினைத்தாலும் சிறிதும் தயக்கம் இல்லாம அல்லது எதிர்ப்பு இல்லாம வெற்றி பெறுவேன். இன்று முதல் யாரும் எனக்கு எதிராக நிற்க முடியாது. அதுதான் நீ விரும்பிய அதிகாரம் ஜொனத்தன். அவ்வளவு போலாத, இது முற்றிலும் வலி இல்லாம இருக்கும். இறுதியில நான் ஒரு ராட்சச இல்ல.
5: தயவு செய்து
1: திரு ஸ்டோன்கல் காவலரை தள்ளி துப்பாக்கியை பிடித்து தன் வெறுங்கிய நண்பர் திரு காட்வினை குருதி குளத்தில் கொன்றதை நான் பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். பிறகு அவர் துப்பாக்கியை தானே மீது திருப்பிக்க கொண்டதை பார்க்க அது நம்ப முடியாததா இருந்தது. ஆனா ஜொனத்தன் ஒரு குழப்பமான மனிதர், குற்ற உணர்ச்சி மற்றும் பயத்துல சிக்கியவர். திரு வில்லியம்ஸ் அவரை வெளிப்படுத்த போகிறார் என்று கேட்டதும் அது முடிந்துவிட்டது என்று அவர் அறிந்தார். அவரது அருவறுப்பான மற்றும் தீய திட்டம் வெளிவந்துவிடும் என்றும், அவரது வாழ்க்கை, அவரது பாரம்பரியம், அவர் நீண்ட நாட்கள் கடுமையாக உழைத்த அனைத்தும் அழிந்து விடும் என்றும் அவர் தெரிந்திருந்தார். நீ திருக்கு மற்றும் ஆளனுக்காக அது செய்ய விரும்பினாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவரது கைகளில் ரத்தம் இருக்கும் போது என் புதிய மீடியலைஸை வைத்திருக்க முடியாது. உனக்காக எனக்கு பெரிய திட்டங்கள் இருக்கின்றன. நீ ஸ்டோன் கோலம் கவுத்ரோன் பற்றி ஜிஎன்னுக்கு அனுப்பிய அந்த கதை இப்போது இந்த நிமிடமே ஒளிபரப்பாகி கொண்டிருக்க வேண்டும். உலகம் முழுவதும் எனக்கு இரக்கம் மற்றும் அன்பு உணர்ந்து விடும். உன்னால் நான் எங்கு அழைத்து சென்றாலும் அவர்கள் என்னை பின்தொடர்வார்கள். அதனால் நன்றி தந்தை. நாம் எல்லோரும் ஒரே கருத்தில் இருக்கிறோம் நினைக்கிறேன். இரண்டு அப்பாவி உயிர்கள் துயரமான முறையில பரிதாபமாக பறிக்கப்பட்டு விட்டன. அது எல்லாம் பேராசையால். எவ்வளவு துயரமானது? மிகவும் துயரமானது.
6: மிகவும் துயரமானது.
5: மிகவும் துயரமானது.
4: மிகவும் துயரமானது.
1: மிகவும் துயரமானது. வரலாற்றை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
3: யாரும் அசையாதில்ல.
1: ஜொனத்தன், ஜொலுத்தன்
7: போ. இல்ல
1: இல்ல, ஜொனத்தன்,
3: அனைவரும் தயவு செய்து பின்னால் செல்லுங்க. இவர்கள் இருவரும் இறந்து விட்டார்கள். நாம் உடனே பிரதிநிதிகளை இங்கிருந்து வெளியே அழைத்து செல்ல வேண்டும். அனைவரும் தயவு செய்து இந்த அறையை இப்போது காலியாக்குங்க. இந்த வழியாக தயவு செய்க.
1: நீங்க நலமா இருக்கிறீங்களா?
3: உடனே பின்னால் செல்லுங்க.
4: நீ என்ன பார்த்தா?
5: நான் பார்த்தேன், திரு சோனிகள் பாதுகாப்பாளரின் பெல்ட்டில் இருந்து துப்பாக்கியை பிடித்து திரு கௌத்ரனை சுடினார். அதற்கு பிறகு அவர் மன்னிப்புக்காக விரும்புகிறேன் என்று ஏதோ கூச்சலிட்டார். பிறகு துப்பாக்கியை அவரே தன்னிடம் திருக்கல.
7: மிகவும் கொடுமை. நீயும் பார்த்தாயா?
4: நான் நிக்கோலே. நிக்கோரே பக்லேண்ணா.
7: ஓ, அந்த ஏழை மகிதா. அவர் மிகவும் ஏமாற்றப்பட்டார். அவர் மிகவும் மன உடைந்தார். அவரது நெருங்கிய நண்பர்களையே நினைச்சு பாருங்க.
6: பக், பக், நீ நலமாக இருக்கிறாயா?
4: ஹாதி, இது நம்ப முடியாத விஷயம்.
6: தெரியும், இது பயங்கரமானது, மிகவும் துயரமானது. இன்ஸ்டா நல்ல துப்பாக்கிய பிடிக்கலவா?
4: ஹாதி, ஹாதி, நீ மிகவும்
6: தெரியும் சிறப்பான. நீங்க நான் நிக்கோலைக்கு உதவ என்னால் முடிந்ததை செய்ய திட்டமிட்டுள்ள அவர் ஒரு சிறந்த மனிதர்.
4: நான் போக வேண்டும்.

0: நிக்கோலே கார்பேதியாவின் தைரியம் இந்த தீய திட்டத்தை வெளிப்படுத்தியதுல தெளிவா தெரியுது.
1: இருப்பினும் ஐநா தலைவர் தன் சொந்த பாதுகாப்பை கவனிக்காம தன் சொந்த அமைதி முயற்சிகளையும் ஆயுத நீக்கத்தையும் தொடர்ந்து முன்னெடுக்க உறுதியளித்துள்ளார்.
2: முன்னிலை வழிகாட்டல் இல்லாத உலகில கார்பேதிய தொலைந்தவர்களுக்கு நம்பிக்கையின் ஒளிக்கோபுரமாக திகழ்கிறார்.
3: பைபிள் முன்கூட்டிய கூறிய அனைத்தும் நடக்கிறது. இது உண்மை என்றால் மற்றும் எதிர்கிறிஸ்து அதிகாரத்திற்கு வந்துவிட்டார் என்றால் இது ஆரம்பமேதான். அடுத்த 7 ஆண்டுகள் மனிதகுலம் பார்த்திராத மிக மோசமான காலமா இருக்கும். நம்முடைய ஒரே நம்பிக்கை ஒன்றா இணைந்து கடவுளை நம்புவதுதான். என்னிடம் எல்லா பதில்களும் இல்லை, ஆனாலும் இப்போது நம்பிக்கை போதுமானது.

உங்கள் அனைவராலும் மிகவும் மதிக்கப்படக்கூடிய மற்றும் பேரன்பிற்குரிய நண்பரான சாம் அவர்களே, உங்களை இந்த இனிய தருணத்தில் மனதார பாராட்டி மிகவும் அன்புடன் இங்கே வருக வருக என வரவேற்கிறேன்.

நீங்கள் என்ன பைத்தியமாக நினைக்கலாம், ஆனா சமீபத்துல எனக்கு ஒரு உணர்வு வருகிறது, ஏதோ ஒன்று உடைந்து போகும் முன் நாங்கள் ஓரத்தில் நிற்கிறோம் என்று. மேலும் மேலும் நான் அதை கேட்கிறேன். என் உள்ளத்தில் ஏதோ ஒன்று அந்த நாள் நம்மை நெருங்கி வருகிறது என்று சொல்கிறது. அந்த நாள் வானம் திறக்கப்படும், ஒவ்வொரு முழங்காலும் அடங்கும், வெளிப்படுத்தல் வரப்போகிறது. அதனால் இப்போது உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன், அது வந்தால் அது என் மனதிலிருந்து வெளிப்படும்.

அந்த தீப்புயல் உருவாகி கொண்டிருக்கிறது. சபாஷ், அது என்ன செய்கிறது என்று பார்த்தால் அது உண்மையில் எப்போதும் ஆகிவிட்டது. இவை உலகத்தின் கடைசி மற்றும் இறுதி நாட்களாக இருக்கின்றன. அந்த பரிசுத்தமான நிமிடத்துல நம்முடைய ஆன்மாக்கள் இறைவனால் பிடிபட்டு மகிமையான பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்படும் போது நாம் நிச்சயமாக முழுமையான மீட்பையும் பரிகாரத்தையும் பெற்றுக் கொள்வோம். நான் என் இதயத்தை தேடுகிறேன். பறந்திருக்கும் அந்த நீலவானத்தை ஆவலோடு தேடுகிறேன். அவருடைய அளவற்ற இரக்கத்தில் விழுகிறேன். எனக்கு உயரே பறக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். அந்த நேரம் வரும்போது என் மனதை நான் உறுதியாக தீர்மானித்து விட்டேன். நான் ஒருபோதும் இந்த பூமியில் பின்னால் கைவிடப்பட மாட்டேன் என்று எனக்கு தெளிவாக தெரியும். இப்போது என்னை சுற்றிலும் காலத்தின் அறிகுறிகள் எல்லாம் எனக்கு மிக தெளிவாக தெரிகின்றன.

0: உலகம் இதுவரை கண்ட மிகப்பெரிய பேரழிவுக்கு ஒரு வாரம் ஆகிவிட்டது. ஒரு வாரமா உலகம் முழுவதும் உள்ள மக்கள் யாரும் எச்சமின்றி பூமியிலிருந்து மறைந்து விட்டார்கள். எங்க பார்த்தாலும் மக்கள் நடந்ததை ஏற்றுக்கொள்ள இன்னும் போராடி கொண்டிருக்கிறாங்க. உண்மையான எண்ணிக்கை பல ஆண்டுகள் தெரியாம போகலாம், ஆனா ஆரம்ப கணிப்புகள் நூற்றுக்கணக்கான மில்லியன்களில் இருக்கின்றன. இதை விட நம்ப முடியாததும் பயங்கரமானதும் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் காணாம போனவர்கள் இருப்பதுதான். நம்ம மீதம் உள்ளவர்கள் குழப்பமோ கலவரமோ நிறைந்த ஒரு உலகில வாடுறோம். உடல் சேதம் பேரழிவாக உள்ளது மற்றும் சுத்தம் செய்யும் பணிகள் இப்போதுதான் தொடங்கியுள்ளன. ஓட்டுநர் இல்லாத கார்களில் இருந்து விழும் விமானங்கள் வரை உலகம் முழுவதும் அழிவை ஏற்படுத்தியதால் உயிரிழப்புகள் எண்ணிக்கையில் அளவிட முடியாத அளவுக்கு இருக்கும் என்பது உறுதி. ஆனா பேரழிவுக்கு பிறகு சுத்தம் செய்வது மட்டுமல்ல, அதிகமா சுமைப்பட்டுள்ள அரசுகளுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் உள்ளன.
1: உலகம் முழுவதும் இதை பாருமேல்
2: எலம் உற்சாகம் நிறைந்தவர் நேர்மையானவர்.
0: அதிர்ச்சி, துயரம் மற்றும் பயம் ஆகியவை முக்கியமான உணர்வுகளாயிருக்க எண்ணற்றோர் தற்கொலை செய்ய தேர்வு செய்கிறாங்க.
1: மக்கள் அவரை நம்புகிறார்கள்.
2: நீங்க சொல்வது சரிதான் இல்லையா? செயலாளர் ஜெனரல் அவர்கள் நம்புகிறார்கள். நான் எத்தனை முறை சொன்னாலும் நிகோலை நன்றாக இருக்கிறார்.
0: இறுதியில
3: நாம் எல்லோரும் ஒரே அணியில இருக்கிறோம் இங்கே.
0: மேலும்
2: அவரும் நம்முடன் சேர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
0: நிலைமை இன்னும் தீவிரமாக உள்ளது. என் நண்பர்களே, இப்போது உங்கள் முன் அமர்ந்து இதை மட்டுமே சொல்ல முடியுது. என் வாழ்க்கையில முத முறையா என்ன சொல்லுவது, எங்க தொடங்குவது என உண்மையில எனக்கே தெரியவில்லை.
4: அவர் என்ன செய்கிறார்?
0: உங்களில் ஒவ்வொருவரையும் தைரியமா இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது பக் வில்லியம்ஸ், சிகாகோவில் இருந்து நேரலை செய்தி வழங்குகிறேன். இனி இரவு வாழ்த்துகள். கடவுள் ஆசீர்வதிப்பாராக.
5: அவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் போல. அவர் எப்படி அதை செய்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை.
6: அமைதி ரகசியம் அல்ல, அமைதியாய் தெரிவதே ரகசியம் என அவர் சொன்னார். அவர் உணர்வுகளை வெளிப்படுத்த அஞ்சவில்லை.

0: நீ சொன்னதை கேட்டாயா? போற
1: அவரை கவனிக்கவோ,
2: பின்புறம் கவனிக்கவோ, நீ என்னை இங்கே வைத்திருக்கிறாய். நிறுத்து, நகரு, நகரு, நகரு.
3: துப்பாக்கி எடுக்காதீர்கள், எல்லாம் சுத்தம்.
0: மச்சான், அவனை கொல்ல வேண்டிய அவசியமா?
4: நீ எதற்காக
5: என்ன வித்தியாசம்? சுட்டி பாரு, இங்க இருந்து போயில.
6: அங்க ஒரு பெரிய ஆன்மீக வெற்றிடம் இருக்கு. மக்கள் தங்கள் மதத்தின் பழமையான சின்னங்களை நோக்கி பதில்கள் தேடி திரும்ப முயற்சிப்பது இயற்கையான விஷயம்தான். நீங்க பெயிலிங் வால கட்டாயமா மூட முடியாது.
7: ஆனா இது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக விவரிக்கப்படுகிறங்க. ஆமா ஆமா ஐனா, உலகின் மிகவும் புனிதமான இடங்களே ஒன்றை மூடி விட்டது. ஆனா பாரு என்ன நடந்துச்சு, 3 பேர் உயிரோட இருந்து போனாங்க. அவர்களுக்கு வேறு வழி இருந்ததா?
6: ஆனா உண்மையில என்ன நடந்தது? அவர்கள் எப்படி இருந்தாரு? மக்கள் நடுப்பகல்ல உயிரோட எரிந்து போக மாட்டாங்க.
8: அப்புறம் ஏன் யாரும் கைது செய்யப்படல? ஐனா கூறியபடி இது மர்மமாக நடந்தது. இதை பற்றி நமக்கு தெரிய வேண்டாமா?
7: நிச்சயமா நாமோ இன்னும் அதிக தெரிஞ்சு கொள்வோம் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவர்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், இது நடந்து விடும். ஏ பாரு, அங்க வேற யாராவது இருந்திருந்தா.
5: நிக்கோலே கிராசோ தவிர வேறு யாராவது இந்த நிகழ்வை நடத்தினா?
7: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க ஜோ?
5: ஆமா, உங்க காத்திருக்க ஒருத்தர் இருக்காங்க, ஒரு மிஸ்டர் ஸ்டீவ் பிளாங்க்.
7: மார்க் வில்லியம்ஸ். ஏய்
0: ஸ்டீவ், நீங்க
7: ஒரு பத்திரிகையாளர் என்றா உங்களை கண்டுபிடிக்க ரொம்ப கடினம்.
9: ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: கேள்பக்கு நிக்கோலா கார்பாரியா உங்களை பார்க்க விரும்புறாரு.
9: உண்மையா? இல்ல
7: தெரியல, ஆனா அவர் நேரடியா உங்களை தேட சொல்ல. இப்போ நீங்க அவர் ஐநாவில தொடர்பு கொள்ளானா?
9: சரி, இந்த விஷயத்த நான் இந்த மாலை கொஞ்சம் நேரம் கழிச்சு பாப்பேன்.
7: இத மேசையிலே விட்டுறாதீங்க, உடனே கூப்பிடுவீங்கன்னு அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நான் கிளம்புறேன், அவருக்கு கால் பண்ணுங்க.
9: சரி.
7: சரி, இப்ப கொஞ்சம் வேறோட கோணத்துல பேசுற. ரபாய் பெஞ்சூரா ஊஸ் பத்தி உங்க கருத்து என்ன? உலகின் முன்னணி மத அறிஞர், வரலாற்றிலேயே மிகப்பெரிய செய்தி அறிவிக்க போறேன்னு சொல்றார்.
6: திரும்பி வந்தேன்
5: உங்களுக்காக. லைன்ல இருக்கிற
3: சாலைகளும் தொடர்ந்து நடக்குது. இப்போ நீங்க பாதுகாப்பு கவுன்சிலின் 10 நிரந்தர உறுப்பினர்களில் ஒவ்வொருவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து பிரதிநிதிகளையும் கேட்டுவிட்டீர்கள்.
5: தெளிவா, இவர்களில் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு எல்லாவற்றிலும் மேலாக தேவைப்படுவது ஒன்றுதான், அது தலைமைத்துவம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்களும் நேரடியாக உங்களை இந்த பொறுப்பை ஏற்குமாறு கேட்டுள்ளனர் என்பதையும் நீங்கள் கேட்டீர்கள். ஆனா நீங்க முடிவெடுக்கும் முன் உலக நாணய நிதியத்தின் நம்முடைய பிரதிநிதி இறுதியாக ஒரு வேண்டுகோள் வைக்க அனுமதிக்கவும்.
10: ஐயா, உங்களுக்கு தெரியாமோ கிட்டத்தட்ட எல்லா நாணயங்களும் முற்றிலுமாக வீழ்ச்சி அடைஞ்சு விட்டன. முழு உலக சந்தையும் சில நாட்கள்ல முற்றிலும் சிதைவடையக்கூடும் என்பதுல சிறிதும் சந்தேகம் இல்ல. நாம் குறைந்தது முக்கியமான நாணயங்களை ஒருங்கிணைக்க முடியாவிட்டால்.
5: ஆனா ஒரே ஒரு உலக நாணயத்தை யாரும் அனுமதிக்க போவதில்ல.
10: ஒருவரும் அனுமதிச்சிருக்க மாட்டார்கள். ஆனா இப்போதான் இந்த எல்லாம் மாறிவிட்டது. உங்களை மட்டுமே முழு உலகமும் நிர்வகிக்க ஒப்புக்கொள்வார்கள்.
5: பொது இந்த நேரத்தில் நாங்க தேடுவது சிதைந்த உலகை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தலைவரை தான். தயவு செய்து இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அதனா அந்த தலைவரா நீங்க இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.

0: உங்கள் நம்பிக்கைக்கு முன்பணிகிறேன். வேறு வழி இல்லை என்றால் லாய் இருக்கிற.
1: இப்போது அனைத்து நாணயங்களையும் கட்டுப்படுத்தும் நிலையில சமாதானம் செய்வதுதான் நம்முடைய ஒரே தேர்வாக உள்ளது.
0: உடனடியா ஒவ்வொரு நாட்டையும் ஆயுதம் நிறைய வைக்கவும், அவர்களது இன, சமூக, அரசியல் மற்றும் அதைவிட ஆபத்தான மத வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்கவும் அழைப்போம்.
2: இன்று இந்த உண்மையை நாம் ஏற்க வேண்டும்.
3: வானகமும் நரகமும் எதுவும்
4: நான் மட்டுமே இருக்கலாம்
3: இங்க. இப்போது
4: நாம் நம்மை தவிர வேறு எதையும் பார்க்க வேண்டாம், நாம் நம்மையே பார்க்க வேண்டும்.
3: உண்டானே,
0: நாம் பயப்பட தேவையில்லை ஆசைக்கும் தீமைக்கும்.
2: ஏனெனில் இந்த ராஜ்யம் நமது,
4: அதிகாரமும் மகிழ்வையும் என்றென்றும் எந்து.
2: ஆமென்.
5: நன்றி.
6: நன்றி.
5: நன்றி.
6: நன்றி.
5: நீங்க அனைவரும் வந்ததற்கு நன்றி.

0: இருக்காதே.
1: ஏ மத்தல் காணனிய, அதனால இருக்கைகள் காலியாக உள்ளன.
2: கேப்டன் ஸ்டீல், தயவு செய்து உடனடியாக விமான இயக்க பலகைக்கு திரும்பவும்.
3: அவர்கள் இங்கே உட்கார்ந்திருந்தார்கள். உட்காருங்கள்,
4: கீழே இருங்க. நான் 37,000 அடி உயரத்தில் இருக்கிறோம், யாரும் வெளியேற முடியாது.
2: கேப்டன் ஸ்டீல் அவர்களே,
5: எல்லா விளக்குகளும் உலோகமாக இருக்கட்டும்.
6: ஏய் ஏய்.

0: நீ என்ன செய்கிறாய்?
1: நான் என்ன செய்கிறேன் என்று உனக்கு என்ன தோன்றுகிறனே?
0: நீ அவற்றை கீழே எடுக்க முடியாது. நான் இங்கேதான் வாய்கிற தெரியுமா? நீ என் மாற கேக்குறாயா? அவர்கள் என் அம்மா மற்றும் என் சகோதரர்.
2: லோயி, உனக்கு அவனை வேணும் என்றால் அவனை உன் அறைக்கு அழைச்சு செல்.
3: என்ன?
4: ஹலோ, ஹாய் பூஸ். ஓ, நல்லது நல்லது.
5: நிச்சயமா நாங்க குறித்த நேரத்துக்கு அங்கே வந்து சேருவோம்.
6: வாய்க்குது ஐனா, இப்பதான் இன்னொரு செய்தியாளர் சந்திப்பை முடிச்சு விட்டாங்க. நிக்கோலே நேரத்தை வீணாக்காம செய்கிறார். அவர்கள் பேசும் விதம் பார்த்தா அவர் வெறும் ஐனா பொதுச் செயலாளர் மட்டும் இல்ல, அவரு முழு பூலியின் ஜனாதிபதி மாதிரி இருக்கிறாரு.
0: நாம் என்ன செய்ய போகிறோம்?
6: நாம் செய்யக்கூடிய ஒரே விஷயம் ஒண்ணுதான்.
2: உண்மையை கேட்க விரும்பும் யாரிடமோ அதை பகிர்ந்து ஒன்றா சேர்ந்து செயல்பட வேணும்.
7: அது பெரிய வேலைகா? உலகத்துல எல்லோரும் நிக்கோலைய ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோவா நினைக்கிறாங்க. அவரை ஒரு கெட்டவனா நம்ப வைப்பது?
5: நான் அவரை எப்படி நிறுத்த போறோம்?
2: அவரை நிறுத்த முடியாது. பைபிள்ல சொல்லப்பட்ட நிகழ்வுகளை மாற்ற முடியாது. எதிர்க் கிறிஸ்து ஆட்சி செய்தார். நாம் செய்ய வேண்டியது அவருக்கு எதிராக போராடுவதுதான். நாம் எல்லோரும் ஒன்றாக நம்முடைய சொந்த துன்பகால படையை உருவாக்க வேண்டும் மற்றும் கடவுளின் வார்த்தையை பரப்ப வேணும்.
5: நிக்கோலாய்க்கு இந்த யோசனை பிடிக்காதுன்னு ஏன் எனக்கு தோன்றுகிறது?
2: பைபிள் அதை தெளிவா சொல்கிறது. எதிர்கிறிஸ்து அவன் காணும் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் வேட்டையாடி கொள்ளுவான். துன்ப காலத்துல நீ கிறிஸ்தவராக இருப்பதை ஒப்புக்கொள்வது உன்னை மரணத்துக்கு குறிவைத்துக் கொள்வது போலதான்.
7: உனக்கு ஏதேனும் யோசனைகள் உள்ளதா?
2: இரு ஆண்கள் அழுகை சுவற்றில் தீயில் எரிக்கப்பட்ட செய்திகளை பாத்தியா?
3: ஆமா, ஐரா அதை மூடி விட்டார்கள்.
2: இந்த ஆட்களை பார்த்தாயா?
3: அவர்கள் யார்?
2: சாட்சியிடு. துன்ப காலத்துல இரண்டு ஆண்கள் தோன்றுவார்கள் என்று பைபிள் சொல்கிறது. அவர்கள் கடவுளின் வார்த்தையை பிரசங்கிப்பாங்க. அவர்கள் ஆயிரக்கணக்கானவர்களை ரட்சிப்புக்கு வழி நடத்துவார்கள். இது மிக முக்கியமான கடைசி நாட்கள் தீர்க்கதரிசி. பலர் அவர்கள் எருசலேமில் அழுகை சுவற்றில் தங்களது பணியை செய்வார்கள் என்று நம்புகிறார்கள்.
3: எனக்கு அந்த தொடர்பு புரியவிய.
2: இந்த ஆண்களுக்கு தங்களை பாதுகாக்க வானிலிருந்து தீய கொண்டு வர கடவுள் சக்தி அளிக்கிறார்.
7: ஒரு நிமிடம், நீங்கள் சாட்சிகள் இப்போது இங்கே இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா?
2: அதைத்தான் நாம் கண்டுபிடிக்கிறங்க. ஏதோ ஒன்று ஐநாவை அந்த பகுதியை மூட வைக்க செய்யுது.
3: நீ சொல்வது சரிலாம், நான் அங்கே போக வேண்டும்.
8: நீ பைத்தியமா? நீ உன்னையே கொல்லிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறங்க. வேற ஒருவர் ஏன் போக கூடாது?
3: ஏனென்றால் நம்முடைய பணி மீது வேறு யாரையும் நம்ப முடியாது.
7: நான் என்ன செய்யலாம்?
2: அமெரிக்க அரசு நிக்கோலாய்க்கு புதிதாக ஒரு விமானம் கொடுத்திருக்கிறது. அவருக்கு விமானிகள் தேவை.
7: அப்புறம்
2: நீ பலமுறை முக்கிய பிரமுகர்களை விமானத்தில் ஏற்றி சென்றிருக்கிறாய். உனக்கு ஏற்கனவே பாதுகாப்பு அனுமதிகள்
7: இருக்கின்றன. பேசுற அந்த எதிர் கிறிஸ்து கோடிக்கணக்கானவரை கொல்ல போறான். நான் அதற்கு உடந்தையாக இருக்க மாட்டேன்.
3: என்ன கேளு சரியா? இவை சாதாரண காலங்கள் இல்ல, ஆனா நாம் பழைய நிலைக்கு திரும்ப முடியாது.
7: நீ என்ன ஜாக்டர் இப்ப வீடு வீடா அழைச்சு போய் மக்கள் கொள்ள சொல்ற மாதிரி கேக்குற? நான் அதை செய்ய போவதில்ல.
3: இதில் எதுவும் சுலபம் இல்ல. ஆனா இப்ப நமக்கு ஒரு பணி இருக்கு. நாம எல்லாம் ஒன்றா இருக்கணும்.
7: நான் அந்த விமானத்தை நான் ஓட்ட போவதில்ல ப்ரோஸ். மந்திக்குவோ.
3: நீ செய்யாட்டிய வேல்
7: அவனை செய்ய விடுங்க.
3: காக்பிட்ல யார நீ விதுங்க? நிகோல ஒரு கடவுள்னு நம்புறவங்களா இல்ல நிஜத்தை தெரிஞ்சவங்களா? யார நீ விரும்புற? நமக்கு அந்த தகவல் தேவை. உயிர்களை காப்பாற்ற.
7: ப்ரோஸ் மன்னிச்சுக்கோ.
9: நீ இத செய்ய போறேன்னு நம்ப முடியல.
3: ஏ க்ளாயி, எனக்கு எதுவும் நடக்க விட மாட்டான். நான் வாக்குறுதி செய்யறேன். நான் எப்படி முடியும்? நான் உன்ன மறுபடியும் பார்க்க முடியாம போயிடுவேன். நீ எனக்காக காத்திருப்பியா? எல்லாம் சரியா இருக்கா? ஆமா.
2: நீங்க எப்படி சென்று நிக்கோலை நாட்களை ஜெருசலேம்ல தாண்ட போறீங்க?
3: நான் உள்ள செல்ல திட்டமிட்டு இருக்கேன். என் பழைய முதலாளி எனக்கு அழைத்தார். நிக்கோலை என சந்திக்க விரும்புறாருன்னு அவர் சொன்னார்.
2: நாம இங்க யாரு எதிர்கொள்றோம்னு மறந்துடாதீங்க.
6: நான் எப்படி மறக்க முடியா?
2: நீ நிஜத்தை தெரிஞ்சிருக்கிறேன்னு நிக்கோலை சந்தேகிக்கிறாரா என்ன நினைக்கிறாயா?
6: அது சாத்தியமா? இது ஒரு வலைவீச்சாக இருக்க அல்லது ஏதோ ஒரு சோதரை. நான் அவரை யாருன்னு உண்மையிலேயே தெரிஞ்சிருக்கேன்னு
4: பாக்க. மன்னிக்கவும், கவலைப்படாதீங்க, இது முழுக்கவும் வழி இல்லாம இருக்கும். இங்க வா. ஆமா,
2: அந்த யார்கிட்டயாவது பேசுனியா?
6: ஆமா, அவர்கள் எல்லாரும் இது கொலத்தற்கொலதான் என்ற சத்தியம் செய்யறாங்க.
2: நீ ஏற்கலைனா கடவுளே, நீயும் அதையே நம்பி இருப்ப.
6: ஆனா ப்ரூஸ் ஐலா சுவரை ஐநா தான் இந்த குழுப்படுத்தல, நிகோலை தான் ஐநாவை கட்டுப்படுத்துறான். இந்த சாட்சிகளுக்கு நெருக்கமாக வர வாய்ப்பு வேண்டும் என்றால் நிகோலை என் பக்கம் இருக்கணும். நான் அவரை சந்திக்க வேண்டியது இப்போ இல்லனா பிறகு. நான் சந்திக்கலனா அவர் சந்திக்க ஆரம்பிப்பார். அதுவும் விட நான் ஒரு பத்திரிகையாளர். உலகத்துல எந்த பத்திரிகையாளர் நிகோலை கார்பேத்தியாவை சந்திக்க ஒரு கை கொடுக்க தயங்குவார்?
10: இங்க காயமடைந்த தீயணைப்பு வீரர் உள்ளார். உதவி வேண்டும். மருத்துவமனைகள் நிரம்பி விட்டன. படுக்கை தேவை.
2: இங்க நம்மிடம் ஒரு படுக்கை இருக்கு.
11: அவர் உங்ககிட்ட விட்டு செல்லியா?
2: சரி, பரவாயில்ல.
11: ஓ,
2: பரவாயில்ல.
11: நீங்க ரொம்ப நல்லபடியே ஆரோக்கியமா இருக்கீங்க.
10: இங்க கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா?
12: அவரை இங்க வைங்க. என் எண்ணிக்கையில் 3 என்றதும் 1, 2, 3.
6: ஏய், எப்படி இருக்கீங்க?
12: நான் மிகவும் நலமா இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கிறது?
6: ஏ ஐவி, நீ இங்க என்ன பண்ற?
12: என்ன தள்ள பாத்தீங்களா?
6: ஆமா, இல்ல இல்ல, இது அருமை.
11: நல்லது, உன்னை இங்க அனுப்புனாங்கன்னு கேட்டேன். அதனால நானும் முக்கியமானவங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் இங்க வாங்க.
10: அப்படினா நாம இப்போ என்ன வேலை பாக்கறோம்?
6: இங்கதான் இத பாலு. நான் வெயிலிங் வால்ல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
13: கோப்பையா
14: நான் தான் இங்க பொறுப்புல இருக்கேன். அதனால நியமங்களை சொல்லிக்கிறேன். நீங்க என் தனிப்பட்ட அனுமதி இல்லாம இந்த உபகரணங்களை தொடக்கூடாது, பயன்படுத்த கூடாது, ஏமாற்ற கூடாது, வேற எந்த விதத்திலையும் பயன்படுத்த கூடாது. மேலும் நீங்க இங்க வேலை பண்ணும் போது எந்த சிறப்பு நிகழ்ச்சியையும் உருவாக்க, மேம்படுத்த, ஒளிபரப்பு செய்ய உங்களுக்கு அனுமதி கிடையாது. நம்ம இருவருக்கும் தெளிவா இருக்கா?
13: சிறப்பு நிகழ்ச்சிகள் நியூயார்க்கில் இருந்து ஒதுக்கப்படுகின்றன. இதில் முக்கியமா வேறொன்றும் இல்ல.
6: அதை விட்டு.
13: சரியா?
6: அது முக்கியம் இல்ல.
13: உங்களுக்கு தெளிவா இருக்கா?
14: அத பாத்துக்கலாம்.
13: அத பற்றி நாம் பிறகு விரிவாக பார்த்துக் கொள்ளலாம்.
6: ஆருங்க, அது முக்கியம் இல்ல. நடந்ததுல உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். அந்த மறைவுகளோட உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். சரியா? அந்த ஐதா நியூக்ளியர் கதிர்வீச்சு பற்றி சொன்னது இதோட சம்பந்தமே இல்ல. நாம பார்த்தது கடவுளோட செயல். இத பைபிள்
13: தீர்க்க தரிசனமா? பைத்தியம் பிடிச்சிருக்கா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா?
6: அமைதியா இருக்க முடியுமா? பாருங்க, நம்ம ஏன் வீட்டுல இருந்து வேலை பார்க்கலாம். முதல்ல நீ செய்ய வேண்டியது ஐநாவுக்கு போன் பண்ணு. நிக்கோலை கார்பாதியாவோட ஒரு சந்திப்பு எனக்கு ஏற்பாடு பண்ணு.
13: இது எல்லாமே வெறிச்சோள மாதிரி இருக்கு. நான் ஒரு மோட்டலுக்கு சென்றிருக்கா.
6: ஆறு, இந்த படுக்கை அறையில ஒரு மெத்தையும் இருக்கு. மறுமொரு அறையில ஒரு சோபாவும் இருக்கு. நீ விருப்பப்பட்டதை தேர்ந்தெடுக்கா.
13: ரொம்ப நல்லா இருக்கு. பக்கி பக்கி பக்கி பக் வில்லியம்ஸ் ஹாஸ்பிடாலிட்டி. இத காதலிக்கணும். இந்த காட்சிய பாரு.
6: உன் நிச்சயதார்த்த ஆணவர் வந்தா அவரும் இங்க தங்கலாம்.
13: ஆமா, போன் நிம்மதி தேக்க. இது மிகவும் அருமையா இருக்கிறது. இது நான் தான்.
6: இந்த நம்பரை யானும் தெரியாது.
15: நீ ஸ்டீவ் பிளாங்க் பேசுறார்.
6: நீ ஸ்டீவ் பிளாங்க்க்கு இந்த நம்பரை கொடுத்தியா?
15: இல்ல.
2: அவங்க என்ன எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பாரு, நான் இல்லாத நேரம் யாரையும் உள்ள விடாம, சரியா? யாரையும் இல்ல.
13: சரி.
2: ஹேரே, அவர் ஆரம்பிக்கிறானே.
7: இல்ல, நான் கிறிஸ்ட காத்துக்கிறேன்.
2: சரி,
7: அவர் தான் வந்துட்டான். நண்பா, எப்படி இருக்கீங்க?
16: நல்லா இருக்கா?
2: ஏ கிறிஸ்,
7: உன்னை மீண்டும் பார்க்க நல்லா இருக்கு.
2: உங்களையோ வாங்க
7: உள்ள போகுறா.
2: இந்த அறையில உள்ள ஒவ்வொருவரும் யாரையாவது இழந்திருக்கிறாங்க. ஒரு அம்மா, ஒரு அண்ணன், மனைவி, நண்பரு. இந்த கேள்வியை உங்களுக்கே கேளுங்க. இந்த எல்லா மனிதர்களுக்கும் ஒன்றும் பொதுவா இருந்ததா? இரங்கும் விஷயங்கள். அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்ற முடிவு செய்திருந்தார்கள், அல்லது அந்த முடிவை எடுக்க அவர்களது வாழ்க்கையில் இன்னும் சிறுவயதாக இருந்தார்கள். அதனால் இன்று இரவு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. நாம் நம்முடைய அன்புக்குரியவர்களை ராப்சர் காரணமா இழந்தோம். பைபிள் இது வரப்போகிறது என்று எங்களுக்கு தெரிவித்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவை நம்பிய எல்லோரும் இப்போது கடவுளுடன் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. நமக்கு மீதம் உள்ளது இரண்டாவது வாய்ப்பு தான். நான் இங்கே நின்று எதிர்கால பாதை எளிதாக இருக்கும்னு உங்களிடம் சொல்ல போவதில்லை நண்பர்களே. எத்தனை பேருக்கு துன்ப காலம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறது? பைபிள் இஸ்ரவேலும் உலகின் மற்ற நாடுகளும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தும் என்று கணிக்கிறது. அந்த உடன்படிக்கையை ஒரு பெரிய தலைவர் நடத்தியிருப்பா. அந்த உடன்படிக்கையின் கையெழுத்து 7 வருட இருளின் தொடக்கத்தை குறிக்கும். நாம் துன்ப காலம் என்று சொல்வது இதைத்தான் குறிக்கிறது.
16: அப்போ என்ன நடக்க போகிறது?
2: என்ன நடக்க போகிறது? உலகம் தீர்ப்புகள், பயங்கரமான தீர்ப்புகள், அழிவான போர்கள், பசிகள், தொற்றுகள் ஆகியவற்றை அனுபவிக்கும் அந்த தீர்ப்புகள் தீர்க்க தரிசனத்துல இவர்கள் மூலம் குறிக்கப்படுகின்றன. அப்போகலிப்ஸ் என்ற 4 குதிரை வீரர்கள் பேர் எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கிறது? நான் பார்த்தேன், ஒரு வெள்ள குதிரை, அதில் அமர்ந்திருந்தவன் ஒரு வில்லும் ஒரு கிரீடமும் பெற்றிருந்தான். அவன் வெற்றி பெறவோ வெற்றி பெற செல்லவோ வெளியேறினான். வெளிப்படுத்தல் ஆரியே. இப்ப அந்த முதல் குதிரை வீரன் யாரு? நான் நம்புகிறேன் இவர் எதிர் கிறிஸ்துவை குறிக்கிறார். அவருடைய நோக்கம் வெற்றி பெற என்ற 2 வார்த்தைகளால் தெளிவாகிறது.
14: அவன் நம்ம எல்லாரையும் கொல்ல போகிறானா?
2: இல்ல இல்ல, வேறு பகுதிகள் தெளிவா சொல்கின்றன. அவன் வலிமையால் அல்ல, ஆனால் தூது வழி, சமாதானம், உலக ஒற்றுமையை வாக்குறுதி அடிக்கும் போலி சமாதானம் மூலம் வெற்றி பெறுவான். இது யாருக்காவது பழகிய மாதிரி இருக்கிறங்க.
16: அதத்தான் நிக்கோலை கார்பதி செய்ய முயற்சிக்கல. ஆனா நிக்கோலை சாத்தானாவே இருக்க முடியாது. அவர் பேசுவது எல்லாமே சமாதானம், ஒற்றுமை பற்றி தான். அவர் உங்களுக்கு பொய்யாளி மாதிரி தோன்றுகிறாரா?
2: உங்களுக்கு அவர் எப்படி தோன்றுகிறார்?
14: ஒரு ரட்சகர் போல.
2: ஒரு ரட்சகர் போல? உங்கள் பாவங்கள்ல இருந்து உங்களை காப்பாற்ற ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். ஒரே ஒரு மெசியா, அவர் இயேசு கிறிஸ்து.
16: நான் இங்கிருந்து போனேன்.
2: இவ ஆபத்தான காலங்கள், நாம எல்லாம் பயப்படுறோம். ஆனா இந்த புத்துவம் நமக்கு 2வது வாய்ப்பையும் தருகிறது.
16: நீ அந்த குப்பை பேச்ச உட்கார்ந்து கேட்க முடியாது.
7: என்ன?
16: ஆபத்திலிருந்து காப்பாற்றுவாரா நிக்கோலேஸ்? எதிர்கிறிஸ்துவா? வா சொல்ற. உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள் எல்லாம் நீங்க எல்லாரும் கெட்டவர்கள் என்று நினைக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல வந்தேன். உலகத்துல நிறைய நல்லவர்கள் இருக்கிறாங்க. மேனுவாதில் ஒருவர்.
2: யாருடைய அளவுகோலுக்கு ஏற்ற? உன்னுடையதா, கடவுளுடையதா?
16: என்ன,
2: நீங்க தானே சொன்னீங்க நீங்க நல்லவங்கன்னு? நீங்க 10 கட்டளைகளையும் பின்பற்றினீங்கன்னு நினைக்கிறீங்களா?
16: ஆமா, பெரும்பாலும் பின்பற்றினேன். நான் பரிபூரணம் இல்ல, ஆனா நான் ஒருவரையும் கொலை செய்யல.
2: சரி, நீங்க பொய் சொன்னதுங்க.
16: ஆமா, யார் பொய் சொல்லல?
2: அப்படின்னா அது உன்னை என்ன ஆக்குது?
16: மனிதா
2: நீங்க தெரிஞ்சுக்கணும், என்ன ரொம்ப பாதிச்சது இயேசு சொன்னது. யாராவது ஒரு பெண்ண ஆசையோட பார்த்தா அவன் ஏற்கனவே அவளோட மனசுலவே விபச்சாரம் பண்ணிட்டான் என்று இயேசு சொன்னார். நீ எப்பவாவது அப்படி பண்ணிருக்கியா?
16: ஆமா, குற்றவாளி தானா?
2: அப்படின்னா கிறிஸ் நீயே ஒப்புக்கிட்டதால நீ ஒரு பொய்ய திருட மனசுல விபச்சாரம் பண்ணுவ. இது 10 கட்டளைகள்ல 3 மட்டும்தான். அப்படின்னா கடவுள் இந்த அளவுகள்ல உன்னை நியாயம் பண்ணினா நீ நேர்மையா குற்றம் இல்லாதவனா இருப்பேன்னு உண்மையா நினைக்கிறியா?
16: நான் குற்றவாளிதான் ஆயிருப்பேன் போல.
2: கிறிஸ் அதுதான் முக்கியமான விஷயம்.
16: ஆனா நான் என்ன பண்ணணும், மதம் பிடிக்கணுமா?
7: இல்ல அதுதான் நாங்க உனக்கு சொல்ல வர்றது. இயேசு சிலுவையில மரணிக்கும் போது உன்னோட தண்டனையை எடுத்துக்கிட்டார். நீ நரகத்துக்கு போக வேண்டாம்னு கடவுள் அப்படி பண்ணிடா, அவ்வளவுதான். அவர் உன்னை நேசிக்கார். நித்திய ஜீவம் ஒரு பரிசு.
9: நீங்கள் மதச்சடங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை, அதை நான் ஏற்க முடியாது. ஜான் கிறிஸ்டர்,
2: நாம் ராப்சரை தவற விட்டோம், நாம் அந்த வாய்ப்பையும் தவற விட்டோம். ஆனா அதனால் இது தாமதமாகி விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. கடவுள் எல்லா மனிதர்களையும் எங்கும் மனம் திரும்ப அழைக்கிறார். இப்போதே இங்கே வாருங்க, உங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. அடவுளை புகழுங்க.

0: கொடுங்க, அவர் உங்களை முழுமையா நிரப்புவார். உங்களுக்கு கிடைக்கும் அந்த விடுதலை மிகுந்த சமாதானத்தை தரும். உண்மையான ஞானம் என்பது வெறும் காற்றை துரத்தி செல்வது போன்றது அல்ல. இனிமே நடக்க போகின்ற காரியங்கள் அனைத்தும் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்குது. நீங்கள் இரத்தம் அடிக்கும் போதும் கூட கடவுளின் கைகளில் நிற்பது போல.
1: நீங்களும் யாரையாவது இழந்தீர்களா?
2: ஆம்னா,
0: வேதனையும் வலியும் நிறைந்த ஒரு கடினமான பாதை ஒன்னு இருக்கிறது. அதில் நிச்சயமா ஒரு உன்னதமான சுதந்திரமும் ஒளிந்திருக்கிறது.
2: அது அவர் தாங்கிக் கொள்கிறார். ஆமா, ஹாய் கிரேஸ், என்ன நடக்கிறது? எங்கள்
0: எல்லா நேரங்களிலும்
2: பயப்படுகிறீர்கள்.
0: என்றும் குறையாத மாறாத அன்பிற்கு பயப்படுகிறீர்கள். அது தினமும் கிடைக்கிறது நம்பிக்கையின் மூலம்.
1: நம்பிக்கையின் மூலம்
2: எனது அருமை நண்பா, இங்கே என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. கிறிஸ், இது நான் ரே.
3: வெளியே போ.
2: பார், உனக்கு அது தேவையில்லை. அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். நான் என் மனைவியையும் மகனையும் இழங்க எல்லாவற்றையும் உனக்கு போனவே. அது வலிக்கிறது நண்பா, அது எனக்கு தெரியும். நான் இதுவரை உணர்ந்த எந்த வலியையும் விட இது அதிகம் வலிக்கிறது. நான் அவர்களை மிகவும் மிஸ் பண்றேன். நான் அழக்கூடும், மறைக்க கூடும், இல்லையெனில் என் வீட்டை முழுக்க சிதைக்க கூடும். ஆனாலும் அது எதையும் மாற்றப்போவதில்லை. அவர்கள் திரும்ப வரப்போவதில்லை. நான் தொடர்ந்து வாழ்கிறேன், ஏனெனில் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். சொர்க்கா இருக்கிறது, அது உண்மையானது.
3: உண்மையா?
4: இந்த அறதான் உண்மை, இதுதான் உண்மையான யதார்த்தம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும்.
2: அந்த துப்பாக்கி எனக்கு கொடுக்க முடியாத.
4: நீயும் இறக்க விரும்பவில்லை என்றால் கொடுக்காதே.

0: நான் இறக்க விரும்பவில்லை குரஸ். நான் விரும்பினேன்னு நினைச்சாரு, நான் அதற்கு தகுதியானவன் என்று நினைத்தேன். அதுதான் கடவுள் விரும்புவதில்லை.
1: கடவுளா? கடவுள் இறந்து விட்டா? நீ கேட்டாயே நிக்கோலே சொல்லுது, சொர்க்கமும் இல்ல நரகமும் இல்ல, நாம் மட்டுமே இருக்கிறோம்.
0: அவன் உனக்கு வாழ்க்கையை தொடர வேண்டிய காரணமே இல்லைன்னு நினைக்க வைக்க விரும்புகிறான். மேலும் நீ உன்னை தற்கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். உன்னையே இப்போதே, அதுதான் அவன் விரும்புவதே. ஏனெனில் உனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏனெனில் கடவுள் உன்னையும் என்னையும் படைத்தார். எல்லாரி, நீ உன்ன சுத்தி பாலே, இது ஒரு விபத்து என்று நினைக்கிறையா? அந்த கடல்கள், அந்த சூரிய அஸ்தமனம், இவையெல்லாம் வெறும் வாய்ப்பால் நடந்து விட்டது என்று நினைக்கிறாயா?
1: நீ என்ன சொல்ற?
0: நான் சொல்வது கடவுள் இருக்கிறாரே என்பதுதான். இருக்கணும் என்றோ, அதுதான் ஒரே பொருத்தமான விஷயம்.
1: அப்படி என்ற கடவுளும் சொர்க்கமும் இருந்தா நான் இங்கேயே இருக்கிறோம். நாம் ஏன் சொர்க்கத்துல இல்லையா?
0: ஏனெனில் நாம் கடவுளுடன் சரியாண்டு இல்லை. கிறிஸ்து, கிறிஸ்து, நீ அந்த துப்பாக்கியை அழுத்திக்கலாம், நான் உன்னை தடுக்க முடியாது. ஆனா நீ அப்படி செய்தா உன் மனைவியை இனிமேல் ஒருபோதும் பார்க்க முடியாது. அதுதான் நீ விரும்புகிறதா? அவள் சொர்க்கத்துல இருக்கிறா, என் மனைவியும் என் மகனும் கூட இருக்கிறாங்க. அவ கடவுளிட அர்ப்பணித்தா, அதனால அவ சொர்க்கத்துல இருக்கிறா. அவள் இல்லை என்றால், அவர்கள் இல்லை என்றால், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நீயே சொல்லு, அவர்கள் எங்கே இருக்கிறாரு? சொர்க்க இல்லை என்று நீ எனக்கு உறுதி சொல்ல முடியுமா? நீ அத 100 விழுக்காடு உறுதி சொல்ல முடியுமா? நீ தவறாக இருந்தா என்ன ஆகும்? நீ அவர்களுடன் இருக்க விரும்புகிறாய் இல்லையா? நான் நிச்சயமா அறிவேன் நீ விரும்புகிறாய். அவர்களும் நீ அவர்களுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்போது நீ ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவு. என்ன நம்பு, உன் மனைவிய நம்பு கிரேஸ். அந்த துப்பாக்கிய கடவுளுக்காக மாற்ற வேண்டும். உன் நம்பிக்கையும் விசுவாசமும் கடவுள்ல வைக்க வேண்டும். அதையும் இப்போதே செய்ய வேண்டும். இப்போதே நீ என்ன சொல்ற? அந்த மாற்றத்தை செய்ய தயாரா?

0: அந்த கோட்டையில மக்கள் எரிந்த போது அங்க இரண்டு பேர் பிரசன்னம் செய்ததை நான் இப்போதுதான் உறுதிப்படுத்தினேன். புரூஸ், இது உண்மை என்று எனக்கு தோன்றுகிறது. அதுவும் இப்போதே நடக்கிறதுன்னு நினைக்கிறேன்.
1: நாம் எப்படி பகிர்வது?
0: அதை ஜிஎன்என் செய்தி அறிக்கையாக மாற்றுவதன் கூட அந்த புதிய உலக மதம் பற்றிய பேச்சுகளுடன் இதை இணைக்க முடியும். நான் அங்கே கேமராவுடன் சென்று செயற்கை கோளுக்கு இணைக்கிறேன்.
1: நேரடி தொலைக்காட்சி, உலகம் உண்மையை நேரடி தொலைக்காட்சியில பாக்குவான். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்.
2: ஐநா பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? பாதுகாப்பு எப்படி? சுவர் மூடப்பட்டிருக்கிறது.
0: நிக்கோலையோட எனக்கு ஒரு சந்திப்பு இருக்கிறது.
3: பிரஸ் இப்போதுதான் மீட்கப்பட்ட. அது அற்புதமா இருந்தது. அற்புதம்
1: கடவுள புகுதுங்க.
3: நான் இறுதியா அதை புரிஞ்சுப்பாங்க. கடவுளின் நோக்கம் என்னவென்று எனக்கு தெரியும். நான் நிக்கோலைக்காக அந்த விமானி வேலையை முயற்சிக்க போறேன்.
1: அருங்க, கடைசியாக நான் பேசினப்போ நீங்க என்ன நேரடியா சொன்னீங்க, இல்ல எதிர்கிறிஸ்துவுடன் பாதியில் நிற்க முடியாது. சரி, நீங்க 100% முழுமையா இருக்கலாம்.
3: புரூஸ், நிக்கோலைய இஸ்ரவேலுடன் ஒப்பந்தம் கையெழுத்திட்டவுடன் துன்பகாலம் துவங்கும். நமக்கு அதிக நேரம் இல்ல. நீங்க
2: ரெண்டு பேரும் பைத்தியக்காரங்க. நீங்க எதிர்கிறிஸ்துவுக்காக வேலை செஞ்சு அவரோட மதிய உணவு சாப்பிட பாக்குறீங்களா? நீங்க அந்த வேலையை பெற போறீங்கன்னு என்ன நம்பிக்கை?
3: எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு.
2: என்ன வேணுமானாலும் பண்ணேன்.

0: என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
1: ஒண்ணும் இல்ல.
0: அது உங்க குடும்பமா? இவ என்ன?
1: அவங்க எல்லா தேவாலய உறுப்பினர்கள்.
0: ஆறு, உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு கவலை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நான்
1: என் குடும்பத்தை பத்தி பேச விரும்பல.
0: லோயி, நீ என்னையும் ஒரு விஷயம் சொல்லாம இருக்கிற மாதிரி தோணுது.
1: நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறேன், ஆனா இந்த சாத்தானோட சுற்றி வர்ற விஷயத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ நாளைக்கு உயிரோட இருப்பையா இல்லையான்னு எனக்கே தெரியல.
2: மாயிரு,
3: என்ன விஷயம்?
2: ஒரு விஷயம் பேசணும்.
3: ஒரு கண் இமைப்புல எவ்வளவு விஷயங்கள் மாறிடும் பாரு.
2: ஆட்டி, இந்த பிளேன ஓட்டணும் எனக்கு.
3: நீயும் மற்ற எல்லா பைலட்டுகளும் அதுதான் ஆசை. முன்னாடி இந்த வேலைய வேணான்னு நீ எச்சரிச்ச, பைபிள் தூக்கிக்கிட்ட, நீ ஏதோ பண்ணுன.
2: அப்ப எல்லாமே புதுசா நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு என் உலகமே தலைகீழாயிடுச்சு. என் குடும்பத்தை நான் இடம் நோக்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல.
3: ஆனா என்னிடம் இல்லைங்க. மேலும் ரே, உன்னோட சின்ன பொய் எல்லாம் வதந்திகள் எல்லாம் எனக்கு தெரியும். என்ன விஷயம்? ஆமா, அந்த ஆன்டிகிறிஸ்து. பைபிள் வாசிப்பவர்கள் சொல்வது இதுதானே? அப்படி இருக்க நீ எப்படி இங்க வந்து இந்த வேலையை கேக்குற?
2: ஹாட்டி, தயவு செய்யற, நான் ஒரு பைலட்டு. உண்மைகள் தான் எனக்கு முக்கியம். நாம் ரொம்ப நாளா சேர்ந்து வேலை பார்த்தோம் இல்லையா? அந்த எல்லா காலத்திலயும் நான் யாரையாவது பற்றி வதந்தி அல்லது பொய் பரப்பினேன் என்று உனக்கு தெரியுமா? நான் நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட எல்லாமே இழந்துட்டேன். ஆனா இன்னும் நான் பறக்க முடியும். நான் ஒரு நல்ல பைலட். நீயும் அதை தெரிஞ்சுக்க. நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு சிறந்த வழி நிக்கோலைக்காக வேலை செய்வதுதான் இந்த நம்புறேன்.
3: நீ உண்மையா சொல்றன்னு எனக்கு நம்பிக்கை ஏட்டு.
2: நான் உண்மையாதான் சொல்றேன். ஆமா, உண்மையாதான்.
3: நீ அவனை சந்திக்கணும். நீ அவனை தெரிஞ்சுக்கிட்டா அது அற்புதமா இருக்கும். அவன் எப்போது பெரிய நன்மை, உலக அமைதி பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அவ ஒரு கிறிஸ்துவர் போல இருக்கா என்று எனக்கு தோணுது.
0: ஏ க்ளோயி, உள்ளவா. எல்லாம் சரியா இருக்க?
1: நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்கணும்.
0: ஆமா, கேள்மா. உட்காரு.
1: இப்ப மாதிரி நேரத்துல உறவுகள் பற்றி உனக்கு என்ன நினைக்கிறாய்?
0: உறவுகளா? என்ன அர்த்தம்?
1: அது காதல் உறவுகள். ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இடையிலானது.
0: நீ உட்கார வேண்டாம் என்று நிச்சயமா நினைக்கிறாயா? அந்த ஆளை தெரிஞ்சுக்கிறேன் போல இருக்கே.
1: விரைவில் போக போற ஒருவரை பத்தி
0: நான் நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்று உறவுகளிலும் கூட. ஒருவேளை கடவுள் உன்னிடம் ஒரு தியாகம் செய்ய சொல்லலாம் க்ளோய். ஒருவேளை கடவுள் உன்னிடம் பக்க விட சொல்லலாம்.
1: அவன் ஒருபோதும் திரும்பி வராமல் இருந்தானோ?
0: நீ அவனிடம் பேசணும்னு நினைக்கல.
4: நீ சொல்வது சரிவா நண்பரே?

0: எந்த ஒரு விஷயமும் நம்ம விட்டு கைவிட்டு போய்விடக் கூடாதுன்னு நம் மனதார நினைக்கிறோம்.
1: நான் பக் வில்லியம்ஸ் தேடி கொண்டிருக்கிறேன்.
0: என்ன
1: பக் வில்லியம்ஸ் இந்துவா இருக்கிறாங்க?
0: இல்ல இல்ல, அவர் இங்க இல்ல. பாரு, உனக்கு என்ன வேணும்? உனக்கு ஒரு கையொப்பம் வேண்டுமா அல்லது வேற ஏதாவது? அதுதான் உனக்கு வேண்டியது. பா சிக்கி, நான் உனக்கு ஒரு அறிவுரை சொல்றேன், சரியா? நீ அவனை வீட்டுக்கு பின்தொடர்ந்த முதப்பெண் இல்ல, அதனால நீ இப்பவே கிளம்பி கல்லூரி பையங்களோட போய் விளையாடு, சரியா? பை, நீ போயிட்டு வரியா?
2: அதை நீ எடுத்துட்டு போறியா?
1: அவர்தான்.
2: அவர் யாரு?
1: பக்.
2: பக், இங்க என்ன நடக்குது?
1: ஒண்ணும் இல்ல.
2: அந்த ஒண்ணும் இல்லக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு க்ளோய்.
1: அவர் நிச்சயதார்த்தம் ஆயிட்டா? அத உனக்கு தெரியாதுன்ற நான் நம்புறேப்பா. அவர் உளுத்தருடன் வாழ்கிற
2: பாப்பா பக்கு நிச்சயதார்த்தம் ஆயில பிரன்.
1: ஆமா, அவர் ஆகிட்டார்.
2: உனக்கு இந்த தகவல் எங்கிருந்து கிடைச்சது என தெரியல, ஆனா பக்கு நிச்சயதார்த்தமா இருந்தா அவர் நம்மளுக்கு சொல்லி இருப்பான். ஹலோ,
3: ஹேய்
2: பக், எப்படி இருக்கீங்க?
3: கொஞ்சம் விரக்தியோட இருக்கே. க்ளோயி அங்க இருக்கா? அந்த வார் நம்ம இடையே ஏதோ தவறான புரிதல் நடந்திருக்கு போல.
2: அது உண்மைதான் என்று நான் சொல்ல.
3: ஏன், அவர் அங்கே நிக்கிறாரா?
2: நிச்சயமா. நீ,
3: உனக்கு இந்த பிரச்சனை என்னன்னு ஏதாவது ஐடியா இருக்கா?
2: இல்ல, உண்மையிலே தெரியல.
3: நான் இதுக்கு முடிவை காண விரும்புவேன். இன்னைக்கு நைட் உங்க வீட்டுக்கு வரட்டுமா?
2: அது நல்ல யோசனை
3: தான். சூப்பர், நான் இப்பவே வரமா? உங்களுக்கு பிரச்சனை இல்லையா?
2: அது ரொம்ப நல்ல யோசனை.
3: நான் ஏற்கனவே வழியில இருக்கேன்.
2: சரி பேக், நாளைக்கு பேசுனா. இப்போ நான் குளிச்சுட்டு படுக்க போறேன். இனி இரவு

0: ஆஹா சார், வில்லியம்ஸ் இப்படி சந்திக்க நேர்ந்ததுக்கு மன்னிக்கணும். ஆனா இந்த காட்சியை நீங்க ரசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பர்னே, உங்களை மீண்டும் பார்க்க நல்லா இருக்கு. நாம கடைசியாக சந்தித்தப்போ அது ரொம்ப மோசமான சூழ்நிலையில தான் நடந்தது.
1: ஆமா, அது நடந்தது ரொம்ப மோசமான விஷயம்.
0: அந்த நாளுக்கு பிறகு நீங்க என்னை தவிர்க்கிற மாதிரி எனக்கு தோணுது.
1: இல்ல, நான் ஏன் அப்படி செய்யலாம்? அது என்னவோ எல்லாமே ரொம்ப குழப்பமா இருக்கு. அதாவது எல்லாமே.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா. பாக், வெளி உலகமே பதில்கள் தேடி அலைக்கின. இப்போ இந்த உலகத்துக்கு சரியான பதில்கள் கிடைக்கிறது தான் முக்கியமான விஷயம் என்று நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் ஐநா உலகின் முக்கிய ஊடகங்களை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ள முடிவு செய்திருக்குது. உங்களுக்கு இது பிடிக்கலன்னு தோணுது?
1: ஒரு சுதந்திர உலகத்துக்கு சுதந்திர ஊடகம் அடித்தளம் தான். பொறுப்பில்லாத தலைமைத்துவம் ரொம்ப ஈர்க்க மாதிரி தெரியல.
0: இந்த உலகத்துக்கு நானும் நல்லதுக்கு தான் விரும்புறேன். இப்ப வரைக்கும் நீங்க கேட்டதுலயே அதை புரிஞ்சிருப்பீங்க. கடந்த வாரம் நான் ஒவ்வொரு நாடாக பயணம் செய்திருக்கிறேன். நான் நேரு சொல்றேன், நான் பார்த்தது எல்லாமே வேதனை மற்றும் துன்பம் தான். இந்த அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்தை சமாளிக்க மனிதர்கள் உருவாக்கப்படலன்னு தோணுது. மக்களுக்கு ஒரே இயற்கையான எதிர்வினை தான் இதுக்கு இருக்கு. யாரையாவது குறை சொல்லி கண்டுபிடிக்கலாம். இது நம்ம கையில தான் ஸ்பாக்கு. மக்களுக்கு தேவைப்படும் பதில்கள் கிடைக்கலனா அவங்க தானே பதில்களை உருவாக்க ஆரம்பிப்பாங்க. இத பத்தி யோசிச்சுப்பாரு. யாரையாவது வெளுக்க சம்படி தேடி திரியும் உலகம் பதில்கள் தேடி வதந்திகளையும் சண்டையையும் தூண்டும் ஊடகத்தையும் நம்பி இருக்குது. உலக அமைதியும் ஒற்றுமையும் நம்ம கையில இருக்கக்கூடிய ரகசியமா இருக்கலாம்.
1: ஏன் நாடு?
0: ஏன்னா மக்கள் உங்களை நம்புறாங்க. இப்படி ஒரு நேரத்துல அவர்களுக்கு நீங்க தான் தேவை. ஒரு நியாயமான குரல். பயம் சந்தேகம் நிறைந்த உலகத்துல உங்க மாதிரி ஒரு குரல் அமைதிக்கான போராட்டத்துல மிக சக்தி வாய்ந்த ஆயுதம்.
1: நான் மறுத்தா?
0: நீங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
1: நான் இதை செய்ய போறேன்றா எனக்கு எந்த செய்தியும் முழுமையாக பதிவு செய்ய முழு சுதந்திரம் வேணும்.
0: நிச்சயமா.
1: மற்றும் எனக்கு முழு ஐநா பாதுகாப்பு அனுமதி வேண்டும். நான் உண்மையை தெரிவிக்க போறேன் என்றா அதற்கு எனக்கு அணுகல் இருக்க வேணும்.
0: திரு பக் வில்லியம்ஸ் அவர்களே, இந்த பொறுப்பை நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். நமக்கு ஒப்பந்தம் ஆகிவிடுறேன்.

0: ஹே பக், உனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். நாம இருவரும் இனிமேல் ஒன்றாக சேர்ந்து இணைந்து பணியாற்ற போகிறோம் கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: ஏய் நிக்கோல, ஜிஎன்ஏவை கட்டுப்படுத்துறாருன்னு ஏன் எனக்கு சொல்ல?
0: அது தொடர்புடையது இல்ல. பாரு, இஸ்ரேலும் உனக்கு நான் தரையில இருக்கிற ஆளு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன தொடர்பு கொள்ளும். நம்ம மாதிரி ஆள்களுக்கு இது ரொம்ப நல்லதா இருக்கும் தெரியுமா? பத்திரிகை நேர்மையும் ஊடக சுதங்காங்க. நிக்கோல, நீ எப்போது ஆசைப்படும் முதலாளிதான் ஆறு.
1: சரி, ஆமா கேளு, நான் அமைதி ஒப்பந்தத்தை பதிவு செய்ய போறேன்.
0: இல்ல, பெண்ணியோட அறிவிப்பு அதுதான் நிகழ்ச்சி. சரிவானே, என்ன நம்பு, இது உன் வாழ்க்கையிலேயே பெரிய செய்தி ஆகும்.
1: இந்த உரை ஏன் இவ்வளவு முக்கியம்?
0: நீதான் பத்திரிகையாளு, நீயே கண்டுபிடிச்சுவா, பிறகு பாக்கலாம்.

0: இப்போ நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க?
1: ப்ளோயி, உன்னோட பேசணும்.
0: வேண்டாம், போயிடு.
1: ப்ளோயி, ஹே, நீ என்னோட பேசாம வரைக்கும் நான் போக மாட்டேன்.
0: சரி,

0: அப்பா சொல்லுனே
1: அண்ணா,
0: பக்கு இங்க இருக்கான், அவன் போக மாட்டேன்னு சொல்றான்.
1: நீ என்ன செய்ய சொல்ல விரும்புற? நான் ஷவர் எடுக்கிறேன், சோப்பு கண்கள்ல போயிக்கு.
0: அவனை அனுப்பி வை.
1: நல்லா பாரு, அவன் என்ன பார்க்க வரல.
0: சரிங்கண்ணா.

0: உனக்கு இன்னும் சரியாக 9 நிமிடங்கள் மட்டும்தான் மீதம் இருக்கிறது.
1: நான் உள்ள போகலாங்க.
0: ஆமா
1: சரி, நாம் இங்க நிக்கிறோம், குளிர்ல உறைஞ்சிடும். குளோயி, தெளிவாகவே இங்க ஏதோ ஒரு தவறான புரிதல் இருக்கு.
2: நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க குளோயி. எனக்கு புரியற, நாம இருவரும் நல்லா பழகிட்டோம்னு நினைச்சேன்.
3: அதாவது
2: நான் உங்களை ரொம்ப பிடிக்கல.
4: நான் மட்டும் இல்ல, வேற யாரும் இருக்காங்களே.
2: என்ன?
4: ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட கிட்ட 8 நிமிஷம் தான் இருக்கு, பேசிக்கிட்டே இருங்க.
2: நான் மட்டும் இல்ல, வேற யாரு என்றா என்ன அர்த்தம்? லோயி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல.
4: உங்களுக்கு தெரியும் இல்ல, மறந்துடுங்க. உங்க மனைவிக்காரி கவலைப்படுறதுக்கு முன்னாடியே உங்க கிட்ட போயிருங்க.
2: இருங்க இருங்க. என்ன?
4: நான் உங்ககிட்ட இன்று உங்க அபார்ட்மெண்ட்லதான் சந்திச்சேன்.
2: யாரு?
4: கடுப்பு மூடி மீசாய் துணி போட்டிருந்தாங்க. எரிய பிரகாசமான வைர மோதிரம், ஏதாவது ஞாபகம் உள்ளதா?
2: ஐவியா?
4: மிஸ்ஸஸ் ஐவி வில்லியம்ஸ், நல்லா இருக்காங்க.
2: நான் ஐவியோ வேற யாரையோ நிச்சயதார்த்தம் பண்ணல. அவங்க என் வீட்டுல தங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என் உதவியாளர். இதோட முடிஞ்சிருச்சு.
4: அப்படி என்றா இல்லையா?

0: நான் ரொம்ப முட்டாளா இருக்கேன் போல.
1: அப்படி சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியும் இது என் தவறுதான். நான் சொல்லி இருக்க வேண்டும், ஆனா சொல்லவில்லை. ஏனென்றால்
0: மன்னிக்கணும்.
1: எத்தனை நிமிஷம் எப்படி இருக்க?
0: உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நேரம் எடுத்துட்டேன்.

0: எல்லாம் சரியா இருக்கு.
1: ஷவர அவங்க வர போறதுன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி அப்பா.
0: இனிய இரவு செல்லம்.
2: அவங்க நேரா கோல்டன் கேட் வர ஒரு படையை அனுப்ப போறாங்கன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க, நான் நிகழ்ச்சியாவ பேசினேன், அவர் எனக்கு முழு ஐயன் அனுமதி கொடுத்திருக்கான். இங்க ஒரு திருப்பம் இருக்கு, எதிர்கிறிஸ்து தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை ஒப்புதல் அளிக்கிறார்.
0: அவருக்கு தெரியவில்லை என்றால் நீ சாட்சிகளை GNN வைக்க திட்டமிட்டு இருக்கிற.
2: நான் செய்யும் எல்லாமோ உலக ஒற்றுமைக்காகத்தான் என்று அவரை நம்ப வைக்க போறேன்.
1: நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்பா.
0: நானும் உங்களுடன் தரையிட்டு உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டாலும் நான் அங்க இருக்க.
2: நன்றி. இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. ப்ரூஸ், நான் ஜெபித்து கொண்டிருக்கலே, இதுதான் செல்ல வேண்டிய பாதைன்னு எனக்கு தெரியும். நண்பர்களே, எதிர்கிறிஸ்துவுக்கு நாம் கூட புரிஞ்சு கொள்ள முடியாத சக்திகள் இருக்கலாம். நம் பார்வையால் அல்ல, நம்பிக்கையால் நடக்கும்.
3: வீலிங் சுவரில் நடக்கும் நிகழ்வுகள் எனக்கு கவலை அளிக்கின்றன. பிரிந்த மதங்கள் என்றா பிரிந்த உலகம்தான். இந்த ஆட்கள் தங்களை தாங்களே பிரசங்கிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள். அவர்கள் ஆபத்தானவர்கள்.
4: நீங்கள் ஏன் அவர்களை கைது செய்யவில்லை?
3: நான் அவர்களை சிறையில் போட விரும்பவில்லை. இது ஒரு அடக்குமுறை ஆட்சி அல்ல. வேறு யாரும் காயம் அடைய வேண்டாம் என்பதற்காகத்தான் நான் விரும்புக. சுவர்ல காவலர்களை அதிகரித்தமோ? நீங்க ஏதாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா?
4: வீலிங் சுவர் ஒரு முக்கியமான சின்னம். ஆயிரக்கணக்கான மக்கள் அதற்காக கூடி வந்துகிறேன்.
3: அப்படிதா? உலகம் அதிர்ச்சியில உள்ளது திரு பிளாங்க். மில்லியன் கணக்கானோர் மறைஞ்சுட்டால எந்த நியாயமான விளக்கமும் இல்ல. மக்கள் ஏதாவது காரணம் பிடிக்க முயற்சிக்கிறாங்க. அவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பது நம்முடைய கடமை.
4: எப்படி நிக்கோல?
3: ஆவிக்குரிய ஒற்றுமையை உருவாக்குவதன் மூலம் நிச்சயமா. ஒரே உலகமகா, உரிமை, ஒற்றுமை மற்றும் அமைதி. இது எப்படி ஒற்றுமையை உருவாக்கும்?
4: ஆம் திரு ஜனாதிபதி.
3: ஓய்வட. அப்புறம் பக் வில்லியம்ஸ் அறிக்கை எனக்கு கொடு.
4: உடனே ஐயா.
3: மக்கள் இப்போது அதை ஏற்க தயாராக இருக்கிறார்கள் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. ஒற்றுமையான உலகளாவிய சமூகம், உலகம் நம்ம பின்தொடர்ந்து அமைதிக்கு வரும். மேலும் இந்த மனிதர் அவர்களுக்கு வழிகாட்டுவார்.
2: சரி, இன்னும் ஒரு கை. சரி, இது ஒரு வேடிக்கையானது.
1: இது இன்னொன்று நினைக்கிறேன். சரி
2: சரி,
1: நீங்க உங்களுக்கு குக்கி சாப்பிட ஆசையா இருக்கா?
2: ஆமா, ஏன் நான் அப்படி தெரிகிறேனா?
1: அது ரொம்ப மோசம்.
2: அணிந்து கொள். இதோ ஆரம்பிக்கிறோம், இதோ ஆரம்பிக்கிறோம்.
1: நான் பாக்குதோ, அது எனக்கு பிடிச்சிருக்கு.
2: தெரியுமா, எனக்கு வேற வழியே இல்ல.
4: தெரியும் பார், நம்மிடம் இன்னும் நம்முடைய படங்கள் இருக்கின்றன இல்லையா?
2: ஆமா.
4: நான் உன்ன நினைச்சிருக்கான். தை பரவாயில்ல
2: மெண்டி.
0: அவர் நன்றாக இருப்பார்.
4: கவனமா இரு அம்மா.
0: நிச்சயமா நான் கவனமா இருப்பேன்.
4: கவனமா இருப்பா, நீங்க நிஜமாகவே எனக்கு பெறுவ. நான் உன காதலிக்க
0: நானும் உன காதலிக்கிறேன் ஏஞ்சல்.

0: வணக்கம், நீங்க இப்ப நல்லா இருக்கீங்களா?
1: வா, ஒரு காஃபி குடிக்கிறா?
0: நிச்சயமாக நான் ஒப்புக்கொள்கிறேன், நீங்க சொல்வது முற்றிலும் உண்மைதான். சரி
2: சரி, வாங்க, இதோ நம்ம வந்தாச்சு. நல்லதே,

0: என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
1: நான் என்ன கிடைக்கும்னு பாப்பதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: கவனமா இரு.

0: அருமை, உன் பேச்சு நல்லா இருந்தது.
1: பென்யூடா அந்த மாற்றங்களை ரொம்ப விரும்பினார்.
2: அது கேட்டு எனக்கு சந்தோஷம்.

0: மைக்கு
1: கேப்டன் ஸ்டீன், நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா?
2: நான் ஹார்டிய தேடிட்டு இருந்தேன், நம்முடைய வருகை நேரத்தை அவளுக்கு சொல்லணும்னு நினைச்சேன்.
1: இந்த தர்கா உங்களை பத்தி ரொம்ப உயர்வா பேசுகிறார். அவ எனக்கு சொன்னாங்க நீங்க ஒரு காலத்துல சேர்ந்து வேலை பாத்தீங்களா?
2: ஆமா ஐயா, அது சரிதா.
1: அந்த பழைய உறவு அது வேலை இடத்தை தாண்டி போனதா?
2: மன்னிக்கவோ,
1: உலகெங்கும் பல தகுதியான பைலட்டுகள் உள்ளனர். அவள் உங்களை சரியான காரணத்திற்காகவே தேர்வு செய்திருக்கிறாள் என நம்புகிறேன்.
2: நம்முடைய பழைய உறவை பற்றி கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல, அது வேலை இடத்தை தாண்டி போகவில்லை.
1: நல்லது, எல்லாரும் எங்க நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும்.
2: ஆமரியா,
1: கேப்டன், நீங்க அந்த
2: மன்னிக்கவோ,
1: நம்முடைய வருகை நேரம். நான் இப்போதே ஹெட்டிய பார்க்க போகிறேன்.
2: நிச்சயமா, மன்னிக்கவும், நான் மறந்து விட்டேன்.
1: கேப்டன் ஸ்டீல், நீங்க நலமா?
2: நான் நலமா இருக்கிறேன்.
1: நல்லது. இந்த விமானம் இது உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இருக்கிறதா?
2: ஆமா ஐயா, இது அற்புதமா இருக்கிறங்க.
1: மிக்க நன்றி கேப்டன். அப்புறம் இன்னொன்று கேப்டன், அப்புறம் இன்னொன்று கேப்டன். நீங்க எங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி.
2: வந்தேயா, இங்கே இருப்பது நல்லது.

0: ஏ உள்ளே மாறுமார், எப்படி பண்ணதே, நீங்க எல்லாம் கண்டுபிடிதா?
1: ஆமா, எனக்கு அப்படிதான் தோன்றுகிறது. இணைப்புகள் உங்களை பேச வைக்கும்.
0: சரி சரி, இப்ப ஆரம்பிக்கிறா. மெசியாவை எதையும் உடைக்காம குத்தப்படுவா. மருத்துவ பதிவுகளை காட்டுகின்றன. நிக்கோலை 6 வயதில் இருந்த போது ஒரு விவசாய இயந்திரம் மூலம் அவ மார்பில் குத்தப்பட்டது. ஆனா ஒரு எலும்பும் உடையவில்லை. மேசியா சிறுவயதுல எகிப்துக்கு பயணம் செய்வார். இதுதான் பெஞ்சூடாவின் பெரிய அறிவிப்பின் பொருள். அவர் நிக்கோலையதான் மேசியா என்று அறிவிக்க போகிறார். அதனால்தான் நிக்கோலா என்னை இங்க வர சொல்லார். இந்த உரையை பிரபலப்படுத்த என்னை பயன்படுத்துகிற
1: இல்ல இல்ல, இங்கே நாம் ஏதோ ஒன்றை தவறுவித்தோம். இது பெஞ்சூடாவின் உரை. அப்படி என்ற நானேனோ நிக்கோலே ஸ்டீவ் பிளாங்க அதை எழுதியதற்காக நன்றி சொல்வதை ஏன் கேட்டேன்?
0: அல்லது மறுபடியும் எழுதியதற்காக? மேசியா எதையும் உடைக்காம குத்தப்படுவார். அது இயேசு கிறிஸ்துவே என்று நாம் எல்லாம் அறிமோம். அவர் சிலுவையில தொங்கும் போது அவரை குத்தினாருங்க.
1: பெஞ்சூடா இயேசு கிறிஸ்துவே மேசியா என்று அறிவிக்க போனார். அவர்கள் உரையை மாற்றி விட்டாரு. அவர்கள் பெஞ்சூடாவை அதை வாசிக்க எப்படி வைப்பாங்க?
0: நிக்கோலையின் கட்டுப்பாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் பெஞ்சூடாவை அடைய விழுவுள்.
1: அதுக்கப்புறம் என்ன? அவனுக்கு இவ்வளவு பேரும் அவன் கட்டுப்பாட்டிலோ அல்லது ஏதோ மாயையில இருக்கிறார்களோ, நீ என்ன பெயர் வைத்தாலும் பரவாயில்ல. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நீ என்ன செய்ய முடியும்?
0: நான் எதுவும் செய்ய முடியாது. ஆனா கடவுள் முடியும். அதை உடைக்க ஒரே சக்தி கடவுளின் சக்தி தான்.
1: ஆனா எப்படி?
0: நாம் பெஞ்சூடாவை கடவுளின் வார்த்தையுடன் நேரில சந்திக்க வைக்க வேண்டும்.
1: பக்கு,
0: நாம் அவனை சாட்சிகளிடம் கொண்டு போக வேண்டாம்.
2: நம்பி
1: பக், உன்னை பார்க்க நம்மது.
0: ஸ்டீவ், கேள், எனக்கு ஒரு உதவி. நான் அழுத சுவருக்கு போக வேணும்.
1: ஏ
0: அந்த 2 ஆர்வல் சுவர்ல இருக்கிறான்ல கேள், அவர்கள் நிக்கோலாய்க்கு ஒரு பிரச்சனை என்று எனக்கு தெரியும். நான் அவர்களை மதிப்பிழக்க செய்ய முடியும்னு நினைக்கிறேன். நான் அவர்களை அங்கிருந்து போக வைக்க முடியும்னு நினைக்கிறேன்.
1: சரி, எனக்கு இது பிடிக்குங்க. எனக்கு அது மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனா நான் என்னால அதை செய்ய முடியல. உனக்கு கூட இல்ல, அதற்குள் நுழைய அனுமதி இல்ல.
0: ஓ ஸ்டீவ், வாழுங்க.
1: இல்ல இல்ல, பாருங்க, நிக்கோலாய் அனைவர் நலனையும் நாடுகிறார். அவர் அதை பிரிக்காம ஒன்றிணைக்க நினைக்கிறார். நீங்கள் அந்த ஆட்களுக்கு கவனம் கொடுக்க கொடுக்க அவர்கள் நிலைமையை இன்னும் மோசமாக்குவார்கள். இது அது இங்கேயே இருக்கிறது. சே, உலகம் இந்த திசையில தான் சென்று கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் ஒரே வதோ. ஓ சே, அதை பற்றி படிக்க கூட நினைக்காத.
3: நான் உங்களுக்கு படிக்கலாமா? உங்கள் மனம் கலங்க வேண்டாம்.
1: நீங்களும் கடவுளை உறுதியா நம்புகிறீர்கள், அதே போல் என் மீதும் நம்பிக்கை வையுங்கள்.
3: என் தந்தையின் வீட்டில் பல மாளிகைகள் உள்ளன. அது இல்லை என்றால் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பார். நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை தயார் செய்றேன். நான் போய் உங்களுக்காக இடம் தயார் செய்தால் மீண்டும் வருவேன்.
0: மணிகம்,
4: நான் உடனே திரும்பி வருக. பக் எனக்கு உங்களை எங்கே காணலாம்னு சொன்னா, ஆனா இப்போ உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிற மாதிரி தெரிகிறது. அதனால நான் சுருக்கமா சொல்றேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி என்றால் அதன் அர்த்தம் என்னவென்றால்,
3: நாம் இருவரும் தவறான முடிவுக்கு வந்துவிட்டோம் போல இருக்கிறது.
1: மன்னிக்கவோ, மன்னிக்கவோ.
4: எனிவே, நான் மன்னிக்கவோ. நான்
3: பிரச்சனை இல்ல. நீங்க ரொம்ப வலுவான பாதுகாவலியாக இருக்கிறீர்கள். நம்ம எல்லாருக்கும் தனித்தனி திறமைகள் இருக்குது போல.
4: சரி சரி, இவங்க எல்லாத்தையும் நம்புறீங்களா?
2: ஆமா, அவ நம்புறேன்.
4: மாய சுத்திரமா?
3: இது மாயா இல்ல, நம்பிக்கலா.
4: நீங்க அந்த நம்பிக்கைய பைபிள் படிச்சுதான் பெறுவீங்களா?
3: அடிப்பது மட்டும் இல்ல, நம்புறதும் முக்கியம். என் அம்மா சொன்ன மாதிரி நம்பிக்கை என்பது ஒரு தேர்வு. அது மனசுல இருந்து வருது, அதனால் நம்பணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்புவீங்க, இல்லை என்றா இல்ல.
4: ஆமா, அது எனக்கு ஒருபோதும் பலமான விஷயமா இருக்கல, அதனால். ஆனா பாருங்க,
3: நல்லா அதிர்ஷ்டம் இருக்கட்டும்.
4: நன்றி.
3: அது பற்றி மன்னிக்கலாம். நான் போய் உங்களுக்கு இடம் தயார் செய்தால் திரும்ப வந்து உங்களை என்னிடம் சேர்த்துக் கொள்வேன்.
5: நான் இருக்கும் இடத்துல நீங்களும் அங்கே இருக்கலாம். அது

0: மன்னிக்கவும், ரபி பென் யூதா.
1: ஆமா.
0: வணக்கம். என் பேர்
1: பக் வில்லியம்ஸ். உங்களை உலகமே யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நான்
0: பேசலாமா என்று நினைக்கிறேன்.
1: உங்களுக்கு நான் என்ன செய்ய?
0: இது பற்றி, சுவர்ல இருந்த அந்த இரு ஆண்கள் பற்றி.
1: அவர்கள் ஆபத்தானவர்கள். அவர்கள் மதத்தின் மூலம் உலகத்தை பிரிக்க விரும்புகிறார்கள். இது சரியில்லை. வானம் இல்ல, நரகம் இல்ல, நான் தான் மட்டும் இருக்கிறான். மூட நம்பிக்கை உள்ள மத தீவிரவாதம் உலகத்தை இன்னும் பிரிக்க அனுமதிக்க கூடாது.
0: ஆனா இந்த ஆண்கள் மிகவும் முக்கியமானதை சொல்றாங்க என்று நம்பும் பலர் இருக்கிறாங்க. மேலும் நிக்கோலை ஏதோ ஒன்ற மறைத்து இருக்க வேண்டும் என சொல்கிறாங்க.
1: அது முட்டாள்தனமானது. நிக்கோலை ஏன் அப்படி செய்வா?
0: ஆனா ரப்பாய், இந்த உலகத்துல அந்த மாதிரி ஒரு சிறிய வதந்தி காட்டு போல் பரவிவிடும். அதை எத்தனை பேர் நம்புவார்கள் சொல்ல முடியாது. அதனாலதான் நீங்க சுவருக்கு வந்து அவர்களிடம் பேச வேணும் என்று விரும்புகிறேன். உங்கள் மத அறிவும் மரியாதையும் உலகிலேயே மிக உயர்ந்தது. இந்த ஆண்களை யாராவது மறுக்க முடிந்தா அது நீங்கள் தான். நீங்கள் அவர்களை கேள்வி கேட்கலாம். அவர்கள் பதில் சொல்ல முடியாம தடுமாறினா, அல்லது தங்களையே எதிர்க்கும் பதில்கள் சொன்னா, அந்த அனைத்தையும் நான் வீடியோல பதிவு செய்து உலகம் முழுவதும் GNN பார்வையாளர்கள் பார்க்கும் வகையில் காட்டுவேன். ரபாய், இத நிக்கோலைக்கு ஒரு பரிசாக நினைத்துக் கொள்ளுங்க. இப்போ நிக்கோலைக்கு கவலைப்பட வேண்டியவ இந்த சில தீவிரவாதிகளை விட இன்னும் முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த ஆண்கள் தங்களது நோக்கத்திற்கு விய தியாகிகள் ஆகும் முன் அவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்துவோம்.
1: நிக்கோலைக்கு உங்களை போன்ற ஒரு நண்பர் இருப்பது ஒரு அதிர்ஷ்டம். இவரை எனக்கு தெரியும். இவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. விமானங்கள் விழும் போதும் இஸ்ரேலில் இருந்து நேரலை செய்யும் நபர் இவரே.
2: அதனாலதான் அவர் நம்முடன் இருக்கிறார். மக்கள் அவரை விரும்புகிறார்கள். அவரது செய்தி வளங்கள் மக்கள் அமைதி செயல்முறையை புரிஞ்சு கொண்டு ஏற்க உதவும்.
3: அவர் இன்று என்னிடம் வந்தார். அவர் விலாப்ஸ்வட்டிற்கு செல்ல அனுமதி வேண்டும் என விரும்புகிறார். அவர் சாட்சிகளை மதிப்பிழக்க செய்ய விரும்புக.
2: அவர் அதை செய்ய முடியும் என்று நான் நினைத்திருங்க. GNN ஒளிபரப்புகளுக்கு 24 மணி நேர கண்காணிப்பாளர்கள் வேணும். விலாப் சுவட்டில் இருந்து வரும் எந்த ஒரு காட்சிக்கும் உடனடி அறிவிப்பு வேண்டும். போல ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி கொடுக்க. விலாப் சுவற்றுக்கு எதிராக தீவிரவாதிகளின் மிரட்டல்கள் காரணமாக அங்கு அனுமதியின்றி நுழையும் யாரும் உடனடியாக சுடப்படுவார்கள்.
3: சரி, அது இருந்தா பக் வில்லியம்ஸும் அங்கு போக மாட்டார்.
0: மீதமுள்ள
3: பாதையையும் அவர்தான் நடத்துவா. நீ பென்யூதாவை அங்க கொண்டு போ, மீதத்தை நான் பாத்துக்கறேன்.
4: அதோடு நான் க்ளோயிடம் உங்களை கவனித்துக் கொள்வேன் என்று சொன்னேன்.
5: உண்மையா? நான் அவளிடம் உங்களை கவனித்துக் கொள்வேன் சொல்ல.
4: உண்மையா?
5: கேளுமே, உங்கள் மனைவியையும் மகனையும் இழந்த பிறகு நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்று எனக்கு உண்மையில் தெரியவில்லை. ஆனா க்ளோயி உங்களை பத்தி மிகவும் கவலைப்படுகிறாள் என்று எனக்கு தெரியும்.
4: அது விடுவதை ஏற்கவே கடினமாக இருக்கிறது. நீங்களும் புரிந்து கொள்வீர்களே. ஆனா நான் சரியா இருக்க போகிறேன்.
5: வாங்க ஜெபிப்போம். கடவுளே, சில விஷயங்களை புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் மிகவும் கடினமாக இருக்கிறது. உங்கள் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மேலும் நீங்கள் விரும்பும் காரியங்களை செய்ய நம்பிக்கையும் பலமும் எங்களுக்கு அளியுங்க. அனைத்தையும் சிறப்பாக கட்டுப்படுத்துவதற்கு உங்களுக்கு நன்றி. உங்க மகனின் பெயரில் ஜெபிக்கிறோம். ஆமா
4: ஆமா.
6: ஹலோ,
5: நான் தான்.
6: ஹாய் பர்க், உன் குரலை கேட்கும் போது மிகவும் சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எல்லாரும் நன்றாதே இருக்கிறீங்களா?
5: ஆமா ஆமா ஆமா, நான் நன்றாதே இருக்கோம். பாரு, இங்க இப்பதான் இருட்டு ஆரம்பிக்குது. நான் சொல்ல வருவது, நான் உன்னை மிஸ் பண்றேன். நீங்க இருக்கீங்களா?
6: ஆமா ஆமா, இன்னும் இங்கதான் இருக்கேன்.
5: சரி, நான் இன்னும் வேலிங் வாலுக்கு போக போறேன்.
6: நீ முடியாது, ஐனா யாராவது நெருங்கினா சுடப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
5: ஓய், கவலைப்படாதா, கடவுள் என்னை காப்பாச்சுடார். வேணும் பிரார்த்தனை போல.
6: நான் பண்ணிட்டேன், உன்னை வீட்டுக்கு அழைத்து வர சொல்லி அவரிடம் கேட்டேன். நான் உண்மையிலே உன்னை மிஸ் பண்றேடா.
5: நானும் அதே மாதிரி. கவனமா இரு.

0: நீ வந்ததுக்கு சந்தோஷம். அடே,
1: நாம் சீக்கிரம் போனோம்னா அவங்க பொய்ய சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரலாம்.
0: வாங்க போகலாம்.

0: தயவு செய்து நிற்கிற, நான் திரும்பி வருவர நீங்க தயவு செய்து இதே இடத்திலேயே பொறுமையாக காத்திருக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: நிறுத்து, உன் அடையாள அட்டை காட்டு.
0: நான் ஜிஎன்எல்ல இருக்கிற, நான் நிக்கோலை கார்பேத்தியாவுக்காக வேலை பாக்குறேன்.
1: இல்ல, எங்களுக்கு கடுமையான உத்தரவு இருக்க, யாரும் உள்ள போக முடியாது.
2: எனக்கு பலங்கொடு கடவரே.
3: நீங்க ஆண்டவரின் நம்பிக்கையில நடக்க வாழ்த்துக்கிறேன்.

0: என்ன போன்ற ஒரு பாவியையும் தேடி வந்து மீத்தெடுத்த அந்த மிகவும் அற்புதமான மற்றும் இனிமையான தெய்வீகமான திருவருள் ஒலியானது எவ்வளவு மகத்தானது என்பதை நான் உணர்கிறேன்.
1: முன்பு ஒரு காலத்துல, வெகு காலத்துக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன்னா,
2: வழி தவறி எங்கோ தொலைஞ்சு போனவன் நான். ஆனா இப்போது மீண்டும்
1: கண்டெடுக்கப்பட்டிருக்கிறேன்.
0: ஆழத்திலையும் என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலையும் உண்மையான அன்பையும் நீதியையும் கற்றுக் கொடுத்தது இறைவனுடைய அளவற்ற கிருபைதான் என்று நான் ஆழமா உணர்ந்து பார்க்கிறேன். சாம், இந்த மேன்மையான கிருபையானது என் வாழ்க்கையின் கடினமான பாதைகளில் எனக்கு நல்வழிகாட்டியாக இருந்து என் மனதிற்கு தேவையான அமைதியையும் தெளிவையும் தந்து என்னை இன்று இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது என்பதை நான் இங்கே மிகவும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஒரு வீடு கட்ட என்னை தேர்ந்தெடுத்த
3: அவர் சொன்னார், இப்போது கவனமாக இரு, ஏனெனில் ஆண்டவர்
4: நான் தெரியும், அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறார்.
3: நீங்க பொய்யான தீர்க்க தரிசிகள், கடவுளின் ராஜ்யத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்கிறோம் என்று கூறுகிறீர்கள்.
5: கடவுள் ஒவ்வொரு செயலையும் தீர்ப்புக்கு கொண்டு வருவார். வென் யூதா, ஒவ்வொரு மறைஞ்சிருக்கும் விஷயத்தையும் அது நல்லதா கெட்டதா என்றாலும் அவர் தீர்ப்பார். நான் ஆண்டவர் இதயத்தை ஆராய்கிறேன், மனதை சோதிக்கிறேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் வழிகளின்படி அவன் செய்த செயல்களின் படி கொடுப்பேன். நான்
3: என் இளமையில இருந்து கட்டளைகளை பின்பற்றியுள்ள
5: நியாயப்பிரமாணத்தின் செயல்களால் எந்த மனிதனும் அவருடைய பார்வையில நீதிமானாக இருக்க முடியாது. கருணையால் நீங்கள் விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டுள்ளீர்கள். இது உங்களுக்காக அல்ல, இது கடவுளின் பரிசு, செயல்களால் அல்ல. யாரும் பெருமைப்பட முடியாதபடி
6: புரிஞ்சுவிட்டது. எனக்கு புரியவில்லை.
7: நாம் தூதர்களா இருக்கிறோம், கடவுள் தன் வேண்டுகோளை எங்களின் மூலம் வைக்கிறாரன.
8: இது ஜிஎம்என். நாம் தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறோம். தயவு செய்து காத்துட்டோம்.
7: கடவுளுடன் ஒற்றுமை அடைங்க. பாவம் இல்லாதவரான அவரை நமக்காக பாவமாக்கினார். ஒஸ்த அவரில் நாம் கடவுளின் நீதிமான்களாக மாறுவோம்.
6: கடவுள் உலகத்தை இவ்வளவு நேசித்ததால் தன் ஒரே மகனை கொடுத்தார். அவரை நம்புகிறவர் எவரும் அழியாமல் நித்திய ஜீவன் பெறுவார்கள். உலகத்தை தண்டிக்க தம் மகனை கடவுள் உலகில் அனுப்பவில்லை, அவரின் மூலம் உலகம் ரட்சிக்கப்படவே அனுப்பினார். மகனில் நம்பிக்கை வைக்கும் ஒருவர் தண்டிக்கப்பட மாட்டார், ஆனால் நம்பாதவர் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டவராக இருக்கிறார். ஏனெனில் அவர் கடவுளின் ஒரே பிறந்த மகனின் நாமத்தில் நம்பவில்லை.
9: இறைவனுடைய குமாரனாகிய இயேசுவின் பரிசுத்த நாமத்தில்,
6: அவர் கிறிஸ்தே
10: இயேசுவோ.

0: எப்படி நடந்தது?
1: அது பைத்தியமா இருந்தது. நான் சாட்சிகளை டிவியில பார்த்தும் போது எனக்கு எதுவோ உணரவில்லை.
2: என்ன?
0: நான் குளோயிடம் பேசுறேன். ஒளிபரப்பு துண்டிக்கப்பட்டது, யாரும் அதை பார்க்கவில்லை.
2: அது என்ன இருக்கோ?
0: ஆனாலும் குறைஞ்சபட்சம் பெண் உண்மையை கேட்டிருக்க வேண்டும் இல்லையா?
1: பேசும் முன் சென்றார்.
0: தெரியாதுண்ணா,
1: நான் அவரிடம் பேசுவதற்கு முன்பே அவர் போய்விட்டார்.
0: சரி, இப்ப அது கடவுளின் கையில் இருக்கிறது.

0: ஏய், உன்னை திரும்ப வந்ததை பார்த்ததுல சந்தோஷம்.
1: நீ சாப்பாடு தேவைப்படுவாயின்னு நினைக்கேன்.
2: நன்றி, நான் தயார்.
0: நான் பய கடவுளுத்தால.
1: அப்படி என்றால் அவரிடம் சொல்லு.
3: அன்புள்ள கடவுளே, உங்களுக்கு எதிராக பாவம் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன்.
0: தயவு செய்து என்ன மன்னிங்க.
1: நான் சரியானதை செய்ய விரும்புகிறேன்.
4: இயேசுவே,
0: நன்றி.
1: எனக்காக இறந்ததுக்கு நன்றி.
0: என் வாழ்க்கைய உங்கள் கைகளில் வச்சிருக்கேன்.

0: நீங்கள் உண்மையிலேயே மிகவும் அருமையானவர். அது சொல்ல போனா
1: நல்லதாக இருந்தது.
0: அவரது கண்களை பார்த்தாயா? அவரது கண்கள்ல நிறைய அமைதி இருந்தது. அவர் கடவுளை கண்டுபிடிச்சார்.
1: ஆமா, நீ
2: ஜெய்னாய், இந்த நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட அறிவிப்பிற்கு நான் நேரில் இருக்க முடியாதத வருந்துகிறேன். நான் சமீபத்துல சந்தித்த ரபாய் பென்யூடா உலகின் முன்னணி ரபாய்கள் போதனைகள்ல நிபுணராக அறியப்படுகிறார். பழமையான வேதநூல் இல்ல. அவர் நேர்மையானவர், கவனமாக செயல்படுபவர், ஒவ்வொரு முடிவையும் நன்கு ஆராயப்பட்ட தகவல்களுடன் ஆதரிப்பவர் என்று அறியப்படுகிறார். அவர் சுமார் ஒரு மணி நேரத்துல உங்களுடன் சேருவார். துரதிருஷ்டவசமா அவசரமான வணிக வேலைகள் என்னை மீண்டும் நியூயார்க்கிற்கு அழைக்கின்றன. எனவே இப்போது உங்களை விட்டு பிரிகிறேன். உங்களுக்கு அமைதி கிடைக்க வாழ்த்துகிறான்.
3: வணக்கம்.
4: நீ எங்க இருக்கிற?
0: நான் விமானத்துல இருக்கிற, நிக்கோலை போகிறேன். ஆமா, எனக்கு தெரியும்.
4: இப்பதான் கேட்ட. இங்கிருந்து நான் என்னால் முடிஞ்சதை எல்லாம் செய்ய போகிறேன்.
0: நீ ஒண்ண கவனிச்சுக்கோ.
4: நன்றி. கடவுள் ஆசீர்வதிப்பாராக.
5: நீங்க ஒயிலிங் வால்ல எனக்காக முயற்சி செய்தத நான் மதிக்கிறேன்.
6: நீ கவலைப்படாத. நீ இங்க இருப்பதற்கான உண்மையான காரணம் இதுதான்.
7: மிகவும் முக்கியமான இந்த அறிவிப்பை நீ முழுமையான கவனத்துடன் உற்று நோக்குவாய் என்று நான் மனதார நம்பிக்கொண்டிருக்கிறேன். உனது வாழ்வின் புதிய அத்தியாயமான 18 வயதை தைரியமா எதிர்கொள்.
0: சிறிது நேரத்தில் திரும்பி வருகிற. நல்லா இருக்கியா?
4: ஆமா, கண்டிப்பா.
1: ஒளிபரப்புக்கு தயார் நடா?
4: தயவு செய்து
1: இப்ப ஆரம்பிக்கலாம்.
8: பல ஆண்டுகளாக ஆய்வு செய்த பிறகு என் குழு எந்த சந்தேகமும் இல்லாம மெசியாவின் அடையாளத்தை கண்டுபிடிச்சு விட்டது என்று முடிவுக்கு வந்துள்ளது.

0: பைபிள் மனித இனத்துல ஒரே ஒருவரால் மட்டுமே நிறைவேற்றக்கூடிய தெளிவான தீர்க்க தரிசனங்களை பைபிள் வழங்கியுள்ளது. 456 மெசியா தொடர்பான வசனங்கள் மற்றும் மிகவும் பழமையான ரபீன்கள் எழுதிய 558 மேற்கோள்கள் அடிப்படையில் மெசியாவுக்காக 109 தனித்துவமான தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. அவை அனைத்தையும் நிறைவேற்றமேதோ இந்த இரவுல அந்த 109 தீர்க்க தரிசனங்களையும் விரிவாக விவரிக்கப் போவதில்லை என்பதை அறிந்து நீங்களும் ஓரளவு நிம்மதி அடைவீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த 100 தீர்க்க தரிசனங்கள்ல 20 தீர்க்க தரிசனங்கள் கூட ஒரே மனிதனில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு 100 மில்லியனில் 1க்கும் அதிகம் குறைவாக உள்ளது. தற்போது நடந்து வரும் உலக நிகழ்வுகளை பொறுத்தவரை மெசியா நம்மிடையே இன்று நடமாடுகிறார் என்ற பல்வேறு விதமான கருத்துக்களும் யூகங்களும் மக்களிடையே இன்று பரவலாக எழுந்துள்ளன. அப்படி என்றால் நாம் அந்த தீர்க்க தரிசனங்களை பார்ப்போம். அவற்றில் சில நம்மில் யாருக்கும் பொருந்தக்கூடியவை. உதாரணமா, மெசியாவுக்கு முன்பாக ஒரு முன்னோடி வருவார். அவர் மேலும் தீர்க்க தரிசனங்கள் ஒரு ஆணை குறிக்கின்றன. எலும்பு உடையாமல் குத்தப்படுவார். இப்போது இது சுருங்க தொடங்குகிறது. மெசியா மிகவும் அரிதான இரத்த வம்சத்தில் பிறக்க வேண்டும். அவர் சிறு வயதுல எகிப்துக்கு பயணம் செய்வார். அவர் தன் சொந்த மக்களாலா நிராகரிக்கப்படுவார். மெசியா பெத்லஹேம்ல பிறக்க வேண்டும். மெசியா துரோகிக்கப்படுவா. ஒரு நண்பனா 30 வெள்ளி நாணயங்களுக்கு துரோகிக்கப்படுவார். மற்றும் மிகவும் ஆச்சரியமாக மெசியாவுக்கு என்று முன்கூட்டியே கணிக்கப்பட்டது. நமக்கு ஒரு தொடர்பு இல்ல. சாக பணக்காரர்களுடன் அடக்கம் செய்யப்பட.
1: செல்போன்
0: எல்லாவற்றிலும் மீண்டும் உயிர் தழகணும். இந்த எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றும் ஒரே ஒருவரே வரலாற்றில் இருக்கிறார். அவருடைய பெயர் அவர் இயேசு கிறிஸ்து. என்னால் இதை நம்ப முடியல. நான் கடவுளின் சாட்சிகளை நேரடியாக கண்டிருக்கிறேன். உண்மைய மிக தெளிவாக கேட்டிருக்கிறேன். நாங்க உங்களை எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறோம், உங்கள் கண்களை திறந்து உண்மைய பார்க்கவும் கடவுளின் நம்பிக்கையை நோக்கி திரும்பவும்.
1: தயவு செய்து என்னை மன்னிக்கவும்.
0: அவர் நமக்காக ஒரு இரட்சகரை அனுப்பி வைத்திருக்கிறார்.
1: நீங்க எனக்கு தேவா.
0: இயேசு கிறிஸ்து. சந்தேகப்பட்டதற்கு என்னை மன்னிக்கவும்.
2: புரிஞ்சுவிட்டதே, இப்போ புரிஞ்சுவிட்டது.
3: இப்போ ஜிஎம்என்
4: நாங்க தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறோம்.

0: இயேசுவே, உங்களை என் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறேன்.
1: உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவே, என் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில,
2: என் இதயத்துல,
1: என் இதயத்துல
0: நீங்கள் என்று என்னுடன் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
2: நீங்கள் என்று என்னுடன் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
0: ஆமென், ஆமென். நீங்கள் அனைவரும் இந்த இடத்துல முழுமையான பாதுகாப்புடன் இருப்பீர்களா என்பது குறித்து எனக்கு துல்லியமாக தெரியவில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் இங்கே மிகவும் நன்றாகவே இருப்பேன் என்று உறுதியாக நம்புகிறேன்.
3: நன்றி பக்கு. உங்களால் கோடிக்கணக்கானோர் உண்மையை கேட்டுள்ளனர்.
2: கடவுளுக்கு நன்றி.
0: நீங்க ஓய்வெடுக்க விரும்புகிறீர்களா?
1: ஆமா.
2: நன்றி கடவுளே.

0: நிக்கோல, உங்களுக்கு ஏதும் வேண்டுமா? நிக்கோல,
1: தயவு செய்து இப்போது என்னை சற்று தனியாக இருக்க விடுங்க. எனக்கு இப்போது யாரிடமும் பேசுவதற்கு விருப்பம் இல்லை. அதனால் என்னை அமைதியாக இருக்க விடுமாறு உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
2: இது முடிவல்ல, இது என் பொன்னான தருணம். என் ஆசைகளும் லட்சியங்களும் நிச்சயமா நிறைவேறும்.
1: என் தேவனே, நான் உம்மை துதிப்பேன். ஓய் ஆண்டவரே, என் தேவாதி தேவனே, நான் மிகவும் ஆச்சரியமான மற்றும் பிரம்மிக்கத்தக்க அதிசயத்தில் ஆழ்ந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தமான கரங்களினால் உருவாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து படைப்புகளையும் நான் எண்ணி பார்க்கிறேன். வானத்துல பிரகாசமாக மின்னும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை நான் அண்ணாந்து பார்க்கிறேன். வானத்தையே அதிரச் செய்யும் உருண்டு வரும் இடியின் சத்தத்தை கேட்கிறேன். பிரபஞ்சம் முழுவதும் உம்முடைய வல்லமையும் அன்பும் நிறைந்த இதயம் வெளிப்படுகிறது.
2: இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் விரிந்து வெளிப்படும் போது என் ஆத்துமா மகிழ்ச்சியோட உயர்ந்து பாடுகிறது. என் இரட்சகராகிய இறைவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக.
3: எவ்வளவு மகத்துவமக்கு, எவ்வளவு மகத்துவமக்கு, அப்போது என் ஆன்மா பாடுகிறது. என் இரட்சகர் கடவுளே, உமக்கு எவ்வளவு மகத்துவமக்கு.
2: ஆண்டவரே, உமது மகத்துவம் எவ்வளவு பெரியது மற்றும் எவ்வளவு உன்னதமானது.
4: அப்போது ஆன்மா துதித்து பாடுகின்றது, என் இரட்சகராகிய தேவனே, உமக்கு எவ்வளவு மகிமையும் மகத்துவமும் நிறைந்திருக்கிறது. எவ்வளவு மகத்துவம் உமக்கு.
2: உமது மகத்துவம் எவ்வளவு பெரியது மற்றும் உன்னதமானது. என் ஆத்துமா உமை புகழ்ந்து பாடுகிறது. என் இரட்சகராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம்.
3: எவ்வளவு மகத்துவம் உமக்கு, எவ்வளவு மகத்துவம் உமக்கு இறைவா.

0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவரே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனையார் அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: என்னால ஆண்டவரே ஜெபிக்க முற்றிருக்கேன், நான் துதிக்க முற்றிருக்கேன். ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்ம கர்த்தரை சொல்லணும். ரோமர்கள் 12:1
2: அப்படி இருக்க சகோதரரே,
1: அப்படி இருக்க சகோதரரே,
2: நீங்கள் உங்கள் சரீரங்களை,
1: நீங்கள் உங்கள் சரீரங்களை
2: பரிசுத்தமும்,
1: பரிசுத்தமும்,
2: தேவனுக்கு பிரியமுமான,
1: தேவனுக்கு பிரியமான
2: ஜீவ பலியாக,
1: ஜீவ பலியாக
2: ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று,
1: ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று
2: தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு,
1: தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு
2: உங்களை வேண்டிக் கொள்கிறேன்,
1: உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? சரீரத்தை எப்படி எப்படி ஒப்பு கொடுக்கணும்? சரீரத்தை பரிசுத்தமான பலியா நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என் சரீரத்தை பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவரே என் சரீரத்தில் ஒரு சின்ன குறை கூட வந்துடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இங்க பரிசுத்த பவுல் எழுதுறாரு, ஆவி ஆத்ம சரீரம் குற்றமற்றதை காக்கப்படும் சொல்ற. 1 தெசலோனிக்கேயர் 5:23
2: சமாதானத்தின் தேவன் தாமே,
1: சமாதானத்தின் தேவன் தாமே
2: உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக,
1: முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக.
2: உங்கள் ஆவி,
1: உங்கள் ஆவி,
2: ஆத்மா,
1: ஆத்மா,
2: சரீரம் முழுவதும்,
1: சரீரம் முழுவதும் பாத்தீங்களா, சரீரம் ஒரு இடத்துல இல்ல, எல்லாம் ஆவி ஆத்மான்னு சொல்றீங்க. இங்க என்ன சொல்றது? சரீரம் முழுவதும்
2: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது,
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது
2: குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக.
1: என்ன செய்யணும்? சரீரத்தை குற்றமற்றதா கத்துக்கொள்ளணும். நம்ம சரீரத்தை முழுமையா ஆண்டவரே என் சரீரம் ரொம்ப கற்பனைக்கிறாண்டவரை சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ரோமர்கள் 12:1 கூட வாசிப்பா.
2: அப்படி இருக்க சகோதரரே,
1: அப்படி இருக்க சகோதரரே,
2: நீங்கள் உங்கள் சரீரங்களை,
1: நீங்கள் உங்கள் சரீரங்களை
2: பரிசுத்தமும்,
1: நம்ம சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? கர்த்தர்ட்ட பரிசுத்தமும்
2: தேவனுக்கு பிரியமுமான
1: அந்த சரீரம், நம்ம நம்ம சரீரம் எப்படி இருக்கணும்? தேவன் பரிசுத்தமா இருக்கணும். ரெண்டாவது தேவனுக்கு பிரியமான
2: ஜீவ பலியாக,
1: ஜீவ பலி. இந்த சரீரம் வேற ஒண்ணுக்கு இல்ல, உமக்கு தான் ஜீவ பலி. நம்ம இடத்துல ஒப்பு கொடுக்கிற நீர் தான் ஜீவ பலியை ஏற்றுக்கொள்ள, ஜீவ பலியாக
2: ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று,
1: ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று
2: தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு,
1: தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு
2: உங்களை வேண்டிக் கொள்கிறேன்,
1: உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
2: இதுவே நீங்கள்,
1: இதுவே நீங்க
2: செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
1: இதுதான் நீங்க செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை. பரிசுத்த பவுல் எழுதுறாரு, நம்ம சரீரத்தை பரிசுத்தமா கத்துட்டு ஒப்பு கொடுப்போமா? அதுதான் நம்ம ஜீவ பலியாக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ரெண்டாவது நம்ம என்ன பலியிட முடியும்? சங்கீத புஸ்தகம் 5:23
2: ஸ்தோத்திர பலியிடுகிறவன்,
1: ஸ்தோத்திர பலியிடுகிறவன்
2: என்னை மகிமைப்படுத்துகிறான்,
1: என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்ப நம்ம ஸ்தோத்திர பலியிடும் போது யாரை மகிமைப்படுத்துறோம்? கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். முதல் சரீரத்தை நம்ம பரிசுத்தமா ஒப்பு கொடுக்கணும், ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன மகிமைப்படுத்துகிறான். ஓசியன் புஸ்தகம் 14:2
2: வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளோம்.
1: அப்பொழுது
2: நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம்.
1: உதடு காலை என்னது? அதான் நம்ம உதட்டுல நம்ம ஸ்தோத்திரப்படியே செலுத்தணும். அதான் சொல்றாரு எபிரேயர் புஸ்தகம் 13:15.
2: ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும்
1: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை
2: அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
1: கத்துட்டேன்னு சரி, எப்போதும் ஸ்தோத்திர பலியை நினைச்சு அவர் மூலியமா தேவனுக்கு செலுத்தக்கூடிய கத்திர இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுக்கு எப்போதும் ஸ்தோத்திர பலி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சின்ன கருத்து கூட நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டோம். அவர் சின்ன நன்மை செய்தா கூட அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். எப்போது அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். முதல் கொள்ளையினை போன என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணணும், நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? கொள்ளை நோய் போகணும்னா நம்ம சரீரத்தை சீவ பள்ளியை ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? அவருக்கு ஸ்தோத்திர பள்ளி நம்ம செலுத்திட்டே இருக்கணும். தாபீது அதைத்தான் செஞ்சாரு. அங்க கொள்ளை நோயே நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. மூன்றாவது என்ன செய்யணும் பாருங்க, எண்ணாகம் புஸ்தகம் 14:11-12.
2: கர்த்தர் மோசேயை நோக்கி எதுவரைக்கும்
1: இந்த ஜனங்கள்
2: எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும்
1: எதுவரைக்கும்
2: என்னை விசுவாசியாது இருப்பார்கள் நான் அவர்களை கொள்ளை நோயினால் பாதித்து.
1: பாத்தீங்களா என்ன எதுக்காக நம்ம முதல் என்ன செய்யறோம்? நம்ம கர்த்தரை என்ன செய்யறோம்? கோபமூட்டுறோம். முதல் என்ன செய்யறோம்? கர்த்தரை கோபமூட்டுறோம். அதுக்கடுத்து என்ன செய்யறோம்? கர்த்தர் செய்த நன்மை எத்தனையோ நன்மைகளை வாழ்க்கையில செய்திருக்கிறாரு. எத்தனையோ நன்மைகள், சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு கர்த்தர் போது நமக்கு சின்ன சின்ன ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தர் நம்ம செவத்தை கேட்கலன்னா உடனே என்ன பண்ணிடும்? கர்த்தரை மொறுமொறுக்க ஆரம்பிச்சிடறோம். விசுவாசம் இல்லாம போயிடுது. எத்தனையோ அற்புதங்களை ஜனங்களுக்கு செய்து கூட இவங்க என்ன செஞ்சாங்க, விசுவாசம் இல்லாம இருக்காங்கன்னு தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? அந்த இடத்துல கொள்ளையினை வருது. அப்ப எது கர்த்தர் கோபமுற்ற காரியம் என்ன காரியம்? குலவசியின் புஸ்தகம் 3:6.
2: இவைகளின் பொருட்டு
1: கீழ்ப்படியாமையிலும்
2: கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும்.
1: யார் மேல கோபாக்கினை வரும்? கீழ்ப்படியாத பிள்ளைகளை. கர்த்தர் எத்தனையோ வசனத்தை, எவ்வளவு வசனத்தை கேட்கிறோம், எவ்வளவு காரியங்கள் கேட்கிறோம், இன்னமும் நம்ம கீழ்ப்படியாம நம்மை அன்பு இல்லாம இன்னும் பரிசுத்தம் இல்லாம வாழ்வுமானால் தேவ கோபாக்கினை வரும். நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது கர்த்தர் கோபம் நம்மளை விட்டு நீங்கிரும். கீழ்ப்படியாம நம்ம வாழும்போது கர்த்தர் கோபாக்கி நம்ம மேல வரும். இப்ப நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உன் மேல கீழ்ப்படி, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிக்கூடிய இருதயத்தை எனக்கு தாருமையா, வசனத்தை கை கொண்டு நடக்கணும் ஆண்டவரே, வசனத்தின்படி நடக்க என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். கீழ்ப்படியாம எது எதுக்கெல்லாம் போயிருக்கோமோ நம்ம உள்ள தலைசி பார்த்து கர்த்தர்கிட்ட நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். கீழ்ப்படியாத மக்கள் மேல என்ன செய்யுமா? கோபாக்கினை வரும். ரெண்டாவது என்ன? உங்களுக்கு என்ன மக்களுக்கு என்ன இஸ்ரேல் மக்களுக்கு இன்னொரு வாசிப்பா, எல்லாம் தயவுசெய்து பைபிள் எடுத்து நீங்க வாசிங்க, வாசாதான் உங்களுக்கு புரியும்.
2: கர்த்தர் மோசேயை நோக்கி எதுவரைக்கும்
1: இந்த ஜனங்கள்
2: எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் தங்களுக்குள்ளே
1: நான் காட்டின சகல அடையாளங்களையும்
2: அவர்கள் கண்டும்
1: எதுவரைக்கும்
2: என்னை விசுவாசியாது இருப்பார்கள் நான் அவர்களை கொள்ளை நோயினால் பாதித்து.
1: கொள்ளையினு எப்ப வருது பாத்தீங்களா? எப்ப வருது? அவர் கோபமூட்டும் போது. ரெண்டாவது எப்ப வருது? அவர் இடத்துல விசுவாசம் இல்லாத போது. நம்ம செபிக்கிறோம், செபத்தை கர்த்தர் கட்டாயம் கேட்பாரு. நமக்குள்ள விசுவாசம் வரணும். அப்படி விசுவாசம் இருந்தால்தான் நம்ம கர்த்தர் நம்ம மேல என்ன செய்வாரு?
2: இந்த கொள்ளையின் வராம காப்பாற்றுவாரு. முத அவர் கீழ்படியாம போகும்போது நம்ம தேவனுடைய கோபாக்கி நம்ம மேல வருது. ரெண்டாவது நம்ம விசுவாசியாம போனாலும் தேவனுடைய கொள்ளையின் நம்ம மேல வருது. அப்ப ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே இதுவரைக்கும் நான் கீழ்படியாம வாழ்ந்தப்பா என்னை மன்னியும், நான் கீழ்படியாம வாழ்ந்த மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்கணும். அதான் எப்ரேயில வாசிக்கிறோம், 11:6 வாசிங்க.
3: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
2: என்ன செஞ்ச என்னதான் நம்ம செஞ்சாலும் விசுவாசம் இல்லாத தேவனுக்கு பிரியமா இருக்க நம்மளால கூடாது காரியம். எல்லாம் காணிக்கை செலுத்துறோம், எல்லாம் பண்றோம், எல்லாம் ஊழியம் செய்கிறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா நமக்குள்ள விசுவாசம் இல்லாட்ட தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தை நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் விசுவாசம் தாங்கப்பா, நான் விசுவாசம் இல்லாம இருக்கிறப்பா, எனக்குள்ள இருக்க அவிசுவாசம் நீக்கிருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். விசுவாசம் வேணும் ஆண்டவர் கேட்பேன். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் தாங்க ஆண்டவரே, விசுவாசம் தாங்க இயேசுப்பா, என் விசுவாசனால என்னை நிரப்புன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. மார்க்கின் சுவிசேஷம் 5:36
3: அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி
2: பயப்படாதே,
3: விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி.
2: என்ன சொல்றாரு? விசுவாசம் உள்ளவனாய் இரு. விசுவாசம் எவ்வளவு பெரியதா இருக்கு பாத்தீங்களா? நம்ம விசுவாசம் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரின் விசுவாசம் நீங்க தான் தரணும்ப்பா, என்ன அவிசுவாசத்தை நீக்கிப்படுங்க, விசுவாசம் தாங்க கேட்கணும். நமக்கு தேவன் கீழ்ப்படிந்து விசுவாசிக்கும் போது நம்ம உள்ளத்தில் பட்ட நமக்கு கொள்ளைன்னு வந்துச்சுன்னா கத்துறது என்ன செஞ்சிருவாரு? என்ன செய்வாரு? நீக்கி போடுவாரு. அல்லேலூயா. நம்ம கத்தர் கீழ்ப்படிந்து விசுவாசிக்கும் போது கொள்ளை நம்ம தேசத்தை விட்டு என்ன செஞ்சிருவாரு? நீக்கி போடுவாரு. அப்ப நம்ம கேட்கணும், ஆண்டவரே நம்மளோட வார்த்தைக்கு எது வரைக்கும் கீழ்ப்படியாம போயிட்டப்பா, விசுவாசம் இல்லாம இருந்தப்பா, என்னை மன்னிங்க, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போட மன்னிங்கப்பா, விசுவாசம் இல்லாம என்னை மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். அதனால ஆதி அப்போஸ்தலர் கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு கேட்டாங்க. வாசிங்க லூக்கான் சுவிசேஷம் 17:5
3: அப்பொழுது அப்போஸ்தலர்
2: கர்த்தரை நோக்கி
3: எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்.
2: எங்கள் விசுவாசத்துக்கு என்ன செய்யுங்க? வர்த்திக்க பண்ணுங்கன்னு கேட்டாங்க. நம்ம ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. எனக்கு கர்த்தடி வேதம் சொல், விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே என் விசுவாசத்தை தாரும். நம்ம வார்த்தை கீழ்ப்படியணுமாப்பா. 66 புஸ்தத்துல எழுதி வச்சிருக்கீங்களப்பா, அதை வாசித்து நம்ம கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யுங்க. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியணும். ரெண்டாவது விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது நமக்கு என்ன செய்ய கொள்ளை நம்ம மேல வராம தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அவர் உன்னை வேட வேண்டிய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி உன்ன தப்புவிப்பார். எப்போ நம்ம நினைச்சு இந்த சங்கீதத்தை சொல்லிட்டே இருந்தா மாத்திர போகுதுன்னு நினைச்சுக்கிறோம். இல்ல அருமையானவர்களே, சங்கீதத்தையும் சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் இருந்தது போதும் என்ன செய்யணும்? செபிக்கிறவங்களா மாறணும். ஹல்லேலூயா. எப்படி செபிக்கணும்? எப்பொழுதுமே சோர்ந்து பார்க்கணும், எப்போதும் செபிக்கணும். இவங்களுக்கெல்லாம் நீங்க தப்புனம்னா என்ன செய்யணும்? செபமண்ணி விழித்திருக்கணும். ஹல்லேலூயா. தாழ்மையோடு செவம் பண்ணணும், மிகுந்த மனத்தாழ்மையோடு செவம் பண்ணணும். நான் செபிச்சிட்டேன்னு சொல்லி நம்ம பெருமையா இருக்கக்கூடாது, நமக்குள்ள தாழ்மை வேணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது கொள்ளையினை போன என்ன செய்யணும்? நம்ம சரீரத்தை சிவப்பள்ளிய உப்பு கொடுக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரப்பள்ளி எப்பவும் கத்துட்டு நம்ம உள்ளத்துல ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அடஞ்சொல்ல அதுக்கு குலாசியில சொல்றாரு, இடபெடாம செவம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. கொலேசர் 4:2 நம்ம எப்படி செவம் பண்ணணுமா? இடைவிடாமல் செவம் பண்ணுங்க,
3: ஸ்தோத்திரத்துடன் செபத்தில் விழித்திருங்கள்.
2: ஸ்தோத்திரத்தோட என்ன செஞ்சிடணும்? செபத்துல விழித்திருக்கணும். விழித்திருக்க தெளிந்த புத்தி நம்ம உள்ளத்துல குழம்பிட்டு இருக்க கூடாது. குழப்பரமா நம்ம என்ன செய்யறோம்? ஏன் தெளிந்த புத்தியோட என்ன சொல்றாருன்னு சொன்னா, நம்ம குழப்பரமா நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதான் ஸ்தோத்திரத்தோட செபத்தில் விழித்திருங்கன்னு சொல்றாரு. மூன்றாவது என்ன சொல்றாரு? தேவனோட வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அப்புறம் என்ன நமக்குள்ள வேணும்? விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா. ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் வேணும் அப்பா, அவன் கீழ்ப்படுத்திருக்கு கேட்கணும். கடைசியாக பிள்ளைன ஒரு முறை என்ன செய்யணும் பாருங்க. ஆமோஸ் நமக்கு வாசிக்க கேட்ட புத்தகம் 4:10
3: எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன்
2: அது மூணு நாலு இடத்துல சொன்னாரு. அப்ப இத்தனை வந்து கூட இன்னும் திரும்பாமல் போனார்கள். அந்த வசனத்தை வாசிக்கும் கவனிச்சீங்களா என்னமோ, அது சொல்றாரு இன்னும் திரும்பாமல் பண்ணி என்ன வந்தாலுமே இன்னும் திரும்பலையே அன்று ஏக்கும் தாகம்லாம் என்ன கேக்குறாரு, இன்னும் திரும்பாமல் கொள்ளைன்னு வந்தாலும் திரும்ப மாட்டேன்றாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் திரும்ப மாட்டேன். மழை ஒரு வயல மழை பெய்யும், இன்னொரு வயல மழை பெய்யாது. ஒரு தண்ணி குடிக்கிறதுக்காக மூணு நாலு பட்டணம் அலைவார்கள்னு சொல்லியிருக்காரு. அப்படி கூட என்ன சொல்ற, இன்னும் திரும்பாமல் போனார்ல, இன்னும் திரும்பாமல் போனார் தான் கத்துட்டு வேதம் வேதனையோடு சொன்னாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், கொள்ளை நோய் எகித்துக்கு உண்டான ஒரு கொள்ளை நோய் உங்களுக்குள்ள அனுப்பேன்னு சொன்னார். அப்ப நம்ம என்ன செய்யணும், கொள்ளை நோய் அனுப்பும் போது நம்ம என்ன செய்யணும் வாசிங்க. எஸ்ஐக்கியல் புஸ்தகம் 18:28
3: அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு
2: திரும்புகிறபடியாது. எச்சரிப்பு அடைந்தபடினால எல்லா மீறுதல் விட்டு திரும்பி
3: அவன் பிழைக்கவே பிழைப்பான்.
2: அப்ப மீறுதல் நம்ம செய்யற பாவங்கள் திரும்ப திரும்ப திரும்ப அதைவே நம்ம செய்யாம நம்ம மீறுதல் விட்டு திரும்பும்போது என்ன செய்வோம், நம்ம அவன் என்ன செய்வானா,
3: பிழைக்கவே சாவதில்லை.
2: அவங்க என்ன செய்யறதில்ல, சாவதில்ல. கொள்ளைன்னு வந்தாலும் சரி சாவதில்ல, நம்ம மீறுதல் விட்டு திரும்பணும். கர்த்தர்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செபிக்க போறோம். எங்கள் அன்பாடி இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி உடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சம்மானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, உன்னதாவில் நிரப்புங்க, உன்னதாக்கில் நிரப்புங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. ஆண்டவரே வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியை எங்கள் பரம தகப்பனே, ஒரு வாழ்க்கையில அதிசயங்களை ஆசீர்வாதத்தை நீர் கட்டளிட முடியாது செபிக்கிறோம். ஐயாமை துதிக்கிறோம். இந்த மழையினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும் ஐயா. அக்கினி மலாந்து காத்துக்கொள்ளணும் ஐயா. தேவ பிரசனத்தோட மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் அப்பா. பரலோகத்தின் ராஜாவே, உமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. எத்தனை குடும்பங்கள் அப்பா வீடு இல்லாம தவிக்கிறாங்க இசப்பா, அவங்களுக்கெல்லாம் நல்ல வீடை தந்து அவங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. நீதாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, ஒருவரையும் ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்துங்க. கத்தர் வீடை கட்டாவிட்டால் கற்றவங்கள் பிரயாசங்கள் விருதா என்று சொன்னீரே. அப்ப வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியாது கெஞ்சி செபிக்கிறோம், கெஞ்சி செபிக்கிறோம் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சிங்க ஐயாமை துதிக்கிறோம். வேலையில உயிரை தாரு, வேலையில பிரமோசன் கிடைக்காத மக்கள் வேலையில் பிரமோசன் கிடைக்கணும், வேலையில உயிர் இல்லாத மக்கள் வேலை உயிர்வை தாரும் ராச்சா. நன்மையான காரியத்தை செய்ய அப்பாமை ஸ்தோத்திரம். நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவத்தை இறங்கி வருகிறது. மாறுதல்கள் வேற்றுமான எந்த நிழலிலையும் சொன்னீரே. அப்படியாக நீர் ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கத்துடைய கரங்களை தாங்க வேண்டும் ஐயா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே, விடுதலை வேணும் ஆண்டவரே. அப்பா குமாரன் விடுதலையாக்கலாம், மெய்யாகவே விடலாம்னு சொன்னீரே. விடுதலை தரமையாக நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்பா. எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்களே சப்பா, அவங்களுக்கெல்லாம் குழந்தை கொடுங்க சப்பா, குழந்தை கொடுங்க ஆண்டவரே. ஐயா எஸ் யாசப்பா இறங்குங்க, இறங்குங்க எஸ் ஐயா இறங்குங்க ஐயா. மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுதந்திரம் சொன்னீங்க தானேப்பா. குழந்தை இல்லாத ஒவ்வொருவருக்கும் குழந்தை பகையத்தை தாரும் அப்பா. கற்பத்தின் கனி கற்றால கிடைக்கும் சுகந்திரன்னு சொல்லியிருக்கீங்க. குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா, குழந்தை பை தாங்க. கடன் அடைக்கி உதவிச்சிங்க. நீயோ கடன் வாங்காமல் அநேக சாதியில் கடன் கொடுப்பாயின்னு சொன்னீரப்பா. கடன் கொடுக்கத்தக்கதாக உதவிச்சிங்க. அவங்க கடன் கஷ்டங்கள் மாற்றுமப்பா, கண்ணீரை துடைங்கப்பா. நேசுடைய கரம் தாங்கட்டும், அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருந்து வழி நடத்துங்க. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பேசல இருக்கும் மக்களுக்கு விடுதலை தாங்கப்பா. அந்த கொரோனாவில் சீக்கிரமாய் குணமாக்கி அன்றி சீக்கிரமாக எங்களுக்கு அப்பா நம்ம துதிக்கிறோம். சர்ச்செலாம் திறக்கணும் அப்பா, இறக்க செய்யுங்கப்பா. வியாபாரம் செய்கிற மக்களுக்கும் வியாபாரத்தை திரும்பவும் செய்யத்தக்கதாக ஒரு வழி நல்லா உருவாக்கி தாங்கப்பா. சீக்கிரமாக அந்த கொரோனாத்தை துரத்திடுங்கப்பா. கொரோனா அழிந்து போட்டு மேசப்பா. தகப்பனே இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்கப்பா. கொரோனா கொள்ளையினு எங்கள் தேசத்து விட்டு அழிந்து போட்டு மையா. பெரிய காரியத்தை செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. அந்த கொரோனா இல்லாத தேசமாக நீங்கள் மாற்றுங்காண்டவரே, மாற்றுங்காண்டவரே, மாற்றுங்க. அவங்க நாம மாத்திரம் வங்கிப்பட கூப்பிட்டு ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பாமையை நோக்கி நாங்கள் கெஞ்சுறோம். எல்லாருக்கும் சொந்த வீடு தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, எல்லாரையும் இப்படி வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளையும் ஞானத்திலையும் ஞாபகத்தை தாரும். தேவனை அன்றிக்கொள்ளக்கூடிய பெரிய பாக்கியத்தை தாங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்வா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
4: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
0: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 10949001000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

இயேசுவின் நாமத்தில் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி கால சம்பவங்களை குறிக்கிறது. நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறது, நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறது, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய கிருபை செய்கிறது. நிச்சயமாகவே இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதுவரையிலும் ரெண்டு சபைகளை குறித்து நாம் தியானித்தோம். எபேசு சபையை குறித்து, அதற்கு பிறகு சிமிர்னா சபையை குறித்து, இன்றைக்கு பெர்கமு சபையை குறித்தும் தியத்திரா சபையை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 2:12 நான் வாசிக்கிறேன். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்திலும் உண்டு. அப்படியே நிக்கலோய் மதஸ்தாருடைய போதகத்தையும் கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களை யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெருகினவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. ஆண்டவர் சபைகளோடு இடைப்படுகிறார். சபைகள் என்பது ஏதோ ஒரு காலத்திலே இருந்துவிட்ட சபைகள் என்று எண்ணிவிட முடியாது. நாமே ஆண்டவருடைய சபையாயிருக்கிறோம், நாமே ஆண்டவருடைய மனவாட்டியாயிருக்கிறோம். இந்த 7 சபைகளில் உள்ள குறைவுகள், இந்த 7 சபைகளில் உள்ள நிறைவுகள் இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே நமக்குள்ளே இருக்கிறது. ஆகவே இந்த சபைகளை குறித்து ஆவியானவர் சொல்லும் போது, எனக்காகவே ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடையவே ஆவியானவர் பேசுகிறார். காரணம், இந்த காலத்தில் மணவாட்டியை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். மணவாட்டியை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எகிப்தில் இஸ்ரவேலர் இருந்தபோது அடிமைகளாயிருந்தார். அவர்களை உருவாக்க வேண்டியதிருந்தது. பெரிய வீரர்களாய் உருவாக்க வேண்டியதிருந்தது. ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் உருவாக்க வேண்டியது இருந்தது. பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்திரிக்கிறவர்களாய் அவர்களை உருவாக்க வேண்டியது இருந்தது. ஒரு காலத்தில் நாம் பாவத்துக்கு அடிமையாயிருந்தோம். நம்மை ஆண்டவர் விடுவித்தது மட்டுமல்ல, நம்மை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்தார். தம்முடைய இரத்தத்தை சிந்தி உருவாக்குகிறார், தன்னுடைய சரீரத்தை நமக்கு தந்து உருவாக்குகிறார், அவருடைய வார்த்தைகளை வேத வசனத்தை போதித்து நம்மை உருவாக்குகிறார், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்குள்ளே தந்து அவருடைய மாசற்ற மணவாட்டியாக அவர் உருவாக்குகிறார், அருமையான ஐக்கியத்தை தருகிறார், வெளிப்பாடுகளை தருகிறார், விசுவாசத்தை தருகிறார், வல்லமையை தருகிறார், ஆவியின் வரங்களை கனிகளை தருகிறார். நம்மை ஒரு மணவாட்டியாக தமக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்று அவர் சித்தம் கொள்ளுகிறார். அதே நேரத்தில் சாத்தான் நம்மை கெடுக்கும்படியாக என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ,
நாம் ஒரு மனவாட்டியாய் உருவாக முடியாதபடி உலக நேசங்களை, உலக சிநேகிதங்களை, உலக சிற்றின்பங்களை நமக்கு முன்பாக காண்பிக்கிறான். அசுத்தமான வாழ்க்கையில் உள்ள சிற்றின்பத்தை நாடும்படி செய்கிறான். ஒரு பயங்கர டக் ஆஃப் வார், ஒரு கயிறு இருள் இழுக்கிற போட்டியில் ஒரு கூட்டம் அந்த பக்கத்தில் எழுப்பார்கள், மறுபக்கம் அடுத்த பக்கத்தில் எழுப்பார்கள். கர்த்தர் தேவதூதர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் பரலோகத்தை நோக்கி இழுக்கிறார்கள். சாத்தான் சினிமா நடிகைகள், நடிகைகள், விபச்சாரிகள் எல்லாம் பாதாளத்துக்கு நேராக இழுக்கிறார்கள். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நம்மை பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிற ஒரு வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை. அதை எண்ணிக்கொண்டுதான் நாம் இந்த சபைகளை தியானிக்க வேண்டும். அப்போதான் அதனுடைய முழு பலனையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு சபைக்கும் எழுதும் போது முதலாவது ஆண்டவர் தன்னை பற்றி எழுதுகிறார். தான் எப்படிப்பட்டவர் என்பதை எழுதுகிறார். தன்னுடைய நாமத்தை அவர் எழுதுகிறார். நான் சபைக்கு என்ன செய்யக்கூடும் என்பதையும் அவர் எழுதுகிறார். ஆகவே முதலாவது இந்த சபைகளை வாசிக்கும் போது நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் அதை நாம் புரிந்து கொள்ளணும். ஏசாயா ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு போனால் அவருடைய உள்ளத்தில் பாரம் இருந்தது. உசியா ராஜா மரித்து விட்டார், இனி எந்த ராஜா எழும்ப போகிறார், எந்த ராஜாவை எழுப்ப போகிறீர், எந்த ராஜாவை எழுப்ப போகிறீர்? ஆண்டவர் உலக பிராரமாக எழுதப் போகிற ராஜாவை காண்பிக்கும் முன்பாக தன்னையே அவர் காண்பிக்க சித்தம் கொண்டார். உயரம் உன்னமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறதை முதலாவது காண்பித்தார். உலக சிங்காசனத்தை பற்றி நீ நினைக்கிறதுக்கு முன்பாக பரலோக சிங்காசனத்தை பார், என்னை நோக்கிப்பார், என்னை நோக்கிப்பார். அதைத்தான் ஆண்டவர் காண்பிக்க சித்தமானார். கிரேக்க சாஸ்திரிகள் எல்லாம், தத்துவ ஞானிகள் எல்லாம், உன்னை நீ அறிந்து கொள், நோ யுவர் செல்ஃப், உன்னிலிருந்து ஆரம்பமாகட்டும், என்ன ஆராய்ச்சி செய்தாலும் உன்னிலிருந்து ஆரம்பமாகட்டும், உனக்குள்ளே ஒரு வல்லமை கிடக்கிறது, உனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறது. விவேகானந்தர் சொன்னாரே, உனக்குள்ளே ஒரு குண்டிலியம், அது உறங்கி கிடக்கிற, அதை தட்டி எழுப்பு. ஆனால் கிறிஸ்துவ மார்க்கத்தில் அது அல்ல. கர்த்தரிலிருந்து ஆரம்பி, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அவரிலிருந்து ஆரம்பி. இந்த பெர்குமோவுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பெர்குமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். அதுதான் முதல்ல தேவனை பற்றிய ஒரு வெளிப்பாடு இங்கே கொடுக்கிறது. பெர்குமோ என்ற பட்டணம் சின்ன ஆசியாவிலே ஒரு தலைநகர் பட்டணம், சரித்திரத்தில் புகழ்பெற்ற ஒரு ஒரு பட்டணமாக இருந்தது. மகா அலெக்சாண்டர் அந்த பட்டணத்தை பிடித்தார், அவருடைய ஆட்சி அங்கே இருந்தது. அந்த மகா அலெக்சாண்டருக்கு பிறகு ஒரே பட்டயங்கள், ஒரே ரத்தம் சிந்துதல், ஒரே யுத்தங்கள், ஒரே வன்முறைகள். ஆகவே பெர்குமோ என்று சொல்லும் போதே பட்டயத்தால் ரத்தம் சிந்தின ஒரு ஒரு பட்டணம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயத்தை கையில் வைத்திருக்கிறார். இது உலகத்தாருக்கு, சாத்தானுக்கு ஒரு நியாய தீர்ப்பின் பட்டணை அப்பட்டணமாக இருக்கக்கூடும். ஆனால் நமக்கு அந்த பட்டயம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பட்டயம். உலகத்தாருக்கு பட்டயம் என்றாலே யுத்தம், பாடு, கஷ்டம், நோய்கள், வியாதிகள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பட்டயம் தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. அது வசனம் என்கிற ஆவியின் பட்டயம் என்ற எபேசியர் 6:17 வாசிக்கிறோம். இந்த வேத வசனம் சாத்தானுக்கு வெட்டுகிற ஒரு பட்டயமா இருந்தாலும் நமக்கு வாக்கு தத்தங்கள் நிறைந்த ஆவிக்குரிய பட்டயமாயிருக்கிறது. இன்னொரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் அக்கினி என்ற வார்த்தை உபயோகப்படுத்துகிறது. உலகத்தாருக்கு அது குடிசைகளை எரித்து சாம்பலாக்கி, பட்டு புடவைகள்னாலும் எதுனாலும் சாம்பலாக்கி போகக்கூடிய ஒரு வல்லமை. ஆனால் நமக்கு அந்த அக்கினி என்று வரும்போது அது பரிசுத்தாவின் அக்கினி, நமக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அக்கினி.
அந்த அக்கினி பரலோகத்திலிருந்து வரும்போது உலக அக்கினிகள் செயல்பட முடியாமல் போய்விடும். உலக பாடுகள் மேற்கொள்ள முடியாமல் போய்விடும். சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகுவை உலக பிரகாரமான அக்கினியிலே போட்டார்கள். ஆனால் பரலோக அக்கினி அங்கே இறங்கி வந்தபோது உலக அக்கினி சேதப்படுத்த முடியவில்லை. அது கட்டுகளை மாத்திரம் எரித்ததை தவிர அவருடைய வஸ்திரத்தை சேதப்படுத்த முடியலை. காரணம் அது பரலோக அக்கினி. அந்த அக்கினியிலே ஆண்டவருடைய பட்டயமும் இருக்கிறது. என்ன பட்டயம்? ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயம் என்ன? வசனம் என்கிற பட்டயம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவனுடைய கட்டுகளை அறுக்கிறது, ஆனால் அவர்களை விடுதலை உள்ளவர்களாக மாற்றுகிறது. வசனம் என்ற வாக்குத்தத்த பட்டயம் என்ன செய்கிறது? நீ அக்கினியில நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலையில உன் பேரில் பற்றாது. அந்த வாக்கு தத்துவம் அந்த இடத்துல நிறைவேறுகிறது. உலக அக்கினியை போல அல்ல. ஆண்டவர் ஒரு முட்செடி அக்கினியில எழுந்தருளினார். அந்த முட்செடிக்கு ஒரு தயவு. அந்த அக்கினி அந்த அந்த முட்செடியை சேதப்படுத்தவில்லை, இந்த முட்செடியை எரித்து சாம்பலாக்கி விடவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, அது எண்ணங்களை நினைவுகளை ஊடுருவி அறுக்கத்தக்க ஆவியின் பட்டயம். கர்த்தருடைய வசனம் ஆவியும் ஜீவனுமான இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதை 1 நம்ம வாசித்தோம். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அது என்ன? அதுதான் தேவருடைய வசனம். சாத்தானை ஆண்டவர் ஏற்று நிற்கும் போது அவருடைய வாயிலிருந்து பட்டணம் புறப்பட்டது. வேத வசனங்களை அவர் மேற்கோள் காட்டி எழுதியிருக்கிறது. அதை சொல்லித்தான் சாத்தானை அவர் வென்றார். அவர் சாத்தானை சீ நாய பேய போ பாலை போ கெட்ட வார்த்தை சொல்லி சிலர் பேய துரத்துவாங்க. ஆண்டவர் அப்படி துரத்தில்லை. தடி எடுத்து அவன் மண்டல அடிக்கல. உலக பிரகாரமான பட்டயத்தை உருவி சருன்னு பேதரு காதை வெட்டின மாதிரி வெட்டலை. அவர் என்ன செய்தார்? எழுதியிருக்கிறதே அந்த ஆவியின் பட்டயம் போய் ஒரு வெட்டு. அடுத்த சொன்ன எழுதியிருக்கிறதே மனுஷன் 54 மாத்திரமல்ல, ஒரு வெட்டு. தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், அதை எப்போதும் ஆண்டவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லுகிறார். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்றால், நீங்க மற்றவங்களுக்கு விரோதமாய் அந்த வாக்கு தத்துவத்தை உபயோகிக்கும் போது அதே வாக்கு தத்துவம் உங்களையும் தொடக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், வேத வசனத்தை பிரசங்கிக்கிறேன், அதே வேத வசனம் என்னையும் நியாயம் தீர்க்கக்கூடியது. ஆகவே 1 9 எழுதுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனாய் போய்விடாத படிக்கு. இந்த வார்த்தைகள் உங்களையும் நியாயம் தீர்க்கும், பிரசங்கம் பண்ணுகிற என்னையும் நியாயம் தீர்க்கும். ஆனால பிரசங்கம் எல்லாம் மற்றவங்களுக்கு தான், பிரசங்கியாருக்கு இல்லை என்ற அர்த்தம் அல்ல. பிரசங்கியாருக்கும் அது பட்டயமாயிருக்கும். ஆகவே பெர்கமு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். அதற்கு பின்பாக சொல்லுகிறார், உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடத்தில் நீ குடியிருக்கிறதை அறிந்திருக்கிறேன், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன், சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையான சாட்சியான அந்திப்பாய் என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பின்பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை அறிந்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்முடைய உள்ளும் புறம்பும் அவர் அறிந்திருக்கிறார். ஒரு பார்வையில் நீங்கள் பிறந்தது முதல் இதுவரையிலும்
என்னென்ன உங்களுக்கு சம்பவித்தது, எப்படி எப்படி வாழ்ந்தீர்கள், ஒரு வினாடி நேரத்தில் அறிந்து கொள்ளுகிறவர். ஏழு கண்களை உடையவரா, ஏழு ஞானத்தின் அக்கினி தீபங்களை உடையவர், நம்மை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னெல்லாம் அறிந்திருக்கிறாராம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் செயல்களை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய நாவிலே சொல் பிரபாவதற்கு முன்பே அதையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், உன் உட்கார்தலையும் உன் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறேன். மோசியோடு ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன், ஆளோட்டிகளின் கைகளில் சிக்கி அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கிரியைகள் மிகவும் முக்கியமானது. வெளிப்படுத்தல் 22 ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அவனுடைய கிரியைகளின்படி நான் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று வெளிப்படுத்தல் 22:12 வாசிக்கிறோம். அவன் அவனுடைய கிரியைகளின்படி, ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார். அன்பினால் ஏவப்பட்டு செய்யப்படுகிற கிரியைகளா அல்லது சுயநலமான கிரியைகளா, இயேசுவுக்காக செய்யப்படுகிற செயல்களா அல்லது வெறும் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் செய்கிற கிரியைகளா, நம்முடைய கிரியைகள் நம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய கிரியைகள் நம்முடைய உள்ளத்தின் ஆழம் எதை சிந்திக்கிறது அதை வெளிப்படுத்துகிறது. எப்படி நம்முடைய நினைவுகளை நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறதோ அதுபோல நம்முடைய நோக்கங்களை நம்முடைய செய்கைகள் வெளிப்படுத்துகின்றன. அதற்கு பின்பாக அவர் சொல்லுகிறார், உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறதையும். இங்கே சொல்லுகிறார், நீ எந்த இடத்துல குடியிருக்கிற தெரியுமா, நீ பெர்குமு சபை, ஆனால் இந்த பெர்குமுவில் ஒரு பயங்கரமான கோயில், அந்த கோயில் சர்ப்பத்துக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த மலை மேல இருக்கிறது, அங்க ஒரு விக்கிரகத்தின் ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சிஎஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பாம்பை இந்த பெர்குமோ சபையார், பெர்குமோ என்ற இடத்தில் உள்ள புறஜாதி மக்கள் வணங்கி வந்தார்கள். ஆகையே அங்கு விக்கிரங்களின் ஆவிகளின் செயல்பாடுகள் இருந்தன, பிசாசின் கிரியைகள் இருந்தன. அந்த பிசாசுகளை வைத்து குறி சொல்லுகிற ஆவிகள் நிறைய இருந்தன. அந்த பிசாசின் ஆவிகளை வைத்து சூனியங்கள் செய்வினை செய்கிற மக்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே பெர்குமு சபையும் ஸ்தாபிக்கப்பட்டு இருந்தது. இன்றைக்கும் கூட அந்த அந்த சர்ப்பத்துக்கு எதுவான பிசாசின் கிரியைகளை பார்க்கிறோம். நம்முடைய தேசத்தில் நாகராஜன் என்று சொல்வார், 5 தலை நாகம் என்று சொல்வார். ஒவ்வொரு சிவபெருமான் சிலைக்கு பின்னாலும் தலைக்கு மேலே அந்த பாம்பு நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். விஷ்ணு அந்த பாம்பின் மேலேயே படுக்கை வைத்து கொண்டு அவர் தலைக்கு மேலே அது இருக்கும். எந்த ஒரு விக்கிரகத்தை பார்த்தாலும், புத்தருடைய சிலையை பார்த்தாலும் அவருடைய தலைக்கு மேலே அந்த பாம்பு நின்று கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய தலைக்கு மேலாய் அவன் ஏறுவதை ஆண்டவர் ஒப்புக்கொள்ளுகிறதில்லை. ஆதாம் தான் விட்டு கொடுத்து சாத்தானுடைய தலைக்கு மேலே ஏறும்படி தன்னுடைய தலையை தாழ்த்தி கொடுத்து விட்டான். தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுகையும் அந்த சர்ப்பத்துக்கு விற்று போட்டார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆதாமுக்கு தலைக்கு மேலே ஏறி இருந்த அந்த பாம்பு ஓ மேலே ஏறக்கூடாது. ஆகவே அந்த பாம்பை பிடித்தார், இழுத்தார், காலின் கீழே போட்டார், தலையை நசுக்கினார். நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த பாம்பை நசுக்குகிற அதிகாரம் உனக்கு கொடுக்கிறேன், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுகிற அதிகாரத்தை உனக்கு தருகிறேன். ஒரு நாளும் அவன் உன் தலைக்கு மேலே ஏற விடவே விடாது. ஆதாம் அப்படி இடம் கொடுத்து விட்டான்.
ஆதாம் விலக்கப்பட்ட கனியை புசித்து அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து விட்டான். ஆனால் அவனை ஒருபோது உனக்கு மேலே இருக்கிறதாக எண்ணாதே, உன் காலுக்கு கீழே இருப்பதாக. ஏற்கனவே தலை நசுக்கப்பட்டவனாக, தோற்கடிக்கப்பட்டவனாக உன்னுடைய பாதத்தின் கீழே அவனை பார்த்துக்கொள் என்கிற. இன்னைக்கு உலகம் முழுவதிலும் நிறைய சாத்தானுடைய சபைகள் வந்துவிட்டன. சாத்தானுடைய வேதம் என்று நிறைய வந்துட்டு, வெளிநாட்டில் நிறைய கார்கள் பின்னால் போனால் சாத்தானுடைய அடையாளம், தலைகளான சிலுவை உடைய அடையாளம், எப்படி சாத்தான் சபை மெம்பர்கள் என்பதை காண்பிப்பதற்கு நிறைய கார்கள். அந்த சிம்பலை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர்களெல்லாம் விச்சஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள், மந்திர கிழவிகள். சாத்தானுக்கென்று வேதம் தயாரித்து இருக்கிறார்கள். எப்படி நாம் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதோ, அதுபோல அவர்கள் அந்த வேதத்தில் சாத்தான் எனக்கு மேய்ப்பனாய் இருக்கிறான். அதுபோல அவர்கள் நிறைய சிடி பாப் மியூசிக் எல்லாம் வைக்கிறார்கள். அது பார்க்கறதுக்கு மியூசிக்காக வருகிறது, ஆனால் அதை திரும்பி ரீவைண்டு போட்டு திருப்பி பாத்திர வைத்தா சாத்தானை புகழ் பாடி ஆண்டவரை தூஷிக்கிற சீடிகளாய் அமைந்திருக்கும். அதுபோல சாத்தானுடைய ஆலயங்கள் நிறைய பெருகிவிட்டது வெளிநாடுகளில். அவங்க எல்லாம் கருப்பு உடவிட்டு, அவங்களுக்கு பிரதான ஆச்சாரியம் சின்ன குழந்தைகளை கொண்டு, நான் முதல் குழந்தை பெற்றால் நான் சாத்தானுக்கு பலி கொடுப்பேன், அந்த ஆலயங்களை வந்து பலி செலுத்துகிறார். சாதாரண நேரங்களில் பன்றிகளை பலி செலுத்துவது உண்டு. இன்றைக்கும் அந்த ஆராதனை அமெரிக்காவின் பெரும் பகுதிகளில் நடந்து வருகிறது. இந்த பெர்கமு சபை அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை உள்ள, சாத்தானி ஆராதனை உள்ள அவனுடைய சிங்காசனம் என்று சொல்லுகிறார்கள். அவன் ஒரு காலத்தில் பரலோகத்தில் சிங்காசனம் விட்டு அமர்ந்திருந்தவன், அவன் உன்னதமான தேவனுக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி பெருமை அடைந்ததுனால ஆண்டவர் அங்கிருந்து அவனை பந்தாடினார். அவன் மத்திய ஆகாயத்தில் விழுந்தான். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவி சேனை அங்கதான் அவனுடைய ஹெட்குவார்டர்ஸ். ஆகாயத்து அதிகார பிரபு என்று அவன் அழைக்கப்படுகிறான். இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்று அவன் அழைக்கப்படுகிறான். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாம் பார்ப்பதற்கு கருப்பா ஒரு வௌவால் தோற்றத்தில் இந்த வான மண்டலங்களை கருப்பாக்கி கொண்டு உட்கார்ந்திருக்கிறது. மாரி செருலோ என்ற ஒரு தேவ பக்தன் இந்தியாவுக்கு முதல் முறை வந்தபோது இந்த விமானம் கீழே இறங்குகிறதை பார்த்தார். அந்த ஆகாய மண்டலம் முழுவதும் கருத்த வவ்வால் போல, ஆயிரக்கணக்கான வவ்வால்கள் அங்கே ஒன்றை ஒன்று பின்னி கொண்டு நின்று கொண்டிருக்கிறது. சாத்தான் சிங்காசனம் இட்டு அமருகிறார். அவர் ஒவ்வொரு தேவதைகளையாய் தெய்வம் என்று பெயர் படுகிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் பெயரை சொல்லி கொடுக்கிறார். இந்தியாவில் உள்ள தெய்வம் பேர் அவருக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு விக்கிரத்தையும் பேராயவர் சொல்லி சொல்லி கட்டி கொண்டே வந்தாராம். வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள், ஆனால் மனுஷர் அதை வரவேற்கும் போது அங்கே வந்து அவன் சிங்காசனம் எடுக்கிறான். மனுஷர் அவனுக்கு தேவ ஆலயத்தை கட்டும் போது, மனுஷர் விக்கிரகாராதனை செய்யும் போது அவன் அங்கே வருகிறான், தன்னுடைய சிங்காசனத்தை வைக்கிறான். நீங்கள் கல்கத்தா போனால் போகும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு அந்தகார வல்லமை, காளி என்று சொல்லப்படுகிற ஒரு பொல்லாத ஆவி இன்றைக்கு அங்கே சிங்காசனமிட்டு அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி இந்தியாவில் பல இடங்களில் எந்தெந்த இடங்களில் விக்கிரகாராதனை நடக்கிறதோ அங்கே அவன் பலன் கொண்டு தன்னை ஆராதிக்க அவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு சிங்காசனமிட்டு அவன் அமர்ந்து கொண்டே இருக்கிறான். அதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். நீ இருக்கிற இடத்துல சுவிசேஷ வேலை செய்வது கடினமாக இருந்தாலும் நீ ஆண்டவருக்காக அந்த சத்துருடைய வல்லமை எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறாய். சாத்தானுடைய சிங்காசனத்துக்கு நீ எதிர்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறாய். ஆகவே ஆண்டவர் அதை குறித்து சொல்லுகிறார், அதை சொல்லி பாராட்டுகிறார். இந்த இடத்துல யாராலும் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு இடத்துல கூட ஆண்டவர் ஒன்று வைத்திருக்கிறார், நீ ஜெயங்கொண்டவனாய் விளங்கும்படி. பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளவே முடியாது, எவ்வளவுதான் சிங்காசனம் விட்டு அமர்ந்திருந்தாலும். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், பாதாளத்தின் கல்லின் மேலே என்னுடைய சபையை கட்டுவேன், எவ்வளவுதான் பாதாளத்தின் வாசல்கள் இந்த சபைக்கு விரோதமாய்
கர்த்தருடைய மனவாட்டியாய் உருவாகிற உனக்கு விரோதமாய் எழுமினாலும் ஒரு நாளும் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அது. வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் 22 முறை சிங்காசனம் என்கிற வார்த்தை வருகிறது. தேவனுடைய சிங்காசனத்தை வெளிப்படுத்தல் 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பரலோக சபைகளுக்கு பிறகு பரலோக சிங்காசன காட்சி தான் முதல்ல வருகிறது. 7 சபைகளையும் குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிவிட்டு 4 அதிகாரத்தை சொல்லும்போது, இவைகளுக்கு பின்பு வானத்தில் திறக்கப்பட்ட வாசலை கண்டே, தேவனுடைய சிங்காசனத்தை கண்டே, அங்கே வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பதும ராகத்துக்கு ஒப்பாய் இறந்தார். இவைகளுக்கு பின்பு என்று ஆரம்பிக்கிறது. இவைகளுக்கு பின்பு, இந்த 7 சபையின் காலத்துக்கு பின்பு, இவைகளுக்கு பின்பு ரகசிய வருகை ஏற்பட்ட காலத்துக்கு பின்பு. அப்போதான் ஒரு சத்தம் கேட்கிறது, இங்கே ஏறிவா பரிசுத்தவான்களே, பூமியில சபையில விசுவாசிகளாய் இருந்தவர்களே ஏறிவா. அப்பொழுதுதான் சபை இமைப்பொழுதில மர்வமடைந்து மகிமையின் மேல் மகிமையடைந்து கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படும். 4 அதிகாரத்தில் தேவனுடைய சிங்காசனத்தை, அவருடைய ராஜ தர்பார் அறையை, அண்ட சராசரங்கரை அவர் ஆளுகிற இடத்தை 4:2 நம்ம வாசிக்கிறோம். அது ராஜ தர்பார் அறை. கீழே பூமி இருக்கிறது, அதற்கு கீழே பாதாளம் இருக்கிறது, விண்வெளி

தான் சகலவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறார். அவர் ஆளுகை செய்கிறது மட்டுமல்ல, பரிசுத்தவான்களுடைய சிங்காசனங்களை பார்க்கிறோம். 24 மூப்பர்களும் அந்த சிங்காசனத்தை சூழ வீற்றிருந்தார்கள். அவருடைய சிங்காசனம் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. குமாரனுடைய சிங்காசனத்தை பார்க்கிறோம். அவர் பிதாவினுடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்திலே அவர் உட்கார்ந்தார். பரிசுத்தவான்களின் சிங்காசனத்தை பார்க்கிறோம். அவர்கள் இயேசுவோடு பூமி 1000 வருஷம் சிங்காசனத்தில் வீற்றிருந்து அரசாட்சி செய்வார் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய சிங்காசனத்தை நோக்கி பாருங்கள். மத்தேயு 25:31 அவர் மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருந்த போது, ரெண்டு பக்கம் வெள்ளாடுகள், சோமாரியர்கள், பூமியில வாழ்ந்த அத்தனை பேரும் அந்த மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருந்தார்களாம். அவருடைய சிங்காசனம் முழுக்க முழுக்க மகிமையாய் இருந்தது மட்டுமல்ல, அந்த சிங்காசனம் கிருபை உள்ளதாகவும் இருந்தனால அந்த சிங்காசனத்துக்கு இன்னொரு பெயர் கிருபாசனம் என்று எபிரேயர் 4:16 வாசிக்கிறோம். அவருடைய சிங்காசனம் வெள்ளை சிங்காசனம் என்று பார்க்கிறோம். பரிசுத்தமுள்ள சிங்காசனம், வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருந்துதான் அவர் கடைசி நியாய தீர்ப்பை செய்வார் என்பதை வெளிப்படுத்தல் 20:11 வாசிக்கிறோம். அவருடைய சிங்காசனம் நியாய தீர்ப்பின் சிங்காசனம், அவருடைய சிங்காசனம் நீதியை வெளிப்படுத்துகிற சிங்காசனம் என்று சங்கீதம் 97:2-3 வாசிக்கிறோம். அதே நேரம் தானியேல் ஆண்டவருடைய சிங்காசனத்தை நோக்கி பார்த்தார். அவர் அக்கினி மயமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை அவர் கண்டார். தானியேல் 7:9-10 அந்த சிங்காசனத்தின் மத்தியிலிருந்து அக்கினி மயமான நதி ஓடி வந்தது. அந்த அக்கினி மயமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சிங்காசனத்தை பற்றி ஏராளமான இடங்களை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 24:4 நாம் உட்கார போகிற சிங்காசனத்தை குறித்தும், 1000 வருஷ அரசாட்சியில் நாம் இயேசுவோடு எப்படி சிங்காசனத்தில் இருப்போம், கோடி கோடி கோடி வருஷங்கள் பிதாவுடைய அதே சிங்காசனத்தில் குமாரன் வீற்றிருக்கும் போது அவர் பக்கத்தில் நம்ம அதே சிங்காசனத்தில் வீற்றிருப்போம் என்று வெளிப்படுத்தல் 3:21 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். சிலுவையிலே நாம் ஆரம்பிக்கிறோம். சிலுவையிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம். சிலுவையண்டை வந்து அவருடைய ரத்தம் பா என்ன கழுவட்ட ஆண்டவரே நம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும். சிலுவைக்கு அடுத்ததாக நம்முடைய கண்கள் சிங்காசனத்தை நோக்கி இருக்கும். சிலுவையோடு எல்லாம் முடிந்து விடுவதில்லை, ஆனால் நமக்காக செய்த மீட்பின் கிரியைகள் சிலுவையில் முடிந்து விட்டாலும் நம்முடைய நித்தியம் அந்த சிங்காசனத்தில் முடிவடையணும். ஆகவேதான் கொலோசியர் 3:1 அப்போஸ்தலன் பவுல் எழுந்தார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. அந்த இடத்தின் மேல உங்க கண் இருக்கட்டும். உங்களை கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். உங்களுடைய பாதத்து கீழாக துறைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய பாதப்படிக்கை கீழாக்கி அவரோடு அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய கண்கள் அதன் மேல்தான் நோக்கமாயிருக்கும். சரி, தொடர்ந்து வாசிக்கிறேன். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியாகிய அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும், அந்திப்பா என்ற ஒரு விசுவாசி

0: அவர் இந்த பெர்க்மோ சபையில இருந்தார். இந்த பெர்க்மோ சபை பாடுகளுக்குள்ளாய் போன போது சீசர் தான் தெய்வம் என்று சொல்ல மறுத்த இந்த அந்திப்பா என்ற விசுவாசி, அபிஷேகம் பெற்ற தேவன், அந்த தேவனுடைய பிள்ளைய கொல்லப்படும் போது ஒரு பயங்கரமான உபத்திரம் வந்தது. அவரை எப்படி கொண்டாங்களா, இந்த சபைக்கு முன்பாக ஒரு வெண்கலத்தில் செய்த காளை முழுக்க முழுக்க வெண்கலம். இயேசு மறுதலிப்பாதையா? மாட்டேன். சீசர் தான் உண்மையான தெய்வம் சொல்லுவாயா? மாட்டேன். அவன் அப்படியே தூக்குனாங்க, கை கால கட்டினாங்க, அந்த காளை வெண்கலத்தில் செய்து ரெண்டாக திறந்தது, அதுக்குள்ள அவனை வைத்தார்கள், அப்படியே மூடினார்கள், அந்த லாக்கை போட்டார்கள், கீழே தீ வைத்து எரித்தார்கள். சீக்கிரமாக கொன்றக்கூடாது, மெதுவா தீ போடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த வெண்கலம் சிகப்பேறி அந்த தீ அவனை அப்படியே கொன்று. இதனால கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு பயங்கரமான உபத்திரவ காலம். சிலர் அறகுறையான விசுவாசிகள் மறுதலிக்க தங்களை ஒப்பு கொடுத்தார். ஆகவே தான் ஆண்டவர் அதை பற்றி எழுதுகிறார், எனக்கு உண்மையான சாட்சியாக இருந்தான், அவன் என்னை மறுதலிக்கவில்லை, உயிர் போகிற நேரத்திலும் எனக்கு நேராய் பரலோகத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்தான், அவன் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டான். அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள், அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் நூற்றாண்டு வருவதற்கு முன்பாக பரலோகத்தில் புத்தளான ஜனங்கள் பரலோகத்தில் ஆண்டவரை ஆராதித்து துதிக்கிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டார். முதல் நூற்றாண்டுக்குள்ளே எத்தனையோ லட்சக்கணக்கான இரத்த சாட்சிகள் வெண்ணை அங்கி தரித்து பரலோகத்தில் போயிட்டாங்க. அதுக்கு வரைக்கும் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஆனால் இயேசு சிலுவையின் வாசலை திறந்து வைத்து, பரலோக வாசலை திறந்து வைத்து அங்கே இடத்த ஆயத்தம் பண்ணின பிறகு ஒவ்வொரு ஏழு சபைகளிலும் ஒவ்வொரு உண்மையான பக்தர்கள் இரத்த சாட்சியாக மறிப்பதை ஒரு பாக்கியமாக எண்ணி அவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போய் சேர்ந்தார். ஆகவே ஆண்டவர் அதை இந்த இடத்துல நினைவு கூறுகிறார். மாத்திரமல்ல, ஒன்றை அவர்கள் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை பற்றும், மீண்டும் வாசிக்கிறேன், உன் கிரியைகளையும் சாத்தான் சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும் என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும். அத்தனை பாடுகள் வரும்போதும் அவர்கள் பற்றி கொண்டிருந்தது என்ன? ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய நாமம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமம் நமக்கு தர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவர் ஆண்டு. அவருடைய நாமத்தில் முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அவரே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். நீதிமொழிகளை வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமம் பலத்த துரகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சோமாயிருப்பான். யோவான் 14:14 சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு நான் செய்வேன். என் நாமத்தினாலே இதுவரை நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. சாத்தான் தன்னுடைய நாமத்தை நம்முடைய நெற்றியிலே தரிக்க 666 என்கிற அவனுடைய நாமத்தை, அந்த மிருகத்தின் நாமத்தை தரிக்க முற்படுவான். சாத்தான் அந்த மிருகத்துக்கு வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 13:1 தூஷணமான ஒரு நாமம் அவனுடைய நெற்றியிலே தரித்திருந்ததா. மிருகம் என்பது அவனுடைய நாமம், அந்திகிறிஸ்து என்பது அவனுடைய நாமம், வலு சர்ப்பம் என்பது அவனுடைய நாமம், கள்ள தீர்க்கதர்சி என்பது அவனுடைய நாமம். ஆனால் நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, எல்லா நாமத்தையும் மேற்கொள்ளுகிற நாம். வியாதிகளுக்கு பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், கேன்சர், எய்ட்ஸ், ஆனால் இயேசுங்கிற நாமம் எல்லா நாமத்தையும், வியாதிகளின் நாமத்தையும் மேற்கொள்ளுகிற நாமம், சாத்தானுடைய நாமத்தையும் மேற்கொள்ளுகிற ஒரு நாமம். இயேசு என்கிற நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்குகிற நாம். என் நாமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம். ஆகவே என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். எதை அவர்கள் மறுதலிக்கவில்லையாம்? ஆண்டவர் பேரில் வைத்த விசுவாசம். விசுவாசம் என்பது ஒரு தெய்வீக வல்லமை உள்ளது. நீ விசுவாசித்தால் உனக்கு ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசத்தோடு மலையை பேர்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனா இப்படியே ஆகும். காட்டத்தி மரத்தை கடலில் நடப்படுவாயாக, அப்படி ஆகும். அந்த விசுவாசத்தை மறுதளிக்காம உன்னை நீ பாதுகாத்துக்கொள். மறுதளிக்கிறது என்ற உடனே நமக்கு பேதுரு ஞாபகம் வரக்கூடும். ஆண்டவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு ஒரு சீஷன் யூதாஸ் காரியத்தை உதவி செய்தார். அவர் பிடிபட்ட போது சீஷர்கள் எல்லாரும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். பேதுரு அவரை மறுதளித்தார். ஆனால் இந்த சபையார், இந்த பெர்கமோ சபையார், ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்தை மறுதளிக்காமல் ஆண்டவருக்காக நின்றார். விசுவாசத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் எபிரேயர் 11 அதிகாரத்தை வீட்டுக்கு போய் வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. அங்கே ஏனோக்குடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். ஆபேல், ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான விசுவாசங்கள். ஆபேலுடைய விசுவாசம் வேறு, ஏனோக்குடைய விசுவாசம் வேறு. அதே போல நோவாவுடைய விசுவாசம் வேறு, ஆபிரகாமுடைய விசுவாசம் வேறு. ஒவ்வொருடைய விசுவாச வீரர்களும் கர்த்தர் எப்படி ஆண்டவருக்காக உறுதியாக நின்றார்கள் அதை நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. 14 வசனம், விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலயாம். எண்ணாகமம் 21 அதிகாரத்தில் அந்த பீலயாமை குறித்து வாசிக்கிறேன். இவன் ஒரு தீர்க்க தரிசி. அவன் புறஜாதியா இருந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு விசேஷ தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருந்தார். அவன் சொல்லுகிறதெல்லாம் நடக்கிறது என்று அந்த ராஜா, அந்த மோவாபிய ராஜா, அவனுடைய பேர் பாலாக், நிறைய வெகுமதி பொருட்கள்லாம் கொடுத்து இஸ்ரவேலரை சபிக்கும்படி அவனை அழைத்து கொண்டு வந்தார். இந்த பீலயாம் எவ்வளவோ சபித்து அவன் அந்த பணத்தெல்லாம் தன்னை காக்கணும்னு நினைத்தான். ஆனால் ஆண்டவரை விடலை. என் ஜனத்தை ஆசீர்வதிக்கணும், சபித்தாய் ஆனால் தொலைந்தாய். அப்படியே அவன் என்ன செய்தான், கழுதை கூட்டி கொண்டு அவன் போனான். ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு எதிர் நின்றார். உன்னால் சபிக்கவே முடியல. ராஜா சொன்னான், உன்னை நான் செல்வந்தனாக மாற்றணும்னு நினைச்சேன், நிறைய பொண்ணு வெள்ளி தரணும்னு நினைச்சேன், நீ இப்படி சபிக்கலையே. அவன் கடைசியில் என்ன செய்தான், சபிக்க ஆண்டவர் விடலை. ஆனால் இந்த ஜனங்கள் சாபத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி வேற ஒரு வழியை உனக்கு சொல்லித்தாரேன். என்னப்பா சொல்லு, என்னால் டைரக்டாக உங்களை சபிக்க முடியாது. ஆகவே நீ ஒன்று செய், இந்த மோவாபிய பெண்களை எல்லாம் இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள அனுப்பு. எல்லாம் வனாந்தரத்தில் 40 காஞ்சி போய் நடந்துட்டு வராங்க. எங்கள் விக்கிர ஆராமைக்கு அவங்களால அந்த திருவிருந்துக்கு அழ, அங்கே உள்ள அந்த திருவிழாவுக்கு அழ, அங்கே வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களோடு வேசித்தனம் பண்ணும்படி ஜனங்களுக்கு நீ சொல்லு, அவங்க அந்த விக்கிரங்களை பணிந்து கொள்ளட்டும். ஆகவே இவன் கள்ளத்தனமா ரகசியமா இந்த ராஜாவுக்கு ஒரு போதனை கொடுத்தான். விக்கிரான போதனை, வேசித்தன போதனை. இதனால இஸ்ரவேல்ல 20,000 மேற்பட்டவர்கள் இந்த வாதையினால செத்தார்கள். இதே போல கள்ளத்தனமா ஆலோசனை சொல்லுகிற சில பிள்ளையாமங்கள் இருப்பாங்க. எப்படி ஆலோசனை சொல்லுவாங்க, நீங்க போய் கேட்குறீங்க பக்கத்து வீட்டில் எனக்கு வயிற்றுவலியா இருக்கு, வயிறு கடுக்குது. அப்படியா, ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, நீங்கள் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் சோறு எடுத்து இந்த அடுப்பை நான் இருக்கு அப்படி கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் குழம்பு எடுத்து அந்த அடுப்பில் ஊற்றுங்க, இந்த அடுப்பு தானே உங்களுக்கு சமைச்சு தருது, ஊற்றி பாருங்க, உங்கள் 3 வயிற்றுவலி நின்றும். எனக்கும் இப்படி தான் இருந்துச்சுங்க, நான் கொஞ்சம் அப்படி எடுத்து அடுப்பில் போட்டேன். நீங்கள் போய் கேட்பீங்க, எனக்கு கடன் பிரச்சனை நிறையா இருக்கு. அதுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இந்த செல்வ கணபதின்னு இருக்கார், அந்த கோயிலில் போய் ஒரு நேச்சர் செய்யுங்க, அதில் ஒரு சின்ன பொடிசா ஒரு கால் சவரனில் ஒரு கோல்டு செய்து அதில் கொடுத்துருங்க. இதுதான் இந்த பாலாக்கினுடைய உபதேசம். இப்படித்தான் நிறைய கிறிஸ்தவ விழுந்து போறது. புறஜாதியார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறது, புறஜாதியார் சொல்ற ஆலோசனை கேட்டு அதுபடி நடந்து பிறகு சாபத்தின் மேல சாபம் எண்ணிக்கொண்டு போட்டியோ செல்வ கணபதி கூட இருக்க ஆயிரக்கணக்கான அசுத்த ஆவிகள் வந்த பிடிச்சுக்கிட்டு நீ போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி 10 எலும்பு உடஞ்சி ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் போது ஏன் ஆண்டவர் என்ன கைவிட்டார், என் தேவனே ஏன் கைவிட்டாரா, நீ புறஜாதியிட்ட போய் ஆலோசனை கேட்டால உனக்கு இது வேணும். இன்றைக்கு அநேகம் பேர் இந்த அறியாமையினால பீலையாம ஆலோசனை சொல்றதுக்கு இருக்கிறான். அவன் சொல்ற ஆலோசனை பாருங்க, காஞ்சி போய் வந்திருக்கான் 40 வருஷம், உனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, நீ ஒரு டான்ஸ் பார்த்ததில்லை, கொஞ்சம் அங்கே வந்து பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், என்ன ரெக்கா டான்ஸு, அந்த டான்ஸ் இந்த டான்ஸு. கடைசியில் பார்த்தா பயங்கரமான சாபத்துக்குள்ளாயிரு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் மறிக்க வேண்டியதாயிற்று. எத்தனை ஒரு பரிதாபமான காரியம். புறஜாதியாட்ட போய் ஒரு நாள் ஆலோசனை கேட்காது. தேவனுடைய பிள்ளைகளத்தில் வாருங்க, போதட்ட வாருங்க, கத்தருடைய ஆலோசனை கேளுங்க, வேதத்தில் உள்ள ஆலோசனைபடி நடங்க, கத்தவங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இது அடுத்ததாக இந்த ஆலயத்தில் என்ன ஒன்று சொல்லுகிறார், நிக்கலோய் என்ற ஒரு மதம். மீண்டும் வாசிக்கிறேன், அப்படியே 15 பீலயாமுடைய போதகத்தை குறித்து சொல்லிவிட்டு அப்படியே நிக்கலோய் என்ற மதஸ்தருடைய போதகத்தையும் நீ கை கொள்ளுகிறாய், உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன், அதை நான் வெறுக்கிறேன். சில மதங்கள் பார்ப்பதற்கு வெளியே ஒன்று போல தெரியும், வெளியே ஒன்று போல தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ள தவறாக நடக்கும். நிக்கலோய் என்கிற மதம் எல்லா மதத்தையும் சமரசப்படுத்துகிற ஒரு மதம். எல்லாம் ஒரே தெய்வத்துக்கிட்ட தான் போகுது, எல்லா ஆறுகளும் ஒரே கடலுக்கு தான் போகுது, நம்ம எந்த கொள்கையில் போனாலும் இறைவன் அடையலாம். நாங்கள் கிருஷ்ணான்னு சொல்கிறோம், நீங்கள் கிறிஸ்துன்னு சொல்கிறீங்க, நாங்கள் மாரியாத்தான்னு சொல்கிறோங்க, நீ மேரியம்மான்னு சொல்கிறீங்க, எல்லாம் ஒன்று தாங்க. அப்படி ஒரு கூட்டம் வரும். இந்த நெக்கலோய் மதங்கிறது சமரசமாக உலகத்தோடு ஒப்புரவாகி உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகி இப்படி இருக்கலாம் பரவாயில்ல, அப்படி இருக்கலாம், ரொம்ப ஓவராக பைபிள் பைபிள் பைபிள்னு போகக்கூடாதுங்க. உலகத்தை அனுபவிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துடணும், கொஞ்சம் தண்ணி அடித்தா பரவாயில்ல, எப்போவாது ஒரு கதை தானே ஃப்ரெண்ட்ஸோட, அதெல்லாம் தப்பு இல்லை. இந்த உலகத்தோடு இணைக்கிற ஒரு மார்க்கம் தான் நிக்கலோய் மார்க்கம். அந்த மார்க்கத்தில் அவங்க இன்னொரு ஸ்டெப்புக்கு போயிட்டாங்களாம். ஆண்டவருடைய தொழுக ஆராதனையில் விபச்சாரமும் ஒரு ஆராதனை தான், அதான் பயங்கரமான ஒரு அவங்களுடைய கொள்கை என்று அந்த சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை வெறுக்கிறேன், ஒத்துப்போகாதே. உலகத்தால் சொல்லலாம், திருவள்ளுவர் கூட எழுதலாம், உலகத்தோடு ஒட்ட ஒழுகன் பலகற்றும் கல்லாதார் அறிவில்லாதார். உலகத்தோட எசைஞ்சு போயிருப்பா, மற்றவங்க மற்றவங்க ஒன்று தப்பாக நினைக்கூடாது. ஆயுத பூஜை வருதா, சும்மா கொஞ்சம் பொறி வாங்கி சாப்பிட்டுக்க, பொறி வாங்கி சாப்பிடலாம் தப்பு இல்லை, அதில் ஒரு 5 ரூபா போடு அது தப்பு இல்லை, அந்த தீபத்தை கொண்டாடுவாங்க அப்படி தொட்டு கும்பிட்டுக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆஃபீஸில் பெரியவங்கள்லாம் பார்க்குறாங்களே, அவங்க பார்க்கலாம், உனக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன்லாம் தரலாம், பரலோகம் உன்னை புறக்கணித்து போடான்னு நரகத்தில் தள்ளும்போது அப்போ தான் வேதனையாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன பெனிஃபிட்டுக்காக இந்த பரலோக மேன்மையை ஆண்டவரோடு உள்ள அன்பை அந்த ஐக்கியத்தை நம்ம ஒருபோதும் இழந்து விடவே கூடாது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவன் புறஜாதியார் மத்தியில் தான் இருக்கிறோம். நானும் கவர்மெண்டில் 16 வருஷம் வேலை செய்தேன். ஆயுத பூஜை வந்தால் ஏன் அவனுடைய பீரோவிலையும் கொண்டு போய் அங்கே சந்தனம் தெளித்து திருநீர் போட வருவாங்க. நான் சொல்லிடுறது, பீரோவை தொட்டா பேதி ஆகி சாவா. எல்லாம் பீரோ காடி, ஏன் பீரோ, இதில் இயேசுடைய ரத்தம் தெளிச்சிருக்கு, வேற ஒன்று அங்கே கிட்ட வரக்கூடாது. நம்ம கத்தருக்காக வைராக்கியமாக நின்றா ஆண்டவர் நம்ம விட அதிக வைராக்கியமாக நமக்காக நிற்பார். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நிக்கலோஸ் மதத்தினர் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் காம்ப்ரமைஸ் பண்ணி உலகத்தோடு சேர்ந்து வாழ், இதெல்லாம் ஒரு நாளும் அதுக்கு ஒத்துப்போக கூடாது. ஆமே, ஹல்லேலூயா. கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன், நீ மனம் திரும்பி இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தினால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆரம்பத்திலே ஆண்டவர் சொன்னார், ஆரம்பத்திலே பார்க்கும்போது சபைக்கு எழுதும்போது சொன்னார், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இங்கு கடைசியா சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு. ஆண்டவருடைய போதனை ஆரம்பத்திலிருந்து யோவான் ஸ்நானத்தில் இருந்து மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாயிற்று. இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாயிற்று. அங்கே எருசலேம் தொடங்கி கல்ல எல்லா இடங்களிலும் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். ஏழு சபைகளுக்கும் ஆண்டவர் மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, அதைத்தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுல நீங்கள் ஊமையிலும் பார்க்கலாம், ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லிட்டு காது உள்ளவன் கேட்க கடவர். ஒவ்வொரு ஊமையை சொல்லுவார், காது உள்ளவன் கேட்க கடவர். ஏனென்றால் மத்தேயு 13:16 அவர் கண்கள் இருந்தும் காணாதவர்களா இருந்தோம், செவிகள் இருந்தும் கேட்க முடியாதவர்களா, செவிட்டு விரியன்களை போல இருந்தார்கள். ஓமையில சொல்லும்போது வெறும் காது உள்ளவன் கேட்க கடவன் என்பதை மட்டும் ஆண்டவர் சொல்லுவார், ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லும்போது ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், சுவிசேஷங்கள கிறிஸ்து சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆனால் இந்த நிருபத்தில் ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இன்னொன்னு சொல்லி முடிக்க விரும்புகிறேன், 17 அதோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டும் பட்டதும் அதை பெறுகிறவனுமாகிய ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. ஆண்டவர் ஒரு வெகுமதியை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஒவ்வொரு சபைகளிலும் முதல் ஆண்டவர் யார், ரெண்டாவது உன்னுடைய கிரியை அறிந்திருக்கிறேன், பாராட்டுகள், அதற்கு பிறகு குறைபாடுகள், அந்த குறைபாடுகளை நீக்காவிட்டால் வருகிற தண்டனைகள், நீ ஜெயங்கொண்டவனாய் விளங்கும் போது என்ன என்ன ஆசீர்வாதம். இதில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். மன்னா எல்லாருக்கும் தெரியும், ஆனா மறைவான மன்னா யாருக்கும் தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொத்தமல்லி போல ஒரு ஒரு வெண்மையான பொருள் வானத்திலிருந்து விழுந்தது, அது தேனிட்ட பலாரம் போல இருந்தது. சிவந்த சமுத்திரத்தை கடந்த நாளிலிருந்து 40 அவர்களுக்கு அந்த மன்னா பொழிந்தது. இது இஸ்ரவேலர் அதை சாப்பிட்டார்கள். சங்கீதக்காரன் அதற்கு ஒரு விளக்கத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்தார். 78:24-25 அது வானத்தின் தானியம், அது தேவ தூதர்களுடைய ஆகாரம் உணர்வு. அந்த வானத்தின் தானியம், பூமியில நெல் கோதுமை பார்லி கம்பு கேழ்வரகு, ஆனால் பரலோக தானியம் அது மன்னாவை பொழிவிக்கிறது. தேவ தூதர்கள் அதை உண்டு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, பசிக்காக உண்கிறதில்லை, சந்தோஷத்துக்காக உண்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் பொருளின் தருளினார். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது மறைவான மன்னா அது என்ன, அதுதான் இயேசுனுடைய சரீரம். நமக்கு தருகிற பானம் என்ன, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்து ஜீவ தண்ணீரை கன்மலையிலிருந்து பிளக்கப்பட்ட ஞான பானத்தை கொடுத்தார். ஆனால் நமக்கு தம்முடைய சரீரத்தையே கொடுக்கிறார், தம்முடைய இரத்தத்தையே பானம் பண்ணுகிறார். இந்த மன்னாவுக்கு ஆண்டவர் ஒரு பெயரை சொன்னார், இந்த ஜீவ அப்பம் நானே. இந்த மறைவான மன்னா என்றால் ஜீவ அப்பம், இந்த மறைவான மன்னா என்றால் நமக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். வெண்மையான குறிக்கல் உனக்கு நான் தருவேன். வெண்மை என்பது பரிசுத்தம். பழைய காலத்தில் உள்ள யூத ரபிகள் மன்னாவோடு சேர்ந்து பரலோகத்திலிருந்து வெண்மையான கற்களும் விழுந்தன, அது பரலோகத்தில் இருந்த மன்னா என்பதற்கு ஒரு அடையாளமாக இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேவனுடைய சரீரமாகிய அப்பாவை அப்பத்தை நீ புசிக்கும் போது உன்னுடைய உள்ளான மனிதன் வெண்மையாய் மாறுவான், வெண்மையான குறிக்கல்லாய் மாறுவான். அவனுக்கு நான் ஒரு புதிய நாமத்தை கொடுப்பேன், புதிய எருசலேம் நாமத்தை அவனுக்கு தரிப்பிப்பேன். அந்த நாமம் யாருக்கும் அறியாத பரலோகத்து போகும்போது உங்களுக்கென்று வைத்திருக்கிற நாமத்தை ஆண்டவர் தரிப்பார். நேரம் முடிந்தது, இதோடு நான் முடித்து கொள்ளுகிறேன். எப்படியாவது ரெண்டு சபைகள் எடுக்கணும் நினைத்தே என்னால் முடியலை. இதுக்கு இதோட சுருக்கமாக சொல்லவும் எனக்கு மனம் இல்லை. ஆகவே நான் கொஞ்சம் மெதுவாக போனாலும் ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ளுகிற விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம
1: எல்லாமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சோதனையா, தோல்வியா, வியாதியா, மனபாரமா, எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். உங்கள் பிரச்சனைகளுக்காக சகோதரர் சாம் ஜபதுரை அவர்கள் ஊக்கமாக ஜபித்து ஆலோசனை வழங்குவார்கள். எங்கள் அலுவலக ஊழியர்கள் தொடர் சங்கிலி ஜபம் மூலம் உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரின் பாதத்தில் கண்ணீருடன் ஜபிப்பார்கள்.
2: மட்டுமல்ல, உங்கள் அவசர ஜெப தேவைகளுக்கு ஜெபித்து மன்றாட எங்கள் ஜெப வீரர்கள் காத்துக் கொண்டு இருக்கின்றனர்.
1: இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, 16 ஆண்டுகளாய் வருமான வரி இலாக்காவில் பணியாற்றிக் கொண்டிருந்த சகோதரர் சாம் ஜபதுரை அவர்கள் தேவனுடைய உன்னதமான அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து தனது வேலையை ராஜினாமா செய்து கர்த்தருடைய முழுநேர ஊழியத்திற்காக 1985 ஆண்டு தன்னை ஒப்புக் கொடுத்தார்.
2: கர்த்தரின் விசேஷித்த கிருபையால் வல்லமையான எழுத்துக்களின் மூலம் 700 மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார்கள். கர்த்தர் தந்த பாரத்தின் வெளிப்பாடான அன்றொன்றுள்ள அப்பம் என்ற தின தியான நூல் இன்று இந்தியாவில் மட்டுமின்றி உலகமெங்கும் பல்லாயிரக்கணக்கான குடும்ப ஜபங்களில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது.
1: சகோதரர் சாம் ஜபதுரை அவர்கள் எழுதிய நூல்கள், செய்தி ஒலி மற்றும் ஒளி நாடாக்கள் அடங்கிய அட்டவணையை இலவசமாக பெற்றுக்கொள்ள இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். உங்கள் வாழ்வில் மேலும் மாறுதல்கள் ஏற்பட, இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் எங்கள் அலுவலகத்தில் மாலை 6 நடைபெறும் கூட்டங்களில் பங்கு பெறுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை அழைக்கிறோம்.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் ஏசாயின் புஸ்தகம் 60:1-2.
1: எழும்பி பிரகாசி,
0: எழும்பி பிரகாசி,
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை,
0: கர்த்தருடைய மகிமை
1: உன் மேல் உதித்தது,
0: உன் மேல் உதித்தது.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இதோ இருள் பூமியையும்,
1: காரிருள் ஜனங்களையும் மூடும்,
0: காரிருள் ஜனங்களையும் மூடும்.
1: ஆனாலும்,
0: ஆனாலும்
1: உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
0: ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார்,
1: அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்,
0: கர்த்தருடைய மகிமை உன்மேல காணப்படும். பாத்தீங்களா, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தருக்காய் என்ன செடி மேலே எழும்பக்கூடிய நாட்கள் வந்துருச்சு. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லி எழும்பி பிரகாசின் ஒளி வந்தது. கர்த்தருக்காக நம்ம எழும்ப வேண்டும். நம்ம எப்படி எப்படியா வாழ்ந்தோம் இதுவரைக்கும், நம்ம என்னங்களாம் வாழ்ந்தோம் இல்லாருமையானவர்களே. கர்த்தர் வருக சமயமாயிருச்சு. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. இப்ப அதான் கர்த்தர் சொல்ற எழும்பி பிரகாசின் ஒளி வந்தது. சனங்களை என்ன செய்யுமா, சனங்களை காரியில் மூடும்.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இருள் பூமி மூடும், காரியில் சனங்களை மூடும்.
1: ஆனால்
0: உண்மையில கர்த்தர் உதிப்பா, மகிம் உண்மையில காணப்படும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி உள்ளத்துல ஒரு தீர்மானம் இருக்கிற மக்கள் மத்தியில தேவனாய் கர்த்தர் நினைச்சிருவா, அவர் மகிம் உங்களுக்கு, அவர் ஒளி உங்க மேல வரும். நான் கர்த்தருக்காக தான் வாழ போறேன், முற்றிலுமா ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி யாராலும் நினைக்கிறோமோ அதை எழும்பி பிரகாசி. எழும்புனா இதுவரைக்கும் நினைச்சிட்டோம், ஒரு வேலைக்கு உட்கார்ந்து இருந்திருப்போம், கர்த்தருக்காக நான் எழும்பாம இருந்திருப்போம், கர்த்தருக்காக கர்த்தரை விட்டு நம்ம தூரம் வந்திருப்போம். அந்த அன்று எழும்பு, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. யாரால எழும்பாம இருக்கோம், நமக்கு தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். இப்ப நம்ம ஆண்டவரை ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரை என்ன எழும்புற போகிறா, இது வரைக்கும் எப்படியோ உட்கார்ந்து இருந்துட்டேன், எப்படியோ தூங்கிட்டேன், ஆண்டவரை ஆவிக்குரிய காரியத்தை தூக்கமா இருந்துச்சு, எப்படியோ இருந்துட்டேன், இன்னைக்கு நீ எழும்ப ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் ஆண்டு எழும்பி பிரகாசம் உண்மையில என்ன வந்துச்சு, கர்த்தருட ஒளி வந்தது. யாரெல்லாம் கர்த்தருக்காக எழும்போன்னு சொல்லி உள்ளத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறோமோ அவங்க மேல கர்த்தருடைய ஒளி நம்மள வரும். இருள் பூமி மூடப்போகுது, காரியில் சனங்களை மூடப்போகுது. ஆனாலும் உண்மையில என்ன செய்வது, கர்த்தர் உதிப்பார், மகிமன் மேல காணப்படும், கர்த்தருடைய மகிமன் மேல காணப்படுமா. கர்த்தர் உங்களை உதிக்கணுமா, நம்ம ஒரு என்ன செய்யணும், எழும்பணும். நம்ம எழும்பணும், எதை விட்டு எழும்பணும், என்னென்ன எந்தெந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள என்ன இருக்குது பார்த்து நம்ம என்ன செய்யணும், அதுலேருந்து எழும்பணும். கத்து சோர்விலிருந்து எழுமணும், குழப்பத்திலிருந்து எழுமணும். நமக்கு இல்லை என்னென்னமோ கலப்பங்கள் இருக்கும், சோர்வு இருக்கும், இதெல்லாம் விட்டு என்ன செஞ்சிடணும், எழும்பணும். ஒரு வழிக்கு நமக்குள்ள நம்ம என்ன இவ்வளவு நாள் செபிச்சு என்ன இருக்குது, நம்ம உழித்துக்கெல்லாம் போய் என்ன இருக்குது, நம்ம கஷ்டப்பட்டு என்ன இருக்குது, இப்படித்தானே கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அருமையானவர்களை, கத்திர உங்களுக்கு நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன செய்வார், ஒளி கத்திர ஒளி உங்க மேல வரும். கத்தடி மகிமங்க மேல எழும்பும், கத்தடி மகிமங்களை உதிக்கும். தவளைப்படாதீங்க, கத்திரக்காக எழும்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுங்க. நீங்க ஒரு வேலைக்கு நினைக்கலாம், கத்திர வருகிறா வருகிறான்னு சொல்றாரு, எங்க வாரான்னு நினைக்கலாம். கத்திர சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறிக்கிட்டு. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3:1, 5 வரைக்கும் வீட்டுல வாசித்து பாருங்க. அது மாத்திர மத்தியில் சுவிசேஷம் 24 வாசித்து பாருங்க, 24 ஃபுல்லாவே வாசித்து பாருங்க. லூக்காலின் சுவிசேஷம் 17 வாசித்து பாருங்க, 21 வாசித்து பாருங்க, மார்க்கு 13 வாசித்து பாருங்க. நமக்கு நிறைய பேர் தெரியறது இல்ல, அந்த கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும், எழும்பணும். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்து நம்ம எழும்புற போது அவர் நம்மளை பிரகாசிப்பிப்பார், அவர் ஒளி நம்ம மேல வரும். ஹல்லேலூயா. நம்ம குழம்பு வேண்டாம், கவலையெல்லாம் சோர்ந்து சோர்வெல்லாம் எடுத்து கர்த்தருக்கு அர்த்தம் ஒப்படைச்சிட்டு அதான் சொல்ற பாரத்தை கர்த்தர் மேல வச்சிரு. நம்ம பாரத்தை தூக்கிட்டு எழும்ப முடியாது. எல்லா கவலைகள் சோர்வுகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம செபிச்சு ஆண்டோட ஒப்பு கொடுத்துட்டு நம்ம கர்த்தருக்காக எழும்பி நல்லா துதிக்கணும். அன்னி பாசல இறஞ்சி ஆண்டரோடு இருக்கணும். அப்பதான் கர்த்தர் ஒளி நம்ம மேல வரும், அவர் நம்ம நம்ம அவர் மகிமை நம்ம மேல காணப்படும். ஹல்லேலூயா. நமது உலகத்துல பாருங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்கன்னு சொன்னா பாருங்க, இவங்க என் கூட தாங்க இருப்பாங்க எப்போதும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு மேன்மை பாராட்டுறாங்க. ஆண்டவரை இயேசுக்கிறது சொல்றாரு, நாம உன்னிட்டு விலகுவதும் இல்ல, ஒன்ன கைவிடுவதும் இல்ல. அப்ப கர்த்தராகிய தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு மகிமை உங்க மேல காணப்படும் போது, அவர் ஒளி உங்க மேல காணப்படுவது, நீங்க எத்தனை பாக்கியம் பெற்றவங்க. ஏன்னா இந்த உலகத்துல வாழ்ந்த 70 இல்லாட்டா 80 வருஷம் அதுக்குத்தான் ஜனங்களை ஓடி ஓடி ஓடி ஓடி எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறாங்க. நம்ம கர்த்தராகிய இயேசுக்கிறதுக்காக எழும்புமானா, யூக யுகமா யூக யுகமா ஆண்டவரோடு இருக்க போறோம். ஹல்லேலூயா. அதற்காக தான் நம்ம பாடுபட வேண்டும். யோவான் சுவிசேஷம் 1:4-5.
1: அவருக்குள் ஜீவன் இருந்தது,
0: அவருக்குள் ஜீவன் இருந்தது,
1: அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது,
0: கர்த்தருடைய ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது,
1: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது,
0: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது,
1: இருளானது அதை பற்றி கொள்வதில்லை,
0: இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தர் ஒளி நமக்குள்ள இருந்துச்சுன்னா இருள் என்னது நம்மள பற்ற முடியாது. பாமன் இருளா இருந்தாலும் சரி, இல்ல பிசாசின் இருளா இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, பற்றி கொள்ளவே முடியாது. எந்த மந்திரம் செய்யட்டுமே, உலகம் முழுவதுமே நம்ம மந்திரம் செய்தால் நம்மளால என்ன செய்யுது, பற்றவே முடியாது. ஆண்டவர் இயேசுக்கு வந்துட்டார், இருள் என்ன செஞ்சிடும், நம்மளை விட்டு ஓடி போயிரும். எந்த மந்திரமா இருந்தாலும் நம்மளை தொட முடியாது, எந்த செய்வனையும் நம்மளை தொட முடியாது, எந்த பிசாசை நம்மள தொடவே முடியாது. நம்ம நினைக்கலாம் என்ன பிரகாசிப்பிப்பாரா அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர் வேதம் சொல்லி எந்த மனிதரை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 1:9.
1: உலகத்திலே வந்து
0: எந்த மனுஷனையும்
1: பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி,
0: அவர்தான் மெய்யான ஒளி. எந்த மனுஷரையும் யாரா இருந்தாலும் சரி ஆண்டவர் பிரகாசிப்பிக்க முடியும். ஒரு வேளைக்கு நினைக்கலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி நினைக்கலாம். கர்த்தருடைய வேதம் சொல்லி எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் நம்ம என்ன செய்வார், பிரகாசிப்பிப்பார். நம்ம ஒன்னும் கலங்கவே வேண்டாம். பாருங்க என்னவே ஆண்டவர் பிரகாசிக்க வச்சு அவர் ஊழியத்தை செய்ய வச்சிருக்காரு, அவங்களை விட்டுருவாரா? நிச்சயம் விடவே மாட்டார். நமக்குள்ள அந்த விசுவாசம், ஆண்டவர் என்னையும் பிரகாசிப்பிப்பார், என்னைக்குள்ள எந்த இருள் வர முடியாதுன்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் சொல்லி சங்கீத புஸ்தகம் 91:5
1: இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும்,
0: இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும்,
1: பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் நமக்குள்ள இருந்தார்னா இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், எந்ததுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம் பயப்படவே வேண்டாம். காரணம் நமக்குள்ள என்ன இருக்கிற மெய்யான ஒளி, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஒளியா இருக்கிறார். நம்மள என்ன செய்ய, இருளை என்ன செய்ய முடியாது, பற்ற முடியாது. அல்லேலூயா. இரவில் உண்டாம் பயங்கரத்திற்கும், பகல் பிறக்க அம்புக்கும், இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், நம்ம என்ன செய்ய, எந்த கொள்ளை நோய் நம்மள தொட முடியாது. இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கு, மத்தியானத்துல பாழாக்கும் சங்காரத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதை சொல்றாரு, அவர் ஒளியா இருக்கிறாரு. இருள் ஒளி வந்து இருளை பற்றி, இருள் என்ன செய்ய, ஒளி வரும்போது ஓடி போயிடும். அல்லேலூயா. எந்த வியாதி வராது, கொள்ளை நோய் வராது. கொள்ளை நோய் இப்ப நம்ம அது நினைக்கிற நமக்கு வியாதி வருது அப்படின்னு சொல்லி, வியாதி வந்தாலும் நம்ம கத்தர் நினைச்சு வேறு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தாங்குவார், கரை நீட்டி நம்மளை தாங்குவார். எத்தனை பலவீனம் வந்தாலும் நம்ம இந்த பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமா வழங்கி நமக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. கத்தர் நமக்குள்ள இருந்தாலே எதுவுமே நம்மளை வியாதி மேற்கொள்ள முடியாது. எத்தனை வியாதி வந்தாலும் அது நமக்கு சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. கைப்படையே பயப்படாதீங்க. ஆனா கத்திற்காக எழும்புவேன்னு சொல்லி ஒரு உள்ளத்துல ஒரு தீர்மானம் நமக்கு வரணும். யோவான் சுவிசேஷம் 1:5
1: அவருக்குள் ஜீவன் இருந்தது.
0: கர்த்தருக்குள்ள என்ன இருக்குது, ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் நமக்குள்ள வந்துருது. அது கர்த்தருக்குள்ள ஜீவன் நமக்குள்ள வந்துரு. கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ள வந்துருது. அதுக்குள்ள ஜீவன் இருந்தது.
1: அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது.
0: அந்த ஜீவன் தான் மனிதருக்கு எப்படியா இருக்குது, ஒளியா இருந்தது.
1: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை.
0: அந்த இருளாத என்ன செய்யாது, நம்மள பற்ற ஒரு காலம் முடியவே முடியாது. அல்லேலூயா. பெரிய காரியத்தை தேவன் செய்வார். நமக்குள்ள கத்த இருந்ததுனால பெரிய காரியத்தை செய்ய வாழ்க்கையில் அவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் தேவன் பெரிய காரியத்தை செய்தார். அங்க அநேக மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த பெரிய டாக்டரே சொன்னாங்க, உதவி செய்வதை பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்காரு அப்படி அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால நமக்கு என்ன, நமக்கு எதை செய்தாலும் கத்த என்ன செய்வார், நன்மைக்கு தான். பிசாசு தீமையா கொண்டு கத்த என்ன செய்வார், நமக்கு நன்மையா மாறப்படும். பிசாசு நம்ம ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. எப்ப முடியாது, ஆண்டவர் நம்மள அதை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்து எழும்பணும். கத்திற்காக நம்ம எழும்பணும். எல்லா கரியத்திலையும் கத்திற்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவருக்காக எழும்ப வேண்டும். ஏசியரு போகுதுன்னு சொல்லி எழும்புனீங்கன்னா கத்திர உங்களுக்கு நிச்சயமா அவர் ஒளி நம்ம மேல வரும். ஹலேலூயா. உலகத்துல எவ்வளவு நாள் வாழ போறேன், 70 இல்லாட்டி 80 இந்த உலகத்துக்காக வாழ்வோமானால் ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது என்ன செய்யும் யோசித்து பாருங்க. அவரோட தான் என்ன எவ்வளவு கால் எவ்வளவு நாள் வாழ போறோம், யுக யுகமா அவரோட தான் வாழ போறோம். நம்ம நோக்கம்லாம் இயேசுதான் நம்ம நோக்கமா இருக்க வேண்டும். சரி, ஆண்டவர் யாரெல்லாம் பிரகாசிப்பார், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாக்குறோம் யோவான் சுவிசேஷம் 8:12
1: மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன்
0: என்னை பின்பற்றுகிறவன்
1: இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான்.
0: கர்த்தர் என்ன ஒவ்வொரு நாளும் பின்பற்றி போக வேண்டும். கர்த்தர் என்ன பாதையில சென்றாரோ அந்த பாதையில நம்ம செல்ல வேண்டும். கர்த்தர் சென்ற பாதையில நம்ம செல்லமானா நினைச்சு ஜீவ ஒளியாக இயேசு கிறிஸ்து அடைந்து கொள்ள முடியும். அதான் சொல்றது, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்க என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாம ஜீவொளி அடைந்திருப்பான். ஜீவொளி நீங்களான அடைந்து கொள்ள வேண்டுமா? கர்த்தர் சென்ற பாதையில தான் போகணும். அவர் எதெல்லாம் செஞ்சாரோ அதை போய் நம்ம செஞ்சவனா தான் அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அவரை நம்ம ஒவ்வொரு நாளும் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாள் நம்ம பின்பற்றி நடக்க வேண்டும். அவர் எதெல்லாம் செஞ்சாரு நம்ம அதே போல, அவர் அன்பா இருந்தாரு, அவர் பரிசுத்தமா இருந்தாரு, அவர் வந்து என்ன செஞ்சார், மன உருக்கமா இருந்தாரு, மற்றவங்களை பார்த்து மனது உருகினார், மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், நமக்காகவே வாழக்கூடாது, இயேசு கிறிஸ்துக்காக நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. அவர் தனக்காக வாழாம யாருக்கா வாழ்ந்தாரு? நம்ம ஒவ்வொருவருக்காக தான் அவர் வாழ்ந்தாரு. அதே போலதான் நம்ம வாழ வேண்டும். அதான் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிற இருள் அடவாம ஜீவொளிய அடைந்திருப்பான். நம்ம அவரை போல வாழ வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 16:24
1: அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு
0: என்னை பின்பற்ற கடவன். பாத்தீங்களா, நம்ம சிலுவை எடுத்து ஆண்டவர் பின்பற்றும். சிலுவை கஷ்டங்கள் பாடு, சிலுவைங்க எது சிலுவை எதை குறிக்குது? கொஞ்சம் கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் இருக்கும், ஆனா கஷ்டத்திலேயே விட்டுற மாட்டாரு. கஷ்டங்கள் பாடுகள் இருக்காதான் ஒருவன் பின்பற்றி வர விரும்பினா என்ன செய்யணும்? தன் சிலுவை எடுத்து என்ன பின்பற்ற கடவுன்னு சொல்லியிருக்கா. அப்ப பாடுகள் சிலுவையிலே விட்டுற மாட்டாரு. வெயில் வருது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, மழை வந்துச்சு, அப்புறம் வெயில் வருது, அப்புறம் என்ன மழை வருது, குளிர் வருது, அதே போல கொஞ்சம் பாடுகள் வரும். வந்தாலும் ஆண்டவரை இயேசுக்கு கரணம் மேல இருக்கும், நமக்கு அதெல்லாம் என்ன செய்யணும், நன்மையா மாத்திடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கூட இப்ப சிக்கா இருக்கப்ப நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, கட்டாயம் இனிமேல் அவங்க எந்திரிக்க மாட்டாங்க, இனிமே அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஆனா ஆண்டோடைய என்ன செய்யல, விடவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டார், கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவரை பின்பற்றி போகும்போது நிச்சயமா நம்ம ஆசீர்விக்க ஒரு வல்லவரா இருக்கார். ஒரு குறைவான வாழ்க்கையில வராது. பாருங்க, உலக பிரகாரமான அரசாங்கத்திலேயே வேலை செய்யறவங்களுக்கு என்ன குறை வச்சிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க, உலக பிரகாரமான அரசாங்க வேலை செய்யறவங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து என்ன செய்யறாங்க, சம்பளம் கரெக்டான கொடுக்கறாங்க. அப்ப நம்ம அரசாங்கம் எந்த அரசாங்கம்? பரலோக அரசாங்கம். அப்ப நம்ம விடுவாரா? விடவே மாட்டாரு. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வானத்தை படைச்சவர், பூமியை படைச்சவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், செடி கொடி நீர் ஊற்று சகலத்தை உருவாக்கி நம்மளை கைவிட்டுவாரா? அந்த விசுவாசம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும். ஹலேலூயா. என்னை பின்பற்றுகிறேன் இல்லை நடவாம ஜீவொளிய அடைந்திருப்ப, தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவை எடுத்து என்ன செய்ய, என்ன பின்பற்றி வாங்கன்னு சொன்னாரு. நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி போக வேண்டும். நம்ம உலகம் நம்ம மனம் போல நம்ம வாழ முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்குன்னு நினைச்சா நம்ம எப்படியும் கர்த்தரை பின்பற்றி கர்த்தருக்காக தான் நம்ம வாழ முடியும். அதான் சொல்றாரு, என் ராஜ்யம் வேறு, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வேறு. நம்ம அதுக்கு தான் நம்ம பாடுபடுறோம். நிச்சயமான பரலோகத்துல பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வச்சிருக்கிறாரு. இந்த பூலோகத்துல நம்ம பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு, கைவிடவே மாட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா நம்ம நினைச்ச மாட்டாரு, கைவிடவே மாட்டார். யோவான் சுவிசேஷம் 21:22
1: அவனை கண்டு
0: பேதுரு
1: இயேசுவை நோக்கி
0: ஆண்டவரே
1: இவன் காரியம் என்ன என்றா. அதற்கு இயேசு
0: நான் வருமளவும்
1: இவன் இருக்க எனக்கு சித்தமானால்
0: உனக்கு என்ன
1: நீ என்னை பின்பற்றி வா என்றார்.
0: என்னை நீ பின்பற்ற, நம்ம மற்றவங்களை பார்க்கவே கூடாது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை ஒவ்வொரு நாளும் பின்பற்றி வரணும். அவங்க இப்படி இருக்காங்களே, நம்ம இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆயிரும், ஒரு பயங்கரமான சோறு வரும். பாரு, அவங்களே இப்படி இருக்கிறாங்க, நம்ம இப்படி இருக்கமே, கர்த்தரை பின்பற்றி நமக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு யோசிக்கவே கூடாது. அதான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மாத்திரம் நம்ம பின்பற்றி போனோம்னா இந்த உலகத்திலையும் தேவன் ஆசீர்வாதம், பரலோகத்திலும் யுகமா அவரை நம்ம அவரோடு கூட இருப்போம். மற்றவங்களை பார்க்க கூடாது. மற்றவங்களை பார்த்தோம்னா நமக்கு சோறு தான் வரும், என்னடா அவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு நமக்குள்ள என்ன வரக்கூடாது, சோர்வுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அவரை மட்டும் நம்ம பின்பற்றி போக வேண்டும். அவர் போல மனது இருக்கும், அவர் போல பரிசுத்தம், அவர் போல அன்பு, அவர் போல கண்ணீரோடு செவிக்கணும், மற்ற மக்களுக்காக போராடணும், எல்லாமே நான் அவரை போல செய்யணும். அதுதான் என்னை பின்பற்றி வாயின்னு சொன்னார். அல்லேலூயா. கத்த நிச்சயமா நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாளும் கைவிட மாட்டோம். மற்றவங்கள நம்ம பார்க்க கூடாது. மற்றவங்க பாருங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் இப்படி இருக்கிறேன் நினைக்கவே கூடாது. நம்ம கண்ணு அவரை மாத்திரம் தான் நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷம் அவரவே நம்ம நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, உங்களை பின்பற்றினால் சரியான பழுது நடக்கிறான். ஆண்டவரே, என்னை கரம் பிடித்து நடத்துன்னு சொல்லி அவரவே நம்ம பின்பற்ற வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவதாக பாருங்க, கத்த நிச்சயமா இப்ப நம்ம பின்பற்றினால் ஆசீர்வாதத்தை வை கொடுக்க மாட்டான்னு சொல்லி கட்டாயம் ஆசீர்வதிப்பாரு. ரெண்டாவதாக, சங்கீத புஸ்தகம் 112:4
1: செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும்,
0: வெளிச்சம் உதிக்கும்,
1: அவன் இரக்கமும்
0: மனது உருக்கமும்
1: நீதி உள்ளவன்
0: பாத்தீங்களா. செம்மையானவர்களுக்கு என்ன செய்யும், இருளில வெளிச்சம் உதிக்கும். அவங்க எப்படி நீ இறக்கும், மனது உருக்கும், நீதி உள்ளவனா இருக்க வேண்டும். அவர் நம்ம என்ன செய்வோம், நமக்கு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும். செம்மையில இருந்து கட்டாயம் நம்ம ஆசீர்வதிப்பார், கட்டாயம் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட்டுவாரா, நிச்சயமா கைவிடவே மாட்டார். கர்த்தர் ஒளி உங்க மேல இருந்தா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பாரானா, எந்த குறை வராது, எந்த பிசாசு நம்ம தொட முடியாது, எந்த காரியம் நம்ம மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அவரை பின்பற்றியே நம்ம போக முடியும். அவர் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி போக வேண்டும். வாஸ்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 58:10
1: பசி உள்ளவர்களிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை
0: திருப்தியாக்கினால்
1: அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும்.
0: உன் அந்தகாரம் எப்படி ஆயிரும், மத்தியானத்தை போல மாறும். மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பிசினியர்களையும் பாருங்க, நம்ம ஊருக்கு வந்தாங்க, எல்லாருக்கும் உதவி செஞ்சாங்க, படிக்க வச்சாங்க, கல்வி கொடுத்தாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாங்க. அதோட என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து பத்தி சொன்னாங்க. அப்படித்தானே, பசி உள்ளவர்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணுமா,
1: பசி உள்ளவர்களிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து
0: சிறுமைப்பட்ட ஆத்மாவை
1: திருப்தியாக்கினால் அப்பொழுது
0: இருளில் உன் வெளிச்சம் உதித்து
1: உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும்.
0: கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்து அவங்களுக்காக என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்ம ஆகாரத்தை கொடுக்கணும். ஆகாரம் கொடுக்கறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், துணிமணி கொடுக்கணும். ஏதோ பழசு கிழிஞ்சதை வச்சு கொடுத்துட்டு அதை நம்ம கொடுத்துட்டேன்னு சொல்லக்கூடாது. நல்லதைத்தான் நம்ம கொடுக்கணும். நம்ம எப்படி நல்லதை கொடுத்தணும்னு நினைக்கிறோம், நல்லது சாப்பிடணும்னு நினைக்கிறோம், அதே மாதிரி கொடுக்க வேண்டும். அப்படி செய்யும் போது தான் உங்க வெளிச்சம் என்ன செய்யும், உங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும், உங்க அந்தகாரம் மத்தியாளத்தை போல காணப்படும். நம்ம கொடுக்கறது நம்ம கையை குறுக கூடாது. நீங்க யாரு கொடுத்தாலும் கத்திரி கொடுத்து பாருங்க, இந்த சிறுமைப்பட்ட ஆத்மாக்களுக்கு உதவி செய்து பாருங்க. நம்ம பழைய சோறோ, நம்ம அந்த பழைய சோறு சாப்பிடுமா அப்படி யோசித்து பார்க்கணும். பழைய குழம்பு கொடுத்தா நம்ம பழைய குழம்பு நம்ம சாப்பிடுவோமா யோசித்து பாருங்க. நிறைய பேர் அப்படிதான் நம்ம செய்யறோம். அப்படி இராதபடிக்கு அவங்க நம்ம எப்படி சாப்பிட்றோமோ, நம்ம எப்படி உடுத்துறோமோ, அதே போல் நீங்கள் அவங்களுக்கு செய்யும் போது உங்களுக்கு என்ன செய்யும், இருள உங்க வெளிச்சம் உதிக்கும், அவங்க அந்தகாரம் மத்தியானத்தை போல மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளோட வேதனைப்படுறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் நம்ம அவங்களுக்கு நம்ம பசி ஆத்தணும், திருப்தியாக்குற வரைக்கும் நம்ம செய்யணும். அது மாத்திர அதை சாப்பாடு கொடுத்த மாத்திர இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 11:41
1: உங்களுக்கு உண்டானவைகளில்
0: பிச்சை கொடுங்கள்
1: அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும்.
0: எனக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் என்ன சொல்றாரு, உள்ளவைகளை உனக்கு என்ன இருக்குது அதை என்ன செய்யுங்க, பிச்சை கொடுங்க. அப்ப உங்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். உங்களுக்கு இருக்கிற வச்சுட்டு கொடுக்க மனசுலாம இருந்தா கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பாரு, யோசித்து பாருங்க. மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க மனசுலாம இருந்தா கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பார். உள்ளவைகளை என்ன செய்யணும், பிச்சை கொடுக்கணும். நமக்கு உள்ளத பெரிய நிறைய வசதியானவங்க நிறைய கொடுத்தாலும் நம்மகிட்ட என்ன இருக்குது அதை நம்ம பிச்சை கொடுக்க வேண்டும். கொடுத்தாதான் கர்த்தர் நமக்கு சகலத்தை நம்மள சுத்தமாக்குவார். நம்ம கொடுக்க மனசுலாட்ட கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பா, யோசித்து பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கும் கொடுக்கணும், ஏழை எளிகளுக்கும் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். நம்மளோட ஏழைங்களா இருக்காங்கல்ல, பணக்காரங்களுக்கு கொடுத்தா அவங்க நம்ம சொல்லுவாங்க, நம்ம திருப்பி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடுன்னு வருவாங்க, துணின்னு வருவாங்க, அவங்களுக்கு நம்ம கட்டாயம் கொடுக்கணும். யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு மனசுல பேசுவார் ஆண்டவர், அப்ப அவங்களுக்கு நம்ம கட்டாயம் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 12:33
1: உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்க.
0: பாத்தீங்களா, விற்று கூட என்ன செய்யணும், பிச்சை கொடுக்கணும். உங்களுக்கு காசு இல்லையா, ஏதாச்சும் இருந்தால் வித்துட்டு கூட பிச்சை கொடுக்கணுமா. இங்க சம்பாரிச்சு வச்சா திருட கொள்ளடிச்சிட்டு போயிடுறான், எத்தனை பேர் டெய்லி நியூஸ் பார்த்தா அங்க கொள்ள இங்க கொள்ளன்றவங்க. நம்ம என்ன செய்யணும், பரலோகத்தின் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். அங்க திருடன் அணுகுதே இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு உள்ளது எதிர்க்கோ உள்ளது, நமக்கு என்ன செய்யணும், நமக்கு இருக்கிற ஆகரத்தை நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் சாப்பிடலாம். அதுக்குன்னு சொல்லி நேத்து சாப்பாடு புளிச்சு போன சாப்பாடு எல்லாம் கொடுக்க கூடாது. உள்ளத உங்களுக்கு என்ன உள்ளது, உங்க உள்ளத்துல என்ன, உங்க குடும்பத்துல என்ன இருக்கோ, உங்க வீட்டுல என்ன இருக்கோ, அதை என்ன செய்யணும், நம்ம மற்றவங்களுக்கு பிச்சை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி கொடுக்கறமா, யோசித்து பாருங்க. இல்லைன்னா நீ காண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுவோம், ஆண்டவர் எனக்கு அப்படி கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். எபிரேயின் புஸ்தகம் 13:16
1: அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும்
0: மறவாதிருங்கள்.
1: இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார்.
0: பாத்தீங்களா, நன்மை செய்யவும் தான தர்மம் செய்ய என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. அப்படிப்பட்ட பலிகள் யார் பிரியமா இருக்கா, கர்த்தர் தேவன் பிரியமா இருக்கிறார். அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு கட்டாயம் செய்யணும். அதனால மற்றவங்களுக்கு வந்து நமக்கு நமக்கு பிடிக்காத காரியத்தை அவங்களுக்கு கொடுக்க கூடாது. பழசு பட்டு ஏதாவது கெட்டு போனதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதை ஆண்டு உங்களை பார்த்து துக்கப்படுவார். ஹல்லேலூயா. ஏழைகள் வந்தாங்க, நம்ம சாப்பிட்றவன் நம்மளுக்குள்ளதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிற நாங்களே ஏழை எங்க நான் என்ன செய்ய முடியும்னு சொன்னா உங்களுக்கு என்ன இருக்கோ அதை கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் உங்க மேல தேவனுடைய ஒளி உதிக்கும். அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கும், செம்மையானவங்களுக்கு இருள வெளிச்சம் உதிக்கும். முதல் பார்த்தோம் யாருக்கு மேல, முதல்ல யாருக்கு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கேன், பின்பற்றுகிறவன் இருள் நடவாம சீவொளிய அடைந்துக்கலாம். ரெண்டாவது செம்மையானவனுக்கு என்ன இருக்குதா, இருள் உதிக்கும். அவங்க எப்படி இருப்பாங்க, இறக்கும் மனு உருக்கும்லாம் இருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது உங்க மேல இருள் விலகி வெளிச்சம் உதிக்கும். மூன்றாவதாக 97:11
1: நீதிமானுக்காக வெளிச்சமும்,
0: நீதிமானுக்காக வெளிச்சம். நீதிமானா இருந்தா மேல என்ன இருக்கு, கர்த்துடைய வெளிச்சம் இருக்கும். நம்ம நீதிமானா இருந்தா மேல கர்த்துடைய வெளிச்சம் நம்ம மேல இருக்கும். ஹல்லேலூயா. எப்படி நம்ம நீதிமான் ஆகுறது, ரோமர்கள் நிருபம் 5:20
1: இப்படினா அவருடைய ரத்தத்தினாலே,
0: அவருடைய ரத்தத்தினாலே
1: நீதிமானாக்கப்பட்டிருக்க,
0: நீதிமானாக்கப்பட்டிருக்க. அவர் ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டும். நம்ம உள்ள தாளசி பார்க்கணும், நேத்து என்ன பேசுறோம், உள்ள தாளசி பார்த்து கர்த்தத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உங்க ரத்தத்தினால நீ கழுவுங்க. ரத்தம் இயேசுக்கு ரத்தம் நீ கழுவுமப்பா, என் பாவங்களை மன்னியும்னு சொல்லும் போது கர்த்தர் நம்மள என்ன செய்யறாரு, நீதிமானா மாத்துறாரு. ஹல்லேலூயா. ரெண்டாவது நம்மளை எப்படி நீதிமானா மாத்துறாரு பாருங்க, ரோமர்கள் 5:1
1: இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியா,
0: கர்த்தரால கர்த்தரே நீதிமானா மாற்ற முடியும். என்னோட ரத்தத்தை சிந்திருக்க, எனக்காக மரண துருசி பார்த்தாரு. நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தரை நீதிமானா மாத்துறாரு. மூன்றாவதாக எப்ப நீதிமானா மாத்துறாரு பாருங்க, தீத்தின் புஸ்தகம் 3:6
1: தமது கிருபையினாலே,
0: கிருபையினாலே
1: நாம் நீதிமானாக்கப்பட்டு.
0: ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரே கிருபை செய்யப்ப, நீதிமானா மாத்துங்கப்ப, என்னிடத்துல ஒண்ணு இல்லப்பா, நீங்க எப்படியாவது நீதிமானா மாத்துங்க, இறங்கி அதை கிருபையா இல்லை நீதிமானா மாத்துன்னு கேட்கும் போது தேவன் கிருபையா நம்மள என்ன செய்யறாரு, நீதிமானா மாத்துறாரு. நீதிமான் மாத்த நமக்கு என்ன கிடைக்குது, அவருடைய வெளிச்சம் மேல உதிக்குது. ஹல்லேலூயா. நீதிமான் மேல நம்ம நீதிமான இருந்தா கர்த்தருடைய வெளிச்சம் மேல இருக்குது. அதுக்கு தான் நம்ம நீதிமானம் வர வேண்டும். நான்காவதாக பாருங்க எப்ப நீதிமானம் மாறுமா, லூக்கான் சுவிசேஷம் 13:13-14
1: ஆயக்காரன் தூரத்திலே நின்று,
0: தன்
1: கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தன் மார்பிலே அடித்துக் கொண்டு,
0: தேவனே
1: பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான்.
0: பாருங்க, பாவியாகி என் மேல கிருபியாயிரும். அவன் அல்ல
1: இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய், தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: தாழ்த்தும் போது நம்மளை தாழ்த்தும் ஒண்ணுமே இல்ல, நம்ம தாழ்த்தும் போது கத்திர வேணும் நீதிமானா மாற்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு ரத்தத்தினாலையும் பத்து தாவின் கழுவுப்படும் போது நம்மள நீதிமானை மாற்றுறாரு. 1 கொரிந்தியர் 6:11
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்.
0: ஆயினும்
1: கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள்,
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
1: நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவில் நம்ம ஒவ்வொருவரும் கழுவப்படும் போது நம்ம கழுவுறாரு, பரிசுத்தமாக்குறாரு, நம்ம என்ன செஞ்சாரு, நீதிமானா மாற்றாரு. இங்கு வாசித்தோம், நீதிமான் மேல் கர்த்தர் உபயோகிச்சோம் இருக்கு. 97 சங்கீதம் 11
1: நீதிமானுக்காக வெளிச்சமும்,
0: நீதிமானுக்காக என்ன இருக்கு, வெளிச்சம் இருக்குது. அது மாத்திரம் நீதிமானுக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்காரு, இன்னொரு ஆசீர்வாதம். மத்தேயு சுவிசேஷம் 13:43.
1: அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
0: பாத்தீங்களா, நீதிமான் இருப்பா நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு பிதாவின் ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்க நீதிமான்கள், சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அதுதான் பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படணும், விசுவாசிக்கணும். எனக்கா ஆண்டு மரித்திருக்காரு விசுவாசிக்கணும், அவர் கிருபைக்காக கெஞ்சணும். கத்திர இயேசுக்கு நாமத்தினாலும் தேவாவை நம்ம கழுவப்படணும். ஹலேலூயா, ஹலேலூயா. அதான் கத்திரிச்சு எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்து கத்திரிக்காய் எழும்பும் போது நம்ம உலகத்திலையும் கத்திரிக்குள்ளையும் பாதி கத்திரிக்குள்ள பாதி உலகத்துல இருந்தா முடியாது. அதான் கத்திரிச்சு எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கத்திர ஒளி நம்ம மேல வரணுமா, நம்ம எல்லாம் இருக்கிற இடத்தை விட்டு எழும்ப வேண்டும். எந்தெந்த காரியங்கள் கத்திர பிரியமில்லாம இருக்கிறோமோ அந்த காரியத்தை விட்டு நம்ம எழும்ப வேண்டும். நமக்கு தெரியும் எதெல்லாம் கத்திர பிரியமில்லாத காரியம், எந்தெந்த காரியத்தை நம்ம இருக்கிறோம் அது வந்து கத்திர விட்டு அந்த கத்திர பிரியமில்லாத காரியம் விட்டு எழும்பும் போது கத்திர பிரகாசிக்கிறார். முதல் என்னை கத்திர பின்பற்றவர்களின் சீ ஒளிய அடைந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. செம்மையார்கள் கத்திர வெளிச்சம் நம்ம மேல உதிக்கும். நீதிமான இருக்கும்போது அன்று வெளிச்சம் இருக்கும். அது மாத்திர தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம எப்படி இருப்போம், சூரியனை போல பிரகாசிப்போம். அல்லேலூயா. 4 பரிசுத்தன் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேல இருக்கும். தானியேல் புஸ்தகம் 5:14.
1: உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும்,
0: தேவனுடைய ஆவி உண்டென்றும்,
1: வெளிச்சமும்
0: புத்தியும்
1: விசேஷ ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும்,
0: உன்னை
1: குறித்து கேள்விப்பட்டேன்.
0: புறஜாதி ராஜா சொல்றாரு, பரிசுத்தவன் உனக்குள்ள இருக்கிறாரு, வெளிச்சமும் வேகமும் ஞானமும் புத்தியும் உனக்குள்ள இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள பரிசுத்தவன் இருந்தார, என்ன இருக்கும், நமக்குள்ள வெளிச்சம் ஞானம் வேகம் நமக்குள்ள இருக்கும்.
1: உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும்,
0: தேவனுடைய ஆவி உண்டென்றும்,
1: வெளிச்சமும்
0: புத்தியும்
1: விசேஷ ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன்.
0: தானியில பார்த்து ஒரு புறச்சாதி ராஜா சொல்றாரு, நம்ம மேல பரிசுத்தவன் நமக்கும் விசேஷ ஞானம் புத்தி வேகம் நமக்கு தருவாரு. அதுக்குத்தான் நம்ம ஒருவாலும் பரிசுத்தேவன் அபிஷேகத்தை நம்ம ஒருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுட்டு இங்கே விட்டுறக்கூடாது. பரிசுத்தேவன் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் நிறைய

0: நிறைஞ்சு நிறைஞ்சு செபிக்கும் போது கர்த்தர் நமக்கு விசேஷ ஞானத்தை நமக்கு தருவார், விவேகம் தருவார், புத்தி தருவார். அவர் விழிச்சு நம்மால தங்கியிருக்கும். மற்றவங்க பார்க்கும்போது இவங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லி மற்றவங்க அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்குள்ள அந்த ஞானத்தை, எனக்கு பரிசுத்தின் அபிஷேகம் சம்பூர்ணமாக கொடுங்க. தானியில பார்த்து சொன்னாங்களப்பா, எனக்குள்ள இப்படி ஆவி வேணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். எதை பெற்றுட்டு இங்கே விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தில் நிறைஞ்சி நிறைஞ்சி நம்ம ஜெபிக்க வேண்டும். தானியல் புஸ்தகம் 5:11
1: உம்முடைய ராஜ்யத்திலே,
0: உம்முடைய ராஜ்யத்திலே
1: ஒரு புருஷன் இருக்கிறான்,
0: ஒரு புருஷன் இருக்கிறார்,
1: அவனுக்குள்
0: அவனுக்குள்
1: பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது,
0: பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது.
1: உம்முடைய பிதாவின் நாட்களில்,
0: உம்முடைய பிதாவின் நாட்களில்
1: வெளிச்சமும்
0: வெளிச்சமும்
1: விவேகமும்
0: விவேகமும்
1: தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த ஞானமும்,
0: தேவனுடைய ஞானத்துக்கு ஒத்த ஞானமும்
1: அவனிடத்தில் காணப்பட்டது.
0: பாத்தீங்களா, அந்த ஒரு ஸ்திரீ அப்படி சொல்றாங்க கணவர்கிட்ட, தேவனுக்கு ஒத்த ஞான இடத்துல காணப்படுது, பரிசுத்தேவன் இருக்கிற வெளிச்சம் வேக இருக்குன்னு சொல்றாரு சொல்றாங்க. நம்மக்குள்ள பரிசுத்தேவன் நமக்குள்ள இருந்திருந்தாரானா, நமக்குள்ள இந்த வெளிச்சம் வேகம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவற்றை உண்மையா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் பரிசுத்தேவன் நிறைய பேர் பெற்றுட்டு இங்கே விட்டுட்டு போயிடுறோம். ஒவ்வொரு நிமிஷம் பரிசுத்தேவன் நிறைஞ்சி நிறைஞ்சி அவரோடு வாழ்வோமானால் அவ நமக்கு அந்த ஆண்டவர் வேகத்தை தருவார், ஞானத்தை தருவார், புத்தி தருவார், எல்லாமே தருவார். நமக்குள்ள பரிசுத்தேவன் இருக்கிறத மற்ற மக்களை பார்க்க முடியும். நமக்குள்ள தேவாதி தேவன் ஒளியும் மற்றவங்க பார்க்க முடியும். நம்ம நம்மளை பார்த்து இவங்க கடவுளுடைய பிள்ளைகளே நம்மளை சொல்ல முடியும். அல்லேலூயா. தானியலுக்குள்ள பரிசுத்தேவன் இருந்தாரா இல்லையா? இருந்தார். எஸ். தானியல் புஸ்தகம் 6:3
1: தானியலுக்குள்,
0: தானியலுக்குள்
1: விசேஷித்த ஆவி இருந்தமையால்.
0: தானியலுக்கு என்ன இருந்தது? விசேஷ ஆவியானவர் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேற்றரவாளர், அவர் துணையாளர், அவர் ஒரு ஆழ்த்தத்துமுடையவர். அல்லேலூயா. உங்களுக்குள்ளேயே எனக்குள்ள பரிசுத்தானே இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. தானியலை பத்தி யாரு புறஜாதி ராஜா சொல்றாரு, புறஜாதி ராஜாவுடைய மனைவி சொல்றாங்க, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பரிசுத்தானே இருக்கிறார். யாராவது நம்மளை பார்த்து சொன்னாங்களா, உங்களுக்குள்ள நீங்க கிறிஸ்தவங்க, உங்களுக்குள்ள ஆண்டு இருக்கு நான் பாக்குறேன்னு சொல்றாங்களா? இல்லைன்னு சொல்ல, நீ பரிசுத்தவனை அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. பரிசுத்தவன் நமக்குள்ள வர வேண்டும். ஆதியம் புஸ்தகம் 1:2-3
1: ஆழத்தின் மேல் இருள் இருந்தது,
0: ஆழத்தின் மேல் இருள் இருந்தது,
1: தேவ ஆவியானவர்,
0: தேவ ஆவியானவர்
1: ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்,
0: தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்,
1: தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார்.
0: ஆதியில தேவர் என்ன செஞ்சாரு? ஜலத்து மேல அசைவாடி கொண்டு என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார்.
1: வெளிச்சம் உண்டாயிற்று,
0: வெளிச்சம் உண்டாயிற்று. பரிசுத்தார் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அசைவாடி கொண்டு போய் உங்க உள்ளத்திலும் என் உள்ளத்திலும் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள இருப்பாரானா, அவர் என்ன சொல்றாரு? வெளிச்சம் உண்டா கடவுன்னு சொல்லுவார். அப்ப நமக்குள்ள என்ன வராது? இருள் நம்மள வரவே வராது. பரிசுத்தேவன் நமக்குள்ளே உங்களுக்குள்ள எனக்குள்ளே இருப்பாருன்னா வெளிச்சம் உண்டா கடவுன்னு சொல்லுவார். நமக்குள்ள எந்த இருளும் எந்த பிசாசு எந்த பாவம் நமக்குள்ள வரவே முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தேவன் கேட்போம், ஆண்டவரே முடிய அபிஷேகத்தை எனக்கு தாரும், ஆண்டவரே முடிய அக்கினிய மேல ஊற்றும் ஐயா, தேவ அக்கினிய மேல ஊற்றும். பரிசுத்தேவன் அபிஷேகம் வேணும். தானியலுக்குள்ள விசேஷாவி இருந்தாரப்பா, எனக்குள்ள வரணும் ஆண்டவரே, எனக்குள்ளே வரணும். தாவின் தானியல் கொடுத்த அந்த விசேஷ தாவி எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்போம். அல்லேலூயா. தானியலை பார்த்து தானியல் பார்த்து புறஜாதி ராஜா சொல்றார், இவருக்குள்ள தேவருடைய ஆவி இருக்குதுன்னு சொல்லி. பரிசுத்தாவி எப்படிப்பட்ட விசேஷாவி தானியலுக்கே கொடுத்திருந்தார். நம்மளும் கேட்போம், ஆண்டவரே விசேஷாவி எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்போம். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளும் பரிசுத்தவன் அபிஷேகத்தை கேட்போம். ஆண்டவர் சரி மாம்சமனை யாருமே ஆவிய ஊற்றேன்னு சொல்லியிருக்கார். தானியல் கொடுத்த பரிசுத்தை நமக்கும் கட்டாயம் தருவார். அல்லேலூயா. கர்த்தர் எழுந்துச்சு ஒப்பு கொடுப்போமா?
2: பரலோகத்தை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் விசேஷ ஆவியானவர் எல்லாருக்கும் இறங்குங்க, இறங்குங்க. விசேஷ ஆவியானவரே எனக்குள்ள எங்களுக்குள்ள இறங்குங்கய்யா, இறங்குங்கய்யா. கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம்.
0: ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீர் கொண்டு வந்த மக்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கில மூடிக்கொள்ளுங்க ஐயா. கர்த்தர் அப்பா நீ அப்பா நீ இஸ்ரேல ஆசீர்வதிப்பதே கர்த்தர் பிரியமனிச்சனிரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உன்னதாவில் நிரப்பீராக, உன்னத அக்கில் நிரப்பீராக. பரலோக அக்கினி மூடுவதாக ஆண்டவரு. அப்பா ரட்சிக்கப்படாத சனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரு. பரிசுத்தன் அபிஷேகம் அளவுலாம் அளவுலாம் அளவுலாம் அளவுலாம் ஊற்றி கொண்டிருப்பதாய் ஸ்தோத்திரம். தேவ கிருபை சூழ்ந்து கொண்டிருப்பதாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரு. வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்து கொண்டிருப்பதாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரு. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும், இறங்க
2: இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும்.

0: ஹல்லேலூயா. தேவ கிருபை சூழ்ந்து கிளட்டும், தேவ பிரசனம் ஓடி கிளட்டும் ஆண்டவரே. அக்கினி அக்கினி அக்கினி ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிறோம், அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கத்திரி பயப்படுறவள் நீதி சுரியன் உதிக்கும் என்று சொன்னீரு. கத்திரி பயப்படுறவள் நீதி சுரியன் உதிக்கும் என்று சொன்னீரு. நீதி சுரியனாக இயேசுக்கு ஒவ்வொரு மாதிரி இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஆண்டவரே பலவீனமெல்லாம் மாற்றுங்க, வியாதி நீக்குங்க, அந்த கரிசத்திலே விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவரே. என்ன பலவீனம் குணமாக்க, சுகரை குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா பலவீனம் நீங்கி போட்டும், கர்த்தாவே குணமாக்க, குணமாக்குங்க அப்பா. மந்திர கட்டி சேவனை கட்டி விடுதலை செய்யுங்க. வயிறுவெளியை குணமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. கால்வெளியை குணமாக்க, புண்ணு இருக்க மக்களை குணமாக்க, தோல்ல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க. மந்திரம் செவ்வெளிகள் எல்லாம் பாழாக்கி போடுங்க. இயேசுக்கு நம்ம அதமாக்கி போடுகிறோம் ஆண்டவரே. மகிமை மூடட்டு, அக்கினி மூடட்டு. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதி நோய் வந்து விளக்கு சொன்னீரே ஆண்டவரே. யாரெல்லாம் வியாதி கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு மாதிரி தேவண்ட வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. நீங்க குணமாக்குற ஆண்டவரே, நான் குணமாக்குறேன் அறியாம போனாரு சொன்னீரு. குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க, குணமாக்குங்க. முடைய வல்லமை, முடைய அக்கினி, முடைய பிரசனம் ஓடிக்கொள்ளட்டும். மகிமை என்னைப்பரே துதிக்கிறோம், போற்றுகிறோம். வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். யாதியை குணமாக்க, நோயை குணமாக்க, மந்திர சேவனைகளை உடைந்து போட்டு மாண்டவர், கட்டிகள் நீங்கி போட்டும், கவலைகள் நீங்கி போட்டு. எத்தனை சனங்கள் கவலையோடு சோர்வோடு உட்கார்ந்துருக்க, ஒவ்வொரு தொட்டி எழுப்புங்க ஆண்டவர. கவலைகள் சோர்வுகள் துக்கங்கள் பாரங்கள் எல்லாத்தையும் நீக்கி போடுங்க ஆண்டவர. நம்முடைய வல்லமில ரத்த எல்லாருமே தெளிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்யுங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாரும், திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத சகோதரி குழந்தை பாக்கத்தை தரணும் ஆண்டவரே. மீ துதிக்கிறோம், பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா. அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே. கட்டப்பட்ட மக்களை விடுதலை செய்ய வேண்டும் ஆண்டவரே. அருமை பிதாவே மீ ஸ்தோத்திரிக்கிறோம், கத்தாவே மீ துதிக்கிறோம். தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதி, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதி, கேசில இருக்க மக்களை வெற்றி தாங்க, குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்க ஆண்டவரே. குடியை பார்க்கும் போது வெறுப்பாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா மீ ஸ்தோத்திர, சிறு பிள்ளைகளை தொடுங்க, சிறு பிள்ளைகள் மேல கரத்தை வைங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் மேல கயிற வைப்பேன்னு சொல்லி சகரிய 13:7 சொன்னீங்களே, சிறு பிள்ளைகள் மேல கரத்தை வைக்க முடியாது. கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம். எங்க வாலிப சகோதர சில ரச்சிங்கப்பா, ரச்சித்து பரிசுத்தம் நிரப்புங்க. உமக்கென்று எழும்பட்டும், எழும்பட்டும், எழும்பி பிரகாசி ஒளி வந்து சொன்னீரே. எழும்பட்டுமே, நாங்கள் உண்மை பிரியமில்லாத இடத்த விட்டு எழும்பி வர உதவி செய்யுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க, பொறுப்படுத்திக்கோங்க. அன்றைய ஒவ்வொரு பேரையும் நீங்க வைத்திருக்க சீஃப் போஸ்டர் எழுதுங்க. பண கஷ்டத்தை மாத்துங்க, கடன் பிரச்சனை மாத்துங்க, மனசுல உள்ள கஷ்டத்தை மாத்துங்க, மனதில் சோர்வு பலவீனங்களை கொண்டு வர சாத்தானை முறியடித்து போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மக்காக எழும்பட்டும், எழும்ப கிருவை செய்யுங்க. பலத்த அற்புதங்களை அடையாளம் ஒவ்வொரு வாழ்க்கையில சேதரிப்பே நாங்கள் விசுவாசித்தமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய வியாதி குணமாக்கி விசுவாசிக்கிறோம் ஐயா. பலத்த காரியத்தை செய்தமைக்காய் கோடான கொடி நன்றி. எல்லா துதிகனமாக்கி முக்கிய செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் இயேசப்ப நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுறோம் பரம பிதாவே, ஆமே.
1: அருமையான ஒரு ரட்சிப்பின் செய்தியை நம்ம எல்லாருமாய் கேட்டோம். ஆண்டவருடைய பிரசன்னம் தானே நம்ம தீல நிரம்பி இருக்கிறது. அவருடைய மகிமை விளங்கும்படியாக இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திற்குள்ளாக இந்த கூட்டங்களை நாம் கர்த்தர் மகிமடையும்படியாக, அவருடைய பரிசுத்த கரம் நம்ம தீல இறங்கி வரும்படியாக நம்ம எல்லாருமாய் இதோ இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள போகிறோம். ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நான் பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். கண்களை மூடுவோம். மீண்டும் ஒரு விசை நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல் உம்மை ஆராதிக்கிற, உம்மை விசுவாசிக்கிற, உம்மை ஊழியம் செய்கிற நாங்களும் பரிசுத்தர்களாயிருக்க எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும். எல்லாரும் கேட்போம், கண்களை மூடி நம்ம எல்லாருமாய் கேட்போம். அன்பின் நேசப்பிதாவே, வானத்தை பூமி உண்டாக்கிய கர்த்தாதி கர்த்தாவே, உமது சாயலின்படி மனித குலத்தை உண்டாக்கினவரே, அந்த மனித குலத்தை மீட்க, ரட்சிக்க, உயர்த்த, பரிசுத்தப்படுத்த உமது ஒரே பேரான குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினீரே, உம்மை நன்றியோடு வணங்குகிறோம். பாவமும் அக்கிரமும் தாறுமாறும் உபச்சாரமும் வேசித்தனமும் பொய் பக்திகளும் நிரம்பியிருக்கிற இந்த உலகத்துல மகா சிருஷ்டிப்பின் தேவன், சர்வலோகத்தை உண்டாக்கிய பிதா குமாரன் பரிசுத்தாவியனும் தேவன், நான் பரிசுத்தரா இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று அழைத்தீர உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர், என்னை மறைத்து நீர் பேசுவீராக. எலும்பி பிரகாசி ஊழியத்தில் வந்திருக்கிற அத்தனை பேரும் பரிசுத்தத்தினால் நிரம்பும்படி, பரிசுத்த சிந்தையால் நிரம்பும்படி, பரிசுத்த பாத்திரங்களாய் மாறும்படி, பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையுமாய் நிரப்பும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, வானத்தை பூமி உண்டாக்கிய தேவன் பரிசுத்தர், உங்களை நம்மை சிருஷ்டித்த பிதா குமாரன் பரிசுத்தாவியனும் தேவன் பரிசுத்தர், இந்த பைபிள் போதிக்கிற தேவன் பரிசுத்தர், இந்த உலகத்தில் இந்த பரிசுத்த வேதம் ஜாதி மத இன பேதமின்றி உலகம் முழுவதும் இல்லை எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொண்டு வருகிற சத்தியமும் கூட பரிசுத்தந்தான். நான் பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று கர்த்தர் உங்களையும் நம்மையும் அவர் அழைக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தம் நீங்கள் பரிசுத்தமாய் மாறுவதற்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் உடலை வாங்கி சாப்பிடுங்கள் என்று தன்னை கையளித்தாரே, நாம் பரிசுத்தமாய் மாறுவதற்கு, தேவனுடைய வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டதின் விளைவு நாம் பரிசுத்தர்களாய் மாறுவதற்கு, பாவமும் உபச்சாரமும் வேசித்தனமும் அக்கிரமும் அநியாயமும் தாறுமாறும் எங்கு பார்த்தாலும் கொலைகளும் கொள்ளைகளும் அக்கிரமங்களும் மகா பயங்கரமான சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல இந்த பரிசுத்த வேதம் சர்வலோகத்தை உண்டாக்கிய பிதா குமாரன் பரிசுத்தாவியன தேவன் இந்த உலகத்துக்கு கொடுக்கிற செய்தி இதுதான், நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று கர்த்தராகிய தேவன் உங்களையும் நம்மையும் அழைக்கிறார். இந்த உலகத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே பரலோகத்துக்கு வந்து சேராது. பைபிள் சொல்லுகிறது, உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, உலகத்திலிருந்து ஒன்றையும் கொண்டு போவதும் இல்லை. இந்த பூமியில மனிதன் எதையெல்லாம் சாதித்தாலும் எதிலுமே ஒன்றையும் கூட மனிதன் மரணத்துக்கு பிறகு கொண்டு போவதில்லை. ஒன்றே ஒன்று மாத்திரம்தான் உங்களை பரலோகத்துக்குள்ளே நுழைய வைக்கும், அதுதான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கொடுத்த பரிசுத்தம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த காலத்துல கிறிஸ்தவ விசுவாசிகள் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவனிடத்துல நாம் கேட்போம், கேட்டுக்கொண்டே இருப்போம், கேட்டுக்கொண்டே இருப்போம். உலகத்தை சார்ந்த எல்லாவற்றையும் நாம் கேட்கிறோம். ஆனால் என் அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் என்றைக்காகலும் தேவனிடத்துல கர்த்தாவே நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல் நானும் பரிசுத்தவானாய் பரிசுத்தவதியா இருக்கும்படிக்கு உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும். உங்களில் எத்தனை பேர் அதை கேட்டிருப்பீர்கள், எத்தனை பேர் கேட்டிருப்பீர்கள், உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும், யார் அதை வாஞ்சித்திருப்பீர்கள், யார் அதை கேட்டிருப்பீர்கள். உலகத்திலிருந்து கொண்டு போக முடியாத எல்லாவற்றையும் நாம் கேட்கிறோம். ஆனால் உலகத்திலிருந்து நாம் கொண்டு போகிற ஒன்று உண்டு, அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தம். லேவியர் 20:26 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு சொன்ன மாபெரும் சத்தியம். லேவியர் 20:26, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். அல்லேலூயா. ஆம், இந்த பைபிள் போதிக்கும் தேவன் பரிசுத்தர். இந்த வேதம் உலகம் முழுவதும் அறிவிக்கிற தேவன் பரிசுத்தர். இவர் மாத்திரம்தான் பரிசுத்தர். இவரால தான் எந்த ஜாதியானும் எந்த இனத்தானும் எந்த தேசத்தானும் பரிசுத்தமாக முடியும். ஆகவே கடந்த 2000 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் ஆண்டவராக இயேசுவை விசுவாசியுங்கள் என்று போதிப்பதின் விளைவு எதற்காக தெரியுமா? நீங்கள் பரிசுத்தர்களாய் மாறுவதற்காகவே. ஆகவே தேவன் சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவன் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களிடத்திலிருந்து நான் பிரித்து எடுத்தேன். ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் உங்களை சாபத்திலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் அந்நியாயத்திலிருந்தும் பாதாள பிடியிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் உங்களையும் நம்மையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரித்து எடுத்தார். ஆகவேதான் இயேசு இப்படி சொன்னார். லூக்கா 12 அதிகாரம் 51 வசனத்தை பாருங்கள். நான் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கின்றீர்களோ? அல்ல, நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொன்னார். நான் கலகம் செய்ய வந்தேன் என்று இயேசு சொல்லவில்லை. கலகம் என்பது வேறு, பிரிவினை என்பது வேறு. கலகம் என்பது கணவன் மனைவியை ஜென்ம விரோதிகளாக மாற்றிவிடும். கலகம் என்பது அண்ணன் தம்பியை விரோதிகளாக மாற்றிவிடும். கலகம் என்பது ஒரு சமுதாயத்தை சத்துருக்களாக மாற்றிவிடும். கலகம் என்பது ஒரு ஊருக்கு ஊர் விரோதிகளாக கொலை வெறியர்களாக கலகம் மாற்றிவிடும். நேற்று வரைக்கும் ஒரே தட்டில் சாப்பிட்டவர்கள் யாரோ ஒருவர் கலகம் செய்ததனால இன்றைக்கு ஒருவர் ஒருவர் கொள்ளுகிற அளவுக்கு அவர்கள் விரோதிகளாக சத்துருக்களாக மாறுவார்கள். இதுதான் கலகம் என்பது. கலகம் என்பது அது சாத்தானுடைய கிரியை. இந்தியாவில் பிறந்திருக்கிற ஜனங்களுக்கு கலகத்தை பற்றி யாரும் தனியாக ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க வேண்டியதே இல்லை. இந்தியாவில் பிறந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கலகம் செய்ய தெரியும். என்றால் கலகம் அவர் இரத்தத்தோடுவே கலந்து வளர்ந்திருக்கிறது. சபையிலே கலகம் செய்து விடுவார்கள், ஜபக்கூட்டத்திலே கலகம் செய்து விடுவார்கள், கல்யாண வீட்டிலே கலகம் செய்து விடுவார்கள், சமுதாயத்திலே கலகம் செய்து விடுவார்கள், ஜாதிக்கு ஜாதி கலகம் செய்து விடுவார்கள், தெருவுக்கு தெருவு கலகம் செய்து விடுவார்கள், மதங்களுக்கு மதங்கள் கலகம் செய்து விடுவார்கள். ஆமென். அன்பானவர்களே, இதுதான் கலகம். கலகம் சாத்தானுடைய கிரியே. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொன்னார். பாவத்திலிருந்து பிரித்தெடுக்க, அக்கிரமத்திலிருந்து பிரித்தெடுக்க, சாபத்திலிருந்து பிரித்தெடுக்க, அசுத்தத்திலிருந்து பிரித்தெடுக்க, பாதாள படுகொடியிலிருந்து பிரித்தெடுக்க, ஊதாரி கூட்டத்திலிருந்து பிரித்தெடுக்க, இருளான பக்தியிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க, பாதாள வழிகளிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க, தாறுமாறு இடத்திலிருந்து நம்மை பிரித்தெடுக்க, குடி வெறியிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க, இதோ கோணலான வழியிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க கர்த்தராக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆண்டவராக இயேசுவினுடைய பிரசங்கம் எங்கெல்லாம் நடக்குமோ அங்கெல்லாம் பிரிவினை ஆரம்பமாகும். ஆண்டவராக இயேசுவை எந்த வீடு ஆராதிக்குமோ அந்த வீட்டுக்குள்ள பிரிவினை ஆரம்பமாகும். உண்மைக்கும் பொய்யுக்கும் பிரிவினை ஆரம்பமாகும். சத்தியத்துக்கும் அசுத்தத்துக்கும் பிரிவினை ஆரம்பமாகும். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் பிரிவினை ஆரம்பமாகிவிடும். உயர்வுக்கும் தாழ்வுக்கும் பிரிவினை ஆரம்பமாகிவிடும். ஆமென். அன்பானவர்களே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை நம்மையும் இருளிலிருந்தும் தாறுமாறிலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் அநியாயத்திலிருந்தும் வேசித்தனத்திலிருந்தும் இதோ பாதாள பக்திகளில் இருந்தும் சாத்தானுடைய பிடியிலிருந்தும் நம்மையெல்லாம் அவர் பிரித்தெடுத்தார். கடந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை எங்கே இருந்தது, யாரோடு இருந்தது, எப்படி இருந்தது என்று யோசித்து பாருங்கள். அங்கிருந்தான் தேவன் அவருடைய இரத்தத்தால் அவருடைய வசனத்தால் அவருடைய ஆவியால் உங்களையும் நம்மையும் அவர் பிரித்தெடுத்தார். இந்த பிரிவினை என்றைக்கு ஆரம்பமானது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த நாளிலே ஆரம்பமானது. அப்போஸ்தலர் 2:40-41 வசனத்தை பாருங்கள். ஆவியால் நிரம்பிய பேதுரு, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், வா வெளியில என்று அவர்கள் பிரசங்கித்தார்கள். மாறுபாடுகளை விட்டு வா வெளியில, தாறுமாறுகளை விட்டு வா வெளியில, கோணலான வழிகளை விட்டு வா வெளியில, பொய் பக்திகளை விட்டு வெளியில வாருங்கள், சாத்தானுடைய வழிகளை விட்டு வெளியில வாருங்கள், மாறுபாடுகளை விட்டு வெளியில வாருங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் ஏவுதலால் அவர்கள் பிரசங்கித்தார்கள். அந்த பிரசங்கத்தை கேட்டு பைபிள் சொல்லுகிறது 3000 பேர் அவர்கள் பிரிந்து வந்தார்கள். ஆண்டவராக இயேசுவே கர்த்தர் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். அன்பானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிரிவினை, பாவத்திலிருந்து பிரித்தெடுத்த அந்த பிரிவினை, இந்த 2000 ஆண்டுகளாக தேசங்கள் எல்லாம் இயேசுவின் பக்கம் ஜனங்கள் பிரிந்து வந்தார்கள். இதோ கிறிஸ்து இயேசுவின் பக்கம் ஊர்கள் பிரிந்து வந்தது, கிராமங்கள் பிரிந்து வந்தது, பட்டணங்கள் பிரிந்து வந்தது, கோடி கோடியான ஆண்கள் பெண்கள் பிரிந்து வந்தார்கள். பாவத்தை விட்டுவிட்டு, அக்கிரமத்தை விட்டுவிட்டு, தாறுமாறுகளை விட்டுவிட்டு, விபச்சாரத்தை விட்டுவிட்டு, வேசித்தனத்தை விட்டுவிட்டு, கள்ளத்தனங்களை விட்டுவிட்டு, அசுத்தங்களை விட்டுவிட்டு, பாதாள வழிகளை விட்டுவிட்டு, வானமும் பூமியும் உண்டாக்கிய தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களாக எழும்புவதற்காக இன்றை வரைக்கும் ஜனங்கள் பிரிந்து வந்தார்கள். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் ஆண்டவராக இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் பிரிவினை ஆரம்பமாய்விடும். எல்லா தெருக்களிலும், எல்லா வீதிகளிலும், எல்லா ஊர்களிலும், எல்லா வீடுகளிலும், எல்லா மலை பிரதேசங்களிலும் இன்றைக்கும் தேவன் இதைத்தான் செய்து கொண்டு வருகிறார். இந்த உலகம் முடியும் நாள் மட்டும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிற அந்த கடைசி நாள் மட்டும் பரிசுத்தாவியான தேவன் ஜனங்களை பாதாள இருளில் இருந்தும், பாவ தாறுமாறுகள் இருந்தும், அக்கிரம அநியாயங்கள் இருந்தும், எல்லா விதமான கேடுகளில் இருந்தும் இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் பிரித்து கொண்டே இருப்பார். எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டார்கள்? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருப்பதற்காக. என் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் உன்னை அற்புதம் செய்வது, உன்னை விடுவிப்பது, உன்னை சுகமாக்குவது, உன்னை ஆசீர்வதிப்பது, உனக்கு ஆண்டவர் எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலான நன்மைகளை உனக்கு செய்வது எதற்காக தெரியுமா? அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல் நீங்களும் நாமும் இந்த சீரழிந்த உலகத்தில் பரிசுத்தவான்களும் பரிசுத்துவதிகளுமாய் இருப்பதற்காக. ரோமருக்கு எழுதின நிருபம் 2:2 பாருங்கள், கொரிந்தருக்கு நிருபம் 2:2 பாருங்கள், கலாத்தியருக்கு நிருபம், எபேசியருக்கு நிருபம், பிலிப்பியருக்கு நிருபம், இதில் எல்லாம் 2:2 பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்தாவியின் ஏவுதலால் எழுதுகிறார், ரோமாவில் உள்ளவர்களே பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களே, கொரிந்துவில் உள்ளவர்களே பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களே, கலாத்தியா பட்டணத்தில் வாழ்கிறவர்களே பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களே, எபேசு பட்டணத்தில் வாழ்கிறவர்களே, பிலிப்பி பட்டணத்தில் வாழ்கிறவர்களே பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களே. பார்த்தீர்களா? ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் பரிசுத்தாவின் ஏவுதலால் நிருபங்கள், வேத வசனங்கள் எழுதப்பட்ட போது இதோ பரிசுத்தவான்கள் ஆகும்படியே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்றுதான் எழுதப்பட்டது. இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் எல்லாவற்றையும் நாம் விரும்புகிறோம். ஆனால் உங்கள் மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்கள், என்றைக்காகலும் தேவனிடத்தில் உம்முடைய பரிசுத்தம் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பினது உண்டா? என்றைக்காக நீங்கள் விரும்பினது உண்டா? தேவனே எல்லாம் எனக்கு கொடுத்துட்டீங்க, நினைப்பதற்கு எண்ணுவதற்கு மேலா எனக்கு அற்புதம் செஞ்சிட்டீங்க, என்ன ஆசீர்வதிச்சிட்டீங்க, ஆனா இப்ப உங்க பரிசுத்தம் எனக்கு வேண்டும். எத்தனை பேர் கேட்டிருப்போம், எத்தனை பேர் பரிசுத்தத்தை வாஞ்சித்திருப்போம்? என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீ இந்த உலகத்தில் ஒன்றை சாதித்து காட்ட முடியும் என்றால் அது என்ன தெரியுமா? அவர் பரிசுத்தராய் இருந்தது போல நீங்கள் பரிசுத்தரமாய் வாழ்வதுதான். உங்களை காண்கிறவன் என்னை காண்கிறான் என்றார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்றார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பார்த்தீர்களா, உங்களை காணும்போது, நம்மை காணும்போது அடுத்தவர்கள் நம்மிடத்தில் பரிசுத்தத்தை கண்டுகொள்கிறார்களா? நம்மிடத்தில் பழகிறவர்கள் எல்லோரும் நம்மிடத்தில் பரிசுத்த அடையாளங்களை கண்டுபிடிக்கிறார்களா? பரிசுத்த குணங்களை கண்டுபிடிக்கிறார்களா? பரிசுத்த சாபங்களை கண்டுபிடிக்கிறார்களா? ஏன் உங்களோடு ரொம்ப வருஷம் குடும்பம் நடத்துறாரு உங்க புருஷன், உங்க மனைவி, அவங்க யாராவது உங்ககிட்ட பரிசுத்தத்தை கண்டுபிடிச்சாங்களா? ஏன் உங்க பிள்ளைங்க யாராவது உங்ககிட்ட பரிசுத்தத்தை கண்டுபிடிச்சாங்களா? உங்க உயிர் நண்பர்கள், உயிர் தோழிகள் யாராவது உங்ககிட்ட தான் பரிசுத்தையே நான் தெரிஞ்சுக்கினேன் உங்களிடத்துல சொன்னதுண்டா? உணர்ந்து பாருங்க, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. என் அன்பான விசுவாசிகளே, ஏமாந்து போக வேண்டாம். கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறது போல அவருக்கேற்ற பரிசுத்தவான்களும் அவருக்கேற்ற பரிசுத்துவதிகளுமாக நாம் இருக்க வேண்டும். நல்லது. எங்கே பரிசுத்தமாயிருப்பது? எப்படி பரிசுத்தமாயிருப்பது? இதை பற்றி பரிசுத்தாவின் ஏவுதலால் பவுல் பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 1:15. உங்கள் அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். பார்த்தீர்களா, உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகில ரெண்டு இடத்துல மாத்திரம்தான் ஜனங்க பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவதிகளாய் காட்டிக்கொள்கிறார்கள். 1, சபையில. 2, இது போன்ற எழுப்புதல் நற்செய்தி கூட்டங்கள் நடக்கிற மைதானங்களில, ஹாலுங்கள தான். இந்த ரெண்டு இடத்துல தாங்க நம்மளாம் ரொம்ப குயட்டா, அமைதியா, அடக்கமா, ஒடுக்கமா, ரொம்ப மெல்லமா எழுறது, மெல்லமா உட்கார்றது, மெல்லமா நடந்து போறது, மெல்லமா நடந்துன்னு வர்றது, ஒருத்தரை பார்த்து அப்படியே புண்ணு கேட்கறது, வழங்குதா? இந்த ரெண்டு இடத்துல தான், இந்த ரெண்டு இடத்துல தான், சபையில ஆராதனைகள் மீட்டிங் நடக்கிற இடங்கள்ல மாத்திரம்தான், இந்த ரெண்டு இடத்துல தான். ஆனால் பைபிள் என்ன சொல்கிற தெரியுமா? உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும். நீ வேலை செய்யற இடத்துல கூட, நீ படிக்கிற இடத்துல கூட, நீ தொழில் பார்க்கிற இடத்துல கூட, நீ பழகிற இடத்துல கூட, நீ பக்கத்து வீட்டில் போய் பேசுறீங்களா அங்க கூட, அடுத்தவங்களோடு நீங்க குழாவுகிறீங்களா அங்க கூட, உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் கூட, அங்கெல்லாம் கூட, எல்லா இடத்திலும் கூட நீங்கள் பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களையும் நம்மையும் அழைக்கிறார். 1 தசலோனிக்கேயர் 4:3 பாருங்கள். 1 தசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. பாத்தீங்களா, எப்படி நீ பரிசுத்தமாய் மாற முடியும்? எப்படி நீ பரிசுத்தமாய் சிந்திக்க முடியும்? எப்படி நீங்க பரிசுத்தமா வாழ முடியும்? நீ நேசிக்கிற இச்சைகளை வெறுக்கும் போது, உனக்குள் இருக்கிற அக்கிரமங்களை நீ வெறுக்கும் போதுதான் உங்களுக்குள்ள தேவன் பரிசுத்தத்தை ஆரம்பிப்பார். நீ பாவத்தை வெறுக்கும் போது, கேடுகளை வெறுக்கும் போது, பொருளாசை வெறுக்கும் போது, ஆணாசை பெண்ணாசை வெறுக்கும் போது, உலக இச்சைகளை நீங்கள் என்றைக்கு வெறுக்கின்றீர்கள் அப்பொழுது, சுயத்தை எப்போது வெறுப்பீர்களோ அப்பொழுது, உங்களை நீங்கள் எப்பொழுது சாகடிப்பீர்களோ சிலுவையில, உங்கள் பாவங்கள் எப்போது நீங்கள் வெறுப்பீர்களோ சாகடிப்பீர்களோ அப்பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ள பரிசுத்தத்தை அவர் ஆரம்பிக்கிறார். நீ பாவ சிந்தையில் இருக்க மாட்டோம், பரிசுத்தம் உனக்கு ஒரு கேலி பொருளா இருக்கும். இன்றைய கிறிஸ்தவத்தில் தெய்வ பயம் என்பது கிடையாது. இன்றைய கிறிஸ்தவத்தில் பரிசுத்தம் என்பது கிடையாது. இது ரெண்டை தவிர மற்ற எல்லாவற்றையும் நாம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இது ரெண்டை தவிர மற்ற எல்லாவற்றையும் நாம விரும்புகிறோம். இந்த ரெண்டை தவிர மற்ற எல்லாவற்றையும் நாம் நேசிக்கிறோம். இந்த ரெண்டை தவிர மற்ற எல்லாவற்றையும் தேவனிடத்துல நாம கேட்கிறோம். ஆனால் கர்த்தாவே, உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும், உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும். இதை நாம் ஒருபோதும் விரும்பினதே கிடையாது, இதை கேட்டதே கிடையாது. இந்த பரிசுத்தம் என்பது இன்றைக்கு பைத்தியக்காரத்தனங்களில் ஒன்றாக அது கருதப்பட்டது. இந்த காலத்துல போய் என்னமோ பரிசுத்தம், அந்த சுத்தம், இந்த சுத்தம்னு, வீட்டு சுத்தமே இல்லை, உடம்பு சுத்தமே இல்லை, மனசு சுத்தமே இல்லை, கை சுத்தமே இல்லை, கால் சுத்தமே இல்லை, இதுல என்னையா பரிசுத்தம் இல்லையா? இப்படித்தான் வேதாந்தம் பேசக்கூடிய ஆட்களை சமுதாயத்தில் நாம் பார்த்திருக்கலாம். என் அன்பானவர்களே, பரிசுத்தம் உன் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் சுத்திகரிக்கும் ஆரம்பமாகும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நம்ம எல்லாருமாய் நன்றி செலுத்த வேண்டும். பாவத்தை நீங்கள் வெறுக்கும் போது கர்த்தர் உங்களுக்குள்ளே பரிசுத்தத்தை ஆரம்பிக்கிறார். ஆதியாகமம் 39 9 வசனம், யோசேப்பு அடிமை வேலைக்காரனாக, வீட்டு வேலைக்காரனாக, தோட்ட வேலைக்காரனாக, ஒட்டகங்களை மாடுகளை கழுவி துடைக்கிற ஒரு வேலைக்காரனாக, போத்திப்பார் என்று சொல்லும் ஒரு போர்வனுடைய அதிகாரியினுடைய வீட்டில அவன் வேலைக்காரனாக அவன் இருந்தான். தேவன் அவனுக்கென்று ஒரு ஆசீர்வாதமான தரிசனத்தை எகிப்து தேசத்தில் வைத்திருந்தார். கர்த்தராகிய இயேசு அவர் ஆராதிக்கிற எந்த மகனுக்கும் மகளுக்கும் ஒரு ஆசீர்வாதமான எதிர்கால திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆனால் பிசாசு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் குறுக்கிடுகிறான். யோசேப்பின் வாழ்க்கையில கூட அவன் ஆசீர்வாதத்தை அவன் போய் கண்டுபிடிக்காதபடிக்கு அவனுடைய புத்தியை கெடுக்க, அவன் வாழ்க்கையை கெடுக்க, அவன் சிந்தையை கெடுக்க பிசாசு திட்டமிட்டான். அதற்காக பிசாசு என்ன செய்தான் தெரியுமா? வேசித்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போத்திப்பாருடைய மனைவியை ஒரு கருவியாக எடுத்து பிசாசு பயன்படுத்தினான். ஆமென் அன்பானவர்களே, பாவ சிந்தை உள்ளவர்களைத்தான் சத்துரு தன் கருவியாய் இன்றைக்கும் எடுத்து பயன்படுத்துவான். பரிசுத்த சிந்தை உள்ளவர்களை பிசாசு நெருங்க முடியாது. ஒரு விளக்கு எரிகிறது, எரிகிற விளக்குக்குள்ளே எந்த பூச்சும் நுழைய முடியாது. அந்த நெருப்பு அந்த பூச்சை எரித்துவிடும். பரிசுத்தம் உனக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தால் எந்த இச்சை என்கிற பூச்சோ, எந்த உலகம் என்கிற பூச்சோ, எந்த அசுத்தம் என்கிற பூச்சோ, எந்த சுயநலம் என்கிற பூச்சோ உனக்குள்ளே நெருங்க முடியாது. ஆவியானவர் எல்லாவற்றையும் எரித்து விடுவார். ஆனால் தாறுமாறான சிந்தனை கொண்ட ஆண்களை பெண்களை பிசாசு தன் கருவியாய் எடுத்து பயன்படுத்துவான். அப்படித்தான் போத்திபாருடைய மனைவி. அவளை வைத்து யோசேப்பின் எதிர்காலத்தை அவன் பாதாளத்துக்கு வழிநடத்த திட்டமிட்டான். பைபிள் சொல்லுகிறது, யோசேப்பின் வாழ்க்கையில போத்திபாருடைய மனைவி குறுக்கிட ஆரம்பித்தாள். அவனை பாவம் செய்யும்படி அவள் தூண்டினாள். அவனை வற்புறுத்தினாள். பாவம் செய்யும்படி அவள் வற்புறுத்தினாள். என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, நீ வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீ பழகிற இடத்துல, நீ எந்த வீட்டில் உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசின்னு இருக்கிறியோ, அந்த வீட்டில் இருக்கிற ஆண்களை வைத்து, அந்த வீட்டில் இருக்கிற பெண்களை வைத்து, அந்த யாரிடத்துல நீங்க டெலிபோன்ல மணிக்கணக்கா பேச விரும்புறீங்க, அந்த ஆண்களை வைத்து, அந்த பெண்களை வைத்து, அந்த வாலிபனை வைத்து, அந்த வாலிப பெண்ணை வைத்து பிசாசு இன்றைக்கும் அநேகபருடைய எதிர்காலத்தை நாசப்படுத்த அவன் திட்டம் வைத்திருக்கிறான். ஆனா நடந்தது என்ன? யோசேப்பு என்ன சொன்னான்? ஆதியாகம் 39 வசனத்தின் கடைசி பகுதி, என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? பாத்தீங்களா? சாத்தானை சம்முட்டியில தலையில் அடிச்சது போல அடிச்சான் யோசேப்பு. யோசேப்பு ஒரு போதகர் அல்ல, யோசேப்பு ஒரு பிரசங்கியார் அல்ல, யோசேப்பு நம்மை போல பைபிளை பக்கம் பக்கமா படிச்ச ஒரு மனுஷன் இல்ல. யோசேப்பு காலத்துல இதோ இந்த வேதம் அவர்கள் கைக்கு கிடைக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. அவன் ஒரு வேலைக்காரன், அடிமை வேலைக்காரன் யோசேப்பு. ஆனால் அவன் என்ன சொன்னான் பாருங்க, என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? இதுதான் நீங்கள் பரிசுத்தத்தை நேசிக்கின்றீர்கள் என்பதன் அர்த்தம். உன்னை பாவம் எந்த இடத்தில் அழைக்கலாம், ஆனால் நீங்கள் பரிசுத்தத்தை நேசிப்பீர்கள் என்றால் அந்த பாவத்தை நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள். நடந்தது என்ன? பிசாசு இன்னொரு முறை அவனை இழுக்கலாம் என்று ஆதியாகமம் 39:12 பாருங்கள். போத்திபாருடைய மனைவி அவன் ஆடையை பிடித்து இழுக்க ஆரம்பித்து விட்டாள். பைபிள் சொல்லுகிறது, அவள் ஆடை அவள் கையில விட்டுவிட்டு யோசேப்பு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டான். காரணம் என்ன தெரியுமா? என்னை அழைத்த தேவன், எனக்கு தரிசனங்களை கொடுத்த கர்த்தர், என்னை வழிநடத்துகிற தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல நானும் பரிசுத்தவானா இருப்பேன் என்றவன் உறுதியாய் தீர்மானித்ததன் விளைவு பாவத்தில் தூண்டுகிற இடங்களை விட்டு அவன் ஓடிவிட்டார். ஆமென் அன்பானவர்களே. பாவத்துக்கு ஒரு வாலிபன் எதிர்த்து நின்றான், ஒரு வேலைக்காரன் எதிர்த்து நின்றான். கர்த்தராகிய தேவனை, இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிற ஒரு வாலிபன் பாவத்துக்கு எதிர்த்து நின்றான். அதன் விளைவு கர்த்தர் அவனை தன் கையில் எடுத்தார். எந்த தேசத்தில் அடிமை வேலைக்காரனாக யோசேப்பு இருந்தானோ அதே தேசத்தில் பிரதம மந்திரி சிங்காசனத்தில் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கிடம் எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆம், பரிசுத்தம் தேவனுடைய சிங்காசனத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வரும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, விசுவாசிகளே, தேவ ஜனங்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, பரிசுத்தம் கர்த்தருடைய சிங்காசனத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வரும். எங்கே நீ வெட்கப்பட்டாயோ அங்கே உன்னை தேவன் உயர்த்துவார். எங்கே நீ விழுந்தாயோ அங்கே உன்னை கர்த்தர் உயர்த்துவார். யாருக்கு மத்தியில் ஒரு காலத்தில் கேவலமா எண்ணப்பட்டாயோ அங்கே உங்களை கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். அதான் யோசேப்பின் வாழ்க்கையில தேவன் செய்தது. 30 வயதுல இந்த செய்தியை கேட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு 30 வயசு இருக்குது? வயசுலதான் யோசேப்பு எகிப்து தேசத்தின் பிரதம மந்திரியாக கர்த்தராகிய தேவனால் அவன் உயர்த்தப்பட்டான். அதோடு மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதும் பஞ்சம் வந்த போது தேவன் எடுத்து பயன்படுத்திய இந்த யோசேப்பு என்கிற அந்த வாலிபனை கொண்டு தான் கர்த்தராகிய தேவன் இந்த முழு உலகத்துக்கும் அவர் சாப்பாடு போட்டார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென் அன்பானவர்களே. பார்த்தீர்களா, தேவனுடைய கரத்தில் வரும் ஒரு பரிசுத்த பாத்திரமாக யோசேப்பு மாறினான். தேவனுடைய செய்தி உங்களுக்கு பிரசங்கப்படுவது எதற்காக? நீங்கள் பரிசுத்தவான்களும் பரிசுத்துவதிகளுமாய் மாறுவதற்காகத்தான். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக என்றார் கர்த்தராகிய தேவன். நல்லது. பரிசுத்தத்தால் உங்களுக்கு வரக்கூடிய நன்மை என்ன? பரிசுத்தம் உங்களுக்கு எதை கொண்டு வரும்? ரெண்டு காரியங்களை கொண்டு வரும். ஒன்று, எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுவோம். பார்த்தீங்களா, பரிசுத்தம் தேவனை நீங்கள் தரிசிக்கும்படியாது செய்யும். இதயத்தில் சுத்தமல்லவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8 கர்த்தராகிய இயேசு சொன்னார் அல்லவா, பார்த்தீர்களா, பரிசுத்தம் தேவனை நீங்கள் தரிசிப்பீர்கள், கிறிஸ்து இயேசுவை நீங்கள் தரிசிப்பீர்கள், ஆவியான தேவனை நீங்கள் தரிசிப்பீர்கள், கர்த்தரை முகமுகமாய் நீங்கள் காணும்படி செய்துவிடும் பரிசுத்தம். என் அருமையான சகோதரனே, சகோதரிகளே, பரிசுத்தம் தேவ பிரசன்னத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறது, தேவ தரிசனத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறது. தேவனை நீங்கள் தரிசிப்பீர்கள். இதற்காக தான் நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்க ஆயுசு காலங்களெல்லாம் ஏன் கூட்டி வச்சிருக்கிறார் ஆண்டவர் தெரியுமா? உன் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை கர்த்தரை நீங்க தரிசிக்கணும். உங்களுக்கு ஏன் அற்புதம் செய்யறாரு, உங்களை வாழ வைக்கிறார், உங்களை உயர்த்துறாரு தெரியுமா? இனி தேவனை தரிசிக்கிற ஒரு வாழ்க்கைக்காக நீங்கள் வாழ்வதற்காக. கர்த்தரை நீங்கள் தரிசிக்கணும், பரிசுத்தம் தேவனை நீங்கள் தரிசிக்கும்படி இது செய்துவிடும். இரண்டாவதாக பரிசுத்தம் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியுமா? யோசுவா 3:5 யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்த பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.
2: ஹல்லேலூயா. உங்க வீட்டு வாசல்ல பிச்சைக்காரன் வந்து, அம்மா தாயே பழைய சாம்பாரை போடுமான்னு கேக்குறான். யாரும் இன்னைக்கு இப்ப வச்சு சாம்பாரை கொண்டுவோமான்னு கேட்டதே இல்லை. பழைய சாம்பாரை போடுமா, பழைய சாப்பாடு இருந்தா கொண்டு வந்து போடுமான்றான். நீங்க பழைய சாம்பாரையும் பழைய சாப்பாட்டையும் அவனுக்கு போடுறது கொண்டு வரீங்க, உடனே நீங்க திடுக்கிட்டு நிற்கின்றீர்கள். காரணம் என்ன? அவன் வச்சிருக்கிற தட்டுல சாணம் கரைச்சிருக்கிறான், போடுவீங்களா சொல்லுங்க? அவன் தட்டுல சாணம் கரைச்சிருக்கிறான், சாணியை கரைச்சி ஊத்தி இருக்கிறாங்க. அந்த தட்டை கொண்டு வந்து சாம்பார் கேட்கிறான், குடுப்பியா? நீ கொடுக்க போறதே பழைய சாம்பார் தான், நீ கொடுக்க போறதே பழைய சோறு தான். ஆனா அவன் தட்டு அசுத்தமா இருக்க பட்சத்துல, அந்த அசுத்தமான தட்டுல நீங்க அந்த பழைய சாப்பாட்டை போடுவீங்களா, இந்த பழைய சாம்பாரை போடுவீங்களா? அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கை அசுத்தமா இருக்க பட்சத்துல, உன் இருதயம் அசுத்தமா இருக்க பட்சத்துல, உன் சிந்தை அசுத்தமா இருக்க பட்சத்துல, உன் நினைவு அசுத்தமா இருக்க பட்சத்துல, நீ நடந்த வழிகள் எல்லாம் அசுத்தமா இருக்க பட்சத்துல, தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை கேட்க உங்களுக்கு எப்படி தைரியம் வருகிறது? எப்படி தைரியம் வருகிறது? பழைய சாம்பரை நீங்க போட தயாரா இல்ல, பழைய சோரை நீங்க கொட்ட தயாரா இல்ல? அவன் தட்டை சுத்தம் பண்ணணும், நீங்க அவனுக்கு நீங்க போதிக்கிறீங்க, சுத்தம் பண்றதுக்கு தண்ணியை ஊத்துறீங்க, இல்லனா சொல்லு உனக்கு வேற தட்டை நான் கொடுக்கறேன்னு சொல்றீங்க, பிறகுதான் அந்த பழைய சாப்பாட்டை அந்த பழைய சாம்பாரை ஊத்துறீங்க. இதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு நமக்கு அவர் செய்கிறார். இங்க என்ன சொல்லப்பட்டது? உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வருவார். என் அன்பான சகோதர சகோதரிமார்களே, இன்றைய கிறிஸ்தவ உலகம் தன்னை மாத்திக்க தயாராயில்ல. ஆனா தேவனிடத்திலிருந்து எனக்கு அது வேண்டும், எனக்கு இது வேண்டும், எனக்கு அப்படி வேண்டும், எனக்கு இப்படி வேண்டும், எனக்கு வரங்கள் வேண்டும், எனக்கு வல்லமைகள் வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். பின்பு வேதம் ஏன் கொடுக்கப்பட்டது? எதுக்காக பரிசுத்த ஆவியானுடைய போதனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டது? இங்க என்ன சொல்லப்படுகிறது கவனிங்க, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருவார். உன்னை கழுவி சுத்தப்படுத்து, நீ தேடும் அடையாளம் உனக்கு வரும். உங்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நீ எதிர்பார்க்கிற வல்லமை உனக்கு கொடுக்கப்படும். உன்னை சுத்தப்படுத்து, உன்னை கழுவு, நீ ஆயத்தமாக, அப்பொழுதுதான் நீ எழும்பி பிரகாசிக்கும்படி தேவன் செய்வார். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருவார். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நாம் எல்லாருமாய் நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, பாவத்தில் பிறந்து பாவத்தில் வாழ்ந்து பாவத்தில் இருந்து பாவத்தில் வழிகள் நடத்தின நான் எப்படியா பரிசுத்தமாக முடியும்? மனிதன் பரிசுத்தமாவதற்கு ஏதாவது பொருட்கள் விற்கப்படுகிறதா? உடம்பு மெலியறதுக்கு பொருள் விற்கிறான், உடம்பு பருமன் ஆகிறதுக்கு பொருள் விற்கிறான், இந்த பாட்டில் இருக்கிறத வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கு புத்தி வரும்னு பொருள் விற்கிறான். ஆனா பரிசுத்தம் ஆகிறதுக்கு ஏதாவது பொருள் விற்கிறாங்களா? இல்லை, இந்த மலையில் இருக்கிற இந்த இலையை வாங்கி சாப்பிட்டா பரிசுத்தமாக முடியும் என்று ஏதாவது மலை இருக்குதா? இல்லை, இந்த இடத்துல போய் ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆபரேஷன் பண்ணா உங்களுக்கு பரிசுத்தத்தை ஆபரேஷன்ல படி கொடுத்துற டாக்டர் எல்லாம் இருக்கிறாங்க, ஏதாவது இருக்குதா? சூரியன் கிரகத்துக்கு ராக்கெட் விடுறான், வேழ கிரகத்துக்கு ராக்கெட் விடுறான் விஞ்ஞானத்துல. ஆனா நீங்க பரிசுத்தமாவதுக்கு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாங்களா? நீங்க பரிசுத்தமாவதுக்கு ஏதாவது பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டி இருக்குதா? உங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்கு எதனா காலேஜ் இருக்குதா? உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஏதாவது மாத்திரை இருக்கிறதா, ஏதாவது மருந்து இருக்கிறதா? உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. 1 யோவான் 1:7 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கெல்லாம் நன்றி செலுத்துது. பார்த்தீர்களா, இலவசமான ஒரு ஈவு, இலவசமான ஒரு ஈவு இந்த உலகத்திற்கு, மனித குலத்திற்கு இலவசமான ஒரு ஈவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார். எந்த இனத்தானும், எந்த தேசத்தானும், எப்பேற்பட்ட பாவியும், அது யாராயிருந்தாலும் சரி, சர்வ சிருஷ்டியின் தேவனிடத்தில் அவன் வரும்போது, அவன் மனம் திரும்பி தன் அக்கிரமங்களை விட்டுவிட்டு அவன் மனம் திரும்பும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் அவர்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அது சகல பாவங்களை கழுவி ஒரு பரிசுத்தமான, சுத்தமான ஒரு பாத்திரமாக இந்த சமுதாயத்தில் மாற்றுகிறது. என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரத்தை கழுவி சுத்திகரிக்கிறது. உங்களுக்குள்ள பரிசுத்த நெருப்பு பற்ற ஆரம்பிக்கிறது. 2வதாக யோவான் 17:17 பாருங்கள். யோவான் 17:17 கர்த்தராகிய இயேசு தன் பரிசுத்த வாய் மலர்ந்து இதை சொன்னார். உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். பார்த்தீங்களா, கர்த்தர் கொடுத்த இந்த வேதம் வாசிக்க வாசிக்க, அதை விசுவாசிக்க விசுவாசிக்க, இந்த வசனத்தை சுவாசிக்க சுவாசிக்க, பரிசுத்தம், பரிசுத்த சிந்தை, பரிசுத்த எண்ணம், பரிசுத்த பார்வை, பரிசுத்த நடத்தை, பரிசுத்த நினைவுகள், பரிசுத்த எண்ணங்கள், பரிசுத்த கனவுகள், பரிசுத்த தரிசனங்கள், பரிசுத்த நோக்கங்கள். உம்முடைய வசனமே பரிசுத்தம். கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் உங்களை பாவங்களை கழுவி பரிசுத்தமாக்குறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, சத்திய வசனம் உங்களை பரிசுத்தமாக்குறது. 3வதாக தேவன் உங்களுக்கு, நமக்கு கொடுத்த ஆவியானவர் உங்களை தொடும்போது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று பலனடைந்து, அது என்ன தெரியுமா, அதான் பரிசுத்தம். பரிசுத்தாவியை பெற்று பலனடையும் போது அந்த பலன்தான் பரிசுத்தம். கைகளை பலமாய் தட்டுவோம். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். சகோதரிகளே, தம்பி தங்கச்சி, விலையேற பெற்ற ஒன்று, தேவனிடத்திலிருந்து நாம் அடைகிற மகிமையான ஒன்று, கர்த்தாதி கர்த்தரிடத்திலிருந்து நாம் காண்கிற மகத்துவமான ஒன்று, அவருடைய பரிசுத்தம். இன்றைக்கு கேட்போமா, தேவனே என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் அநியாயங்களை மன்னியும், உமது பரிசுத்தத்தை எனக்கு தா. என் ஜீவனுள்ள மட்டம் உமக்காக நான் இந்த பூமியிலே ஒன்றை செய்வேன் என்றால், நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல் நான் பரிசுத்தவானாய் பரிசுத்துவதியாய் இருப்பதுதான். கேட்போமா, அழிந்து போகிறவைகளே நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம், அழியாத ஒன்றை தேவனிடத்தில் கேட்போம்.

0: பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும்.
1: மன்னியும்
0: ஆண்டவராக இயேசுவே, என் குற்றம் குறைகளை தயவாய் மன்னியும்.
1: மன்னியும்
0: என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே,
1: என்னை பரிசுத்தம்.
0: கேளுங்க, வாய் தரங்க, வாய் தரங்க, வாய் தரங்க. எல்லாரும் வாய் தரங்க சொல்லுங்க, வாய் தரங்க, வாய் தரங்க. பேசுங்க ஆண்டவர் இடத்துல, பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. உங்க பரிசுத்தத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, உங்க பரிசுத்தம் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. பரிசுத்தம் உங்களை தரிசிக்க வைக்கும், பரிசுத்தம் தேவனை தரிசிக்க வைக்கும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதே கிடையாது. பரிசுத்தம் தேவனை தரிசிக்க வைக்கும், பரிசுத்தம் தேவன் உன்னுடைய வரம்படி செய்யும், பரிசுத்தம் தேவ பிரசன்னத்தை உனக்கு கொண்டு வரும், பரிசுத்தம் அற்புதங்களை உனக்கு கொண்டு வரும். நீ பரிசுத்தமாக, பரிசுத்தமாக தேவ அற்புதம் உன்னை தேடி வரும். நீ பரிசுத்தமாக, பரிசுத்தமாக அடையாளங்கள் உன்னை தேடி வரும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் வல்லமைகளை கொண்டு வரும், பரிசுத்தம் அடையாளங்களை கொண்டு வரும், பரிசுத்தம் அபிஷேகத்தை கொண்டு வரும், பரிசுத்தம் தேவனுடைய மகத்துவங்களை கொண்டு வரும், பரிசுத்தம் தேவனையே கொண்டு வரும். அன்பின் நேசரே, எலும்பு பிரகாசி ஊழியத்தில் சாத்தூர் பகுதி வாழ விசுவாசிகள் மத்தியில் நான் பரிசுத்தரா இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக நீங்கள் இருப்பீர்களாக என்ற உறுதியான சத்தியத்தை கொடுக்க செய்தீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். பாவம் நிறைந்த சமுதாயத்தில், அக்கிரமம் நிறைந்த சமுதாயத்தில், உபச்சாரம், கொலைகள், கொள்ளைகள் உள்ள இந்த சமுதாயத்தில் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவதிகள் தேவை, பரிசுத்த சபைகள் தேவை, பரிசுத்த சந்ததிகள் தேவை, பரிசுத்த தலைமுறைகள் தேவை. தேவனே, உம்மை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை பரிசுத்தம் தான் நிரூபிக்கும் ஆண்டவரே. அப்படியான பரிசுத்தத்தால் எங்கள் எல்லோரையும் கர்த்தர் மூடிக்கொள்வீராக. பரிசுத்தம் தேவனே உம்மை தரிசிக்க வைக்கிறது, பரிசுத்தம் தேவனே உமது குரலை கேட்க வைக்கிறது, பரிசுத்தம் தேவனே உமது அற்புதங்களை கொண்டு வருகிறது. உமது ரத்தமே எங்களை பரிசுத்தமாக்குறது, உமது வசனம் எங்களை பரிசுத்தமாக்குறது, உமது ஆவியானவர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர். அப்படியே செய்வீராக. துதி, கன, மகிமை, மாட்சிமை எல்லாம் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பலமாய் கைகளை தட்டி

0: உங்களை வரவேற்கிறேன். வாங்க உள்ள வாங்க. தண்ணி கொண்டு வா, விருந்தினர்களுக்கு உணவு தயார் செய்.
1: ஆகட்டும் எஜமானரே.

0: தொலைதூர பயணமா?
1: ஆமா, நீண்ட பயணம். இப்ராஹிம், உன் மனைவி எங்க?
0: உள்ள இருக்கா?
2: அடுத்த ஆண்டு சாராவுக்கு ஒரு மகன் பிறப்பான். நீ ஏன் சிரிச்ச?
3: நான் ஒன்னு சிரிக்கல.
2: சிரிச்ச? உனக்கு மகன் பிறக்கும் போது அவனுக்கு சூட்ட வேண்டிய பெயர் ஐசாக். அதுக்கு அர்த்தம் நகைப்பு.
1: உன்னோட விருந்து உங்களுக்கு நன்றி. நாங்க கிளம்புறோம்.
0: உங்களுக்கு துணை வரணுமா? எங்க போறீங்க?
1: சோடும் என் விதியை நிர்ணயிக்க.
0: சகோதரி மகன் லார்ட் அங்கதான் இருக்கா? அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு.
1: சோடம் நெறியின்மையின் மையம் ஆயிடுச்ச. அதன் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது.
0: அது நீங்க அழிக்க போறீங்களா? மொத்த நகரத்தையுமா? நீங்க நியாய உணர்வு கொண்ட கடவுள். நல்லவர்களை உங்களால அழிக்க முடியுமா? தீயவர்களோடு சேர்ந்து அவங்களும் அழியணுமா?
4: உதவி செய்யுங்க.
0: நல்ல இதயம் கொண்ட 50 மக்கள் சோடம்ல இருந்தாங்கன்னா நெறியற்றவர்கள் கதி அவங்களுக்கும் ஏற்படுமா?
1: அவங்களை சோதிப்போம். என் தூதர்களால சோடோம்ல 50 நல்ல உள்ளங்களை கண்டறிய முடிஞ்சா சோடோம் நகரத்தையே
4: மன்னிக்கிறேன்.
0: நல்லவங்க 30 பேர், 20 பேர் இருந்தா அப்பவும் அவங்களை அழிக்காம மன்னிப்பீங்களா?
1: தயங்காதீங்க.
4: அவங்களை பிடிச்சு கொண்டு வாங்க.
1: உதவி செய்யுங்க.
0: ஒருவேளை சோடோம்ல நல்ல உள்ளங்கள் 10 பேர் இருந்தா அவங்க காப்பாற்றப்பட வேண்டாமா?
3: லார்ட், நீங்க என்ன செய்றீங்க? இவங்க யாரு?
5: இவங்களுக்கு நம்ம உதவி தேவை. என்னால முடிஞ்சது செய்ற.
1: 10 நல்ல உள்ளங்களே இருந்தாலும் நகரத்தையே மன்னிக்கிற.
5: அவங்க ஏன் வீட்டுக்கு வந்து விருந்தினார்கள்? அவங்கள அவங்க வழியில போக விடுங்க.
4: நான் விட மாட்டேன்.
1: விலகி நில்லு.
4: வேண்டாம், சொன்ன கேளுங்க.

0: Kuga.
1: இப்ராஹிம்காக தேவன் உங்களை காப்பாத்துறாரு.

சீக்கிரம் கிளம்புங்க.

0: இனிமே ஆபத்தில் இங்க இருந்து கிளம்பிடுங்க. இந்த நகரம் தண்டிக்கப்படுது.
1: கடந்து கொண்டு அந்த பவ நகரத்தை திரும்பி பார்க்காதீங்க. திரும்பி ஒன்றும் பார்த்துடாதீங்க.
0: தேவனே.

தேவனின் கட்டளையை மீறினதுனால லாட்டின் மனைவி உப்பு சிலையா மாறிட்டாங்க. மலையை நோக்கி தப்பி ஓடிய லாட்டும் அவர் மகள்களும் அதன் பிறகு ஏப்ரஹாமை சந்திக்கவே இல்லை.

0: வெளிப்படுத்தின விசேஷத்தின் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் அதுதான். இது முன்னுரையாக குறிக்கப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை முதலாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து 26 முதல் 30 கிழமைகள் உங்களுக்கு பாடமாக எடுக்க விரும்புகிறேன். பெரும்பாலும் திங்கட்கிழமைகளிலே இந்த கூட்டங்கள் நடைபெறும். ஒருவேளை திங்கட்கிழமை நான் வெளி ஊர்களுக்கு செல்ல வேண்டியது இருப்பதா இருந்தால் செவ்வாய்க்கிழமைகளிலே இந்த கூட்டம் நடைபெறும். அதை குறித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்னதாக நான் அறிவித்து விடுவேன். திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை, பெரும்பாலும் திங்கட்கிழமையில் இருப்பதையே நான் விரும்புகிறேன். இது ஒரு பிரசங்கம் போல இருப்பதில்லை. நிறுத்தி நிதானித்து நீங்கள் விளங்கிக் கொள்கிற அளவு உதாரணங்களை சொல்லி ஒரு பாடத்திட்டம் போல நான் நடத்தி செல்ல விரும்புகிறேன். வேதத்துள்ள 66 புத்தகங்களிலே மிகுந்த மறைபொருள் உள்ள புத்தகங்கள் என்று அழைக்கப்படுவது 2 புத்தகங்கள். ஒன்று தானியேலின் புத்தகம், அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம். தானியேல் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசி, அவர் அதை எழுதினார். யோவான் இயேசுவுக்கு மிகவும் அருமையான, மிகவும் அன்பான சீஷன். இயேசு கிறிஸ்துவுடைய மார்பிலே சார்ந்திருந்தவர். இந்த 2 புத்தகங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மறை பொருட்கள் நிறைந்த வருங்காலத்தை பற்றிய பேசுகிற புத்தகங்கள். அதை எழுதின 2 பேருமே தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசி என்றால் தேவனோடு நடந்து அவருடைய மறை பொருட்களை அறிகிறவன் தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய வாயானவன், பின் வருகிறதை முன்னறிவிப்பவன், தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியிலே நின்று ஜனங்களுக்கு தேவனுடைய ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறவன், ஞான திருஷ்டி அடைகிறவன், ஞான திருஷ்டிக்காரன் என்று பேர் பெறுகிறவன், தேவனுடைய பாரத்தை தன்மேலே சுமக்கிறவன், அவன்தான் தீர்க்கதரிசி. இந்த 2 பேருமே தேவனுடைய தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். 2 பேருமே மறை பொருட்களை வெளிப்படுத்தினார்கள். தமிழிலே 2 பதங்கள் உண்டு. ஒன்று கண்டுபிடிப்பு. இனி வரவைகள் என்ன? அதை கண்டுபிடிப்பது. கண்டுபிடிப்பதிலே 2 பகுதிகள் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற ஒன்றை, மறைத்து வைக்கப்பட்ட ஒன்றை கண்டுபிடிப்பது. அமெரிக்கா ஏற்கனவே இருந்தது, ஒருவரும் காணக்கூடாததாய் இருந்தது. கொலம்பஸ் என்ற ஒரு மாலுமி அப்படி ஒரு தேசம் இருக்கிறதை கண்டுபிடித்து உலகத்துக்கு அறிவித்தார். இது இருந்தது, வெளியே தெரியாமல் இருந்தது. அந்த மறைப்பொருளை அவர் வெளிப்படுத்தினார். இன்னொரு கண்டுபிடிப்பு இருக்கிறது, இதுவரை இல்லாததை கண்டுபிடிப்பது. மின்சாரம், அதை கண்டுபிடித்தார்கள். அணு ஆயுதங்களை கண்டுபிடித்தார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வெளிப்பாடு என்பது வித்தியாசமான. வேதத்திலுள்ள மறை பொருட்களை, வேதத்திலுள்ள ஆழங்களை பூர்வ காலமாய் மறைக்கப்பட்டிருந்த வேத ரகசியங்களை அதை வெளிப்படுத்தி காண்பிப்பதுதான் வெளிப்படுத்துதல். சாதாரணமாய் வாசித்தால் புரிவதில்லை. தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அதை வெளிப்படுத்துகிறார்கள். அல்லது விசுவாசிகள் ஆவியானவருடைய துணையோடு இருந்து எனக்கு சொல்லித்தாரும், எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கும் போது ஆண்டவர் அந்த மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறார். பழங்காலத்தில் வேதத்தை விசுவாசிகள் வாசிப்பது பல சபைகளிலே மறுக்கப்பட்டிருந்தது. ஊழியக்காரர் சொன்னார்கள், நீங்கள் வாசிக்க கூடாது, வாசித்தால் புரிந்து கொள்ள மாட்டீர்கள், புரிந்து கொண்டால் தப்பாய் புரிந்து கொள்வீர்கள், நாங்கள் அதற்காகவே இருக்கிறோம், நாங்கள் எப்படி மாடு புல்லை மேய்ந்து அதை பாலாக்கி குட்டிகளுக்கு கொடுப்பது போல நாங்கள் தேவ சமூகத்திலிருந்து அறிந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த கடைசி காலம் அப்படிப்பட்ட காலம் அல்ல. ஆண்டவர் தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்தாமே நேரடியாக அதை கற்றுக் கொடுக்கிறவர். மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் என்றால், சாதாரணமாக பழங்காலத்திலெல்லாம் ஒரு நாடகம் நடக்கும்போது இடைவேளையிலே திரை போட்டு விடுவார்கள். திரைக்கு பின்பாக நடிகர்கள் எல்லாம் அவசர அவசரமாக ஒழுங்கு பண்ணுவாங்க. மேஜ இருக்கிற மாதிரி ஒரு நாற்காலியை தூக்கி போட்டு அதில் ஒருத்தர் மீசை வச்சுட்டு அப்படியே கம்பீரமாக உட்கார்ந்து இருக்க மாதிரி அங்கே எல்லாம் ரெடி ஆன உடனே ஒரு விசில் அடிப்பாங்க, அந்த திரை அப்படியே மேலே போகும். அல்லது ரெண்டாயும் அது பார்த்தா அந்த நடிகர்கள் வெளிப்படுவார்கள். அதுவரை திரை மறைத்து கொண்டிருந்தது. குறிப்பிட்ட வேளை வரும்போது அந்த திரையை திறந்து கொடுத்த போது பின்னாலே திரைக்கு பின்னாலே இருக்கிற நடிகர்களை பார்க்க முடியும். அதுபோல வருங்காலங்கள் திரையிடப்பட்டது. கடந்த காலம் இருந்தது, அது சரித்திரம். நிகழ்காலம் இருக்கிறது, தினந்தோறும் நிகழ்கிற நிகழ்வுகள். வருங்காலம் அது மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அதை சாத்தானுக்கு மறைக்க வேண்டும் என்று நினைத்தார். சாத்தான் தானும் மறைப்பொருட்களை சொல்லுவது போல பாசாங்க செய்வான். அவனிடத்தில் தீர்க்க தரிசன அபிஷேகம் இல்லை, ஆனால் குறி சொல்லுகிற ஆவி சாத்தானிடத்தில் இருக்கிறது. நமக்கு தீர்க்க தரிசன ஆவியின் மூலமாய் வெளிப்படுத்துகிறவர். சாத்தானுக்கு அவனுடைய குறி சொல்லுகிற ஆவிகள் இதை தெரியக்கூடாது என்பதற்காக அதை மறைத்து வைத்தார். எந்த பிசாசின் ஆவியும் வருங்காலத்தை பற்றி சொல்லவே சொல்லாது. யூகித்து குருட்டாம்போக்கில் அடிக்கணும்னா அடிக்கமே தவிர, பொய்யானதை சொல்லுமே தவிர வருங்காலத்தை அவைகளால் சொல்லவே முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம். சில வேளைகளிலே ஒரு அரசியல்வாதிகள் ஒரு சிலையை செய்திருப்பார்கள். குறிப்பிட்ட நாள் வரையும் ஏற்கனவே செய்து வைத்ததை சாக்கினால துணினால மூடி சுத்தி வச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை திறப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஜனாதிபதி அல்லது மந்திரி வந்து அதற்கு ஒரு பெரிய விழா எடுத்து அதை திறந்து வைப்பார். அதுவரைக்கும் அது மூடப்பட்ட ஒரு காரியமாகவே இருக்கும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதும்போது சொன்னார், இதை குறிப்பிட்ட காலம் வரையிலும் இதை முத்திரை போடு, இது மறைப்பொருளாயிருக்கட்டும். அது ஒரு மறைப்பொருளாய் குறிப்பிட்ட காலம் வருவரையிலும் கடைசி காலத்திலே ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடி போய் ஆராய்வார்கள். தானியேல் 12 அதிகாரம் 3 வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். 4 வசனம் சார்.
1: தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான்.
0: கடைசி காலத்திலே ஜனங்கள் ஆழங்களை அறிய பிரியப்படுவார். பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படும் போது தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ள முற்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு வெளிப்படுத்தின போது, இந்த புத்தகத்தை நீ முத்திரை போட வேண்டாம், காலங்கள் சமீபித்து வந்துவிட்டன. தானியேலுக்கு முத்திரை போட சொன்னவர் யோவானுக்கு முத்திரை போட வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். முத்திரையை போடுகிறவரும் அவர்தான், முத்திரையை உடைக்கிறவரும் அவர்தான். வெளிப்படுத்தல் 7:3 12 கோத்திரத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை முத்திரை போடு என்று சொன்னார். ஆனால் வெளிப்படுத்தல் 6 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட புஸ்தத்தை சுருளை ஆண்டவர் தாமே அந்த முத்திரையை உடைத்து வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நம்ம எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே முத்திரையிடுகிறார். எபேசியர் 1:13 சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை அவர் முத்திரையிட்டு என்னுடையவன் என்று பாதுகாக்கிறார். முத்திரையிட்டு உலக மக்களிலிருந்து உங்களை வேறு பிரித்து காண்பிக்கிறார். முத்திரையிட்டு உங்களை வேலையடைத்து சாத்தான் உங்களை நெருங்காதபடி பாதுகாக்கிறார். ரெண்டு புத்தகங்கள் முத்திரையிடப்பட்டதும் முத்திரை உடைக்கப்பட்டதுமான புத்தகம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள் வரும்போது நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறீர்கள் என்கிற எண்ணத்தோடு உள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லாரும் வரக்கூடிய வெளிப்பிரகாரம் உண்டு. சங்கீத புஸ்தகம், நீதிமொழி எல்லாராலும் புரிந்து கொள்ளப்படுகிற புஸ்தகங்கள், பரிசுத்த ஸ்தலம் போன்ற புஸ்தகங்களும் உண்டு. உன்னத பாட்டு பரிசுத்த ஸ்தலம் போல உள்ள ஒரு ஆழமான பாடு. மாம்சீக மனிதர்கள் அந்த உன்னத பாட்டின் ஆழத்தை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏதோ ஒரு காதல் காவியம், ஏதோ ரோமியோ ஜூலியட் போல, ஏதோ கீதாஞ்சலி போல உன்னத ஒப்பற்ற காதல் காவியம் என்று எண்ணி போய் விடுவார்கள். ஆனால் அது அப்படிப்பட்டதல்ல. சபை ஒரு மணவாட்டியை போலவும், கிறிஸ்து மணவாளனை போலவும், அவர் நம்முடைய ஆத்ம நேசரை போலவும், அவருடைய மார்பிலே சார்ந்து கொள்ளக்கூடிய, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரியம் ரூபவதி அவளை போலவும் இருக்கிற அந்த உன்னத பாட்டுக்குள் பிரவேசிக்கும் போது, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று யாத்திராம 3:5 மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, இந்த உன்னத பாட்டானாலும் சரி, தானியல் வெளிப்படுத்தின விசேஷமானாலும் சரி, மாம்சீக எண்ணங்களை களைந்து விட்டு ஆவியானவரோடு கரம் பிடித்து நுழைந்து செல்கிற புஸ்தங்களாகவே அவைகள் விளங்குகின்றன. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு விளக்கம் அளித்த அநேகருடைய புத்தகங்கள்ல சிலர் பச்சை கண்ணாடி போட்டு எல்லாத்தையும் பச்சையா பார்க்கறது போல, சிவப்பு கண்ணாடி போட்டவன் எல்லாவற்றையும் சிவப்பா பார்க்கறது போல, மஞ்சள் காமாலை வியாதி உள்ளவன் எல்லாவற்றையும் மஞ்சளாய் பார்க்கிறது போல, தங்களுடைய சபையை, சபையினுடைய கொள்கைகளை, உபதேசங்களை உறுதிப்படுத்தும்படி அவர்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்கிறவங்க அவங்க தான். 144,000 பேர் இருந்தா செவன்த்டே அட்வென்டிஸ்ட் உடனே சொல்லுவாங்க, நாங்க தான் அந்த 144,000. ஜெகோவா விட்னஸ் சொல்றாங்க, இல்லை இல்லை இல்லை இல்லை, நாங்க தான் அந்த 144,000. இலங்கை பெந்தகோஸ்த சபை, நாங்க தான் அந்த 144,000. அதுக்கு மேல ஒரு ஆள் கூட அங்க மேல வர மாட்டாங்க. இந்த சபைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. ஆதி அப்போஸ்தலன் நாட்கள் எவ்வளோ பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. இவங்க சபையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க பரலோகத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆகவே வெளிப்படத்தில் வாசிக்கும் போது திறந்த மனதோடு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம கேட்டு கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருந்தா ஆண்டவர் அதை நமக்கு போதிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களா இருப்பான். இந்த சபை கண்ணாடி போட்டு பார்க்க கூடாது, அவங்களுக்குரிய உபதேச கண்ணாடியை போட்டு பார்க்க கூடாது. ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்தும், நான் திறந்த மனதுள்ளவனாய் இதில் பிரவேசித்து உடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு ஆழமான விலையேற பெற்ற முத்தை தேடி செல்லுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 13:44 விதமாய் சொன்னார், பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த பொக்கிஷம் வெளியே தெரியவில்லை, ஆனால் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை அவன் வெளிக்கொண்டு வந்து பார்க்கும்போது அந்த பொக்கிஷம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை அவன் அறிவான். அந்த பொக்கிஷத்தை பெறுவதற்காக என்ன தியாகமும் செய்து தன்னுடைய வீடு நில போலான் எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்திலே புதைந்திருக்கிற அந்த பொக்கிஷத்தை அவன் சுதந்தரித்துக் கொள்ளுவான். கிறிஸ்து அந்த பொக்கிஷம், பரலோக ராஜ்யம் அந்த பொக்கிஷம், நித்திய மகிழ்ச்சி அந்த பொக்கிஷம், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற கிரீடங்கள் எல்லாம் அந்த பொக்கிஷம். திரும்பவும் ஆண்டவர் பரலோக ராஜ்யம் என்பது கடலிலே இருக்கிற ஒரு விலையேறப்பட்ட முத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆழங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவ காலமாய் விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷமாக விளங்கும். ஆகவே அந்த பொக்கிஷத்தை நீங்கள் எடுப்பதற்கு பயன்படுத்துவதற்கு எந்த தியாகமும் செய்ய நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர். அந்த பொக்கிஷங்களின் விலை மதிப்பை பற்றி அவர் பேசுகிறார். இந்த பொக்கிஷம் எப்போதிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறதாம், எப்போது முதல் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது? 1 கொரிந்தியர் 2:7 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம். இந்த ரகசியம் உலக தோற்றம் முதலே மறைக்கப்பட்டிருந்தது. வேதத்தில் உலக தோற்றம் என்பது ஏறக்குறைய 20 இடங்களுக்கு முன்பாகவே மேலாக வருகிறது. ஆண்டவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார். இயேசு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானார் என்று வெளிப்படுத்தல் 13:8 நாம் வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டது. அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்று எபேசியர் 2:4 வாசிக்கிறோம். மத்தேயு 25 அதிகாரத்தில் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்கென்று ஒரு நகரத்தை வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் அருளி செய்து மறைத்து வைத்திருக்கிறார். என்ன மறைத்து வைத்திருக்கிறார்? 2வது வருகை எப்பொழுது இருக்கும்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அதை மறைத்து வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு கூட அது தெரியவில்லையா? பிதாவை தவிர அது வேறு ஒருவருக்கும் தெரியாது. உலக தோற்றத்துக்கு முன்னால ரகசியம், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி, அது ஒரு பெரிய ரகசியம். கர்த்தருடைய வருகையில மகிமையின் மேல் மகிமை அடைவது, அது ஒரு பெரிய ரகசியம். மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து, அது ஒரு பெரிய ரகசியம். இயேசு பகிரங்கமாய் தேவதூரோடு வருவது, 1000 வருஷம் இந்த பூமி அரசாழுவது, கடைசி யுத்தத்தில் இந்த உலகம் எல்லாம் சுருட்டப்பட்டு அழிக்கப்பட்ட போவது, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு தொடங்குவது, பரலோகத்தின் பல பகுதிகள் நித்தியம் வெளிப்படுத்தப்படுவது, பாதாளத்தின் பல பகுதிகள் வெளிப்படுத்தப்படுவது, இவைகளெல்லாம் தேவனுடைய பெரிய ரகசியங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழைத்த போது இந்த தேவ ரகசியங்களை அறிய வேண்டும் என்பதற்காக எருசலேமை விட்டு தனியாக அரபு தேசங்களுக்கு போய்விட்டாராம். 3.5 வருடங்கள் இன்றைக்கு இருக்கிற சவுதி அரேபியா, அங்கே போய் தேவ சமூகத்தில் தனிமையாய் உட்கார்ந்து வேத ரகசியங்களை, ஆதி முதல் மறைக்கப்பட்ட ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். காரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு இருந்த நாட்களில் அவருடைய சீஷனாக அப்போஸ்தலனாக இருந்ததில்லை. இயேசு மலை பிரசங்கத்திலே சீஷர்கள் அவர்களோடு வந்து உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று கேட்டபோது அந்த ரகசியங்களை எல்லாம் பவுல் நேரடியாய் கேட்கவில்லை. அந்த நேரம் அவர் கிறிஸ்தவர்களுக்கு விரோதியாகத்தான் இருந்தார். பிறகு அவர் தமஸ்கு வீதியில் பிடிபட்ட போது யாரிடத்திலும் போய் அந்த ரகசியங்களை அவர் கேட்க பிரியப்படாமல் தனியாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அந்த மறைப்பொருட்களை அறிய வேண்டும் என்று பிரியப்பட்டார். ஆகவே ஆண்டவர் வேதத்தில 24 பெரிய ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். சில ரகசியங்களை அவர் எழுதும்போது, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய மனவாட்டி சபையை பற்றியும் எழுதுகிறேன். அவர் தன்னை தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானத்துவக்காரன் என்று அழைத்தார். அந்த ரகசியங்களை ஆண்டவர் என்னை பொறுப்படுத்து என் கையில் அந்த ரகசியங்களை ஒப்புவித்து இருக்கிறார். இந்த ரகசியங்களுக்கு நான் தான் மேனேஜர், உக்கிரானக்காரன் என்று சொல்லி தன்னை குறித்து அப்படி சொன்னார். உண்மையிலே வேதத்தின் ரகசியங்களை அறியணும்னு உங்களுடைய மனதை திருப்பும் போது, தானியேலுக்கு தேவதூதன் சொன்னார், என்றைக்கு உன்னுடைய இருதயத்தை மறை பொருட்களை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருப்பினாயோ அந்த நாள் முதற் கொண்டு உன்னுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது. தேவனுடைய மறைப்பொருளை அறிய வேண்டும்ங்கிற ஒரு தாகம், அதற்காக நேரங்களை செலவழிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சி, அதற்காக உன்னுடைய மனதை திருப்பின நாள் முதற்கொண்டு. தானியேலுக்கு அவ்வளவு மறைப்பொருட்களை ஆண்டவர் அதன் மூலமாகத்தான் வெளிப்படுத்தி கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, சில புறஜாதி ஜனங்கள் தேவ பக்தி உள்ளவர்களா இருந்து தேவ ரகசியத்தை அறியணும்னு பிரியப்படும் போது அவர்களுக்கும் கூட ஆண்டவர் கிருபையாய் இரக்கங்களாய் அவர் வெளிப்படுத்தி கொடுப்பார் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு அதிகமாய் அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். நேபுகாத்நேச்சா ஒரு புறஜாதி ராஜாதான். ஒரு நாள் இரவு படுக்க போகிறதற்கு முன்பாக இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற எண்ணத்தோடு அவர் படுக்க சென்றாராம். தானியேல் 2:29 அதை வாசிக்கிறோம்.
1: ராஜாவே,
2: உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிச்சு. அப்பொழுது மறை பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார்.
0: பழைய ஏற்பாட்டிலே சொப்பனத்தின் மூலமாக பாதி அளவுதான் அவருக்கு தெரிவித்தார். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை அவர் தெரிவிக்கவில்லை. பார்வோனுடைய நாட்கள்ல 7 வருஷம் கொடிய பஞ்சமாய் இருக்கும் என்பதை கேவலமான பசுக்கள் அந்த சொப்பனத்தின் மூலமாய் அவருக்கு அரைகுறையாய் சொன்னார். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை சொல்லவில்லை. புறஜாதி மக்களுக்கு கூட சில வேளைகளில் ஆண்டவர் மறைப்பொருட்களை காண்பித்துக் கொடுப்பது உண்டு. ஆனால் தெளிவாக அவருடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13 எழுதும் போது, இப்பொழுது நாம் கண்ணாடியில நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அரைகுறையாய் பார்க்கிறோம், இப்போ நமக்கு ஒன்றும் சரியாய் புரிவதில்லை.